من ربكم ورحمة فمن اعتدى بعد ذلك فله عذاب أليم.

فإن خفتم ألا يقيما حدود الله فلا جناح عليهما فيما افتدت به

0: لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون.
1: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
2: ஒரு சஹாபி சிறுநீர் கழிக்க போனாங்க மிக்தாத். தங்க பொட்காசுகள் எடுத்துட்டு வந்தாங்க. நபி அவங்க கேட்டாங்க, நீ எப்படி செஞ்சா, எப்படி எடுத்தா, நீ எதுவும் போய் கையை போட்டு எடுத்தியா, இல்ல அந்த எலிதான் எனக்கு குழந்தை சேர்த்துச்சு. மையத்தக்கில்லாக யஜல்லஹு மஹரஜா வெர்ஜுக்கு மின் ஹைசுலாய் தசிப். யார தக்வாவை கடைபிடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியான வழிகளை செய்து கொடுக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்க நாடினால் நாலு வகையாக கொடுப்பான். 400 வகையும் இருக்கும் அல்லாவுக்கு. இது விலங்குக்கு லேசுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன். அல்லாஹ் எந்த காரணமும் இல்லாம கொடுப்பான். சபப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை, மரம் இல்லை, கனி இல்லை, தோட்டம் இல்லை, ஒன்றும் இல்லாம அல்லாஹ் காணியை கொடுப்பான், கனிகளை கொடுப்பான், சபபோட கொடுப்பான், காரண காரியத்தோட அல்லாஹ் தால கொடுப்பான். கொஞ்சமான ஒரு பொருள் இருக்குது, அதை கொண்டு அல்லாஹ் அதிகமாக்கி கொடுப்பான். நேர் எதிரான இடத்திலிருந்து அல்லாஹ் தால கொடுப்பான். தயவு செய்து இந்த நாளையும் கவனமாக பாருங்க. மரியம் அலை சலாத்துக்கு கனி வைக்கப்பட்டிருக்கிறது ரூம் இல்லுக்கும். அன்னாலைக்கு ஹாதா, இங்க மரம் இல்லை, யாரும் கொண்டு வர்றதுக்கு வழி இல்லை, ஒன்றுமே இல்லாத இடத்துல அல்லா தாலா கொண்டு கொடுக்கிறான் என்று சொன்னா அன்னாலைக்கு ஹாதா காலத்துவமின் இந்தில்லா, அல்லாடப்புறத்திலிருந்து கிடைச்சு, அல்லாடப்புறத்திலிருந்து இது எனக்கு அல்லா தாலா தந்திருக்கிறேன். இதான் குரான் மரியம் அலை சலாத்துக்கு அல்லா தாலா கொடுத்தது. இது எங்கால கிடைச்சு, அல்லா தாலா எனக்கு அனுப்பி வச்சான். ஒரு நாள் ரசல்லா அலி செல்லம் ஃபாத்திமா நாயகியோட வீட்டுக்கு போனாங்க. சாப்பிட எதுவும் இருக்குதுன்னா பார்த்து, சாப்பிடறதுக்கு ஒன்றும் இல்லை, நபிக்கும் பசி அவங்களுக்கும் பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு இல்லை. கொஞ்ச நேரம் போச்சு, எங்காலே ரொட்டியும் ஒரு கறியும் வந்துச்சு. பேரனுக்கு சொன்னாங்க, அப்பாவை கூட்டிட்டு வாங்க. அவங்க கூட்டிட்டு வந்த உடனே நபி அவங்க கேட்டாங்க, மகளே எங்காலம்மா, இது அல்லாடப்புறத்திலிருந்து சொன்னாங்க. அல்ஹம்துலில்லா, ஏந்த மகளையும் அந்த மரியம் அலை சலாத்தை போல அல்லாஹ் ஆக்கிட்டான் சந்தோஷப்பட்டான். இந்த மகளையும் அப்படி ஒரு நம்பிக்கை உள்ள பெண்ணாக அல்லாஹு தஆலா ஆக்கிட்டான் சந்தோஷம். அப்ப இது மனிதனுக்கு மனிதன் கற்பனைக்கு அப்பால எந்த காரண காரியங்களும் இல்லாம, மரம் இல்ல, தோட்டம் இல்ல, கொண்டு வர்றதுக்கு யாரும் இல்ல, ரூமுக்கு அடைச்சு வைக்கப்பட்டிருக்கிறான், அங்க அல்லாஹ் தஆலா கனி கொடுத்திருக்கிறான். இது மரியம் அலை சலாத்துக்கு மட்டுமில்ல, ஹுபைப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹியான ஹதீஸ்ல வந்திருக்குது, அவர்களுக்கும் அல்லா தாலா திராட்சைகளை, இந்த கிரேப்ஸ்களை அல்லா தாலா கொடுத்தான். அப்ப முதலாவது எந்த சபமும் இல்லாமல் அல்லா தாலா கொடுப்பான், சபவோட கொடுப்பான். அலி ரழியல்லாஹு வந்து கஷ்டத்துல இருந்தாங்க, வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு, 6 திர்ஹம் வீட்டில் இருந்துச்சு. மிஸ்கின் வந்து கேட்டாரு, கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. மகன்கிட்ட சொன்னாங்க எடுத்துட்டு வாங்கன்னு. ஃபாத்திமா சொன்னாங்க, இது மட்டும்தானே இருக்குது, இல்லை கொண்டு வர சொல்லுங்க, கொடுத்துட்டாங்க. கொஞ்ச தூரம் போறாங்க, ஒருவர் ஒட்டகத்தை விற்கிறாரு. எவ்வளோன்னு கேட்டோன்னே 140 திர்ஹம் வாங்கினாங்க. இன்னும் கொஞ்சம் அவங்க போகும்பொழுது அவர் கேட்கிறாரு, எவ்வளவுக்கு விற்கிறீங்க? 200 திர்ஹம் இந்தாங்க வாங்கிக்கோங்க. 140க்கு வாங்கினாங்க, 200க்கு விற்றாங்க. கடன் எடுத்தவர்கிட்ட கொண்டு போயிட்டு 140 கொடுத்தாங்க. 60 வீட்டுக்கு கொண்டு போயிட்டு சொன்னாங்க, மல்ஜா அபில் ஹசனத்தி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, யாரு ஒன்றை கொண்டு வருவார்களோ நான் அதுக்கு 10 கொடுப்பேன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நான் இன்னைக்கு 6 அல்லாட பாதையில கொடுத்தேன், அல்லாஹ் எனக்கு இன்னைக்கு 60 தந்துட்டான். சம்பாதிக்கிறதுக்கு விவசாயம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சும் சம்பாதிக்கலாம், தொழில் உத்தியோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாம், கடை போட்டும் சம்பாதிக்கலாம், ஆனா அல்லாஹ்க்கு கொடுக்கறத கொண்டும் சம்பாதிக்கலாம். அல்லாஹ் பாதையில ஒரு மனிதன் தர்மம் செய்யறது கொண்டும் இந்த சைடு எங்கட அப்படியே மறக்கடிக்கப்பட்டு இருக்குது. இந்த சைடு மறக்கடிக்கப்பட்டு இருக்குது, அல்லாஹ்கிட்ட கொடுத்து எடுக்கிறது. சஹாபாக்கள் இதை பழைய சஹாபி சொல்றாங்க, நான் வந்து இவ்வளவுதான் கொடுப்பேன், எனக்கு இந்த வேற ஒன்றும் இல்லை. நபி அவங்க கேட்பாங்க தபூக்குக்கு, நபி அவங்க கேட்பாங்க கைபருக்கு, நபி அவங்க கேட்பாங்க உஹதுக்கு, எதுவும் கொண்டு வாங்க இருந்தா கொடுங்கன்னு சொன்னா இப்படிதான் கொடுப்பேன். நான் அன்றைக்கு ஒரு புடி கொடுத்தேன், இன்றைக்கு அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் லட்சக்கணக்கில் ஆக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி மௌத்தாகிறார், மௌத்து கிட்ட அவரு மகனை கூப்பிட்டார், அப்துல்லா மகனே இங்க வா, உக்தல் மதுலூமன், இன்னைக்கு நான் அநியாயமா கொல்லப்பட போறேன், அநியாயமாக கொல்லப்பட போறேன், ஆனா ஹம்மி தைனி, என்ன கவலையோட கடன், நான் என்ன செஞ்சுக்கிறேன் தெரியுமா மகனே, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், 22 லட்சம் கடன் இருக்குது, 12 லட்சம் வச்சிருக்கிறேன், என் காணியுடைய பொறுமதி 12 லட்சம், எனக்கு கடன் 22 லட்சம். சுப்ஹானல்லாஹ். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தலைப்பு போடுறாங்க, பாபுல் பரக்கத்தில் காசி ஹையன் வ மய்யதன் ஃபி ஹயாத்தி ரசூல் பாத வஃபாத்தி ரசூல். அல்லாஹ்வுடைய பாதையில போகக்கூடியவருடைய செல்வத்தை அல்லாஹ் எப்படி அதிகரிக்க செய்கிறான், அவருடைய வாழ்நாள்ல அவருடைய மௌத்துக்கு பிறகு, நபியுடைய வாழ்க்கையில நபியுடைய மௌத்துக்கு பிறகு, எல்லா காலத்திலையும். அப்ப ஒரு காலம்ன்றது இல்ல, எல்லா காலத்திலையுமே. இது என்ன நடந்துச்சு, அவருக்கு 4 மனைவிமார்கள், ஒவ்வொரு மனைவிக்கும் 1/8 பங்கு கொடுத்தா 4 பேருக்கும் கிடைக்கும், இப்படிதான் அதை கணக்கெடுக்கிறாங்க. 1/8 பங்கு 48 லட்சம், 48 லட்சத்தை 8 பெருக்கினா சுமார் 8 கோடி, 3 கோடி சொச்சம். இந்த சஹாபி வந்து மௌத்தாகிட்டார், ஷஹீதாக்கப்பட்டுட்டார், யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டுட்டார். ஆனா அவருடைய சொத்தை அல்லாஹ் 5 கோடிக்கும் மேலாக பெருக வைத்தார். என்ன அவர் நம்பிக்கை, நான் கொடுக்கறேன் எடுக்கிறதுக்கு, யாருக்கிட்ட எடுமோ அல்லாஹ் கிட்ட, அந்த நம்பிக்கையோட செஞ்சாதான் அந்த டீலை முடிக்கணும். அரசியல்வாதிகிட்ட கொடுக்கிறேன், அவருக்கு கொடுக்கிறேன், இவருக்கு கொடுக்கிறேன்றதுல நம்பிக்கை இருக்கிறது போல, பன்மடங்கு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் இடத்துல கொடுத்து நான் எடுக்க போறேன்றது வந்துட்டா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தே ஆகுவான், அல்லாஹ்வுல கொடுப்பான். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு வாப்பா மௌத்தா போயிட்டாங்க, ஷஹீதாகிட்டாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்ப கடனாளி, வீட்டில் அநாதைகள், குமரு புள்ளல், வாப்பா அப்துல்லா இப்னு அமர் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டாங்க. ஒரு பக்கம் இவங்க கல்யாணம் முடிக்கணும், மறுபக்கம் வீட்டில் குமருகள், 3வது பக்கம் வாப்பாட கடன், இது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணணுமே என்ற கவலையில் இவர்கள் இருக்கிறாங்க. அதில் அல்லாட பாதையில் போறதுக்கு இவர்களுக்கு அழைப்பு வருது, அல்லாட பாதையில வெளியாகி போயிட்டாங்க. திரும்பி வந்து கொண்டிருக்கக்குள்ள நபிகிட்ட வந்து சொன்னாங்க, அரசுல நான் திரும்பி போகணும், கொஞ்சம் அவசரமா அனுமதி தாரீங்களா? ஏன் அவசரம் இல்ல, நீங்க அழைப்பு தந்தீங்க, நான் வந்துட்டேன், நான் கல்யாணம் முடிச்சிருந்தேன், மனைவியை விட்டுட்டு வந்தேன், அப்ப இக்கிரன்னு செய்யுமன், யார முடிச்சா, கண்ணிய பெண்ணை முடிச்சியா, விதவையை முடிச்சியா? அரசுல விதவை தான் முடிச்சேன். அல்ல விக்கிரன் ஒரு கன்னி பெண்ணை முடிச்சிருக்க கூடாதுதான் சில வார்த்தைகள் நபி அவங்க சொல்லிட்டு, ஏன் நீ முடிச்சேன்டா, ஏண்ட வீட்டுல வாப்பா ஷஹீதாகி மௌத்தாகின நேரத்துல குமருகள் தான் இருந்துச்சு, எனக்கு வரக்கூடிய மனைவி, ஏண்ட அந்த வீட்டையும் கொஞ்சம் சமாளிச்சு கொள்ளணும், அதுக்காக தான் யார சொல்லா அப்படி செஞ்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு விஷயம். மதீனால வந்து இறங்குறாங்க, ஒரு 6 மாசம் போகுது, நபிகிட்ட வந்து சொல்றாங்க, என் வாப்பாவை உகதுல நாங்க அடக்கிற நேரம் உன்னத்துறை சேர்த்துதான் அரசுல அடைக்கணும், என்ன மனம் கேக்குது அவரை கொஞ்சம் வெளியெடுத்து தனி அடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி தாரீங்களான்னு கேட்டாங்க. தாராளமா அடக்குங்க. அப்ப ஜனாசா கபரை தோண்டினா பல பலண்டு மினுக்கத்தோடு இருக்குது, சில காயத்தோட மட்டும் ரசூலுல்லாஹி அதுக்கு அனுமதி கொடுத்தான். இப்ப இந்த கடனை நீக்கணும், யகூதிகள்கிட்ட போயிட்டு சொன்னா யகூதிகள் பல நிபந்தனையை போட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, நீங்க போங்க தோட்டத்துல, அந்த பேரிச்சப்பழத்தை அப்படியே குமிச்சு வைங்க, நான் வந்து பங்குடுறேன்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களே வந்து பங்கிட்டாங்க. அல்லாஹ் அந்த செல்வத்தை அப்படி பரக்கத்தாக்கி கொடுத்தார். எல்லா கடனாளிகளோட கடனையும் அல்லாஹ் தஆலா நீக்க வச்சார். அப்ப அல்லாஹ் கிட்ட எடுக்கிறதுக்கு எந்த காரணம் இல்லாம கொடுப்பான், காரணத்தோடு கொடுப்பான். காரணம் வியாபாரமாக இருக்கும், தொழிலாக இருக்கும், கூலி வேலையாக இருக்கும், ஏதோ ஒரு சபபம் கொண்டு அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அல்லாஹ் எங்கிருந்து தருவான் என்று தெரியாது. மூணாவது, கொஞ்சத்தை அல்லாஹ் அதிகமாக்கிடுவான். கொஞ்சத்து அபூ ஹுரைரா ஒரு கிளாஸ் பால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத் தாக்கிட்டான். சாப்பாடு வைக்கப்பட்டிருக்குது அபூ பக்கர் ரழியல்லாஹு அன்ஹு வீட்டில், விருந்தாளிகளுக்கு சாப்பிட சொன்னா சாப்பிடுறாங்க, இல்ல பெரிய வாய் தகராறு எல்லாம் ஏற்பட்டுருச்சு. அதேபோல அல்லாஹ் தஆலா அந்த சாப்பாட்டுல எவ்வளவு பரக்கத் செஞ்சான்டா, மதீனா வாசிகளுக்கு பங்கிட்டு கொடுக்கப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கந்தக்குடைய யுத்தத்துல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க, இந்த பாருங்க ரொட்டி இருக்குது எவ்வளவு பேருக்கு, ஒரு 10 பேருக்கு. மாமிசம் இருக்குது ஒரு 10 பேருக்கு. சட்டிய துறக்கமானாண்டுங்க, ரொட்டிய சுடவானாண்டுங்க, நானே வர்றேன். அல்லாஹ் தஆலா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதை சாப்பாடாக்கி கொடுத்தாங்க. கொஞ்சத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக்குவான். கண்ணியமானவர்களே, எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பாங்க. எதிர்பாராத இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா கொடுப்பான். மனிதன் சிந்திக்க முடியாத இடத்திலிருந்து, எதிர்மாற்றமான இடத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உதவி செய்ய நாடும் பொழுது அப்படியும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து நெருப்புக்குள்ள உதவி செஞ்சது போல, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து மீனுடைய வயிற்றுக்குள்ள உதவி செஞ்சது போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த குகையை சுத்தி அந்நியர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு எதிரான இடத்திலிருந்து உதவி செஞ்சது போல. அப்ப அல்லாஹ்ட உதவி, அல்லாஹ் நீ எனக்கு உதவி செய் என்று கேட்கும் பொழுதே அல்லாஹ் எனக்கு இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், இப்படியும் தருவான், எப்படியும் தருவான் என்ற நம்பிக்கை எங்கட உள்ளத்துல வரணும். அல்லாட உதவி. அப்ப முதலாவது தீன் சரியான லேசானது. அல்லாஹ் எங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு எதையுமே தரல, நடைமுறைப்படுத்துறதுக்கு சரியான சாத்தியமானது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உதவி செய்ய நாடினா அல்லாஹ் உதவி செய்யறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் இடத்துல பல வகையான வழிகளை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எதை கொண்டு அல்லாஹ் தஆலா இதை செய்ய போகிறான்னா, எந்த அளவுக்கு மனிதன் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து நபியுடைய சுன்னாக்களை பேணி அல்லாஹ் சொன்ன விதத்தில் நடக்கும் பொழுதே அல்லாஹ் இந்த உதவி கிடைக்கும்.
1: கேட்டது தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர். முஸ்லிம் வானொலி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்தியத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த மாநாட்டிற்கு பெரும் திரளாக வருகை தந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற

அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் மிகவும் சிறப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மாநாட்டின் இறுதி அமர்வில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நபித்தோழர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் சென்று திரும்பும் பொழுது எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய ஈமானில், எங்களுடைய இறை அச்சத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். செல்லுகிற நாங்களல்ல, திரும்ப வரும் பொழுது பெரிய மாற்றங்களோடு நாங்கள் திரும்ப வருவோம் என்று சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கிறோம். உபதேசம் என்பது இறை விசுவாசிகளுக்கு பயன் தரும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த இரண்டு நாள் மாநாட்டில் மிகுந்த சிரமத்தோடு இலங்கையின் பல பகுதிகளிலிருந்தும் திரளாக மாநாட்டின் இறுதி வரை மிகப்பெரிய தியாகத்தோடு இங்கே வந்து அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் நிறைய மார்க்க அறிஞர்களுடைய உபதேசம் நம்முடைய செவிகளிலே விழுந்திருக்கிறது. மாநாட்டு திடலிலே இருந்து திரும்ப வீடுகளுக்கு செல்லும் பொழுது நம்முடைய வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும். இபாதத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தீய பழக்க வழக்கங்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களோடு இங்கிருந்து நீங்கள் விடைபெறுவதுதான் இந்த மாநாட்டுக்கு வெற்றியே தவிர, இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் கலந்து கொண்டார்கள் என்பதை விட இந்த மாநாட்டில் எத்துணை பேர்கள் திருந்தினார்கள் என்பதுதான் மிக முக்கியம். ஆகவே அன்பர்களே, மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற சபை இந்த சபை. பூமியில் எங்கெல்லாம் அல்லாஹுவை குறித்து நினைவு கூறப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சங்கமித்து நம்மோடு அமர்கிறார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நன்மையை நோக்கி பயணமாகி இருக்கிற கூட்டம் இந்த கூட்டம். திரும்ப செல்கிற பொழுது நம்முடைய வாழ்வில் நிச்சயம் மாற்றம் உண்டாக வேண்டும் என்பதை எனது உரையின் ஆரம்பமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி ஏகத்துவம் ஒரு கண்ணாக விளங்குகிறதோ அதேபோல மறுமை நம்பிக்கை என்பது இஸ்லாத்தினுடைய மற்றொரு கண் என்று குறிப்பிடலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன அதே வேகத்தில் மறுமை நம்பிக்கையை மக்களுடைய உள்ளத்தில் ஆழப்பதித்தார்கள். மறுமை நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதித்து இடம் பிடித்ததோ அவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடுகிற சக்தி அந்த நம்பிக்கைக்கு உண்டு. இஸ்லாம் வருவதற்கு முன்னால் தூதர் அந்த மனித சமுதாயத்திற்கு தன்னை அறிமுகம் செய்வதற்கு முன்னால் அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருந்ததை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். நரக நெருப்பினுடைய கரை ஓரத்தில் அவர்கள் இருந்தார்கள். நான் தான் உங்களை அதிலிருந்து காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவில இருந்து என்றைக்கு அந்த மக்கள் இறந்த பிறகு ஒரு வாழ் உண்டு, இந்த உலக வாழ்வு நமக்கு முக்கியமல்ல, நிரந்தரமான ஒரு வாழ்வு இறந்த பிறகு நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கப் போகிறான், அந்த வாழ்வுதான் நமக்கு பிரதானமான வாழ்வு என்பதை ஆணித்தரமாக மக்கள் மத்தியிலே எடுத்து சொன்னவுடன் எப்படி இருந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்று வரலாறுகளை படித்து பார்த்தால் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் நமக்கு ஏற்படுகிறது. விபச்சாரத்தை குடும்பம் குடும்பமாக செய்து கொண்டிருந்த மக்கள் அது ஒரு வெட்கக்கேடான காரியம் என்று கூட நினைக்க மனமில்லாமல் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் அதை விட்டு முற்றிலும் விலகியதோடு அது குறித்து எதிர்த்து பிரச்சனை

0: பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்த காரணத்தினால் மனித உயிர்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை அவருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்தவுடன் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளை எல்லாம் மதிக்க ஆரம்பித்தார்கள். அந்த மக்கள் சூதாட்டங்களையும் கொலை கொள்ளைகளையும் சாதாரணமாக செய்து கொண்டிருந்த மக்கள் முற்றிலும் அதிலிருந்து விலகியது மட்டுமல்ல, இந்த மனித சமுதாயத்திற்கே சொன்னார்கள், அவைகள் எல்லாம் தீமை, அதை ஏறெடுத்தும் பார்க்காதீர்கள் என்று. எத்தனை எத்தனையோ தீமைகளை தன்னுடைய வாழ்வில் அன்றாடம் செய்து கொண்டிருந்த மக்கள் எல்லாம் இந்த நம்பிக்கை என்றைக்கு அவருடைய உள்ளத்தில் ஆழ பிடித்து இடம் பிடித்ததோ அன்றிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்வு தலைகீழாக மாறியது. நிதர்சனமான ஒரு வாழ்வு ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, நாமும் மறுமையை நம்பியவர்கள்தான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த மனிதன் மறுமையை முழுமையாக நம்பி பயந்து வாழ்கிறானோ அவனுடைய வாழ்வில் நிச்சயம் ஒழுக்கக்கேடுகள் இருக்காது. மறுமையை யார் நம்பி பயந்து வாழ்கிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஆபாசங்கள் இருக்காது. மறுமையை பயந்த மக்கள் இபாதத்துகளில் பொடும்போக்காக இருக்க மாட்டார்கள். மறுமையை பயந்த மக்கள் கொடுக்கல் வாங்கலிலே தூய்மையாக இருப்பார்கள். மறுமையை பயந்த மக்களுடைய அந்தரங்க வாழ்வு, பகிரங்க வாழ்வு என்ற அனைத்து துறைகளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு அச்சம் கலந்த ஒரு வாழ்வு. நமக்கென்று ஒரு இறைவன் உண்டு, நமக்கென்று ஒரு நீதிமன்றம் உண்டு. அந்த நாளில் நம்மை குறித்து நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிமிடங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாரணைக்கு கொண்டு வரப்போகிறான் என்பதை பயந்த அந்த மக்கள் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடிய ஒரு சிறப்பம்சத்தை பெற்றார்கள். சொர்க்கவாசிகளை நாமெல்லாம் மறுமை நாளிலே தான் போய் பார்க்க முடியும். ஆனால் அன்றைய கால மக்கள் எல்லாம் சொர்க்கவாசிகளோடு தொழுதார்கள், சொர்க்கவாசிகளோடு வியாபாரம் செய்தார்கள், சொர்க்கவாசிகளோடு குடும்பம் நடத்திய பாக்கியத்தை பெற்ற அறிஞர் பெருமக்கள் அவர்கள் எல்லாம். எப்படி அந்த அம்சம் அவர்களுக்கு கிடைத்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லி மக்களை பயமுறுத்தி அந்த மக்களை அல்லாஹ்வுடைய ரசூல் திருத்தவில்லை. தூதராகிய எனது கண்ணை நீங்கள் மறைத்தாலும் அல்லாஹ்வுடைய கண்ணை நீங்கள் மறைக்க முடியாது என்று போதித்த காரணத்தினால்தான் யாரும் பார்க்காமல் விபச்சார குற்றம் புரிந்த மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாட்சியங்கள் இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய சபைக்கு ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் மரண தண்டனை தாருங்கள், என்னை நீங்கள் மரண தண்டனை தாருங்கள் எனக்கு என்றார்கள் மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் செய்த விபச்சாரத்தை யாரும் பார்க்கவில்லை, சாட்சி கூட இல்லை. அவரை அந்த சபைக்கு கொண்டு வந்த உணர்வு எது? விபச்சாரம் திருமணமானவர்கள் புரிந்தால் மரண தண்டனை என்கிற சட்டம் அமுலில் இருக்கிற நேரத்தில் வந்து சட்டத்தை கேட்டு விரும்பி பெறுகிறார் என்றால் என்ன முன்மாதிரி இந்த முன்மாதிரி? எப்படிப்பட்ட முன்மாதிரி இந்த முன்மாதிரி? ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு கால வாழ்வை எழுத துவங்கிய எல்லா எழுத்தாளர்களும் அதிர்ந்து போகிறார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை இந்த முஹம்மதால் எப்படி உருவாக்க முடிந்தது? எதை சொல்லி உருவாக்கினார் இந்த முஹம்மத்? காசு பணம் கொடுத்ததாக வரலாற்றில் எங்கும் குறிப்புகள் இல்லை. பதவி ஆசை காண்பித்ததாக எங்கும் வரலாறுகளிலே காண கிடைப்பதில்லை. எதை சொல்லி இந்த சமுதாயத்தை இப்படி தலைகீழாக இந்த முஹம்மது மாற்றினார் என்றால், இறந்த பிறகு ஒரு வாழ்வு உண்டு, இதுவல்ல வாழ்வு. இறந்த பிறகு மண்ணறையில் ஃபர்ஸக்கூடிய ஒரு வாழ்வு உண்டு, மண்ணறை வாழ்வுக்கு பிறகு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற பரலோக ராஜ்யம் பூர்ண ஜென்ம பூமி, மறுமை வாழ்வு என்கிற ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வில் நம்முடைய வாழ்க்கை குறித்த அனைத்து கேள்விகளும் கேட்கப்படுகிற ஒரு நீதிமன்றமும் நமக்கென்று ஒரு எஜமானனும் உண்டு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவேதான் பெண்களை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்திருந்த அந்த மக்கள் பெண் உரிமை வழங்கினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைப்பதை கல்லுங்கம் படைத்தவர்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் செய்த அந்த மக்கள் பெண் குழந்தையை பிறந்து வளர்த்தி ஆளாக்கினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நானும் அவர்களும் ஒன்றாக சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்றார்கள். போட்டி போட்டு வளர்த்தினார்கள், பெண் இனத்தை மதித்தார்கள். இவைகளை இப்படி தலைகீழாக மாற்றிய நம்பிக்கை மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. 2 மாநாடு முடிந்து இறுதியில் நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நெஞ்சிலே கை வைத்து பார்க்க வேண்டும் நாம் எல்லாம். இஸ்லாத்தின் 5 கடமையையும் ஈமானின் 6 அம்சங்களையும் ஆக மொத்த 11 கடமைகளை நம்முடைய வாழ்வில் தெரிந்து கொண்டவர்கள் எத்துணை பேர்கள்? நம்முடைய நாயன் ரப், நம்முடைய நாயன் அல்லாஹ் என்பதை நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம். அந்த அல்லாஹுவை குறித்து ஏதாவது படித்திருக்கிறோமா தோழர்களே என்றால் இல்லை. எங்களுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று ஊர் முழுக்க உலகெங்கும் உரத்த குரலிலே சொல்லுகிறவர்கள் நாம் எல்லாம். அந்த அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை எப்படி நடந்தது, அவருடைய குடும்பம் எது, எத்துணை மக்கள் அல்லாஹுடைய ரசூலுக்கு, அல்லாஹுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுகள் என்ன, எதை நம்மிடத்திலே அல்லாஹுடைய ரசூல் எதிர்பார்த்தார்கள் என்கிற தூதருடைய வாழ்க்கை குறிப்புகளை நாம் எல்லாம் படித்து வைத்திருக்கிறோமா என்றால் இல்லை. எங்களுடைய வேதம் திருக்குர்ஆன், மனித சமுதாயத்திற்காக வேண்டி அனுப்பப்பட்ட வேதம் திருக்குர்ஆன் என்று பறைசாற்றுகிற சமுதாயம் நாம் எல்லாம் அந்த திருக்குர்ஆனை அழகுபட அமைந்திருக்கிற அந்த அரபி மொழியில் ஓதுகிற தோழர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் நெஞ்சில் கை வைத்து பாருங்கள். நாம் நிறைய ஜுமா உரைகளை கேட்கிறோம், திருக்குர்ஆன் விளக்க உரை வகுப்புகளிலே பங்கெடுக்கிறோம். இது போன்ற மாநாடுகள் என்று அறிவிப்பு செய்தால் மிகப்பெரிய தியாகம் செய்து இந்த மாநாட்டிலே வந்து பங்கெடுக்கிறோம். ஆனால் இஸ்லாத்தை குறித்து படித்திருக்கிறோமா, இஸ்லாம் குறித்து விளங்கி இருக்கிறோமா, நம்முடைய வாழ்வில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய மக்களுடைய வாழ்வில், நம்முடைய தாயினுடைய வாழ்வில், நம்முடைய மனைவிமார்களுடைய வாழ்வில் இஸ்லாம் மலர்ந்திருக்கிறதா என்று நாம் எல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இடைவெளி இருந்தால் அந்த இடைவெளியை தாமதம் இல்லாமல் பூர்த்தி செய்யுங்கள். காரணம், யாருக்கு எப்பொழுது மறுமை வரும் என்று சொல்ல இயலாது, யாருக்கு எப்பொழுது மரணம் வரும் என்று சொல்ல இயலாது. இந்த உலகத்தில் இன்றைக்கு அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருக்கிற பேரழிவு சம்பவங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திற்கும் அதிக நாள் இல்லை என்று தோன்றுகிறது நமக்கெல்லாம். எங்கு பார்த்தாலும் பூகம்ப சம்பவங்கள், எங்கு பார்த்தாலும் எரிமலைகள், எங்கு பார்த்தாலும் பெருமழைகள், எங்கு பார்த்தாலும் சுனாமிகள், எங்கு பார்த்தாலும் பேரழிவு சம்பவங்களுக்கு கொத்து கொத்தாக மனித இனம் அழிந்து கொண்டிருப்பதை கண்ணெதிரே நாம் பார்த்த பிறகும் மறுமையை குறித்தோ, கபருடைய வாழ்வை குறித்தோ, மரணத்தை குறித்தோ நமக்கு ஒரு அச்சமில்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் 23வது அத்தியாயத்தின் 115வது வசனத்தில் அல்லாஹ் ஒரு அறைகோவல் விடுகிறான், அஃப ஹசிப்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபதம் வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜவும், நீங்கள் என்ன வீணுக்காக படைக்கப்பட்டீர்கள் என்றும், நம்மிடத்திலே நீங்கள் திரும்ப வரமாட்டீர்கள் என்றும் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், மறுமையை நம்பி பொடும்போக்காக நீங்கள் இருந்தாலும், மறுமையை நிராகரிக்கிற உரிமை உலகத்தில் உங்களுக்கு இருந்தாலும், எந்த மரத்தை சார்ந்து எந்த மரத்தை பின்பற்றி வாழ்கிற உரிமை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் எங்கே போகிறீர்கள்? வீணுக்காக விளையாட்டுக்காக உண்மை நாம் படைத்தோம் என்று நினைக்கின்றீர்களா? உலகம்தான் எங்களுக்கு முக்கியம் என நினைத்து நீங்கள் வாழ்கின்றீர்களா? எம்மிடம் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். 22வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அந்த நாள் நிச்சயம் வந்தே தீரும், அந்த நாளில் எந்த சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம், மண்ணறைகளில் உள்ளவர்கள் எல்லாம் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற நாள் அந்த நாள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். 10வது அத்தியாயத்தின் 53வது வசனம், குல் இ வ ரப்பி இன்னஹு லஹக்குன், உமது இரட்சகனின் மீது சத்தியமாக நிச்சயமாக அது வந்தே தீரும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அன்பர்களே, 23வது அத்தியாயத்தின் 74வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வ இன்னல் லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனி சிராத்தி லநாகிபூன், யார் அந்த மறுமையை நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்கள் நேர்வழியை விட்டும் விலகியவர்களாகத்தான் உலகத்தில் வாழ முடியுமே தவிர நேர்வழியை பின்பற்றி வாழ முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அடுக்கடுக்கான வசனங்கள், திருக்குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி மன்னரையை குறித்து மறுமையை குறித்து பேசுகிற ஆயத்துக்களை நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்விலே நடந்த ஒரு சம்பவம், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் கூறுகிறார்கள், நான் வீட்டிலே அமர்ந்து கொண்டிருந்தேன், ஒரு பணிப்பெண் எனக்கு தலை.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: பார்க்கிறோம் என்றால் மறுமை நம்பிக்கை என்பது வேண்டுமானால் நம்பலாம், வேண்டாம் விட்டால் விடலாம் என்கிற நம்பிக்கை அல்ல. மறுமை நம்பிக்கை என்பது மனித சமுதாயத்திற்கு அத்தியாவசியமானது. இந்த நம்பிக்கை எவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதித்து இடம் பிடித்து விட்டதோ நிச்சயம் அவர்களுடைய வாழ்வில் மறுமலர்ச்சிகள் உண்டாகும், அந்த சமுதாயத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும், ஒழுக்கங்கள் அந்த சமுதாயத்திலே எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும் தோழர்களே. ஆனால் இன்றைக்கு இந்த மறுமை நம்பிக்கை இல்லை என்கிற சித்தாந்தம், மறுமை என்பது இல்லை என்கிற சித்தாந்தம் மனித சமுதாயத்தில் யாரெல்லாம் பின்பற்றப்படுகிறது அவருடைய நிலைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எங்கு பார்த்தாலும் அநியாயம், எங்கு பார்த்தாலும் அக்கிரமம், எங்கு பார்த்தாலும் முகம் சுளிக்கக்கூடிய ஆபாசமான காட்சிகள், எங்கு பார்த்தாலும் மனித உயிர்களை வெட்டி சாய்க்கிற கொடுமைகள் ஏன் உருவானது? நம்மை கேட்க ஒருவன் உண்டு. உலகத்து நீதிமன்றங்களுடைய கண்ணை மறைத்தாலும், நீதித்துறையை விலை கொடுத்து வாங்கினாலும், காவல்துறை அதிகாரிகளை நாம் ஏமாற்றினாலும், நமக்கெல்லாம் ஒருவன் உண்டு. அவனை நிச்சயம் நாம் ஏமாற்ற முடியாது, அவனுடைய கண்ணை நாம் மறைக்க முடியாது என்கிற ஒரு பயம் இந்த மனித சமுதாயத்தினுடைய உள்ளத்திலே இருந்தால் யாரும் இந்த தவறுகளிலே ஈடுபட மாட்டார்கள் தோழர்களே. ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டி எழுப்பினார்கள் ஒரு சமுதாயத்தை. அந்த சமுதாயம் இந்த மறுமையை நம்பிய காரணத்தினால் எப்படிப்பட்ட சமுதாயமாக அந்த சமுதாயம் மாறியது என்பதை ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பேர் ஆச்சரியம். அல்லாஹு தஆலா 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இப்படி கேட்கிறான், யா அய்யுஹல் லதீன ஆமனுத்தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வல் தன்ஸுரு நஃப்ஸும் மா கத்தமத்தில் யகதின், அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று கொஞ்சம் திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. என்ன உண்டு நம்மிடத்தில்? நம்மிடத்தில் என்ன உண்டு? நம்முடைய மனைவி மக்களுக்காக நிறைய சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை திட்டம் தீட்டி இந்த உலகத்திலே நாம் எல்லாம் தீர்மானித்து வாழ்கிறோம். நம்முடைய மக்கள் நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய சந்ததிகள் கையேந்தி விடக்கூடாது என்பதற்காக அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் என்று எத்தனை எத்தனையோ சொத்துக்களை இந்த உலகத்தில் சேமித்து வைத்திருக்கிறோம். நமக்காக மறுமை நாளுக்கு என்ன கொண்டு போகிறோம் தோழர்களே? கபரிலே அடக்கிவிட்டால் எல்லோரும் நம்மை விட்டு திரும்ப வந்து விடுவார்களே. அந்த மன்னரை வாழ்வில் இருந்து ஒரு நீண்ட ஒரு வாழ்வு நமக்கு துவங்க போகிறதே, அந்த வாழ்வுக்காக நம்மிடத்திலே என்ன உண்டு? அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான். அந்த நாளுக்காக எதை நீங்கள் சேமித்து வைத்துள்ளீர்கள் என்று திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. திரும்பி பார்த்தார்கள் உத்தம தோழர்கள், ஆகவேதான் உலகத்திலேயே சொர்க்கவாசிகளாக நடமாடினார்கள். நாம் எல்லாம் நம்பி இருக்கிறோம், இன்னும் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நாமெல்லாம் நிறையவே நம்பி இருக்கிறோம், ஆனால் திரும்பி பார்க்கவில்லை மறுமை நாளை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த எத்தனை எத்தனையோ சம்பவங்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாத் பின் முஆத் அவர்களை அழைத்து, எங்கே சாபித் அவர்கள் என்று கேட்டார். சாபித்துக்கு என்னானது? பள்ளியில் சாபித்தை காணவில்லையே. சாபித் பின் கைஸ் என்பது அவருடைய முழு பெயர். எங்கே சாபித் பின் கைஸ் அவரை பள்ளியிலே காணவில்லை? அவருக்கு ஏதாவது நோய் ஏதாவது ஏற்பட்டதா? உடல் சுகவீனம் ஏதாவது அவருக்கு ஏற்பட்டதா? சாத் பின் முஆத் அவர்கள் பதில் சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், சாபித் எனது வீட்டுக்கு அருகில் தான் இருக்கிறார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியவில்லை என்று கூறிவிட்டு சாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சாபித் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி சென்றாராம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 187வது நபிமொழியாக இந்த நபிமொழியை நீங்கள் பார்க்கலாம். வீட்டுக்கு சென்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் சாபித் அவர்களே உங்களை இப்படியெல்லாம் விசாரித்தார்கள் என்று சாத் பின் முஆத் அவர்கள் சொல்ல, சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு சாத் பின் முஆத் அவர்களை பார்த்து சொன்னார்கள், பள்ளிக்கு வராமல் தான் ஏன் ஒதுங்கி வீட்டிலேயே கதவை அடைத்துக் கொண்டு ஏன் தனிமையில் இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தை சொல்கிறார். கேட்க வேண்டும், நீங்கள் செவிதாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். நமக்கு என்றைக்காவது அப்படிப்பட்ட ஒரு கவலை வந்திருந்தால் நான் ஈமானில் முன்மாதிரியான மக்கள், நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் நம்முடைய உள்ளத்தில் வந்திருந்தால் நமக்கு இறையச்சம் உண்டு என்று அதனுடைய பொருள். நம்முடைய உள்ளம் அதற்காக வேண்டி வருந்தி கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருந்தால் உண்மையில் நாம் எல்லாம் மறுமையை நம்பியவர்கள் என்று பொருள். என்ன காரணம் என்று அவர் சொல்லுகிறார் தெரியுமா? அல்லாஹு தஆலா 49வது அத்தியாயத்தின் 2வது வசனத்தை அல்லாஹு இறக்கினான், சாத் பின் முஆத் உங்களுக்கு தெரியாதா, அல்லாஹ் என்ன சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபியி வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅலிக்கும் லிபஅலின் அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஸ்உரூன். 49வது அத்தியாயத்தின் 2வது வசனம். ஸாஹிப் பின் முஆதே இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான், தூதருக்கு முன்னால் குரலை உயர்த்தி உங்களில் ஒருவரை ஒருவரை அழைப்பதை போல நீங்கள் பேசாதீர்கள், அப்படி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அமல் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. நான் எத்துணை முறை தூதருக்கு முன்னால் நான் குரலை உயர்த்தி பேசியிருக்கிறேன், நான் நரகவாசியாக ஆகிவிட்டேன், என்னுடைய அமல்கள் எல்லாம் பாழாகிவிட்டது என நினைத்து அழுகிறார் அந்த தோழர். ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த சாபித் பின் கைஸ் அவர்கள் யார் என்றால் அன்சாரி தோழர்களுடைய பேச்சாளர் சாபித் பின் கைஸ். இயற்கையாகவே குரலை உயர்த்தி பேசுகிற சுபாவமுடையவர் சாபித் பின் கைஸ். வருத்தப்படுகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குரலை உயர்த்தி பேசினால் உங்களுக்கே தெரியாமல் அமல்கள் அழிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஆயத்தை இறக்கவில்லையா? எத்தனை முறை நான் பேசியிருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியாதா? எனது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனே என்று கதவை பூட்டி வீட்டுக்குள் இருந்து உள்ள குமரலோடு சொல்லுகிறார்கள் சாபித் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே வந்து சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், சாபித் பின் கைஸ் நரகவாசி அல்ல, போய் சொல்லுங்கள் அவர் சொர்க்கவாசி, அவர் ஒரு சொர்க்கவாசி. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களோடு சொர்க்கவாசியாக நடமாடுகிறவராக நாங்கள் சாபித் பின் கைஸ் அவர்களை கண்டோம் என்று சொல்கிறார்கள். வாழ்வில் அமல்கள் அழிந்து போய்விட்டதே, நரகவாசிகளில் ஒருவனாக நான் மாறிவிட்டேனே, செய்த அமலெல்லாம் மறுமையிலே பலனளிக்காமல் போய்விட்டதே என்கிற வருத்தம் அந்த தோழர்களுக்கு தோன்றியது என்றால் எப்படி வந்தது இந்த வருத்தம்? இந்த வருத்தம் வருவதற்கு என்ன காரணம்? உலகமல்ல வாழ்வு. இன்றைக்கு இருக்கிற நான், இன்றைக்கு இருக்கிற நீங்கள் என் நாளுக்கு இருப்போமா என்பது உத்தரவாதம் அல்ல. மரணம் என்பது நிழல் போல நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற காலம் இந்த உலக காலம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நாமெல்லாம் அந்த மறுமையை மறந்து நடந்தால் தோழர்களே, நிச்சயம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பதில் சொல்ல வேண்டும். சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தீர்களா? அமல்கள் பாழாவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்வென்ன? என்னுடைய அமல் யாருக்கு நான் கொடுத்தாலும் நான் அவனுடைய மானத்தை விடமாட்டேன். அது என்னுடைய அமல்கள் போனாலும் சரி, அது எனக்கு எவ்வளவு பெரிய தலைகுனிவுகள் ஏற்பட்டாலும் சரி, மறுமை நாளில் நான் நரகத்திற்கே சென்றாலும் சரி, என கங்கணம் கட்டி சமுதாயத்தில் அடுத்தவர்களுடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிற எத்தனை எத்தனையோ அரக்க குணமுடையவர்களை எல்லாம் இந்த சமுதாயத்திலே பார்க்கிறோம். அமல்கள் பாலா போய் விடுகிறதே என்கிற ஒரு ஏக்கம் அந்த சஹாபாக்குடைய வாழ்வில் இருந்ததை நம்மால் பார்க்க முடிகிறது என்றால் அதுதான் மறுமை நம்பிக்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 5559வது நபிமொழி, ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு நபிமொழியை பாருங்கள் தோழர்களே. மக்காவில் இருந்து தோழர்களோடு ஹிஜ்ரத்து சென்றவர்களில் ஸஅத் பின் அபி வக்காஸ் அவர்களும் ஒருவர். ஹிஜ்ரத் என்றால் முற்சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற நன்மைக்குரிய ஒரு காரியம் ஹிஜ்ரத் என்பது. மதீனா சென்ற ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்காவுக்கு வந்து நோய்வாய்ப்பட்டு படுக்க படுக்கையாக விழுந்து விடுகிறார். மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்க போகிறார். அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்தவுடன் ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தியை ஹதீஸ்களிலே பாருங்கள். யா ரசூலல்லாஹ், எல்லா மக்களும் மக்காவிலே இருந்து ஹிஜ்ரத்து செய்து மதீனா போய் அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மையை பெற்று விட்டார்கள். நானோ ஹிஜ்ரத் எங்கிருந்து புறப்பட்டேனோ அதே இடத்திலே நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ் என்று தழும்பிய குரலோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், என்ன காரணம்? அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? எந்த மக்காவிலே இருந்து புறப்பட்டேனே அதே மக்காவில் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேனே யா ரசூலல்லாஹ், அந்த ஹிஜ்ரத்துடைய நன்மை எனக்கு கிடைத்து மறுமை நாளில் உன்னதமான இடத்தை நான் அடைய முடியுமா யா ரசூலல்லாஹ் என்கிற கேள்வி நம்மை சிந்திக்க வைக்கிற கேள்வி. அவர்கள் அவருடைய குடும்பத்தை குறித்து கேட்கவில்லை, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தினுடைய நிலைகளை குறித்து அவர்கள் கேட்கவில்லை. எனக்கு இந்த நன்மை கிடைக்குமா யா ரசூலல்லாஹ்? ஒரு உரையாடல் நடைபெறுகிறது. இறுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெற்றியை தொட்டு மார்பகத்தை தொட்டு தன்னுடைய குளிர்ந்த கையோடு ஸஅத் பின் அபி வக்காஸுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த துவா, யா அல்லாஹ்,
2: சஹர்பின் நபி வக்காசுடைய ஆயிலை நீட்டி வைப்பாயாக யா அல்லாஹ், அவருடைய ஹிஜ்ரத்தின் கூலியை முழுமையாக நீ வழங்கியா அல்லாஹ் என்று சொன்னவுடன் தான் அவருக்கு ஒரு சமாதானமே கிடைத்தது என்று பார்க்கிறோம். அமல்களில் ஆர்வம், அமல்கள் பறிபோனாலும் அழுவார்கள், அமல்களுக்குரிய கூலி கிடைக்காவிட்டாலும் அழுவார்கள். என்ன காரணம்? மறுமை நம்பிக்கை உள்ளத்தில் ஆழமாக பதிந்தது. மறுமை நம்பிக்கை ஆழமாக பதிந்தால் எல்லோரையும் அப்படித்தான் என்ன தூண்டும் தோழர்களே, அதற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். வெறுமனே நானும் மறுமையை நம்புகிறோம், நாமும் மறுமைக்கு உரியவர்கள் என நினைத்துக் கொண்டு நாம் வாழ்ந்தால் போதாது தோழர்களே. முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 192வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம், அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பந்தப்பட்ட ஒரு காரியம். யார் இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு? அல்லாஹுனுடைய ரசூலை இரவு பகலாக எப்படியாவது கொலை செய்தே தீர வேண்டும் என்கிற மூர்க்கத்தனமாக இரவு பகலாக அலைந்து திரிந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹுடைய ரசூலை அவரை போல மிக கடுமையாக வெறுப்புணர்வு கொண்டவர்களை வரலாறுகளிலே பார்க்க முடியாதோ என சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய எதிரியாக திகழ்ந்தவர் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபிசீனியாவுக்கு நாயக தோழர்கள் எல்லாம் ஹிஜ்ரத்து செய்த பொழுது குறைசிகளுடைய மிகப்பெரிய ஒரு பிரதிநிதியாக அனுப்பப்பட்டவர் இந்த அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நல்ல நாவன்மை உள்ளவர், பேச்சாற்றல் உள்ளவர், எதையும் பேச்சு சாதுரியத்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடுகிற அளவுக்கு ஆற்றல் படைத்தவர் அம்ரு பின் ஆஸ் அவர்கள். அப்படிப்பட்ட அம்ரு பின் ஆஸ் அவர்கள் சொல்லுகிறார், மரண நேரத்தில் தேம்பி தேம்பி அழுகிறார். சக்கராத்துடைய நேரத்தில் அழுதுவிட்டு தனது முகத்தை சுவற்றின் பக்கம் திருப்பி விட்டு படுக்கிறார். மகன் வந்து கேட்கிறார், தந்தையே ஏன் நீங்கள் இந்த நேரத்தில் இவ்வளவு கதறி கதறி அழுவதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி எவ்வளவோ பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள், உங்களுடைய நற்செய்திக்காக எவ்வளவோ அல்லாஹ்வுடைய ரசூல் பேசியிருக்கிறார்கள், என்ன நீங்கள் அழுவதற்கு காரணம் என்று கேட்டபோது அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அதுதான் மறுமையை நம்பிய மக்களுடைய வாழ்வினுடைய பிரதிபலிப்பு. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்துகளில் ஒரு சொத்து என்னவென்றால் மகனே, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அந்த ஏகத்துவ கலிமா எனது வாழ்வில் நான் சேமித்து வைத்திருக்கிற மிகப்பெரிய சொத்து. அதற்காக வேண்டி நான் அழவில்லை. நான் எதற்காக வேண்டி அழுகிறேன் என்றால், என்னுடைய வாழ்வில் 3 கட்டங்களை நான் தாண்டி வந்திருக்கிறேன், அந்த ஒவ்வொரு கட்டங்களையும் நினைத்து நினைத்து பார்த்து நான் அழுகிறேன் என்றார்கள். எனது வாழ்வில் நடந்த முதல் கட்டம், இரவு பகலாக நான் அல்லாஹுடைய ரசூலை கொள்வதையே லட்சியமாக கொண்டு மக்கத்து பெருவீதியில் அலைந்து திரிந்தவன் நான். அவருடைய முகம் போல, அவருடைய மார்க்கம் போல ஒரு வெறுப்புக்குரிய முகமோ வெறுப்புக்குரிய மார்க்கமோ எனக்கு கிடையாது என்கிற ஒரு நிலையில் முதல் கட்டமாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அதே நிலையில் நான் மரணித்திருந்தால் எனது வாழ்வு மறுமை நாளில் நரகத்திற்குரியதாக ஆகியிருக்குமே, அதிலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாற்றினானே, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் சக்கராத்துடைய நேரத்தில். நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட கட்டங்கள் வந்து போனதுண்டு. நாம் யாரும் பிறக்கிற பொழுதே ஏகத்துவத்தை பின்பற்றி பிறந்தவர்கள் அல்ல. நாம் யாரும் பிறக்கும் பொழுதே குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நடக்க வேண்டும் என உறுதியெடுத்து வந்தவர்கள் அல்ல. நம்முடைய கடந்த காலங்களை பார்த்தால் அதிர்ந்து போகிறது உள்ளமெல்லாம். கடந்த காலங்களை நாமும் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடந்த காலங்களை நினைத்து பார்த்தால் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கி இருக்க மாட்டோம். சூதாட்டங்களும் விபச்சாரங்களும் மதுபானங்களும் சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டிருந்த ஒரு காலம் நம்முடைய வாழ்விலும் வந்து போனதுண்டு. அதே காலத்தில் நாம் மரணித்தால் நம்முடைய நிலைமை என்ன என்று என்றைக்காவது பள்ளியில் சுஜூதிலே தொழுகைக்கு பிறகு கொஞ்சமாவது நினைத்து நாம் அழுதிருப்போமா தோழர்களே? அல்லாஹுவே அந்த நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றி எங்களுக்கு ஒரு ஹிதாயத்தை தந்தாயே என நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் நம்முடைய கண்களிலே இருந்து வந்திருந்தால் நாமெல்லாம் மறுமையை நம்பியவர்கள் அழுதார்கள் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அல்லாஹுடைய தூதரை மிக கடுமையாக எதிர்த்து கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் எனக்கு இந்த மரணம் வந்திருந்தால் எனது நிலை என்ன? எனது நிலை மறுமையிலே நரகமாக இருக்குமே என்று அழுதார்கள் அம்ரு பின் ஆஸ். இரண்டாவது கட்டம், இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். மகனே, எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம் இஸ்லாத்தை தழுவ வேண்டும் என நான் விரும்பினேன். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சபைக்கு நான் சென்றேன். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேர் பார்க்கிற தகுதி இல்லாதவனாக அன்றைக்கு நான் இருந்தேன். யா ரசூலல்லாஹ், நான் இஸ்லாத்தை தழுவ வந்தேன் என்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது கரத்தை நீட்டினார். நான் உடன்படிக்கை செய்யாமல் எனது கரத்தை நான் மடக்கிக் கொண்டேன். அம்ரு பின் நாஸ் அவர்களை என்ன காரணம் என்றார்கள், நான் ஒரு சில நிபந்தனைகளை இடப்போகிறேன் என்றார்கள். அம்ரு பின் ஆஸ் என்ன நிபந்தனை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் ரசூலே, நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் செய்த எல்லா அநியாயங்களுக்குரிய பாவங்களும் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். அவ்வளவு பெரிய அநியாயக்காரன் நான், அவ்வளவு பெரிய அக்கிரமக்காரன் நான், இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் எனது பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உத்தரவாதம் தர வேண்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிஜ்ரத்திற்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், ஹஜ்ஜுக்கு முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும், இஸ்லாத்தை ஒரு மனிதன் ஏற்றால் முற்சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். கரத்தை பிடித்து இஸ்லாத்தை தழுவினேன், மகனே அன்று இரவு நான் மரணித்திருந்தால் கூட எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தந்திருக்கலாம், அது எனது வாழ்வினுடைய இரண்டாவது கட்டம். மூன்றாவது கட்டம், இஸ்லாத்தை நான் தழுவிய பிறகு நான் செய்த இபாதத்துகள், அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு தந்த பொறுப்புகள், இதனுடைய நிலை என்ன என்பதை நான் அறிய மாட்டேன், அதை நினைத்து நான் அழுகிறேன். நான் பொக்கிஷங்களில் மிகப்பெரிய பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறேன், அதுதான் தௌஹீத், அதுதான் தௌஹீத். அந்த பொக்கிஷத்தை பாதுகாத்து வைத்திருக்கிற எனக்கு அது குறித்து எந்த அச்சமும் இல்லை மகனே. கடந்து வந்த பாதையை நினைத்து நான் அழுகிறேன். இனி எனது வாழ்வு கபருடைய வாழ்வு, இனி எனது வாழ்வு மறுமையுடைய வாழ்வு, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு அடியெடுத்து வைத்து போகிற நான் அந்த நாளில் எனது நிலைமை என்ன என நினைத்து நான் அழுகிறேன் மகனே என்றார்கள். எனது மரணத்திற்கு பிறகு யாரும் ஒப்பாரி வைத்து அழக்கூடாது, என்னை கொண்டு போய் கபரில் வைத்து நீங்கள் அடக்கினால் உடனே வந்து விடாதீர்கள் மகனே. உறவினர்களே, கபரில் என்னை கொண்டு போய் அடக்கி விட்டால் உடனே வராதீர்கள். ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த மாமிசத்தை குர்பான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஏற்படுமோ அவ்வளவு நேரம் எனக்கு மேல் நின்று கொண்டு எனக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார் அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால், அதுதான் மறுமை நம்பிக்கை, அதுதான் மறுமை நம்பிக்கை. மறுமை நம்பிக்கை ஆகவே தான் ஆரம்பத்திலே சொன்னேன், மறுமை நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆழ பதிந்தால் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிற ஆற்றல் படைத்தது அந்த நம்பிக்கை. நாமெல்லாம் வாயளவில் தான் சொல்லுகிறோம், நாமெல்லாம் வாயளவில் தான் இந்த மறுமையை பற்றி சொல்லுகிறோம். முஸ்லிம் சமூகத்துடைய ஒரு யதார்த்தமான வாழ்க்கையை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சிந்தனையை நான் வேறு பக்கம் திருப்புவதற்காக வேண்டி அல்ல, ஒரு அவல நிலை, எனது வாழ்வில் நடந்த ஒரு அவல நிலையை இந்த நல்ல நேரத்தில் நான் எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முஸ்லிம்களுடைய யதார்த்த வாழ்வு, பெயர் முஸ்லீம், சமுதாயத்தில் திருமணங்கள் முஸ்லீம் பெரியோர்களால் நடத்தப்படுகிறது, இறந்து போனால் இஸ்லாமிய அடிப்படையில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது, சமுதாயத்தில் முஸ்லீம் என்கிற பெயர் வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் சலாம் சொல்கிறார்கள், அதற்குரிய வேஷங்களை தரித்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் ரொம்ப தூரம் தோழர்களை, வேதனையோடு ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். வியாபார சம்பந்தமான கணக்கு வரவு செலவு பார்ப்பதற்காக வேண்டி எனது தோழருடைய ஒரு வீட்டுக்கு சென்று வியாபாரத்தின் கணக்கு வரவு செலவு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வீட்டில் ஒரு பணியாளர் இருந்தார். போன உடனே சலாம் சொல்லி முகபத்தாக வரவேற்று தேநீர் எல்லாம் தந்து எங்களை அமர வைத்தார். இதே போல மகரிபுடைய நேரம், தொழுகையுடைய நேரம் வந்தது. நான் ஒதுவு செய்துவிட்டு அவரை அழைத்து கேட்டேன், கிபிலா எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அவர் வெட்டென பதில் சொன்னார், அப்படி ஒரு பொருள் இங்கே இருப்பதாக தெரியல என்று சொன்னான். நான் கேட்டேன், பொருளா? அப்ப கிபிலா என்பது முஸ்லீம்கள் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற திசை, அது எங்கே இருக்கிறது என்று கேட்டேன். அதுவா, நான் தொழுதாத்தானே தெரியும்னா. இதுதான் யதார்த்த முஸ்லீம்களுடைய நிலை தோழர்களே. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான் என்று மேல்படிப்பு படிக்க வேண்டும் தனது மக்கள் என்பதற்காக வேண்டி பெரியோர்கள் பெற்றோர்கள் மிக கடுமையாக உழைத்து மக்களை எல்லாம் மேல்படிப்பு படிக்க வைக்கிறார்கள். பெற்றோர்கள் இறந்து போனால் ஜனாசா துளைய பள்ளிக்கு எடுத்து செல்லும் பொழுது மேல் படிப்பு படித்து பட்டங்கள் பல பெற்ற அந்த அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கிற மகன் அந்த ஜனாசாவிலே பங்கெடுக்கிறான். தந்தைக்கு ஜனாசா தொழுகை பள்ளிக்குள் நடக்கும் பொழுது வெளியே நிற்கிறான், கேட்டால் தொழ தெரியாது என்கிறான். தன் சமுதாயத்தின் நிலைமை. யாருக்கு மறுமை நம்பிக்கை? யாருடைய உள்ளத்தில் மறுமை நம்பிக்கை இருக்கிறது? சஹாபாக்குடைய வாழ்க்கை வரலாறுகளை பாருங்கள். எதை சொன்னார்களோ தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடித்தார்கள். எதை மக்களுக்கு போதித்தார்களோ அதை தன்னுடைய சொந்த வாழ்வில் பின்பற்றினார்கள். இங்கே நாம் குழுமி இருக்கிற நோக்கம் என்ன? போகிற பொழுது எல்லோருக்கும் 1000 ரூபாய் பணம் கிடைக்குமா? இங்கே அல்ல. எதற்காக வேண்டி இந்த கூட்டம்? இப்படி ஒரு கூட்டம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தப்பட்டு விட்டது என்று பெருமை அடிப்பதற்காக வேண்டி நடத்தப்பட்ட கூட்டமா? அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அரஃபா பெருவழியில் எல்லா மக்களையும் பார்த்து நான் முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா, முழுமையாக சொன்னேனா என்று கேட்ட பொழுது, ஆம் யா ரசூலல்லாஹ், நீங்கள் எல்லாம் சொன்னீர்கள், எல்லாம் எத்தி வைத்தீர்கள் என்று கேட்ட பொழுது, அல்லாஹுவே நீ சாட்சி என்றார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம், அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். மன் சுயில அன் இல்மின் ஃபக்கத்தமஹு உல்ஜிம யௌமல் கியாமத்தி பிஜாமின் மினன்னார். சத்தியம் இது என்று தெளிவாக தெரிந்தும் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் யார் மரணிக்கின்றார்களோ அவர்களுக்கு நரகத்தினுடைய கடிவாளம் போடப்படும் என்றார்கள் அல்லாஹுனுடைய ரசூல். அந்த நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நடத்தப்படுகிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி. நீங்களும் நானும் மறுமை நாளில் இதே போன்று அல்லாஹுடைய நீதிமன்றத்தில் அல்லாஹு நம்மை எல்லாம் அழைத்துக் கொண்டு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்களே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் வெற்றியாளர்களுடைய சபையில் இதே போன்றதொரு கூட்டம் நாம் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். வம்தாஸுல் யௌம் ஐயுகல் முஜ்ரிமூன், நல்லவர்களும் தீயவர்களும் பிரிந்து நில்லுங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த மறுமை நாளில் கெட்டவர்களுடைய பட்டியலில் என்றைக்கு நாம் இடம் பெற்றுவிடக் கூடாது. நல்லவர்களுடைய அணி, சஹாபாக்களுடைய அணி, சகாபாக்களினுடைய வாழ்வை பின்பற்றிய மக்களுடைய அணி, முத்தக்கீன்களுடைய மணி, உயிர் தியாகிகளுடைய அணியில் நாமெல்லாம் மறுமை நாளிலே எழுப்பப்பட வேண்டும் என்பதற்கு இந்த குறிப்புகளை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்கிறேன். தோழர்களே, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்வில் நடந்த இனி ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு உங்களுடைய கவனத்திலே எடுத்துரைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன சம்பவம்? தாயிடத்தில் மிக கடுமையாக போராடுகிறார். தாய் இஸ்லாத்தை ஏற்பதாகவே இல்லை. ஒரு நாள் பெற்ற தாயிடத்தில் அந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த தாய் அல்லாஹ்வுடைய ரசூலை குறித்து செவி கூசுகிற வார்த்தையால் பேசிவிடுகிறார். தாங்க முடியவில்லை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அழுது கொண்டே வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில். தோழரே, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், எனது தாய் இறந்து போனால் நரகத்திற்கு சென்று விடுவாள் மறுமை நாளில். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறேன், இஸ்லாத்தை எடுத்துச் சொல்கிறேன், மன்றாடுகிறேன், போராடுகிறேன், தினந்தோறும் அவரிடத்திலே நான் போர் புரிகிறேன் யார சூழல்லாம். எனது தாய் இஸ்லாத்தை ஏற்பதாக இல்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நடந்தது தெரியுமா? உங்களையே ஏசி விட்டார்கள் யார சூழல்லா. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலே, எனது தாய் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், அபூ ஹுரைராவின் தாயாருக்கு நீ நேர்வழி காட்டுவாயாக என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அழுகையை நிப்பாட்டிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டுக்கு சென்றார்களாம். வீட்டுக்கு சென்றால் வீட்டினுடைய உள்பகுதி தாளிடப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைராவின் காலடி சப்தத்தை கேட்ட உள்ளிருக்கிற தாய் சொன்னால், அபூ ஹுரைரா வெளியேவே நில் என்றால். சிறிது நேரம் பொறுத்து கதவு திறக்கப்பட்டது. அபூ ஹுரைரா அவருடைய கண்ணை அவராலே நம்ப முடியவில்லை. தாய் குளித்துவிட்டு புத்தாடை அணிந்து வந்தது என்று சொன்னால், மகனே, அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். சந்தோஷம் தாங்காமல் அபூ ஹுரைரா அவர்கள் மீண்டும் அழுது கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு வருகிறார்கள். அபூ ஹுரைராவே, என்ன காரணம்? யா ரசூலுல்லாஹ், எனது தாய் நீங்கள் செய்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு எனது தாய் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி விட்டார்கள், சந்தோஷத்தால் அழுது கொண்டு வருகிறேன் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மீண்டும் இந்த அடியானுக்காக, அல்லாஹ்வுடைய இந்த அடியானுக்காக மீண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் என்னையும் எனது தாயையும் நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், நாங்களும் அவர்களை நேசித்து அவர்களும் எங்களை நேசிக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹுவே, உனது சிறிய இந்த அடியானை மக்களும் நேசித்து, மக்களை அவர்களும் நேசித்து, அவர்களை இவரும் நேசித்து உலகத்தில் வாழ ஏற்பாடு செய்ய அல்லாஹ் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற நபிமொழியை முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4904வது நபிமொழியாக நாம் பார்க்கிறோம். இதில் என்ன படிப்பினை நமக்கு? நமக்கு என்ன படிப்பினை? நம்முடைய குடும்பத்தில் தாய் ஒரு வழி, மகன் ஒரு வழி. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய மனைவி ஒரு வழி, நம்முடைய வழி ஒன்று. நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய சகோதரிகளுடைய வழி, நம்முடைய வழி ஒன்று. என்றைக்காவது இதே நிலையில் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய தாய் மரணித்தால் மறுமை நாளில் நரகத்திற்கு செல்வாளே என்கிற ஒரு கவலை என்றைக்காவது நம்முடைய வாழ்வில் வந்ததுண்டா தோழர்களே? நாம் மரணித்து நரகத்திற்கு மறுமை நாளில் சென்றால் நம்முடைய நிலை என்ன என்று யோசிக்கவே நமக்கு நேரம் இல்லை. எங்கே பிறரை பற்றி யோசிக்கவா? நம்மை பெற்று வளர்த்திய நம்முடைய தாய், சிரமத்தை பார்க்காமல் நம்மை வளர்த்திய நம்முடைய தந்தை, நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா? தோழர்களே, கொஞ்சம் நெஞ்சிலே கை வைத்து பாருங்கள். நாம் வளர்த்தி ஆளாக்கிய, பாசத்தை பொழிந்து வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய மக்கள் நம்முடைய கண் எதிரே நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டால் பார்க்கிற சக்தி இந்த உடம்புக்கு உண்டுமா? தோழர்களே, கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஒரு சம்பவத்தை சொல்லவா? அல்லாஹ்வுடைய நண்பர் என்று சொல்லப்படுகிற இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மறுமை நாளில் அவருடைய கண் எதிரே ஆஜர் நரகத்திலே தூக்கி வீசப்படுவதை பார்த்து அலங்கோலப்படுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். தந்தை அல்லவா, கோயில் பூசாரியாக பொம்மைகளை வழிபடுகிற ஒரு கோயில் பூசாரியாக உலகத்தில் அவர் இருந்தாலும் மறுமை என்று வரும் பொழுது நரக தீக்கடங்கள் அல்லாஹு தூக்கி வீசுகிற பொழுது பார்த்து அழுகிறார்கள் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம். இறை நிராகரிப்பாளர்களை பற்றி பேசாதே என்று அல்லாஹ் கடுஞ்சொல்லை பயன்படுத்துவான் மறுமை நாளில். அபூ ஹுரைராவுடைய வாழ்க்கையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே? என்ன பாடம் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம்? தாய்க்காக வேண்டி அழுதிருக்கிறார், தந்தைக்காக வேண்டி அழுதிருக்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய தந்தை, அந்த கண் தெரியாத அந்த தந்தை அந்த மக்கா வெற்றியின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தூக்கி வரப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களே, சொல்லியிருந்தால் நாம் போய் உன்னது தந்தையை பார்த்திருப்பேனே, வயோதிக காலத்தில் ஏன் அவரை இங்கே தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டால், இருக்கட்டும் யார சொல்லலாம், இருக்கட்டும், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள், எனது தந்தைக்கு இஸ்லாத்தை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துரைக்க அபூபக்கர் சித்திக் அவருடைய தந்தை இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவுகிறார், கரம் பிடித்து தழுகிறார். அபூபக்கர் சித்திக் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம் கேட்டால் அதிர்ந்து போய் விடுவீர்கள். இந்த அழுகைக்கு என்ன காரணம்? யார சூழல்லாம், யார சூழல்லாம், எனது தந்தை உங்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்கிற இந்த கரத்தில் நீங்கள் அழுதீர்களே, நீங்கள் அழுதீர்களே, உங்களுடைய பெரிய தந்தைக்காக வேண்டி, அபூ தாலிஃபுக்காக வேண்டி சக்கராத்துடைய நேரத்தில் நீங்கள் அழுதீர்களே, அந்த அபூஹரபுனுடைய அபூ தாலிஃபுடைய கரம் எனது தந்தையினுடைய கரத்திற்கு பதில் உங்களுடைய கரத்தில் இருந்திருக்க வேண்டும் என நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள். இதுதான் அவருடைய அழுகைக்கெல்லாம் காரணம். அவர்களுடைய அழுகைக்கெல்லாம் காரணம் ஹிதாயத்திற்காக வேண்டி அழுவார்கள், அமல்களுக்காக வேண்டி அழுவார்கள், அமல்கள் பாலாய் போய்விடுமே என்பதற்காக வேண்டி அழுவார்கள், தந்தைக்கு இதாயத்து கிடைக்கவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், தாய் நேர்வழி வரவில்லையே என்பதற்காக வேண்டி அழுதார்கள், பெற்ற மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தடம் புரண்டு போய் விடுவார்களோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள், மறுமை நாளில் நம்முடைய குடும்பத்தை விட்டும் நமது மகன் போய்விடுவானோ என்பதற்காக வேண்டி அழுதார்கள். எல்லாம் மறுமை நாளில் அன்பர்களே, மறுமை நாளில் எல்லாம் அந்த மக்களுடைய மறுமை நாளினுடைய ஏக்கங்கள். மறுமை நாளில் நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய மக்களுடைய நிலைமை என்ன? அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமை நாளில் நமக்கு கிடைப்பாரா? இது ஒரு தோழருடைய கஷ்டம், ஒரு சங்கடம். சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், வீட்டுக்கு சென்றேன், உணவருந்து விட்ட நான் ஓய்வெடுக்கும் பொழுது எனக்கு ஒரு சிந்தனை. என்ன சிந்தனை? எனக்கு முன்னால் நீங்களோ உங்களுக்கு முன்னால் நானோ மரணித்தால் மறுமை நாளில் எனது நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ் என்னை நரகத்திலும் உங்களை சொர்க்கத்திலும் போட்டால் பிரிந்து விடுவோமே, அல்லது உங்களோடு சேர்ந்து மார்க்க பணி ஆற்றிய காரணத்தினால் எனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையே தந்தாலும் சொர்க்கத்தில் நபிமார்களாகிய நீங்கள் எல்லாம் உன்னதமான இடத்தில் இருப்பீர்கள், அப்பொழுதும் சொர்க்கத்திலே நான் பிரிந்து விடுவேனே யா ரசூலல்லாஹ். மறுமையில் உங்களை உங்களோடு இருக்க வேண்டும், சொர்க்கத்தில் உங்களோடு ஒன்றாக இருக்க வேண்டும் அழுகிறார்கள் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், உமன் யுத் இல்லாஹ வர் ரசூல் உலாயிக்க மஅல்லதீன அன்னம அல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தூதருக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான அமல்களை செய்கிறார்களோ அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு சுகதாக்களோடு சித்திக்கின்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னவுடன் அழுகையை நிப்பாட்டினார்கள். நாமும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்கள் தானே. அல்லாஹுவே, சொர்க்கத்தில் ஒன்றாக அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்கிற வாய்ப்பை தாயா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே? நம்மில் எத்தனை பேர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலை மறுமை நாளில் பார்க்க வேண்டும் என பிரார்த்தனை செய்திருக்கிறோம், அவரோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்தவர்கள் நம்மில் எத்தனை பேர்கள் தோழர்களே? அன்பானவர்களே, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். மறுமையை நம்பிய ஒரு சமுதாயத்தினுடைய வாழ்வு எப்படி மாறி இருக்கிறது என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் 24வது அத்தியாயத்தின் 22வது வசனம். வசனத்தை நான் வாசிப்பதற்கு முன்னால் சிறிய ஒரு பின்னணியை சொல்லுகிறேன். இது எப்பொழுது இறக்கப்படுகிறது என்றால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அவர்களின் மீது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிகுந்த மனவேதனைக்கு அடைந்த நேரத்தில் இந்த ஆயத் இறக்கப்படுகிறது. அந்த அவதூறு சம்பவத்தில் மிஸ்தகை என்கிற ஒரு நபித்தோழர், பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரு நபித்தோழரும் அந்த அவதூறு சம்பவத்திற்கு ஆளாகி ஏதோ கொஞ்சம் வேண்ட விரும்பாத ஒரு சில வார்த்தைகளை அவரும் பேசுவதாக அபூபக்கர் சித்திக் அவருடைய செவிகளிலே வந்து விழுந்து விடுகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய வீட்டிலே வளர்ந்தவர் அன்றைக்கு மிஸ்தக். மிஸ்தக் அவர்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து பத்ரு போரில் பங்கெடுத்து ஹிஜ்ரத்து செய்த ஒரு தோழர் மட்டுமல்ல, பத்ரு போரில் பங்கெடுத்த ஒரே காரணத்திற்காக வேண்டி தனது பொருளாதாரத்தை எல்லாம் அவ்வப்பொழுது வாரி வாரி வளர்ந்து வளர்த்து ஆளாக்கி கொண்டிருந்தவரை மிஸ்தக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் இந்த காரியத்தில் ஈடுபட்டவுடன் அபூபக்கர் சித்திக் அவர்களால் தாங்க முடியவில்லை. நியாயம்தானே? நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டால் ஊரார் பேசுவதற்கும் நம்ம ஊட்டி வளர்த்த மனிதன் பேசுவதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அப்படித்தானே? ஊரில் அவர்கள் பேசுகிற பொழுது அப்படி அல்ல என்று பதில் சொல்ல முழு உரிமையும் கடமையும் படைத்திருக்கிற மிஸ்தக் அவர்கள் எனது மகளின் மீது இப்படிப்பட்ட ஒரு பழியை பேசுகிற அணியில் இருந்து விட்டாரே என்பதற்காக வேண்டி அவர் எடுத்த அதிகபட்ச முடிவென்ன? அல்லாஹுமே சத்தியமாக இனி மிஸ்தகுக்கு நான் எந்த உபகாரமும் செய்ய மாட்டேன் என்றார். சொல்லுவதற்கு 1000 காரணம் உண்டு அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு. காரணம் என்ன? தனது மகள் மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மனைவி, உலக மக்களுக்கெல்லாம் தாய். எப்படி நீ பேசலாம்? இது ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது என்று சொல்லி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த நேரத்தில் அல்லாஹின் மீது சத்தியமிட்டு ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தார். அல்லாஹ் உடனே ஒரு ஆயத்தை இறக்குகிறான், ஏழைகளுக்கும் முஹாஜிரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் புரிந்தவர்களுக்கும் நீங்கள் ஒரு காலம் உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டேன் என்று வசதி படைத்த கண்ணியமான உங்களில் யாரும் சத்திய பிரமாணம் செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். திரும்ப அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை பொருட்படுத்தாமல் நீங்கள் மன்னித்து விடுங்கள். யாரை மன்னிக்க சொல்கிறான்? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் மீது களங்கம் கற்பித்த மிஸ்தக் அவர்களுக்காக வேண்டி, அபூபக்கர் சித்திக் அவர்கள் எடுத்த அந்த நடவடிக்கைக்காக வேண்டி அபூபக்கர் அவர்களுக்கு மறைமுகமாக அல்லாஹ் சொல்கிறான், பொருட்படுத்தாமல் மன்னித்து விடுங்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், அலா துஹிப்புன அன் யஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக் கொண்டார்கள். அல்லாஹுமே சத்தியமாக நான் மிஸ்தகுக்கு மீண்டும் நான் உதவி செய்வேன் என்று தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்ட பெரும் தன்மையை உருவாக்கிய நம்பிக்கை இந்த மறுமை நம்பிக்கை. நம்பிக்கை ஆழமாக உள்ளத்திலே பதிந்தால் பழி வாங்குகிற உணவு உள்ளத்திலே இருக்காது, குரோதம் உள்ளத்திலே இருக்காது, கெட்ட எண்ணங்கள் உள்ளத்திலே இருக்காது. மனிதர்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கிற மனோப்பாங்கை உருவாக்கும் அந்த மறுமை நம்பிக்கை என்பது அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும். நம்மிடத்தில் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சிறிய சிறிய பிரச்சனைகளை எல்லாம் பெருமழையாக்கி அதை வேண்டா விவாதமாக்கி மக்கள் மன்றத்திலே அசிங்கப்படுத்துகிற ஒரு போக்கு இன்றைக்கு உண்டு. யாரும் மலக்குகள் அல்ல, எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் பிறருடைய கண்ணியம் என்பது மிக மிக முக்கியமானது. கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும். பிறரை மானபங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்துகிற குரோத உணர்வு ஒரு முஸ்லீமுக்கு வரவே கூடாது. அது மறுமையை நம்புகிற மக்களுக்குரிய நடவடிக்கை அல்ல என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து நாம் பார்க்கிறோம். தோழர்களே, அன்பானவர்களே, மறுமையை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த அளவுக்கு திருக்குறானிலே சொல்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள் தெரியுமா? புகாரி என்கிற முஸ்லீம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5678 நபிமொழி. அல்லாஹ் ஒரு அடியானை அழைப்பானாம், தனக்கு அருகிலே வர சொல்லுவானாம். அல்லாஹ் கேட்கிறான், உன்னை நான் உலகத்தில் கண்ணியப்படுத்தி உனக்கு நான் தலைமைத்துவத்தை தந்தேனா என்று அல்லாஹ் கேட்பானாம். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு அழகான துணைவியரை நான் ஏற்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு நான் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் செல்வ செழிப்புகளையும் உனக்கு நான் தந்தேனா? ஆமாம் யா அல்லாஹ், உனக்கு பேர் செல்வம் போர் செல்வங்களை எல்லாம் உனக்கு நான் வசப்படுத்தி தந்தேனா என்று அல்லாஹ் கேட்கிறான். ஆமாம் யா அல்லாஹ். கடைசியில் அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், இந்த நாளை என்னை நீ சந்திப்பாய் என்று நீ நம்பி வாழ்ந்தாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். இல்லை யா அல்லாஹ் என்று பதில் சொல்கிறான். உலகத்தில் என்னை மறந்ததைப் போல இந்த நாளில் உன்னை நான் மறந்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்லுவானே, என்னை மறந்தவர்களை, என்னை மறந்தவர்களை, இந்த நாளை மறந்தவர்களை நானும் இந்த நாளில் மறந்து விடுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவானே. அப்படிப்பட்ட நிலையிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 36வது அத்தியாயத்தின் 35வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். இறுதியாக வந்த மருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய சிந்தனைகளில் அந்த ஒரு வசனத்தை இறுதியாக எடுத்துச் சொல்லி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வர நான் விரும்புகிறேன் தோழர்களே. மறுமையினால் தீர்ப்பு சொன்ன பிறகு நரக வேதனை தாங்க முடியாமல் நரகத்திலே கிடக்கிற ஒரு சாரார் அல்லாஹுவை அழைத்து அபய குரல் எழுப்புகிற ஒரு சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். ரப்பனா அஹ்ரிஜ்னா நஅமல் சாலிஹன் ஐரல்லதி குன்னா நஅமல். அல்லாஹுவே, நரகத்திலிருந்து எங்களை நீ வெளியாக்கியா அல்லாஹ். அப்படி வெளியாக்கினால் நான் தீயதை செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நல்லதை மட்டுமே செய்வேன் யா அல்லாஹ். அருவருக்கத்தக்க அசிங்கமான கேவலமான உனது கோபத்தை சாபத்தை தட்டி எழுப்புகிற எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ், நான் நன்மையை செய்வேன் யா அல்லாஹ். ஆகவே எனக்கு ஒரு வாய்ப்பு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற பதில், அவலம் நுஅம்மிர்கும் மாயத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்கு முன்னதீர். உனக்கு நான் வாழ்க்கை தந்தேன், உன வாழ்நாளை உனக்கு நான் தந்தேன். இரவில் தவறு செய்தால் பகலில் திருந்துவாய், இன்றைக்கு தவறு செய்தால் நாளை திருந்துவாய், பகலில் தவறு செய்தால் இரவில் திருந்துவாய் என்று ஆயுள் காலம் முழுக்க உனக்கு நான் ஆயுள் காலத்தை தந்தேனா? அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறவர்கள் உனக்கு இந்த நாளை குறித்து சொன்னார்களா? வேண்டுமானால் ஒரு சத்திய பிரமாணம் இந்த இடத்திலே நாம் எடுக்க வேண்டும். அல்லாஹுவே, இந்த திடலுக்கு வருவதற்கு முன்னால், இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு முன்னால் எனது வாழ்வு எப்படி இருந்தாலும் இனி ஒரு காலம் நான் அல்லாஹுக்கோ அல்லாஹுடைய ரசூலுக்கோ மறுமையை பயந்தோ அல்லாஹுவை பயந்தோ ஒரு காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன் யா அல்லாஹ். நீ ஏவிய காரியத்தை நான் நிறைவாக சக்திக்குட்பட்டு நான் செய்வேன் யா அல்லாஹ். பெரும் பாவங்களை எனது வாழ்வில் நான் செய்திருந்தாலும் இந்த திடலோடு அல்லாஹுவே இதோ இருந்து கரம் ஏந்தி நான் உன்னிடத்தில் வாக்கு தருகிறேன், உன்மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹுவே இனி எந்த பாவத்திலும் ஈடுபட மாட்டேன், மறுமையை பயந்து நடப்பேன், நான் மட்டுமல்ல குடும்பம் குடும்பமாக அல்லாஹுவே நாங்கள் மறுமையை நினைவு கூறுவோம் என்று உறுதி பிரமாணம் எடுத்தால் ரெண்டு நாள் நாம் சிரமப்பட்டு இங்கே வந்த மருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி நிச்சயம் நமக்கு பயனுள்ளதாக அமையும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சைத்தானை நம்மை விட்டு தூரமாக்கி அருள் செய்கிற பாதுகாப்பு அளிக்கக்கூடிய மலக்குமார்களை நமக்கு நெருக்கமாக அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறுமை நாளில் விசாரணைக்கே அந்த பாவங்கள் வராத அளவுக்கு உலகத்திலேயே அந்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு உத்தம சஹாபாக்களோடு சொர்க்கத்து வாசிகளோடு உன்னதமான இடத்தில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் இந்த மாநாட்டுக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் இகராசாக உழைத்த அனைத்து நல்லுள்ளம் படைத்தவர்களையும் அல்லாஹ் மறுமை நாளில் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிர தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.
3: தயவு செய்து யாரும் மண்டபத்தை விட்டு எழுந்து செல்ல வேண்டாம் என்று ஆரம்பமாக கேட்டுக்கொண்டு இதுவரை உரை நிகழ்த்திய சகோதரர் அய்யூப் அவர்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரா என்று கூறிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கே வாசிக்கப்பட இருக்கின்றன. தயவு செய்து யாரும் அகன்று செல்லாமல் முழுமையாக பங்கெடுக்கவும். அந்த தீர்மானங்களை வாசிப்பதற்காக நாம் அழைப்பது உண்மை உதயத்தின் ஆசிரியர் அஷேக் எஸ்.எச்.எம். இஸ்மாயில் சலஃபி அவர்களை.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமியாவினுடைய 6வது தேசிய மாநாடு என்பது அந்த மாநாட்டினுடைய முத்தாய்ப்பு நிகழ்வாக மாநாட்டு தீர்மானங்கள் இங்கு வாசிக்கப்படுகிறது. அனைத்து சகோதரர்களும் அவசியம் இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசித்து முடிந்து துவாவுடன் கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாநாட்டு தீர்மானங்கள் வாசிக்கப்படுகின்ற போது அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதை தெரிவிக்கும் முகமாக அனைவரும் அல்லாஹு அக்பர் என தக்பீர் முழங்கி உங்கள் அங்கீகாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் முழங்கக்கூடிய இந்த தக்பீர் முழக்கம் கொழும்பு கோட்டை முதல் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்குகளும் ஒழிக்க வேண்டும் என்று முதலில் கேட்டுக்கொள்கிறேன். மாநாட்டு தீர்மானம் 1வது தீர்மானம், அநீதிகளிலெல்லாம் மிகப்பெரிய அநீதியாகிய சிறுக்கை ஒழித்து தௌஹீதை நிலைநாட்ட அனைவரும் பாடுபட வேண்டும் என்று மாநாடு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. நீங்கள் அல்லாஹு அக்பர் முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதத்துக்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஒழித்து, அனாச்சாரங்களையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒழித்து, தூய இஸ்லாத்தை நிலைநாட்ட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. இஸ்லாத்தின் பெயரில் பிரிந்து கிடக்கின்ற இச்சமுதாயம் அல் குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டும் என இம்மாநாடு கேட்டுக்கொள்கின்றது. வட்டி, வரதட்சணை, மது, சூது, கொலை, கொள்ளை, ஆபாசம், விபச்சாரம், சிறுவர் துஷ்பிரயோகம், போதை பொருள் பாவனை போன்ற பெரும் பாவங்கள் இருந்து விலகி வாழ வேண்டும் எனவும் அனைவரையும் இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. பல்லின சமுதாயங்கள் வாழும் இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களாகிய நாங்கள் மாற்று மத சகோதரர்களோடு நீதமாகவும் நியாயமாகவும் முன்மாதிரியாகவும் மனித நேயத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றது. இந்நாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களின் உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகவும் அவர்களது இருப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் அனைத்து முஸ்லிம் அரசியல் தலைவர்களும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. இந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களின் மத உணர்வுகளை புண்படுத்தி வணக்கஸ்தலங்களை உடைக்கும் அல்லது அவற்றுக்கு எதிராக செயல்படும் சமூக துரோகிகளுக்கு எதிராக இலங்கை அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று இம்மாநாடு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றது. முஸ்லிம்கள் தம் உயிரிலும் மேலாக மதிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக சினிமாவை தயாரித்த பட தயாரிப்பாளரையும் அதற்கு எதிராக எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கும் அமெரிக்காவையும் அதன் முன்னோட்டத்தை வெளியிட்ட யூடியூப் இணையதளத்தையும் இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. இதேவேளை இத்திரைப்படத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் புத்த சாசன அமைச்சை இம்மாநாடு பாராட்டுவதுடன் நன்றியுடன் நினைவு கூறுகிறது. கொள்கை சகோதரர்கள் அனைவரும் சகோதரத்துடனும் புரிந்துணர்வுடனும் செயல்பட வேண்டும் எனவும் ஏனையோர்களுக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும் எனவும் இம்மாநாடு கோருகிறது. பகுத்தறிவை கொன்று குர்ஆன் சுன்னாவை குறை காண்போர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வஹி என்கிற வேத வெளிப்பாட்டின் அடிப்படையிலே எமது கொள்கைகள், எமது நடவடிக்கைகள், எமது வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் இம்மாநாடு சகோதரர்கள் அனைவரையும் உறுதியுடன் வேண்டிக் கொள்கிறது. அல்லாஹ் அக்பர் மாஷா அல்லாஹ்.

0: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
3: மற்ற வணக்கங்களை பொறுத்தவரையில் நான் சொன்ன மாதிரி நோன்புண்டா ஒரு மந்த்துக்கு தானது வருஷத்தில், ஜக்காத்துன்னா ஒரு தடவை தான், ஹஜ் என்பது லைஃப்பில் ஒரு தடவை. ஆனால் டெய்லி செய்ய வேண்டிய ஒரு நாளைக்கு 5 தடவை சளைக்காமல், சடைவடையாமல், வெறுக்காமல், விருப்பத்தோடு செய்ய வேண்டிய ஒரு இபாதத் தொழுகையாகும். அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொன்னதாக, வமா யஸாலு அபிதி யதகர்ரபு இலைய பின்நவாஃபில் ஹத்தா உஹிப்பா, என்னுடைய அடியான் அவனுக்கு நான் கடமையாக்காத வணக்கங்கள் இருக்கிறது, நஃபிலான வணக்கங்கள், அந்த வணக்கங்களை செய்து கொண்டே இருப்பான். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிற பாணியை பாருங்கள், நான் அவனுக்கு கடமையாக்காத நஃபிலான வணக்கங்களை அவன் செய்து கொண்டே இருப்பான். ஹத்தா உஹிப்பா, அவன் அப்படியே செய்து கொண்டு இருக்கும்போது நான் அவனை நேசிக்க ஆரம்பித்து விடுகிறேன். அப்படி நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தால் அவன் பார்க்கிற பார்வையாக, கேட்கிற கேள்வியாக, தொடுகிற கையாக, நடக்கிற காலாக நான் மாறுகிறேன் என்று எல்லாம் சொல்கிறான். இது அந்த அந்த இந்த நடையின் ஒரு உச்சகட்டம். இது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், வேறு ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஃபபி இஸ்மாவு ஃபபி யுபுசிரு ஃபபி எம்ஷி ஃபபி எபுத்திஷு, என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பார்க்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் கேட்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் பிடிக்கிறான், என்னுடைய உதவியை கொண்டு தான் அவன் நடக்கிறான். அப்போ நஃபிலான வணக்கங்களை ஒரு மனிதன் செய்து கொண்டிருக்கும் போது அல்லாஹுடைய நேசத்திற்குரியவனாக அவன் மாறுகிறான். அல்லாஹுடைய உதவி எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது, அவனுடைய பார்வை எல்லா பக்கமும் அவனுக்கு வருகிறது, அவனுடைய

செய்யக்கூடிய நிலையில் எங்கள் நஃபிலுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்படுறாங்க. ஃபர்தான வணக்கத்தையே ஒரு நிர்பந்தத்தில் செய்கிறார்கள். சுபஹானல்லாஹ். நம்ம குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நம்முடைய சகோதரிகளுக்குள்ளே பார்த்தால், இந்த நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தொழுகையை நிறைய பேர் கண்டுகொள்வதே இல்லை. இவர் கடமை என்கிற உணர்வு கூட அவர்கள் முஸ்லீம் அவ்வளவுதான். இவர்கள்ட்ட போய் நஃபில பற்றி எப்படி பேசுறது நம்ம? ஆனால் ஃபர்லான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய பல சகோதர சகோதரிகள் நஃபில்களுடைய விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள். இது கவலையான விஷயம். நஃபிலான வணக்கங்களை கூடுதலாக செய்கிற போது அல்லாஹுடைய நேசம் நமக்கு கிடைக்கும். அல்லாஹுடைய நேசம் கிடைப்பதை விட இந்த உலகத்தில் கிடைக்கிற பாக்கியம் வேறு ஒன்றும் இருக்காது. இந்த உலகம் யாருக்கு சொந்தம் சகோதர சகோதரிகளே? லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அவனுக்கே சொந்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த பிரபஞ்சங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரட்சகன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹுடைய நேசம் எனக்கு கிடைக்கிறது என்றால் அதை விட வேறு என்ன பாக்கியம் இருக்க வேண்டும்? ஒரு பிள்ளை தன்னுடைய தாயும் தந்தையும் அதை நேசிக்கிறார்கள் என்று தெரிகிற போது அடைகிற ஆனந்தம், ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரன் அவனை நேசிக்கிறான் என்கிற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. ஏன் ஜாஹிலியத்தான நிலையில் பார்க்கிறோம், ஒரு வாலிபனை ஒரு வாலிப பெண் நேசிக்கிற போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. இதை விடுத்து நீங்கள் அதிகாரங்களில் உள்ளவர்களை பாருங்கள். ஒரு அரசியல்வாதி என்னை நேசிக்கிறார். இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் என்னோட சரியான க்ளோஸ், எந்த நேரமும் எனக்கு மெசேஜ் போட்டு சோமாரிங்களான்னு கேட்பார். எப்போ நாட்டுக்கு வாரன்னு கேட்பார். ஏதும் தேவையான்னு கேட்பார் என்றால் நம்ம எப்படி மகிழ்ச்சி அடைகிறோம்? எனக்கு அவரோட அவர் என்ன விசாரிப்பார்? ஒருவருடைய நேசம் கிடைப்பது என்பது சாதாரணமானதல்ல. இப்போ ரப்புல் ஆலமீனுடைய நேசம் கிடைப்பது என்பது அதற்காகத்தான் நம்ம இயங்குகிறோம். அல்லாஹுடைய நேசம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ். காசு அவனுக்கு தான் சொந்தம். ஆரோக்கியத்தை தருவது அவன் தான், ரிஸ்கை தருவது அவன் தான். அப்போ அல்லாஹ் நேசித்து விட்டால் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான். என்னை அல்லாஹ் நேசிக்கிறான் என்றால் அவன் எனக்கு முழு பொறுப்பும். அதனால் தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய நேசனை நீ நோவினை செய்தால் உன்னை நான் விட மாட்டேன். அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். விளங்காமல் இருக்கும் நமக்கு, ஆனால் அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுவிட்டால் மனைவிக்கு ரிலாக்ஸேஷன். கொடுமைப்படுத்துகிற கணவன் அந்த மனைவி தொழக்கூடியவள், நோன்பு பிடிக்கக்கூடியவள், ஜக்காத்து கொடுக்கக்கூடியவள், இபாதத்துகளில் ஈடுபாடு உள்ளவள், நஃபிலான வணக்கங்கள் செய்யக்கூடியவள். ஆனால் கணவன் டோர்ச்சர் பண்ணுகிறான், கேட்க பார்க்க யாரும் இல்லை. ஆனால் அந்த மனைவியினுடைய மனம் சொல்லும், என்னுடைய ரப் என்னோடு இருக்கிறான், என்னுடைய ரப் என்னை நேசிக்கிறான். எனவே அந்த பெண்ணுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இது போல தான் ஒவ்வொருவருக்கும். அப்போ தொழக்கூடிய ஃபர்தான வணக்கங்களில் கவனம் செலுத்தக்கூடிய நாம் நஃபிலான வணக்கங்களில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒரு சில நஃபிலான வணக்கங்களை இந்த இடத்தில் சுட்டி காட்டுவது எனக்கும் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் முதலாவது நஃபிலான தொழுகைகள், ஃபர்த் அல்லாத தொழுகைகள் நிறைய இருக்கிறது. அதில் எஸ்பெஷலாக ஃபர்தான தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் தொழக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளுடைய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு யார் 12 ரக்காத்துக்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார், ஃபர்த் தொழுகைக்கு முன்னுக்கும் பின்னுக்கும், அவருக்கு அன்றைக்கு ஒரு வீடு கட்டப்படும். சுபஹானல்லாஹ். சுவர்க்கத்தில் இப்போ ஒருவர் 365 நாட்களும் விடாமல் இந்த சுன்னத்தை தொழுதால் சுவர்க்கத்தில் இவருக்கு எத்தனை வீடு? 365 வீடு. அல்லாஹு அக்பர். இந்த விஷயம் நிறைய பேர் புரியலை. நான் சில நேரங்களில் அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். 365 வீடுன்னா இப்படி ஆயுள் முழுக்க தொழக்கூடியவர். இப்பவே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இப்படி வீடுகள் இருக்கு, லேண்ட் இருக்கு.

0: வைத்து பெருமைப்படுகிறார்களா இல்லையா? இப்போ ஸ்ரீலங்காவில் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், பூதான் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் மருதமுனைண்டா, மருதமுனையில் அவருக்கு 10 விடுதிக்கு, கல்முனையில் விடுதிக்கு, கொழும்பில் 10 விடுதிக்கு, அவர் லண்டனில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார், தன்சானியாவில் வீடு வாங்கி போட்டிருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு பெரிய கௌரவம் சந்தோஷமும். இப்போ சுவர்க்கத்திற்கு போன பிறகு பார்த்தால் சுண்ணத்தான தொழுகைகளை பேணி வரக்கூடிய ஒருவருக்கு லட்சக்கணக்கான வீடுகள் இருக்கும். அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். என்ஜாய் பண்ணுகிற இடம் அதுதான், அனுபவிக்கிற இடம் சுவர்க்கம் தான். ஃபீஹா மால ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத் வலா ஹதர அலா கல்பி பஷர், எந்த கண்ணுமே பார்த்திருக்காத, எந்த காதுமே கேட்டிருக்காத, எந்த உள்ளமுமே கற்பனை பண்ணாத இன்பங்கள் எல்லாம் அந்த சுவர்க்கத்தில் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், சுவர்க்கத்து இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்லாஹு தஆலா ஒவ்வொருவருக்கும் 100 பேருடைய பலத்தை கொடுக்கிறான். நோய் இல்லை, டயபெட்டிக் பிரச்சனை இல்லை, அதை குடித்தா பிரச்சனை, இதை சாப்பிட்டா பிரச்சனை, கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லை, யூரின் போகணுமன்ற சிக்கல் இல்லை, டாய்லெட் போகணுமன்ற பிரச்சனை இல்லை, மென்சஸ் இஷ்யூ இல்லை, சளி பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். ஹதீஸில் நேரடியாக இதெல்லாம் ஒவ்வொன்றும் வருது. சாப்பிடக்கூடியவைகள் வியர்வையாக வெளியே வந்துவிடும், அந்த வியர்வை நாராது, நறுமணமாக இருக்கும். சுபஹானல்லாஹ். அப்போ சுவர்க்கம் தான் அனுபவிக்கிற இடம். 33 வயது வாலிபர்களாகவே எல்லோரும் சுவர்க்கத்தில் இருப்பார்கள், முதுமை கிடையாது, மரணம் கிடையாது. அப்போ அங்கே நமக்கு இந்த சுன்னத்தான தொழுகைகளுக்காக வேண்டி வீடுகள். அதிலேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் சுன்னத்தை பற்றி சொல்லும்போது, ஹைரும் மினத் துன்யா வமா அலைஹா, உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட அந்த 2 ரக்அத்தும் சிறந்தது என்கிறார். அதனால் முன்னால் அது மிஸ் ஆனால், சுபஹுக்கு பிறகு தொழுகை இல்லை நமக்கு தெரியும், சுபஹ் தொழுகத்துக்கு பிறகு தொழுகை இல்லை, ஆனால் முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத் மிஸ் ஆனால் சுபஹுக்கு பிறகு அந்த ரெண்டையும் தொழுது கொள்ளலாம். அப்பளோ ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நஃபிலான தொழுகை தான் சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த 2 ரக்அத். அதுபோல மா பைன குல்லி அதானை நீ ரக்அத்தான், அந்த 12 உங்களுக்கு தெரியும், சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னால் 2 4, லுஹருக்கு பின்னால் 2, மஹ்ரிபுக்கு பின்னால் 2, இஷாக்கு பின்னால் 2. இதுபோக பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில், ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்அத் இருக்கு. சுபஹானல்லாஹ். அதில் இன்னமும் ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் கேட்கப்படக்கூடிய துவா கபூல் ஆகும். சுஜூதில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் கேட்கிற துவா வேகமாக கபூல் ஆகும். அல்லாஹு அக்பர். அப்போ அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் நஃபிலாக 2 ரக்அத் தொழுதுட்டு போ, அதில் சுஜூத், அந்த சுஜூதை நல்லா பயன்படுத்தலாம் துவாவுக்கு, நமக்கு தேவை நிறைய. ஃபேமிலியை ஊரில் விட்டுட்டு இங்கே இருக்கிறவர்கள் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறோம், எனக்கு தெரியும், நிறைய பிள்ளை வளர்ப்பு விஷயத்திலே டிப்ரெஷனோடு ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற நிறைய தந்தைகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மனைவியை பற்றி ஒரு தெளிவில்லாமல் கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பேரண்ட்ஸுடைய விஷயத்திலே ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். திரும்ப நாட்டுக்கு போனால் என்ன செய்வது என்ற ஒரு தெளிவில்லாமல் அதிலே மன அழுத்தத்தோடு இருக்கிறவர்கள் இருக்கிறோம். சும்மா மன அழுத்தம் மன அழுத்தம் என்று சொல்லி சொல்லி நாளாந்தம் மன அழுத்தத்தை கூட்டிக் கொண்டு நோய்களை அதிகரித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர மன அழுத்தங்களுக்கான தீர்வுகளை நாம் தேடவில்லை. உண்மையிலேயே பாங்கு சொன்னதும் பள்ளிவாசலுக்கு வந்து 2 ரக்அத்துக்கள் தொழுது அந்த சுஜூதுகளிலே இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிற போது நிச்சயமாக அல்லாஹ் நம்மை வெறுங்கையோடு அனுப்ப மாட்டான், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பான், நம்முடைய மனைவிக்கு வழிகாட்டுவான், நம்முடைய பெற்றோருக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பான், நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான், நம்முடைய சிந்தனையில் இருக்கிற அந்த குழப்பத்தை எல்லாம் போக்கி விடுவான். ஆனால் நம்ம ரெடி இல்லை, கஷ்டமாக இருக்கு, நம்ம பள்ளிக்கு வாரதே கஷ்டமாக இருக்கு, எங்கெங்கெல்லாம் போவதும் எங்கெங்கெல்லாம் உட்காருவதும் எவ்வளவு நேரம் உட்காருவதும் நமக்கு இலகுவாக இருக்கிறது, ஆனால் மஸ்ஜிதுக்கு வாரது கஷ்டமாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில் 2 ரக்அத். அதுபோல துஹா தொழுகை, வித்திர தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, எவ்வளவு நஃபிலான வணக்கங்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவது அல்லாஹு தஆலா விசாரிப்பது தொழுகையை பற்றி. மறுமையில் முதல் இன்குவாரி முஸ்லீம்களிடத்தில் தொழுகையை பற்றித்தான், அல்லது ஒரு மனிதனிடம் தொழுதாயா என்று கேட்கிற போது ஆம் தொழுதேன் என்று சொன்னால், தொழுகையில் சில குறைபாடுகள் இருக்கும். நம்ம தொழுகையில் மிஸ்டேக்ஸ் விட்டிருப்போம், அந்த மிஸ்டேக்ஸை மலக்குகள் சொல்லுவார்கள், யாரில் அவன் தொழுதான் தான், ஆனால் தொழுகையில் இன்னென்ன தவறுகள் இவன் விட்டிருக்கிறான் என்று சொல்லும்போது அல்லாஹ் கேட்பான், வேறு தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் ஏதாவது இவன் தொழுதிருக்கிறானா என்று. ஆம் என்று மலக்குகள் சொல்லும்போது அந்த நஃபிலை கொண்டு இந்த குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ இந்த நஃபிலான வணக்கங்களில் சுன்னத்தான தொழுகைகள் மிக முக்கியமானது.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
3: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க் சொற்பொழிவினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
4: والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. இது ஒரு பயானா கொண்டு போக நான் விரும்பல. சரியா, எவ்வளவு பயான்கள் கேட்டிருப்பீங்க, எவ்வளவு அறிஞர்களுடைய உரைகளை கேட்டிருப்பீங்க. இது ஒரு பயானா இல்ல, நமக்குள்ள பேசுவோம் சில விஷயங்களை. பேசுறதன் மூலமா நமக்கு சில தெளிவுகள் கிடைக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், அல்லாஹ் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய வாய்ப்பை, ஒரு சுதந்திரத்தை அல்லாஹ் நமக்கு தந்தது. அப்படியா இல்லையா? நம்ம நினைச்சா தொழுவலாமா இல்லையா? நினைச்சா தொழுவலாம், நினைச்சா குரான் ஓதலாம், நினைச்சா இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து வைக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த வாய்ப்பது, அல்லாஹ் கொடுத்த அருள் அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மார்க்கத்தை சுதந்திரமாக அல்லாஹ் நமக்கு பின்பற்றுவதற்கு வாய்ப்பை தந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் அதற்கு. ஒரு சமூகம் நேரான பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் அந்த சமூகத்துக்கு மிக முக்கியமான பங்கு யார்கிட்டிருந்து வரணும்? ஒரு சமூகம் வெற்றியுடைய சமூகமாக, ஒரு சமூகம் நேரான பாதையுடைய சமூகமாக மாற வேண்டும் என்றால் அந்த சமூகத்துடைய பங்கு யாரிடத்திலிருந்து வரணும்? பிறக்கக்கூடிய குழந்தைகள்ட்ட இருந்தா? யார்கிட்ட? வாலிபர்கள்ட்ட இருந்து. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திலும் சரி, அவர்களுக்கு பின்னாலும் சரி, இந்த மார்க்கம் மேலோங்கியதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியது யார்தான்? சமூகத்துடைய வாலிபர்கள் தான். இப்ப எந்த ஒரு வாலிப சமூகம் நேரான பாதையில் பயணிக்குமோ அந்த சமூகம் நேராக இருக்கும். எந்த ஒரு
3: நிகழ்ச்சி தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: அருக்கொடையும் நாளை மறுமையில் என்ன செய்யப்படும், என்ன செய்யப்படும், நம்பிக்கை இருக்கா இல்லையா? மறுமையை பத்தி மறுமையில் அல்லாஹ் இவங்களை எழுப்புவா நம்பிக்கை இருக்கா இல்லையா? பல பேருக்கு இல்லாத மாதிரி இருக்க, இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம்மை எழுப்புவான், நம்மை விசாரணை செய்வான். அல்லாஹ்வுடைய விசாரணையிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது, யாராக இருந்தாலும் சரி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணையில் மிக முக்கியமான விசாரணை, வன் ஷபாபி ஹிஃபி மாபுலா, உன் வாலிப பருவத்தை எப்படி கழித்தாய், அல்லாஹை குறித்து கேட்டு தீருவாய். மிக முக்கியமான காலத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை வாழ வைத்திருக்கிறான். இந்த பருவத்தில் மிக முக்கியமானது ஒரு மனிதன் கல்லூரிக்குள் நுழையக்கூடிய அந்த பருவம், காலேஜில் போகக்கூடிய அந்த பருவம் மிக முக்கியமானது. ஏன்? அந்த வருடத்தில் அவன் எப்படி தன்னை வளர்க்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், எதை அங்கே சேகரிக்கிறானோ அதுதான் அவனுடைய ஒட்டுமொத்த அம்சமும். வாலிப பருவத்தை கல்லூரியுடைய வாழ்க்கையில் சீர்குலைக்கக்கூடிய மிக முக்கியமான இரண்டு அம்சங்கள், அதை பத்தி முதல்ல பார்த்துருவோம். ரெண்டு மிகப்பெரிய பயங்கரமான டேஞ்சரான விஷயம் இது. ஒருவனுக்கு சரியாக அமைந்தால் அவனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இந்த பருவத்திற்கு பிறகு நேராக அமையும். இது ஒருவனுக்கு கெட்டுவிட்டால் இதற்கு பிறகு வரக்கூடிய எல்லாம் கெட்டுவிடும். கல்லூரிக்குள்ள போகும் போன பிறகு, எல்லாரும் காலேஜ் படிக்கிறீங்கல்ல, இப்ப நாங்களும் காலேஜ் படிச்சிருக்கோம். காலேஜுக்குள்ள நுழையும் போது ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? கல்லூரிகளை போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன? வீட்டில இருந்து அப்பா அம்மா கூட்டு வந்து காலேஜில் ஹாஸ்டல்ல விட்டுருவாங்க. ஹாஸ்டல் தானே எல்லாமே, பக்கம் ஃபர்ஸ்ட் போவோம், அல்லது டே ஸ்காலரா இருந்தா கிளாஸ் ரூமுக்கு போவோம். போன உடனே கிடைக்கக்கூடிய முதல் விஷயம் எது? எக்கனாமிக்ஸ் படிப்பீங்களா, பிசிக்ஸ் படிக்க போறீங்களா, எது கிடைக்கும்? ஃப்ரெண்ட்ஷிப், அஸ்ஸுஹ்பா ஸாலிஹா, அஸ்ஸுஹ்பா சய்யா. ஒருவனுக்கு நல்ல நண்பன் அமையலாம், அல்லது தீய நண்பன் அமையலாம். ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை யாரை குறித்து சொல்லலாம்? தன்னுடைய நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவன் இருப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் பேர் கேட்ட என்ன சொல்லணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி, ஒரு மனிதன் தன் நண்பன் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான், ஃப்ரெண்ட் எப்படி இருக்கிறானோ அப்படித்தான் அவனும் இருப்பான். فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي رسول الله صلى الله عليه وسلم சொன்னார்கள், فَلْيَنْظُرْ رسول الله ஒரு விஷயத்தை கட்டாயமாக்கினால் அது கட்டாயம் தான். رسول الله உன்ன கட்டாயமா செய்கின்னு சொன்னா என்ன அர்த்தம்? செஞ்சதாகும். فَلْيَنْظُرْ நீங்கள் பாருங்கள், فَلْيَنْظُرْ أَحَدُكُمْ مَنْ يُخَالِي நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், நட்பை வைத்துக் கொள்கிறீர்கள் என்று நீங்கள் பாருங்கள். அதுதான் உங்களை சொல்லும், நீ யார், உன்னுடைய வழி என்ன, நீ எப்படி இருப்பாய் என்பதை அதுதான் தெளிவுபடுத்தும். ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய நட்பு தவறான நட்பாக அமைந்தால் என்னாகும்? அவன் என்ன ஆவான்? தவறான மனிதனாகத்தான் ஆறுவான். சிகரெட் பிடிக்கிறது ஹராமாகலாலா? ஹராமாகலாலா? ஹராமாகலாலா? சந்தேகம் இருக்கா? இருக்காது. சிகரெட் ஹலாம் ஹராம் இல்ல, ஹலால் தான் சொல்லி யாராவது சொல்றீங்களா? ஹராம் தானே. ஸ்மோக்கிங் கில்ஸ், அது அருந்தினாலே என்ன ஆகும்? அவன் இறப்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக் கொள்கிறான். ட்ரக் அடிக்கிறது ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? சொல்லுங்க, நாவால சொல்லுங்க. ஹராம், இறைவனால் தடுக்கப்பட்டது. அது அவனை என்ன ஆக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வரும். மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கூட இன்னைக்கு என்ன செய்யறான்? ட்ரக் அடிக்கிறான், சிகரெட் பிடிக்கிறான். அவனுக்கு தெரியும் அதனால என்ன பாதிப்பு வரும் சொல்லி. இருந்தாலும் அவனுக்கு தேவை ஒரு இன்பம், ஒரு போதை. இப்படி பழக்கத்தில் உள்ளவர்களோடு நட்பு வைத்தால் என்ன ஆகும்? சிகரெட் பிடிக்காதவன் கூட என்ன செய்வான், என்ன செய்வான் பேசுங்க, சிகரெட் பிடிப்பான். அல்லது நான் சிகரெட் பிடிக்க கூட பிடிக்கிறவங்களோட தான் பழக, ஆனா நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லையே அப்படின்னு ஒருத்த சொல்லலாம். அவனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? அந்த சிகரெட் பிடிக்கிறத தப்பா பார்க்க மாட்டான், அவ்வளவுதான். அந்த நட்பு அவனுக்கு எதை கொடுக்கும்? ஒன்று அந்த பழக்கத்தை கொடுக்கும், அல்லது அந்த பழக்கத்தின் மீது உள்ள வெறுப்பை நீக்கும். சொல்றது புரியுதா இல்லையா? தீய நட்பு ஒருவனுக்கு கிடைத்தால் ஒன்று அவன் தீயவனாக மாறுவான், அல்லது அந்த தீயதை பற்றிய கவலை அவனுக்கு இருக்காது. சிகரெட் தானே சொல்லிடுவான், ட்ரக் தானே சொல்லிடுவான், இதெல்லாம் அடிச்சு அந்த காலத்தில் இதெல்லாம் அடிக்காம இந்த காலத்தில் வாழ முடியுமான்னு சொல்லிடுவான். அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உள்ள உதாரணம், ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கும் ஒரு தீய ஃப்ரெண்டுக்கும் உள்ள உதாரணம் என்ன? நறுமணத்தை விற்கக்கூடியவனுக்கும் ஒரு பெர்ஃபியூம் செல்லருக்கும் ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடியவனுக்கும் உள்ள உதாரணத்தை போன்று. பெர்ஃபியூம் செல்லரோடு ஒருவன் நட்பு வைத்தால் என்ன ஆகும்? ஒன்று, அவனோடு இருப்பதால் ஒரு பெர்ஃபியூம் கடைக்கு போறோம், என்ன கிடைக்கும்? உள்ள போனாலே நம்ம ஷர்ட்லயும் என்ன வரும்? ஸ்மெல் வரும், நல்ல நறுமணம் வரும். அல்லது போனா டெஸ்ட் கொடுப்பான், பல பேர் அதுக்கு போறோம், உள்ள டெஸ்ட் கொடுப்பாங்க, அதை டெஸ்ட் எடுக்கலாம், அல்லது அதை விலைக்கு எமக்கு விற்பான், அதை நம்ம வாங்கிப்போம். ஒன்னு உள்ள போறதுனால நறுமணம் கிடைக்கும், அல்லது அவன் கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது அங்க போய் ஏதாவது வாங்கலாம். இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நடக்கும். ஒரு அயன் ஸ்மித் இரும்பு பட்டறையில் வேலை செய்யக்கூடிய ஒருவன் அவனோடு பழகின என்னாகும்? அங்க போறதுனால கொஞ்சம் பேட் ஸ்மெல் நமக்கு உள்ள ஒட்டிக்கும். அல்லது அவன் இரும்பை எடுக்கும் போது வரக்கூடிய தீ கதிர்கள் அது எம் மீது படும், அது எம்முடைய ஆடையை எம்முடைய உடலை அது தாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்குள்ள உதாரணம் பெர்ஃபியூம் செல்லற போல, தீய நண்பனுக்குள்ள உதாரணம் இரும்பு பட்டறையில் வேலை செய்பவனுக்கு அவனோடு இருப்பவனை போல. என்ன அர்த்தம்? நல்ல நறுமணத்தோடு பழகினால் நல்ல நறுமணத்தில் ஏதாவது ஒரு பங்கு உன் மீது வீசும், அல்லது தீய நண்பனோடு பழகினால் அவன் தீயதில் ஏதாவது ஒன்று உன்னை தொற்றிக்கொள்ளும். ஃபலியந்துர் அஹதுக்கும் மையுஹாலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனால் ஒரு மனிதன் பார்க்கட்டும் அவன் யாரோடு பழகுகிறான் என்று. காலேஜுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு மனிதன் தேர்ந்தெடுக்க வேண்டியது, குறிப்பாக ஒரு முஸ்லீம் தேர்ந்தெடுக்க வேண்டியது எதைத்தான்? நல்ல நட்பை தான். ஃபஜ்ரை தொழக்கூடியவர்கள் அந்த அறையில் இருந்தால், அந்த ரூம்ல இருந்தால் இவன் என்ன செய்வான்? ஃபஜ்ர தொழுவான். ஃபஜ்ர தொழாதவர்கள் அந்த ரூம்ல இருந்தா என்ன ஆகும்? சுட்டு போட்டாலும் இவன் ஃபஜ்ர தொழ போக மாட்டான் இல்லையா? அல்லது ஒரு நாள் தொழுவான், இரண்டு நாள் தொழுவான், மூன்று நாள் தொழுவான், நான்காவது நாள் அவனுக்கு அந்த தொழுகையில் கொஞ்சம் ஈடுபாடு குறையும். ஏன்? அவனோடு இருப்பவர்கள் அதை செய்யவில்லை, அல்லது அவர்கள் விடுவதை பாவமாக கருதவில்லை, இவனும் அப்படியே கருத ஆரம்பிப்பான். இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும், இது எல்லாவற்றிற்கும் பொருந்தும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால்தான் சொன்னார்கள், நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது யாரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் நண்பனாக என்று பார்த்துக் கொள்ளுங்கள், அவன் தான் நீங்கள், நீங்கள் தான் அவன். அவன் உங்களில் பிரதிபலிப்பான், நீங்கள் அவனில் பிரதிபலிப்பீர்கள். நல்ல நட்பு என்பது, தீய நட்பு என்பது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை இந்த உலகத்திலும் கபரிலும் மறுமையிலும் சொர்க்கம் நரகத்திலும் அவனை பாதிக்கும். இந்த உலகத்தோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, கபரோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, மறுமையோடு மட்டும் அந்த நட்பு முடியாது, சொர்க்கம் நரகத்திலும் அவனை அந்த தீய நட்பும் நல்ல நட்பும் பாதிக்கும். இந்த உலகத்தில் எப்படி நல்ல நண்பனோடு பழகினா நல்லவனாக மாறுவான், பாவியோடு பழகினால் பாவியாக அவன் மாறுவான், அல்லது பாவத்தை வெறுக்க மாட்டான். கபூரில் அவனுக்கு அந்த நல்ல நண்பன் துணை கொள்ள முடியாது. மறுமையில் என்ன ஆவான்? நல்ல நண்பனாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அரிசி நிழலில் அல்லாஹ் ஒருவருக்கு இடம் கொடுப்பான், ரஜுலுன் தஹாபா ஃபில்லா இஜ்தமா அலைஹி வதஃபர்ரக்கா அலைஹி, அல்லாவிற்காக நேசம் கொண்ட இரண்டு தோழர்கள், அல்லாவிற்காக வெறுத்த இரண்டு தோழர்கள், இவர்கள் இருவரையும் அல்லாஹ் அரிசி நிழலில் என்ன செய்வான்? நிழல் கொடுப்பான். சூரியன் ஒரு மைல் தூரம் இருக்கும் போது, நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் போது, இந்த இரண்டு நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு, உலகத்தில் அவர்கள் நேசித்ததால் மறுமையிலும் அவர்களை நேசர்களாக மாற்றுவான். நல்ல நண்பனாக இருந்தால், பாவியாக இருந்தால் எல்லோரும் எதிரியாக மாறி விடுவார்கள். ஒருவர் ஒருவனை எதிரியாக்குவான், இன்னொருவன் இன்னொருவனை எதிரியாக்குவான். அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான், யா அல்லாஹ், இவன் தான் என்னை வழிகெடுத்தான், இவன் தான் எனக்கு தொழுகை விடுவதற்கு காரணமாக இருந்தான், இவன் தான் எனக்கு சிகரெட் பிடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் ட்ரக் அடிக்க சொல்லிக் கொடுத்தான், இவன் தான் தப்பான பழக்கத்திற்கு வழிகாட்டினான் என்று அவன் அவனை குறை சொல்லுவான். யா அல்லாஹ், இவனுக்கு இரண்டு மடங்கு வேதனையை கொடு என்று எதிரியாகுவான். நான் இருக்கண்டா உனக்கு இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் முதல்ல வந்து நிக்கிறம்மா, நாளைக்கு மறுமையில் எப்படி ஆயிருவான்? என்ன ஆயிருவாள்? எதிரி ஆயிருவாள். இல்லல் முத்தகும், அல்லாஹ்வை அஞ்சி நட்பை வைத்தவர்களை சொல்கிறார். எதிர இருந்தாலும் சரி, இந்த நட்பு இன்னைக்கு காலத்தில் நண்பர்களோடு பழகிறதெல்லாம் ரொம்ப கம்மி. எதுலாம் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு? போன் கனெக்ஷன்ல தான், வாட்ஸ்அப்ல தான், பேஸ்புக்ல தான், அதுல தான் நம்ம ஃப்ரெண்டா பழகிறோம். நேர்ல பார்த்து பேசி பழகிறதெல்லாம் அந்த காலம், அப்படியா இல்லையா? இப்ப நம்ம எதெல்லாம் பார்க்கணும் இந்த காலத்துல? வாட்ஸ்அப்ல யாரோட ஃப்ரெண்டா இருக்குன்னு பார்க்கணும், பேஸ்புக்ல யார் பேஜ லைக் பண்ணிருக்கோ, யாரை ஃபாலோ பண்றோம் பார்க்கணும், அப்படியா இல்லையா? அத நம்ம ஃபாலோ பண்றதுனால, அத லைக் பண்றதுனால தவறான விஷயங்கள் வந்தால் நாமும் அதில் ஈடுபடுவோம், அப்படியா இல்லையா? மார்க்க நிகழ்ச்சிகளை போஸ்ட் பண்றவரோட லைக் வச்சிருந்தா என்ன ஆகும்? அவர் பேஜ லைக் பண்ணிருந்தா ஒருவேளை உள்ள போனா நம்ம தவறு தத்தி தவறையாவது அதை பார்த்துருவோம். சினிமாவையே தொழிலாக கொண்டிருப்பவரை லைக் பண்ண என்ன ஆகும்? அதைத்தான் நம்முடைய கண் தேடி உள்ளே போகும், அப்படியா இல்லையா? பலந்துரு அகதுக்கும் மையுகாலில், யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று உங்களுடைய பிரசன்ஸ்லையும் பாருங்க, உங்க மீடியாலையும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை, இது ஒருவனுக்கு நேரான பாதையில் அமைந்தால் அவனுடைய வாழ்க்கை நேராக இருக்கும், இது ஒருவனை வழிதவர செய்துவிட்டால் எல்லாம் வழிதவரை விடும். அல்லாஹுவை விட்டு கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனை திருப்புவதற்கு முதல் அளவுகோல் என்ன? தீய நட்பு. அது அவனுக்கு அமையவில்லை என்றால் அவன் நேரான பாதையில் பயணிப்பான். அல்லாவை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாவுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடியவர்களோடு, அல்லாவுடைய பாதையில் பயணிக்கக்கூடியவர்களோடு, அல்லாஹை அஞ்சியவர்களோடு அவன் பயணித்தால் அவனுடைய வாழ்க்கை அந்த முழு பருவமும் இதே பாதையில் தான் பயணிக்கும். புரியுதா? இப்ப நட்பு என்பது யாரோடு? யாரோடுதான் ஆண் ஒரு ஆணோடுதான், பெண் ஒரு பெண்ணோடுதான். அந்த கேள்வி வரும், எந்த கேள்வி வரும் நமக்கு? எந்த கேள்வி வரும்? பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு நல்ல மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு பெண்ணோடு பழகினால் எனக்கும் அந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய பழக்கம் உருவாகும் என்று சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? அது ஹராம். அல்லாஹ் தடுத்தது. அடுத்ததான் மெயின் சாப்டர், அங்க போவோம். இது இந்த நட்பல்ல நான் பேசுவது. ஆணும் ஒரு ஆணும் பழகக்கூடிய நட்பு, ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் பழகக்கூடிய நட்பு. இது சரியாக இருந்தால் அவன் வாழ்க்கை சரியாகும், இது கெட்டுவிட்டால் இந்த பருவமும் கெடும், அவன் வாழ்க்கையும் கெட்டுவிடும். இரண்டாவது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு பெரிய விஷயத்தை அவன் எதிர்கொள்வான், அவனுடைய ஈமானுக்கு, அவனுடைய அவன் கொண்டுள்ள இறை நம்பிக்கைக்கு என்றால் அது யார்தான்? நட்புக்கு பிறகு யார்தான்? யார்? பெண். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது, மனிதனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. எது? ஷஹவாத், ஆசைகளை விரும்புவது. ஷஹ்வா ஆசை, ஷஹவாத் ஆசைகள். எல்லா ஆசைகளையும், மனது விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் நேசிப்பது அவனுக்கு அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அத்துணை உலகத்துடைய அந்த விருப்பங்களையும் ஆசைகளையும் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், முதலாவது மினன்னிசா, பெண் தான். அவனுடைய உள்ளம் எதை தேடும்? முதலாவது விருப்பத்திற்குரிய உலக அலங்காரமாக ஒரு பெண்ணை தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், மா தரக்து பஅதி, எனக்கு பிறகு என் சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை, இல்ல நிசா, பெண்களை தவிர. மணி இஸ்ரவேலர்கள் வழிகட்டது யாரால் தான்? பெண்களால் தான். அதனால் உலகத்தை எஞ்சிக் கொள்ளுங்கள், துன்யா எல்லாத்தையும் பயந்து போங்க, அதுல மிக குறிப்பா ஒத்த குன்னிசா, பெண்களை பயந்து கொள்ள, பெண்களை பயந்து கொள்ள. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஹராமான தொடர்பில் இருந்து பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள். கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு உள்ள போகும் போதே இந்த காலத்தில் கோஎஜுகேஷன், காலேஜ் இல்லாத காலேஜில் சேர்ந்து படிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நம்ம விரும்புறதும் இல்ல. இல்ல மஷால், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு தான் அமைகிறது. ஸ்கூல்லையாவது அவங்களுக்கு வேற செக்ஷன் இருக்கும், நமக்கு வேற செக்ஷன் இருக்கும். காலேஜில் உள்ள போயிட்டா பக்கத்து சீட்ல உட்கார்ந்துருப்பாங்க, அப்படியே இல்லையா? அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் எப்படி நடந்து கொள்ளணும் அவனுக்கு தெரியாது. பல பேர் இருப்பாங்க, அவங்க வந்து அப்பதான் பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. காலேஜில் சீட் சொல்லும் போது அவங்க பக்கத்தில் வந்து உட்கார்ந்துருவாங்க. நல்ல ஈமான் உள்ள, இறையச்சம் உள்ள ஒருவனா இருப்பாங்க. அந்த ஹா எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. இவர் திரும்பியே பார்க்க மாட்டாரு, திரும்பி பார்க்க மாட்டாரு, ஹரம் ஹரம் ஹரம் பாரு. அப்படியே இல்லையா? அப்படி ஒரு நிலைமையும் ஏற்படும். அல்லாஹ் சோதிப்பார், பெண்களை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பார். அதுவும் என்ன மாதிரி மதரசாக்கள்ல படிச்சுட்டு போய் காலேஜுக்குள்ள போகும்போது, நான் ஒரு 6 வருஷம் மதரசால முடிச்சோம். மதரசாவோட லைஃப் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தொப்பி போட்டிருப்போம், வெள்ள ட்ரெஸ் போட்டிருப்போம். கல்லூரிய வேலை பார்க்கறவங்க கூட லேடிஸா இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ஆண்கள் வர்க்கம் மட்டும்தான் அந்த 6 வருஷம் எங்களுக்கு தெரியும். பெண் வர்க்கம் உலகத்தில் இருக்குங்கிறதே மறந்துருப்பாங்க. காலேஜுக்குள்ள என்டர் ஆகும் போது பக்கத்து சீட்ல ஒரு பெண், என்ன தோணும்? என்ன தோணும்? பேசக்கூடாதுன்னு தோணும். அப்படியே இல்லையா? அவங்க ஏதாவது சொன்னா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க நினைச்சுப்பாங்க கண்ணுல கோளாறு இருக்கு போல, அவன் அவங்களை பார்க்க மாட்டாரு சொல்லி. அப்படியா இல்லையா? ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண தோணாது. பட் இது இல்ல, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னது இது இல்ல. ஒரு பெண் வர்றாங்க, அட்ரஸ் கேட்கிறாங்க, இது எங்க இருக்குன்னு சொல்லி, ஹராம் நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன் சொல்லியா போவீங்க ஒரு முஸ்லீம்? அதுவா அதுவா மார்க்கம் சொன்னாலே வீடு? அது இல்ல. ஒரு தவறான எண்ணத்தோடோ அல்லது அல்லாஹ் அனுமதிக்காத முறையிலோ ஒரு பெண்ணோடு பழகுவதை, ஒரு ஆணோடு பழகுவதை பெண்ணுக்கும், ஒரு பெண்ணோடு பழகுவதை ஆணுக்கும் அல்லாஹ்வுடைய தீன் என்ன செய்கிறது? தடை செய்கிறது. ஹராமா இல்லையா? கேர்ள் ஃபிரெண்ட் ஹராமா இல்லையா? ஹராமா இல்லையா? ஒரு பெண்ணோடு பழகுவது ஹராமா இல்லையா? தேவையில்லாத விஷயத்திற்கு, அவசியம் இல்லாத விஷயத்திற்கு. இன்றைய காலத்தில் ஒரு மனிதன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான் என்றால் அவன் என்ன காரணம் வேணாலும் சொல்லலாம். நான் ஒரு ஹோம்வொர்க் கேட்கறதுக்காக பேசுறேன், அல்லது அவங்களுடைய நோட்ஸ் வாங்கறதுக்காக பேசுறேன், கிளாஸ்ல டவுட் இருக்குன்னு பேசுறேன், அல்லது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பழகிறோம், என்ன தப்பு இருக்கு? ஹராமா இது? ஹோம்வொர்க் கேட்கறது ஹராமா அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டா பழகிறது ஹராமா, எங்க உள்ளத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படித்தானே? அப்படித்தானே சொல்றாங்க. இன்னைக்கு ஏன் ஒரு பெண்ணோட பேசுறீங்கன்னு சொல்லி என்ன சொல்லுவானே? என் ஹார்ட் ரொம்ப பியூரா இருக்கு, என் உள்ளத்துல எந்த தவறும் இல்லை, எந்த சஞ்சலமும் இல்லை. அது உண்மையாவே அப்படியா இருக்கும்? ஒரு பெண்ணோடு அவன் ஈர்க்கப்படாமல், அந்த பெண்ணுடைய அழகிலோ, அந்த பெண்ணுடைய குணத்திலோ, பேச்சிலோ, எதிலோ ஈர்க்கப்படாமல் ஒருவன் ஒருவரோடு பேச மாட்டான், பழக மாட்டான். உதாரணமா சொல்றேன், தப்பா சொல்லல. அந்த கிளாஸ்லயே கொஞ்சம் கலர் கம்மியா, அல்லது அவன் வேற மாதிரி, அவன் அவன் அவன் பார்க்கக்கூடிய விஷயத்திலேயே வேற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண் இருந்தா அவன் அந்த பொண்ணுடைய போய் ஹோம்வொர்க் கேட்பானா? கேட்பானா? அந்த பொண்ணோட பழகிறத விரும்புவானா? இயற்கையா நேச்சரா? விரும்பட்டான். ஏன் ஒரு பெண்ணோடு பழகுகிறான்? அந்த அழகு அவனால் ஈர்க்கப்படுகிறது, அந்த குணம் அவனால் ஈர்க்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதை தடை செய்கிறது. எப்படி தடை செய்கிறது? வலா தஃஅலு ஸினா சொல்லல குர்ஆன். விபச்சாரம் செய்யாதே என்று குர்ஆன் தடுக்கல. எப்படி தடுக்குது? வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே. விபச்சாரம் செய்யறது கடைசி. வலா தக்ரபு ஸினா, அதை இழுத்து போகக்கூடிய பாதையில் நெருங்காதே. எது இருக்கும்? பார்வை முதலாவது இருக்கும். எது இருக்கும்? பேச்சு இருக்கும். எது இருக்கும்? செயல்பாடுகள் இருக்கும். எது இருக்கும்? மொபைல் நம்பரை வாங்குறது இருக்கும். எது இருக்கும்? வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றது இருக்கும். அதற்கு பிறகு இப்படியே தொடரும், தொடரும், தொடரும், தொடரும். எங்க போகும்? என்ன எங்க போகும்? ஜினால போய் முடியும். இன்னைக்கு அதெல்லாம் சாதாரணம். காலேஜ் படிக்கிற முஸ்லீம் பசங்க இல்ல மஷால் நல்லா பாதுகாத்தவர்களை தவிர லிவிங் டுகெதர் வாழ்றாங்க. இருக்கா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இருக்கு. திருமணத்திற்கு முன்னாடி ஒரு பெண்ணோட சேர்றது இன்னைக்கு சாதாரண விஷயம். அது ஒரு கல்ச்சரே இல்ல. அப்படியா இல்ல? அப்படி ஆயிடுச்சு உலகம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தடுக்கிறது. வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே. முதல்ல பார்த்தா தானே, பேசினா தானே, அதன் பக்கம் நெருங்காதே, விலகிக்கொள். உன்னை அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதித்த முறையில் உன்னை பாதுகாத்துக்கொள். உடனே கேட்பாங்க, ஒரு பெண்ணை விரும்புறது தவறா? ஒரு பெண்ணை லவ் பண்ணி நான் கல்யாணம் பண்ண ஆசைப்படுற தவறா? மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. கேள்வி இருக்கா இல்ல எல்லாத்துக்கும்? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? யாருக்கு இந்த கேள்வி இல்ல? இருக்கா இல்லையா? ஒரு பெண்ணை விரும்பி திருமணம் செய்யறது ஹராமா ஹலாலா? நீங்களே சொல்லுங்க, ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? ஒரு பெண்ண விரும்பி திருமணம் செய்யறது ஹராம ஹலால் விரும்புறது நேசிக்கிறது மட்டும், பேசுறது பழகிறதெல்லாம் பேசல. இப்ப கல்லூரியுடைய வாழ்க்கைக்கு போன உடனே முதல்ல உள்ள வர்றது என்ன, அவருக்கு ஸ்கூல்ல ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிருப்பாரு. ரெண்டாவது காதல், ஒரு பெண் மீது நேசம் உருவாகும், ஒரு பெண் மீது விருப்பம் உண்டாகும். இந்த பெண்ணின் வாழ்க்கைக்கு கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆண் விரும்புவாள். அது போல் பெண்ணும், பெண் வெளிப்படுத்த மாட்டாள். பெண்ணா போய் யாருக்கும் முதல்ல சொல்ல மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அந்த ஆணாக வந்து சொல்லும் வரை அது பெண்ணுடைய இயல்பு, ஆணுடைய இயல்பு. இது இது ஹராம ஹலாலா? ஹராம ஹலால். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஹலால். ஆனால் எந்த முறையில், அங்கதான் இருக்கு கேள்வி. யார் மூலியமாக, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை எடுத்து, யாரிடத்திலிருந்து அந்த பெண்ணை அப்ரோச் பண்ணி அந்த பெண்ணோட வாழ போறோம், அதான் ஹலால். இங்க இருக்கக்கூடிய பலருக்கு நீங்க ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணோடு பழகலாம், பேசலாம், லவ் பண்ணலாம், இங்க இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் இல்ல மஷால் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. அது ஹராம், அல்லாஹ் தடுத்தது. உனக்கு ஒரு பெண்ணை இந்த பருவத்தில் நேசிப்பது என்பது சாதாரணம் இல்லையா? காலேஜ் உள்ள என்ட்ரா ஆகுறீங்க, ஒரு பெண்ணு பிடிக்குது, லவ் பண்றீங்க, அந்த பெண்ணை விரும்பணும் ஆசைப்படுறீங்க, கல்யாணம் பண்ண ஆசைப்படுறீங்க, அது இயற்கை உருவாகும் மனதில். ஆனால் இந்த பருவத்தில் ஏற்படுவது ஆபத்து, அதற்கு காலம் இருக்கிறது. உனக்கென்று ஒரு துணையை தேடுவதற்கு இந்த நேரத்தில் இந்த பெண் உனக்கு சரியான உறவாக தெரியலாம். நாளை காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு பெண் வரும்போது அது சிறந்ததாக தெரியலாம். அவசரப்படாதீங்கிற, கல்யாணம் பண்ணதான் போறோம், யாரும் கல்யாணம் பண்ணாம சன்னியாசியா வாழ போறதில்லை, அவசரப்படாதீங்க. ஆரம்ப பருவத்தில், கல்லூரி பருவத்தில் வரக்கூடிய காதல் இன்னைக்கு என்ன ஆகுது, என்ன ஆகுது? கல்லூரி முடிச்சதுக்கு அப்புறம் வேறொரு பெண், அதற்கு பிறகு வேறொரு பெண் என்று ஏமாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லீமை தள்ளுகிறது. ஒரு முஸ்லீம் மாணவன் எனக்கு கால் பண்ணான், ஜி ஒரு சந்தேகம் எனக்கு, சொல்லுங்க சார் அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை லவ் பண்ணேன் காலேஜில், அவங்களோட பழகின, பேசின, வாட்ஸ்அப், பேஸ்புக், இந்த மாதிரி எல்லா தொடர்புமே எனக்கு இருந்துச்சு. கல்லூரியுடைய பருவத்தில் ரொம்ப இணக்கமா ஈடுபட்டு ரெண்டு பேருக்கும் தவறான பழக்கமும் முடிஞ்சிருச்சு. இப்ப காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டோம், கல்யாணம் பண்ண ஆசைப்படுறோம், அவங்க அப்பா அம்மா சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க அப்பா அம்மாவும் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்பா அம்மா சம்மந்தம் இல்லாம நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லை, நாங்க ரெண்டு பேரும் பிரியறதுக்கு அனுமதி இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பா அம்மா சம்மந்தத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு உனக்கு விருப்பம் இல்ல, அப்பா அம்மா சம்மந்தத்தோட அந்த பெண்ணை ஏமாத்துறதுக்கு விருப்பம் இருந்துச்சா உனக்கு? இன்னைக்கு சர்வ சாதாரணம் இது, அப்படியா? ஒருவன் ஒருவனை ஏமாற்றினால் அவன் நினைச்சார்ந்தவன் அல்ல. அவசரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஏமாற்றத்தில் கொண்டு போய் சேரும். அப்படி ஹராமான உறவை ஹலாலாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அப்போதை திருமணம் செய்ய முடியுமா? மார்க்கம் அனுமதி அளிக்கிறது, அப்போதே திருமணம் செய். ஹராமை செய்து வாழ்வே, வாழ்வை துளைக்காது. யாருக்கும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாருடைய சம்மந்தத்தையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் தரப்பில் அந்த பெண் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அனுமதித்தால், அந்த பெண்ணுடைய உறவினர்கள் அனுமதித்தால், ஹராமை நிறுத்தி ஹலாலை செய், தவறில்லை. ஆனால் ஹராமை செய்து கொண்டு பின்னால் ஹலாலாக்கலாம் என்று நினைத்தால் அங்கதான் பிரச்சனை வரும். நாங்க பழகுறோம், இது ஹராம் தான், ஆனா இதை ஹலால் ஆக்கிடுவோம், அப்படிலாம் ஆக்க முடியாது. ஹராம் ஒருபோதும் ஹலாலாக மாறாது. ஹராம நிறுத்தணும்னா என்ன செய்யணும், தௌபா செய்யணும். அது ஹலாலா மாத்த முடியாது, அந்த ஹராம் ஹராம் தான். ஹலால செஞ்சது, ஒரு பெண்ணை லவ் பண்றீங்க, விரும்புறீங்க, ஆசைப்படுறீங்க, வாட்ஸ்அப்ல பேசுறீங்க, பேஸ்புக்ல பேசுறீங்க, அந்த பெண்ணையே திருமணம் செஞ்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? கழியுமா? நான் சொல்ல ஒரு புரியுதா இல்லையா? இந்த பாவம் எல்லாம் கழிஞ்சிருச்சா? இது பாவம் தான், இது ஹராம் தான், இதற்கு தௌபா செய்து ஆக வேண்டும். யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கிறது என்று? ஒரு பெண்ணை பேசி பழகி அந்த பெண்ணோடு இருக்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாடவில்லை, எவ்வளவோ முட்டுகிறேன், மோதுகிறேன், அந்த பெண் கிடைக்கவில்லை, என்னாகும்? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை வீணாகும், என் வாழ்க்கை வீணாகும். அகமாகாதா? அகமாகாதா? இன்னைக்கு சர்வசாதாரணம் அதல்ல. ஒரு நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றுவது எவ்வளவு பெரிய மோசடி. அதனால் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகிறது, ஒரு பெண்ணை விரும்பினால் அவங்க அப்பா அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட போ. பெண்கள் உனக்கு தகுதி இருக்கிறதா என்று பார். அந்த பெண்ணை பெண்ணோடு வாழ்வதற்கு, அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்கு இடத்தில் இரண்டு தகுதியை சொல்லுகிறது, ஒன்று தீன், இன்னொன்று குலு. காசு பணம் இல்லை, அது இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். இரண்டு தான், ஒன்று மார்க்கம், இன்னொன்று குணம். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் கட்டளையிடும். உங்களிடத்திலே ஒருவன் பெண் கேட்டு வருகிறான், அவனுக்கு குணம் இருக்கிறது, தீன் இருக்கிறது, திருமணம் முடித்துக் கொடுங்கள். இல்லை என்றால் குழப்பம் ஏற்படும். ஒரு ஆணாக இருந்தால் இதை அவன் கடைபிடித்து ஒரு பெண்ணை கேட்பதற்கு தன்னை தகுதி ஏற்படுத்தினால் அவன் கேட்கலாம். இப்ப ஒரு ஆணை வழிகெடுப்பது கல்லூரியுடைய வாழ்க்கையில் முதலாவது, நட்புக்கு பிறகு. இந்த இரண்டையும் பாதுகாத்தவன் வெற்றி பெறுவான், இந்த இரண்டிலும் தோற்றவன் தோல்வி அடைவான். குறிப்பா அந்த பெண்ணுடைய விஷயத்தில் தோத்துட்டான்னு சொன்னா அவன் வெற்றியடைய செய்யவே முடியாது. ஒரு பெண்ணிடத்திலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் இரண்டு வேணும். நல்ல கவனிச்சுக்கோ, வேணுமா சொல்லவா அந்த ரெண்டு? ஒரு பெண்ணிடத்திலிருந்து என்னை பாதுகாப்பதற்கு இரண்டு வேணும். இந்த ரெண்டு இருந்தா எவ்வளவு பெரிய அழகான பெண் இருந்தாலும் சரி, எனக்கு அந்த பெண்ணின் மீது தவறான எண்ணமோ தவறான ஆசைகளோ ஏற்படாது. முதலாவது அல்லாஹ்வுடைய அச்சம். தந்தை பார்க்கிறார், தாய் பார்க்கிறான், நண்பன் பார்க்கிறான், உறவு பார்க்கிறது, இதுவெல்லாம் பார்வையே கிடையாது. யாருடைய பார்வையிலிருந்து எதையும் மறைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து அவன் பார்க்கிறான். இந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவன் வெற்றி பெறுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் திருமதி இல்லையா, அந்த யூசுப் யார், யாருடைய மகன், யாருடைய மகன், நபியா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் அவர்களை பல வழிகளில் சோதிக்கிறான். அதிலே ஒரு வழி என்ன, ஒரு பெண்ணை கொண்டு, அதுவும் தார் யாரை தாயாக பார்த்தார்களோ அதே பெண்ணை கொண்டு. கதவு அடைக்கப்படுகிறது, யாரும் இல்லை. அந்த பெண் அழைக்கிறாள், ஹை சலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன, கால மஅதல்லாஹ், அல்லாஹ் உன்னிலிருந்து என்னை பாதுகாக்கட்டும். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய. இரண்டாவது, முதலாவது ஒரு பெண்ணிடத்திலிருந்து ஒருவன் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவனுக்கு தேவை அல்லாஹ்வுடைய அச்சம். யாருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் குடிகொள்கிறதோ அவன் பயப்படுவான். ஒரு பெண்ணோடு பேசுவதற்கு, பழகுவதற்கு, வாட்ஸ்அப்பில் பேசுவதற்கு, மொபைலில் பேசுவதற்கு பயப்படுவான். யாரை பற்றியும் அவன் கவலைப்பட மாட்டான். இரண்டாவது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், என் எஜமானன் என்னை கண்ணியத்தோடு வாழ வைத்திருக்கிறான். எந்த எஜமானன், உன் கணவன். அந்த மதிப்பு, அந்த பெண்ணின் மீது மரியாதை, ஒரு கண்ணியம் உருவானால் அந்த பெண்ணை நெருங்குவதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வார். அந்த பெண் யாருக்கு பிறந்த குழந்தை, ஒரு தந்தைக்கு, ஒரு தாய்க்கு, ஒரு குடும்பத்திற்கு. அந்த பெண்ணுக்கு என்று உணர்வு இருக்கிறது. அந்த பெண் ஒன்றும் சடலம் அல்ல, அப்படியே ஒரு உருவம் அல்ல, கவர்ச்சி பொருள் அல்ல, கடையில் வச்சிருக்கிற மாதிரி, அது ஒரு உயிர். அதை தாயாக சகோதரியாக தன்னோடு பிறந்த ஒரு பெண்ணாக யார் மதிக்கிறானோ அவன் அந்த பெண்ணை பாதுகாப்பான். அந்த பெண்ணிடத்திலிருந்து நெருங்குவதிலிருந்து தன்னை தூரமாக்குவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னுடைய கணவன் என்னை கண்ணியமான முறையில் வைத்திருக்கிறார். அநீதம் செய்பவர் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார். யாருக்கு, உன் கணவனுக்கு நான் அநீதம் செய்ய முடியாது, உன் பெற்றோருக்கு நான் துரோகம் செய்ய முடியாது, உன் சகோதரனுக்கு நான் துரோகம் செய்ய முடியாது. என் சகோதரியிடத்தில், என் தாயிடத்தில், என் உறவிடத்தில் ஒருவன் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று நான் விரும்புகிறேனோ அது போன்று நானும் உன்னுடன் நடக்கக்கூடாது. ஒரு பெண்ணை சகோதரியாக, தாயாக, அந்த கண்ணியமுடைய பார்வையில் யார் பார்க்கிறானோ அவன் அந்த பெண்ணோடு பழகுவதிலிருந்து தன்னை நிறுத்திக் கொள்வான். ஒரு கவர்ச்சி பொருளாக, ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய உறவாக மதித்தால் அந்த பெண்ணை நெருங்குவான். ஏதாவது வழியில் அந்த பெண்ணோடு தொடர்பில் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவான். அந்த தொடர்பு என்னதான் காரணம் சொன்னாலும் உன் அழகுக்கா இருக்கும், அல்லது குணத்துக்கா இருக்கும், அல்லது ஒரு ஒரு கண்ணியம் அவனுக்கு. இந்த காலத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறதோ கண்ணியம், அது இல்லாம இருந்தா ஏதோ அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு மாதிரி. அவன் தான் பழகிறான், எனக்கு கிடைக்கலையம்மா. இரண்டு என்ன சொல்லுங்க, உன் அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொரு பெண்ணை மதிப்பது, பெண்ணை ஒரு உயிராக பார்ப்பது, பெண்ணை உறவாக பார்ப்பது, தாயாக சகோதரியாக பார்த்தால் தவறான எண்ணம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படாது. இரண்டும் தான் இந்த காலத்தில் ஒரு மாணவனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து பின்னோக்கி தள்ளுவது. இரண்டும் சரியானால் அவன் சரியாக இருப்பான். மூணாவது மிக முக்கியமானது, கல்லூரியுடைய வாழ்க்கையில் ஒரு முஸ்லிம் மாணவன், ஒரு முஸ்லிம் மாணவி செய்ய வேண்டிய மிக முக்கியமானது, தான் யார் என்பதை முதல்ல உணரணும். தான் யார்? நான் அப்துல்லா முகமது, அப்துல் பாசித், ஃபாத்திமா, ஆயிஷா உணரணுமா? அதான் சின்ன பிள்ளையில உணர்த்திட்டாங்களா? யாரு? நான் எதை உணரணும்? நானூறு முஸ்லீம், நானூறு முஸ்லீம். புதிதாக கல்லூரிக்குள் நுழைவோம், முஸ்லிம்களை அவர்கள் பார்த்திருக்க மாட்டார்கள். கல்லூரி அவர்களுடைய பள்ளிப்படும் பருவத்தில் ஸ்கூல்ல படிக்கும்போது முஸ்லீம் யாருமே தெரியாது அவங்களுக்கு. காலேஜில் வருவாங்க, ஒரு முஸ்லீம் பையனோ ஒரு முஸ்லீம் பொண்ணோ அவங்களுக்கு பக்கத்தில் உட்காருவாங்க. இப்ப நான் யார்? அவர்கள் இஸ்லாமை யாரிலிருந்து படிக்க போகிறார்கள்? அந்த நாலு வருஷம் யாரிலிருந்து படிக்க போறாங்க? யாரிலிருந்து படிக்க போறாங்க? என்ன பார்த்தா நான் எப்படி நடக்கிறேனோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். எப்படி செயல்படுகிறேனோ அதுதான் இஸ்லாம். அதை யாராலும் மாற்ற முடியாது. அது ஒன்று பதிந்தால் பதிந்ததுதான். எம்மோடு வாழக்கூடிய பிரமதத்தார்கள் எம்மை எப்படி பார்த்து உணர்ந்தார்களோ அதுதான் அவங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம். ஆயிரம் புக்கு கொடுங்க, ஆயிரம் சீடி கொடுங்க, ஆயிரம் பயானம் கொடுங்க, அதெல்லாம் இஸ்லாம் இல்லை அவங்களுக்கு. ஏன் இதுல இருக்கிற மாதிரி இவர் இல்லையம்மா? நான் முஸ்லீம், எனக்கென்று ஒரு தனி பார்வை இருக்கிறது. ஒரு முஸ்லீம் உலகத்தை விட்டு வித்தியாசமா பார்ப்பான். எல்லாரும் உலகத்தை எல்லாம் அனுமதிக்கப்பட்டதுன்னு பார்ப்பாங்க. ஒரு முஸ்லீம் எப்படி பார்ப்பான்? இது இறைவன் அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாதுன்னு பார்ப்பான். அவனுடைய பார்வை வித்தியாசமானது, அவனுடைய சிந்தனை வித்தியாசமானது. நிறைய பேர் கேட்கலாம், இது ஹலாலா, இது ஹலாலா, டப்மாஸ், டப்மாஷா, என்னது டப்மாஷா, இது ஹலாலா, இது ஹராமா. இந்த கேள்வி எல்லாம் கேட்கறதுக்கு இங்க நேரம் இல்லை. சிந்தனையை செலுத்துவதற்கு நேரம் இது இல்லை. சுத்தி நடக்கக்கூடிய எதிர்ப்புகள், உன் ஈமானை பறிப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள், உன் சமூகம் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம் நினைத்துப்பார். இது இல்ல இந்த டப்மாசி பண்றது, ஹலாமா ஹலாமா பேசுறதுக்குள்ள இது இல்லை. இதுதான் நேரம். நிறைய பேர் கேட்கலாம், ஏன் சிரியாவை பத்தி நீங்க பேசல, ஏன் இலங்கையை பத்தி நீங்க பேசல, ஏன் மியான்மரை பத்தி பேசல, பேஸ்புக்ல மற்றெல்லாம் பத்தி பேசுறீங்க, இதை பத்தி எல்லாம் பேசல, ஏன் பேசணும்? ஏன் பேசணும்? சிரியால அவ்வளவு பேர் கொல்லப்படுறாங்க, ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் ரோ டிக்கெட்டுக்காக தியேட்டர் வாசல நிக்கிறோமா இல்லையா? இல்ல மஷாலா சமூகம் நிக்குதா இல்லையா? ஒரு ரெண்டு நாள் பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் போடுவீங்களா? மூணு நாள் போடுவீங்களா? நாலாவது நாள் ஐ எம் வாட்சிங் பிலிம் இன் தியேட்டர்னு போடுவீங்க ஸ்டேட்டஸ்ல. என்ன கஷ்டம் அன்னைக்கே போர் கிளம்புற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவாரு, நாலாவது நாள் படத்துக்கு போறதுக்காக தயாராகிட்டு இருப்பாரு. இந்த மறதி எம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது. நம்மளை சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியல. நம்ம அழிக்கிறதுக்கு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கானு தெரியல. இந்த மார்க்கத்தில் நம்ம திசை திருப்புறதற்காக என்ன என்ன கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படுகிறதுன்னு தெரியல நமக்கு. அவ்வளவு எதிர்ப்புகளுக்கு மத்தியில், அவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில், அவ்வளவு சிக்கல்களுக்கு மத்தியில் வாழ்கிறோம். டப்மாஷ் ஹலாலா ஹராமான் பேசுவோம். உனக்கு நேரம் இல்லை அதை பற்றி சிந்திப்பதற்கு. சமூகம் உன் கரத்தில் ஒப்படைக்கப்பட போகக்கூடிய காலம் வரப்போகிறது. அதை ஏந்தி வாழ்வதற்கு, அதை ஏந்தி சுமப்பதற்கு நீ தயாரா என்றுதான் நீ உன்னை பார்க்க வேண்டும். அதற்காக நீ செய்ய வேண்டிய முயற்சி ஏராளம். அதற்காக நீ தயாராக வேண்டிய தயாரிப்புகள் ஏராளம். அதற்காக நீ போக வேண்டிய பாதை தூரம். நீ தலைவனாக, வழிகாட்டக்கூடியவனாக, ஒரு சிறந்தவனாக, ஒரு கண்ணியம் உள்ளவனாக நீ மாற வேண்டிய நேரம் இது. அதுதான் உன் தலைமுறையை உருவாக்கும். இல்லை என்றால் உன்னோடு இந்த தலைமுறை அழியும். உணர்ந்து கொள். உன்னை நீ வாழ், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று. உன்னை மற்றவர்கள் பார்க்க வேண்டும், இப்படித்தான் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்று. எத்தனை பேர் நான் முஸ்லீம்கள் குர்ஆன் கொடுத்திருப்பீங்க? உங்களோட படிக்கக்கூடிய பெருமத சகோதரர்களுக்கு எத்தனை பேர் குர்ஆன் கொடுத்திருப்பீங்க? அதாவது அட்லீஸ்ட் ஒரு இஸ்லாத்தை பத்தி சொல்லிருப்பீங்க, அட்லீஸ்ட் ஒரு பயான ஷேர் பண்ணிருப்பீங்க, அட்லீஸ்ட் இஸ்லாம்னா இதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிருப்பீங்க. எத்தனை பேர் சொல்லிருப்பீங்க? கொடுத்தவங்க சொன்னவங்க எல்லாம் கை வச்சு பாருங்க, நான் தான் முஸ்லீம், இப்படித்தான் இஸ்லாம் இருக்கும்னு சொல்லிருக்கோமா? நம்ம சொல்லிருக்கோமா? அதுதான் தாவா. குர்ஆன் கொடுக்கிறதோ, பேம்ப்ளெட் கொடுக்கிறதோ, பயான் ஷேர் பண்றதோ, இது தாவா தான். ஆனால் இது மட்டும் அவருடைய உள்ளத்தில் இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் கொடுத்தோ, பேம்ப்ளெட் கொடுத்தோ, சீடிகளை கொடுத்தோ, தான் பயான் பண்ணதை ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தோ இஸ்லாம வளர்க்கல. அது முறைதான், அப்படி பண்ணலாம், தவறில்லை. அது இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சது முதல் தாவா என்ன? மலைக்கு மேல ஏறினாங்க, கேட்டாங்க, இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் என்னை தாக்க வருகிறது, உங்களை தாக்க வருகிறது என்று நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புவீர்களா? நாங்க அந்த கூட்டம் என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? முஹம்மது சொன்னா நம்புவோம். ஏன் முஹம்மது போய் சொல்ல மாட்டார் மேலே? ரசூலுல்லாஹ் இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும், இஸ்லாமை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகும், ஹிஜ்ரத்து போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அமானிதத்தை கொடுத்தான், பாதுகாத்துக்கோங்கன்னு சொல்லி. எதிரிகள் அலி இப்னு அபி தாலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகும்போது எதுக்கு வச்சாங்க? என் படுக்கையில படுன்னு எதுக்கு சொன்னாங்க? அமானிதத்தை திருப்பி கொடுத்துட்டு வர்றதுக்கு. ஏன் கொடுத்தாங்க? முஹம்மது என்ன சொன்னாலும் அமானிதத்தை பேணுவதிலிருந்து தன்னை விளக்க மாட்டார் என்று நினைத்தார். இதுதான் அவர்களை ஈர்த்தது இஸ்லாமின் பக்கம். முதலில் நாம் வாழ்ந்து காட்டினால் அதுதான் தாழ்வா. என் பேச்சு தாழ்வா, என் பார்வை தாழ்வா, என் நடை தாழ்வா, என் ஆடை தாழ்வா, எல்லாம் தாழ்வா. இந்த தாழ்வா தான் பலனளிக்கும். இந்த தாழ்வா தான் அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வரும். நரகத்திலிருந்து உங்கள் நண்பனை, உங்களோடு படிக்கக்கூடிய ஒருவனை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் நீங்கள் சொர்க்கவாதியா மாறுங்க. முதல்ல உங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து. ஒரு முஸ்லீம் போய் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லீம் புறம் பேச மாட்டான், உணர்த்துங்க. ஒரு முஸ்லீம் பிறருடைய மானத்தை கலங்கப்படுத்த மாட்டான், உணர்த்துங்கள். ஒரு முஸ்லீம் ஏமாற்ற மாட்டான். ஒரு முஸ்லீம் பிறருடைய உள்ளத்தை காயப்படுத்த மாட்டான். இந்த தன்மைகளை எல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்தால் அது போதும். ஏன்னா அவங்களுக்கு நோக்கம் கிடையாது, ஒரு குறிக்கோள் கிடையாது, ஒரு லட்சியம் கிடையாது. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, எதுக்காக வாழ்றீங்கன்னு சொல்லி, எதுக்காக படிக்கிறீங்கன்னு கேளுங்க, தெரியாது. பில்கேட்ஸ் ஆகலாம் வாங்க, மைக்ரோசாப்ட்ல ஒர்க் பண்ணலாம் வாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? சம்பாதிச்சுட்டு குழந்தை குட்டிகளை பெற்றுட்டு மால்டீவ்ஸோ ஸ்ரீலங்காவோ போய் எங்கேயாவது வயசானவங்க வாழக்கூடிய இடங்களுக்கு போய் ஹனிமூன் பீரியட் மாதிரி வாழ்ந்துட்டு மூத்தாயிரணும், அவ்வளவுதான். அதான் அவங்க நோக்கமா இருக்கும், அப்படியா இல்லையா? அவங்கள்ட்ட கேளுங்க, 60 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்தை திரும்பி பாருங்க, என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது. பெத்த புள்ள கூட இருக்க மாட்டார், சொத்துக்கு அடிச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க பிள்ளைங்க, எதுவுமே இருக்காது. அப்ப எதுக்காக வாழ்ந்தீங்க? தெரியாது. நம்மள்கிட்ட கேட்டா வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, போகக்கூடிய பாதைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, எடுத்து வைக்கக்கூடிய நடைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம எதை நோக்கி போறோம்? வாழ்க்கையுடைய நோக்கத்தை நோக்கி போறோம், அப்படியா இல்லையா? எதற்காக ஒரு மனிதன் பிறந்தானோ அதை நோக்கி போறோம். எதற்காக சூரியன் உதிக்கிறதோ, எதற்காக இந்த உலகம் இயங்குகிறதோ, அதை நோக்கி ஒரு முஸ்லீம் நடக்கிறான். இப்ப இந்த நடைக்கு கண்ணியம் கொடுத்தால், இந்த வாழ்க்கைக்கு கண்ணியம் கொடுத்தால், என் வாழ்விற்கு அர்த்தம் கொடுத்தால், இந்த உலகம் என் வாழ்க்கை அர்த்தம் உள்ளதாக பார்க்கும், இதை தேடுவதற்காக ஏங்கி நிற்கும். இன்னைக்கு அது இல்லை நம்மள்கிட்ட. ரெஸ்பான்சிபிள் முஸ்லீம், கடமை உணர்வு உள்ள ஒரு முஸ்லீமாக, என் சமூகத்தை ஏந்தி தாங்கி நிற்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்த முஸ்லீமாக, சுற்றி வாழக்கூடிய மக்களை நேசித்து அரவணைத்து என் வாழ்க்கை இஸ்லாமை வெளிப்படுத்தக்கூடிய முஸ்லீமாக நாம் இருந்தால் சமூகம் நேரான பாதையில் பயணிக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் தூசி மாதிரி பறந்துடும். தொழுகை முஸ்லீம் சரியா தொழுவான், அவனை எதுவும் தடுக்க முடியாது. காலேஜோ எக்ஸாமோ எதுவுமே அவனை தடுக்க முடியாது. நோன்பா அவன் கரெக்டா வைப்பா. இன்று எல்லாவற்றையும் சரியாக பேணி பாதுகாத்து செய்யக்கூடிய கடமை உணர்வு உள்ள முஸ்லிம் மாணவனாக நம் கல்லூரியில் நாம் வாழ்ந்தால், நம்மை சுற்றி வாழக்கூடிய எல்லோரும் எம்மை நேசிப்பார்கள், எமக்கு ஒரு பிரச்சனைனா பாதுகாப்பாக. முதல் அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும், அல்லாஹ் நம்மளை சீர்படுத்தணும். நான் தவறா சொன்னா, நான் தப்பா தோணுச்சா சொன்னது ஏதாவது தவறா எல்லாத்தையும் சொன்னா, மனசு காயப்புற மாதிரி ஏதாவது பேசிட்டேன்னா இல்லையா? இத சந்தேகம் இருக்கா? நான் சொன்னதுல சந்தேகம், ஏதாவது சந்தேகம்? ஏதாவது சந்தேகம் இருக்கா? முடிச்சுக்கலாமா? போதுங்க, முடிச்சுக்கங்கிறீங்களா? முடிச்சுக்கலாமா? ஃபாலோ பண்ணலாமா? சொன்ன விஷயத்தை முடிஞ்ச அளவு, முடிஞ்ச அளவு. தீய நண்பன் இருந்தால் உதவுங்க. முதல் ரூம் மட்டும் வந்து சரியில்லைன்னா ரூம காலி பண்ணுங்க. தொழக்கூடிய மக்கள் உங்களோட இல்லையா, தொழுகையுடைய மக்களோட போய் சேருங்க. அது உங்களை மாத்தும். இன்னைக்கு தொழாம இருப்பீங்க, நாளை தொழாம இருப்பீங்க, இயற்கையாவே மனசுல வந்துடும். பேஸ்புக்ல முதற்கொண்டு அனலைஸ் பண்ணுங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும். டெலிட் பண்ணுங்க மொபைல் நம்பரை. யாருடைய நம்பரை? அவங்க கஷ்டப்படுவாங்களே, இவ்வளவு நாள் பழகிட்டமே, என்ன பண்றது, பேசாம இருந்தா அவ்வளவுதான், ஏமாத்துற மாதிரி ஆயிருமே. இதெல்லாம் இந்த ரீசன் எல்லாம் சொல்லப்படியாது. எல்லா இடத்துல வாழ்மா ஹலலா வாழ், யாரையும் பயப்படாது. ஹலா செய், அவ்வளவு அனுமதி இருக்கு மார்க்கத்தில். அனுமதி இருக்கும்போதே ஹலாம், அப்ப என்ன அர்த்தம்? ஏமாத்தணும் நினைக்கிற அர்த்தம். காலம் மாறி போச்சுன்னா ஏமாத்தணும் நினைக்கிற அர்த்தம். ஹலலா வாழ், ஹலால அவ்வளவு சுகம் இருக்கு, ஹலால அவ்வளவு நிம்மதி இருக்கு, வாழ்ந்து பாருங்க. தெரியும், ஹராம செய்யறதுல இன்பம் கிடையாது. இன்னைக்கு இன்பமா இருக்கும், நாளைக்கு அது பெரிய ஆபத்தா வந்து நிற்கும். அல்லாவே தடுத்துருவான். ஹராம் அல்லாஹ் இடத்துல ஒருபோதும் அங்கீகரிக்கப்படாது. ஒரு கண்ணியம் உள்ள முஸ்லீமா வாழ்க்கை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சீர்படுத்துவா இன்ஷா அல்லாஹ். எம்எஸ்எம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்எஸ்எம் யாரெல்லாம் கேள்விப்பட்டீங்க? எங்கெல்லாம் சொல்ல தேவையில்லைன்னு சொல்றவங்களா யார்? எம்எஸ்எம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டீங்களா? முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018, முஸ்லீம் மாணவர்களால மாணவர்களுக்கு நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எந்த ஒரு இயக்கமும் இல்லாம, எந்த ஒரு தனி குரூப்பும் இல்லாம, யாருடைய லீடர்ஷிப்பும் இல்லாம, மாணவர்களை மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷன். நம்ம போனதுக்கு பிறகு அடுத்தடுத்த மாணவர்கள் அதை தொடர்ச்சியா நடத்திக்கிட்டே இருப்பாங்க இன்ஷா அல்லாஹ். எதற்காக இது? நம்முடைய பாதையை தெரிஞ்சுக்கிறதுக்காக. எதை நோக்கி போறோம், எங்க போயிட்டு இருக்கோம், நம்ம சுத்தி என்ன நடக்குது, எதெல்லாம் எதிர்நோக்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்றதுக்காக. எல்லா தரப்புல இருந்தும், மார்க்கம் மட்டும் இல்ல, தொழில்துறை சார்பா, ஆண்டர்பிரினர்ஷிப்ல, பொலிட்டிக்கல்ல, மீடியால, ஜேர்னலிசம்ல, எஜுகேஷன்ல, இப்படி எல்லா சைட்லையும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டிய கடமை நம்ம காலத்துல இருக்கு. அதுவும் அந்த டாப், அதுல இருக்கக்கூடிய டாப் பொசிஷன்ல உள்ளவங்க சொன்னா அது நமக்கு பெரிய கைடன்ஸா இருக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகளோ, ஐபிஎஸ் அதிகாரிகளோ, டாக்டர்ஸோ, லாயர்ஸோ, ஜேர்னலிஸ்டோ, அல்லது மீடியா பர்சனோ, அல்லது ரிலீஜியன் பர்சனோ, அவங்க அவங்க ஃபீல்ட்ல டாப்ல இருக்கிறவங்க நமக்கு அதை எடுத்து வச்சாங்கன்னு சொன்னா அந்த ஃபீல்ட பத்தி அறிஞ்சிக்க முடியும். அதுக்கு ஒரு வாய்ப்பு தான் இந்த முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட். எங்க நடக்குது? எங்க நடக்குது? கிரசன்ட் காலேஜ். எத்தனாம் தேதி? 8ஆம் தேதி. எத்தனை மணியிலிருந்து எத்தனை மணி வரைக்கும்? 8 to 7:30. 8 மணிலிருந்து 7:30 வரைக்கும். சாப்பாடு இருக்கா இல்லையா? எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா இல்லையா? எதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும்? muslimstudentsmeet.in போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட இருக்கக்கூடிய பிரதர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ண வைங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், முஸ்லீம் மட்டுமல்ல, நான் முஸ்லீம்களும் வரலாம், அவங்களும் அட்டன் பண்ணலாம். அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களையும் ரிஜிஸ்டர் பண்ண வைங்க. இஸ்லாம தெரிஞ்சுக்கிறதுக்கு, முஸ்லீம்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்களை சுத்தி நடக்கூடிய பிரச்சனைகள் அவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரியா? April 8 சந்திக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? காலை மார்னிங் 8 மணிக்கு. சரியா? கரெக்டா வந்துருங்க. வாலண்டியரா நீங்க பண்ணி, அதுக்கு வாலண்டியரிங் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா, பேஸ்புக்ல முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸ் மீட் 2018 அப்படிங்கிற பேஸ்புக் பேஜ் இருக்கு, அதுல போய் மெசேஜ் பண்ணுங்க. நீங்க எந்த காலேஜ், எதுக்காக வாலண்டியர் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வாய்ப்பு பயன்படுத்திங்க இன்ஷா அல்லாஹ். இது நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதனால நம்ம பயன்படுத்திக் கொள்ளுமா இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் جزاكم الله خير بارك الله فيكم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله
0: நேர்கள் இதுவரை ஒரு உண்மையான முஸ்லிம் மாணவர் எப்படி இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்கள் உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
2: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம் காற்றலையில்

0: நீங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com உலகமெங்கும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: மிஹ்ராஜ். மேற்கூறிய சூழ்நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணி ஒருபுறம் வெற்றி மறுபுறம் கொடுமைகள் என்ற ரெண்டிற்கும் இடையில் உள்ள பாதையை பிளந்து சென்று கொண்டிருந்தது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் வெகு தூரத்தில் மின்னத் துவங்கின. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வானுலக பயணம் நடைபெற்றது. இதையே இஸ்லாமிய வரலாற்றில் மிஹ்ராஜ் என அறியப்படுகிறது. மிஹ்ராஜின் நிகழ்ச்சி எப்போது நடந்தது என்பதில் பல கருத்துகள் உள்ளன. ஒன்று, நபித்துவம் கிடைத்த ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் தபரி ஆமோதிக்கிறார்கள். ரெண்டு, நபித்துவத்தின் ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றது. இதை இமாம் நபவியும் இமாம் குர்தூபியும் உறுதிப்படுத்துகிறார்கள். மூன்று, நபித்துவத்தின் பத்தாம் ஆண்டு ரஜப் மாதம் 27வது இரவில் நடைபெற்றது. நான்கு, ஹிஜ்ராவிற்கு 16 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 12வது வருடம் ரமலான் மாதத்தில் நடைபெற்றது. ஐந்து, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டு 2.5 மாதங்களுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு முஹர்ரம் மாதத்தில் நடைபெற்றது. ஆறு, ஹிஜ்ராவிற்கு ஓர் ஆண்டுக்கு முன், அதாவது நபித்துவத்தின் 13ஆம் ஆண்டு ரபியுல் அவ்வல் மாதம் நடைபெற்றது. இந்த கருத்துகளில் முதல் மூன்று கருத்துகள் சரியல்ல. ஏனென்றால் அன்னை கதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அன்னார் தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். தொழுகை மிஹ்ராஜில்தான் கடமையாக்கப்பட்டது. ஆகவே மேற்கூறப்பட்ட முதல் மூன்று கருத்துகள் சரியானவையாக இருக்க முடியாது. அடுத்த மூன்று கருத்துகளில் எந்த கருத்து மிக ஏற்றமானது என்பதற்குரிய சரியான சான்றுகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அத்தியாய் மிஸ்ராவின் கருத்துக்களை நன்கு ஆய்வு செய்யும் போது மிஹ்ராஜ் சம்பவம் மக்கா வாழ்க்கையின் மிக இறுதியில்தான் நடைபெற்றது என்பது தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியின் விளக்கங்களை ஹதீஸ் நபிமொழி கலையின் வல்லுநர்கள் விரிவாக கூறியிருப்பதை இங்கு நாம் சுருக்கமாக குறிப்பிடுவோம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஹ்ராஜுக்கு தனது உடலுடன் சென்றார்கள். இந்த பயணத்தில் மஸ்ஜிதுல் ஹராமில் தொடங்கி முதலில் பைத்துல் முகதஸ் சென்றார்கள். ஜிப்ரில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்னும் வாகனத்தில் அழைத்துச் சென்றார்கள். புராக் எனும் வாகனத்தை மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய கதவின் வளையத்தில் கட்டிவிட்டு நபிமார்கள் அனைவருக்கும் இமாமாக தொழுகை நடத்தினார்கள். குதிரையை விட சிறிய, கோவேறு கழுதையை விட பெரிய வாகனம்தான் புராக் என்பது. இது விசேஷமாக நபி அவர்களுக்கு வானூலக பயணம் செல்ல பயன்படுத்தப்பட்டது. பிறகு அதே பைத்துல் முஹ்தஸிலிருந்து முதல் வானத்திற்கு ஜிப்ரில் அழைத்துச் சென்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக ஜிப்ரில் கதவை திறக்க கோரவே அவர்களுக்காக கதவு திறக்கப்பட்டது. அங்கு மனிதகுல தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மன் சலாம் கூறி வரவேற்றார்கள். அல்லாஹ் ஆதமின் வலப்புறத்தில் நல்லோர்களின் உயிர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காண்பித்தான். அவ்வாறே கெட்டவர்களின் உயிர்களை அவரது இடப்புறத்தில் காண்பித்தான். பிறகு இரண்டாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யஹ்யா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆகியோரை சந்தித்தார்கள். அந்த இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாமுக்கு பதில் கூறி அவர்களை வரவேற்றார்கள். அங்கிருந்து மூன்றாவது வானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூறினார்கள். அவர்கள் சலாமுக்கு பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு நான்காவது வானத்திற்கு சென்று இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூற அவர்கள் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஐந்தாவது வானத்திற்கு சென்று ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்களும் பதில் கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்றார்கள். பிறகு ஆறாவது வானத்திற்கு சென்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற அவர்கள் பதில் கூறி வரவேற்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து நபி அவர்கள் சென்றபோது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழ ஆரம்பித்தார்கள். நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டதற்கு எனக்கு பிறகு அனுப்பப்பட்ட

0: அப்படிப்பட்டவரின் சமுதாயத்தில் சொர்க்கம் செல்பவர்கள் எனது உம்மத்தில் சொர்க்கம் செல்பவர்களை விட அதிகமாக இருப்பதால் நான் அழுகிறேன் என்று கூறினார்கள். பிறகு ஏழாவது வானத்திற்கு சென்றார்கள். அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து சலாம் கூற பதில் கூறி நபி அவர்களை வரவேற்றார்கள். ஏழு வானங்களை சந்தித்த அனைத்து இறை தூதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நபித்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஒரு வகை இலந்தை மரமாகும். அதன் பழங்கள் ஹஜர் நாட்டு பானைகளைப் போன்றும் அதன் இலைகள் யானைகளின் காதுகளைப் போன்றும் இருந்தன. பிறகு சித்ரத்துல் முன்தஹாவை தங்கத்திலான வண்ணத்து பூச்சிகளும் பிரகாசமும் பல நிறங்களும் சூழ்ந்து கொண்டவுடன் அது மாற்றமடைந்தது. அல்லாஹுவின் படைப்பினங்களில் எவரும் அதன் அழகை வருணிக்க முடியாத அளவுக்கு அது இருந்தது. பிறகு அங்கிருந்து பைத்துல் மக்மூருக்கும் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். இது ஏழாவது வானத்தில் மலக்குகள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அல்லாஹுவால் ஏற்படுத்தப்பட்ட இறை இல்லமாகும். அதில் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் நுழைகிறார்கள். ஒரு முறை நுழைந்தவர்கள் மீண்டும் அங்கு வருவதில்லை. பிறகு சொர்க்கத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு முத்து வளையங்கள் இருந்தன. சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. பிறகு அங்கிருந்து அதற்கு மேல் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கு எழுதுகோள்களின் சப்தங்களை கேட்டார்கள். பிறகு அல்லாஹுவிடம் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். சேர்ந்த இரு வில்களைப் போல் அல்லது அதைவிட சமீபமாக அல்லாஹுவை அவர்கள் நெருங்கினார்கள். அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல விஷயங்களை அறிவித்துக் கொடுத்தான். 50 நேர தொழுகைகளை அவர்கள் மீது கடமையாக்கினான். அவர்கள் திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்கள் இறைவன் தங்களுக்கு என்ன கடமையாக்கினான் என்று கேட்க நபி அவர்கள் 50 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான் என்று கூறினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் திரும்பிச் சென்று உங்களது இறைவனிடம் இதை குறைக்கச் சொல்லுங்கள் என்று கூறவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்பதை போன்று ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீல் நீங்கள் விரும்பினால் அப்படியே செய்யுங்கள் என்று கூறவே நபி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடம் திரும்பச் சென்றார்கள். அல்லாஹ் 10 நேர தொழுகைகளை குறைத்தான். திரும்பும்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் மீண்டும் குறைத்து வர ஆலோசனை கூற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கும் மூசாவுக்கும் இடையில் திரும்ப திரும்ப சென்று வந்ததில் அல்லாஹ் 50 நேர தொழுகைகளாக ஆக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மீண்டும் சென்று குறைத்து வரும்படி கூறவே நபி அவர்களோ நான் எனது இறைவனிடம் திரும்பச் சென்று இதற்கு மேல் குறைத்து கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன், என்றாலும் நான் இதை கொண்டு மகிழ்ச்சி அடைகிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார்கள். அதற்கு பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சற்று தூரம் சென்றுவிடவே அல்லாஹ் அவர்களை அழைத்து நீங்கள் எனது கடமையையும் ஏற்றுக்கொண்டீர்கள், எனது அடியார்களுக்கு இலகுவாகவும் ஆக்கிவிட்டீர்கள் என்று கூறினான். ஆதாரம் ஜாதுல் மஆத். மிஹ்ராஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்களா என்பதில் சில மாறுபட்ட கருத்துகள் உள்ளன என்று இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறிய பிறகு இது விஷயத்தில் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கருத்துகளையும் மற்ற அறிஞர்களின் கருத்துகளையும் எடுத்து கூறியுள்ளார்கள். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது விஷயத்தில் செய்திருக்கும் ஆய்வின் சுருக்கம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கண்கூடாக பார்க்கவில்லை, அவ்வாறு எந்த நபித்தோழரும் கூறவும் இல்லை என்பதாகும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மூலம் இரு அறிவிப்புகள் வந்துள்ளன. ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். ரெண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை உள்ளத்தால் பார்த்தார்கள். எனவே மற்ற நபித்தோழர்களின் முடிவுக்கும் இப்னு அப்பாஸின் கருத்துக்கும் இடையில் முரண்பாடு இல்லை. ஏனென்றால் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுவது உள்ளத்தால் பார்த்ததையே குறிப்பிடுகிறார்கள். மற்ற நபித்தோழர்கள் அல்லாஹ்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை என்று கூறுவது நபி அவர்கள் அல்லாஹ்வை கண்ணால் பார்க்கவில்லை என்பதை குறிப்பிடுவதாகும். தொடர்ந்து இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், அத்தியாயம் நஜ்மில் இறங்கினார் பின்னர் நெருங்கினார் என்ற வசனத்தில் கூறப்பட்டுள்ள நெருக்கம் என்பது ஜிப்ரீல் நெருங்கியதையும் அவர் இறங்கியதையும் குறிக்கிறது. இவ்வாறுதான் ஆயிஷா, இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு ஆகியோரும் கூறுகிறார்கள். குர்ஆனின் இவ்வசனத்தின் முன்பின் தொடரும் இக்கருத்தை உறுதிப்படுத்துகிறது. மிஹ்ராஜ் தொடர்பான ஹதீஸில் வந்துள்ள தனா ஃபததல்லாஹ் என்பது அல்லாஹு நெருங்கியதை குறிப்பிடுகிறது. அல்லாஹின் நெருக்கத்தை பற்றி நஜ்ம் அத்தியாயத்தில் குறிப்பிடப்படவில்லை. மேலும் சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகில் அவரை பார்த்தார் என்று நஜ்ம் அத்தியாயத்தில் உள்ள வசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவ ஜிப்ரீலை அங்கு பார்த்ததையே குறிப்பிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலை அவரது முழு உருவத்தில் இருமுறை பார்த்தார்கள். ஒன்று பூமியிலும் மற்றொன்று சித்ரத்துல் முன்தஹாவிற்கு அருகிலுமாகும். இத்துடன் இப்னுல் கையீமின் கூற்று முடிகிறது. ஆதாரம் ஜாதுல் மஆத், சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இருதயம் இந்த பயணத்திலும் பிளக்கப்பட்டது என்று சில அறிவிப்புகளில் வந்துள்ளது. மேலும் இந்த பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவற்றை கண்டார்கள். நபி அவர்களுக்கு பாலும் மதுவும் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அதற்கு, நீங்கள் இயற்கை நெறிக்கு வழிகாட்டப்பட்டீர்கள், நீங்கள் மதுவை எடுத்திருந்தால் உங்களது சமுதாயத்தின் வழிகட்டிருப்பார்கள் என்று கூறப்பட்டது. சித்ரத்துல் முன்தஹாவின் வேரிலிருந்து 4 ஆறுகள் வெளியாகுவதை பார்த்தார்கள். 2 ஆறுகள் வெளிரங்கமானது, 2 ஆறுகள் உள்ரங்கமானது. வெளிரங்கமான 2 ஆறுகள் நீல் ஃபுராத் ஆகும். இவ்விரண்டின் பிறப்பிடம் அங்கிருந்துதான் உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது இவ்விரு பகுதிகளிலும் இஸ்லாம் பரவும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கலாம். ரகசியங்களை அல்லாஹ்வை மிக அறிந்தவனாக இருக்கின்றான். நரகத்தின் காவலாளியை பார்த்தார்கள். அவர் சிரிப்பதே இல்லை. முகம் மலர்ச்சியும் புன்முறுவல் என்பதும் அவரிடம் காண முடியாத ஒன்று. அவரது பெயர் மாலிக். மேலும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்த்தார்கள். அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக பயன்படுத்தி கொண்டவர்களை பார்த்தார்கள். அவர்களுடைய உதடுகள் ஒட்டகங்களின் உதடுகளைப் போன்று இருந்தன. அம்மி குழவிகளைப் போன்ற நெருப்பு கங்குகளை அவர்களது வாயில் தூக்கி எறியப்படவே அது அவர்களின் பின்வழியாக வெளியேறி கொண்டிருந்தது. வட்டி வாங்கி வந்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களது வயிறு மிக பெரியதாக இருந்ததால் அவர்கள் தங்களது இடங்களிலிருந்து எந்த பக்கமும் திரும்ப சக்தியற்றவர்களாக இருந்தனர். ஃபிரௌனின் குடும்பத்தாரை நரகத்தில் கொண்டு வரப்படும் போது அவர்கள் இவர்களை கடந்து செல்வார்கள். அப்போது அவர்கள் இவர்களை மிதித்தவர்களாக செல்வார்கள். விபச்சாரம் செய்தவர்களையும் பார்த்தார்கள். அவர்களுக்கு முன் கொழுத்த நல்ல இறைச்சி துண்டும் இருந்தது. அதற்கு அருகில் துர்நாற்றம் வீசும் அருவருப்பான மெலிந்த இறைச்சி துண்டும் இருந்தது. அவர்கள் இந்த துர்நாற்றம் வீசும் இறைச்சி துண்டையே சாப்பிடுகின்றனர். நல்ல கொழுத்த இறைச்சி துண்டை விட்டுவிடுகின்றனர். பிற ஆண்கள் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டு அதை தங்களது கணவன் மூலம் பெற்ற குழந்தை என்று கூறும் பெண்களையும் பார்த்தார்கள். இத்தகைய பெண்கள் மார்பகங்கள் கட்டப்பட்டு அதில் அவர்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் போகும்போதும் வரும்போதும் மக்காவாசிகளின் வியாபார கூட்டத்தை வழியில் பார்த்தார்கள். அவர்களின் ஒரு ஒட்டகம் தவறி இருந்தது. அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை காண்பித்து கொடுத்தார்கள். அவர்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர்களின் மூடி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்திலிருந்து தண்ணீரை அருந்துவிட்டு மீண்டும் அப்பாத்திரத்தை அவ்வாறே மூடி வைத்து விட்டார்கள். அன்று இரவு விண்வெளி பயணம் முடித்து திரும்பிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் மக்களுக்கு பிரயாண கூட்டத்தை பற்றி கூறியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விண்வெளி பயணம் உண்மை என்பதற்குரிய மிகப்பெரிய ஆதாரமாக அமைந்தது. ஆதாரம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், ஜாதுல் மஆத், இப்னு ஹிஷாம். இப்னுல் கையீம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார், காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது கூட்டத்தாரிடம் அல்லாஹ் தனக்கு காண்பித்த மாபெரும் அத்தாட்சிகளை அறிவித்தார்கள். இதை கேட்ட அந்த மக்கள் முன்பை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினையும் தொந்தரவும் கொடுத்து அவர்களை பெரும் பொய்யர் என்று வர்ணித்தனர். உங்களது பயணம் உண்மையானதாக இருந்தால் எங்களுக்கு பைத்துல் முஹ்தஸின் அடையாளங்களை கூறுங்கள் என்று கேட்டார்கள்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்
1: முஸ்லிம் வானொலி.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துல்ஹஜ் மாதம் என்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தினர் இஸ்லாத்திற்காகவும் இறைவனுக்காகவும் செய்த தியாகங்கள் பற்றி நினைவு கூறுகின்ற மாதமாகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குடும்பத்தவர்கள் சன்மார்க்கத்திற்காக செய்த தியாகங்களை ஞாபகப்படுத்தும் நோக்கோடு அவர்களின் குடும்பங்களின் அடையாளங்கள் புனித கஅபத்துல்லா வளாகத்தில் வைக்கப்பட்டு அவர்களுக்கு கௌரவம் வழங்கப்படுகின்றமை சிறப்பம்சமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுத்த ஒரு நபியாகவே இருந்து வந்திருக்கிறார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்றைய துருக்கி நாட்டில் அமைந்திருக்கின்ற உர்ஃபா என்ற நகரில் பிறந்தார்கள். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உர்ஃபா நகரில் பிறந்த போது அந்த ஊரை நம்ரூத் என்ற மன்னன் ஆர்ந்து கொண்டிருந்தான். நம்ரூத் அல்லது நிம்ரூத் என்று இந்த மன்னன் அழைக்கப்படுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னர், அதாவது தாயின் வயிற்றில் பிறப்பதற்கு தயாராக இருந்த பொழுது, நம்ரூத் மன்னனின் அமைச்சரவை ஆலோசகர்களும் சோதிடர்களும் ஒரு விடயத்தை நம்ரூத் மன்னனுக்கு அறிவித்தான். அதாவது, இந்த ஆண்டில் பிறக்கின்ற குழந்தைகளால் உங்களது ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படலாம். அதாவது, உங்களை மன்னர் பதவியிலிருந்து விரட்டக்கூடிய ஒரு குழந்தை இந்த வருடத்தில் பிறக்க உள்ளது. எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்று சோதரக்காரர்களும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களும் நம்ரூத் மன்னனுக்கு எச்சரிக்கை விடுத்தார்கள். நம்ரூத் மன்னன் அந்த வருடத்தில் பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளையும் கொலை செய்ய வேண்டும் என்று தமது ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிட்டார். இதனால் வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்டிருந்த ஆசருடைய மனைவி, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், நம்ரூத் மன்னனின் படைகளில் இருந்து தமது குழந்தையை பாதுகாப்பதற்காக உர்ஃபா நகரில் அமைந்துள்ள குகைக்கு சென்று மிகவும் பாதுகாப்பான முறையில் எவரது கண்களுக்கும் தெரியாத வகையில் வாழ்ந்து வந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குகையில் பிறந்தார்கள். அந்த குகை இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த குகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாப்பான முறையில் தனது தாயாரால் வளர்க்கப்பட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த செய்தி அவரது தாயாரும் தந்தையாரும் மாத்திரமே அறிந்து வைத்திருந்தார்கள். இதனால் எவருக்கும் தெரியாதவாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் வீட்டில் இருந்து மறைமுகமாக இந்த குகைக்கு சென்று தமது குழந்தைக்கு பாலூட்டி விட்டு மீண்டும் வீடு திரும்புவதை வழக்கப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த அடிப்படையில் தொடர்ந்தும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 7 அல்லது 10 ஆண்டுகள் பாலூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாப்பான முறையில் வளர்த்தார்கள். இதனைத் தொடர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளி உலகுக்கு தனது தாயாரால் அழைத்து வரப்பட்டதாகவும், பின்னரே அல்குர்ஆனில் வருகின்ற தனது தந்தையாரிடம் சென்று ஏன் நீங்கள் சிலைகளை வணங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பியதை நாம் வரலாற்றின் ஊடாக கண்டிருக்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இந்த குகையானது துருக்கி நாட்டின் உர்ஃபா நகரில் இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த குகைக்கு அருகில் மெவ்லித் ஏ ஹலீல் என்ற பள்ளிவாசல் அமைக்கப்பட்டிருக்கிறது. மெவ்லித் ஏ ஹலீல் என்பதன் அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்தில் அமைந்துள்ள பள்ளிவாசல் என்பதாகும். மெவ்லித் என்பது பிறப்பை குறிப்பிடுகின்றது. ஹலீல் என்பது தோழர், அதாவது இறைவனின் தோழரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிக்கின்றது. இந்த பள்ளிவாசலை நூர்தீன் ஜங்கி அவர்களே நிர்மாணித்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த இடங்களை இன்று அல்லாஹு தஆலா தனது மக்களுக்காக இன்று வரை பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இந்த குகைக்கு அடிக்கடி அதிகளவிலான முஸ்லிம் பெண்கள் சென்று வருவதை நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான இடங்கள் முன்னைய நபிமார்களின் வரலாற்றை கூறும் விதத்தில் எமக்கு ஒரு படிப்பினையாகவே அமைக்கப்பட்டிருப்பதை நாம் அவதானிக்கின்றோம்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள். நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا انك انت العليم الحكيم. ربنا زدنا علما وفهما وانت خير الحاكمين. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற இந்த வாராந்திர இஸ்லாமிய மார்க்க சொற்பொழிவு வகுப்பிலே இன்றைக்கு நாம் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய நல்லது ஒரு பாக்கியத்தினை பெற்றிருக்கிறோம். இந்த சிறப்பான சந்தர்ப்பத்தில் எதை நாம் சொல்கிறோமோ, எதை நாம் கேட்கிறோமோ, அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய வகுப்பை ஆரம்பம் செய்வோம். இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இணை வைப்பின் விபரீதங்கள். இது அவ்வப்போது நம்முடைய சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டிய விஷயம். அவ்வப்போது என்பதை விட எப்போதுமே சமூகத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய ஒரு செய்தி. இஸ்லாமியர்களாகிய நாம் நமது வாழ்க்கை என்பது வஹியோடு, வஹி என்றால் என்ன, இறை செய்தியோடு பின்னி பிணைக்கப்பட்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நமது வாழ்க்கை. நமது வாழ்க்கைக்கும் பிறரது வாழ்க்கைக்கும் இடையே இருக்கிற இமாலய வித்தியாசமே நாம் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எது மார்க்கமாக வழங்கப்பட்டதோ அருளப்பட்டதோ அவைகளின் படியே வாழ வேண்டும் என்று நாம் ஏவப்பட்டிருக்கிறோம். இப்படித்தானே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையை எதை கொண்டு நாம் புரிந்து கொள்வது? ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. புரட்சியாளர்கள், சிந்தனையாளர்கள், பெரும் தலைவர்கள், சமூகத்திலே எழுச்சிகளை ஏற்படுத்தியவர்கள், அல்லது விஞ்ஞானிகள், அறிவியலாளர்கள், கண்டுபிடிப்பாளர்கள், ஆன்மீகவாதிகள், இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து இவங்க லைஃப் பத்தி ஒரு லைன்ல சொல்லு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியும். இப்படிதானே, உதாரணமா தந்தை பெரியார் அப்படின்னு ஒருத்தர் நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறு பத்திலாம் நம்ம பெருசா பேச முடியாது. அவரை பத்தி ஒரு லைன் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? நாத்திகவாதி. அது ஒரு வார்த்தை, ஒரு லைன் தான் சொல்லணும்னா. அவர் வந்து என்ன செஞ்சாரு, இருக்கும் போதெல்லாம் மூட நம்பிக்கையை எதிர்த்தாரு. அப்படிதானே, மூட நம்பிக்கை, அதாவது கடவுள் நம்பிக்கையின் பேரில் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார் அப்படி சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொருத்தர், இப்போ அப்துல் கலாம்னு ஒருத்தர் வாழ்ந்தார், அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவோம்? அவர் அணுவிஞ்ஞானி. ஏன் அவர் ஜனாதிபதியா இருந்தார அது நம்ம சொல்லுவோமா? அது பெருசா நமக்கு ஞாபகத்துக்கு வராது. ஏன், அது அவரு எப்படி அவரே எதிர்பார்க்காம ஆறாரு போனாரு அவ்வளவுதான். அவரை பற்றி ஒரு லைஃப், ஒரு லைன் நம்ம சொல்லணும்னா அவர் ஒரு அணுவிஞ்ஞானியாக இருந்தார், வாழ்க்கையில விஞ்ஞானத்திற்கு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார். இந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை, 23 ஆண்டு கால நபித்துவ வாழ்க்கையை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை மட்டுமல்ல இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையையும் ஒரு வரியில் சொல்லணும்னா என்ன சொல்லுவோம், என்ன சொல்லணும்? அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து தூதுவராக அனுப்பப்பட்டு இணை வைப்பை எதிர்த்து அல்லது இணை வைப்பை ஒழித்து அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற தௌஹீதை என்ன செஞ்சாங்க, பரப்பினார்கள், போதித்தார்கள், பிரகடனப்படுத்தினார்கள், ஏற்றி வைத்தார்கள், எடுத்து சொன்னார்கள். இதுதான் நபிமார்களுடைய வாழ்க்கை. அப்ப நபிமார்களுடைய வாழ்க்கையோடு நமது வாழ்க்கையை நம்ம வந்து டை அப் பண்ணி சம்பந்தப்படுத்தி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில தலையாய விஷயம் என்னது? அல்லாஹுவை இணை வைக்காமல் வணங்க வேண்டும், அல்லாஹுவை ஒருமைப்படுத்தி ஓர்முகப்படுத்தி வணக்க வழிபாட்டில் வணக்க வழிபாட்டை அவனுக்கு மட்டுமே உரித்தாக்கி அவன் என்ன செய்யணுமோ வணங்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு தௌஹீத் என்றும் ஷிர்க் என்றும் சமூகத்திலே பேசப்படும் போது பலரும் என்றால் பெரும்பான்மையானவர்கள் அதை விரும்புவதில்லை. விரும்புவதில்லை என்பதை விட ஏன் நீங்க இன்னும் இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க,
4: என்று அவர்களுடைய சிந்தனை போவதை பார்க்கலாம். இதற்குத்தான் நான் கடந்த கூட்டத்திலே ராக்காவில் வைத்து நடக்கும் தர்பியா நடந்ததுல நம்ம ஒரு விளக்கம் சொன்னோம். எல்லாரும் நீங்க யார் யாரெல்லாம் அந்த ராக்கா தர்பியால கலந்துகிட்டீங்க, அங்க சொன்னதே எங்கேயும் சொன்னாரு நீங்க சொல்லக்கூடாது. சரி, ரெண்டு பேர் தான் இருந்தீங்க, அதனால நீங்க தைரியமா சொல்லலாம். மூணு பேரா, பரவாயில்ல. சரி, அங்க என்ன சொன்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம அந்த அரபு நாட்டில் இருக்கிறோம்ல, அங்க சவுதியில, இந்த சவுதியில் இன்னும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் எல்லா பள்ளிகளிலும் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு? அவங்க என்ன மொழியில எடுக்கிறாங்க? அரபி மொழியில எடுக்கிறாங்க. யாருக்காக எடுக்கிறாங்க? அரபிகளுக்கு. அரபிகள்னா அதுல மேக்சிமம் யாரு? சவுதிகள். அப்படிதானா? இங்க இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் தான் யாரு? ஈஜிப்சியன்ஸ், இந்த மாதிரி நம்ம அதர் நேஷனாலிட்டிஸ் ஆக இருக்கக்கூடிய அரபுகள் எல்லாம் கொஞ்சம் தான், சரியா? அதுவும் பெரும்பாலும் இந்த அரபு மஷாயிகமார்களுடைய வகுப்புகள் எங்க நடக்குது, எந்த பள்ளிகள்ல நடக்கும்னா, பெரும்பாலும் சவுதிகள் எங்க இருக்கிறாங்களோ, தொழுகிறாங்களோ, அந்த பள்ளிகள்ல தான் நடக்கும். இப்ப நீங்க ஜுபைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஷேகுமார்களுடைய தர்சு பெரும்பாலும் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் சிட்டியில உள்ள அந்த ஹை ஃபாரூக், ஹை அந்தலுஸ், ஹை நஜித், அந்த அந்த உள்ள ஃபுல்லா யார் தான் இருப்பா? பெரும்பாலும் சவுதிகள் தான் இருப்பாங்க. ஜாமி இப்னு அப்பாஸ், ஜாமி உமர் அல் ஃபாரூக், இப்படி நிறைய பெரிய பெரிய ஜாமி, ஜாமின்னா பெரிய ஜும்மா பள்ளிகள் இருக்கு, அங்கதான் நடக்கும். அங்க பெரும்பாலும் யாரு கலந்துக்குவானா? சவுதிகள் தான் கலந்துக்கிறாங்க. என்ன கிதாபு வச்சு இவங்க அந்த மக்களுக்கு தரிசு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்னும் கிதாபு தௌஹீத், அல் உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள், தௌஹீதுனுடைய விளக்கம், நான்கு சட்டங்கள், அதே போன்ற ரியாபு சாலிஹீன், அதுல வரக்கூடிய தௌஹீத் சம்பந்தப்பட்ட பாடங்கள், இதே தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை நான் என்ன செய்தேன், ரொம்ப நாளா நான் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ், இவங்க தௌஹீத பத்தி சொல்றது சந்தோஷம் தான், ஆனா இந்த மக்களுக்கு அது தேவையா அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. ஏன்னா அவங்க என்ன பண்றது இல்ல, நம்ம ஊர் மாதிரி தர்கா இங்க இருக்கா? நம் ஊர்களில், அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்ல, ஷிர்கின், அதாவது இஸ்லாமிய சமூகம், மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள். ஏமா, பெண்கள் பகுதியில் கொஞ்சம் அமைதியா இருங்க. பெண்கள் பகுதியில் அமைதியா இருங்க, சரியா? அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நம்முடைய ஊர்களில் மார்க்கத்தின் பெயரால் என்னென்ன அனாச்சாரங்கள் நடக்கிறதோ, என்னென்ன அட்டூழியங்கள் நடக்கிறதோ, இணை வைப்பான காரியங்கள் அரங்கேற்றப்படுகிறதோ, அவைகளெல்லாம் பெரும்பாலும் இல்லை என்பதை விட மேலோட்டமாக நாம் பார்க்கும் போது அறவே இல்லை. இங்க வந்து யார் இறந்தாலும் எல்லோரும் பொதுமைய வாடியில் தான் என்ன செய்யப்படுறாங்க, அடக்கம் செய்யப்படுறாங்க. யாருடைய கபரும் இங்கே வந்து கண்ணியம் கொடுக்கப்பட்டு பார்க்கப்படுவதில்லை. யாருடைய பிறந்த நாளும் இறந்த நாளும் ஒவ்வொரு வருடமும் விமரிசையாக கொண்டாடப்படுவதோ அல்லது துக்கங்கள் அனுஷ்டிக்கப்படுவதோ இல்லை, சரிதானா? பச்சை நிறத்தில் கொடிகளையோ, பச்சை நிறத்தில் ஜெண்டாக்களையோ, பச்சை நிறத்தில் போர்வைகள் போர்த்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களையும் பார்ப்பதில்லை, அப்படிதானே? ஆனாலும் இங்க என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது. இணை வைப்பு என்றால் என்ன, இணை வைப்பினுடைய வகைகள் என்ன, எதெல்லாம் இணை வைப்பு, அல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு சுஜூது செய்வது, அல்லாஹ் அல்லாஹ்வர்களுக்காக நேர்ச்சை செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது தவக்குல் வைப்பது, இப்படி எல்லாத்தையும் டீடைலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு ஷேக் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன் இதை பத்தி. எங்க இப்ப எங்க ஊர்ல நாங்க தௌஹீத பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா, எங்க ஊர்ல அதுக்கு தேவை இருக்கு. என்ன தேவை இருக்கு? முஸ்லீம்களாகவே இருந்தாலும் முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்களாக இருப்பதில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய பிரார்த்தனை அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நேர்ச்சைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்கிறார்கள். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலிகிடுகிறார்கள். திருமணமாகி குழந்தை இல்லை என்று சொன்னால் அந்த தர்காக்களை வளம் வருகிறார்கள், சரியா? படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை என்றால், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், ஏதேனும் தர்காக்களுக்கு சென்று என்ன செய்யறாங்க, நேர்ச்சைகள் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விதமான குளறுபடிகள் எங்க சமூகத்தில் இருக்குது. அதனால தௌஹீதை பற்றி பேச வேண்டிய, ஷிர்கை பற்றி பேச வேண்டிய, கபர் வழிபாட்டை பற்றி பேச வேண்டிய, இணை வைப்பின் விபரீதங்கள், இணை வைப்பின் வகைகளை பற்றி பேச வேண்டிய தேவைகளும் அவசியங்களும் எங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எப்படி அந்த தேவைகள் இருக்குது அப்படின்னு கேட்டு, அதுக்கு அவங்க ஷேக் நிறைய சில குரான் ரீதியான ஆதாரங்களையும் சொன்னாங்க. அது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வகுப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமா நீங்க வந்து குரான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வரக்கூடிய அந்த சம்பவத்துல அந்த வசனத்தை சொல்கிறான். இது ஹதர யாக்கூப் அல் மௌத் அப்படின்னு அந்த வசனம் ஆரம்பிக்கும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் சம்பவித்த நேரத்தில் அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய வாரிசுகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, தன்னுடைய மகன்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு, மா தஅபுதுன மின் பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள் அப்படின்னு அவர் கேட்கிறார். உடனே அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நஅபுது இலாஹக இலாஹ ஆபாயிக்க அப்படின்னு வரும். உங்களது இறைவனான, உங்களது மூதாதையர்களின் இறைவனான, இப்ராஹிம் நபியின் இறைவனான, இஸ்ஹாக் நபியின் இறைவனான, இப்படி ஒரே இறைவனான அல்லாஹ்வே நாங்கள் வணங்குவோம், அல்லாஹ்வுக்கு இணைகள் வைக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. யாரு? ஒரு நபி, அதுவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பொறுத்து உங்களுக்கு தெரியும், அவரும் நபி, அவருடைய தந்தையாரும் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வாப்பா யாரு தலைமுறைகளாக நபிமார்களாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தின் ஒரு நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, தன்னுடைய சந்ததிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு மா தாபுதுன மின் பாதி, இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு வாப்பா இறை தூதர் எல்லாமே இருந்திருக்கிறேன், இப்ப எனக்கு மரணம் வரப்போகிறது, என்னுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் யாரை வணங்க போகிறீர்கள், எதை வணங்க போகிறீர்கள் கேட்கிறேன். அப்ப இணை வைப்பு என்பது எவ்வளவு பெரிய விபரீதமான ஒரு விஷயம் என்றால், நபிமார்கள் கூட என்ன செய்யவில்லை, தங்களுடைய வாரிசுகளிடத்திலே கூட அவர்களுக்கு அச்சமற்றி இருக்க முடியவில்லை. ஏன்னா அது எந்த வகையிலாவது உள்ளே வந்துவிடக் கூடாது, ஏனென்றால் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், அதனால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் இருக்கிறதே வேறு எல்லா பாவங்களையும் விட அது மோசமானதாக இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை எடுத்து சொன்னார். அதே மாதிரி இன்னொரு வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தௌஹீத் அப்படின்னு நம்ம சொன்னாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை தொடாமல் இருக்க முடியாது. எல்லா நபிமார்களும் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இணை வைப்பை எதிர்த்து பேசியிருந்தாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது அந்த பிரச்சார பாணி, பிரச்சார யுக்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தௌஹீதுக்கு கொடுத்த முக்கியத்துவம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இணை வைப்பை எதிர்த்த பாங்கு மிகவும் அசாத்தியமானது. பெத்த தந்தையே என்ன செய்யறார், அவர் எதிர்க்கிறார், சொந்த சமூகத்தை எதிர்க்கிறார், ஆட்சியாளரை எதிர்க்கிறார், தனி நபராக எல்லா சிலைகளையும் அடித்து உடைக்கிறார். சூரியன், சந்திரன், இப்படி அல்லாஹ்வின் பிரம்மாண்ட படைப்புகளாக இவைகள் எல்லாம் இருக்கிறதோ, அவைகள் எதற்குமே வணங்குவதற்கு தகுதி இல்லை, அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதை ஓங்கி உரைக்கிறார். அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனை குர்ஆன்ல வருது, வஜ்னுபினி வபனிய அன்நஅபுதல் அஸ்னாம், வஜ்னுபினி வபனிய அன்நஅபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. ஏன் அவங்க எல்லாம் கேட்கணும், சிலைகளை உடைச்சி தௌஹீதான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம் தன்னை சுற்றிலும் எந்த விதத்திலும் வந்துவிடக் கூடாது, நடந்துவிடக் கூடாது என்பதிலே மிகவும் ஒரு தீவிரமாக இருந்து அந்த பிரச்சாரத்தில் யாருமா அது எல்லாத்துக்கும் டிஸ்டர்ப் ஆகுதுமா, அந்த குழந்தை யார் கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்ச நேரம் வச்சு பிள்ளைய வச்சு விளையாடுங்கம்மா, இந்த பிள்ளை விளையாடுதோ ஐ மீன் அழுகுதோ, சரியா? அப்போ இப்படி இவ்வளவு தீவிரமாக இணை வைப்பை எதிர்த்து தௌஹீதை எடுத்து பேசிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் என்ன செய்யறாங்க, இணை வைப்பை பயப்படுறாங்க. வஜ்னுபுனி வபனிய அன்அபுதல் அஸ்னாம், இறைவா என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதிலிருந்து பாதுகாப்பாயாக. இந்த வசனத்தை போட்டார். அடுத்து இந்த ஒரு விஷயம் சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹு அக்பர், மத்த இறை தூதர்கள் எல்லாம் இணை வைப்பை எதிர்த்தார்கள், ஏகத்துவத்தை பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரச்சாரத்தின் முடிவு எப்படி இருந்ததென்றால், அவர்கள் இந்த பூ உலகை விட்டு, பெருமானாரின் புனித உடல் இந்த பூ உடலை விட்டு அல்லது பூ உலகை விட்டு பிரியும் போது ஒட்டு மொத்தமாக இணை வைப்பை சாய்த்து விட்டு ஏகத்துவத்தை சாதித்து விட்டுத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தை விட்டு சாய்கிறார்கள். ஆமாவா இல்லையா? காபத்துல்லாவிலே இருந்த 360 சிலைகளையும் சிலைகளும் அப்புறப்படுத்தப்பட்டு, அப்புறப்படுத்தப்பட்டதோடு மாத்திரமில்லாமல் முஷ்ரிக்கிகள் யாரு, இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய எல்லாரும் ஜசீரத்துல் அரபு என்கிற இந்த அரேபிய தீபகற்பத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டு, இணை வைப்பு இல்ல, இணை வைப்பாளர்களும் இல்ல, ஒட்டு மொத்தமா மக்காவையும் மதீனாவையும் தூய்மைப்படுத்தி, எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினாங்கன்னா கியாமத்து நாள் வரைக்கும் முஷ்ரிக்குகள் இதற்குள்ளே வர முடியாது என்கிற அளவிற்கு தன்னுடைய பிரச்சார மண்ணை, தன்னுடைய பிரச்சார களத்தை தூய்மைப்படுத்தி விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. ஆனா அந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக அன் உஷ்ரிக பிக ஃபீமா அஅலமு வ அஸ்தக்ஃபிருக ஃபீமா லா அஅலமு, இறைவா நான் அறிந்து உனக்கு இணை வைப்பதிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், அறியாமல் இணை வைப்பதிலிருந்து உன்னிடத்திலே மன்னிப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன இணை வைப்பை செஞ்சிட போறாங்க, நவுது பில்லா, அல்லாஹ்வுடைய தூதர் இணை வைப்பை செய்வாங்களா? ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிட்டு நம்ம கிட்ட இந்த துவா செய்ய சொன்னாங்க, இது நீங்கள் வந்து இணை வைப்பிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. ஒவ்வொருத்தரும் மனப்பாடம் பண்ணணும். கட்டாயம் உங்களுடைய அன்றாட பிரார்த்தனைகள் இதை நீங்க சேர்த்துக்கணும். அர்த்தம் என்ன? இறைவா, நான் அறிந்த நிலையில் உனக்கு இணை வைப்பதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். நான் அறியாத நிலையில் உனக்கு இணை வைப்பதில் இருந்து உன்னிடம் மன்னிப்பு தேடுகிறேன். இப்படி அல்லாஹ் இதெல்லாம் எடுத்து காட்டுறார். காட்டிட்டு அடுத்து இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னார். இப்ப நாங்க இங்க சவுதி அரேபியாவில இஸ்லாமிய மக்களாக மட்டுமே வாழ்ந்தாலும், அதுவும் இஸ்லாமிய மக்களாக மட்டும் இவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்வதை தாண்டி இன்னொன்றையும் நாம் ஆழமாக சொல்ல வேண்டும். அகுலு சுன்னா என்கிற வழிமுறைப்படி வாழ்கிறார்கள். சில பேரிடத்தில், தனிப்பட்டவர்களிடத்திலே சில கொள்கையை சார்ந்த குளறுபடிகள் இருக்கலாம். அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் வெளிப்படையாக இங்கு யாருமே தங்களுடைய வழிகட்ட கொள்கையை என்ன செஞ்சிட முடியாது. அவ்வளவு சீக்கிரமாக இப்ப பள்ளிவாசலில் தரிசெடுக்கிறவர்கள் எல்லோரும் மாஷால்லா அஹ்லு சுன்னாவுடைய அறிஞர்கள் தான். இப்படிதானா, இவருடைய அகிதாவில் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இவருடைய சிந்தனையில் ஒரு பிரச்சனை இருக்கிறது என்கிற ஒரு சின்ன புகார் வந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய அறிஞராக இந்த சமூகத்தில் அவர்கள் அறியப்பட்டாலும் அவர்களுக்கு அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போன்று சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெறப்பட்ட சமூக வலைத்தளங்களாக இருந்தாலும், இணையதளங்கள் சொல்றோம்ல, பெரிய பெரிய இணையதளங்களாக இருந்தாலும் அவைகள் அகீதாவிற்கு எதிராக, மன்ஹஜுக்கு எதிராக, அகிலு சுன்னாவுக்கு எதிராக ஏதேனும் அங்கே எழுதப்படுகிறது, ஃபத்துவாக்கள் தரப்படுகிறது என்றால் அந்த இணையதளங்கள் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன், இங்கே ஷியாக்கள் இருக்கிறாங்க நமக்கு தெரியும், குறிப்பாக தம்மாம் ஒட்டி கத்தீப் அதனுடைய நகரங்கள்லையும் மதீனாவை சுற்றி அந்த பகுதி பல இடங்களில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்ய முடியாது, அகலு சுண்ணாவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து தங்களுடைய ஷியா இசத்தை அவங்களால என்ன செய்ய முடியாது, பரப்ப முடியாது. ஆனால் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஷியா இசம் தவறு, ஷியா இசத்தினுடைய கொள்கை தவறு. இஸ்னா ஷரியா என்கிற பேரில் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அகீதா பிரச்சனைகள் பற்றி ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் தாவா சென்டர்களில் அச்சிடப்பட்டு எல்லா இடங்களிலும் விநியோகிக்கப்படுகிறது. ஒரு ஷியா அவனுடைய ஷியா இசத்தை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அளவில் அவன் வைத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான். அப்போ நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒரு சரியான கொள்கையில் வளர்ந்து வருபவர், வாழ்ந்து வருபவர் எந்த நிலையிலும் அவர் வழிகட முடியாது அப்படிங்கிற அளவிற்கு மாஷா அல்லாஹ் இரும்பு திரைகள் போல, இரும்பாலான அரண்கள் போல அமைக்கப்பட்டிருந்தும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர்களுடைய பள்ளிகளில் இன்றும் ஷிர்கை பற்றும் தவ்ஹீதை பற்றியும் பாடங்கள் எடுக்கப்படுகிறது. நம்ப முடியுதா? இன்னைக்கும் நீங்க எல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் ஏதாவது ஒரு பள்ளியில இதுக்கு பெரிய அளவில் அரபு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா நீங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேளுங்க, ஷிர்க் தவ்ஹீதுங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப உங்க காதல விழும். அப்ப சுப்ஹானல்லாஹில் அஸீம் ஒரு மேலோட்டமாக பார்க்கும் போது, அல்லாஹு அறிந்தவன், மேலோட்டமாக பார்க்கும் போது எந்த நிலையிலும் அல்லது எந்த வலையிலும் இவர்களுடைய தௌஹீத் ஆட்டம் காணப்படுவதற்கோ அல்லது இணை வைப்பு இவர்களுடைய சிந்தைக்கும் அல்லது இவர்களுடைய இல்லத்திற்குள்ளும் உள்ளத்திற்குள்ளும் நுழைய முடியாத வண்ணம் எல்லாமே இருந்தும் கூட இன்றும் என்ன செய்யப்படுகிறது, தௌஹீதை பற்றி போதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொன்றையும் சொல்லுகிறேன், நன்றாக கேளுங்கள் சகோதரர்களே. இங்கே தாவா சென்டர்களில் பெரும்பாலும் நீங்கள் இலவச புத்தகங்களை பார்க்கிறீர்கள், பார்க்கறீங்களா? பெரும்பான்மையான இலவச புத்தகங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகங்கள் தான். பெரும்பாலும் நம்முடைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் தாவா சென்டரில் பணிபுரியக்கூடிய அறிஞர்கள், அதிலும் குறிப்பாக அந்த காலத்தில் இருந்த நிறைய அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறாங்க, நிறைய புத்தகங்களை மாஷா அல்லாஹ் தமிழ் மொழியில் தமிழ் உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள். அந்த புத்தகத்தினுடைய தலைப்புகள் பெரும்பாலும் எதை பத்தி தான் இருக்கு, தௌஹீத பத்தியும் ஷிர்க பத்தியும் தான் இருக்கு. எந்த மொழியிலிருந்து அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதை யாருக்கு அவங்க எழுதினாங்க, யாருக்கு எழுதிருக்கிறாங்க, இவங்கதான் ஷிர்கே இல்லையா, அப்புறம் எதுக்கு இவங்களுக்கு எழுதுறாங்க? நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். இப்ப நம்முடைய தௌஹீதின் எதிர்ப்புக்கு தக்க பதிகள் கஷ்ஃபு ஷுபஹாத் அப்படிங்கிற புக்கை நம்ம ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிழஹுல்லா தர்ஜுமா பண்ணியிருக்காங்க. அதே போன்று கிதாபு தௌஹீத் அப்படிங்கிற புக்கை முபாரக் மதனி ஹஃபிழஹுல்லா உட்பட நிறைய அறிஞர்கள் மாஷா அல்லாஹ் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். உசூலு சலாசா, மூன்று அடிப்படைகள் அப்படி இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் அவர்களுடைய புத்தகத்தை உங்களுடைய அன்பு சகோதரன் நான் உட்பட பல பேர் என்ன செய்திருக்கிறாங்க, மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இப்படி தௌஹீது சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மட்டும் 20-25 புத்தகங்கள் இருக்கும், பிரபல்யமான புத்தகங்கள் எல்லாம் மாஷா அல்லாஹ் தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய மூலமொழி அரபில் எழுதப்பட்டிருக்கிறது அரபுகளுக்காக. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னதை போல் இணை வைப்பு அவர்களை பாதித்து விடாமல் இருப்பதற்கு, இணை வைப்பு அவர்களை கெடுத்து விடாமல் இருப்பதற்கு சகல அறங்களையும் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் என்ன செய்யப்படுது? இவர்களுடைய பள்ளிகளில் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் பேசப்படுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பார்ந்தவர்களே. இதெல்லாம் கண்டிப்பா இவர்கள் மட்டும்தான் இப்படி பேசுகிறார்களா? ஒருவேளை உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சவுதியில் உள்ளவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது, அவங்க மட்டும்தான் அப்படி செய்வாங்க. இல்லை, யமனில் இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள், அகிலு சுனாவுடைய அறிஞர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்களும் இந்த வேலையை தான் பாக்குறாங்க. குவைத்தில் நான் இருந்திருக்கிறேன் ஒரு 3-4 வருடங்கள், அங்கேயும் நான் பள்ளிகளில் பார்த்திருக்கிறேன், அங்கேயும் தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும் நிறைய பேசப்படுகிறது. அப்போ என் அன்பார்ந்தவர்களே, எங்கெங்கெல்லாம் பெரும்பாலும் இணை வைப்பு நேரடியாக தன்னுடைய விபரீதங்களையும் தன்னுடைய வீரியங்களையும் காட்ட முடியவில்லையோ முனையவில்லையோ, அந்த இடங்களில் எல்லாம் தங்களுடைய சமுதாயத்தின் தங்களுடைய இளஞ்சமுதாயத்தின் இளம்பிள்ளைகளின் கொள்கையை பாதுகாப்பதற்கு எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய தமிழ் உலகம் எப்படி இருக்கிறது சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் பலரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு 4 நாள் விடுமுறைக்காக நான் தமிழகம் சென்றிருந்தேன். சில நிகழ்ச்சிகளில் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக போயிருக்கும் போது நான் அங்கு உள்ள கூட்டங்களிலும் சொன்னேன், அது இங்கேயும் சொல்லப்பட வேண்டிய செய்தி என்பதனால் சொல்லுகிறேன். காலையில அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு நம்ம வந்து ஏர்போர்ட்ல இறங்குறோம். ஐசிசி பேச விடாது போல இருக்க நம்மள. இன்னைக்குதான் அப்படி இருக்கா? என்னைக்குமே அப்படிதான் இருக்குமா? பெண்கள் பகுதி எல்லா வாரமும் அப்படிதான் இருக்கும். அப்ப அங்க ஒரு பயான் நடக்கும், இங்க ஒரு பயான் நடக்கும். ஏம்மா பெண்களே கொஞ்சம் அமைதியா இருக்கும்போ, ஒரு 10-15 நிமிஷத்துல இல்ல ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். ஓ, நீங்க பேச விட மாட்டேன்றீங்க நம்மள. உங்களுக்காக நாங்க 1.5 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறோம். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தா? ஏர்போர்ட்ல சொந்த கதையை சொல்ற நினைக்காதீங்க, தலைப்புக்குட்பட்டதுதான். ஏர்போர்ட்ல நான் காலையில இறங்குறேன், ஒரு 3-3.5 இருக்கும் சென்னை ஏர்போர்ட். சென்னை ஏர்போர்ட் நம்மள எப்படி வரவேற்குது, எப்படி வரவேற்குதுங்க? உங்களுக்கு அனுபவம் இருந்தா சொல்லுங்களேன். சென்னையில இறங்கின உடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் என்ன? என்னதா? ஓரமானில் ஓரமானில்லும்மா, ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அதை விடுங்க. அப்படிதானே எல்லாரையும் ஒரு வாட்டி செக் பண்றவன் நம்மள என்ன செய்வான்? அப்பவுமே 2-3 வாட்டி செக் பண்ணுவான். அது பொதுவா நடக்கிறது. அது இல்லாம வேற என்ன அனுபவம்? சிலைகள், வெரி குட். சிலை அப்படி போகும்போது கலை அப்படிங்கிற பேர்ல சிலைகளை உருவாக்கி கொலை பண்ணி வச்சிருப்பான். அது ஒரு அனுபவம். வேற என்னத்தா? ஆட்டோக்காரனா? அது ஒரு பக்கம். வேற எனக்கு ஒரு முக்கியமான அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கும். அது என்னன்னா, இறங்கின உடனேயே காலங்காத்தால பக்தி பாடல்கள் நம்மளை வரவேற்கு. கேட்டிருக்கீங்களா? போய் இறங்கி அப்படி இந்த ஏர்போர்ட்ல செக் இன் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி நம்ம அந்த பேகேஜோட வெளியே வரும்போதே அதிகாலையில் என்ன ஆகும்? சுத்தி கோயில்கள், ஏகப்பட்ட கோயில்கள், அதிலே பல்லாயிரக்கணக்கான கோயில்கள், ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நமக்கு சப்ஜெக்ட் இல்ல. இங்க சப்ஜெக்ட் என்னன்னா, அதிகாலையில இறங்குறோம், அல்லாஹு அக்பர் இணை வைப்பு பாடல்கள் இசையோடு செவிகளில் வந்து விடுகிறது. எங்க விடுது? மீனம்பாக்கம் பகுதியில் மட்டுமல்ல, மீனம்பாக்கத்தில் நம்ம டாக்ஸி ஏறி அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம், சைதாப்பேட்டையை தாண்ட திரும்ப அங்க வேற ஒரு பாட்டு காதல உழுது, அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி ஜெமினி பிரிட்ஜ்ல ஏறோம், அங்கிருந்து ஒரு பாட்டு உழுது, நேரா நம்ம ட்ரிபிளிகேட்ல போய் இறங்குறோம், அங்கேயும் பாட்டு. அல்லாஹு அக்பர் எல்லாமே பக்தி பாடல்கள் என்கிற பேரில் இணை வைப்பு பாடல்கள். நம்ம அந்த பாடல்களை கவனிக்க கூடாது, ஆனா கவனிச்சீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எல்லாம் என்ன என்ன அர்த்தங்கள் தா? எல்லாமே இணை வைப்பான அர்த்தங்கள், எல்லாமே அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நம்மையும் நம்முடைய சமூகத்தையும் இணை வைப்பான பாடல்கள். சரி, எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வேலைச்சேரிங்கிற ஒரு இடத்துல நமக்கு அன்னைக்கு ஜும்மா குத்துபா. அங்க போய் அப்படி போகும்போது நிறைய பாட்டு, பள்ளிக்கு பக்கத்திலேயே திரும்ப பயங்கரமா பாட்டு. அப்ப அந்த நிர்வாகிக்கிட்ட நான் கேட்டேன், என்னத்தா பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குதே, இப்ப எப்படி நம்ம ஜும்மா பண்ணுவோமே, பண்ணும்போது பாட்டு ஓடுமா? இல்ல இல்ல, நீங்க மேடையில இறங்கினவன அவங்க ஆஃப் பண்ணிடுவாங்க, நாங்க இணக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இங்க அப்படின்னு. நீங்க மேடையில ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு இங்க நீங்க மைக்க போட்டவன அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அவங்க மைக் ஆஃப் பண்ணிடுவாங்க. திரும்ப நம்ம தொழுதுட்டு போனவன அவங்க போடுவாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. அங்க போய் ஆட்டோல இறங்குறோம், பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அல்ஹம்தல் நம்ம ஏறி இன்னல்ஹம்தல் இல்லான்னு ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் நம்ம தமிழ்நாடு இணக்கமா போய்கிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டு ஆஃப் பண்ணி போட்டாங்க. திரும்ப நம்ம பயான் முடிச்சுட்டு தொழுக முடிச்சுட்டு அப்படி இறங்குற திரும்ப பாட்டை போட்டாங்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, காலை எழுந்ததில் இருந்து இரவு உறங்க செல்லும் வரை உங்களுடைய செவிகளில் என்ன விழுந்துகிட்டு இருக்கு? என்ன விழுந்துகிட்டு இருக்கு? இணை வைப்புகள் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது நான் குறிப்பிட்ட இந்து மதத்தை பத்தி, எந்த மதத்தை, எல்லா மதமும் அப்படிதான் இருக்கு. அவ்வளவு. நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு கூட்டத்தில் சொன்னேன், திரும்ப திரும்ப சொல்றது அது சரியா முறையா என்று தெரியவில்லை, இருந்தாலும் சமூகத்திற்கு படிப்பினைக்காக சொல்கிறேன். நாங்கள் படித்த மதரசா உங்களுக்கு தெரியும், எந்த ஊர்ல படிச்சோம்? நாகர்கோவில் அல் ஜாமியத்துல் ஃபிர்தௌசியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியில படிச்சுதான். அதுல முதல்ல நாங்கள் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்க நாங்க படிக்கும் போதே அதிகாலையில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகையே மேலானதுங்கிறது காதல எப்படி உழுதோ, தொழுது முடிச்சுட்டு வெளியே வந்தோம் நாங்க சர்ச்சில் பாட்டை போட்டுருவாங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும். அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் மனப்பாடமே ஆகி போச்சு. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்க. இப்படி நண்பார்ந்தவர்களே, கவலையில் சொல்லுகிறேன், காலையில் இருந்து இரவு வரை உங்கள் செவிகளில் விழுவதெல்லாம் இணை வைப்பு. நீங்கள் பார்க்கிற போஸ்டர்களில் எல்லாம் இவங்க பண்ற சேட்ட போதாது, நம்மால் வாழ்த்த வயதில்லை வணங்கு, இதை ஒரு ஃபார்மட்டாவே வச்சிருக்கிறான் எல்லா பேரும் அவரவர்கள் தலைமுறைகளை வாழ்த்துவதற்கு. எப்ப வாழ்த்துவதற்கு எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, அதை போடுறானா அதை போட மாட்டான், எது டைரக்டா நமக்கு இடிக்குதோ, எது டைரக்டா நம்முடைய கொள்கையை தாக்குதோ அந்த வார்த்தையை போட்டிருப்பார்கள், வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். சரி, எல்லாம் முடிச்சுட்டு பஸ்ல ஏறோம், இங்க போய் அங்க போலான்ட்டு. அங்கே என்ன நடக்குது, தமிழ்நாடு அரசுன்னு தான் போட்டிருப்பாங்க, இந்த மதத்தையும் சாராத அரசு தான் போட்டிருப்பாங்க, தமிழ்நாட்டு லட்சினை என்று அவர்கள் ஒரு முத்திரை போடும்போது அதுவும் எதை தான் குறிக்குது, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய கோயிலை குறிக்கு. சரி, ஏறி போறோம். இங்க காலையில டிராவல் பண்ண உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சாபத்திற்குரிய ஒரு செயல் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லா பஸ்களிலும் பெரும்பாலும் என்ன செய்யறான், பாட்டுகளை போட விட்டுருவான். ஆனா காலையில வண்டி எடுக்கும்போது என்ன செய்வான், பக்தி பாடலை போடுவான். ஏன், அவனுக்கே தெரியுது இந்த பாடலுங்கிறது குப்பை, காலையில நம்ம போனோம்னா நமக்கு சாமி கண்டை கிண்ண குத்திடக்கூடாது, வண்டிக்கு பாதிப்பு கிதிப்பு ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேயும் இணை வைப்பு பாடல்களை தான் போடுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் படிக்கிற புத்தகங்களை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இணை வைப்பு இல்லாமல் பாடங்கள் அங்கே நகருமா? இத்தனைக்கும் தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும், இருக்கக்கூடிய மாநிலங்களிலேயே ஓரளவிற்கு இன்றும் பாதுகாப்பா இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். சனாதானத்தை பற்றி தைரியமாக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இன்றும் கொஞ்ச நெஞ்சமாவது மிஞ்சி இருப்பது எஞ்சி இருப்பது தமிழ்நாட்டில் தான். பக்திகளின் பேரிலும் சக்திகளின் பேரிலும் சமூகத்தையே சாகடித்துக் கொண்டிருக்கிற பெரும்பான்மையான மாநிலங்களுக்கு மத்தியில் பட்டால் பாவம் தொட்டால் தீட்டு என்று ஊரெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திற்கு மத்தியில் தீண்டாமை ஒரு பெரும்பாவம், தீண்டாமை ஒரு சமூக குற்றம், தீண்டாமை ஒரு அருவறுக்கத்தக்க செயல் என்று பாடநூல்களில் முத்திரை போடப்பட்ட ஒரு பகுதியில் நாம் இருந்தாலும் இங்கேயே நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பாருங்க. டிவியை திறந்தீங்கன்னா இணை வைப்பு, ரோட்ல நடந்தீங்கன்னா இணை வைப்பு, பண்டிகை காலங்கள் வந்தால் இணை வைப்பு, அதுவும் ஊரில் அல்லாஹ் அக்பர், ஒரு மதங்கிறீங்க இந்து மதங்கிறீங்க எல்லா பேருக்கும் ஒரே நாளில் ஒரே பண்டிகை வந்து ஒரே திருவிழா வந்து முடிகிறதா என்றால் இல்லை. ஒவ்வொரு கிராமத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒவ்வொரு குலச்சாமியை கும்பிடுபவர்களுக்கும் ஒவ்வொரு மாதத்தில், ஒரு சிலருக்கு மார்கழி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு தை மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும், சிலருக்கு பங்குனி மாதத்திலே ஓடிக்கொண்டிருக்கும். இப்படி வருடத்தின் 12 மாதங்களும் திருவிழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் விழாக்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் உங்கள் செவிகளில் விழுவது இணை வைப்பு கீதங்கள் தான், வருடத்தின் 12 மாதங்களும் நீங்கள் கண்ணால் காண்பது பூரா இணை வைப்பு போஸ்டர்கள் தான். அப்போ நீங்க சமுதாயத்தை எவ்வளவு பாதுகாக்கணும் தா? ஆனா இந்த சமுதாயம் இணை வைப்பை பற்றி பேசினால் என்ன, நீங்க இன்னும் அதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. தௌஹீதை பற்றி பேசினால் இன்னும் நீங்க அதையே. ஏப்பா இங்க ஒண்ணு, இங்க போஸ்டர் நீங்க பாக்குறீங்களா, ஒரு இணை வைப்பு போஸ்டர் நீங்க பார்க்க முடியுமா? இப்போதுதான் போட்டோக்களே போடாமல் பல்லாண்டு காலம் இந்த சமூகங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்துச்சு, இப்பதான் அங்கங்க சில போட்டோக்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் மாஷா அல்லாஹ், அது போட்டோக்கள் இருந்தாலும் அந்த போட்டோக்கள் நிச்சயமாக இங்கே வணங்கப்படாது, இந்த போட்டோக்கள் எல்லாம் தெய்வீகமாக பார்க்கப்படாது என்கிற ஒரு கொள்கை எல்லாம் இங்கே உருவாக்கப்பட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆனாலும் இங்கே ஒவ்வொரு நாளும் பள்ளிகளிலே தர்சுகள் நடக்கும் போது தௌஹீதை பற்றியும் ஷிர்கை பற்றியும், மறைமுகமான ஷிர்க் என்றால் என்ன, பெரிய ஷிர்க் என்றால் என்ன, ஷிர்க்கினுடைய அபுவாபு ஷிர்க், ஷிர்க்கினுடைய பாதைகள் என்ன, ஷிர்க்கினுடைய வாசல்கள் என்ன, சிர்க்கை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகள் என்னென்ன. ஆனா நம்ம சமுதாயத்தில் என்ன, நம்ம தௌஹீதுல பெரிய ஒரு புரட்சியை கொண்டு வந்துட்டோம். நான் அந்த கூட்டத்தில் இன்னொரு செய்தியும் சொன்னேன், என்னோடு படிக்கிற ஒரு மாணவன், நாங்களெல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தோம், படிக்கும் போது அபிபுல்லா அந்த பையனுடைய பேர், நான் போற பக்கம் எல்லாம் இதை சொல்லுகிறேன், எப்படியாவது அவனுடைய காதிலே இது விழுந்து விட வேண்டும் என்பதற்காக. அந்த பையன் என்ன சொன்னா, எங்களுக்கு வந்து வாழ்க்கை கல்வி அப்படிங்கிற பேர்ல ஒரு பீரியட் இருக்கும், அதுல கிறிஸ்தவ மதத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அப்ப அந்த டீச்சர் வந்து, நீங்க எல்லாம் வரும்போது என்னென்ன பிரேயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அப்படி. ஒவ்வொருத்தரும் அவன் பண்ண பிரேயரை சொல்லுவான். இவன் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவன், எனக்கு தெரியும், அவர் வாப்பா ஒரு பெரிய தப்லீக் ஜமாத்துல இருந்தவர். ஆனால் இந்த பையன் எழுந்திருத்து சொல்கிறான், நான் காலையில் வீட்டை விட்டு புறப்படும் போது பரமண்டலத்தில் இருக்கிற பரம பிதாவேன்னு ஏசப்பாவை ஜெபிச்சுட்டு தான் வருவேன் அப்படிங்கிறான். அவன் இடத்துல போய், ஏண்டாடி இப்படி சொல்றேன், நம்ம எல்லாம் முஸ்லீம்டா, நான் வீட்டுல முஸ்லீம் ஸ்கூல்ல கிறிஸ்டியனும் அப்படிங்கிறோம். இப்படி ஒரு சமூகத்தை வைத்துக் கொண்டு நம்ம இணைவை பற்றி பேசணுமா பேசக்கூடாதா தா சொல்லுங்க. இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய நிலைமைகள் எப்படித்தான் இருக்கிறது? இன்னும் இந்த சமுதாயத்தினுடைய, ஆனால் இங்கே தௌஹீதை எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், தௌஹீதையே மூன்று வகைகளாக பிரித்து, தௌஹீதுர் ருபூபியா, தௌஹீதுல் உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். படைத்து பரிபாலிப்பதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும். வணக்க வழிபாடு செய்வதில் அல்லாவை ஓர்முகப்படுத்த வேண்டும், ஒருமைப்படுத்த வேண்டும். பெயர்கள் மற்றும் பண்புகள் விஷயத்தில் அல்லாவை ஒருமைப்படுத்த வேண்டும். ஏன் சமுதாயத்தில் ஷிர்க்குகள் வந்த வழிகளை எல்லாம் பார்க்கிற போது, சமுதாயத்திலே ஷிர்க்கு உள்ளே நுழைந்த அந்த வழிகளை எல்லாம் பார்க்கும் போது, இப்படி மூன்று வகைகளிலும் வந்திருக்கிறது, மூன்று வழிகளிலும் வந்திருக்கிறது. அதனால் இந்த சமூகத்திற்கு தௌஹீதை சொல்லும் போது அதை மூன்றாக பிரித்து சொல்ல வேண்டும் என்று இன்றைக்கு வரைக்கும் பிலாது தௌஹீதி வல் ஹரமைன் என்று அறியப்படுகின்ற சவுதி அரேபியாவிற்கு இன்னொரு பேர் என்னன்னா பிலாது தௌஹீதி வல் ஹரமைன். நம்ம சவுதி சப்போர்ட்டர் அப்படி பேசுறோம், நீங்க நினைச்சிட கூடாது. வி ஆர் நம்ம சலஃபியத்துக்கு சப்போர்ட்டர்ஸ், நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? அப்ப இங்கே வந்து இது போன்ற ஒரு சூழலில், பாதுகாப்பான ஒரு சூழலில் இருப்பவர்களே இன்னும் தௌஹீதை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் அது குறித்த புத்தகங்களை புதாக்கரா அவர்களுக்குள் அவர்கள் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் இணை வைப்பினுடைய விபரீதங்களிலும், இணை வைப்பினுடைய அந்த, அதாவது வேர் இணை வைப்பினுடைய வேறு ஆழமாக பதியப்பட்ட ஒரு சூழலிலும் இன்னும் நம்முடைய சமுதாயம் தௌஹீதை பற்றி சரியான முறையில் சிந்திக்காம இருக்கிறாங்க. அதனாலே நண்பார்ந்தவர்களே, தௌஹீதுனுடைய அந்த ஷிர்க்கினுடைய விபரீதங்கள், ஷிர்க்கினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஷிர்க் என்றால் என்ன? தஸ்பீஹுல் லில் மக்லூக் பில் காலிக், படைப்பாளனோடு படைக்கப்பட்டவர்களை ஒப்புமைப்படுத்துவதுதான் ஷிர்க். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனக்கான ரைட்ஸ் ஆக எதையெல்லாம் வைத்திருக்கிறானோ, தனக்கான உரிமைகளாக இவைகளை எல்லாம் வைத்திருக்கிறானோ, அந்த உரிமைகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதற்கு பேர் தான் ஷிர்க். யாராக இருந்தாலும் அந்த உரிமைகளை கொடுக்க முடியாது. என்னை பெற்ற என் தாயாகவே இருந்தாலும், என்னை ஆட்சி செய்கிற அரசனாகவே இருந்தாலும், எனக்கு கல்வி கொடுத்த என் ஆசிரியனாகவே இருந்தாலும், எனக்கு காசு கொடுக்கிற சம்பளம் கொடுக்கிற என் முதலாளியாகவே இருந்தாலும், யாருக்குமே வணங்கப்படுவதற்கு தகுதி இல்லை. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சுஜூது செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் கையேந்த வேண்டும், அல்லாஹ் மட்டும்தான் பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் பொறுப்பு சாட்ட வேண்டும், அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹுதான் எங்களுக்கு பாதுகாப்பை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு அபயத்தை தருபவன், அல்லாஹுதான் எங்களுக்கு உதவி செய்யக்கூடியவன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே பாதுகாவல் தேடுகிறோம். அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா நாங்கள் உன்னை மட்டுமே தான் வணங்குவோம், வேறு யாரையும் வணங்க மாட்டோம். இறைவா உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உதவி கோருவோம், வேறு யாரிடத்திலும் உதவி கோர மாட்டோம். அப்படிங்கறத ஒவ்வொரு தொழுகையின் போதும் நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொழுகையின் மூலம் சூரா ஃபாத்தியா, அதுல என்ன இருக்குது? தௌஹீது தான் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன். அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கே உரியது, அவனே அகிலங்களின் அதிபதியாக இருக்கிறான், நியாய தீர்ப்பு நாளின் அரசனாக இருக்கிறான். இறைவா உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கோருகிறோம், இறைவா எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக, அந்த பாதை என்பது உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையாக இருக்கிறது, அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழியும் அல்ல, உன் நேரான வழியிலிருந்து தவறி போனார்களே அவர்களுடைய வழியும் அல்ல. அப்போ கொள்கையை தான் சூரத்துல் ஃபாத்திஹா போதிக்கிறது. ஆதலால் தான் அந்த சூராவை ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதும்படி நாம் பணிக்கப்பட்டிருக்கிறோம். லா ஸலாத லிமன் லம் யக்ரா பி உம்மில் கிதாப், வேதத்தின் தாயாக இருக்கிற, வேதத்தின் தாய் என்று அழைக்கப்படுகின்ற உம்முல் கிதாப் என்றால் வேதத்தின் தாய். குர்ஆன்ல எவ்வளவோ அத்தியாயங்கள் இருந்தாலும் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முல் கிதாப், வேதத்தின் தாய் என்கிறார்கள். இந்த வேதத்தின் தாயை ஓதாமிட்டால் அவனுடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு கொள்கை சார்ந்த இந்த சூரா திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நம்முடைய சிந்தைகளில் நம்முடைய சிந்தனைகளில் நம்முடைய இதயங்களில் உள்ளங்களில் ஓதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது சகோதரர்களே. அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு பாவத்தை தான் மன்னிக்கவே மாட்டேன் என்கிறான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், மது அருந்துவதை விட, மற்ற பாவங்களை விட இந்த இணை வைப்பு என்பது மிகப்பெரிய பாவம். ஏனென்றால் இஸ்லாமிய சமூகத்திலே பிறந்துவிட்டு ஒருவர் மது அருந்துகிறார் அல்லது இன்ன பிற பாவங்கள் செய்கிறார் என்றால் அது பாவம் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் அவர் என்ன செய்யறாரு? அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் அவருடைய மனது குத்திக்கொண்டே இருக்கும், அவருக்கே தெரியும் இந்த என்னடா நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், சரி நம்ம திரிந்திருவோம், ஒரு உம்ராக்கு போயிட்டு வந்து திரிந்திருவோம் இப்படிதான் நினைப்பான். செய்யறானோ இல்லையோ, அதுக்கு உம்ரா போற வரைக்கும் குடிக்கிறவங்களா காத்துக்கிட்டு இருக்கலாம் நினைச்சுக்காதீங்க. எந்த பாவத்தை செய்வதாக இருந்தாலும் உடனே விட்டுறணும். இருந்தாலும் இங்கே நான் சொல்ல வருகின்ற கருத்து என்னன்னா, சிர்கல்லாத இணை வைப்பல்லாத எந்த பாவத்தில் ஒருவன் ஈடுபட்டாலும் அவனுக்கு தெரியும் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவன் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பான், கேட்பதற்கு நிறைய சான்ஸ்கள் இருக்கிறது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிதான், யா அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்ன மன்னிச்சிரியாலா, எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்டி விடியாலா, மீண்டும் இந்த பாவங்களின் பக்கம் என்னை திரும்ப வைக்காதேயாலா என்றவன் பிரார்த்தனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இணை வைப்பில் இருக்கிற ஒருவன் தான் பாவம் செய்வதாகவே உணர்வதில்லை. தர்காக்கு போகிற யாராவது, யா அல்லாஹ் நான் தர்காக்கு போய்கிட்டு இருக்கிறேன், என்னை மன்னிச்சிரியாலான்னு கேட்பானா? கேட்டதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஏன்னா அவர்கள் தர்காக்கு செல்வதை பாவமாக கருதுவதில்லை, புண்ணியமாக கருதுகிறார்கள். ஆனால் மது அருந்துகிற கொஞ்சோண்டு ஈமான் இருக்கிற ஒரு முஸ்லீம், ஒரு பெரிய அளவு இஸ்லாமிய அறிவு இருக்கணும்னு இல்ல, மது அருந்தக்கூடிய அல்லது புகை பிடிக்கக்கூடிய அல்லது பாலியல் ரீதியான பாவங்களை செய்யக்கூடிய அல்லது தொழுகையை விடக்கூடிய அல்லது வட்டி வாங்கக்கூடிய, பெற்றோர்களை நோவினைப்படுத்தக்கூடிய, மனைவி மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிறைய பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறது. முஸ்லீம்களாக இருந்தாலும் இப்படிப்பட்ட பாவங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருந்து கொண்டே இருக்கும், மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம், ஒரு தயக்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். சரி இந்த பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், எப்படியாவது விட்டுறலாம், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பும் கேட்பான். அப்படிதானே? இப்ப இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் பாவமே செய்யாதவர்கள், பாவக்கரையே படாதவர்கள், பாவத்தையே பார்க்காதவர்கள், பாவத்திற்கும் நமக்கும் பல்லாயிரக்கணக்கான மைல் தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படிலாம் கிடையாது, நம்ம எல்லோரும் பாவம் செய்யக்கூடிய. அதனாலதான் ஒவ்வொரு தொழுகையில இந்த சூரத்துல் ஃபாத்தியாவையே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அல்லாஹும் எனக்கும் என் பாவங்களுக்கும் மத்தியில் கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் எவ்வளவு தொலைவு இருக்கிறதோ அவ்வளவு தொலை தூரத்தை ஏற்படுத்திய. அப்ப நமக்கு தெரியும் எல்லோருமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இந்த இணை வைப்பு மற்றும் இந்த கொள்கை சார்ந்த பாவங்கள் இருக்குதே, அதை பாவமாகவே யாருக்கும் உணர மாட்டார்கள். ஷைத்தான் அதை பாவமாகவே உணர்த்த மாட்டான். ஆனா குடிகாரன், எந்த குடிகாரனாக இருந்தாலும் சைத்தான் வந்து இல்ல குடி அதெல்லாம் ஒன்னும் கிடையாது, அதெல்லாம் ஹலால் தான் அப்படின்னு யாவது ஏத்துக்குவானா? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எது மதுபான கடைகளில் அல்லது பார்களுக்குள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது இங்கு ஹலால் சிக்கன் பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க, ரொம்ப பைத்தியக்காரத்தனம் மடத்தனம் அதெல்லாம் நம்ம கருத்துக்கு நிக்காது. ஆனால் மது வருந்துகிற வேற எந்த பாவம் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் தான் ஒரு பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பாவத்திலிருந்து கட்டாயம் நம்ம மீள வேண்டும் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு அவனுடைய இதயத்தை குத்திக் கொண்டே இருக்கும். ஆனால் இணை வைப்பு மற்றும் கொள்கை சார்ந்த அந்த குற்றங்கள் இருக்கிறதே, கொள்கை ரீதியான பாவங்கள் இருக்கிறதே, அது அவனுக்கு ஒரு பாவமாகவே தோணாது சகோதரர்கள். பாவமாக தோணினால் தானே அவன் மன்னிப்பு கேட்பான். எங்க ஒருத்தனுக்கு தான் செய்யறது பாவம் அப்படின்னு தெரிஞ்சாதான் அந்த பர்டிகுலர் பாவத்திலிருந்து நம்ம பாதுகாவல் தேடுவோம். இப்ப வட்டிங்கிறது நமக்கு பாவம்னு தெரியும், நம்முடைய வருமானத்தில் கொஞ்சம் வட்டி கலப்பதாக உணர்ந்தாலே யா அல்லாஹ் இந்த வட்டியிலிருந்து என்னை பாதுகாத்து விடு, எனக்கு வேற நல்ல வருமானத்தை தா அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிருவோம்? அல்லாஹ் கிட்ட கேட்டுருவோம். நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சாதானங்க அந்த பிரச்சனைக்காக அல்லாஹ் இடத்துல கேட்க முடியும். இப்ப எனக்கு ஒரு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு குறிப்பிட்ட நோய் இருக்கிறது, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனால் அந்த நோய் எனக்கு இருக்கிறதே தெரிஞ்சாதான் யா அல்லாஹ் எனக்கு இந்த நோயிலிருந்து எனக்கு பாதுகாப்பு கொடு. இஸ்லாமிய சமூகத்தில் இணை வைப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் அந்த இணை வைப்பை பாவமாகவே நினைப்பதில்லை, அப்புறம் எப்படி அவங்க அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடுவார்கள்? அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்கள் மற்ற பாவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இவ்வளவு பெரிய எச்சரிக்கைகளை தரவில்லை. எது? அவன் மன்னிக்கவே மாட்டேன், இன்னஹு மைஸ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. நிச்சயமாக எவர் ஒருவர் அல்லாவுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லா சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். மற்ற பாவங்களுக்கு அல்லா இதை சொல்லலையே, தண்டனை இருக்குது, அதுக்காக நம்ம மற்ற பாவங்களை லேசாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது பெரும்பாவங்களாக இருந்தாலும் சரி, சிறு பாவங்களாக இருந்தாலும் சரி, பாவங்களின் பக்கம் நாம் போகாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த பாவங்களுக்கெல்லாம் தலையாய பாவமாக இருக்கிற இந்த ஷிர்கை பற்றி இந்த சமூகம் பெரிய அளவில் அலட்டிக் கொள்வதும் இல்லை, பெரிய அளவில் அதை பற்றி சிந்திப்பதும் இல்லை சகோதரர்களே. இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளை சாப்பிட வைப்பதில் இருந்து தூங்க வைப்பது வரை அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கார்ட்டூன்களை பார்க்கக்கூடிய ஒரு காலத்திற்கு தள்ளப்பட்டுட்டோம். ஒரு காலம் இருந்தது, பிள்ளை சாப்பிடணும்னா அப்படியே அம்மா இடுப்புல வச்சுக்கிட்டு அப்படியே சுத்துவாங்க வீட்டுக்குள்ளேயே, அப்படியே என்ன செய்வாங்க அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெயின் எடுப்பாங்க, அப்படி தூக்கி வச்சு ஊட்டி விட்டு அப்படியே என்கேஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அம்மாவாலையும் தூக்க முடியல, பிள்ளைகளையும் வர்றதுக்கு தயார் இல்லை. அப்ப ஒரே வழி என்ன, யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு சாப்பிடுறான். யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு தூங்குவான். யூடியூப போட்டு விடு, அவன் பாட்டுக்கு எவ்வளவு நேரம் இருப்பான். அந்த யூடியூப்ல நீங்கள் போடக்கூடிய கார்ட்டூன்கள் எதை போதிக்கிறது? நல்லா நீங்க டீப்பா சிந்திச்சு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெரும்பான்மையான இணை வைப்புகள் உள்ள வந்துருச்சு. அட எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம், ஒரு கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு பள்ளிக்கூடத்தில் நடக்கிற அப்படி காட்டமா, அதுக்குள்ளேயும் நீங்கள் போய் பார்த்தால் அங்கு யாரோ ஒருவருக்கு தெய்வீக சக்தி வருவதைப் போலவும் ஒரு விதமான ஒரு அசாத்திய ஒரு வீரம் அல்லது அசாத்தியமான ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதைப் போலவும். இப்படியே நண்பார்ந்தவர்களே, பிறந்த குழந்தை ஒரு வயதை ஆகுவதற்கு முன்னமேயே இணை வைப்பை பற்றிய அறிமுகங்கள் அழகா உள்ள போயிடுது. ஆனா 10 வயசு 15 வயசு பையனுக்கு நம்ம என்ன செய்யறது இல்ல, தௌஹீதை பற்றி சொல்லிக் கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்மளே நினைச்சுக்கிறோம் தௌஹீத் எல்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. ஏன்னா ஒரு வயசுல இணை வைப்ப சொன்னா அவனுக்கு புரியுது, 10 வயசு 15 வயசு பையனுக்கு தௌஹீதை சொன்னா புரியாதா? இப்படி இந்த சமூகம் நினைத்துவிடக் கூடாது என்பதனால் தான் தௌஹீதை பற்றிய போதனையை பற்றி குரானில் வரும்போது சிறுபிள்ளைக்கு ஒரு பேரறிஞர் சொன்னதாக குரான் அல்லாஹ் சொல்றது. யாருடைய வரலாறு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். உபதேசம் செய்கிறார், இது கால லுக்மான் தனது

வயசுக்குள்ளதான். அந்த இப்னு அப்பாஸ் 6-7 வயசு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீதை பற்றி கிளிப்பிள்ளைக்கு சொல்வதை போல் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நீங்கள் எந்த உதவி தேடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். அல்லாஹ்வின் விஷயத்தில் நீ கவனமாக இரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை தருவதற்கு நாடினாலும் அல்லாஹ் நாடாத எந்த நன்மையும் நீ பெற முடியாது. இந்த உலகமே சேர்ந்து உனக்கு வரக்கூடிய ஒரு தீமையை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் நாடியதை தவிர எந்த தீமையையும் எவரும் முன்னால் தடுக்க முடியாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னொன்னு சொல்றேன் சகோதரர்களே, படிப்பினைக்காக சொல்லுகிறேன். இந்த 4 நாள் விடுமுறைக்கு நான் போயிருக்கும் போது நம்ம யாசிர் ஃபிரோஸ் இருக்காருல்ல ஜுபைல்ல, அவர் ஊர் வந்து திருவிதாங்கோடுன்னு ஒரு ஊர், கன்னியாகுமரி மாவட்டம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க ஜாமியு சலஃபியான்னு ஒரு பள்ளி கட்டியிருக்காங்க மஷால்ல, ஜாமியு சலஃபியா, அற்புதமான ஒரு பள்ளி. அந்த பள்ளியில ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தாங்க, அதுலயும் நான் பேச போயிருந்தேன். என்னோட ஷேக் கமாலுதீன் மதனி ஹஃபிதஹுல்லாஹ் அவங்களும் பேச போனாங்க. சொன்ன ஆச்சரியப்படுவீங்க நண்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஆக்சுவலி இந்த ஃபிர்தோசிகள் எல்லாத்துக்கும் ஒரு சந்திப்பு இருந்துச்சு. அது நாகர்கோவில் முடிச்சுட்டு நாங்கெல்லாம் போறோம். ஒரு 5-6 மணிக்கு அங்க போயிட்டோம். எங்களுடைய நிகழ்ச்சி 5 மணிக்குள்ள போயிட்டோம், 5-5:30 போயிட்டோம் நினைக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சி கரெக்டா மகரிப்ல தான் ஆரம்பிக்குது. கமாலி மாதிரி நாங்கெல்லாம் முன்னாடி போயிட்ட உடனே ஷேக்குக்கு 2 ஷெட்யூல் போட்டாங்க. உடனே மகரிப் பாங்கு சொல்ற வரைக்கும் சிறு பிள்ளைகள் நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. மக்த மதரசா மாணவர்கள் எல்லாத்துக்கும் வயசு ஒரு 6, 7, 8, 9 இப்படிதான் இருக்கும். 10-12 வயசு தான் இருக்கும். எல்லாம் சிறு பிள்ளைகள். அப்ப ஷேக் தௌஹீத பத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வந்துட்டோம் முன்னாடியே, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த மக்த மதரசா மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. தௌஹீத பத்தி சுபஹானல்லாஹ் ஒரு 40 நிமிஷம் பேசியிருப்பாங்க. அவ்வளவு அழகா தௌஹீதை பற்றி சொல்றாங்க, பிள்ளைகளுக்கு ஆழமா புரியுது. இதை எதற்காக நான் சொல்ல வருகிறேன் என்றால், தௌஹீத் என்கிற இந்த தலைப்பை சொல்லுவதற்கு உங்கள் பிள்ளைகளுக்கு மீசை முளைக்க வேண்டும், தாடி வர வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கும் போதே சொல்லிக் கொடுங்க. 40 நிமிடம் வரைக்கும் பேசியிருப்பார்கள். அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஆர்வமாக கேட்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும் விதத்தில் அவ்வளவு பெரிய ஸ்காலர் அல்லாஹ் அவருடைய நீண்ட ஆயுளை தரணும். அவ்வளவு எளிதாக அவ்வளவு அழகாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அந்த உபதேசத்தை சொல்லி அப்படியே வளர்க்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வளரும் சந்ததிக்கு, நம்முடைய இளம் தலைமுறைக்கு, இளம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய ஒரு பாடம் தௌஹீத். இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுகிறேன். மீண்டும் இந்த நாட்டிற்கு நான் சப்போர்ட் செய்கிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை நம்ம கத்துக்கணும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கறேன், உங்களுக்கு தெரியும். அட்மிஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம். அப்போ ஒரு சவுதி வர்றார், எனக்கு என் பிள்ளைக்கு வந்து உங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போடுங்கிறார். இங்க இந்த ஊர்ல வந்து எப்படி சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னா, அதாவது பள்ளிக்கூடங்களுக்கு வந்து லைசன்ஸ் தரும்போது பல கேட்டகரிஸ் வச்சிருக்காங்க. மதாரிஸ் அஹ்லியா அப்படின்னு பார்த்திருப்பீங்க, நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பெரும்பாலும் சவுதிகளுக்கு உரிமம் தரப்பட்டது, அதாவது சவுதி வீட்டு பிள்ளைகள் படிக்கிறது. இதுலேயே மதாரிஸ் ஆலமியான்னு ஒன்று வச்சிருப்பாங்க, சர்வதேச பள்ளிக்கூடங்கள். அந்த சர்வதேச பள்ளிக்கூடங்கள் எதெல்லாம், அதாவது பிரிட்டிஷ் கரிக்குலம் அந்த மாதிரி ஒரு உலகளாவிய அளவுல உள்ள அந்த கரிக்குலத்தை ஃபாலோ பண்றாங்களோ அங்க எல்லா நாட்டு பிள்ளைகளும் இருப்பாங்க. இந்தியன் ஸ்கூல் சிபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுது. நம்ம டெல்லியுடைய சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுது. இந்தியன் ஸ்கூல்லேயே எம்பசி பேஸ்டு ஸ்கூல் இருக்கு, பிரைவேட் இந்தியன் ஸ்கூல் நிறைய இருக்கு. அப்ப நம்ம வந்து பிரைவேட் இந்தியன் ஸ்கூல். அப்போ வந்து இந்தியன் சிலபஸ் தான், சிபிஎஸ்சி. அப்ப நம்ம சொல்றோம் எங்க ஸ்கூல்ல வந்து சிபிஎஸ்சி பா, இந்தியன் கரிக்குலம், இதுல சவுதி பிள்ளைகளை சேர்த்து என்ன பண்ண போற? அப்போ கொஞ்சம் கிட்ட வந்தா நேர
பக்கத்துல இருக்கிறான். ஆஹா, நல்லா பேசுறானப்பா இந்தியாக்காரனை பத்தி. ஏன் இந்தியாக்காரனை பத்தி? அதுக்காக இலங்கைக்காரர்கள் எல்லாம் கோச்சிக்காதீங்க, எல்லாரும் நம்ம எல்லாம் ஒண்ணுதான். சரியா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவனுக்கு இந்தியா பத்தி தானே தெரியும். இந்தியாவுடைய விஞ்ஞானிகள் தான் பெருசா இருக்கிறாங்க, இந்தியாவுடைய முகந்திஷ் தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க அப்படின்னா. அப்படியா, இவ்வளவு தூரம் இந்தியா பத்தி பேசுறானே, சரி இவனுக்கு ஸ்பெஷலா ஒரு பர்மிஷன் வாங்கி அவ பிள்ளைய போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். டக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது, இங்க நீங்க குரான தனி சப்ஜெக்டா வச்சிருக்கீங்களான்னு கேட்டார். இல்லப்பா, இது சிபிஎஸ்இ ஸ்கூலு, அதனால குரான் அப்படி தனித்தனியா சப்ஜெக்ட் கிடையாது. முஸ்லீம் பிள்ளைகளா இருந்தா இஸ்லாமிக் ஸ்டடிஸ் வச்சிருக்காங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகளுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் தனியா வச்சிருக்காங்க. பாருங்க, முஸ்லீம் பிள்ளைகள் வந்து இஸ்லாமிக் ஸ்டடிஸ் போட்டு தனியா படிக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு இஸ்லாமிக் கல்ச்சர் அப்படின்னு போட்டு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி நான் கேட்கல, தௌஹீன் சப்ஜெக்ட் டெய்லி இருக்கான்னு கேட்கறேன். வல்லாஹி
அல்லாஹ்வின் மீதானையாக. நான் சும்மா மேடை பேச்சுக்காக சொல்றேன் நினைக்காதீங்க. அந்த சவுதி என்னிடத்திலே சொன்ன வார்த்தை தௌஹீத் அப்படிங்கிற பாடம் தனியா போட்டு டெய்லி பீரியட் இருக்காங்க.

0: கேட்டான். அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த ஸ்கூலே வேணாம்னு போயிட்டான். அப்ப யோசித்து பாருங்களேன் நண்பார்ந்த சகோதரர்களே, எந்த விதத்திலும் அவர்கள் வீட்டு பிள்ளைகள், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எந்த பாவத்தை மன்னித்தாலும் என்ன செய்ய மாட்டான், இந்த சீர்க்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானுங்கிறது எவ்வளவு தூரம் அவங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்தாலும். அதற்காக இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் பெரிய யோக்கியர்கள் அப்படின்லாம் சொல்ல வர, எல்லார்கிட்டையும் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனால் கொள்கை என்று வரும்போது தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சந்ததிகள் இணை வைப்பில் விழுந்துவிடக் கூடாது என்பதில் எவ்வளவு தெளிவாக அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத என் இந்திய இலங்கை சமூகமே கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதனால் எப்போதும் தௌஹீதை பற்றி படித்துக் கொண்டே இருப்போம். எப்போதும் தௌஹீதை நம்முடைய சமூகத்திற்கு போதித்துக் கொண்டே இருப்போம். இணை வைப்பில் இருந்தும் இணை வைப்பின் விபரீதங்களில் இருந்தும் நம்முடைய சமுதாயத்தினை பாதுகாத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா உனபிபுக்கும் பி அக்பரில் கபாயிர், பாவங்களில் எல்லாம் பெரும் பாவமாக இருக்கிற ஒன்றை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று நாங்கள் சொன்னோம். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பதில், அல் இஷ்ராக்கு பில்லாஹ் வ உகூக்குல் வாலிதைன், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பெற்றோர்களுக்கு நோவினை செய்வது. அப்போ பெற்றோர்களுக்கு நோவினை செய்வதென்பது எவ்வளவு காட்டு மிராண்டித்தனமான செயல், அதைவிட பெரும்பாவமாக முதலில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தது எதுதான், இந்த இணை வைப்பை பற்றிதான். அதனால் என்ன செய்யணுமோ, இணை வைப்பு எந்த விதத்திலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ யோசிச்சு பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. இந்த இணை வைப்பை எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், மறைமுகமான இணை வைப்பு கூட உங்களை தீண்டிவிடக் கூடாது, கவனமாக இருங்கள். மறைமுகமான இணை வைப்பு என்னதா, என்னதுதா, ரியா. ரியான என்னது, முகஸ்துதி. அல்லாஹ்வுக்கு தான் நீங்க அமல்களை செய்றீங்க, ஆனா அதனுடைய அங்கீகாரத்தையோ பாராட்டையோ அல்லாஹ் அல்லாதவரிடம் நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதுவும் இணை வைப்பாயிடும். அல்லாஹு அக்பர். அப்ப எவ்வளவு தூரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தில் இணை வைப்பு வந்துவிடக் கூடாது, இந்த உம்மத்திலே இணை வைப்பு நுழைந்து விடக் கூடாது என்பதில் எச்சரிக்கையாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்னும் இந்த சமூகம், அல்லாஹு அக்பர், நாங்கள் உருஸ் எடுக்கிறோம், கந்தூரி விழா கொண்டாடுகிறோம், செய்யது நாயகத்தினுடைய விழா எடுக்கிறோம், ஷேஹு தம்பி அல்லது ஷேக் நாயகத்தினுடைய விழாவை எடுக்கிறோம் என்று ஊருக்கு ஊர் தமிழகத்து தர்காக்களை பார்த்து வருவோம் என்கிற பாடலை கேட்டா அல்லாஹு அக்பர், தெருக்கு தெரு நம்முடைய சமூகம் தர்காவை வைத்திருப்பதை போல. அந்த தர்காக்களில் இதுவரைக்கும் எத்தனை மூடப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு தரவு, ஒரு வரவு இந்த சமூகத்தில் இருக்கிறதா? இத்தனை வருஷம் நம்ம தௌஹீத் பிரச்சாரம் பண்றோம், திரும்ப திரும்ப தௌஹீத பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சில பேர் நினைக்கிறீர்களே, தமிழகத்தின் தர்காக்களை பார்த்து வருவோம் என்பது எத்தனை பார்ட்டு பாட்டு தெரியுமா? அது ஒரு பாட்டு நினைச்சோம், அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார் அதுல ரெண்டு பாட்டோ மூணு பாட்டோ இருக்குதான், பாகங்கள் போட்டிருக்கிறாங்க. இதில் இத்தனை வருட பிரச்சாரத்தில் எத்தனை தர்காக்கள் மூடப்பட்டிருக்கிறது அல்லது முடங்கி கிடக்கிறது? மேபி பிரச்சாரத்தினால் அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வருகை தரக்கூட எண்ணிக்கை வெகுவாக குறைந்திருக்கும். ஆனால் அந்த இணை வைப்பு முற்றிலுமாக ஒழிக்கப்படாமல் இன்னும் விமரிசையாக விழாக்கள் பேரிலும் உருசுகள் பேரிலும் கந்தூரிகளின் பேரிலும் இணை வைப்பு சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் விபரீதத்தையும் ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை சமூக பெரியவர்கள், மார்க்க அறிஞர்கள், இஸ்லாமிய அழைப்பாளர்கள் கவனத்தில் கொண்டு எப்போதும் கொள்கையை பற்றி அதிகமாக மக்களிடத்திலே நாம் பேச வேண்டும். கொள்கை தெளிவை மக்களிடத்தில் உருவாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த கொள்கை தெளிவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கித்தான் ஏனைய எல்லா சாதனைகளையும் மிக இலகுவாக சாதித்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சமூகமாக நம்முடைய சமூகம் அமைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுவை பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ், எதை நாங்கள் சொல்கிறோமோ எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வா ஹதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்ஷா அல்லாஹ், எமது பாலஸ்தீன உறவுகளுக்காக ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளிலும் நம் சொந்தங்களுக்காக துவா பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இன்ஷா அல்லாஹ். எமது சகோதர சகோதரிகள் சின்னஞ்சிறிய பச்சிலம் பாலகர்கள் ஓய்வின்றி உணவின்றி உறக்கமின்றி குடிநீரின்றி கழிவறையின்றி படும் துயரம் துன்பம் இன்னல்கள் அனைத்துக்கும் வல்லவன் அல்லாவிடத்தில் நமது தொழுகையிலும் நமது துவாக்களிலும் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் நமது உறவுகளுக்காக. அமைதி போராட்டம். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரை அவர்கள்.
2: யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வகலக மின்ஹா ஸவ்ஜஹா وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கே ஸலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஸஹாபாக்கள் தாபியின்கள் தபி தாபியின்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டும். அன்புக்குரிய அருமைச்சவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சூரத்துல் அன்ஆம் 54வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது وَإِذَا جَاءَكَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِآيَاتِنَا فَقُلْ سَلَامٌ عَلَيْكُمْ. நபியே, நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உங்களிடம் வந்து நின்றால் நீங்கள் يُؤْمِنُونَ بِآيَاتِنَا எங்களுடைய வசனங்களை நம்முடைய வசனங்களை நம்பியவர்கள் உம்மிடம் வந்தால் ஃபகுல் சலாமுன் அலைக்கும் அந்த மக்களுக்கு அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று கூறுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான் கத்தப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, நிச்சயமாக உங்கள் இறைச்சகன் இரக்கம் காட்டுவதை தன் மீது கடமையாக்கி கொண்டான் என்று அந்த மக்களுக்கு சொல்லுங்கள்.
1: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
1: அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த பிள்ளைகள் விடயத்தில் தாயின் வயிற்றில் கருவாக இருக்கும் நேரத்தில் இருந்தே அவர்களில் இஸ்லாம் கவனம் செலுத்தி இருக்கின்றது. அவர்களுடைய விடயத்திலே அக்கறை செலுத்தி இருக்கின்றது. அந்த பிள்ளை பிறந்ததன் பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாகும் வரைக்குமான காலத்தில் அந்த பிள்ளைக்கு யார் பொறுப்போ, அந்த பொறுப்பாளிகளின் பொறுப்பு எவ்வளவு பெரியது, அந்த பிள்ளைகளை எப்படி கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பது, அவர்களுக்கு கல்வியை கொடுப்பது, அவர்களை பண்பானவர்களாக மாற்றுவது, அந்த பிள்ளைகளுடன் எப்படி பெரியவர்கள் பழகுவது, எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அன்பை அரவணைப்பை காட்டி அந்த பிள்ளைகளுடன் பழகுவது என்பதிலிருந்து எல்லாவற்றையும் இஸ்லாம் அழகான முறையில் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சிறுவர் துஷ்பிரயோகம் என்றே நாங்கள் சொல்லுகின்றோமே அல்லது கேட்கின்றோம் வாசிக்கின்றோமே, சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்கள் என்பது பல வடிவங்களில் நடக்கும். அதில் பல அம்சங்கள் இருக்கின்றன. உடல் ரீதியிலான துஷ்பிரயோகம், உள ரீதியிலான துஷ்பிரயோகம், உணர்வு ரீதியிலானது, பாலியல் ரீதியிலானது என்று பல விதங்களில் அந்த பிள்ளைகளுக்கான துஷ்பிரயோகங்கள் நடக்கலாம். அந்த துஷ்பிரயோகங்களின் இருக்கின்றன. சிறிய பிள்ளைகளை அளவுக்கு மீறி அடிப்பது, அந்த பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடினமான வேலைகளை செய்வதற்கு வேலைகளுக்கு அவர்களை அமர்த்துவது, அவர்களது கல்வி கற்கும் உரிமையை மறுத்து அவர்களுக்கு படிப்பை கொடுக்காமல் விடுவது, அவர்களை சமூகத்தில் அல்லது அவர்கள் வாழும் சூழலில் அவர்களை ஒதுக்கி வைப்பது, இப்படி பல வடிவங்களிலே அவர்களுக்கான துஷ்பிரயோகங்கள் இருக்கின்றன. அதில் மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த சிறுவர்கள் மீது பாலியல் ரீதியிலான துஷ்பிரயோகங்கள் நடப்பது. அந்த பிள்ளைகளை தனது இச்சையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக காமுகர்கள் பிழையான வழியில் கையாளுவது, அதற்காக அவர்களை பயன்படுத்துவது, அவர்களை கடத்துவது, கொள்ளுவது என்பதெல்லாம் மிக மோசமான சிறுவர்கள் மீதான துஷ்பிரயோகங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த சமூகத்தில் நாம் பரவலாக கேள்விப்படுகின்றோம், அடிக்கொரு முறை இப்படி நடக்கும் இந்த ஆபத்துகள் நாம் கேள்விப்படாதது இன்னும் பலது இருக்கும். இதற்கான காரணங்கள் என்ன என்று நாங்கள் தேடி பார்த்தால் பல காரணங்கள் இதற்கு இருக்கின்றன. இதற்கான காரணங்கள் பலது இருக்கின்றன. அதில் முக்கியமான ஒன்றுதான், இந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய முதலாவது தாய் தந்தையர்கள், அடுத்தது அவர்களது அவர்களை ஆளாக்குவதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஏனைய பொறுப்பாளிகள், ஆசிரியர்கள் போன்றவர்கள், இவர்கள் தனது பொறுப்பு விடயத்திலே கவனியீனமாக இருப்பது, அவர்கள் எதையும் மேலோட்டமாக எடுத்துக்கொண்டு எப்படியும் வளர்ந்து விடுவார்கள், எப்படியும் சமூகத்தில் இருந்து விடுவார்கள், எல்லோரும் நல்லவர்கள் தானே சமூகத்தில் என்ற மேலோட்டமான எண்ணத்தில் ஆழமாக பிரச்சனைகளை புரியாமல், முன்னெச்சரிக்கையுடன் கவனமாக நடக்காமல், முன்னேற்பாடுகளை சரியாக செய்யாமல் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு முனைவது, இங்கு அவர்களுடைய கவனயீனத்தின் காரணமாக பிள்ளை யாரோ ஒருவருடைய ஆசைக்கு பலியாகி அந்த பிள்ளை வீணாகி போவதை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரியவர்களே, ஒரு பிள்ளையுடைய நடத்தையிலே மாற்றங்களை ஏற்படுத்துவதில் அல்லது அந்த பிள்ளைக்கு ஏதாவது நடப்பதில் பங்கு வகிப்பதில் முக்கியமான பல இடங்கள் இருக்கின்றன. ஒன்று, அந்த பிள்ளை வாழக்கூடிய வீட்டு சூழல். அடுத்தது, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த பிள்ளை வாழக்கூடிய அந்த அசல். அதே போன்று அந்த பிள்ளை படிக்கக்கூடிய பாடசாலை அல்லது போகும் பள்ளிக்கூடங்கள் அல்லது விளையாட போகும் இடங்கள் அல்லது வகுப்புகள், இப்படி பல சூழ்நிலைகள் இருக்கின்றன. இவைகள் அந்த பிள்ளையில் பலவிதத்தில் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்கள் குறிப்பாக தமது பிள்ளைகளுக்கும் தமக்குமாக இந்த இடங்களை தெரிவு செய்யும் பொழுது கவனமாக தெரிவு செய்ய வேண்டும். அந்த தெரிவிலே நாங்கள் பிழைவிடும் பொழுது சரியான ஒரு பாடசாலை, சரியான ஒரு பள்ளிக்கூடத்தை தெரிவு செய்ய வேண்டும். அங்கே ஒழுக்கத்துக்கு எந்த அளவு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது என்பதை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, ஒரு வீடு நாங்கள் எடுப்பதாக இருந்தாலும் கூட அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பான சூழலா என்பதை பார்க்க வேண்டும். இன்று பெற்றோர்களுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? தந்தை ஒரு இடத்தில் வேலை செய்கின்றார் என்று சொல்லுங்கள், தந்தைக்கு வேலைக்கு போய் வருவதற்கு வசதியான இடம் என்றுதான் தேடுகின்றார்களே தவிர, அந்த இடம் எவ்வளவு பாதுகாப்பானது எனது பிள்ளைக்கு என்பதை பார்ப்பதில்லை. அந்த இடத்தில் எந்த அளவுக்கு ஒழுக்கமானவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பது கிடையாது. சில பேருக்கு பெரிய பெரிய பாடசாலைகளில் படிக்க வைக்கும் என்ற ஆசை, நல்லதுதான். அதற்காக பாடசாலைக்கு அண்மையிலேயே குடியிருந்தால் நல்லது என்று தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் அந்த இடம் எவ்வளவு மோசமானதா இல்லையா என்பதை பற்றி சரியாக பார்ப்பது கிடையாது. பாடசாலைக்கு அருகில் இருந்தால் போதும் என்பதை போன்று இருந்து விடுகின்றார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரங்களில் நாம் ஒன்றை பார்த்து இன்னொன்றை விட்டு முக்கியமானதை விட்டுவிட நேரத்திலே அந்த பிள்ளை பிழையான சூழல்களுக்கு பழகி விடுகின்றான். அதே போன்றுதான் பிள்ளைகள் விடயத்தில் நடக்கும் தவறுகளில் ஒன்று, கண்ட கண்டவருடன் எல்லோருடனுமே பிள்ளைகளை பழக விடுவது, அல்லது எல்லோருடனுமே பிள்ளைகளை தங்க விடுவது, எல்லோருடமும் நாங்கள் தனியாக பிள்ளையை விட்டு விடுவது. இதில் பெற்றோர்கள் பல சந்தர்ப்பங்களில் பிழை செய்து விடுகின்றார்கள். நாம் நினைக்கும் எல்லோருமே நல்லவர்களாக இல்லை என்பதுதான் உலகத்தின் நிலைமை. நாம் யாரையும் சந்தேகிப்பது என்று அர்த்தமல்ல, எல்லோரையும் சந்தேகத்துடன் பார்த்து எல்லோரையும் பார்த்து குற்றவாளி என்று நினைக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் முன்னெச்சரிக்கையாக நடப்பது என்று ஒன்று இருக்கின்றது. சில பொழுது எமது கவனையீனத்தின் காரணமாக சில நல்லவர்கள் கூட சந்தர்ப்பத்தில் கெட்டவர்களாக மாறிவிடுகின்றார்கள். எனவே பிள்ளைகளை யாருடன் தங்க விடுவது, யாருடன் போக விடுவது, யாருடன் அனுப்புவது என்பதிலெல்லாம் மிகுந்த கவனம் தேவை. இது ஒன்றும் தப்பெண்ணத்துடன் நடப்பது, எல்லோரையும் பற்றி பிழையாக நினைப்பது என்பது அல்ல. தப்பெண்ணம் வைப்பது என்பதும் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று கருதுவது வேறு, நாம் முன்னெச்சரிக்கையாக இருப்பது என்பது வேறு. அருமை நபி அவர்களை பாருங்கள், அதை அழகாக எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள் தானே, பிள்ளைகளுக்கு 7 வயது ஆனதன் பின்னால் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழாவிட்டால் அடியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். ஒன்றாக பிறந்த சகோதரர்கள், ஒரே ரத்தம் தான், அது ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் என்பதாக வரவில்லை, பொதுவாக பிள்ளைகள் என்றுதான் வந்திருக்கின்றது. எனவே 2 ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லது 2 பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் கூட 10 வயதானதன் பின்னால் அவர்களை படுக்கையில் பிரித்து படுக்க போடுங்கள். தூங்கும் நேரத்திலே ஒரே படுக்கையில் எந்த திரையும் இல்லாமல் ஒன்றாக படுக்கும் நிலைமையை ஏற்படுத்தாதீர்கள் என்று சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? சகோதரர்கள் தான். ஆனாலும் வாழ்க்கையில் வளரும் பொழுது ஒரு பருவம் இருக்கின்றது, குறிப்பாக அந்த பருவ மாற்றங்களுடைய நேரத்திலே பல வித்தியாசமான எண்ணங்கள் வரலாம். அந்த நேரத்தில் இவர்களை சைத்தான் சில நேரத்தில் பயன்படுத்தி பிழையான வழிகளுக்கு கொண்டு போய்விடலாம்.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
2: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்கியிருந்தார் மர்ஹூம் மௌலவி அஷேக் நியாஸ் முகமது
3: அவர்கள். ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس.
4: صدق الله العظيم. கன்னி மிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, கனவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வளமையை விட 10 மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை ஷைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 தேடுகின்றேன், அதுக்கல்ல எங்கடா போச்சு என்று பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிடையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன், அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்திலே பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரர்களே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்த அல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம் தான் ஜின் இனம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது, ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள், கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன், ஆரம்ப மனிதர், ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டார். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாமல் வாழ ஆரம்பித்தார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான், வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர்தான் இந்த ஜின்னினத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாசீல். ஜின்னாகி இருக்கின்ற போது பெயர் அசாசீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு இனிமே நான் நல்லவனா வந்துடுவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாகி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானால் வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோட அலாவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், மலக்குமார்களே நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக இல்லை, எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்ல என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்ல சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா காலு அதஜாலு ஃபீஹா மன் யுஸ்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜில்லு ஜிலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தான். கால இன்னி ஆலமு மாலா தாலமு. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது, களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமார் தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹை ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டு சொன்னா, மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னான். சுஜூத் என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல, அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னான். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னான். இல்லா இபிலீஸ், அப்போதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டலை பூசி மலக்கு மாறிய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்குமார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா மலக்குமார்களும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை ஏலா என கேலா பாப்பமே என்றது ஷைத்தானுடைய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை, வக்கான மினல் காஃபிரின், இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிருடைய ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், ஃபிர்தௌசுனும் ஈகேலும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தின பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிருடைய லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் தானா குஃபரு, மாறு செய்ற. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத், அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார். இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபரு, மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றான். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. قال ما منعك الا تسجد اذ امرتك. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூத் செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? قال انا خير منه خلقتني من نار وخلقته من طين. பாத்தீங்களா, பிக் பாஸ்க்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், انا خير منه, என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்று என்ன நினைக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கேதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலத்தனி மின்னார், ஆண்டவனே நீ என்னைய நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், அவரை நீ மண்ணால படைச்சியாய். மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பெய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல. பணிய மாட்டோம், குனிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம், அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே அல்லா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன் சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சிட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சிட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்றேன். நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானதே, நாங்க தாருமஜா, நாங்க கமையான் இங்க இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுடா கொண்டெய்னர் லொரி, இது எட்டை இல்லை, இது இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம், இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன் தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லா சாட்டிக்கான், சைத்தானையும். யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய ஹதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லிட்டான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு, ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம், இந்த சொர்க்கத்தில் மாறு சேரவனுக்கும் பெருமடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ, தொலைஞ்சு போ வெளியே சொன்னான். இன்னை நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால், இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே, எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான் அப்படி. அப்பட அப்ப எங்க அப்பா, இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல, அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம், பெருமவானாம். எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாட முன்னுக்கு போ, தொலைஞ்சு போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த சைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல, ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னாய்தானே, எங்களை மாற சொன்னாய்தானே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யோமி யுபாசூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாராவது ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே அல்லா லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்தில் சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன் லஹும் ஸிராத்தக்கல் முஸ்தகீம். ஆண்டவனே, ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே போண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானுளே அவனோட விட மாட்டேன், கெடுப்பேன். அக்கூதன் சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வோம், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே நான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், ثُمَّ لَآتِيَنَّهُمْ مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ وَمِنْ خَلْفِهِمْ وَعَنْ أَيْمَانِهِمْ وَعَنْ شَمَائِلِهِمْ وَلَا تَجِدُ أَكْثَرُهُمْ شَاكِرِينَ. எந்த அளவுக்கு சொன்னால், ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக்கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா? ஆண்டவனே, வலா தஜிது அக்சரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 100%க்கு செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு, நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானால நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பைத்து சொன்னான், கால அஹ்ருஜு மின்ஹா மதுஊமன் மதுஹூரா. எனவே நாசமா போனவனே, நீ நிந்திக்கப்பட்டவனாகும், சபிக்கப்பட்டவனாகும், இங்கே இருந்து தொலைஞ்சு போ, முன்னுக்கும் நிக்கவானாம் என்று சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வதஆல எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான், ஃபைதா கரஅத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் கொண்டா? ஏன் குர்ஆனை ஓதும் போதே தானும் இருப்பான், குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி, குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கமும் செல்லுவார். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கருமானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே, எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன், ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான், வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா ஃபதகூனா மினல் காசிரீன். இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பெய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் உண்டானோ அவங்களை போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கெடுத்த உம்மம்மார் லேசா நாசமா போற. பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பர்ண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூர்வானு. பொம்பளையால் பூரு பூரு பாவம், அவளை ஏமாத்தி நல்ல கல்சானை அடிச்சுட்டு வைத்திரையிலும் இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அடி அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கழட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய் விற்கலுமே அது உள்ளுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்கள்கிட்ட ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்கதான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேயே, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள், உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்கோ, புத்தி சொல்லுங்கோ, கண்காணிங்கோ. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள், கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமித்த போவாதீங்க, பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையிலேந்து நீ தாஜ தொழணும் பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும். நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தாதான் ஏண்ட அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும். போ போ சரியா வரும்னு சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிளை தெரியாம அவுட் விட்டு பைத்து, மாப்பிளை தெரியாம இந்தியாவுக்கு பைத்து, இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் சர் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு பைத்து இவர் செல்றாரு. போ போ சரியா வரும்மா, இனி எங்க சரிவர வளைஞ்சு வைத்திருக்கு. எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது, இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான் ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொல்லுகின்றான். பாவம் நல்லா இந்த குடும்பம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃபவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்கட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற குல் ஆஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பி ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு. மனிதர்களுடைய ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவனா ரப்பு, கிளின்டனுக்கும் அவனா ரப்பு, ஃபஹதுக்கும் அவனா ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறலங்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கிறல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம்

தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மன்னன்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுரவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னாஸ், மனிதர்களின் இறைவனவன். இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், ஷைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேர் அவனுக்கு. அதன் அர்த்தம் உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வரல. இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்புற. அல் கன்னாஸ் அல்லதி யுவஸ் விசு மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன்டைய உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கே இந்த ஏற்கனவே விளைவி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்ன, சைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான், சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வா அலை சலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான் தெரியுமா? வக்கால அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து சைத்தான் சொன்னான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான் சொல்லு. ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான், இங்க வாங்கோ. மா நஹாகுமா ரப்புகுமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம் நிப்பாட்டின்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு. தாசரி இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான், சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு, ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாத அப்பா கேட்டேன், கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா, என்ன இது வந்து? மீ பனி அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீ பனி, எளிய காட்ட விற்கணுண்ட பே, வெளியாருக்கும் விற்கலாம். அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறு வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தியாலும் பீர்ச மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகர பலன் என்ன கௌரவரி பலனோ கேள தருவா கௌரவரிக்கு இல்ல கியூவானோ இவர ஜப்பக்க கிளவிலாயி. நான் அப்ப முள்ள ஒரு போத்தல தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ நீ பண்ணி கேண்டாவே, என்ன மாத்த கண்ணவன கண்டதை எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய எக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய எத்தமிடி கடைக்கு வருவான் அஜர், இல்ல சாம கொஞ்சம் இருக்குது ரெண்டு சென்ட் தாரிக்கு உங்களுக்கு சீப்பா போட்டு தாரன்னு முறைவேற்றி போவ. என்னடா பாக்குற, இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானோ, அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாரது.
இவர் பாப்பாரு ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போறோம் பார்த்தா லொரி லொரியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்ட்டையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவான் அப்படின்னு சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம்? இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில் யாரும் மலக்காவது புரியுதா? மலக்கா போய்த்தாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல, தக்கூனாமினல் காலிதீன், நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது. சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான். உங்களை மரத்துக்கிட்ட போவான்னு சொன்ன சமகுமான் சொன்னால் பாருங்க, சைத்தான் இந்த கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புங்க, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன். இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன். அம்மா உங்களுக்கு ஓணும்னா நீங்க ஏத்து போங்க, யாரும் செல்லி தர மாட்டார். நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானது உங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவை இல்லாமாக்கு. எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான். அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்துச்சு. அப்படியானால் அல்லாக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம். அப்ப எங்களுக்கு மலக்கா வேணும், எப்பையும் சொர்க்கத்தில் இருக்கேன் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு. கொள்ளாதவன் இன்ன சைத்தான எஜிரி மஜ்ரத்தம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற அவன், நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற, ஓடிக்கல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற, ஓடிக்கொண்டு

சித்திக்கிளி அல்லாஹ்வின் அவர்களும் இருக்க ரசூலுல்லாவை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாவுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார். நக்கல், முஹம்மதே நீங்க ஏன் சதாவும் ஷைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், எடுத்தறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போது இல்லையா, கொட்டாவி விடுறாங்களே வாய பிளந்துட்டே, அது ஷைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஷைத்தானுடைய குணம், உடனே அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் ஷைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போது அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது என்று சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் ஷைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவருக்கு பயப்படுறதே கிடையாது, ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் சொல்லுதா அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்த அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. இவனுக்கு இந்த பொடி பயனுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலையை போட்டு அடிப்பண்டா, ஏன்னா உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல்ல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள். பார்வையில் புரிந்து கொண்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர்லாம் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டுல தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னாமே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. ஷைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவனுடைய நெஞ்சில வச்சு சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றும் இல்ல, குடல் மட்டும்தான். எனவே ஷைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணும் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போறோம் இல்லாத பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுத்திட்டான். எனவே ஷைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். ஷைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், ஷைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு இதுக்கு முன் ஃபக்ர், இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யாமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பத்தி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் இப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2-க்கு 3 ஆவிட்டு, 3-க்கு 4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆய் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பில் போடுறதுமா வந்தான். படம் ஒன்று பார்ப்போமா, பிலிம் ஒன்று பார்ப்போமா, எடால் சொல்லி ஒன்று பார்ப்போமா, பாட்டு ஒன்று கேட்போமா, விஷில் ஒன்று அடிப்போமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவோமா, இதெல்லாம் செய்தான் பொல்லாதவன். எனவே தகுந்து கொள்ளுங்கள்,
தவிர்த்து கொள்ளுங்கள்.

0: ஷைத்தான் வந்துட்டான்னு நினைங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே ஷைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆன்ல சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும், சாராயம் டோப் டோப், அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்டானவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பளை பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் என்று சொல்றாங்க, ஒரு வகையான சூது. அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மன் கிட்ட போறார்கள், அதுக்கு போற அம்மனத்தோட அல்லாஹ் கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், அவன் தான் கூப்பிடுறான், வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க அல்லாஹ் வணங்கத்தானே செய்றீங்க, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல பைத்து வந்துடும் வாங்க. வல் அஸ்லாம் என்பதை குறிப்பார்த்தல், அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்த பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பதை தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள், ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா ரெண்டாம் நம்பர்ல உணர்ந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க, ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு கொடுப்பார். சில நேரத்தில் அந்த நம்பரை இல்ல, ஈட்டு போய் அதுல குத்தும், என்ன கதை என்ன கதை, ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துள்ளுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே ரிஜிசும் சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல்லு குடிக்க சொல்றது அவன் தான், சூதுவலாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்லுவதும் அவன் தான். வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. இந்த மாயுரை துஷைத்தானு ஐயோக்கிய பைனக்கும் அல் அதாவத வல் பகலாக பில் ஹம்ரி வல் மைசிரி வயசுக்கும் அன்னிக்கிறாயி அனிசலா. இந்த சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தாண்டிய மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், அதாவத்த உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மாறு, நகமும் சதையும் மாறி, ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டு தான் குடிச்சான், பத்து பத்து ரூபாய் மொத்தம் 20 ரூபாய், உண்ட பத்து அவண்ட பத்து குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்தை அவன் கடிச்சு, அவன் கழுத்தை இவன் கடிச்சு, ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர்னார்கள், அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்லுகின்றான், வயசுக்கும் அன்பிக்கிறா. சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது.
1: அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியா. இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு. அவர் நான் உலகத்தில் தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தான் இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்கெல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா? இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும் அவருக்கு. டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு, வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா? வேர்ல்ட்ல அட வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிமா வீட்டுல போயிட்டு பார்ப்போம், ஜப்பார் மாமா வீட்டுல பார்ப்போம். கடைசிக்கு ஜப்பார் மாமா வீட்டு மாமியா அனுப்பிச்சு போயிட்டான். அன்னைக்கு வந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி எண்டனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப எண்டனாவை பிச்சு என்ன செய்ய என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலைமச்சரை பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணிசலா தொலைகளிலே மண்ண போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால், மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், திட்டமிட்டு எடுக்குவான். யாரும் அதுல பழியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள், இவருக்கு மௌத்தா போன அப்துல் மீனானா பிடிச்சான். அப்துல் மீனானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அப்துல் மீனானா போல கண்ணை பரட்டி பரட்டி பார்க்கிறாரு. அப்படின்னா அப்துல் மீனானோட மனங்கட்டி ஒண்ணும் இல்ல, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு.
2: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் ஷைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம். பாம்பந்தங்கள் இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்களா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உள்ளுடுமா. சில பேர் சொன்ன நட்சத்திரம் உளுறத்து கண்ட என்னது கண்டா அவன் பாட்டுக்கும் வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லைன்ற அதெல்லாம் ஒண்ணுமில்ல. சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரிபந்தம் தான் அது. கடலிலே செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரிபந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவாரு. இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு இவன் எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வாரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, கொண்டை வெட்ட சொல்லு, முடிய வெட்ட சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா சொல்றாட்டா, சரியா சொல்றாட்டா. அவன்கிட்ட கேட்கிறான், இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு. எத்தனை வயசு? 61 மறதி கூடவா இல்லையா? எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா? அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை. அவன் பயத்துல இறுக்கி மிரிக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத்தை ஆரம்பமாச்சு. எனவே பூசணிக்கா ரெண்டு கொண்டாங்க. இவரு கேட்காரு, என்னப்ப நீ உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே, புழுந்தி பண்டா. சில நேரம் எங்களுக்கு மறந்திக்கும். இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் கட்டும். சுபால் தொழுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இதை போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான், உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கும். அவன் எப்பனாச்சு சொல்லுவானா, நீங்க சுபோ தொழுவீங்களா, அதனாலதான் அந்த முசிபத், நாளையில இருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா? சொல்ல மாட்டான், அவனே தொழுவ மாட்டானே. எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அலியல்லான் அவர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுவிசி தொழுகன்னா தஹஜ்ஜத் தொழுகை. கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சப்தம் வந்ததும் எழும்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் அலியலாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்தால்தான் இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டு தான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுன் அபூசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தானே இருக்கு? அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான் இருக்க. எப்படி யோசனை சொன்னா? அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு. எனவே சைத்தானும் நஷ்டம் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும். ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்கின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகள் இருந்து நாம் விலகிக் கொள்ள ஷைத்தானின் அடையாளம் தெரிந்து வாழ வேண்டும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஷைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டார்கள். எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லா சைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், சைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்காரன், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃபென்தோ, உன்னுடைய கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோமே என்று தொழுற சொனங்கி தொழை விட்டுறல சொனங்கி தொழுற அவர் தானே என்ன கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதிலையும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிஜா உங்களுக்கு புரியுமான பாட்டு. இவங்க சொல்றாங்க புரியுமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோன்னு. அப்படியானால் ஜரீனா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ பிடிச்சுக்கோ பாட்டு. அண்ணா ஜி அப்பா, யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் இந்த வாப்பாவும் அவனை வெட்டாலும் அவனை இந்த மம்மியும் இந்த நானாவும் இந்த உக்கும் தம்பியும். ஜி அப்பா, எவ்வளவு பேர் கேட்கிறாங்க? நான் சமா போச்சா? சைத்தான் இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான். வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன் ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சி சொன்னான். இப்ப அப்படித்தானே ஆச்சு, எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச 6 மாசத்துல 2 வாரத்துல ஒரே ராத்திரியில இருந்துட்டு தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாஹ்வுடைய அரசை கொடுக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாவுக்கு புரியமில்லாத ஒன்று அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்னான். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சைத்தானுடைய லைன் அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்டபோது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியவில்லை. ஷைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே ஷைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக.
2: For more lectures, visit slhub.com.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் மர்ஹும் நியாஸ் முகமது அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உங்களது உறவினர்களுக்கு கூட நீங்கள் பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலியை டவுன்லோட் செய்து தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள்.
1: www.muslimwanoli.com.
2: முஸ்லிம் வானொலி,
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
3: எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர்ட் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர்ட் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் போயிருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி ஐபிஎம்லயும் சொன்னேன், ஒரு கவுன்சிலிங், ஒரு மோயிரம் காணல, ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா, கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, அதில் ஒரு மெத்தட் தான், வீட்டில் போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில். அவர் ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணல தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் முல்ல ஒழிச்சு வச்சிருங்க, அவங்களை குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையும் ஒழிச்சு வச்சிருவாரா? போகிற பொம்பளை என்ன ஆயிடுவா? போய் தேடி தேடி தேடி பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா. நான் வந்தது உங்கள்கிட்ட மோயிரம் காணலன்னு தான், இப்போ காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பு தேடுவோண்டி, அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல காப்பை வச்சு தேடினு வைங்க. அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும். காப்பை கண்ட உடனே, அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோயிரம் போனா போட்டும், அது 7000 தானே, அது 10000 மோயிரம் தானே, இது வந்து 2 பவுன் காப்பு 1 லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிரு. இது மனித இயல்பு. இப்ப உங்களில் ஒரு ஆளுக்கு நோய், நோய் இருந்தா இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் வந்து உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க? அவங்களுக்குமா அறுத்துட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்லாம போயிருந்தா, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் 1, எப்போ எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மெண்ட், பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை, எனக்கு மட்டும் நினைச்சுங்கண்டா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். 2வது வந்து எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில் தர்றேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்போ சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி, எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடியை கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கு எல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே. 5 கோடி கையில வந்தா கவலை வரும், 5 கோடி கிடைக்கும் என்று கேட்பீங்களே அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட், நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க. உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாபு, சிரிச்சுட்டே இருப்பாங்க. மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமானா புத்தளத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதையும் நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது, அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாணம் களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது இது வந்து அதுக்குதான். இப்ப எங்களுக்கு எல்லாம் ஏதாவது நடந்தா இருக்கும் வந்தா அல்லாஹ் பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன். அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால அப்படியே சொல்லுவேன், அல்லாஹ் இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். கன்ஃபார்ம். போன 2000
2: 13 ஆண்டுல ஒரு மிட்ல கட்டுமையான ஒரு பிரச்சனை, கட்டுமையான ஒரு சிக்கல். நான் மசூரா சபையை கூப்பிட்டு எல்லாம் எங்களுக்கு வந்து ஏதோ பெருசா தரப்போறான் போலன்றேன். ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றை அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பான் எடுப்பான் தருமா விடுவா, இதான் ஏதோ நடக்குதா கவலைப்படுறேன், தரப்போறான் மாஷா அல்லாஹ். ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கேள்வி பதிலுக்கும் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம் கேள்வி பதிலுக்கு, அதுக்கு மேல நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன், சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்டை பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது, இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏனண்டா முதல் நான் வச்ச பாயிண்ட் ஒரு மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்லை பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான்னு நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகுது. அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க, அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில் இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கட்கிழமை, இன்னொரு திங்கட்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபஹ் தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்முறுவல் பூக்கிறார், ஏனென்று சொன்னால் தான் வருகிற நேரத்தில் இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய சன்னி அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோட இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு பின்னாடி வருகிறார். ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி, இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதில் ஒரு சந்திப்பு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு பேசுவார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள் அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரழியல்லாஹு அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் 2 தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள், எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதல் முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார், இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்தில் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள், இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லுஹருக்கு நெருங்க பார்க்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள் லுஹரில் இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அந்த சுபஹுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்க வந்தவர்கள் போய்விட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறார். ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிறாள், என்னுடைய கழுத்துக்கு கீழ் என் மார்பு பகுதியில் ரசூலுல்லாஹ்வுடைய தலை கணக்க பார்க்கிறது. என் சகோதரன் அப்துர் ரஹ்மான் வருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மேலே நோக்கி இருந்தது, கூரையை நோக்கி, வானத்தை நோக்கி அப்படி இருந்தது.
3: அல்லாஹ்வுடைய தூதர் வாயை கொப்பளித்து விட்டார்கள். அந்த மிஸ்வா குச்சியினால் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற நேரம் விரல் இப்படியே இருந்தது. நான் ரசூலுல்லாவை பார்த்தேன். ரசூலுல்லா என்னுடைய மார்பிலே அப்படி தலை சாத்திருந்தார்கள். என் களத்துக்கு கீழே தான் ரசூலுல்லா இருந்தார்கள். வர வர பாரமாகி கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் மேலே கண்கள் மேலே சென்று கொண்டிருந்தது. கையும் விரலும் கண்ணும் மேலே குத்தி கொண்டிருந்தது. ரசூலுல்லா ஒரு வார்த்தை சொல்வதை நான் கேட்டேன். அல்லாஹுமஃஃபிர்லி, அல்லாஹுமஃஃபிர்லி, அல்லாஹுமஃஃபிர்லி. யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடியா அல்லாஹ். இந்த உலகத்தில் பாவம் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் அவர்கள் தன்னுடைய கடைசி பயணம் மேற்கொள்கிறார். இந்த உலக மக்களுக்கெல்லாம் நன்மை புரிந்த இறை தூதர் அவர்கள் என்ன வார்த்தை சொல்லுகிறார்கள் தெரியுமா? ஆயிஷா அம்மா அவர்கள் காதை வைத்து கேட்கிறார்கள், அல்லாஹுமஃஃபிர்லி, நானும் நீங்களும் ஆயிரத்துக்கு பல்லாயிரம் மடங்கு கேட்க வேண்டும், யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். கேட்பது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், மூணு தடவை கேட்டார்கள், அல்லாஹுமஃஃபிர்லி, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. மன்னிப்பதுக்கு என்ன யா ரசூலுல்லாஹ், நீங்கள் என்ன செய்தீர்கள்? யா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ், உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடியா அல்லாஹ், இந்த உலகத்திலே உயர்வானவர்களோடு என்னை சேர்த்து விடு, அல்லாஹுமஃஃபிர்லி. ஆயிஷா அம்மா சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது, ரசூலுல்லாஹ்வுடைய விரல் மடிந்தது. அந்த கண் அப்படியே நிலையாக குத்தியது. ரசூலுல்லாஹ் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மௌனமாகி விட்டார்கள். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஆனால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை. அந்த சமுதாயம் இந்த வேதனை எப்படி தாங்கிருக்கும்? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ராத்திரி மஷூரா, அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொருவரும் வந்து ஜனாசா தொழுவிக்கிறார்கள். நபிமார்கள் எங்கே மரணித்தார்களோ அங்கே அடக்கம் செய்யப்பட வேண்டும். நபிமார்களுடைய உடல் இந்த மண் சாப்பிடாது. புதன்கிழமை ராத்திரி ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், நான் வீட்டில் இருக்கிறேன், வால் சத்தம் கேட்கிறது, சவாலால் மண்ணை தோண்டுகிறார்கள். நான் நினைக்கிறேன் ரசூலுல்லாவை மண்ணுக்குள் வைக்கிறார்கள். திரும்பி வந்தார்கள் நடுநிசி, எனக்கு போக கிடைக்கவில்லை, போக முடியல, ரசூலுல்லாவை அடக்கம் செய்து விட்டு வந்தார்கள். நான் கேட்டேன், எப்படி அப்பா உங்கள் கைகளால் எடுத்து மண்ணை அவர் தலையில் போட முடிந்தது? அவரை எப்படி உங்களுக்கு புதைக்க முடிந்தது? இந்த உம்மத்திலே இந்த மகா பெரும் வேதனையான இந்த சம்பவத்தை இன்றைக்கும் எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் அந்த கவலையை சப்பி உழுங்கினார், அந்த பயத்தை சப்பி உழுங்கினார். எல்லோரும் சொன்னார்கள், உமர் பின் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், யாராவது அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் மார்கால் மார்கை வெட்டுவேன் என்று சொன்னார். மிம்பரிலே ஏறின அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், இன்ன முஹம்மதன் கதுமாத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். மன்கானே அபது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கதுமாத், யார் முஹம்மதை வணங்குகிறீர்களோ அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார். மன்கானே அபுதுல்லா, யார் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, உஹையுல்லா யமூத், அவன் என்றென்றும் நிலைத்து வாழ்வான், நிலைத்து நிற்பான், அவன் மரணம் அவனுக்கு மரணம் இல்லை. உமர் பின் கத்தாப் சொன்னார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார், ஒரு ஆயத்தை அபூபக்கர் ஓதி காட்டினார். என்ன ஆயத்து தெரியுமா? அவ் குத்தில நபியே, நீங்கள் மௌத்தாகினால் அல்லது உங்களுக்கு உங்களை அவர்கள் கொண்டால் இவர்கள் எல்லாம் வந்த வழியில் பார்த்து திரும்பி போய் விடுவார்களா என்ற ஆயத்தை ஓதி காட்டினார். அப்படி என்றால் நபி மரணிப்பார். இன்னகும் நபியே, நீங்கள் மரணிப்பீர்கள் என்ற அந்த ஆயத்து திருமலை குர்ஆனில் இருக்கிறது. உமர் அலிலான் சொல்கிறார், என் கையில் இருந்த வாள் சரசர என்று கீழே விழுந்தது, என் கால் அப்படியே நடுங்கியது. ரசூலுல்லா பிரிந்து விட்டார்கள் என்று அப்பொழுதுதான் நான் நம்பினேன். நான் நினைத்தேன் நாங்கள்லாம் மௌத்தாகின பிறகுதான் ரசூலுல்லா மௌத்தாகுவார்கள். அந்த வேதனை திருமறை குர்ஆன் அடக்கிறது. இந்த வேதனை நானும் நீங்களும் அந்த இடத்தில் இருந்தால், இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ரசூலுல்லாவை இழந்த வேதனை, அதைவிட ஒரு வேதனை உண்டா? அப்படி ஒரு வேதனையை சகித்துக் கொள்ளலாமா? அபூபக்கர் அவர்கள் என்ன எழும்பி பேசினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார், போய் முத்தம் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நெத்தியிலே முத்தம் கொடுத்து விட்டு சொன்னார்கள், திபுத்த ஹய்யவ மய்யிதா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே வாழுகிற நேரமும் மௌத்தாகிற நேரமும் நீங்கள் மனம் கமழறீர்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்ததுக்கு பிறகு அவர் மிக உறுதியோடு இருந்தார், மிக திடகாத்திரமாக இருந்தார். இந்த உலகத்தில் ஆகப்பெறும் கவலைகளையும் அவர்கள் அந்த மனதிலே போட்டு இறுக பிடித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், அதை விட வேற ஒரு இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை விட வேற இழப்பு இந்த சமுதாயத்துக்கு உண்டா? அதை தாங்க முடியும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வேற எதையும் தாங்கும் உள்ளத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பேசுற எனக்கு கேட்கிற உங்களுக்கு முசீபத்துகள் வந்தே தீரும், அது வராமல் இருக்காது. பிரச்சனைகள் வரும், வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில வேளை நானும் நீங்களும் தர்மம் கொடுத்திருப்போம், சில வேளை ராத்திரி சாப்பிடுவதற்கு கூட ஒன்றுமில்லாமல் அம்புட்டையும் கொடுத்து வைத்திருப்போம், அல்லாஹ்வை நம்பி கொடுத்திருப்போம். அப்படி கொடுப்பக்கூடியவர்களும் கொஞ்சம் தான் இருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக அந்த இரவு நீங்கள் சாப்பிடாது விட்டாலும், வெளி உலகத்துக்கு நீங்கள் சாப்பிடாவிட்டாலும் அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு உணவு தருவான். உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த பலமுறை நான் பேசிய ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுடைய சபையிலே ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார். மன் கானா யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யுக்ரிம் லைஃபஹு. யார் அல்லாஹ்வை மறுமையை நம்புகிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், யார் வீட்டிலேயுமே ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், அஹ்லு சுஃபாக்கள் முற்றவெளி தோழர்கள், உண்மையாக சொல்கிறேன், ஒரு ஈச்சப்பழத்தை பாதி பாதியாக பிரித்து சாப்பிட்டார்கள். இது கதையல்ல, கப்சா அல்ல, இது கதையல்ல, நெஜம். அவர்களுடைய பயிர்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் நிரப்பினான், தன்னுடைய அருளால் அவர்களை நிரப்பினான், பரக்கத்தால் நிரப்பினான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபைக்கு ஒரு விருந்தாளி வந்து விட்டார்கள். மதீனா நகரத்திலே ஓஹோ என்று பணம் இல்லை, விருந்தாளியை சங்கைப்படுத்துவதற்கு யாரிடமும் ஒன்றுமே இல்லை. அபு தல்ஹா சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் சங்கைப்படுத்துறேன். வீட்டுக்கு போன செய்தி உங்களுக்கு தெரியும், மனைவி உம்மு சுலைமை பத்தி உங்களுக்கு தெரியும். போனால் அபு தல்ஹா, பிள்ளைகளுடைய சாப்பாடு மட்டும் இருக்கிறது, ரெண்டு சின்ன பிள்ளைகள், அவர்களை தூங்க வைத்து விட்டார். அபு தல்ஹா உட்காருகிறார், லாம்பு பத்துகிறது, விருந்தாளி உட்கார்றார், சாப்பாடு எடுப்பது போன்று பாவனை செய்து அப்படியே விளக்கை அணைத்து விடுகிறார் அபு தல்ஹா. டோட்டல் இருட்டு, ஃபுல்லா இருட்டாச்சு, யாருக்குமே ஒன்றும் தெரியாது. அபு தல்ஹா அவர்கள் சாப்பிடுவது போன்று பாவனை செய்கிறார்கள். விருந்தாளி வயிறார சாப்பிடுகிறார், இருவர் சாப்பிட்டால் போதாது, அதனால் தான் ஒருவர் வயிறார சாப்பிடட்டுமே என்பதுக்காக விளக்கை அணைத்து சாப்பிடுவது போன்று பாவனை செய்து ராத்திரி முழுக்க பசியில இருந்து தூங்கிவிட்டு அதிகாலையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலுக்கு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சிரிக்கிறார், அபு தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும். அபு தல்ஹா, நேற்று இரவு நடந்தது எனக்கு தெரியும், நீ உணவு கொடுத்தது எனக்கு தெரியும். அவர்கள் உணவு கொடுப்பார்கள் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக வேண்டி. அவர்கள் தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை கேட்க மாட்டார்கள், ஜஸா கூலி கேட்க மாட்டார்கள், சுக்குர் தேங்க்ஸ் கேட்க மாட்டார்கள். இன்னமா நுத்யமுக்குல்லி வஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸா வலா சுக்குரா. அவர்கள் அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காகவே உணவு கொடுத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்தினான், அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து சொன்னார், அபு தல்ஹா ஃபில் ஜன்னா, அபு தல்ஹா சொர்க்கத்திலே. அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள். ஈச்சப்பழ 600 மரம் ஈச்சப்பழ தோட்டத்துக்கு சொந்தக்காரர். ஒரு ஆயத்து இறங்கி இருக்கிறது, யுக்ரில்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? ஓடி வருகிற நேரம் காஃபிர்கள் பேசுறார்கள், அபு தர்தா உங்க அல்லாஹ் பிச்சைக்காரனாமே, கடன் கேட்கிறானாமே, இதோ உங்க தூதர் சொல்கிறார், இதை விட கேவலம் உண்டா? ஓடி வருகிறார் அபு தர்தா, யா ரசூலல்லாஹ், இப்படியான ஒரு வார்த்தை, இப்படி ஒரு வாசகம் வந்ததா, இப்படி வகி இறங்கியதா, ரசூலல்லாஹ் ஓதி காட்டினார்கள், அல்லாஹ் கடன் கேட்கிறான். உடனே சொன்னார் அபு தர்தா அவர்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுக்கெல்லாம் அந்த கடன் ஏழை மக்களுக்கு கொடுக்க சொல்லித்தானே அல்லாஹ் சொல்கிறான், அதுதானே அந்த வார்த்தையின் அர்த்தம். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்லிவிட்டான், 600 பேரிச்ச மலத்தோடு அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ். வாக்குறுதி முடிந்து விட்டது. வீட்டுக்கு போகிறார், மதிலிலே காலை வைக்க பார்க்கிறார், அவருடைய மனசு சொல்லுது, அல்லாஹ்வுக்கு வக்ஃப் செய்து விட்டேன், அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டேன். கத்திரர் உம்மு தர்தா, யா உம்மு தர்தா, உம்மு தர்தா, ஓடி வந்து விடுங்கள், இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கொடுத்து விட்டேன், இந்த 600 பேரிச்ச மலத்தோட தோட்டத்தை கொடுத்து விட்டேன், எனக்கும் உங்களுக்கும் இங்கே இருப்பதற்கு அனுமதி இல்லை. அந்த பெண் எப்படி வருகிறார், பஹ் பஹ், என்ன நலவு, என்ன நலவு, என்ன வியாபாரம், என்ன வியாபாரம், மாஷா அல்லாஹ், வெற்றிகரமான வியாபாரம் என்று சந்தோஷமாக தோட்டத்திலிருந்து வெளியே வந்து அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா, அல்லாஹ்வுக்கு கொடுத்து விட்டீர்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அவர்களுடைய ஜனாசாக்கள் போகிற நேரம் இந்த உலகத்தில் கண்கள் கலங்கி பிரார்த்தனைகளோடு அது மக்பராக்கில் அடக்கம் செய்யப்பட்டது, கபர்களில் அடக்கம் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது வாழ வேண்டிய வாழ்க்கை. இன்றைக்கு ஐரோப்பா வாழ மறந்த ஒரு வாழ்க்கை. வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை சஹாபா பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் பேசி எனக்கும் கேட்ட உங்களுக்கும் அல்லாஹ் நிம்மதியை சந்தோஷத்தை சூழ வைப்பானாக.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் வெள்ளிக்கிழமை சிறப்பு ஒலிபரப்பு. தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல். நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வீட்டுக்குள் புகுந்த சினிமாவும் சீர்கேடும் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள்.
4: கேட்டராக மாறுகின்ற நிலைமை இன்றைக்கு ஒவ்வொரு முஸ்லிம் சகோதரிகளுடைய வீட்டிலும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அல்லாஹு தஆலா பாருங்க, அல் குர்ஆனில் அழகான ஒரு செய்தியை சொல்றான். யா அய்யுஹல் இஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். நிச்சயமாக சூதாட்டம் சாராயம் சைத்தானுக்கு குறிபாக்குதல் அம்பெறிந்து குறிபாக்குதல் இது எல்லாமே சைத்தானுடைய கெட்ட செயல்கள். ஃபஜித்தனி பூஹுல அல்லக்கும் துஃப்லிஹூன். அவைகளை நீங்கள் அது மாத்திரமல்ல வயசுத்தக்கும் அந்திக்கிறில்லா உங்களை அல்லாஹுடைய சிந்தனையிலிருந்து திசை திருப்பவும் வாணி சலாத்தி தொழுகையை விட்டும் பராக்காக்கவுமே சைத்தான் விரும்புகின்றான். இப்ப நீங்க யோசிங்க, ஒரு ஒரு சீசனுக்கு நம்ம எப்படி இருப்போம்னா வீட்டுல குர்ஆன் ஓதக்கூடியவங்களாக இருப்போம், ஒரு சீசனுக்கு தொழக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் அக்பர் என்றால் ஒதுவெடுத்துக் கொண்டு முசல்லாவில் நின்று அல்லாஹுவை வணங்கக்கூடிய தாய்மார்களாக இருப்போம். அது காலம் போக போக போக அதப்படியே விடுபட்டு விடுபட்டு விடுபட்டு தொழுகையும் விடுபட்டு குர்ஆன் ஓதுதலும் விடுபட்டு அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதுறது நின்று தொழுகிறது நின்று சைத்தானியத்தான சிந்தனைகள் அந்த வீட்டுக்குள் வருகிறது. எந்த வீட்டில தொழுகை இல்லையோ அந்த வீட்டில அல்லாஹ்வுடைய பரக்கத் இருக்காது. எந்த வீட்டில அல் குர்ஆன் ஓதப்படவில்லையோ சவுத்துர் ரஹ்மான் இறைவனுடைய சத்தங்கள் எந்த வீட்டில் ஒலிக்கவில்லையோ சவுத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய ஓசைகள் அந்த வீட்டுக்குள் எழுப்பப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். உங்களோட வீட்டை நீங்க யோசிங்க, எந்த வீடு சவுத்து ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சத்தத்தினால் நிரம்பி இருக்கிறதா சவுத்து ஷைத்தான் ஷைத்தானுடைய சத்தத்தின் ஊடாக நிரம்பி போய் இருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்த ஒரு சில நல்ல தாய்மார்களை தவிர பெரும்பாலானவர்களுடைய வீடு எப்படி தெரியுமா இருக்குது? இப்ப டிவி இல்ல வீட்டுல, இப்ப டிவி இல்ல ஹோல்ல இல்ல ரூம்ல இல்ல. இப்ப யூதர்கள் எப்படி பார்த்தாங்கடா இந்த முஸ்லீம்கள் வந்துகிட்டு ஒழுங்கா நம்ம போடுற நாடகத்தை எல்லாம் பாக்குறாங்கல்ல, ஏண்டா யாராவது ஒரு ஆள் வந்தா பார்க்க கிடைக்காது, யாராவது ஒரு ஆள் வந்தா ஓ பண்ணணும் அப்படித்தானே? ஒரு நல்லவர் ஒரு டீச்சர் அல்லது ஒரு ஒரு ஆளும் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கடா உடனே ரிமோட் எடுத்து நாங்க என்ன செய்கிறோம் டிவியை ஓ பண்றோம். யோசிங்க நீங்க, யாராவது ஒரு மௌலவி அல்லது தொழக்கூடிய ஒரு மனிதர் அல்லது மதிக்கக்கூடிய ஒரு மனிதர் நீங்க படம் பார்க்கிற போது நாடகம் பார்க்கிற போது வந்துட்டாங்கன்னா உடனே என்ன செய்றீங்க? ஓ பண்றீங்க. அல்லாஹ் அக்பர் அப்படி என்று வாங்கி கேட்கிற நேரம் ஓ பண்றீங்க, சவுண்ட குறைக்கிறீங்க, அதுக்கு பிறகு கூட்டுறீங்க, அவர் போனதுக்கு பிறகு போடுறீங்க. சாதாரணமா நீங்க மதிக்கக்கூடிய மனுஷரை கண்டு நம்ம பார்த்த நாடகத்தை நிப்பாட்டுவோம். ஆனா நம்மள படைத்த ரப்புல் ஆலமீன், நமக்கு வீடு தந்த ரப்புல் ஆலமீன், உணவு தந்த ரப்புல் ஆலமீன், உடை தந்த ரப்புல் ஆலமீன், பிள்ளைகளை தந்த ரப்புல் ஆலமீன், சொத்தை தந்த ரப்புல் ஆலமீன், சுகத்தை தந்த ரப்புல் ஆலமீன், நல்ல வாழ்க்கையை தந்த ரப்புல் ஆலமீன், அவனை மறந்து அவனை மதிக்காம நம்மளோட வீடுகள்ல என்ன செய்கிறோம்? இன்றைக்கு சைத்தானிய ஓசைகள் இன்றைக்கு எழுந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப யாருக்காகவன் இந்த உலகத்துல வாழ்றோம்? அல்லாஹ்வுக்காக வாழ்றோமா? மற்றவங்கட திருப்திக்காக வாழ்றோமா? அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நம்ம மனிதர்களுக்கு பயப்படுகிறோம், நல்லவர்களுக்கு பயப்படுகிறோம். ஆனா படைத்தவனை இந்த உலகத்தில் பயப்படாமல் கணக்கெடுக்காமல் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு வீடுகள்ல ஒரு காலம் தொலைக்காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப அதெல்லாம் இல்ல. எப்படி போயிச்சுண்டா, இன்றைக்கு போன்லயே எல்லாத்தையும் பாத்துடலாம். சக்தி வேணுமா, சிரச வேணுமா, என்ன வேணும் உங்களுக்கு, என்ன தேவையோ, நல்லது வேணுமா, கெட்டது வேணுமா, அத்துணையும் உங்களோட வீட்டுக்குள்ள தனிமையிலிருந்து அறைக்குள்ளிருந்து நீங்க மட்டும் கூட்டாக இன்னொருவரோடு சேர்ந்து கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக இன்றைக்கு அவ்வளவு மலிஞ்சிச்சு. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ள ஒரு டிவி தான் இருக்கு, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு டிவி வேலை செய்யும், இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு படம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு பேருண்டா அஞ்சு நாடகம் போகுது, இன்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ள அஞ்சு மியூசிக் போகுது. அன்றைக்கு ஒரு மியூசிக் தான் போயிச்சு, எல்லாரும் சேர்ந்து ஒன்றை தான் பாத்தீங்க, பாவம் தான் செஞ்சோம், ஒன்றை தான் செஞ்சோம், எல்லாரும் விரும்பினா பார்ப்பாங்க, விரும்பினா போயிடுவாங்க. இன்றைக்கு நாகரிகம் கூடி, இன்றைக்கு சைத்தானிய சிந்தனைகள் கூடி, இன்றைக்கு முஸ்லிம்களை வழிகெடுக்குகின்ற யூதர்களுடைய கலாச்சாரங்கள் வீட்டுக்குள் வந்து, இன்றைக்கு அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு பேரும் கெட்டு போகின்ற அளவுக்கு, அஞ்சு மியூசிக் தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு சினிமா தியேட்டர்கள் உருவாகின்ற அளவுக்கு, அஞ்சு ஆபாச வீடியோக்கள் பார்க்கின்ற அளவுக்கு, அஞ்சு விரசங்கட்ட வார்த்தைகள் பார்க்கின்ற அளவுக்கு நம்மளோட வீடு மாறி போயிருக்குது என்றால், கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே, அன்று கெட்டு போயிருந்ததை விடவும் இன்றைக்குத்தான் நம்மளோட வீடு அதிகமாக கெட்டு போயிருக்குது. மாப்பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை மாப்பிள்ளை பார்க்கிறாரு, பொண்டாட்டிக்கு பிடிச்ச நாடகத்தை பொண்டாட்டி பார்க்கிறான், பிள்ளைக்கு பிடிச்ச நாடகத்தை பிள்ளை பார்க்கிறான். இங்கிலீஷ்ல விருப்பம் உண்டா, இங்கிலீஷ்ல பார்க்கிறாங்க, சிங்களத்துல விருப்பம் உண்டா, சிங்களத்துல பார்க்கிறாங்க, தமிழ்ல விருப்பம் உண்டா, தமிழ்ல பார்க்கிறாங்க. எத்தனையோ அஞ்சு நேரம் தொழக்கூடியவர்கள் கூட தொடர் சீரியல்ல கவரப்பட்டு தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க, தூங்கக்குள்ள பார்த்துக்கிட்டு தூங்குறவங்களே இருக்கிறாங்க. அடே யோசிக்கணுமா இல்லையா, அடே தூங்குற நேரம் மௌத்தா பைத்தன் என்றால் அப்படின்னு கூட பயம் வராம, இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்கள் பல விதத்திலும் இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் என்ன செய்கின்றது, ஓடிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தொலைக்காட்சி, வானொலி, இப்ப டிவி ரேடியோ பெருசா இல்லை நம்ம வீட்டுல. முதல் ரேடியோ இருந்துச்சு, முஸ்லிம் நிகழ்ச்சி எல்லாம் போயிடுச்சு, இப்ப ரேடியோ எல்லாம் பழுதாயிடுச்சு, இப்ப ரேடியோ தேவையில்ல, அதுக்குதான் போன் இருக்குது, டிவி தேவையில்ல, அதுக்குதான் போன் இருக்குது, இன்டர்நெட், பொப் பாடல்கள், சஞ்சிகைகள், பிரசங்கட்ட வார்த்தைகள். இன்றைக்கு உம்மா வாப்பா புள்ள எல்லாம் சேர்ந்து பிரசங்கட்ட வார்த்தைகளை ஜோக் என்ற அடிப்படையில கேட்டுச்சிருக்கிறாங்க. அவன் காசிக்கு ஜோக் அடிக்கிறான், பிரசங்கட்ட வார்த்தையை பேசுகிறான், ஆபாசமான வார்த்தையை பேசுகிறான். அதை இன்னைக்கு உம்மாவும் வாப்பாவும் வயசு வந்த பிள்ளையும் வயது வராத பிள்ளையும் கல்யாணம் முடிச்ச பிள்ளையும் முடிச்சு மருமகளாக வந்தவர்களும் கூட்டா சேர்ந்து பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கு பாவமா தெரியல. இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, இதனுடைய விளைவு என்ன தெரியுமா, சர்வ சாதாரணமாக இன்றைக்கு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோகம் உருவாகிவிட்டது. சின்ன பிள்ளைகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்கின்ற நிலைமைகள் இன்னைக்கு முஸ்லிம் ஏரியாக்கள்ல முத்திச்சு. இப்ப கிட்டத்துல பாத்தீங்களா, நீங்க வீடியோ ஒன்று, ஒரு பொடியன் ஒரு பிள்ளைய கூட்டிட்டு ஓடிட்டான். அந்த பிள்ளை சொல்லுது, எங்கட உம்மாட விருப்பத்தோட தான் நான் வந்தேன்னு சொல்லுது. அவன் பேட்டி கொடுக்கிறான், எங்களை தேடாதங்க நீங்க, நாங்க ரெண்டு பேரும் துப்புரவா இருக்கிறோம், நீ செஞ்சதே ஹராம், நீ போனதே ஹராம், நீ இருக்கிறதே ஹராம், அவங்கள மாதிரி எவங்களும் துப்புரவா இருக்க மாட்டாங்க, நீ போனதே துப்புரவு இல்லாத வேலை, நீ ஹராத்தை செஞ்சா இஸ்காம போட்டுட்டு முஸ்லிம் என்ற பேரோடு எங்கேயோ உள்ள ஒரு பொங்குளை பிள்ளையும் எங்கேயோ உள்ள ஒரு ஆம்பளை பிடியனும் உம்மாட்ட சொல்லிட்டு புள்ள ஓடி போகுதாம், எங்களை தேடாதங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணாதங்க, தேடினீங்கண்டா, அநியாயமாக அரெஸ்ட் பண்ணினீங்கண்டா, எங்கட பொடிதான் உங்களுக்கு வரும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இன்றைக்கு முஸ்லிம் பிள்ளைகளும் முஸ்லிம் இளைஞர்களும் குடுவிக்கிறவர்களும் குடுக்கு அடிமையானவர்களும் குடிகாரர்களும் குடிகாரர்களை நேசிக்கக்கூடிய பெண்களும் இன்றைக்கு சமூகத்துல வளர்ந்திருக்கிறாங்க. அந்த காரணம் என்ன சொல்லுங்க? ஷௌத்து ஷைத்தான், சினிமாங்க. சினிமா இந்த சமூகத்துக்கு தந்த பெரிய ஒரு நஷ்டம் என்ன தெரியுமா, பாதிப்பு என்ன தெரியுமா? எப்படி ஓடி போறது, ஓடி போனா எப்படி தப்புறது, ஓடி போய் எப்படி கலியாணம் முடிக்கிறது, ஓடி போய் எப்படி வீடியோ போடுறது, ஓடி போய் எப்படி பாவம் செய்யறது, ஓடி போய் எப்படி மிரட்டுறது, ஓடி போய் எப்படி தப்பு செய்யறது, ஓடி போய் எந்த போலீஸ்ல நாங்க புகார் பண்றது, ஓடி போனா எங்க போய் பாதுகாப்பாக இருக்கலாம், இத்துணை ஹராத்தையும் இந்த சினிமா இன்றைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறது. எப்படி பாவம் செய்கிறது, எப்படி விபச்சாரம் செய்கிறது, எப்படி குடிக்கிறது, எப்படி ஆபாசமாக பேசுறது, இது அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. அத்துணையும் சொல்லித்தந்தது சினிமா. எங்க பார்த்தோம்? வீட்டில பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? குடும்பமாக இருந்து பார்த்தோம். என்ன நடந்துச்சு தெரியல. இன்றைக்கு பிள்ளை எவனோடு ஓடி போயிட்டால் பதறாங்க. எங்க இருந்துச்சு? ஷௌத்து ஷைத்தான், ஆடல் பாடல் நாடகம் தொடர் நாடகம் சினிமா இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நமக்கு விளங்குது இல்ல, நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நமக்கு விளங்காது. நம்மட புள்ள ஓடி போகாத வரைக்கும் நாம் செய்த தப்பும் தவறும் பாவமும் ஒரு காலமும் என்ன செய்யாது, நமக்கு விளங்காது. யாரோ ஒரு புள்ள ஓடி போகிற போது அது வளப்பு சரியில்லைன்னு சொல்றோம். நம்ம அதே வளப்பு சரி இல்லாம நம்ம போன்ல பார்த்துட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ரெண்டும் ஒன்றுதான், அது ஓடிச்சு இது ஓட போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இதனால வந்த பாதிப்பு என்ன தெரியுமா? கற்பழிப்பு நடக்கிறது, கற்பழிப்பு நடக்கிறது. தன்னேற்க சேர்ச்சைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தாயோ தந்தையோ இல்லாத குழந்தைகள் அதிகமாக இன்றைக்கு பெருக்கப்படுகிறது. கருக்கலைப்பு நடக்கிறது. இவ்வளவு மோசமான காரியங்களும் இன்றைக்கு இவ்வளவு சௌத்து ஷைத்தானின் ஊடாக இந்த சமூகத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துடாதே.
5: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் நியாஸ் சித்திக் சிராஜ் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலி.
6: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்டீர்கள்.
7: அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
5: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு. இந்த நிகழ்வானது இலக்கம் 12 கால் ஸ்ட்ராஷா பப்ளிங் என்னும் இடத்தில் நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள் சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஏற்பாட்டு குழுவினர். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முஸ்லிம் வானொலி நேயர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிலோன் மூர் ஃபெடரேஷன் வழங்குகின்ற விசேட மார்க்க சொற்பொழிவு 2025 இம்முறையும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு ஏற்பாடு செய்திருந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. சிலோன்மூர் ஃபெடரேஷனுடைய அழைப்பின் பேரில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குவதற்காக பிரான்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் பள்ளிவாசலுடைய AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் அபு நபீஸ் மிஷ்பாஹி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த மார்க்க சொற்பொழிவை நிகழ்த்துவதற்காக.
8: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையில நிறைய பொறுப்புகளை அல்லாஹுக்கு வழங்கி இருக்கின்றான். அந்த பொறுப்புக்கள் அதிலே ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற சந்ததிகள், குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய கரத்திலே அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். இந்த பொறுப்பை நாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்கப் போகின்றோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ இறை விசுவாசிகளே, லா தகூனுல்லாஹ வர்ரசூல, அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வ தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்திற்கும் நீங்கள் மோசடி செய்துவிட வேண்டாம். வாந்தும் தாலமூன், நீங்கள் தெரிந்திருந்தே மோசடி செய்துவிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த வசனத்தினுடைய வரிசையிலே அல்லாஹ் வஅலமு, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வஅவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய இந்த பொருள்கள், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள், காசு பணங்கள், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒரு சோதனை என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபித்னா, ஒரு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய ஒரு கூலி இருக்கின்றது என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா

இரண்டு ஆண்டுகள் கழிந்ததற்கு பின்னால் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்ன? குழந்தை. ஏதாவது ஒரு குழந்தை நமக்கு கிடைக்குமா? அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை நமக்கு பிறக்க வேண்டும். நாளை நம்முடைய பெயரை அந்த குழந்தை சொல்ல வேண்டும். நமக்கு பின்னால் அந்த குழந்தை நம்முடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நினைக்கின்றோம். ஆக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த குழந்தை செல்வத்தை பற்றி, குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஹபு லிமை யஷா இனாதா வ யஹபு லிமை யஷா உதுகூர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தை அல்லாஹ் அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஹபு லிமை யஷா உதுகூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை அல்லாஹ் ஹிபத்தாக அன்பளிப்பாக கொடுக்கின்றான். வயஜாலுகும் துக்குரானோ வைநாசா. சிலருக்கு அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஆண் குழந்தைகள் பெண் குழந்தையும் ரெண்டையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். சில பேருக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமலும் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஹிபா என்ற அந்த வார்த்தை. வேறு எந்த வார்த்தையும் அல்லாஹ் பயன்படுத்தலை. அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கின்றான் என்ற வார்த்தையெல்லாம் சொல்லலை. யஹபு ஹிபா, அன்பளிப்பு என்ற வார்த்தை அல்லாஹ் அங்கே உபயோகம் செய்திருக்கின்றான். ஆக அல்லாஹு ஜல்லஷானு தஆலா பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை அன்பளிப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஏன் கொடுத்திருக்கின்றான் என்றால் சோதனை செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இம்திஹான், இப்திலா, சோதனை செய்வதற்காக. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா அம்பாலுக்கும் வவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளும் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுக்கு சோதனை, உங்களுக்கு குழப்பம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் உங்களுக்கு சரியான ஒரு கூலி இருக்கின்றது, மேலான ஒரு கூலி இருக்கின்றது என்ற சிந்தனையை அல்லாஹ் அங்கே வழங்குகின்றான். திருக்குறானில் சூரத்து தஹ்ரீமில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களே, கு அம்ஃபுசக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் இப்போ குடும்பத்தை கொடுத்துட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்ததற்கு பின்னால் ஒரு குடும்பம் உருவாகிருச்சு, பிள்ளைகள் உருவாகி விட்டார்கள், அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லுகின்றான், கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரா, நரகத்திலிருந்து. ஏனென்றால் அதனுடைய எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நரகத்தில் எரியக்கூடிய அந்த எரிபொருள் கற்களும் மனிதர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே வானவர்கள் அங்கே இடத்திலே இருப்பார்கள். கடுமையான முறையிலே வேதனை செய்வதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வானவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றில் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். மனிதர்கள் அங்கே நரகத்தில் தள்ளணும்னா தள்ளிக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் ஏவியதை மட்டும்தான் சொல்லுவாங்க. லா யஸூன் அல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு ஏவிய ஒன்றுக்கு அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். வயஃஅலூன மா யுமரூன், எது ஏவப்பட்டதோ அதை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். மிகப்பெரிய எச்சரிக்கை அல்லாஹ் வழங்குகின்றான். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ மூமீன்களே, கு அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், வ அஹ்லீக்கும், உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நாரன், நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது. அப்துல்லாஹி பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி, நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நாம் எல்லாமே பொறுப்புதாரிகள்.

0: நம்மிடத்தில் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு ஜமாத் என்று இருந்தால், ஒரு ஊர் என்று இருந்தால், ஒரு சங்கம் என்று ஒன்று இருந்தால், அதற்கென உறுப்பினர்கள் இருந்தால், அதற்கென்ற நிர்வாகிகள் இருந்தால், அவர்களுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. வமஸ் ஊலுன் என்ற ஐயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய, நபி சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹதீஸில் தொடர்ந்து சொல்கிறாங்க, அல் இமாமு ராயின் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. ஒரு தலைவர், அவர் பொறுப்புதாரி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். அது ஒரு ஊருக்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு நாட்டிற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு சமுதாயத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கு தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சங்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும் சரி, எந்த தலைவராக இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு மறுமையில் விசாரணை செய்யப்படும் என்று பெருமானார் சொல்கின்றார்கள். அதே போலத்தான் ஆண்கள், குடும்பத் தலைவர், குடும்பத்தில் ஆண்கள், அவர்களும் பொறுப்புதாரி. ஃபி அஹ்லிஹி, அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயத்துக்கும் அவங்க தான் பொறுப்புதாரி. வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, அவருடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். குடும்பத்தில் தந்தை, அவர் ஒரு பொறுப்புதாரி. அதுபோல வல் மர்அத்து ரஇயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, குடும்பத்தில் உள்ள தாய், மனைவி, அந்த பெண்ணும் தன்னுடைய கணவனுடைய வீட்டிலே அவள் பொறுப்புதாரி. வஹிய மஸ்ஊலத்துன் அன் ரஇயத்திஹா, அவளுடைய பொறுப்பை பற்றி அவர் விசாரிக்கப்படுவார். வல் ஹாதிம், வேலைக்காரர், வேலை செய்யக்கூடிய நம்மளாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளும் பொறுப்போடு வேலை செய்யணும். ஃபீமாலி சையீதிஹி, அவருடைய எஜமானருடைய பொருளுக்கு அவர் பொறுப்புதாரி. ஒஹுவ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவார். இந்த பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக சொல்லி, அலா குல்லுக்கும் ராயின், அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒவ்வொரு பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரணை செய்யப்படுவீர்கள் என்ற செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த இடத்துல ஒரு அடியான் அல்லாஹுக்கு முன்னால் மறுமை நாளையிலே நிற்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அந்த அடியானிடத்திலே கேள்வி கேட்பான். மஸ்ஊல்னா என்ன? பதில் சொல்லியே ஆகணும். மறுமை நாளையிலே பதில் சொல்லாமல் யாருமே போக முடியாது. மறுமை நாளையில் ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் கேள்வி கேட்பான். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லணும். உன்னுடைய இளமையை எப்படி கழித்தாய்? உன்னுடைய பொருளாதாரத்தை எப்படி செலவழித்தாய்? நீ எந்த வழியில் சம்பாதித்தாய்? எந்த வழியில் செலவழித்தாய்? இதெல்லாம் எல்லாம் கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரு மனிதன் பதில் சொல்லாமல் அவன் அந்த இடத்தை விட்டு அகல முடியாது, அந்த இடத்தை விட்டு போக முடியாது. ஒரு அடியான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு மறுமை நாளையிலே அவன் பதில் சொல்லி ஆக வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கேள்வி கேட்பானா? யார்கிட்ட? தந்தையிட்ட கேள்வி கேட்பானா? அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள், முதல்ல தந்தையிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பானாம் தன்னுடைய குழந்தையை பற்றி. உனக்கு குழந்தையை நான் கொடுத்தனே, நீ அந்த குழந்தையை எப்படி வளர்த்தாய்? எப்படி அதுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுத்தாய் என்று தந்தையிடம் கேட்பானாம். மகனிடத்தில் கேட்பதற்கு முன்னால் முதல்ல தந்தையிடம் தான் அல்லாஹ் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், தந்தையிடம் முதல்ல கேட்பானாம், ரெண்டாவது தான் மகனிடத்தில் கேட்பான். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பிள்ளைகளுக்கு அல்லாஹ் வசிய செஞ்சிருக்கிறான். என்ன வசிய செஞ்சிருக்கான்? நீங்கள் பெற்றோர்களிடத்திலே நீங்கள் உபகாரத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவர்களுக்கு நல்லதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்
1: வசியத் செஞ்சிருக்கான். அதே போல பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வசியத்து வழங்கியிருக்கான். எப்படி என்றால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் பிள்ளைகளுக்கு சரியான தர்பியா நீங்கள் கொடுக்க வேண்டும், பயிற்சி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதபுகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பற்றி அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வசிய செய்திருக்கின்றான். திருக்குறான் நல்லா சொல்றான் பாருங்க, வவசைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. பொதுவாக மனிதனை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு நாம் வசிய செய்திருந்தோம், அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதற்காக வசிய செய்திருந்தோம். சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன். 70-80 வயதை தாண்டிய ஒரு தந்தை கண்ணீர் விட்டு அழுகின்றார். என்ன பிரச்சனை? இவருக்கு 3-4 பிள்ளைங்க. வயதான காலத்தில் அவருடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளை தந்தையை ஏமாற்றி எல்லா சொத்துக்களையும் எழுதி வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டார். இந்த தந்தை உலக மக்களுக்கு முன்னால், அந்த ஃபேஸ்புக்கிறது எல்லாரும் பார்க்கலாம், எங்கேயோ நடக்கிற செய்தி, அரசாங்கத்தில் போய் முறையிடுறார், என்னுடைய மகன் என்னை ஏமாற்றி விட்டான்.
2: நன்றி ஜசீம். நீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை இந்திய நேரம் சரியாக பகல் 12 மணி.
3: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
4: அனைத்து விதமான IT தீர்வுகளும் ஒரே இடத்தில்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: எந்த தந்தை இருப்பாரோ அந்த தந்தையினுடைய பிள்ளை ஒரு காலத்தில் தந்தையை வெளியில் விரட்டுவான், ஏன்னா அவன்கிட்ட மார்க்கம் இல்லை. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், யுசிக்கும் அல்லாஹு ஃபீ ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். ரெண்டு பேருக்கும் அல்லாஹ் வசிய செய்கிறான். பெற்றோர்களை பார்த்து சொல்கிறான், வவசைனல் இன்சான விவாலிதை, பிள்ளையை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரமாக நடக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களோடு நீங்கள் பணிவாக இருக்க வேண்டும். நிறைய வசனங்கள் குரானில் வருது, ரெண்டு மூணு இடத்துல வருது. வவசைனல் இன்சான விவாலிதை எஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குருஹா ஓ வதாத்துஹு குருஹா ஓ ஹம்லுஹு ஓ ஃபிசாலுஹு சலாசூன ஷஹ்ரா எல்லாம் சொல்கிறான்ல. பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்வதை நாம் வசிய செய்தோம், அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்தால், ரொம்ப சிரமப்பட்டு பெற்றெடுத்தாள், ரொம்ப சிரமப்பட்டு அவனை சுமந்தால் ஒம்பது மாதம் அந்த குழந்தைய வயிற்றில் சுமக்கிறது என்பது எவ்வளோ கஷ்டம். உடம்பில் எங்காவது ஒரு சின்ன கட்டி வந்தாலும் நம்மளால் தாங்க முடியாது. ஒரு தாய் தன்னுடைய கருவறையில் தன்னுடைய வயிற்றில் தொடர்ந்து அந்த சுமையான ஒரு குழந்தையை வயிற்றில் வச்சுக்கிட்டே போகிறது வர்றது நடக்கிறது எவ்வளவு சிரமம். அந்த சிரமத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான், குர்ஹா என்று சொல்லுகின்றான், நிர்பந்தத்தோடு சிரமத்தோடு அவள் சுமந்தாள். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா, அந்த பிள்ளையினுடைய தாய் கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தால், வவதாத்துஹு குருஹா, கஷ்டத்தோடு பெற்றெடுத்தால். குழந்தை பெற்றெடுக்கிறது என்பது அது ஒரு கஷ்டம், சுமக்கிறது ஒரு கஷ்டம், குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு கஷ்டம். பெற்றெடுப்பதற்கு முன்னால் குழந்தைக்கு பால் ஊட்டி அதை சரியான முறையிலே கொண்டு வந்து அதை வளர்ப்பதும் இன்னொரு கஷ்டம். இப்போ எல்லா கஷ்டத்தையும் என்ன தாய்மார்கள் தாங்கிக் கொள்ளுகின்றார்கள். பாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய இன்சியலை குழந்தைக்கு போட்டுக்கிறாங்க. தாம் பேருக்கு முன்னால் வரக்கூடிய அந்த பேர் தான் குழந்தையினுடைய பேருக்கு முன்னால் வரணும் அப்படிங்கிறாங்க. படுற கஷ்டமெல்லாம் தாய்மார்கள் படுற கஷ்டமெல்லாம் அவங்க படுறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்லுகின்றான், பெற்றோர்களுடைய அந்த கஷ்டம் இருக்குதே சரியான கஷ்டம், அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் தந்தையை இழந்து விட்டார்கள், பிறந்து கொஞ்ச நாளையில் தாயை இழந்தார்கள். அந்த தாய்க்காக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்பதற்காக கேட்குறாங்க, அல்லாஹ் அதற்கு அனுமதி கொடுக்கலை, ஏன்னா அவர்கள் காஃபிராகவே இறந்து விட்டாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, தாயினுடைய மன்னரையை நான் தரிசிக்கலாமா என்று அனுமதி கேட்குறாங்க. அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டது. தாயினுடைய மன்னரையில் நின்று அவர்கள் அழுததாக வரலாறு சொல்லுகின்றது. இப்போ தாய் தந்தை என்பவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள் என்பதை அந்த குழந்தைகள் புரிந்தால்தான் அவர்கள் நன்றியோடு இருப்பார்கள். அதான் அல்லாஹ் சொல்கிறான், தாய் தந்தையை பற்றி சொல்லும் வஹ்ஃபில் தஹுமா ஜனாஹதுல்லி மினர் ரஹ்மா, அந்த தாய் தந்தையிடத்தில் நீங்கள் ரஹமத்தோடு இரக்கத்தோடு அவர்களோடு ரொம்ப பணிவோடு இருங்கள். அல்லா சொல்கிறான் ரொம்ப இரக்கத்தோடு இருக்க சொல்கிறான். இன்றைக்கி உலகத்தில் நடக்கிறது நேர் மாற்றமாக இருக்குது, ஏன்னா அல்லாஹுடைய வசியத் அல்லாஹுடைய அந்த கட்டளையை மனிதன் ஏற்று நடப்பதில்லை. அல்லா சொல்கிறான்ல, வவசைனல் இன்சான பி வாலிதேஹி எஹ்சானா யுசிக்கும் அல்லாஹு ஃபி ஔலாதிக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு வசிய செய்கின்றான். அல்லாஹ் சொல்கின்றான், வகால வகூ அம்ஃபுஸக்கும் வஹலீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்திலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தில் இன்னொரு கருத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளணும். ஒரு குழந்தை பெற்றெடுத்த பிறகு அந்த குழந்தை தாய் தந்தைக்கு நோவினை செய்தால், தாய் தந்தைக்கு கஷ்டம் கொடுத்தால், அது பெரும்பாவத்தில் உள்ளது. உகூக்குல் வாலிதைன் வந்து பெரும்பாவம், கபாயிரு துனூப், சிறுக்கு அதாவது இணை வைத்தலுக்கு பின்னால், இஸ்ராக்கு பில்லாஹுக்கு பின்னால் ஒக்கூக்குள் வாலிதையின் பெற்றோர்களை நோவினை செய்வது என்பது மிகப்பெரிய பாவம். அது இப்போ அல்லாஹ் சொல்கிறான், கூ அம்ஃபுசக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றால் அல்லாஹ் என்ன வசிய செய்கிறான், அந்த வசியத்தை நாம் சிரமேற்று நடக்கணும். அல்லாஹ் பிள்ளைகளுக்கு வந்து தருவியாக கொடுக்க சொல்கிறான், பிள்ளைகளுக்கு அதவை சொல்லிக் கொடுக்க சொல்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதைத்தான் சொல்றாங்க, நீங்கள் பொறுப்புதாரி, உங்களுடைய குடும்பத்தினுடைய பொறுப்பை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். பெற்றோர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பா, உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி வளர்த்தாய் என்று. பிள்ளைகளிடத்தில் அல்லாஹ் கேட்பா, பெற்றோர்களிடத்தில் நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹ் கேட்பா. இப்போ ரெண்டு பேருக்குமே கேள்வி இருக்குது. அவள் இதற்கான அஸ்திவாரங்கள் என்ன, எப்படி இந்த குழந்தைகளை எப்படி நல்ல குழந்தைகளாக வளர்ப்பது. இன்றைக்கு நவீன காலத்தில் நாமெல்லாம் இருக்கிறோம், எந்த பிள்ளைகிட்டையும் ஃபோன் இல்லாத பிள்ளைகளே இல்லை, சின்ன பிள்ளைங்க கூட ஃபோன் கேட்குது, நவீன காலம். இப்போ இந்த காலத்தில் யாரும் வந்து பெற்றோர்கள் சொல்லக்கூடியதை காதால் கேட்பதோ செவி சாய்ப்பதோ இல்லை. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஃபோனோட தான் இருக்கிறாங்க. ரெண்டு தடவை மூணு தடவை கூப்பிட்டா தான், நாலாவது தடவை கூப்பிடும் போது தான் என்னான்னு கேட்குறாங்க. ஏன்னா எப்பொழுதுமே அந்த ஃபோனில் தான் இருக்கிறாங்க. நவீன காலம். இப்போ இந்த காலகட்டத்தில் அவர்களை எப்படி நாம் நம்முடைய பாதையிலே, மார்க்கத்தினுடைய பாதையிலே கொண்டு செல்வது, அதற்கான அஸ்திவாரங்கள் என்ன. ஒரு கட்டடம் கட்டணம் அப்படின்னா கட்டடத்துக்கு அஸ்திவாரம் இருக்கணும், கீழே அஸ்திவாரம் போட அந்த கட்டடம் நிற்கும். இப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு அஸ்திவாரம் என்ன என்பதை சில விஷயங்களை நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவதாக, அவர்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்வது. பிரார்த்தனைனா எப்போ பிரார்த்தனை செய்வது, பிறந்ததுக்கு பிறகு இல்லை, அவர்கள் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்த வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாட்ட கேட்கும் பொழுது, எல்லாம் எனக்கு நல்ல குழந்தையை கொடு, ஒரு சாலிகான குழந்தையை கொடு, என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை நல்ல குழந்தையாக வளர வேண்டும். அதனால்தான் சொல்லுகின்றார்கள் தாய்மார்கள், அந்த பிரசவ காலத்தில் அந்த குழந்தையை சுமக்கும் பொழுது அவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்களோ அதனுடைய பிரதிபலிப்பு அந்த குழந்தைக்கு வரும். ஒரு தாய் குரான் ஓதிக்கொண்டே இருந்தால் குழந்தைக்கு அந்த குரான் ஓதக்கூடிய அந்த பிரதிபலிப்பு வரும். ஒரு தாய் தொழுது கொண்டு திக்ர் செய்து கொண்டே இருந்தால் அந்த குழந்தைக்கும் அந்த பிரதிபலிப்பு வரும். சாலிகான குழந்தை எப்படி வரும், குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த தாய் எதையெல்லாம் நல்ல விஷயங்களை செய்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தையினுடைய அந்த பிரதிபலிப்பாயிரும். இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலும் இந்த குழந்தைக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் அந்த பிள்ளைகளுக்காக நாம் பிரார்த்தனை செய்யணும். ஒன்று, அந்த பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹதிஹி லி அஹ்ஸனில் அஹ்லாக், இறைவா இந்த குழந்தைக்கு நல்ல குணங்களை நீ வழிகாட்டு, ஹிதாயத்துக்காக துவா செய்யணும். அந்த குழந்தை யா அல்லாஹ், இந்த குழந்தையை சீர்திருத்தம் பண்ணு, இந்த குழந்தையை நல்ல வழியில் கொண்டு வா. அல்லாஹும் யா முக்கல்லிவல் குலூப் தப்பித் கல்பஹு அலா தீனிக்க, உள்ளங்களை புரட்டுபவனே இந்த குழந்தையை என்ன அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனின் பக்கம் கொண்டு வா. யா முசர்ரிஃப் அல் குலூப் சர்ரிஃப் கல்பஹு அலா தாஅதிக்க, உள்ளங்களை திருப்புபவனே அவனுடைய உள்ளத்தை உன்னுடைய தாஅத் உன்னுடைய வழிபாட்டின் பக்கம் திருப்பு என்று துஆ செய்யணும். ஏன் நம்ம பிரார்த்தனை செய்யணும் அப்படின்னா, அவர்கள் வாலிபமானதற்கு பின்னால் அவர்கள் சரியான நிலையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் பிறப்பதற்கு முன்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிறந்ததற்கு பின்னாலும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதோ அதற்கு உதாரணங்களை அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செஞ்சாங்க. எப்படி துஆ செஞ்சாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் ஸாலிஹீன், இறைவா எனக்கு நல்லோர்களில் உள்ள குழந்தையை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும். வயோதிக காலத்தில் குழந்தை பெற்றாங்க, தள்ளாத வயதில் குழந்தை பெறுவதற்கு, அவர்களுடைய மனைவிக்கு குழந்தை பெறுவதற்கு சாத்தியமா என்று கேள்விக்குறியாக உள்ள நேரத்தில் குழந்தைக்காக சுபச்செய்தி சொல்ல மலக்குமார்கள் வர்றாங்க. இப்போ இப்ராஹிம் அலை
0: நீங்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் லுகர் தொழுகைக்காக அதானொலிக்கின்ற நேரம் இது.
2: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம் அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதான் அஸ்திவாரம். குழந்தை வந்து உண்டாகுதுன்னா அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடுவதற்கு முன்னால் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனான்னு ஓதணும். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அல்லாஹும்ம ஜன்னிபினா வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசத்தனா, யா அல்லாஹ் எங்களையும் எங்களுக்கு எதனை ரிசுக்காக கொடுக்க போறியோ அதையும் ஷைத்தானை விட்டும் தூரமாக்கிவிடு என்று துஆ செய்வதோடு அவர்கள் இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ ஷைத்தானுடைய தீண்டுதல் அந்த குழந்தைக்கு இருக்காது. இப்போ குழந்தை பிறப்பதற்கு முன்னாலேயே அல்லாஹ்விடத்திலே அந்த பிரார்த்தனைகள் கேட்டு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உலகத்தில் வாழும். அதுதான் அஸ்திவாரம், பிரார்த்தனை. ரெண்டாவது, குழந்தைகள் பிறந்துருச்சு. பிறந்த குழந்தைகளோடு நாம் அவர்களுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக இருக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் நீதமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைகளுக்கு இடையில் நீதமாக இல்லாவிட்டால் அந்த சகோதரர்களுக்கு இடையில் சகோதரிகளுக்கு இடையில் அதாவத்து பகைமை வந்துடும். ஏன் அத்தா வந்து நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாரு, நம்மள்கிட்ட அன்பாக இருக்க மாட்டேங்கிறாரு, அவன்கிட்ட மட்டும் அன்பாக இருக்கிற தம்பிகிட்ட மட்டும் இருக்கிறாரு, அண்ணன்கிட்ட இல்லையே. ஒரு மிகப்பெரிய வரலாறு குரானில் இருக்குல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு. 12 சகோதரர்கள் யூசுஃபிடம் மட்டும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப குறிப்பாக ரொம்ப அன்பாக இருக்கிறத பார்த்தானே, அந்த சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து யூசுஃபை கொண்டு போய் கிணத்துல போட்டாங்க. ஏன்? தன்னுடைய தந்தை வந்து ரொம்ப யூசுஃப்ட்ட ரொம்ப இதாக இருக்கிறாங்க, நம்மள்கிட்டலாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விரோதம், அந்த பொறாமை. அந்த பொறாமை எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா ஒரு சகோதரனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை கொண்டு போயிருக்கு, கொண்டு போய் கிணத்துல கொண்டு போய் போட்டிருக்காங்க. அதனால் தான் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள். நீதம்ங்கிற வார்த்தை குர்ஆனில் நிறைய இடத்துல இருக்குது. கல்யாணம் பண்ணால் நீதமாக இருக்கணும், நல்லா சொல்கிறான்ல, வைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதத்தன்டு. கல்யாணம் பண்ணுறது ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு கல்யாணம் சாதாரணம் இல்லை, அது அதில் நீதம் இருக்கணும். நீதம் இல்லாவிட்டால் ஒன்று தான், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் நாலு பண்ணிக்கலாம், எங்களுக்கு சட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. பண்ணுறதுக்கு நீதம் இருக்கணும். ஒரு மனைவிக்கு இதுண்டா இன்னொரு மனைவிக்கு அது, ஒரு மனைவியோட ரெண்டு நாள் இருந்தால் இன்னொரு மனைவி ரெண்டு நாள் இருக்கணும், ஒரு மனைவிக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்தா இன்னொரு மனைவிக்கு அதே பொருளை வாங்கி கொடுக்கும், அப்படியே நீதமாக இருக்க முடியாது, நீதமாக இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான் வைன் ஹிப்தும் அல்லாஹ் தஅதிலு ஃபவாஹிதத்தன், உங்களால் நீதம் இரு நீதமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் பயந்தால் நீங்கள் ஒரு மனைவியோடு நீங்கள் இருக்க. அல்லாஹ் சொல்றான் அப்போ அந்த அதிலுங்கிற வார்த்தை இருக்குது, சரியான வார்த்தை அது. ஒருத்தர் ரெண்டு கல்யாணம் பண்ணிடுறாரு, ஒரு மனைவியோடு நல்லா, நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பண்ண கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு இப்போ கல்யாணம் பண்ண சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாரு, நல்லா இருக்கிறாரு, அதை விட்டுடுறாரு. மறுமையில் போகும் பொழுது இப்படி ஒரு பக்கம் தோல் சாய்ந்தவராக எழுப்பப்படுவார், ஒத்த பக்கம் இப்படி இப்போ போவார். அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க இந்த நாள் நீதம் இல்லாமல் நடந்திருக்காரு உலகத்தில் அப்படின்ட்டு. அப்போ நீதமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி, நீதமாக இல்லாவிட்டால் என்ன தண்டனை என்பதை பெருமானா சலாம் சொல்லியிருக்கிறாங்க. அல்லது உலகத்தில் கவனமாக இருக்க வேண்டும், விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. இப்போ அதில் என்கின்ற வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நீதமாக இருங்கள், நீதமாக இருந்தால்தான் அவர்களுக்கு இடையிலே அந்த முஹப்பத், அந்த பிரியம் அவர்களிடத்திலே ஏற்படும். அவர்களிடத்தில் எல்லாரும் என்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருப்பாங்க. நீதம் இல்லாட்டி அவன் என்ன பண்ண, பெற்றோர் சகோதரர்கள்லாம் அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுவாங்க. அதில் பெற்றோர்கள் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது, நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நுஃமான் இப்னு பஷீர் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தைக்கு ஒரு அன்பளிப்பை கொடுக்குறாங்க, ஒரே ஒரு பிள்ளைக்கு மட்டும் ஒரு அன்பளிப்பு, குறிப்பாக அன்பளிப்பு கொடுக்குறாங்க. இந்த செய்தியை அவர்களுடைய மனைவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு போகிறாங்க. நுஃமான் இப்னு பஷீர் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, தன்னுடைய தந்தைக்கு. அப்போ தலபத் உம்முஹு ஐ இஷ்ஹதா அலா தாலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாய் வந்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹி போகிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போகிறாங்க, போய் இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொல்லும் பொழுது ஃபலம்மா அத்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால லஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், எழுத்துப்பிள்ளை நினைக்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்த பொழுது அவங்க கேட்குறாங்க, அகுல்லு உலா அகுல்லு வலதிக்க நஹல் தஹு மித்லஹாதா, இந்த ஒரு இடத்துல வாலிதுன்னு எழுதி ஒரு இடத்துல வலதுன்னு எழுதியிருக்கு, ஒரு குழந்தையினே மோச்சுக்குவோம், ஒரே ஒரு பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அப்போ ரசூல்லா பின்னாடி உள்ள வார்த்தையை பார்த்தா, அகுல்லு வலதிக்க நஹல் தஹு மித்லஹாதா, உன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் இது போன்ற அன்பளிப்பு கொடுத்தாயான்னு கேட்குறாங்க ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபகாலலா, அவர் இல்லை அப்படிங்கிறார். ஃபகால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபத்தகுல்லாஹ வஅதிலு பைன அவுலாதிக்கும், இப்போ தான் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இடையிலே நீங்கள் நீதமாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை நாம் இங்கே சிந்தனை செய்து பார்க்கணும். இன்னொரு ரிவாயத்தில் முஸ்லீம் என்ற கிரந்தத்தில் வந்திருக்கு, அயசுருக்க ஐயகூனு இலைக்க ஃபில் பிர்ரி சவான், அயசுருக்க ஐயகூனு இலைக்க ஃபில் பிர்ரி சவா உன் கேட்குறாங்க, உபகாரம் செய்கின்ற விஷயத்தில் உனக்கு உபகாரம், பிள்ளைங்க உனக்கு உபகாரம் செய்யக்கூடிய விஷயத்தில் சமமாக இருக்க இருப்பதற்கு உனக்கு சந்தோஷமாக இருக்குமான்னு கேட்குறாங்க. எல்லா பிள்ளைங்களும் உனக்கு உபகாரம் செய்யணும் அப்படின்னு நீ விரும்புகிறாயான்னு கேட்குறாங்க. காலபலா அவர் ஆமாம் சொல்கிறார். சொல்லும் பொழுது ரசூலா சொல்கிறாங்க, அப்படிதான் நீ என்ன பண்ணணும், எல்லா பிள்ளைகளுக்கும் நீதமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நீதமாக பிள்ளைகளுக்கு மத்தியில் இருப்பதும், அந்த பிள்ளைகள் வருங்காலத்தில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் போட்டி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பிள்ளைகள் பெற்றோர்களை கவனிப்பாங்க, தனியாக ரோட்டில் விட்டுற மாட்டாங்க, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய அந்த விதம்தான். மூன்றாவதாக, பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும், அரவணைப்பாக இருக்கணும், இரக்கத்தோடு இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. இதுவும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் உள்ள அஸ்திவாரம் அன்பாக இருக்கணும். புகாரி முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்திருக்கு. அபு ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு அன்ஹுமா, ஹசன் இருக்காங்களா, அலி ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய மகனார் ஹசன், யார், ரசூலுல்லாஹுடைய பேரப்பிள்ளை, ஃபாத்திமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் ஹசன், ஹசனை வந்து முத்தமிடுறாங்க. இப்போ முத்தமிடக்கூடிய அந்த இடத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் என்கின்ற ஒரு தோழர் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அந்த தோழர் சொல்கிறாரு, இன்னலி அஷரத்தம் மினல் வலதி மா கப்பல்து மின்ஹும் அஹதா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் ஒருத்தரை கூட நான் முத்தம் கொடுத்ததில்லை அப்படிங்கிறார். என்ன நடக்குது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசனை முத்தமிடுறாங்க. முத்தமிடக்கூடிய நேரத்தில் அக்ரா இப்னு ஹாபிஸ்ங்கிற ஒரு தோழர் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த முத்தமிடக்கூடிய காட்சியை பார்க்குறாரு. பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்கிறாரு, எனக்கும் 10 பிள்ளைங்க இருக்குது, நான் யாரையுமே நான் முத்தமிட்டதில்லை என்று அவர் சொல்லும் பொழுது, ஃபநதர இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மல்லா இர்ஹமு லா யர்ஹம். அப்போ சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார். அல்லாஹ் திருக்குறானில் சொல்கிறான்ல, ஒரு துவா சொல்லி கொடுக்குறான்ல, ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு, என்னை சிறுபிராயத்தில் இவர்களை இரக்கம் காட்டி என்னை வளர்த்ததை போன்று. இப்போ பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை சரியான பிரார்த்தனை அது. ஏன்னா பிள்ளைகளை வந்து சிறு வயதில் பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல், எந்த வலியும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் பெற்றோர்கள் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க, இரக்கத்தோடு வளர்க்குறாங்க. அப்போ அந்த குழந்தை பின்னால் என்ன பண்ணுது, அந்த பெற்றோருக்காக துவா செய்யுது, ரப்பிர்ஹம் முகுமா கமா ரப்பயானி சகீரா, என்ன எப்படி சின்ன பிள்ளையில என்ன எப்படி இரக்கத்தோடு வளர்த்தாங்களோ அதுபோல் யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்ற பிரார்த்தனையை குர்ஆன் மூலமாக நாம் தெரிய முடிகின்றது. சொர்க்கத்தில் ஒரு பெற்றோர், ஒரு தந்தை அல்லது தாய் சொர்க்கத்தில் இருப்பாங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்குமா. அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட கேட்பாராம், யா அல்லாஹ், ஏன்னா உலகத்தில் அமல் செஞ்சால் தான் சொர்க்கத்தில், இறந்து போனதுக்கு பின்னால் அமல் முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, அவ்வளோதான், சொர்க்கத்துக்கு போகிறார், சொர்க்கத்தில் தரஜா உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் தரஜா உயர்ந்துக்கிட்டே இருக்குது. யாருலா எனக்கு எப்படி இது தரஜா, நான் ஒன்றுமே அமல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஒன்றுமே அமல் செய்யலை, எதுவுமே செய்யலையே, எனக்கு எப்படி இந்த தரஜா இந்த உயர்ந்து கொண்டே இருக்கின்றது என்று கேட்கும் பொழுது அல்லாஹு ஜல்லஷானகு தாலா சொல்லுவானாம், லிஸ்திஃபாரி வலதிக்க லக்க, உன்னுடைய குழந்தை உனக்காக பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருக்கின்றது. இப்போ எப்பொழுதெல்லாம் இந்த குழந்தை பெற்றோருக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றதோ, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அல்லது அல்லாஹும் மஃஃபிர் லஹு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அந்த பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தந்தைக்கோ தாய்க்கோ தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்போ அல்லாஹ் பதில் சொல்லுவான் அந்த மனிதரிடத்தில், ஓம் புள்ள உனக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கின்றான், உன்னுடைய பிள்ளை உனக்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான், எப்பொழுதெல்லாம் அவன் மன்னிப்பு கேட்குறானோ அப்பொழுதுதான் உன்னுடைய தரஜா உயர்ந்து கொண்டே இருக்கின்றது. சுபஹானது, எவ்வளோ பெரிய இது. அப்போ பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த குழந்தையை உருவாக்குவது நம்முடைய பொறுப்பு. அதான் ஆரம்பத்தில் சொல்ல, குல்லுக்கும் மஸ்ஊலுன் குல்லுக்கும் ராயின் ஒக்குள்ளுக்கும் மசூலுன் என்ற ஐயத்திகி, உங்கள் ஒவ்வொரு நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். அப்போ குழந்தையை உருவாக்குறது நம்முடைய வேலை தானே, நம்ம தானே சொல்லிக் கொடுக்கணும். இப்போ நம்ம சொல்லிக் கொடுத்தா தான் அந்த குழந்தை நமக்காக பிரார்த்தனை செய்வான். உம்முல் முஃமினீன் ஐஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வர்றார், வந்து கேட்குறாரு, துக்கப்பிலூன சிபியான, பிள்ளைகள்லாம் நீங்கள் முத்தம் கொடுப்பீங்களா? நல்லா கவனிக்க வேண்டும், பெற்றோர்கள் தாய்மார் நல்லா கவனிக்க வேண்டும், பிள்ளைகள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார்கள், அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிள்ளை தான் அது, அது பெரிய ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் நம்முடைய அரவணைப்பு, நம்முடைய அன்பு, நம்முடைய முத்தத்தை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். இப்போ இந்த தோழர் கேட்குறாரு, துக்கப்பிலு உன சிவியான பிள்ளைகளை நீங்கள் முத்தமிடுவீர்களா? ஃபமானு கப்பிலு, நாங்கள் முத்தமிட மாட்டோம், முத்தமெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படி சொல்கிறார். ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவ அம்லி குலக அன்னஸ அல்லாஹு மின் கல்பிக்க ரஹ்மா, ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்ததுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு கேட்குறாங்க. ஓ உள்ளத்திலிருந்து அல்லாஹ் இரக்கத்தை எடுத்துட்டான், அதுக்கு நான் பொறுப்பாளியாக மாட்டேன். அப்போ உன்னிடத்தில் இரக்கம் இல்லை, அதனால தான் நீ வந்து முத்தம் கொடுக்க மாட்டேன் என்கிறாய் என்று அந்த தோழரிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நமக்கு பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆக பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது பிள்ளைகளிடத்திலே உள்ளன்போடு இருக்க வேண்டும், அரவணைப்போடு இருக்க வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்போ தான் அந்த குழந்தை வந்து நமக்காக துவா செய்யும், ரப்பி ரஹ்மஹுமாக்கமா ரப்பே அணி சதைரா, சின்ன பிள்ளையில என்னை எப்படி எங்கள் அத்தா வளர்த்தார், எங்கள் அம்மா எப்படி வளர்த்தாங்க, அதுபோல யா அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டு. ஒவ்வொரு தொழுகையிலும் அவன் கேட்பான், துவா கேட்பான், கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அடுத்ததாக உபதேசம், பிள்ளைகளுக்கு அடிக்கடி உட்கார்ந்து பிள்ளைகளிடத்தில் உபதேசம் பண்ணணும், நல்ல செய்திகளை பிள்ளைகளிடத்திலே சொல்ல வேண்டும், நிறைய நசிகத்துகள் செய்யணும். பிள்ளைகளிடத்தில் சொல்லும் பொழுது மார்க்க விஷயங்களை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய கடமைகளை பற்றி சொல்லணும், இஸ்லாத்தினுடைய வாஜிபுகளை பற்றி சொல்லணும், ஹலால் ஹராமை பற்றி பேசணும், குற்றங்களை பற்றி சொல்லணும், இதெல்லாம் பிள்ளைகள்கிட்ட சொல்லணும். அல்லாஹ் சொல்கிறான், வவசாபிஹா இப்ராஹீம் பனீஹி வயாக்கூப் யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகும் உத்தீன் ஃபலா தமூதுன்ன இல்லா வான்தும் முஸ்லிமூன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அதே மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, யா பனிய என்னுடைய பிள்ளைகளை, இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகும் உத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஃபலா தமூதுன்ன இல்லா வான்தும் முஸ்லிமூன், நீங்கள் இறந்து போகும்போது முஸ்லீமாக தான் நீங்கள் மரணிக்கணும்னு சொல்லுவாங்க வசியத். இப்போ பிள்ளைகளை கூப்பிட்டு பிள்ளைகளிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லிக் கொடுப்பதும் அந்த பிள்ளைகளுடைய வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு அது ஒரு சான்றாக இருக்கும். லுக்மான் என்ற திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சூரா, லுக்மான் சூரா லுக்மான் சொல்லிட்டு ஒரு ஒரு ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி. லுக்மான் என்பவர் நபி அல்ல, ரசூல் அல்ல, அது ஒரு மனிதர், நல்ல மனிதர், சிறந்த மனிதர். அந்த மனிதரை பற்றி அல்லாஹு ஜல்லஷானு தாலா சொல்லும் பொழுது அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் பண்றாங்க, யா பனிய லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்கல துல்முன் அதீம், எனதருமை மகனே நீ வந்து இணை வச்சிராத, இணை வைக்கிறது மிகப்பெரிய பாவம் என்று சொல்றாங்க. அப்ப அவர்கள் அந்த லுக்மான், இந்த சூரா லுக்மான்ல வரக்கூடிய அந்த பார்த்தோம்னா அதில் வரும், யா புனைய அக்மி ஸ்வலாத்த வஅமுர் பில் மஅரூஃப் வன்ஹ அனில் முன்கர் வஸ்பிர் அலா மா அஸாபக், இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. எனதருமை மகனே நீ தொழு, நல்லதை ஏவு, கெட்டதை தடு, வரதில் கொஞ்சம் உனக்கு ஏற்பட்டதில் நீ பொறுமையாயிரு, இதெல்லாம் உபதேசங்கள். இந்த உபதேசங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு வருங்காலத்தில் என்றைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பார்ப்பான், எங்கள் அத்தா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, என்னுடைய அம்மா இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எங்கள் அத்தா வந்து இப்போ தான் எனக்கு விளங்குது. ஏன்னா சில பேருக்கு விளங்காது, அந்த வாலிப பருவத்தில் சொல்கிறது விளங்காது. அவர் தந்தையாகி அவர் பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது தான் தெரியும், ஆகா நம்மளுடைய வாப்பா இது மாதிரி தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ நமக்கு இப்போ தான் தெரியுதுன்னு சொல்லி அவருக்கு விளங்கும். இப்போ இதையெல்லாம் அவர்கள் உபதேசங்கள் அதிகமாக செய்து கொண்டிருப்பதும் அந்த பிள்ளைகளுடைய அந்த வருங்காலம் சிறந்ததாக இருப்பதற்கு ஒரு சான்றாக இருக்கும். அதுபோல் அவருடைய பொறுப்பு செய்ய வேண்டும் என்ற செய்தி. அதுபோல் இந்த வசியத்தில் ரொம்ப முக்கியமானது, உம்முர் அஹலக பிஸ்வலாத்தி வஸ்தவிர் அலைஹா, குடும்பத்துக்கு வந்து தொழுகையை ஏவ வேண்டும், தொழச்சொல்லி பிள்ளை மனைவி மக்கள் எல்லாம் தொழ வேண்டும் என்று அவர்களுக்கு வசிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். சுனன் அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முரு அவுலாதக்கும் பிஸ்வலாத்தி வகும் அபுனாவு சபாசினீன், உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தொழுகையை ஏவுங்கள், 7 வயசானாலும் தொழுகையை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். பயிற்சி 7 வயசில் சொல்ல ஆரம்பிச்சிருங்கிறான். பகுரி பூகம் அலையா வகும் அபுனாவு அஸ்ரீன், 10 வயசு வரும் பொழுது பிள்ளைங்களை அடிக்கணும் தொழுவைக்காக, தொழுவில்னா அடிக்கணும்னா வேகமாக அடிச்சிடறதில்ல, சும்மா லேசான முறையில். அப்போ 3 வருட இடைவெளி கொடுக்குறாங்க, 7 வயசுலேருந்து 10 வயசு வரைக்கும் அந்த பழக்க வழக்கத்தை கொண்டு வர்றதுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி பயானில் சொல்வதுண்டு, பெற்றோர்கள் அவர்கள் செல்லக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு பிள்ளைகளை நீங்கள் அழைத்து செல்லுங்கள். அவன் தொழுதாலும் பரவாயில்ல, தொழாவிட்டாலும் பரவாயில்ல, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பக்கத்தில் உட்கார வச்சுக்க. இது போன்ற சபைகளுக்கு வரும் பொழுதும் பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். ஏன் இது போன்ற சபைகளுக்கு ஏன் அழைச்சி வரணும் அப்படின்னா, இது போன்ற நல்ல சபைகள், இது மஸ்ஜித், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மஸ்ஜித், குர்ஆனை சொல்லப்படக்கூடிய மஸ்ஜித், முதாக்கரா செய்யக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து நான்கு விதமான சிறப்புகள் கிடைக்குது. என்ன நான்கு சிறப்பு என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக் கொண்டே இருக்கின்றது. ஹஷியத்துஹும் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்கிக்கிட்டே இருக்கு. நஸலத் அலைஹிம் சக்கீனா, அவர்களுக்கு அமைதி கிடைக்கின்றது, அமைதி இறங்குது இங்கே. வஹஃபத்துஹும் மலாயிகா, வானவர்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் இந்த சபையில். தனக்கு பக்கத்தில் உள்ள வானவர்களிடத்திலே இந்த சபையில் இருப்பவர்களை பற்றி அல்லாஹ் அங்கே நினைவு கூறுகின்றான். இப்ப இந்த நாலு சிறப்பு எங்க கிடைக்குது? இது போன்ற கல்வி சபைகள், இது போன்ற குர்ஆனை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய சபைகள், மார்க்கத்தை பற்றி பேசப்படக்கூடிய சபைகள், இந்த சபைகளில் தான் இந்த நாலு சிறப்பு கிடைக்குது. இந்த நாலு சிறப்பு நமக்கும் கிடைக்கணும், நம்முடைய மனைமார்களுக்கும் கிடைக்கணும், நம்முடைய பிள்ளைகளுக்கும் கிடைக்கணும். அதனால் தான் சொல்லப்படுகின்றது, நீங்கள் எந்த சபைக்கு, நல்ல சபைகளுக்கு செல்லும் பொழுது, இப்போ கல்யாண காட்சி அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோடு போகிறோம், எல்லாரும் போகிறோம். ஆனால் அதையெல்லாம் விட சிறந்த சபை இது மாதிரி கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய, மார்க்கத்தை பற்றி விளங்குவதற்காக வரக்கூடிய இந்த சபை ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பை தருகின்றது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். நான்கு விதமான சிறப்பு அதுக்கு சொல்கிறார். அதுபோல பிள்ளைகளுடைய அஸ்திவாரம், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் இது. நண்பர்கள் ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டத்தில், நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். நிறைய செய்திகள் பார்க்குறோம், ஆற்றுக்கு குளிக்க போகிறான், கிணத்துக்கு குளிக்க போகிறான், கடலுக்கு குளிக்க போகிறான்னு சொல்லிட்டு எவனை போய் ஏதாவது தள்ளி விட்டு வந்துடுறானுங்க, கடைசியில் பிணமாக தான் வெளியில் வருது. இப்போ நண்பர்கள், நண்பர்கள் சேரக்கூடிய நண்பர்கள், சில பேர் என்ன பண்ணுறான், நல்ல உயர்தரமான பைக் வாங்கி வச்சுக்கிறானுங்க, பைக் ரேஸ், மூணு பேர் நாலு பேர் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறாங்க, கடைசியில் பைக்கும் உடஞ்சி போய், பிள்ளைகளும் உடஞ்சி போய், சின்ன பண்ணாமல் போய், எல்லாமே ஜனாசாவை தான் தூக்கிட்டு வர்றாங்க. எல்லாம் பாதுகாக்கணும் நம்முடைய பிள்ளைகளை. இப்போ நண்பர்களை வந்து சரியான நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அழகான ஒரு ஹதீஸ் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. மசலுல் ஜலீசி சாலிஹ், நல்ல நண்பருடைய உதாரணம், வல் ஜலீசி சூயி, கெட்ட நண்பருடைய உதாரணம், கஹாமிலில் மிஸ்கி வ நாஃபிஹில் கீரி, கஸ்தூரியை வைத்திருப்பவனும் நெருப்ப நெருப்ப ஊதக்கூடியவன், அதாவது கொல்லன் நெருப்ப ஊதி தயார் பண்ண அதாவது இரும்புகளை தயார் பண்ணக்கூடியவன், இந்த ரெண்டு பேருக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, நல்ல நண்பன் கெட்ட நண்பனுக்கு. ஃபஹாமிலுல் மிஸ்க், அந்த வாசனை திரவியங்களை வைத்திருக்கக்கூடியவன், இம்மா ஐ யுஹ்தியக்க வ இம்மா அன் தபுத்தா அமின்ஹு, ஒன்று அவன் உனக்கு அந்த வாசனை திரவியத்தை உனக்கு கொடுப்பான், அல்லது அவனிடத்திலிருந்து நீ விலைக்கு வாங்குவாய், வைமா அண்ட் தஜித மின்ஹு ரீஹன் தொய்யிபா, அல்லது அந்த வாசனையாவது உனக்கு வந்து மூக்கில் வரும், அழகாக அந்த வாசனையை நுகர்ந்து கொள்வாய். நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க பாருங்க. நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன, வாசனை திரவியத்தை வைத்துக்கொள்ள, ஒரு அத்தர் வியாபாரின்னு வச்சுக்கோ, ஒரு சென்ட் விற்கிறோம்னு வச்சுக்கோ, சென்ட் ஒன்று உனக்கு ஒரு பாட்டு சென்ட் கொடுப்பார், அல்லது அவரிடத்திலிருந்து நீ வாசனையை நீ வாங்கி கொள்ளுவாய், அல்லது அந்த வாசனையாவது நீ நுகருவாய், வைமா அண்ட் தஜித மின்ஹு ரீஹன் தொய்யிபத்தன், ஒரு நல்ல ஒரு வாசனை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கெட்ட நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க, அந்த நெருப்பை இரும்பை உருக்கக்கூடிய அவனை கொல்லன், கொல்லனை உதாரணமாக சொல்கிறாங்க, இம்மா ஐ ஹரிக சியாபக்க, ஒன்று உன்னுடைய ஆடையை அவன் எரிச்சிருவான், பக்கத்தில் போய் இருந்து என்ன ஆகும், நெருப்பு பட்டு உன்னுடைய ட்ரெஸ்ஸு போயிடும், அல்லது வைமா அன் தஜித மின்ஹு ரீஹன் ஹபீசத்தன், அல்லது அவனிடத்திலிருந்து ஒரு கெட்ட வாசனையை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதுதான் நல்ல நண்பனுக்கு கெட்ட நண்பனுக்கு உதாரணம். இதைத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க, பிள்ளைகள் வந்து நண்பர்கள், நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்திலே தான் இருப்பான். இப்போ பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, பல்கலைக்கழகத்துக்கு போகிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைகள் தான் சேரக்கூடிய அந்த நண்பர்கள் தொழுகையாளி நண்பர்களாக இருந்தால் அந்த பிள்ளைகள் சேர்ந்து தொழுவும், தான் சேரக்கூடிய நண்பர்கள் வேறு விதமாக இருந்தார்கள், இந்த பிள்ளை என்ன பண்ண அதோடு போய் சேர்ந்துடும். அதுதான் ரசூலை சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல நறுமணம் வேணும், நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ போதைப் பொருள்கள்லாம் வந்துருச்சு, பிள்ளைகள்லாம் வீணாக போய்கிட்டு இருக்கிறாங்க. கல்லூரி பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிள்ளைகள் நாசமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. என்ன காரணம்? கூட நட்பு. இப்போ பிள்ளைகள் யாரிடத்தில் பழகிறாங்க, யாரோடு இருக்கின்றார்கள், எங்கே செல்லுகின்றார்கள் என்றதையும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டும். அதுதான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. குல்லுக்கும் ராயின், நீங்கள் பொறுப்புதாரிகள். வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். நம்ம போய் நாளைக்கு போய் நம்ம கையை தூக்கிட முடியாது, அல்லாட்ட போய் ஒன்றும் சொல்ல முடியாது. உனக்கு குழந்தைய நான் கொடுத்தேன், ஒரு அமானிதம் சொல்ல தகூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். பிள்ளைகள் வந்து ஒரு அபானிதம், பிள்ளைகள் ஒரு ஹிபா, ஒரு அன்பளிப்பு. இப்போ இந்த அன்பளிப்பை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் மர்ரு அலா தீனி கலீலிஹி ஃபல் யன்துர் அஹதுக்கும் மன் யுஹாலில், உங்கள் ஒருத்தர் யாரோடு சேருவது என்பதை அவர் சிந்தனை செய்து கொள்ளட்டும் அப்படிங்கிறார். இப்போ சேர்ந்து இருக்கிற ஒரு வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய கல்லூரியாக இருந்தாலும் சரி, நல்ல நண்பர்களோடு சேரும் பொழுது அவர் என்ன பண்ணுவார்? பள்ளியாசலுக்கு போகிற ஒருத்தரோடு பேசியிருந்தனா அவர் பள்ளிக்கு அழைச்சிட்டு வருவார். கடை வீதியில் உட்காந்துருக்கவரோடு பேசினா கடை வீதிக்கு தான் அழைச்சிட்டு போவார். அதுதான் உதாரணம். அப்போ பிள்ளைகளுக்கும் சரி நாமும் சரி நல்ல நண்பர்களை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இதையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுபோல் இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் முடிவுக்கு வர்றேன். முன்மாதிரியாக இருக்கணும் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். நிறைய பெற்றோர்கள் அப்படி செய்கிறதில்லை. குதுவாம்பாங்க, குதுவா அப்படின்னு சொல்லுவாங்க. முன்மாதிரி, முன்மாதிரினா என்ன அப்படின்னா, பிள்ளைகளுக்கு வந்து ஒழுங்கை சொல்லி கொடுக்கறது, பிள்ளைகளுக்கு தர்பியா செய்கிறது, இது வந்து பெற்றோர்களுக்கு கடமை. ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இவங்க செய்யாமல் இருக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்குவோம். இப்போ ஃபோன் இருக்குது, ஃபோனு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோன் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறோம். அவனை செய்ய வேணான்னு நம்ம செஞ்சுட்டு உட்காந்தோம்டா, அதான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்போ பிள்ளைக்கு ஒரு தடை செய்யும் பொழுது நாமும் நம்மை தடை செய்து கொள்ள வேண்டும். பெற்றோர் வந்து பிள்ளைக்கு வந்து பொதுவாக ஒரு வழிகாட்டியாக இருக்கணும், முன்மாதிரியாக இருக்கணும். அப்போ பிள்ளைகிட்ட மட்டும் சொல்லிட்டு நாம செய்யாமல் இருக்காது. இப்போ வந்து பிள்ளையை பார்க்குறான், ஒரு சகோ பெட் ஒரு தகப்பேன், எப்பா நீ சிகரெட்லாம் குடிக்காத அப்படின்னு சொல்கிறார் பிள்ளையை பார்த்து. இவர் சிகரெட் குடிச்சிட்டு இருப்பார், அப்போ எப்படி அவர் வந்து எடுத்துக்குவார்? அப்புறம் இவர் முதல்ல என்ன பண்ணணும், விடணும், விட்டுட்டு பிள்ளைக்கு சொல்லணும். நல்லா சொல்கிறான், லிமத்தை கூலுனா மாலா தஃபாலும், செய்யாத ஏன் சொல்கிறீங்கன்னு நல்லா சொல்கிறான். நீங்கள் செய்கிறத தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். இப்போ பிள்ளைக்கு மட்டும் ஒன்றை சொல்லிவிட்டு பெற்றோர் வந்து அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் அந்த பிள்ளை வந்து அதை எடுத்துக்காது. அதனால தான் சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு, முன்மாதிரியாக பெற்றோர்கள் திகழ வேண்டும், நல் நன்மையை ஏவ வேண்டும். அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதை செய்யணும், அதாவது நன்மையான காரியத்தை செய்யணும். அது மாதிரி தீமையை தடுக்கணும், பெற்றோர்களும் அந்த தீமையை தடுத்து விலகி இருக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு சரியான முன்மாதிரியாக அந்த பெற்றோர்கள் இருக்க முடியும் என்ற செய்தியை நம்ம இந்த நேரத்தில் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குறள் வசனம் சொல்கிறான், அத்தமுருனன்னாஸ பில் பிர்ரி வ தன்சௌன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப். அல்லாஹ் கேட்குறான், மக்களுக்கு நல்லதை நீங்கள் ஏவுகிறீர்களா, நீங்கள் உங்களை மறந்துட்டு அப்படின்னு நல்லா கேட்குறான். இப்போ தாவா பிரச்சாரம் பண்ணுறவங்க, மார்க்க பணி செய்யக்கூடியவர்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா, எந்த விஷயத்தை நாம் வந்து மக்களுக்கு சொல்கிறோமோ அந்த விஷயத்தை முதல்ல பணி செய்கிறவங்க அதை வந்து செயல்முறையில் கொண்டு வரணும், அதுக்கடுத்து தான் மற்றவங்களுக்கு சொல்லணும். முருகன்னாச பில்பிர், மக்களுக்கு பிற நன்மையை ஏவிட்டு ஓ தன்சவு நாம் ஃபுசக்கும், நம்மளை நாம் மறந்தோம் என்றால் அதை விட குற்றம் வேறு எந்த குற்றமும் இல்லை உலகத்தில். வாழ்த்தும் தத்துலுனால் கிதாப், கிதாபை நீங்கள் ஓதிக்கொண்டு என்று எல்லாம் அந்த குரான் வசனத்தில் கேட்குறான். அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் சரியான முறையில் சொல்லணும், அவர்களும் அதுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொல்லுவாங்க, ஒமா உரீது அன் முஹாலிஃபக்கும் இலாம அன்ஹாக்கும் அன்ஹு, எதையெல்லாம் உங்களுக்கு நான் தடுத்தேனோ அதன் பக்கம் நான் சொன்னதுக்கு மாற்றமாக நான் ஆட மாட்டேன். ஒமா உரீது அன்ஹா, உங்களுக்கு மாற்றம் செய்ய நான் விரும்ப மாட்டேன். இலாமா அன்ஹாக்கும் அன்ஹு, எதை நான் உங்களுக்கு தடுத்தனோ, இப்போ உங்களுக்கு நான் எதை தடுத்தனோ அதில் நான் எந்த மாற்றமும் செய்ய மாட்டேன், நான் என்னையும் தடுத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை அவர்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும், பிள்ளைகளும் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், பிள்ளைகளோடு அன்போடும் அரவணைப்போடும் இரக்கத்தோடும் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அன்பளிப்புகள் கொடுக்கும் பொழுது சமமான முறையில் கொடுக்க வேண்டும், இன்னும் சொத்து பங்கீடு செய்தாலும் சமமாக செய்யணும், பிள்ளைகளுக்கு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளோடு நீதமாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு முக்கியமாக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கேன். பிள்ளை கட்டுப்பட மாட்டேங்கிறான், செயல்பட மாட்டேங்கிறான், கேட்க மாட்டேங்கிறான். ஒரே ஒரு ஆயுதம் என்ன? துவா தான். ஏன்னா தந்தை தாய் செய்யக்கூடிய துவா உடனே அங்கீகரிக்கப்படும். பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா, அந்த பிரார்த்தனைகளை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய துணைவியர்கள் மூலமும் நம்முடைய சந்ததிகள் மூலமும் நமக்கு அல்லாஹ் கண்குளிர்ச்சியை தர வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களுக்கு தலைவராக அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்ற இந்த பிரார்த்தனையோடு எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அனில்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் விஹம்தி சுப்ஹானகல்லாஹும்ம விஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக்க.
3: இதுவரை நேர்மும் விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இந்த விசேட மார்க்க சொற்பொழிவானது இலக்கம் 12 கால் ஸ்ட்ராஷா புப்ளிங்கன் என்ற நகரில் அமைந்திருந்த பள்ளிவாசலிலிருந்து நேரடியாக முஸ்லிம் வானொலியில் அஞ்சல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, குறிப்பாக விசேடமாக எங்களுடைய அழைப்பின் பேரில் பிரான்சிலிருந்து வருகை தந்திருந்த பிரான்ஸ் மஸ்ஜிதுல் இமாம் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் கண்ணியத்துக்குரிய மௌலவி அஷேக் பசீர் அபு நஃபீஸ் மிஸ்பாஹி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து கொண்டு, இந்த நிகழ்வுக்கு உறுதுணையாக இருந்த CMF உடைய அனைத்து அங்கத்தவர்களுக்கும், குறிப்பாக சகோதரர் ஃபைசல் மௌலவி மற்றும் தொழில்நுட்பத்தில் என்னோடு உதவிகள் செய்திருந்த சகோதரர் மிஸ்ரின் மற்றும் ஸ்டார் எஃப்எம் மற்றும் முஸ்லீம் வானொலியுடைய ஜெர்மன் விரிவாக்கல் பிரிவைச் சேர்ந்த சகோதரர் அஸ்லமுக்கும் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இனிய சலாம் கூறி விடைபெற்று செல்லும் நான் என்று அன்புடன் ஈஎல் நௌஃபர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.
6: சிலோன் மூர் ஃபெடரேஷன் ஜெர்மனி வழங்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு 2025.
3: பிரான்ஸ் AMVSM பள்ளிவாசலுடைய பிரதம பேசிமாம் மௌலவி அஷேக் பஷீர் அபு நஃபீஸ் மிஷ்மாஹி அவர்கள் கலந்து சிறப்பிக்கும் விசேட மார்க்க சொற்பொழிவு.
7: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
8: மிசருக்குள்ள போகக்குள்ள மிசரு நாட்டை, அன்பான தாய்மார்களே, மிசரு நாட்டுக்குள்ள போகக்குள்ள கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க. ஹஜ்ரத் சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பாக்தாத்தில் இருந்து இராக்கில் இருந்து மிசருக்குள்ள குடிபுகுறாங்க, போய் சேர போறாங்க. அங்க போகக்குள்ள அந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னன் ஒரே பெண் ராசி உடையவன், அவனுக்கு பெண்கள் வேணும், அவனுக்கு ஒரு செய்தி பைத்து சேருது. இப்படித்தான் இராக்குடைய பெண் ஒன்று இங்க வந்திருக்கிறா என்று சொல்லி ஒரு வகையான ஆச்சரியம் அவனுக்கு ஏற்படு, அவனுக்கு செய்தி கேள்விப்படுகிறது. அப்ப அவன் சொன்னான், அவன் சொன்னான், அந்த பெண்ணை இங்க கூட்டிக் கொண்டு வா, என்னிடத்துல கூட்டிக் கொண்டு வா, அவளுடைய கணவனை கொலை செய்து விடு, கணவன் கொலை செய்யப்பட வேண்டும், கணவனை கொலை செய்து விட்டு மனைவியை கூட்டிக் கொண்டு வாங்கோடு ஆர்டர் போட்டாரு. படை வந்து கேட்டாங்க, நீங்க யார் என்று சொல்லி. அப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் இவருடைய கணவன் அல்ல, இது ஏண்ட சகோதரி, நான் அவருடைய சகோதரன் என்று சொல்லி அந்த நிலைமையை சமாளிச்சாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, காதுல சொன்னாங்க, அந்த ஹாஜ சாராவுடைய காதுல சொன்னாங்க, சாரா, நான் ஏன் தெரியுமா இப்படி சொன்னேன், இந்த பூமிக்கு மேல நானும் நீனும் மட்டும்தான் இஸ்லாத்தில் இப்ப இருக்கிறோம், அதனால நீ ஏண்ட சகோதரி, நான் உண்ட சகோதரன் சொன்னாங்க. இந்த மூணு பொய் பேசுறாங்க. இது பொய் அல்ல, இது தக்கியா, இது பொய் அல்ல, இது உண்மைய மறைச்சி வேறொன்ற சொல்றாங்க. இதுக்கு பல வகையான அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பைத்து புகாரியை பரட்டி படிச்சு பாருங்க. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது, இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது.

சொல்றாள். அவ சொல்றா, அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் நான் உன்னை கொண்டு விசுவாசம் கொண்டிருக்கிறேன், உன்னுடைய ரசூலை நம்பி இருக்கிறேன், இவ்வளவு காலமும் என்னுடைய கற்பை என்னுடைய உடம்பை என்னுடைய கணவன் அல்லாத யாருக்குமே நான் கொடுக்கவில்லை, பாதுகாத்து வந்தேன், யா அல்லாஹ் இவனை விட்டு என்ன பாதுகாப்பாயாக என்று அவளுடைய உள்ளத்தால துவா செய்கிறாள், உள்ளத்தால கேட்கிறாள். அன்பான சகோதரியே, உன்னுடைய வாயாலையும் இந்த துவா வரலாம், உன்னுடைய உள்ளத்தாலையும் இந்த துவா எழும்பலாம். அந்த துவா கேட்கப்படுகிறது, அந்த துவாவை கேட்டு முடியல, அவன் ரெண்டு கையும் அப்படியே சொத்தி ஆகிவிட்டது. அம்மன் அஸ்அஸ புன்யானஹு அலா தக்வா மின் அல்லாஹ், தக்வாவின் மீது தன்னுடைய ஃபவுண்டேஷனை போட்டுக்கொண்டாங்க. எதிரி முன்னுக்கு வாராரு, ஆயுதங்கள் தேவல்ல, வெப்பன்ஸ் தேவல்ல. அம்மை யுஜீபுல் முத்தர் இதா தா சொல்றா, ஆமன்து பில்லாஹி ஆமன்து பிக வ பி ரசூலிக வ ஹஸ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஜௌஜி. சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ் என்னுடைய மானத்தை, என்னுடைய கற்பை, என்னுடைய மறைக்கப்பட வேண்டிய பகுதியை என்னுடைய கணவனுக்கு அல்லாம யாருக்குமே நான் காட்டியதில்லை, இதை மறைத்து வைத்திருக்கிறேன், யா அல்லாஹ் என்ன பாதுகாப்பாயாக, இந்த அநியாயக்காரனுடைய அநியாயத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்று துவா கேட்டுகிறாள். துவா கேட்டதுதான் தாமதம், அவனுடைய கை சொத்தி ஆகிவிட்டது. இது நடந்து முடிஞ்சா அவனுக்கு கொண்டும் சிட்டாகல்ல, மூணு முறை கிட்டவாகிறான், மூணு முறை துவா செஞ்சாங்க, மூணு முறையும் கை சொத்தியாகி விட்டதே. மூணாவது முறை சொன்னான், நீங்க என்ன கொண்டேத்தது மனிதனுக்கு பக்கத்தில் அல்ல, ஒரு ஷேத்தானுக்கு பக்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க, இந்த ஷேத்தான் அனுப்பிவிடுங்கோ என்று சொல்லி அனுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெரிய ஹதியாக்களை கொடுத்து நீ பத்திரமா பெய்து வா உமாண்டு அந்த பெண் அனுப்பி வச்சுட்டான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சு. அதே புகாரி ஷரீஃபில் இன்னும் ஒன்று இருக்கிறது, நாளை கயாமத்துடைய நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நாங்கள் எல்லாரும் சந்திப்போம். அல்லாஹ் எங்களை அனைவருக்கும் அரசுடைய நிழல் இடம் தருவானாக. நாங்கள் எல்லாரும் சந்திப்போம், எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, எல்லா நபிமாரும் இருப்பாங்க, எல்லாருக்கும் பிரத்யேகமான ஹதீஸ், பிரபல்யமான ஹதீஸ். இப்ராஹிம் அலைஹிஸ் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவதிப்படுறாங்க. ونفخ بالصور فاذا هم من الاجداث الى ربهم ينسلون قالوا يا ويلنا من بعثنا من مرقدنا هذا ونفخ بالصور فصعق من في السماوات ومن في الارض ثم نفخ فيه اخرى فاذا هم قيام ينظرون واشرقت الارض بنور الله. قران لشلهران சூருதப்படும், எல்லாரும் எழும்புவாங்க, மேல போவாங்க, இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. வம்தாசுல் யௌம ஐயுல் முஜ்ரிமூன், இதெல்லாம் நடக்கத்தான் போகுது. கஷ்டப்படுறாங்க மக்கள், கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படவில்லை இன்னும். மக்கள் போறாங்க, ஒவ்வொரு நபீட்டையும் போறாங்க. ஒரு கட்டத்தில் வருவாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல, இப்ராஹிம்ட வந்து சொல்லுவாங்க, இப்ராஹிமே நீங்க யாரு தெரியுமா, நீங்க அல்லாவுக்கு ரொம்ப விருப்பமானவர் அல்லவா, நீங்க அல்லாஹுடைய நபி அல்லவா, அல்லாஹ் உங்களை நெருப்புல போட்டும், மக்கள் உங்களை நெருப்புல போட்டும், நெருப்பு உங்களை பத்தல்ல தின்னல்லையா, நீங்க இப்படிப்பட்ட ஒரு மனிதர் தானே, அல்லாஹிடத்துல சிபாரிசு செய்யுங்களேன், அல்லாஹிடத்துல பேசுங்களேன், அல்லாஹிடத்துல கொஞ்சம் பேச்சு சொல்லுங்களேன், கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லி என்று மக்கள் போய் சொன்ன சந்தர்ப்பத்தில், சொல்லக்கூடிய கட்டத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், நான் உலகத்தில் மூணு பொய் பேசியிருக்கிறேன், இன்றைய நாள் என்ற அல்லாஹ் என்னோட கோபித்துக் கொண்டிருக்கிறான், இந்த மூணு பொய்யப்பத்தையும் நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், எனக்கு அல்லாஹுடைய முகத்தை பார்த்து எதையும் சொல்ல முடியாது, என்னை மன்னித்துக் கொள்ளுங்க சொல்லிடுவாங்க. வாழ்க்கையில சென்ற மூணு பொய்ய, அது பொய் அல்ல, அதனுடைய வெளித்தோட்டம் பொய்யாக இருந்தாலும் அது தகியா, அதோட திரால் எடுத்து காட்டினாங்க. ஆனா சொல்றாங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த மூணு பொய்ய நான் சொன்னதின் காரணமாக இன்றைக்கு எனக்கு அல்லாட்ட பேச்சு சிபாரிசு செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தி இல்லை, என்ன விட்டுடுங்கோன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட நபி அப்படி சொல்லுவதாக இருந்தால் ஏண்ட உங்களோட ஹாலாத் என்ன, ஏண்ட உங்களோட பொய் என்ன, வர்த்தக நடவடிக்கைகள்ல

0: வாக்கு மீறல்கள், அமானிடத்தில் மோசடிகள், சுபஹானல்லாஹ். என்ன சொல்லுவது? வர்த்தகம் இஸ்லாமியப்படுத்தப்பட வேண்டும், வர்த்தகத்தில் உண்மைகள் சொல்லப்பட வேண்டும், வர்த்தகத்தில் அமானிடம் பேசப்பட வேண்டும், வர்த்தகத்தில் மாறுபாடுகள் செய்யப்படக்கூடாது, நம்பிக்கை துரோகம் செய்யப்படக்கூடாது. ஹலாலைத்தான் சாப்பிட வேண்டும், ஹலாலைத்தான் உண்ண வேண்டும். நாங்கள் எங்களை ஹலாலுக்கு அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும், ஹலாலுக்கு நாங்கள் எங்களை அடிமையாக்கிக் கொள்ள வேண்டும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்களும் யோசிக்க வேண்டும். இந்த கணவன் இது உங்களோட கடமை. நான் சொல்லக்கூடிய எல்லாம் கடமைகள்.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
2: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் தொடர்ந்தும் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் கோவை எஸ் அயூப் அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلَّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلَّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلَّ ضَلَالَةٍ فِي النَّارِ. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் வித்தியத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு வித்தியத்தான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க ஒரு அவையில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவு செய்து நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹுனுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நம்முடைய மார்க்க கல்வியை வளர்த்திக் கொள்வதற்காக அறிந்து கொண்ட மார்க்க விஷயங்களின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவாக நாம் எல்லாம் இந்த உலக வாழ்விலே நடைமுறைப்படுத்தி அதன் கூலியை அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் நிறைவாக நீங்களும் நானும் பெற வேண்டும். இந்த சபையை பொறுத்தவரையில் நேற்று காலையிலிருந்து எனக்கு முன்னால் அன்பர் ஹாசிக் அவர்கள் உரை நிகழ்த்துகிற வரை ஒவ்வொரு தலைப்புகளில் மிகுந்த சிரமம் மேற்கொண்டு பல நாட்கள் தொகுத்து வழங்கிய தொகுத்து அவர்கள் படித்த சம்பவங்களை இங்கே நமக்கு வழங்கியுள்ளார்கள். கூர்ந்து கவனித்தவருக்கு நிறைய படிப்பினைக்குரிய சம்பவங்கள் ஒவ்வொரு அழைப்பாளர்கள் தாயிகளுடைய பேச்சுகளிலும் இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியை போல. அதான உதாரணம். இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
2: தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக கடல் கடந்து வாழ்கின்ற எமது உறவுகள் இப்போது ஜெர்மன் நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஒவ்வொரு மாதாந்தமும் மாதாந்த எஜிதிமாவுடைய சிறப்பு மார்க்க சொற்பொழிவினை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அல் ஹாஃபில் எஸ் எம் யாசிர் அவர்கள்.
1: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுட்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم

الصبر وإلى ربك فارغب. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لقد أوذيت في الله وما يؤذى أحد وأخفت في الله وما يخاف أحد. صدق رسول الله صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த சீராவை படிப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு ஆக முக்கியம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்கள், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயரை எத்தனை ஆயிரம் தடவை சொன்னாலும் அவர்கள் சலிக்க மாட்டார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்புடையவர்களுக்கும் அன்பில்லாதவர்களுக்கும் இடையில் வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் இருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை தேடி அந்த காலம் பெண்கள், சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வயோதிகர்கள் எல்லோருமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னாலே இருந்து கொண்டிருந்தார்கள். நாமெல்லாம் யோசிப்பதை விட கொஞ்சம் தூரம் யோசித்தார்கள் சஹாபாக்களுடைய சிறு பிள்ளைகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே டாய்லெட்டிலே இருக்கிறார்கள். கஅப் ரழியல்லாஹு அன்ஹு அல்லது ரபீஆ ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சிறுநீர் சுத்தம் செய்வதற்கு தண்ணீர் கொண்டு போய் வைக்கிறார். தஹஜ்ஜத்துடைய நேரம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வந்த பொழுது கேட்டார்கள், யார் தண்ணீர் வைத்தது? பிள்ளை முன்னால் நின்றார், யா ரசூலல்லாஹ், நான் தான் தண்ணீர் வைத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பிள்ளையை பார்த்து கேட்டார்கள், மகனே, உனக்கு என்ன விருப்பமோ கேள், நான் தருகிறேன். அந்த பிள்ளை சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருந்தது, எவ்வாறு நான் உலகத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ்கிறேனோ இதே போன்று ஆகரத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருந்த பிள்ளை உடனே சொன்னது, யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் யா ரசூலல்லாஹ், அதற்காக துவா செய்யுங்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்தஸ்து அந்த பிள்ளைக்கு தெரியும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு மேலுள்ள சொர்க்கம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம் ஜன்னத்துல் அதனை விட உயர்ந்த சொர்க்கம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொர்க்கத்துடைய பெயர் தான் வசீலா. என்ன பெயர்? வசீலா. வாங்குதுவாட ஓதுறமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி சொர்க்கத்தை குடியல்லா. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ்வை நேரடியாக பார்த்து கொண்டே இருப்பார். அந்த பிள்ளை கேட்ட விடயம், யா ரசூலல்லாஹ், அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதில் சொல்லுவார்? அவர்தானே கேட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை பார்த்து சொன்னார்கள், ஃபஇன்னி அலா நஃப்ஸிக பிகத்ரதி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்து எனக்கு நீ உதவி செய், அந்த இடத்துக்கு உன்னை நான் எடுக்கிறேன். கணியத்துக்குரிய சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான அன்பு நமக்கிருந்தால் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் தேடுவோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் மஹப்பத் வைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத் கிடைத்தால் அந்த மனிதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய
ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பின்பற்றுவார். சகோதரர்களே, அது அன்பை பொறுத்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை பொறுத்து இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழலாம். எவ்வளோ அன்பு வைக்கிறோமோ, எவ்வளோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நேசிக்கின்றோமோ, அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை நேசிப்பார்கள். அல்லாமா இக்பால் பாகிஸ்தானிலே பிறந்தவர், ஹஜ் செய்ய கிடைக்கவில்லை, ஆனால் கவிதையிலே அழுவார், சொல்லுவார், மதீனாவுடைய மண்ணில் புரள வேண்டும், மதீனாவுடைய மண்ணும் எனக்கு பெருமதிதான். மதீனாவுடைய இமாம் தான் இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா. இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா மதீனாவிலே செருப்பு போடாமல் நடப்பார்கள். சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹுடைய பாதம் பட்ட மண்ணில் நான் இவ்வாறு செருப்பு போடுவது. சகோதரர்களே, உலகத்தில் காதலில் பிரபலியம் அடைந்தவர்கள் லைலா மஜ்னூன் கவிதை படிப்பானாம், உகப்பிதல் ஜிதார் வதல் ஜிதார். நான் லைலாவுடைய ஊருக்கு சென்றால் அங்குள்ள சுவர்களையெல்லாம் முத்தமிடுவேன், அங்குள்ள நாய்களையெல்லாம் முத்தமிடுவேன். ஏன்? சுவரின் மீதுள்ள அன்போ, நாயின் மீதுள்ள அன்போ கிடையாது, அந்த ஊரில் வாழும் லைலாவின் அன்பு. சகோதரிகளே, மதீனாவில் அன்பு ஏன்? அங்குதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சலவாத்துகளையும் எடுத்து செல்வதற்காக அல்லாஹ் மலக்குகளை படைத்திருக்கின்றான். அந்த மலக்குகள் அந்த சலவாத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார்கள். சகோதரிகளே, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நாம் நேசிக்க வேண்டும்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அந்தளவு உயர்த்தியிருந்தான். அல்லாஹ் சொல்கிறான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்,

நபியே, உங்களுடைய நெஞ்சத்தை நாம் விசாலமாக்கவில்லையா? உலமாக்கள் இந்த இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், நபியுடைய ஒரு உறுப்பு தான் நெஞ்சு. நபியே, உங்களுடைய நெஞ்சை நாம் விசாலமாக்கவில்லையா? அல்லாஹ் கடைசியாக சொல்லுகிறான், நபியே, உங்களுடைய பெயரை நாம் உயர்த்தி இருக்கின்றோம். உங்களை யாராலும் பணிக்க முடியாது, உங்களை யாராலும் தாழ்த்த முடியாது, உங்களை யாராலும் வீழ்த்த முடியாது. அதானில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இக்காமத்தில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹுத்துபாவில் கலிமாவில் முழு உலகத்திலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றார். அதனால தான் முன்னைய காலத்து உலமாக்கள் தங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள் அனைத்துக்கும் முஹம்மது என்றே பெயர் வைத்தார்கள். முஹம்மது அவ்வல், முஹம்மது தானி, முஹம்மது தாலிஸ், முஹம்மது ராபியா, முதலாவது முஹம்மது, ரெண்டாவது முஹம்மது, மூணாவது முஹம்மது, நாலாவது முஹம்மது, பத்து பிள்ளைகளுக்கும் முஹம்மது என்று ஒருவர் பெயர் வைத்திருக்கிறார். சகோதரர்களே, அதற்கு அன்புக்கு விளக்கம் கேட்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தேடி புறப்படுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனாவுடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்திமாவில் பல விடயங்களை நாம் படிக்க இருக்கின்றோம். சென்ற இஜ்திமாவுக்கு முந்தைய இஜ்திமாவில் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறப்பிலிருந்து 40 வயது வரை நாம் பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 40வது வயதிலே அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நுபுவத்தை அல்லாஹ் கொடுக்கின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை தொடங்குகிறது. ஹிரா குகையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்து விட்டு வீட்டுக்கு வந்தார்கள். மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆறுதல் சொன்னார்கள், பயப்படாதீர்கள், நீங்கள் மிக நல்லவர், உங்களுடைய குணம் நல்லது, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்ற ஆறுதல்களை ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எந்த நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை தேவைப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆனால் வருவது கிடையாது. நபி அவர்கள் ஜபலுன்னூரிலே, ஹிரா குகை அமைந்திருக்கும் அந்த மலையிலே, ஜபலுன்னூரிலே ஏறி நின்று அப்படியே வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு உயரமான இடத்திலிருந்து மேலே பார்த்தால் கீழே விழுவது போன்று ஆகிவிடும். ஒரு உயரமான இடத்தில் இருந்து கொண்டு வானத்தை பார்த்து கொண்டே இருந்தால் கீழே விழுவது போன்றே ஆகிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை தேடுவார்கள். ஒரு தொடர்பு உண்டாகியது சகோதரர்களே. அதற்கு பிறகு ஒரு நாள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய பாதையிலே வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அசல் தோற்றத்திலே வந்திருந்தார்கள். ஹிரா குகைக்கு வந்தது மனித ரூபத்திலே. ஆனால் இங்கு பார்க்கிறார்கள் அசல் தோற்றத்திலே, தலை வானத்தில், கால் பூமியில், காபாவுடைய அந்த பகுதியில், காபாவுக்கு பக்கத்தில் அஜியாத் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடியாக பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கதிரையிலே உட்கார்ந்திருக்கிறார், கால் பூமியில், தலைவானத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுங்கி விட்டார்கள். சகோதரர்களே, சகோதரிகளே, அந்த நேரம்தான் முதலாவது சூறாவை இறக்கினார்கள். ஹிரா குகையில் இறங்கியது முதலாவது ஆயத் 5 வசனங்கள் வரைக்கும். ஆனால் இங்கு ஒரு சூறாவை இறக்கினார்கள். யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபஅன்ஸிர் வரப்பக ஃபகப்பிர் வஸியாபக ஃபதஹிர் வர்ருஜிஸ ஃபஹ்ஜுர் வலா தம்னு தஸ்தக்ஸிர் வலிரப்பிக ஃபஸ்பிர். ஒரு சூறாவை இறக்கினார்கள். போர்த்தி கொண்டிருப்பவரே எலும்புங்க, கும் எலும்புங்க நபியே சொல்லுகிறார்கள். அந்த நாள் அல்லாஹ் நபியை பார்த்து கும் என்று சொன்னானே,
அன்றிலிருந்து நபியவர்கள் மௌத்து வரை நிம்மதியாக தூங்கவில்லை. ஏன்? கும்மென்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே. கும்மென்றால் எலும்புங்க நபியே, எலும்புங்க, எலும்பி என்ன செய்யுங்கள், மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். வரப்பக்க ஃபக்பிர், அல்லாஹ்தான் பெரியவன் என்று, அல்லாஹ்தான் பெரியவன் என்று மக்களுக்கு இந்த தாவத்தை கொடுங்கள். வரப்பக்க ஃபக்பிர் வசியாபக ஃபதஹிர், நபியே ஆடையை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாவத்தின் பொழுது உங்களுடைய ஆடை சுத்தமாக இருக்க வேண்டும் நபியே. சகோதர சகோதரிகளே, 40 வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இந்த ஆயத்துகள் கிடைத்ததோடு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலிருந்து 43 வயது வரைக்கும் 3 ஆண்டுகள் ரகசியமாக இஸ்லாத்துடைய பிரச்சாரத்தை தொடங்கினார்கள். ரகசியமாக ஒவ்வொருத்தருடைய பேசுறது, இஸ்லாத்தை பற்றி ஒவ்வொருத்தரோட பேசுறது. இதில் முதல் முதலாக சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது பெண்களிலே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, நபியுடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன், சிறு பிள்ளைகளில் அலி ரழியல்லாஹு அன், அடிமைகளில் ஸைத் இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன். இந்த 4 பேர்தான், இந்த 4 பேர்தான் இஸ்லாத்துடைய ஆரம்ப தூண்கள், இஸ்லாத்துடைய அத்திவாரங்கள். முதல் முதலாக இஸ்லாத்தில் கபூல் செய்த 4 பேர் சகோதரர்களே, இந்த 4 பேரையும் வைத்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்க்க தொடங்கினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் போய் உஸ்மான் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், ஜுபைர் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து வந்தார்கள், தல்ஹா பின் உபைதில்லா, சாத் பின் அபி வக்காஸ். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அழைத்து வந்த அவ்வளோ பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அன் சொர்க்கத்தை, அதாவது அழைத்து வந்த தாவத்து கொடுத்து அழைத்து வந்தார்களே, அதில் முழு பேரும் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர்களாக மாறினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 பேரை சொர்க்கவாதிகள் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா, அப்து ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னா, சாத் ஃபில் ஜன்னா, சயீத் ஃபில் ஜன்னா, அபு உபைதா பின் ஜர்ரா ஃபில் ஜன்னா. சகோதரர்களே, அபூபக்கர் சொர்க்கவாதி, உமர் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி, உஸ்மான் சொர்க்கவாதி. சகோதரர்களே, இதில் 3/4 பேர் இஸ்லாத்துக்கு எடுத்தவர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன், ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா. பெண்களுக்கு மத்தியிலே போனார்கள், பெண்களோடு பேசினார்கள். உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஷரீக் ரழியல்லாஹு அன்ஹாவை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள், உம்மு ஐமனை இஸ்லாத்துக்கு எடுத்தார்கள். பெண்களுடைய தரப்பிலே முயற்சி நடக்கிறது. ஆண்களுடைய தரப்பிலே அலி ரழியல்லாஹு அன், அலி ரழியல்லாஹு அன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா பிறக்கிறார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுக்கு கடைசியாக கிடைத்த ஒரு பெண் பிள்ளை, நபியுடைய 43வது வயதிலே தான் கிடைத்தது. அந்த சமயம்தான் முஸ்லீம்களுடைய தொகை 40 மாறுகிறது. 40 பேர் தான் உலகத்திலே முஸ்லீம்கள். இந்த சமயம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன் எலும்பி காபத்துல்லாவிலே கலிமாவை சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இருந்த தாகம், அவர்களுக்கு இருந்த வேகம். சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் நபியோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்து வரை அபூபக்கர் ரழியல்லாஹு அன் அவர்களை மறக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன் அவர்களோடு நபிக்கு இருந்த அன்பு அதுதான். சஹாபாக்களுடைய மனைவிமார்கள், நபியுடைய மனைவிமார்கள் 2 கூட்டமாக இருந்தார்கள். ஒன்று, ஒரு கூட்டம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய தலைமையில், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, ஹஸ்ஸா ரழியல்லாஹு அன்ஹா, சௌதா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா, இந்த 4 பேரும் ஒரு கூட்டம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா, ஜைனப், அதாவது ஜைனப் பின் யஹ்ஷ், மைமூனா, இவர்கள் ஒரு கூட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இறக்கம் கூட,
ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவோடு இரக்கம் கூட இதேனைய மனைவிமார்களுக்கு கோ எல்லா மனைவிமார்களும் சேர்ந்து ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை அழைத்து பேசினார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். ஃபாத்திமா, உங்களோட வாப்பா கிட்ட போய் சொல்லுங்க, நீதி இல்லாமல் நடக்கிறார், அன்புல அன்புல நீதி இல்லாமல் நடக்கிறார். எல்லா மனைவிமார்களையும் விட ஆயிஷாவை அன்பு வைக்கிறார். ஃபாத்திமா ரழியல்லாஹுனா போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட போய், வாப்பா உங்களோட ஏனைய மனைவிமார் என்னை அனுப்புனாங்க உங்கள்கிட்ட பேசும்படி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஃபாத்திமா வாப்பாவுக்கு விருப்பமான உண்டுதானே மகளுக்கும் விருப்பம். ஃபாத்திமா ரழியல்லாஹுனா சொன்னாங்க, ஓம் வாப்பா. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் ஆயிஷாவும் ஒரே விரிப்பில் இருக்கும் பொழுது வஹி இறங்கி இருக்கிறது, வேறு எந்த மனைவியோடு இருக்கும் பொழுதும் எனக்கு வஹி இறங்கவில்லை, அதால தான் நான் ஆயிஷாவை அன்பு வைக்கிறேன், ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா போய்த்தான். இதுக்கப்புறம் என்ன பேச இருக்குது வாப்பாட்ட? மனைவிமார்கள் உடல்ல ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் உரமா பேசுறான். ஜெய்னப் பின் ஜஹ்ஷ பிடிச்சாங்க, சொன்னாங்க ஜெய்னப் நீ போய் பேசு. ஜெய்னப் பின் ஜஹ்ஷ் வாராங்க, வந்து யார் ரசூலல்லாஹ், நீங்க அபு குஹாஃபாவுடைய பேத்தி ஆயிஷாவோட இரக்கம் கூட எங்களோட இரக்கம் குறை, எங்களோட இரக்கம் குறை. பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்துட்டான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்தா இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வாய் தர்க்கம் போகுது, வாய் தர்க்கம் போகுது. ரசூலுல்லா பிரச்சனைய ஒரு வார்த்தையில முடிச்சாங்க, ஒரு வார்த்தையில முடிச்சாங்க. சொன்னாங்க ஜெய்னப் யார மகள் தெரியுமா இது, யார மகள் தெரியுமா இது, அபூபக்கருடைய மகள். அவ்வளோ தான், அவங்க வாயை பொத்திட்டு போய்த்தான், அங்கால ஒன்றும் பேசல. அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு வைத்திருந்த அன்பு வித்தியாசமான. சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 43வது வயதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லுவதற்கு முன்னால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை சொல்லிவிட்டார். நபியுடைய 43வது வயதிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான், வ அன்திர அஷிரதகல் அக்ரபீன். நபியே, உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு இந்த இஸ்லாத்துடைய தாவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையிலே ஏறினார்கள். மக்காவிலே மதீனாவிலே மலைகள் தான் மீதமாக இருக்கிறது, நபியுடைய காலத்து மலைகள், மற்ற எதுவுமே கிடையாது. ஆரம்ப காலங்களில் சஃபா மலைக்கு மேல் ஏறலாம், ஆனால் தற்பொழுது சஃபா மலையை ஒரு கண்ணாடியால் அப்படியே மூடி வைத்திருக்கிறார். அந்த சஃபா மலையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏறி நின்று எல்லோரையும் கூப்பிட்டார்கள். ஏனென்றா அந்த சஃபா மலை அடிவாரந்தான் நபி அவர்களுடைய குடும்பம் எல்லாம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு அதுக்கு பக்கத்தில் தான் எல்லாமே இருந்தது. இப்பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த இடத்தை ஒரு லைப்ரரியாக மாற்றி அமைத்து வைத்திருக்கிறார்கள், மறைத்து வைத்திருக்கிறார்கள். அதை எடுப்பதா இல்லையா பாரிய சர்ச்சை போகிறது. ஏனென்றால் நடுவிலே அமைகிறது, ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை அது. சஃபா மலையிலே ஏறி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு குடும்பத்தையும் கூப்பிட்டார்கள். கூப்பிட்டு இஸ்லாமிய தாவத்தை சொன்ன பொழுதுதான் நம் எல்லோருக்கும் தெரியும், நபியுடைய பிறப்புடைய செய்தி கேள்விப்பட்டு செய்தியை சொன்ன துவைபாவை உரிமையிட்ட நபியுடைய வாப்பாவுடைய நானா அபூலஹபு தான் வாயை திறந்தார். அபூலஹபு தான் வாயை திறந்தார், சொன்னார், தப்பல்லகயா முஹம்மத் அலிஹாதா தாவத்தனா வ ஜமாஅத்தனா, முஹம்மதே நீ நாசமா போ, இதுக்குத்தானா எங்களை கூப்பிட்டாய், நீ இதுக்குத்தானா எங்களை நீ கூப்பிட்டாய். சகோதரர்களே, உடனே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கினான், ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கினான்.

ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. அல்லாஹ் முழு குடும்பத்தையும் சபித்தார். தப்பத் யதா அபி லஹபின் வ தப். அபூலஹபுடைய ரெண்டு கைகளும் நாசமாகட்டும், அபூலஹபும் நாசமாகட்டும். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். நபியுடைய ஹக்கிலே ஏதாவது நடந்தால் அல்லாஹ் விட மாட்டான். இது ஆக முக்கியமான ஒரு விடயம். இது அல்லாஹ்வுடைய ஹக்கில் ஏதாவது நடந்தால் நபி விட மாட்டார்கள். வந்து கேட்டார்கள், அல்லாஹ் வெள்ளியா தங்கமா? அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், சொல்லுங்க நபியே. குல் ஹுவல்லாஹு அஹது, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹு ஸமது, அல்லாஹ் தேவையற்றவன். லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்ட ஒருவனும் அல்ல. சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உஹத் யுத்தத்திலே அடித்து இரத்தம் ஓடுகிறது. நபி அவர்கள் பதுவா செய்யவில்லை. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹும் மக்ஃபிர் லிகௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்தை மன்னிச்சிரு, தெரியாம செஞ்சிட்டான். ஆனால் ஹந்தக்குடைய யுத்தத்திலே அசர் தொலை கிடைக்கவில்லை, சூரியன் மறைந்து விட்டது. நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவர்களுடைய அதாவது வீடுகளை நெருப்பால் நிறைத்து விடு, இவர்களை சவித்து விடு. தன்னுடைய ஹக்கில் குறை வந்தால் நபி மன்னிப்பார்கள், அல்லாஹுடைய ஹக் தொழுகை நபி அவர்கள் விடமாட்டார்கள். நபியுடைய விடயத்திலே கையடித்தார் நபியுடைய பெரியப்பா. அல்லாஹ் ஆயத்திறக்கினான், தப்பத் யதா அபி லஹபின் வ தப். அபூ லஹபுக்கு ரெண்டு ஆம்பள புள்ளைகள், ஒரு பெண் புள்ளை, ரெண்டு ஆண் பிள்ளைகள், உத்பா உதைபா. ஒரு பொம்பளை புள்ள துர்ரா, துர்ரா என்ற பொம்பளை புள்ள. அல்லாஹ் அபூ லஹபுடைய மனைவி முழு பேரையும் அல்லாஹ் சபித்தான். மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப. உனது செல்வமோ, நீ சம்பாதித்த பிள்ளைகளோ உனக்கு பிரயோஜனம் தராது. உத்பா உதைபா காஃபிராக வஃபாத்தானார்கள். ஆனால் துர்ரா இருக்கிறாவே, இவ இந்த துர்ரா மக்கால இருந்து மதீனாவுக்கு நடந்து ஹிஜ்ரத் செஞ்சு நபிக்கு பின்னாலே ஓடிட்டான். துர்ராவை பிடிக்கிறதுக்கு அபூ லஹப் மகன்மார் அனுப்பினார், ஆனால் அவ மதீனாவுக்கு போய் சேர்ந்துட்டா. பிற்காலத்தில் சஹாபா பெண்கள் என்றாலும் பெண்கள் தானே, துர்ராவை பார்த்து சொல்லுவாங்க, துர்ரா நீங்கள் தானே அபூ லஹபுட மகள், கிண்டல் அடிக்க தொடங்கிட்டாங்க, நீங்கள் தானே அபூ லஹபுட மகள். சொன்னாங்க, துர்ரா ரசூலுல்லா கிட்ட போய்த்து, யா ரசூலுல்லா என்னை இப்படி குழப்புறான். உடனே ரசூலுல்லா மிம்பர்லே ஏறிட்டான், மிம்பர்ல ஏறினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏறி தனியாக இதுக்கண்டு ஹுத்துபாவுது. நாங்கள் சொன்னாங்க, ஸ்ரீதேவியான ஒரு பிள்ளைய போட்டு குழப்புறீங்களே, நீங்கள் முழு குடும்பமும் நரகம், ஒரே ஒரு புள்ள சொர்க்கவாதி துர்ரா. அல்லாஹ் முடிக்கல அந்த சூறால், அல்லாஹ் தொடர்ந்து சொல்றான், வம்ரஅதுஹு ஹம்மாலத்தல் ஹதப். அபூ லஹபுடைய மனைவி உம்மு ஜமீல், அபூ சுஃபியானுடைய தங்கச்சி, அபூ சுஃபியானுடைய தங்கச்சி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன் வீடு. அல்லாஹ் சொல்றான், உனக்கும் நாசம்தான், உனக்கும் நாசம்தான். ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மிம் மஸத். இவ என்ன செய்யறா? இவட தொழிலே முள் எடுத்துட்டு வார, முள்ள தலையில எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு முற்றத்துல, அதாவது குத்தி வைக்கிறது, வீட்டு வாசல்ல குத்தி வைக்கிறது. அப்படியே அவவும் நாசமா போனா. சகோதர சகோதரிகளே, 43வது வயது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தாவத்தை ஆரம்பிக்கிறார்கள். இப்ப நபிக்கு அல்லாஹ் தைரியத்தை கொடுக்கின்றார். தைரியம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், தைரியத்தை கொடுப்பாங்க, போய்த்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும், அதாவது குர்ஆன்ல ரெண்டு வகையான சூறாக்கள் இருக்கு, மக்கி சூறா மதனி சூறா. மக்கால இறங்கின சூறாக்கள் எல்லாமே, அதாவது மக்கி சூறாக்கள் எல்லாம் மக்கால இறங்கின சூறாக்கள். நபி அவங்களுக்கு சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி, நபி அவர்களுடைய கல்வில ஆசையை ஊட்டி சோம்பேறித்தனம் வந்து விடாமல் உற்சாகப்படுத்தி இந்த ஆயத்துகள் இறங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 43 வயதிலிருந்து சகோதரர்களே இறங்கினார்கள் இந்த தாவத்துக்காக. ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தரோடையும் சந்திச்சு பேசுறது,
இஸ்லாத்துடைய தாவத்தை கொடுத்தாங்க. ஆனா இப்ப ரசூலுல்லாஹ்க்கு கஷ்டமாயிட்டு, நபி அவங்களுக்கு கஷ்டமாகிட்டு. நபி அவர்களுடைய உற்சாகம் உங்களுக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சஹாபாக்கள் 40 பேரும் தயார் நிலைமையில் இருந்தான். இந்த இஸ்லாத்தை பாதுகாக்கணுமே என்ற அந்த உணர்வோடு இருந்தாங்க அந்த 40 சஹாபாக்களும். இதைக்கு நாங்கள் 1-2 விரோதியை வச்சுட்டு யோசிக்கிறோம், 1-2 முனாஃபிக்கை வச்சுட்டு யோசிக்கிறோம், தடுமாறுறோம். ஆனால் ரசூலுல்லா அண்டைக்கு 40 பேர் தான் ரசூலுல்லாவோட முஸ்லீம்கள். முழு உலகத்திலே மற்ற சுற்றி இருந்த அவ்வளோ பேரும் காஃபீர்கள், அவ்வளோ பேரும் காஃபீர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்தில் ஏதாவது நடுக்கம் ஏற்பட்டதா, நபி அவர்களுடைய உள்ளத்தில் ஏதாவது தடுமாற்றம் வந்ததா? ஒன்றும் வரவில்லை. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரியப்பா அபு தாலிபிடம் வந்தார்கள். குறைஷிகள் வந்து சொன்னார்கள், உங்களோட தம்பியிட மகனை கூப்பிட்டு கொஞ்சம் பேசுங்க, சொல்லுங்க. அபு தாலிப் என்ன செஞ்சார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம கூப்பிட்டார், இங்கே வாங்க மகன், ஊரே வந்திருக்குது, இந்த முயற்சியை நீங்கள் விடணும், இந்த இஸ்லாத்துக்கு மக்களை அழைக்கிற இந்த முயற்சியை நீங்கள் விடணும். உங்களுக்கு என்ன வேணுமோ தாராங்களாம், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பெண் வேணுமா, உங்களுக்கு ஆட்சி வேணுமா, உங்களுக்கு செல்வம் காசு பணம் வேணுமா, எல்லாமே தாராங்களாம், ஆனால் இந்த முயற்சியை நீங்கள் விடணும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முடியாத ஒரு விடயத்தை சொன்னாங்க. லவ் வதஉ ஷம்ஸ ஃபீ யமீனி வல் கமர ஃபீ யஸாரி, எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் தந்தா இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நீங்கள் வலது கையில் கொண்டு வந்த சூரியனை வைங்க, இடது கையில் சந்திரனை வைங்க, ஆனால் இந்த தாவத்துடைய உழைப்பை நான் விட மாட்டேன். நான் அவங்க முடியுமானதை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு முடியாத ஒரு விஷயத்தை சொன்னான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த விடாமுயற்சி, அந்த விடாமுயற்சி. அபு தாலிப் கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னார், மகனே நீங்கள் விரும்பினதை செய்யுங்க, நீங்கள் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசவே இல்லாது, நீங்கள் விரும்பினதை செய்யுங்க மகன் அப்படின்ட்டு அபு தாலிப் இருந்துட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விடாமுயற்சி சகோதரர்களே, ஒரு தலைவர் இப்படித்தான். நீங்கள் இஸ்லாமிய தலைவர்களுடைய வரலாறுகளை கொஞ்சம் வாசி பாருங்கள், முழு தலைவர்களுடைய விடாமுயற்சி தான் அந்தந்த காலங்களில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, அந்தந்த காலத்தில் வாழ்ந்த சமூகத்தை தூக்கியது, சமூகத்தை கட்டி எழுப்பினார்கள். எப்படி கட்டி எழுப்பினார்கள்? ஒற்றுமையின் மூலம், வேறொன்றும் அல்ல. மெயின் என்ன, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு தெரியும், மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க. அதுக்கு பேர் என்ன, கொஞ்சம் பேசினீங்கன்னா தூக்கம் வர்றது, என்ன நடி தூக்கம் வரும், கொஞ்சம் சொல்லுங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு பேர் என்ன, ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் போனாங்க. மக்கால இருந்து மதீனாவுக்கு போன மக்கா வாசிகளுக்கு என்ன பேர் சொல்றது, முஹாஜிர்கள். ஹிஜ்ரத் செஞ்சு போனவங்களுக்கு முஹாஜிர்கள். அதே போல மதீனாவில் இருந்த மதீனா வாசிகளுக்கு என்ன சொல்றது, அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போய் முதல் செஞ்ச வேறு என்ன தெரியுமா, மக்கா வாசிகளையும் மதீனா வாசிகளையும் ஜோடு போட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இஜ்தி மாலை இதை விட கொஞ்சம் விரிவாக வரும், யார் யாரை ஜோடி போட்டார்கள், மக்கா வாசிகளை மதீனா வாசிகளை ஜோடு போட்டார்கள். ஏன் மக்காவாசிகளை தனித்தனியே ஜோடியா போட்டிருக்கலாமே, மதீனாவாசிகள் அவங்கள தனித்தனியே ஜோடி போட்டிருக்கலாமே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவாசிகளையும் மதீனாவாசியையும் ஒரு ஆளை ஒரு ஆள் ஜோடி போட்டான், ஒத்துமைப்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் ஒற்றுமைப்படுவதை, அதாவது பிளவுபடுவதை விரும்பவில்லை. அசர் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டுச்சு, கேள்விப்படுறாங்க பனு ஆஃப் கோத்திரத்தில் சண்டை பிடிச்சிட்டாங்க, உடனே நபி அவங்க போனாங்க ஒத்துமைப்படுத்துறதுக்கு. மதீனால முனாஃபிக்கு ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க, நபி அவங்க சொன்னாங்க அந்த பள்ளியை உட, ஏன், அந்த பள்ளி சமூகத்தை பிரிக்கும். பிலால் ரதியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு தெரியும், கருத்த அடிமை, கருத்த ஒரு அடிமை. அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தடவை கூப்பிட்டாங்க, இப்னு சவுதா கருப்பீட மகனேன்னு கூப்பிட்டான். இது ரசூலுல்லாஹ்க்கு பைத்து செய்தி.
கூப்பிட்டு அபூதரை கூப்பிட்டு கேட்டாங்க, அபூதர் இன்ன கஃபீக்கல் ஜாஹிலியா, இப்ப இனி ஜாஹிலியத்திலேயா இருக்கிறாய்? காரணம் என்ன? ரசூலுல்லா சமூகத்தை ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர், ஒற்றுமைப்படுத்தி வளர்த்த ஒரு தலைவர். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் 124,000 சஹாபாக்கள் நபியுடைய ஒஃபாத்தின் பொழுது சஹாபாக்களை உருவாக்கினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றுமை என்ற கயிற்றின் மூலமாக சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தனது பெரியப்பா அபூ தாலிபிடத்திலே சூரியனை வலது கையிலும் சந்திரனை இடது கையில் வைத்தாலும் இதை நான் விடமாட்டேன். சகோதரர்களே, இப்பதான் யோசிச்சாங்க இவரை விடக்கூடாது, இவரை விடக்கூடாது. அதுலதான் நாங்க படிக்கிற ஹதீஸ், ரசூலுல்லாஹ் காபத்துல்லால தொழுது கொண்டிருக்கும் பொழுது ஒட்டகத்துடைய குடலை கொண்டு வந்து போட்டாங்கன்னு படிக்கிறமே, நபிக்கு எழும்ப முடியாது, சிரிக்கிறான். இன்னொருவன் கழுத்துல கொண்டு வந்து அப்படியே ஒரு புடவையை போட்டு இழுக்கிறான், எப்படியாவது மௌத்தாக்கணும் இவரை, மௌத்தாக்க இயலுமா? சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு இருந்தவர்களையும் விடவில்லை. அந்த சமயம்தான் பிலால் பின் ரபாஹ் இஸ்லாத்தை தழுவுகிறார், அம்மார் இப்னு யாசிர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், முஸ்அப் பின் உமைர் இஸ்லாத்துக்கு வந்து விட்டார், ஜின்னீரா நஹ்தியா ஹப்பா பின் அரத் போன்றவர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளே வருகிறார்கள். வேதனை நடக்குது. பிலால் ரதியல்லாஹு அன் கல்லுகளை இழுவர்றார், சுமையா ரதியல்லாஹு அன் அங்கால ஷஹீத், அம்மா ரதியல்லாஹு அன், ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, ஹப்பா பின் அரத் கொள்ள இரும்பு வளைக்கிற வேலை. எஜமாட்டி என்ன செஞ்சால், இரும்ப கரைச்சி தலையில ஊத்துனார், இரும்ப கரைச்சி தலையில ஊத்தினார். சொல்றாங்க மக்கால அவர் அழுத சத்தம், காஃபிர்கள் அழுதாங்களாம் அதை கேட்டு, அதை கேட்டு காஃபிர்கள் அழுதாங்க. ஹப்பா பின் அரத் 12 வயசு புள்ள, பிலால் ரதியல்லாஹு அடிக்கிற அடிய பாக்கல. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு சித்திக், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, எஜமான்ட்ட பிலாலுக்கு எவ்வளவு சொல்லு. அவன் சொன்னா, ஒரு ராத்தல் தங்கம் தந்தா பிலாலத்தார் உரிமையிரு, ஒரு பவுன் இல்லை, ஒரு ராத்தல், ஒரு ராத்தல் தங்கத்தை கொண்டு போய் கொடுத்துட்டு பிலால உரிமையிட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு வாராம். கடைசி காலம், அதாவது ரசூலுல்லாஹுடைய மௌத்துக்கு பிற்பட்ட காலம், பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களால மக்கா மதீனால இருக்கலாம் போயிடுச்சு. அதாவது மன ரீதியான கஷ்டம், மதீனா விட்டு போகணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த நேரம் அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, பிலால் நீங்க ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து நீங்க பாங்கு சொன்ன மாதிரி என்ற காலத்திலையும் இருந்து நீங்க மதீனால பாங்கு சொல்லுங்களன் அப்படின்ட்டாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. பிலால் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, நீங்க என்ன உரிமையிட்டது அல்லாஹ்வுக்காக வேண்டி இருந்தா என்னைய விட்டுருங்க, நான் போறேன். அப்படி இல்லை, நீங்க சொல்றத நான் கேட்கணுமன்றதுக்காக வேண்டி உரிமையிட்டு இருந்தா நான் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அபூபக்கர் ரதியல்லாஹுன்னு சொன்னாங்க, நான் உரிமையிட்டது அல்லாஹ்வுக்கா. பிலால் ரதியல்லாஹுன்னு போயிட்டாங்க. பிலால் ரதியல்லாஹுடைய வரலாறு அது தனியே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் ஒரு ராத்தல் தங்கத்தை எடுத்துட்டு வந்து பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள உரிமையிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு வாராம். சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வளர்கிறது. இப்ப கஷ்டம் பிரச்சனை இதுல ஆக முக்கியமான ஒரு ஆள் தான் முஸ்அப் பின் உமைர் ரதியல்லாஹு அன்ஹு. முஸ்அப் பின் உமைர் அந்த காலத்துடைய செல்வந்தர். முஸ்அப் பின் உமைரை சொல்றது அத்தாரு அஹ்லி மக்கா, மக்கா வாசிகளில் மிக மனமானவர். ரோட்ல போனாரண்டா அந்த ரோட்டே மணக்கும் அத்தரால். ஏன், அவ்வளோ பெருமதியான அத்தர் போடுவார். அவர் போடுற ஜுப்பா 400 திருகம், 30-40,000 பெருமதியான ஜுப்பா. ஆனா இவரையும் கட்டி வச்சிட்டாங்க, இவரையும் கட்டி வச்சிட்டாங்க. முழு சஹாபாக்களுக்கும் கஷ்டம், ஸல்லல்லாஹு செல்லமுக்கும் கஷ்டம். ஆனா யாரும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கறடி. என்ன செஞ்சாங்க, இப்ப ஒரு வீடு ஒன்று எடுத்தாங்க மக்கால, மன்னரை பிளசிரிக்குது மக்கால சபாமலைக்கு பக்கத்தில் மன்னருடைய பிளசிரிக்கு, அதுதான் அதாவது தாருல் அர்க்கம், தாருல் அர்க்கம் பின் அர்க்கம், அபில் அர்க்கமுடைய வீடு அதுதான். அந்த வீட்டில் தான் முழு சஹாபாக்களும் ஒன்று சேருவாங்க, முழு சஹாபாக்களும் ஒன்று சேர்ந்து அந்த இடத்துல பேசுவாங்க, மஷூரா செய்வாங்க, எப்படி இஸ்லாத்தை வளர்க்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்றலாம் அந்த இடத்துல தான் மஷூரா செய்வாங்க.
சகோதர சகோதரிகளே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 44வது வயது இப்பொழுது 4 வருடம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை வளர்த்து கொண்டே செல்கிறார்கள். சஹாபாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக 40 பேர் வரை வந்து விட்டார்கள். இப்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது. 45வது வயதிலே நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களே, மக்காவில் உங்களால் இருக்க முடியாது, பக்கத்திலே ஹபஷா என்ற நாடு இருக்கிறது, எத்தியோப்பியா என்ற நாடு இருக்கிறது, அந்த நாட்டுக்கு செல்லுங்கள். அந்த நாட்டிலே ஒரு மன்னர் இருக்கிறார், நஜாஷி என்ற மன்னர், அவர் உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார், அவரிடம் போய் சேருங்கள் என்று சொன்ன பொழுது முதல் கூட்டம் சகோதரர்களே 11 ஆண்களும் 4 பெண்களுமாக தயாராகி முதல் ஜமாத் செல்கிறது. லேடிஸ் ஜமாத் ஹபஷாவுக்கு செல்கிறது. ஹபஷாவுக்கு போவது எவ்வாறு? கப்பலிலே தான் செல்ல வேண்டும். கப்பலிலே ஏறி ஹபஷாவுக்கு செல்கிறார்கள். சகோதரர்களே சகோதரிகளே, அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? திரும்ப சொன்னார்கள், திரும்பவும் போங்கள். 83 ஆண்களும் 18 பெண்களும் தயாரானார்கள். அடுத்த ஜமாத் 2 ஜமாத்தும் போய் ஹபஷாவிலே இறங்கியது. சகோதர சகோதரிகளே, நாங்கள் உண்ட விளங்கணும், அதாவது இஸ்லாம் வளர்ந்தது இப்படித்தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்படி எப்படி இஸ்லாம் போனதென்று தனி கிதாபே இருக்குது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போன முஸ்லீம்கள் சும்மா தூங்கி கொண்டிருக்கேன். அந்தந்த நாடுகளில் இஸ்லாமிய வளர்ச்சிகளை உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜெர்மன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு 1000 பள்ளிவாசல்கள் இருக்கு. எப்படி வந்துச்சு? அந்த காலத்தில் வந்த நமது முன்னோர்கள் இந்த நாட்டில் இஸ்லாம் பாதுகாக்கப்படணும் என்று யோசித்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு இவ்வளோ பள்ளிவாசல்கள், இவ்வளோ மதரசாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கியா இல்லையா? சகோதரர்களே, இங்கு சென்ற முஸ்லீம்கள், ஹபஷாவுக்கு போன முஸ்லீம்கள் ஹபஷாவில் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அவர்களை அமீராக்கினார்கள். இவர் பார்த்த வேலை என்னென்னா, முதல் முதலாக என்ன செஞ்சார், ஹபஷாவுடைய மன்னர் நஜாஷியை போய் சந்தித்தார். நஜாஷியோட பேசி பேசி நஜாஷியை இஸ்லாத்துக்கு எடுத்தார். இது எவ்வளோ பெரிய வேலை! இப்போ சின்ன ஒரு ஆளை இஸ்லாத்துக்கு எடுக்கிறத விட ஒரு ஜனாதிபதியை இஸ்லாத்துக்கு எடுத்தா முழு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களே. அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தவர், இவ்வளோ கேள்வி கேட்டார், இவ்வளோ கேள்வி கேட்டார், முழுதுக்கும் பதில் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கு கொடுத்தார் ஹபஷாவை. வாங்க எல்லா முஸ்லீம்களும், வாங்க எல்லா முஸ்லீம்களும் ஹபஷாவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 45வது வயது, சஹாபாக்களுடைய 2வது ஜமாத்தும் ஹபஷாவை நோக்கி செல்கிறது. சகோதர சகோதரிகளே, நபி அவர்கள் முயற்சியை விடவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இப்பொழுது 46வது வயது. 46வது வயது, துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக, இஸ்லாத்தை உறுதிப்படுத்துவாயாக. மிக முக்கியமாக 4 கிழமைக்குள் 2 பேர் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். இஸ்லாத்துடைய பலம் உறுதியாகியது. அதில் ஒரு ஆள் தான் ஹம்சா ரதியல்லாஹு அன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாப்பாவுடைய நானா ஹம்சா இஸ்லாத்தை தழுவுறார். அடுத்தவர் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, ஹம்சா ரதியல்லாஹு அன் இஸ்லாத்துக்குள் வந்து 3 நாளைக்குள் உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவினார்கள். 2 பேரும் இஸ்லாத்தை தழுவியதோடு தான் இஸ்லாத்துடைய பலமும் கூடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இப்பொழுது பாதுகாக்க தொடங்குகிறார்கள். உமர் பின் ஹத்தாப் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் யார். ஆனால் உமர் ரதியல்லாஹு அன் அவர்களை பற்றி ஒரு கதை என்று சொல்லுவார்கள், பொய்யான கதை. அதாவது ஜாஹிலியா காலத்திலே உமர் ரதியல்லாஹு அன் தனது மகளை புதைத்த கதை என்று சொல்லுவார்கள். ஜாஹிலியா காலத்திலே தனது மகளை புதைத்தார்களாம், புதைப்பதற்காக கபறு வெட்டினார்களாம், கபறு வெட்டும் பொழுது தாடியிலே மண்பட்டதாம், அந்த அதையும் பார்க்காமல் உமர் தன்னுடைய மகளை புதைத்தார். இது வந்து ஷியாக்கள் கட்டிய கதை. ஷியாக்கள் உமர் ரதியல்லாஹு அன் அவர்களை கேவலப்படுத்துவதற்காக கட்டிய கதை தான் இது. உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் அவ்வளோ மோசமானவர்கள் அல்ல. உமர் ரதியல்லாஹு அன் அவர்கள் ஜாஹிலியத்தில் பிள்ளைகளை புதைத்தார்கள் தான். ஆனால் இப்படி ஒரு சம்பவம் கிடையாது.
உமர் ரழியல்லாஹுடைய இஸ்லாம் ஒரு பெண்ணால் ஏற்பட்ட இஸ்லாம். உமர் ரழியல்லாஹுன் தங்கச்சி ஃபாத்திமாவை, அதாவது உமர் ரழியல்லாஹுடைய தங்கச்சி ஃபாத்திமாவை ஏற்கனவே ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்துக்கு எடுத்து விட்டார்கள், எடுத்து விட்டார்கள். அதற்கு பிறகுதான் ஃபாத்திமாவுடைய கன்னத்திலே ஒரு தடவை உமர் ரழியல்லாஹு அவர்கள் அடிக்கிறார்கள், வெடித்து இரத்தம் ஓடுகிறது. அந்த இரத்தத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உமர் ரழியல்லாஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். சகோதர சகோதரிகளே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 46வது வயது இந்த நேரம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களால் மக்காவில் இருக்க முடியாமல் போனது. மக்காவை விட்டு வெளியே போகிறார்கள். இப்னு தஹினா என்ற காஃபிர் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களை அழைத்து, அபூபக்கர் உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா, உங்களைப் போல உள்ளவர்களெல்லாம் மக்காவை விட்டு போறதா? ஏனென்றா அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சில குணங்கள், குடும்ப அறிவு தெரியும், கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள், கனவுக்கு வழக்கம் தெரியும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அவர்களுக்கு. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹுவிடம் கேட்டார்கள், வாப்பா, நான் ஒரு கனவு கண்டேன், மூணு சந்திரன் என்னுடைய மடியிலே விழுகிறது. அபூபக்கர் ரழியல்லாஹுன்னு சொன்னார்கள், மகளே, உங்களுடைய வீட்டுக்குள் மூன்று பேர் அடக்கம் செய்யப்படுவார்கள். முதலாவது சந்திரன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டாவது சந்திரன் நான், மூணாவது சந்திரன் உமர் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன். இந்த கனவுக்குரிய விளக்கம் விளங்கியது உமர் ரழியல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகுதான். மதீனாவுடைய அந்த மஸ்ஜிது நபியுடைய அந்த பச்சை குப்பா இருக்குதே பள்ளிவாசல்ல, அந்த பச்சை குப்பா நேர இருக்கிறது தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வீடு. அதற்குள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூபக்கர் ரழியல்லாஹு அன், உமர் ரழியல்லாஹு அன் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அதாவது கனவுகளுக்குரிய விளக்கம், அதிலே சந்திரன் ஒன்றை ஒருவர் கனவிலே கண்டால் அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சந்திரன் ஒன்றை ஒரு ஆள் கனவுல கண்டா அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கனவு கண்டா சந்திரன் ஒன்று தன்னுடைய மடியிலே விழுகிறது. சஃபியா பின் ஹுயை பின் அஹ்தப் ரழியல்லாஹு அன்ஹா, யஹூதி பொம்புள, கல்யாணம் முடிச்ச புதுசு கணவன்ட போய் சொன்னா, சந்திரன் ஒன்று என்ற மடியில விழுகிறதாக கனவு கண்டேன். கணவன் உடனே கண்ணத்தில் அரைஞ்சான், கண்ணத்தில் அரைஞ்சிட்டு சொன்னான், நீ என்ன விட்டு போறாய், உன்ன முகம்மது கல்யாணம் முடிக்க போறார். சொன்ன மாதிரியே நடந்தது. ஹிஜ்ரி 7 அல்லது 8 ஹைபருடைய யுத்தம் நடந்தது. அதிலே கணவர் கொல்லப்பட்டார். சஃபியா திஹ்யா ரழியல்லாஹு அவர்களுக்கு அடிமையாக போனார்கள். நபி அவர்கள் சஃபியாவை எடுத்து உரிமையிட்டு கல்யாணம் முடித்தார்கள். அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களுக்கும் கனவுக்கு வழக்கம் சொல்லுவார்கள். இப்னு தஹினா சொன்னார், நீங்க போறதா மக்காவை விட்டு போய்த்திராதீங்க அபூபக்கர், நான் உங்களுக்கு பாதுகாவல் தாரேன் அப்படின்றார். மக்காவுக்குள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு பள்ளிவாசல் கட்டியது அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன். அதுவும் எங்க கட்டினார் தெரியுமா? தன்னுடைய வீட்டு முற்றத்திலே பள்ளியை கட்டினார். ஓதுவார் குர்ஆன, ஓத தொடங்கினா அழுதுருவார், அழுதழுது குர்ஆன ஓதுவார். முஷ்ரிக்குகளுடைய காஃபிர்களுடைய பெண்கள் பிள்ளைகள் எல்லாம் அதை கேட்டு அழத் தொடங்கிடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 46வது வயதிலே நடக்கிறது. சகோதரிகளே, ஹம்சா ரழியல்லாஹு அன், உமர் ரழியல்லாஹு அன் இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் எத்தியோப்பியாவுக்கு போய்த்தாங்க. இப்போ பார்த்தாங்க காஃபிர்கள் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும், என்ன செய்யலாம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தையும் நாங்கள் ஜெயிலில் அடைக்கோம். ஷுஐப் அபி தாலிப் என்றிருக்கும் மக்கால மஹபதா என்ற இடத்திலே ஷுஐப் அபி தாலிபங்கிறது, அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வீடு ஒரு லைப்ரரியாக மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த லைப்ரரியோடு அந்த பில்டிங்குக்கு பக்கத்திலே ஒரு மலை இருக்கிறது, அந்த மலையோடு சேர்ந்து கம்பி அடைத்து வைத்திருக்கிறார்கள். அதற்குத்தான் சொல்வது ஷுஐப் அபி தாலிப் என்று. அந்த இடத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து கிட்டத்தட்ட 49 வயது வரைக்கும் 3 வருடங்கள் 49 வயது வரைக்கும் 3 வருடங்கள்

தெரியுமா, ஆடு மாட்டுக்கு போகுமே இளைய திண்டா, அது போலதான் எங்களுக்கு டாய்லெட் போகும். இந்த மூணு வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47, 48, 49 சகோதரர்களே அடைச்சி வச்சிட்டான், அடைச்சி வச்சிட்டாங்க. உங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் பசியால் ஆடும், எழுதி காபத்துள்ளால தொங்க போட்டாங்க, யாரும் உதவி செய்ய முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலையும் இஸ்லாத்துடைய தாவத்தை உடல் ராவுல வெளியில வருவாங்க. வெளியில வந்தா அந்த காலம் காபத்துல்லாக்கு முழு உலகத்தில இருந்து மக்கள் வார போய் பேசுவாங்க, மக்கள்கிட்ட போய் இஸ்லாத்தை பேசுவாங்க, ஒவ்வொருத்தரோடையும் பேசுவாங்க. கொஞ்சம் பேர் பைத்தியக்காரனுங்கிறதும் சூனியக்காரனுங்கிறதும் ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டே இருந்தான். இதுல முக்கியமான ஒரு ஆள் தான் துஃபைல் பின் அம்ரத் தௌசி ரழியல்லாஹு அன்ஹு. யமன்ல இருந்து வந்திருந்தார், பெரும் கவிஞர். ஒரு பஞ்சண்டை கொடுத்தாங்க, துஃபைல் இதை காதில் வச்சுட்டு போய் தவாஃப் செய். தவாஃப் செய்யும் பொழுது துஃபைல் யோசிக்கிறார், நான் இவ்வளோ பெரிய கவிஞன், இவ்வளோ பெரிய அறிஞன், நான் கேட்டு பார்ப்பமேண்டு காதிலேந்து பஞ்ச எடுத்தது தான். ரசூலுல்லாஹுடைய பேச்சு துஃபைலுடைய காதிலே விழுந்தது, உடனே இஸ்லாத்தை தழுவிட்டார். இஸ்லாத்தை தழுவின துஃபைலுக்கு இப்போ ஆசை வந்துட்டு சொன்னார், யார ரசூலுல்லாஹ், நான் நின்ற முழு குடும்பத்தையும் நான் இஸ்லாத்துக்கு கூட்டி வாரேன் யார ரசூலுல்லாஹ், முழு ஊரையும் நான் இஸ்லாத்துக்கு எடுக்க போகிறேன். துஃபைல் யமனுக்கு போய் முழு குடும்பத்தையும் இஸ்லாத்துக்கு எடுத்து வந்தார். அதில் ஒரு ஆள் தான் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அப்போ போனவர் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு தான் மதீனாவுக்கு வந்தார். முழு குடும்பத்தையும் அள்ளி வந்தார் இஸ்லாத்தை தழுவி. அந்த காலத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவர்களுக்கும் இருந்த ஆசையும் தேட்டமும் அதுதான், இஸ்லாத்தை வளர்க்கணும். ஒரு ஆள் வந்தார் ரசூலுல்லாஹ், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கறது சொன்னாங்க. ஒரு பைத்தியக்காரர் இருக்கிறார், வைத்தியம் பார்க்கணும் சரின்னு வந்தவர் என்ன செஞ்சார், உங்களுக்கு வைத்தியம் செய்யணுமாமே, ஓம் செய்வோம் நபி அவங்க சொன்னாங்க. தொடங்கினாங்க நபி அவங்க, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹிண்டாங்க. கேட்டுட்டு அவங்க கிட்ட இதென்ன இது திரும்ப சொல்லு, இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி. திரும்ப சொல்லு. மூணாவது தடவை சொல்லக்குள்ளேயே இஸ்லாத்துக்கு வந்துட்டான், மூணாவது தடவையிலே இஸ்லாத்துக்கு வந்துட்டான். பைத்தியத்துக்கு வைத்தியமாக்க வந்தவர் இவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயது ருக்கானா என்ற ஒரு ஆள் வந்தார். இவர் பாடி பில்டர், சண்டியர். இவர் வந்து சொன்னார், ரெண்டு பேரும் சண்டை பிடிக்கணும், நீங்க வெத்தினா நான் இஸ்லாத்துக்கு வருவேன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஓ பிரச்சனை இல்லை, சண்டை பிடிப்போம். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி இருக்குதே, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி, சொர்க்கவாதிகளுடைய 100 பேருடைய சக்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஒரு கண்ணத்தில் தான் நிறைஞ்சாங்க, ஆனால் அவன் மௌத்தா போய்த்தான். ஒரு கண்ணத்தில் அரைஞ்சு மௌத்தாகிறதா. சில ரிவாயத்துகளில் 40 பேருடைய சக்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் கொடுத்த சக்தி 40 பேருடைய சக்தி சொர்க்கவாதிகளுடைய. ருக்கானா சொன்னால், சண்டை பிடிப்போமா, ஓ சண்டை பிடிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அப்படியே போட்டு கீழே போட்டு ஏறி உட்காந்துட்டான். ருக்கான சொன்னார், நான் ரெடி இல்லை, திரும்ப ரெடி ஆகும். ஆ சரி, ரெடி ஆகுங்க, பிரச்சனை இல்லை. அவர் திரும்ப எல்லாம் ரெடி ஆனதுக்கு போகிறோம், திரும்ப ரசூலுல்லாஹி செஞ்சாங்க அதே மாதிரி, போட்டு அப்படியே கீழே போட்டு மேலே உட்கார்ந்தான். அவர் சொன்னார், இப்பயும் ரெடி இல்லை, மூணாவது தடவையும் அதுதான், ஏறி அப்படியே உட்கார்ந்தாங்க ரசூலுல்லாஹ். ருக்கான இஸ்லாத்துக்கு வந்துட்டார். சகோதரிகளை, எப்படி எப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பரப்ப இயலுமோ அப்படி எல்லாம் இஸ்லாத்தை பரப்புனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 47வது வயதிலிருந்து 49 வயது வரைக்கும் 3 வருடம் ஜெயிலில் இருந்த காலம், முழு குடும்பமும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா நோயாளி ஆகிட்டாங்க, பிள்ளைகள் நோயாளி ஆகிட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியப்பா அபூ தாலிப் நோயாளி ஆகிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 50வது வயது காபத்துல்லாவில் தொங்க விடப்பட்டிருந்த அந்த அறிக்கையை அல்லாஹ் ஒரு கரையானை அனுப்பி அறிக்கை வைத்தான். 3 வருடத்துக்கு பிறகுதான், அதுவும் இல்லாமல் போனது. அதற்கு பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பம் எல்லாம் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததோடு முதல் முதலாக நபியுடைய பெரியப்பா அபூ தாலிப் வஃபாத் ஆகிறார். அபூ தாலிபுடைய வஃபாத்தின் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்திலே இருந்தார்கள். சொன்னார்கள், யா அம் குல்லா இலாஹ இல்லல்லாஹ் உஹாஜ்ஜுலக பிஹா இந்தல்லாஹ்.
பெரியப்பா கலிமா

மட்டும் சொல்லுங்க, அல்லாஹ்விடத்தில் நான் வாதாடுவேன். அவர் கலிமாவை சொல்லவே இல்லை, அப்படியே அவருடைய ரூஹு பிரிந்தது. மௌத்தானதற்கு பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், 8 வயசில் இருந்து 50 வயது வரை உங்களை வளர்த்தவர் அல்லவா, அவரை நரகத்தை விட்டும் பாதுகாக்க முடியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்விடம் நான் ஷஃபாஅத் செய்ததால் தான் அவருடைய தண்டனை குறைக்கப்பட்டிருக்கிறது. கேட்டாங்க, என்ன தண்டனை? அவருக்கு செருப்பாலான 2, அதாவது நெருப்பாலான 2 செருப்புகள் அணிவிக்கப்படும். அதை அணிந்ததோடு அவருடைய தலையில் மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் கடைசி தண்டனை. அபு தாலி மௌத்தாகி சகோதரர்களே, 3 மாதம் போகல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி 25 வயசில் கல்யாணம் முடிச்சாங்களே, 25 வருடங்கள் வாழ்ந்தார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரும் ஒரு கவலையை கொடுத்தது. இவ்வளோ இஸ்லாத்துக்காக செலவழித்த பொம்புளைவர். ஒரு நாள் இந்த ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா ஒஃபாத்தாகுவதற்கு முன்னால் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க. 4 பொம்பளை பிள்ளைகளோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சுறதுக்கு கோதுமையும் இல்லை, முழுதும் முடிந்து விட்டது என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அனுப்புனான், ஹதீஜாவுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்கள், சொர்க்கத்தில் கசவ் என்ற ஒரு முத்தாள் மாளிகை கட்டப்பட்டிருப்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள். சகோதரிகளே, கசப் என்ற அந்த முத்தினுடைய தூரம் சித்தூன மீலா, 60 மைல், கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர், 1 மைல் ஒரு முத்தால மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது என்ற நன்மாராயத்தை ஹதீஜாவுக்கு சொல்லுங்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வஃபாத்துக்கு பிறகு நபி அவர்களுக்கு 50 வயசு இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருக்க முடியாது. விடுவாங்களா? அபூ தாலிபும் மௌத்தாகிட்டார், ஹதீஜாவும் இங்கால மவுத். இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, மக்காவில் இருந்து தாயிஃப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கபீலாவாக, ஒவ்வொரு கூட்டமாக இஸ்லாத்தை கொண்டு செல்வோம் அப்படின்னு முடிவெடுத்து ஸைது இப்னு ஹாரிதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்தார்கள். ஸைதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் நடந்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர், 70 மைல் கிட்டத்தட்ட தாயிபுக்கு நடந்து ஒவ்வொரு கபீலாவாக இஸ்லாத்தை சொல்லி சொல்லி போறாங்க. சகோதரர்களே, சகோதரிகளே, தாயிஃபை போய் அடைந்தார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், தாயிஃபை, தாயிஃபுக்கு போனவர்கள் இருப்பீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போனதோடு தாயிஃபுடைய கபீலா கோத்திரம் தான் தகீஃப் கோத்திரம். தகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று அவர்களை இஸ்லாத்துக்கு அழைக்கிறார்கள். அந்த தகீஃப் கோத்திரத்துக்கு முன்னால் போய் நின்று வஸ்ஸமா இவத்தாரிக் சூறாவை ஓதி காட்டான். நபியாவும் முழு சூறாவையும் ஓதி காட்டான்.

0: முழு சூறாவும் நபி அவங்க அப்படிதான் குர்ஆனத்தான் ஓதி காட்டுவாங்க, குர்ஆனத்தான் நபி அவங்க ஓதி காட்டுவாங்க. சொன்னாங்க வஸ்ஸமாஇ வத்தாரிக், வானத்தின் மீது சத்தியமாக, தாரிக் என்ற நட்சத்திரத்தின் மீது சத்தியமாக. ஒமா அதராக மத்தாரிக், நபி தாரிக் கண்டா என்னென்று தெரியுமா உங்களுக்கு? அன்னஜிமு ஸாகிப், மிக தூரத்தில் உள்ள வெளிச்சமான நட்சத்திரம் அது. இன் குல்லு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபிழ், உலகத்தில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பாதுகாப்பதற்கல்லா மலக்குகளை வைத்திருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, மனிதனே ஃபல்யந்துரில் இன்ஸானு மிம்மா ஹுலிக, நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய் என்று கொஞ்சம் யோசிச்சு பார், கொஞ்சம் பார், நீ படைக்கப்பட்டது குதித்து வரும் தண்ணீர் துளியிலிருந்து.
1: நீங்கள் தொடர்ந்தும் உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
1: www.muslimvanoli.com.
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அவனது அருள் மழையென பொழிகிற அவனது இல்லத்திலே வைத்து காலையில் ஆரம்பித்த இந்த மாநாட்டினுடைய இறுதிக்கட்டத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். பெரியவர்களெல்லாம் முன்னாடி பேசிவிட்டு சிறுபிள்ளை என்னை கடைசியாக பேச வைத்திருக்கிறார்கள். சிறுபிள்ளைன்னு சொன்ன உடனே சிரிச்சிடாதீங்க. ஷேக் அவர்களோடு ஒப்பிடும்போது நாங்கள் எல்லாம் சிறுபிள்ளை தான். ஷேக் அவர்கள் பேசும்போது உண்மையிலேயே ஆரம்பகால தௌஹீத் பிரச்சாரத்தினுடைய அந்த சிந்தனை இங்கிருக்கிற பலருக்கு வந்து போயிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேடைகள் தோறும் தெரித்த பேச்சுகள், அந்த பேச்சுகள் அல்லாஹ் என்றால் யார், அல்லாஹினுடைய வல்லமைகள் என்ன, அல்லாஹினுடைய பெயர்கள் பண்புகள் குறித்த எந்த விவரமும் சரியான முறையில் போதிக்கப்படாத அந்த மௌட்டிக காலத்தில் தமிழ் உலகத்தில் சுமார் 30-35 ஆண்டுகளுக்கு முன்பே வான் சுடர் எனும் பத்திரிகையின் மூலம் தமிழ் உலகத்திற்கு தௌஹீத் பிரச்சாரத்தை தந்த ஒரு மிகப்பெரிய ஆளுமை ஷேக் அப்துல் வஜீத் வதூத் ஜிப்ரி ஹஃபிதஹுல்லா அவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து பேசியது உண்மையிலேயே அல்ஹம்துலில்லாஹ் மிகுந்த ஆனந்தமாகவும், தௌஹீத் கொள்கை இந்த அளவிற்கு வீரியமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, ஒரு காட்சியை அல்லாஹ் அவர்களுடைய இந்த ஹயாத்திலேயே பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டார் என்றுதான் உண்மையிலேயே நினைக்க தோன்றுகிறது. இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறுதி வரைக்கும் ஈமானோடு இந்த கொள்கையில் அடிபுரளாமல் தௌஹீதை உள்ளார்ந்த முறையில் நேசிக்கிற நற்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்கிற தலைப்போடு, என்கிற துவாவோடு என்னுடைய தலைப்பின் கீழ் நான் உடைய ஆசைப்படுகிறேன். ஷேக் அவர்கள் குறிப்பிட்டதை போல் அரசியல் என்று சொன்ன உடனேயே எல்லோரிடத்திலும் ஒரு ஆர்வம் எட்டி பார்த்துவிடும். குறிப்பாக இளைஞர்களிடத்திலே, வாலிபர்களிடத்திலே, அதிலும் குறிப்பாக தமிழகத்திலே இருக்கிற இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்று சொல்லிவிட்டாலே அவர்களிடத்திலே ஒரு குதூகலம் கொஞ்சம் கொப்பளிக்கும். அதனால்தான் என்னமோ நடிக்க வந்தவர்களெல்லாம் கடைசியில் நுழைகிற ஒரு புகலிடமாக, அவர்களுக்குரிய முதியோர் இல்லமாக இருப்பது அரசியல். அதனால தான் இன்னைக்கு பார்க்குறோம் நம்முடைய தமிழகத்திலே பெயரே வைக்கப்படாமல் ஒருவர் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருவர் மையம் என்கிற பெயர் வைத்து மையத்தாக ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதிலும் இன்றைய தேதியில் ஆசிஃபா எனும் 8 வயது சிறுமி காம கொடூரர்களால், அந்த காவிகளால் ஒரு வார காலம் அடைத்து வைக்கப்பட்டு, வல்லுறவு காலாக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு, கொடூரமான முறையில் அந்த குழந்தை கொல்லப்பட்டிருக்கிற ஒரு கால சூழ்நிலையில் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் என்கிற அடிப்படையை தகர்த்தெறிந்துவிட்டு இஸ்லாம் என்கிற அகீதாவை தூர வைத்துவிட்டு எதை மையமாக வைத்து அரசியல் நடத்தினாலும் அதன் இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும் என்பதை இன்றைய தேதி வரைக்கும் நாம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கவலைக்குரிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களே, அரசியல் என்பது அதிகாரத்திற்கு அடுத்த பெயராக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. அரசியல் என்பது ஆட்சியாளர்களுடைய பெருமைக்கு, கௌரவத்திற்கு, அவர்களுக்கு கிடைத்திருக்கிற அங்கீகாரத்திற்குரிய அடையாள பெயராக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாமிய வடிவில், இஸ்லாமிய ஒளிவில், இஸ்லாமிய வழியில் அரசியல் என்கிற வார்த்தையை ஆய்வு செய்து பார்க்கிற போது ஒரு அற்புதமான அர்த்தம் அதிலே அடங்கி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் என்கிற அடிப்படையை தூர வைத்துவிட்டு இன்றைக்கு அரசியல் என்பது ஒரு கலையாக பார்க்கப்படுவதனால் அந்த அரசியல் என்று சொன்னாலே இன்றைக்கு சாக்கடை என்கிற பெயரோடு தான் அது இன்றைக்கு வளம் வருகிறது. மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள், மனமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் மலமாக இன்றைக்கு மாறிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் என்கிற வார்த்தையை நாம் புரிந்து கொள்வதற்கு அற்புதமான ஒரு செய்தி ஒன்றை சொன்னார்கள். கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அன்பியா. பனு இஸ்ரவேலர்களை பொறுத்தவரை அவர்களை நபிமார்கள் தான் நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். தசூசு என்கிற வினைச்சொல் சியாசத் என்கிற பெயர் சொல்லிலிருந்து பிறந்து வந்தது. அதனால தான் இன்னைக்கு நம்ம அரபு நாட்டிலே இருக்கிறோம். சியாசத் என்கிற வார்த்தையை நிறைய நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சியாசத் என்போம், அரசியல்வாதிகளை சியாசி என்போம். இந்த சியாசத் என்கிற வார்த்தை உண்மையிலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தையாகத்தான் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏன்? நபிமார்கள் செய்து கொண்டிருந்தது தசூசுஹுமுல் அன்பியா. நபிமார்கள் அவர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள், நிர்வாகம் செய்து கொண்டிருந்தார்கள். குல்லமா ஹலக நபியுன் கல்ஃபஹு நபியும். ஒவ்வொரு நபி இறந்ததற்கு பிறகும் அவருக்கு அடுத்து இன்னொரு நபி அந்த பொறுப்புக்கு வந்து விடுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு இஸ்ரவேலர்களில் உண்டான அந்த பாரம்பரிய நடைமுறையை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அதனால் தான் இஸ்லாமிய பேரறிஞர்கள் அரசியல் என்கிற அந்த கலையை குறித்து, அரசியல் என்கிற பகுதியை குறித்து தனி தொகுப்புகளை நம்முடைய உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி, இப்னு கஸீர், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹு அஜ்மயின் போன்ற அறிஞர்கள் அவர்களுடைய ஆக்கங்களில், அவர்களுடைய நூற்களில் அரசியல் எனும் அந்த இயலுக்கு ஒரு தனி பக்கங்களை கொடுத்து தனி தொகுப்புகளாக இந்த உலகத்திலே வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே அரசியல் எப்படி இருக்கிறது? குறிப்பாக தமிழ் உலகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்கிறது? அவர்கள் செய்து கொண்டிருக்கிற மக்கள் பணிக்கு, சமூக பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்கிற துடிப்போடு இன்றைக்கு எல்லாரும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். விளம்பரம் கிடைக்க வேண்டும், அங்கீகாரம் கிடைக்க வேண்டும், ஆல்பலம் கிடைக்க வேண்டும். நாம் போனால், நாம் வந்தால் நமக்கு பின்னால் ஒரு 10-15 பேர் அணிதிரண்டு வந்து கொண்டிருக்க வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அடியாட்களாக கூட அவர்கள் மாற வேண்டும். நம்முடைய பேரை சொன்ன உடனேயே மக்கள் கரகோஷம் எழுப்ப வேண்டும், கரகோலி எழுப்ப வேண்டும், முஸ்லிம்களாக இருந்தால் நாரே தக்பீர் போட வேண்டும் என்கிற ஒரு சூழலில் தான் இன்றைய அரசியலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏதேதோ பேச ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு என்னென்னவோ பேச ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு பெரியார், அண்ணா என்று மாறிவிட்டார்கள். இதுதான் இன்றைய அரசியல் களம் இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய விஷயம். அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய விழுமியங்களில், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும், அரசியல் என்பது எப்படி இருந்தது? இன்றைக்கு யார் யாரோ என்னென்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மதத்தை தள்ளி வைத்துவிட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்துவிட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்துவிட்டு, அரசியல் என்கிற அந்த ஒற்றை இலக்கை மையமாக கொண்டு எல்லோரையும் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே தவிர யாராலும் எவரையும் ஒன்றிணைத்ததாக சரித்திரத்தை பார்க்க முடிவதில்லை. ஆனால் மார்க்கம் என்பதை மட்டுமே மையமாக வைத்து, ஷரீஅத்தும் மினல் அம்ர், இறைவனால் வழங்கப்பட்ட ஷரியத்தை மட்டுமே மையமாக வைத்து அரசியல் என்பதை இரண்டாம் கட்டமாக வைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒருங்கிணைத்து காட்டினார்கள். அரசியலை முதலாக வைத்து விட்டு, அரசியலை அடிப்படையாக வைத்து விட்டு, மார்க்கத்தை தள்ளி வைத்து விடுங்கள், ஷரியத்தை தள்ளி வைத்து விடுங்கள், தௌஹீதை தள்ளி வைத்து விடுங்கள், தீனை தள்ளி வைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்களால் யாரையும் ஒன்றிணைக்க முடியவில்லை. ஆனால் மார்க்கம், தௌஹீத், அகீதா என்று இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் ஒன்றிணைத்தார்கள். அதுதான் வரலாறு. எப்படி என்று கேட்கிறீர்களா? 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அகிலத்தின் அருட்கொடை அண்ணன பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா நகரில் இஸ்லாமிய ஆட்சியை அறிமுகப்படுத்திய போது, அந்த இஸ்லாமிய ஆட்சி எனும் ஒரே குடையின் கீழ் யகூதிகள் இருந்தார்கள், நசாராக்கள் இருந்தார்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், ஆராபுகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், என்னென்னவோ சாபியின்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் இருந்தார்கள், நட்சத்திரங்களை வணங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்களும் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தை மையமாக வைத்து அரசியல் செய்தார்கள். அந்த மார்க்கம் மையமாக்கப்பட்ட அரசியலில் எல்லாரும் இணைந்தார்கள். இன்றைக்கு மார்க்கம் என்று வந்துவிட்டால் நமக்கு மத அடையாளம் வந்துவிடும், மார்க்கம் என்று சொல்லிவிட்டால் நம்மை முஸ்லிம்கள் என்று முத்திரை குத்தி தனியாக வைத்து விடுவார்கள், நம்ம பொதுக்களத்திலே நின்று, பொது நீரோட்டத்திலே நின்று எல்லோரையும் தேசியமாக மயமாக்க வேண்டும் என்று சொன்ன யாராலும் எதையும் ஒற்றுமையாக்க முடியவில்லை. இதைத்தான் இன்றைய நிகழ்கால இளைஞர்கள், வாலிபர்கள், குறிப்பாக தமிழகத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். அருமை சகோதரர்களே, அரசியல் எனும் வார்த்தை நேரடியாக திருமறை குர்ஆனில் எங்குமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்தவில்லை. ஆனால் அரசியல் என்கிற ஒன்றை வைத்து செய்யப்படுகிற நிர்வாகம், ஆட்சி, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அரசியல் என்கிற அர்த்தத்தில் மறைமுகமாக நமக்கு சொல்லித் தருகிறார். உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் வழங்கிய அருட்களை பற்றி சொல்லும் போது فقد اتينا آل ابراهيم الكتاب والحكمه واتيناهم ملكا عظيما نعم இப்ராஹிமின் குடும்பத்தாருக்கு வேதத்தை வழங்கினோம், ஞானத்தை வழங்கினோம், மேலும் அவர்களுக்கு பேராட்சியை வழங்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தவர்களுக்கு தான் செய்த அருளை குறித்து சொல்கிறார். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற போது ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ், எனது இறைவா, எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிறாய், வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ், கனவுகளின் விளக்கம் எனும் அற்புத கலையை எனக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கிறாய் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அரசியலின் மறுபிறவியாக இருக்கிற, அரசியலின் மறுபிழழ்வு வார்த்தையாக இருக்கிற அந்த முல்க், ஆட்சி அதிகாரம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதை திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக இப்படி ஏராளமான வசனங்களை மையமாக வைத்து பார்க்கிற போது ஆட்சி, அதிகாரம் என்பன போன்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட எத்தனையோ வசனங்கள் திருமறை குர்ஆனில் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இவைகளெல்லாம் எதை மையமாக வைத்து? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா நகரில் சுமார் 13 ஆண்டு காலம் கழித்தார்கள். இந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியதெல்லாம் தௌஹீத், போதித்ததெல்லாம் அகீதா, அல்லாவை வணங்க வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க கூடாது என்கிற தௌஹீதையும் ஷிர்க்கையும் மாறி மாறி சொல்லி எந்த கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்களோ அந்த கூட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டதுதான் மதீனாவினுடைய இஸ்லாமிய ஆட்சி. ஒரு இஸ்லாமிய அரசியல் அடிப்படையில் ஆட்சி செய்யப்படுவதாக இருந்தால் அந்த ஆட்சியின் அம்சங்கள் என்னவாக இருக்கும், அந்த ஆட்சியின் அம்சங்கள் எப்படி இருக்கும்? அடிப்படையாக திருமறை குர்ஆன் 5 அம்சங்களை நமக்கு இஸ்லாமிய அரசியலாக சொல்லி தருகிறது. இஸ்லாமிய ஆட்சி நிறுவப்படுகிற போது, இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரம் உருவாக்கப்படும் போது, மக்கா நகரில் தௌஹீதை கட்டி அமைப்பதற்காக, தௌஹீதனும் கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்காக அங்கே பிரம்மாண்டமாக போடப்பட்ட 13 ஆண்டு கால கலப்பணியை மையமாக வைத்து கட்டியமைக்கப்படுகிற தௌஹீதின் கோட்டையாக வெளி உலகம் தெரிந்து கொள்கிற விதத்தில் உருவாக்கப்படுகிற இஸ்லாமிய ஆட்சியில் 5 அம்சங்கள் அடிப்படையாக இருக்கும். எல்லாருக்கும் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிப்பவர்கள் எல்லாம் ஸ்லோகன்களை போல் வார்த்தைகளை அலங்காரமாக எழுதி வைக்கிறார்கள். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்பார்கள், திருப்பி அடி, திமிரி எழு என்பார்கள். இப்படியெல்லாம் விதவிதமான வார்த்தைகளை, கவர்ச்சிகரமான வார்த்தைகளை தங்களுடைய போஸ்டர்களிலே ஒட்டிக் கொள்கிறார்களே, அப்படிப்பட்ட வாசகங்கள் அல்ல திருமறை குர்ஆன் சொல்கிற அந்த 5 அம்ச திட்டங்கள். இஸ்லாமிய அரசியல் எதன் அடிப்படையில் கட்டியமைக்கப்படுவது? இஸ்லாமிய ஆட்சியாளர் எதன் அடிப்படையில் தன்னுடைய ஆட்சியை நடத்துவார்? இஸ்லாமிய அரசியல்வாதி எப்படிப்பட்ட அடிப்படையில் இருப்பார்? முடப்பாக வேட்டியையும் சட்டையையும் அணிந்து கொண்டு, கரண்டை காலுக்கு கீழ் கரை வேட்டிகளை கட்டிக்கொண்டு, முன்னாடி பத்துக்கார், பின்னாடி பத்துக்கார், கொடிகள், ஆபரணங்கள், ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், ஆர்ப்பரிப்புகள் என்கிற அடிப்படையில் போவதை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் என்று சொல்லவில்லை. எதை சொல்லுகிறது இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் என்று? எந்த அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி கொடுத்தார்கள்? எளிமையின் சிகரமாய் விளங்கிய அகிலத்தின் அருட்கொடை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் இந்த பூமியில் ஆட்சி செய்தார்களே, எப்படிப்பட்ட ஆட்சி, எவ்வளவு பொன்னான ஆட்சி! இன்றைக்கு நாம் சமூகத்திலே கண்டுகொண்டிருக்கிற இந்த கற்பழிப்பு அசிங்கங்களில் ஏதேனும் ஒன்றாவது அன்றைக்கு அங்கே நடந்ததா? பட்டினி சாவுகள் நடந்ததா? பட்டினி போராட்டங்கள் நடந்ததா? கல்விக்காக வேண்டி போராட்டங்கள் நடந்ததா? வேலையில்லை என்கிற போராட்டங்கள் நடந்ததா? வறுமையில் அவர்கள் வாடினார்களா? முகம்மது மதத்தை எங்கள் மீது துஷ்பிரயோகம் செய்கிறார், சிறுபான்மையாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் உரிமைகள் இல்லை என்று எந்த யூதனாவது எந்த கிறிஸ்தவனாவது குரல் எழுப்பினானா? மதீனாவில் மனித உரிமை மீறப்படுகிறது என்று ரோமாபுரியில் இருந்தோ பாரசீகத்தில் இருந்தோ எவனாவது மதீனாவிற்கு எதனாக கண்டன குரல் எழுப்பியிருப்பானா? அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. இன்றைக்கு நாகரீகம் வளர்ந்து விட்டது என்கிறோம், விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்கிறோம், ஐநா சபை வந்து விட்டது என்கிறோம், உலகத்தில் அமைதியை உருவாக்கி விட்டோம் என்கிறார்கள். 2ஆம் உலக போருக்கு பிறகு இனி உலக யுத்தம் நடக்கவே கூடாது என்பதற்காக சர்வதேச தலைமைத்துவத்தை நாங்கள் உருவாக்கி விட்டோம் என்று கொக்கரிக்கிறார்கள். பட்டினி சாவு இல்லாத ஊரியது, வேலையில்லா திண்டாட்டம் இல்லாத ஊரியது, கற்பழிப்பு அசிங்கங்கள் நடைபெறாத நாடுகள் எது? அல்லாஹ் நாடு இஸ்லாமிய நாடுகள் சிலதை தவிர. அப்ப என்ன அர்த்தம் இதை நமக்கு சொல்கிறது? இஸ்லாம் எவைகளை மையமாக வைத்து, எவைகளை அடிப்படையாக வைத்து அரசியல் என்னும் கட்டிடம் கட்டியமைக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதோ, அதை இன்றைக்கு அந்த கட்டிடத்தின் கட்டமைப்புகளை தகர்த்து விட்டதன் விளைவு இவ்வளவு கொடூரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இவ்வளவு அசிங்கங்களையும் மறுவறுப்புகளையும் இன்றைக்கு சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறேன். நறுமை சகோதரர்களே, இஸ்லாமிய அரசியலமைப்பு சாசன சட்டத்தின் 5 பெரும் அம்சங்களில் 3வது அம்சம் என்ன? அல் ஹாகிமியத்து லில்லாஹ், ஆட்சி ஏற்றும் அதிகாரம் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அல்லாஹ் எதை ஆட்சி என்று இந்த மக்களுக்கு சொல்கிறானோ, அல்லாஹ் எதை அரசாட்சி என்று இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ, எந்த ஷரியத் இந்த பூமியில் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று நபிமார்களின் மூலம் சொல்லி இருக்கிறானோ, அந்த ஷரியத் முழுக்க முழுக்க அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட வகையிலே நிலைநாட்டப்பட வேண்டும். இந்த அர்த்தத்தில் தான் திருமறை குர்ஆனில் சுமார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 200க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், அஃப ஹுக்குமல் ஜாஹிலியத்து யபகூன், அறியாமை கால ஆட்சி அதிகாரத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மா, தீர்ப்பு வழங்குவதில் நீதி செலுத்துவதில் அல்லாஹ்வை விட சிறந்தவன் யாராக இருக்க முடியும்? லி கௌமி யுக்கினூன், உறுதியாக நம்புகிற சமுதாயத்திற்கு. இன்னொரு வசனம் எப்படி சொல்கிறது? சும்ம ஜஅல்னாக்கா அலா ஷரீஅத்தின் மினல் அம்ர், நபியே தெளிவான முறையில் விளக்கப்பட்ட ஒரு ஷரியத்திலே உம்மை நாம் வைத்திருக்கிறோம், ஃபத்தபிஹா, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபி அஹ்வா அல்லதீன லா யஅலமூன், அறியாமல் இருக்கிற இந்த சமுதாயத்தினுடைய மனு இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இப்படி ஏராளமான வசனங்கள், சற்றறக்குறைய சுமார் 200 வசனங்கள். அல்லாஹ் எதை இந்த உலகத்திற்கு ஆட்சி அதிகாரத்திற்குரிய அரசியல் சாசனமாக இறக்கி வைத்திருக்கிறானோ அதை வைத்து தீர்ப்பு செய்யப்பட வேண்டும். 2வது என்ன? அல் அதில், நீதி. யாராக இருந்தாலும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி சொல்லும் போது பீதி கொள்ள கூடாது. நீதி என்று சொல்லுகிற போது உற்றார், உறவினர், பெற்றோர் என்று யாரையும் பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது ஆட்சியாளன் சாதாரணன் என்று பார்க்க கூடாது. நீதி என்று வருகிற போது அரபியர்கள் அரபி அல்லாதவர்கள் என்று பார்க்க கூடாது. அல் அதில், பரிபூர்ணமான நீதி நிலைநாட்டப்படுவதை 2வது அம்ச அரசியல் சாசனமாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தருகிறது. எப்படி சொல்லுகிறது திருமறை குர்ஆன்? இன்னல்லாஹ யாமுரு பில் அதில் வல் இஹ்ஸான் வ ஈதாஇதில் குர்பா என்ற அந்த வசனம் நீளுகிறது. இந்த வசனத்தின் முதல் அம்சமாக இறைவன் கட்டளையிடுவது, நிச்சயமாக இறைவன் நீதியை கொண்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறான். இன்னல்லாஹ யாமுரு பில் அதில், நீதியை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அறிவுறுத்துகிறான், ஆணையிடுகிறான் என்று நீதியின் அம்சத்தை 2வது விஷயமாக திருக்குர்ஆன் சொல்கிறது. 3வது என்ன? அல் முசாவாத், பரிபூர்ணமான முறையில் சமத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லாரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும், கருப்பன் வெள்ளையன் என்கிற பாகுபாடு பார்க்கப்படக்கூடாது. நீ மேலிருந்து வந்திருக்கிறாய், இவன் இடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் தொடையிலிருந்து வந்திருக்கிறான், அவன் அடி பாதத்திலிருந்து வந்திருக்கிறான் என்று வர்ணங்களை காட்டி மக்கள் கூறு போடப்பட்டு விடக்கூடாது. இறைவனின் முன்னிலையில், படைத்தவன் முன்னிலையில், அல்லாஹ்வின் மாளிகையில் அனைவரும் சமம்தான் என்கிற கொள்கை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். அது உயிரோட்டமாக நிலைநாட்டப்பட வேண்டும் என்கிற அல் முசாவாத் என்கிற அந்த சமத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் மூன்றாவது அடிப்படை அம்சமாக சொல்லித் தருகிறது. இதையே திருமறை குர்ஆன் ஆழமாக விளக்குகிற போது, யா அய்யுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, இன்னா கலக்னாக்கும் மின் ஜக்கரின் வ உன்ஸா, உங்களை ஒரே ஆணிலிருந்து ஒரே பெண்ணிலிருந்து படைத்தோம் என்று திருமறை குர்ஆன் மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. நான்காவது அரசியல் சாசனம் என்ன? அஷூரா. எந்த விஷயமாக இருந்தாலும் தாண்டுவண்டித்தனமாக முடிவெடுக்க கூடாது. வெளிநாடுகளுக்கு சென்று ஏர்போர்ட்டுகளில் மட்டுமே நின்று கொண்டு அங்கு நடைபெறக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு வந்து இரவோடு இரவாக 1000 ரூபாய் செல்லாது, 5000 ரூபாய் செல்லாது, 500 ரூபாய் செல்லாது என்று ஆணையிடக்கூடாது. அல் மஷூரா, அல் முஷாவரா, மிக தெளிவான முறையில் ஆலோசனை பெறப்பட்டு மிக தெளிவான முறையில் அறிவுள்ளவர்களிடம் ஆலோசனைகள் கருத்துக்கள் கேட்கப்பட்டுதான் எந்த சாசனமாக இருந்தாலும் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில் வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நபியே, எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த விவகாரமாக இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் ஃபஇதா அஸம்த, உறுதியான முடிவெடுத்து விட்டால், ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ்வின் மீதே நீங்கள் பொறுப்பு சாட்டி விடுங்கள் என்று இஸ்லாமிய அரசியல் நான்காவது அம்சமாக ஷூரா என்பதை சொல்லி காட்டுகிறது. ஐந்தாவது என்ன? இதுதான் மிக மிக முக்கியமானது. ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய அச்சத்தை அடிப்படையாக வைத்து, குர்ஆனையும் சுன்னாவையும் மையமாக வைத்து, இறைவனுக்கு கட்டுப்படுகிற விதத்தில் அவர் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சியாக பிறப்பித்து விட்டால், அதிகாரமாக பிறப்பித்து விட்டால், ஆணையிட்டு விட்டால், அதற்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். அரசாங்கத்திற்கு எதிராக கொந்தளிக்க கூடாது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கொந்தளிக்க கூடாது என்கிற அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம், யா அய்யுஹல்லதீன ஆமனு அதீஉல்லாஹ வ அதீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் வழங்கப்பட்ட ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று இந்த ஐந்து அம்சங்களை இஸ்லாமிய மார்க்கம் அரசியல் பிரிவுகளின் அற்புத மூலக்கூறுகளாக இஸ்லாமிய சமூகத்திற்கு சொல்லித் தருகிறது. இதை வச்சுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். இதை வைத்துத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை இந்த பூமியிலே தந்தார்கள். யார்? பாரம்பரியம் பாரம்பரியமாக, பரம்பரை பரம்பரையாக, நாங்கள் எல்லாம் ஆளுகிற வம்சம் கொண்டவர்கள் என்று ஆணவத்தோடு இருந்த ரோமர்களும் பாரசீகர்களும் பாடம் கற்கிற விதத்திலே இருந்தது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல். எப்படிப்பட்ட அரசியல்? அகிலத்தின் அருட்கொடை என்னென்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளராக இந்த பூவுலகில் சுமார் 23 ஆண்டு காலம் இருந்தார்களே. 13 ஆண்டு காலம் மக்காவில் அவர்கள் மார்க்க பிரச்சாரத்தை மட்டுமே செய்யக்கூடியவராக இருந்தாலும் ஒரு பெருங்கொண்ட சமூகத்திற்கு தலைவராக இருந்தார்கள். 13 கழித்து மதீனாவில் இருந்த 10 ஆண்டு காலமும் அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் பெற்ற ஒரு இஸ்லாமிய அரசாட்சியை நிறுவிய ஒரு மாபெரும் ஆட்சியாளராக மதீனாவில் விளங்கினார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட அரசியலை இந்த பூமிக்கு தந்தார்கள்! இன்றைக்கு மலம் வீசுகிற, இன்றைக்கு நாற்றத்தை எடுக்கக்கூடிய இந்த சாக்கடை அரசியல் இன்றைக்கு இருந்ததா? எப்படிப்பட்ட அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள்! அந்நியர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற விதத்தில், ரோமர்களும் பாரசீகர்களும் அதிசயப்படக்கூடிய விதத்தில், இப்படியெல்லாம் இவரால் ஆட்சி செய்ய முடிகிறாரா என்று அவர்கள் வியக்கிற விதத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி செய்தார்கள். அதுதான் இஸ்லாமிய ஆட்சி. அகிலத்தின் அருட்கொடை அண்டல பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய ஆட்சியாளராக இருந்திருக்கிறார், எவ்வளவு சிறப்பான ஆட்சியாளராக இருந்திருக்கிறார்! உலகத்தில் இதுவரைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிற, இனி ஆட்சி செய்கிற எவனுமே சொல்ல முடியாத ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உமை யஅதில் இதா லம் அஅதில். இப்படி ஒரு வார்த்தையை வரலாறுல யாராலையும் சொல்ல முடியாது. இப்படி ஒரு வார்த்தையை எந்த அரசியல் கட்சி தலைவராலும் எந்த ஆட்சியாளராலும் சொல்ல முடியாது. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இஸ்லாமிய அரசியலை இந்த பூமிக்கு அறிமுகப்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகீதாவையும் மன்ஹஜையும் அடிவேராக போட்டு அதன் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்ட அந்த அரசியல் எனும் கட்டிடத்தின் சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் நீதியாக நடக்காவிட்டால் யாரால் நீதியாக நடக்க முடியும்? நாங்கள் சொல்லிட முடியுமா? இன்றைக்கு ஆட்சியாளர்கள் யாராவது அப்படி சொல்லிவிட முடியுமா? கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவம், 8 வயது சிறுமி அநியாயமான முறையில் நசுக்கப்பட்டிருக்கிறாள், அநியாயமான முறையில் அந்த காவிகளின் காம பசிக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாள் என்று பகிரங்கமான முறையிலே வெளிக்கு வந்ததற்கு பிறகும், வெளியே செய்து வந்ததற்கு பிறகும் சரியான நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு தான் இன்றைய ஆட்சியாளர்களின் அவல நிலை இருக்கிறது.
1: திட்டமிட்டே இனக்கலவரங்களை செய்கிறார்கள், திட்டமிட்டே இஸ்லாமிய சமூகத்தினுடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது, திட்டமிட்டே இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மோசமான முறையில் கபலீகரம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் வீடியோ ஆதாரங்களாக காட்சிப்படுத்தப்பட்டதற்கு பிறகும் அந்த ஆட்சியாளர்களால் நடவடிக்கை எடுக்க முடியாத அளவிற்கு தான் இன்றைக்கு இந்தியாவிலும் இலங்கையிலும் முஸ்லீம்கள் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீதி எப்படி இருந்தது, பெருமானார் சல்லாஹுடைய ஆட்சி எப்படி இருந்தது, நான் நீதியாக நடக்காவிட்டால் யாரால் நீதியாக நடக்க முடியும் என்றார்கள். அது மட்டுமா, உலகத்தில் யாருமே சொல்ல முடியாத வார்த்தை அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் அன்ன ஃபாத்திமத்த பின்த முஹம்மத், என்னுடைய மகள் ஃபாத்திமாவை திருடினாலும் லகதா முஹம்மதுன் யதஹா, அவளுடைய கரத்தை கூட முஹம்மத் துண்டித்து விடுவார் என்று சொன்னார்களே பெருமானார் சல்லாஹுடைய சொல்லோ. இப்படி எந்த ஆட்சியாளராவது சொல்ல முடியுமா, இப்படி எந்த ஆட்சியாளராவது சொல்லி இருக்கிறாரா? உயிரோடு இருக்கும் போது மகன் மருமகன் என்று தன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற எல்லோருக்கும் பதவிகள் கொடுத்து விட்டு, பேரப்பிள்ளை அவனுக்கு பிறந்த வாரிசு என்று அவர்களுக்கும் சொத்துக்களை சேர்த்து விட்டு, இன்று வரைக்கும் அதை பார்த்து ஆனந்தப்படக்கூடிய தலைவர்களைத்தான் சமுதாயம் கண்டு கொண்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அரசியலை மிக சரியான முறையிலே நிறுவி அதை மக்களுக்கு பாடம் நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் திருடினாலும் அவள் கரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று. இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் மார்க்க சொற்பொழிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்ள இருக்கின்றோம். தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள்.
3: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக அனைத்து விதமான மார்க்க சொற்பொழிவுகளையும் வீடியோ மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இன்றே முஸ்லிம் வானொலியின் உத்தியோகபூர்வ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimvanoli.com.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மீண்டும் நாங்கள் மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்வோம்.
1: இஸ்லாமிய அரசியலை மிக சரியான முறையிலே நிறுவி அதை மக்களுக்கு பாடம் நடத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் மகள் திருடினாலும் அவள் கரத்தையும் நான் துண்டிப்பேன் என்று. இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான அரசியலாது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் சாதாரணமாக இருந்ததா? பெருமானார் சல்லாசர்கள் செய்த அரசியலை பார்த்து மக்கள் சொன்ன கருத்து என்ன, மக்களின் வாக்கு மூலம் எப்படி இருந்தது? வமா நீல மின்ஹு ஷைஉன் கத், யாரும் இந்த இறை தூதரால் பழிவாங்கப்படவில்லை, யாரும் இந்த இறை தூதரால் பாதிக்கப்படவில்லை. இப்படி எந்த ஆட்சியாளரை பற்றியாவது சொல்ல முடியுமா? ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, மக்கள் செல்வாக்கு இருக்கிறது, கைத்தட்டினால் நமக்காக குரல் எழுப்பதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக எவ்வளவு கேவலங்களை இந்த தலைவர்கள் அரங்கேற்றியிருக்கிறார்கள், எவ்வளவு மோசமான தடங்களை இந்த தலைவர்கள் உருவாக்கி விட்டு போயிருக்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக உயிரை கொடுப்பதற்கும் பெருங்கொண்ட கூட்டம் தயாராக இருந்த போதும், அகிலத்தெருக்கொடை அண்டன பெருமானார் கண் சிமிட்டினால் போதும் தன்னுடைய உயிரை கூட தருவதற்கு பெருங்கொண்ட கூட்டம் தயாராக அவருடைய வீட்டு வாசலில் இருந்த போதும் கூட, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் பழிவாங்கப்பட்டதில்லை, யாரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் தண்டித்ததில்லை. ஆனால் அல்லாஹ்வின் வரம்புகள் மீறிவிட்டால் அல்லாஹ்விற்காகத்தான் அல்லாஹ்வின் தூதர் கண்டிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதுதான் இஸ்லாமிய அரசியல். இவரைத்தான் இஸ்லாமிய நிர்வாகி, இவரைத்தான் இஸ்லாமிய ஆட்சியாளர் என்று சொல்ல முடியும். அகிலத்தின் அருண்கொடை அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது சொத்தை பங்கிடும் போது எப்படி இருந்தார்கள், பொது சொத்தை பங்கிடும் போது எப்படிப்பட்ட ஒரு பண்புகளை கடைபிடித்தார்கள், நான் உங்களுக்கு கொடுப்பவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல, எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை வைத்து நான் உங்களிடையிலே பங்கிடுகிறேன், அவ்வளவுதான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு பார்க்க முடியுமா? அப்படி இன்றைக்கு பார்க்க முடியுமா? அப்படி பதவிகள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, இலாக்காக்கள் எப்படி ஒதுக்கப்படுகிறது, அமைச்சரவை எப்படி தீர்மானிக்கப்படுகிறது, எந்த அந்த இலாக்காவில் லாபம் கூட வருகிறதோ, எந்த இலாக்காவில் லஞ்சம் அதிகம் பெற முடியுமோ அங்கே தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இப்படி அமைச்சரவை ஆரம்பித்து தேர்தலில் நிற்பதற்குண்டான சீட்டுகள் ஆரம்பித்து ஒரு சாதாரண வார்டு பதவி வரைக்கும் இன்றைக்கு லஞ்சத்தை மையமாக வைத்து, பெட்டிகளை மையமாக வைத்துத்தான் இன்றைக்கு அந்த இருக்கைகள் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாகியாக இருந்தார்கள், எப்படிப்பட்ட அரசியல்வாதியாக இருந்தார்கள்? நான் உங்களுக்கு தருபவனும் அல்ல, நான் உங்களுக்கு தடுப்பவனும் அல்ல, எனக்கு எப்படி ஏவப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே உங்கள் மத்தியிலே பங்கிடுகிறேன். அவ்வளவுதான், இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட ஒரு அரசியலை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு பதவியை பெறுவதற்காக, ஆட்சியை அடைவதற்காக ரோட்டில இறங்கி வீதி வீதியாக சென்று எனக்கு அம்மா தாயே என்று பிச்சை கேட்பதற்கு இணையாக இன்றைக்கு பொறுப்புகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, ஓட்டுகள் கேட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட நிர்வாக நடைமுறையை உருவாக்கினார்கள், எப்படிப்பட்ட அரசியல் அமைப்பை சமூகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? பொறுப்பை யாரும் கேட்டு வாங்க கூடாது என்றார்கள், பதவியை யாரும் கேட்டு பெறக்கூடாது என்றார்கள். தன்னிடத்திலே யாராவது பொறுப்பையோ பதவியோ கேட்பார்களாயின் அவர் அல்லாஹ்வின் தூதர் சிலாசூர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நெருக்கமான தோழராக இருந்தாலும் பதவியை தரமாட்டேன் என்று சொன்னார்கள். அதுதான் இஸ்லாமிய அரசியல். இப்படிப்பட்ட அரசியல்வாதி எங்க பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சியாளரை இந்த உலகம் எங்கே பார்க்க முடியும்? இப்படிப்பட்ட ஆட்சி இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இப்படிப்பட்ட அடிப்படையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்களா? அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அலா தஸ்தாமிலுனி, எனக்கு நீங்கள் பொறுப்பு தர மாட்டீர்களா அல்லாஹ்வின் தூதரே? வாயை விட்டு கேட்கிறாங்க, வாயை விட்டு கேட்கிறார்களா? தஸ்தாமிலுனி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை நீங்கள் பொறுப்பிலே நியமிக்க மாட்டீர்களா? நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், வாய்வழி வாக்குமூலம் இப்படி நான் சொன்னவண்ணே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம் கரத்தால் என் தோளை தட்டிவிட்டு சொன்னார்கள், யா அபாதர், அபூதரே, இன்னக தாயிஃப், நீர் பலஹீனமானவர், வஇன்னஹா அமானதுன், இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்று சொன்னார்கள். இந்த பொறுப்பு என்பது அமானிதம் என்றார்கள். நீர் பலகீனமானவர், இந்த பொறுப்பு அமானிதம். வஇன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வநதாமத்துன், நிச்சயமாக இந்த பொறுப்பு என்பது மறுமை நாளில் இழிவாக வரும், மறுமை நாளில் மிகப்பெரும் வருத்தமாக வரும். இல்லா மன் அஹதஹா பிஹக்கிஹா வஅத்தல்லதி அலைஹி ஃபீஹா, பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய கடமையை செய்த சிலரை தவிர எல்லோருக்கும் இந்த பொறுப்பு நாளைய மறுமையில் மிகப்பெரிய இழிவாய், மிகப்பெரிய சோதனையாய் வந்து நிற்கும் என்று சொன்னார்களே. இப்படி எந்த அரசியல் கட்சி தலைவராவது தன்னுடைய தொண்டர்களுக்கு சொல்ல முடியுமா? யாராவது இப்படி சொல்லி இருக்கிறார்களா? இன்றைக்கு போஸ்டர் ஒட்ட ஆரம்பிப்பவன் கூட நாளைக்கு ஏதேனும் ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்கும் என்கிற அர்த்தத்தின் அடிப்படையில் தானே இன்றைக்கு எல்லோரும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உருவாக்கியது இன்றைய சாக்கடை அரசியல், இப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கியது இன்றைய லௌகீக மௌட்டிக அரசியல். தெரு தெருவாக வீதி வீதியாக இறங்கி என்னை உங்களுக்குரிய ஆட்சியாளராய் நியமியுங்கள், என்னை உங்களுக்குரிய பொறுப்பாளராய் நியமியுங்கள் என்று பொறுப்பை கேட்டு பெறக்கூடியதை உருவாக்கியது லௌகீக மௌட்டிக அரசியல். ஆனால் கேட்பவர்களுக்கு பொறுப்பை தரமாட்டேன் என்று சொன்னதுதான் உண்மையான ஆன்மீக அரசியல். இன்னைக்கு ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அது பைத்தியக்கார அரசியல். ஆன்மீக அரசியல் என்கிற பேர்ல இன்றைக்கு சிலர் உளறி கொண்டிருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீக அரசியலை சொன்னது அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆன்மீகம் என்றால் என்ன? உன் ஆன்மா இறைவனுடைய விஷயத்தில் அச்சத்தோடு பொறுப்பாளர்களுடைய, உன் பொறுப்புக்கு கீழ் நியமிக்கப்பட்டவர்களுடைய உணர்வுகளை புரிந்து ஆட்சி நடத்துகிறாயே, அதுதான் ஆன்மீக அரசியல். அந்த ஆன்மீக அரசியலை இந்த உலகத்திலே நிறுவியது, நடத்தியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அது மட்டுமா? எப்படிப்பட்ட ஆட்சியாளர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படிப்பட்ட இஸ்லாமிய அரசியலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நடத்தி காட்டினார்கள்? தன்னால் நியமிக்கப்பட்ட தகுதியுள்ள எந்த ஆளுநராவது, எந்த பொறுப்பாளராவது மறைமுகமாக கூட தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அனுமதிக்கவில்லை. நேரடியாக இல்லை, மறைமுகமாக கூட கரெக்டாக தராசு வைத்து எடை போட்டு பார்த்தால் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது என்கிற நிலையை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பாளர்கள் என்று வரும்போது நெருப்பாய் தான் இருந்திருக்கிறார்கள். அகிலத்தின் நெருக்கடி அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு லத்பியா என்கிற பெயரில் உள்ள ஒருவரை சதக்காவை கலெக்ட் செய்வதற்காக, தர்மத்தை வசூலிப்பதற்காக நியமிக்கிறார். தர்மத்தை வசூலிப்பதற்காக போகிற அவர் வசூலித்து வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ இது வசூலிக்கப்பட்ட தர்மம், இது எனக்குரிய அன்பளிப்பு. இன்னைக்கு இது ஒரு மேட்டரே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா? கட்சி நிதியாக நான் ஒரு கோடி வசூலித்து விட்டு வந்து விட்டால் அதில் 20% கமிஷனாக தருவது இன்றைய மௌட்டிக அரசியல். கட்சி நிதியாக நான் ஒரு 10 கோடி வசூலித்து வந்து விட்டால் அதிலே 20-25% எனக்கு லஞ்சமாக தருவது இன்றைய மௌட்டிக அரசியல். ஆனா லஞ்சமாக பெறவில்லை, யாரையும் அச்சுறுத்தி பெறவில்லை, கடமையை செய்வதில் குறை வைத்தோ தொய்வு வைத்தோ எந்த கட்டணத்தையும் வசூலிக்கவில்லை. அல்லாஹ்வின் பாதையில் வருகிறாரே, அண்ணலார் சொல்லுகிற வேலையை செய்கிறாரே என்று இறக்கப்பட்டு பொதுமக்களாக அவர்களாகவே விரும்பி கொடுத்த இனாம், அவர்களாகவே விரும்பி கொடுத்த அன்பளிப்பு, அதையே ரசூலுல்லாஹ்வுடைய கவர்மெண்ட் கண்டிச்சு. ஆனா இன்னைக்கு கவர்மெண்ட்னாலே கவருக்குள்ள அமௌண்ட்டுங்கிறான், இன்னைக்கு கவர்மெண்ட்னாலே என்னது கவருக்குள்ள அமௌண்ட், அதுதான் கவர்மெண்ட், அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து அந்த தோழர் சொல்கிறார், நான் சேர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருள் இது எனக்குரிய அன்பளிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை பார்க்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் முகதாட்சணை பார்க்கவில்லை, தனிப்பட்ட முறையில் தன்னையே தாக்க வந்தவர்களை கூட பொறுத்து போன ரசூலுல்லா, தனிப்பட்ட முறையில் தன்னையே சபிக்க வந்தவர்களை கூட இன்முகத்தோடு எதிர்கொண்ட ரசூலுல்லா, தனிப்பட்ட முறையில் தன்னையே கொல்ல வந்தவரை கூட சலாம் சொல்லி புன்முறுவல் பூத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய காசை வசூலிக்கிற போது எனக்குரிய அன்பளிப்பு என்று சொன்னவரை அகிலத்தின் அருட்கொடை என்ன வார்த்தையை சொல்லி கண்டித்தார்கள் தெரியுமா? ஃபஹல்லா ஜலஸ்தஃபி பைத்தி அபீக வ உம்மிக, உன் தாயுடைய தந்தையுடைய வீட்டிலே நீ அமர்ந்து கொள், ஹச்சா தத்தியக்க ஹதியத்துக்க இன் குன்த சாதிகா, நீ உன் தாய் வீட்டிலோ உன் தந்தை வீட்டிலும் அமர்ந்து பார், நீ சொல்லுகிற அன்பளிப்பு உனக்கு வருமா என்று பார்க்கலாம். அகிலத்தின் அருட்கொடை என்னலம் பெருமானார் ஆக அதிகமாக தம்முடைய வாழ்நாளில் கண்டித்த வார்த்தைகளில் இதை ஒரு வார்த்தையாக குறிப்பிடலாம். தன்னை சபிக்க வந்தவர்களை, அஸ்ஸாமு அலை, உங்கள் மீது சாபமும் கோபமும் மரணமும் உண்டாகட்டும் என்று சபிக்க வந்தவர்களை கூட அலைக் என்று ஒரு வார்த்தையோடு முடித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிர்வாகம் என்று வந்து விட்டால், அரசியல் என்று வந்து விட்டால், பொறுப்பு என்று வந்து விட்டால், பொதுமக்களுடைய பொருள் என்று வந்து விட்டால், அமானிதம் வந்து விட்டால் எப்படி நெருப்பாய் மாறி கண்டித்திருக்கிறார்கள் பாருங்கள். உன் தாய் வீட்டிலும் உன் தந்தை வீட்டிலும் உட்கார்ந்து கொண்டு இப்படி சொல்லிப்பார், அன்பளிப்பு உனக்கு வருமா என்று பார்க்கலாம் என்று சொல்லி அதோட நிக்கல. எந்த அளவிற்கு பொது காசிலே பேணுதாக இருந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு எப்படியா, இன்றைக்கு பொது காசுகள் எப்படி சீரழிக்கப்படுகிறது, இன்றைக்கு பொதுமக்களின் பொருளாதாரம் எப்படி விரயமாக்கப்படுகிறது, தலைவர்கள் உல்லாசரக வாகனங்களில் இன்றைக்கு பவனி வருவது பொதுமக்களின் காசால். யார் என்னவென்று அட்ரஸ் தெரியாமல் இருந்தவர்கள் எல்லாம், திருட்டு ரயில் ஏறி வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பது இன்றைய அரசியல். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது காசில் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்றால், அன்பளிப்பு வந்தது என்று சொன்னவரை நேரடியாக கண்டித்ததோடு மாத்திரம் இல்லாமல் மிம்பரிலே ஏறுகிறார், ஃபஹமிதல்லாஹு வஸ்னா அலைஹி, அல்லாஹ்வை புகழ்கிறார், புகழ்ந்து விட்டு சொல்கிறார், அம்மா பஅத் ஃபைன்னி யஸ்தஅமிலு ரஜுலன் மின்கும், உங்களில் ஒருவரை நான் சதக்காவிற்காக நியமிக்கிறேன், அவர் இது எனக்குரிய அன்பளிப்பு என்று சொல்கிறார். அவர் தன்னுடைய தாயின் வீட்டிலேயோ தன் தந்தையின் வீட்டிலேயோ இருந்து இந்த அன்பளிப்பை பெற முடியுமா என்று பார்க்கட்டும் என்று மிம்பரில் ஏறி கண்டிக்கிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், இதுதான் இஸ்லாமிய அரசியல். இந்த அரசியலை இன்றைக்கு யார் செய்கிறார்? இன்றைய அரசியலை இன்றைக்கு இந்தியா பார்த்துக் கொண்டிருக்கிறதா? இந்த அரசியலை இன்றைக்கு இலங்கை பார்த்துக் கொண்டிருக்கிறதா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இதைத்தான் இஸ்லாமிய அரசியல் என்று சொல்லுகிறோம். சாதாரணமான அரசியலா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாபெரும் ஆட்சித் தலைவர், மிகப்பெரிய ஆட்சித் தலைவர், மசீரத் ஷஹர், ஒரு மாத தூரம் ஒரு மாத காலம் ஒருவர் பிரயாணம் செய்து எந்த திசையில் எங்கு போனாலும் அல்லாஹ்வின் தூதரின் பேர் இடி என்று கேட்கிற அளவிற்கு செல்வாக்கு மிகுந்த தலைவர். ஆனா அந்த தலைவருடைய வாரிசுகள் எப்படி இருந்தார்கள்? இன்றைக்கு இருப்பதை போலவா அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய வாரிசுகள் எப்படி? மக்கள் நலம், மக்கள் நலம் என்று சொல்லுவார், ஆனா அவருடைய மனசுல இருப்பதெல்லாம் அவருடைய மக்கள் நலம் என்று மட்டும்தான் அப்படின்னு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி மக்கள் நலம் பாரு, மக்கள் நலம், மக்கள் நலம் என்று பேசிக் கொண்டிருப்பார், ஆனால் அவர் பேசுறது யாருடைய மக்கள் நலம்? சமூக மக்கள் அல்ல, இந்த சமுதாயத்தின் மக்கள் அல்ல, தான் பெற்றெடுத்த தன் சொந்த மக்களின் நலத்தை தான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாரிசை, என்னுடைய வீட்டில் இருந்து எந்த வாரிசையும் நான் எந்த விதமான கட்சி பதவிக்கோ அரசியல் பதவிக்கோ தரமாட்டேன், அப்படி தந்தால் என்னை நடுரோட்டிலே வைத்து சவுக்கால் அடியுங்கள் என்றெல்லாம் சவால் விட்ட தலைவர்களுடைய பிள்ளைதான் நான் முதல்வரானால் என்று பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். தெரியும் உங்களுக்கு நான் யாரை சொல்றேன், என் வீட்டில் இருந்தோ என்னுடைய வாரிசுகளில் யாரையாவது கட்சி பணிக்கோ அல்லது ஆட்சி பணிக்கோ நான் நியமித்தால் என்னை நடு ரோட்டில் சவுக்கால் கட்டி வச்சு அடிங்கன்னு பீலா விட்டார் ஒரு காலத்தில். இன்னைக்கு அவர் வீட்டு வாரிசு தான் அன்புமணி ஆகிய நான் முதலமைச்சர் ஆனால்னு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறார் ஒபாமாவை பார்த்து. இதுதான் இன்றைய மௌட்டிக அரசியல், இதுதான் இன்றைய லௌகீக அரசியல். ஆனா அண்ணலார் கொடுத்த இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ஆட்சி தலைவராக இருந்தார், அவருடைய வாரிசுகளுக்கு அந்த அமைச்சரவையில் என்ன இடம் இருந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்ததற்கு பிறகும் சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் போதும் சரி, அண்ணலாரின் அன்பு வாரிசு ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட இடத்திலே இருந்தார்கள்? போர்க்களம் ஒன்று வருகிறது, நிறைய கனிமத்து கிடைக்கிறது, பொதுமக்கள் எல்லாம் கனிமத்தை வாங்கி பயன்பெறுகிறார்கள், எல்லோருக்கும் தந்தையவர்கள் அள்ளி அள்ளி கொடுக்கிறார்கள், பெற்ற பிள்ளை நாள் வேலை செய்து செய்து அழியவர்களுக்கு சேவகம் செய்து செய்து வீட்டிலே மாவை குளைத்து குளைத்து கையெல்லாம் இறுக காய்த்து விட்டது, ஒரே ஒரு பணியாளரை கேட்டு விட்டு வரலாம் என்று போனவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அரசியல் குல வாரிசுக்கு சொல்லி அனுப்பிய செய்தி என்ன? போறாங்க, வீட்டில் ரசூலா இல்லை, ஆயிஷா ரழியல்லாஹு இருக்கிறாங்க, விஷயத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆயிஷா ரழியல்லாஹு அண்ணலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்த உடனே இந்த மாதிரி உங்க மகன் வந்தாங்க, ஒரு பணியாளரை கேட்டார்கள் என்று சொன்ன உடனே நேராக வீட்டிற்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவருக்கும் மனைவிக்கும் அலிக்கும் ஃபாத்திமாக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் அஜ்மயீன் ரெண்டு பேருக்கும் நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு உங்கள் இருவருக்கும் நீங்கள் இருவரும் கேட்ட ஒன்றை விட சிறப்பான ஒன்றை உங்கள் இருவருக்கும் அறிவிக்கட்டுமா? அதுதான் அன்னைக்குள்ள அரசியல், அதுதான் இஸ்லாமிய அரசியல். இன்றைக்கு பிள்ளைகள் வாய் திறந்து கேட்க வேண்டாம், பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு கட்சியில் பதவி, பிள்ளை பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு அமைச்சரவைகளிடம், பிள்ளை பிறந்து விட்டால் பேரன் பிறந்து விட்டால் போதும் அவர்களுக்கு ஆட்சியில் இடம். இதுதான் இன்றைய லௌகீக மௌட்டிக அரசியல். ஆனா அன்னைக்கு இருந்த ஆன்மீக அரசியல் எப்படி இருந்தது? அன்றைக்கு இருந்த அறம் கூறும் இஸ்லாமிய அரசியல் எப்படி இருந்துச்சு? பெத்த உள்ள ஒரே ஒரு வேலைக்காரனை கேட்ட போதும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து மகனையும் மகளையும் மருமகனையும் உட்கார வச்சு உங்கள் இருவருக்கும் நீங்கள் கேட்ட ஒன்றை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு தரட்டுமான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உறங்குவதற்கு முன்பு சுப்ஹானல்லாஹ் 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹு அக்பர் 33 முறை சொல்லுங்கள். இது நீங்கள் இருவரும் கேட்கக்கூடிய காதிம் என்கிற அந்த பணியாளரை விட உங்கள் சிறந்ததுன்னு சொன்னாங்களே இப்படி ஒரு அரசியல் தலைவரை இந்த உலகத்திலே யாராவது பார்க்க முடியுமா? இதுதான் இஸ்லாமிய அரசியல், இப்படிப்பட்ட அரசியல் கட்டமைப்பை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள். எங்க இன்றைக்கு சாதாரணமான ஒரு பதவியில் இருந்து விட்டாலே எப்படி ஆட்டம் போடுகிறார்கள், எப்படி குதிக்கிறார்கள், எப்படி உல்லாசரகமான வாகனங்களிலே பவடி வருகிறார்கள், எப்படி ஆடம்பர தோடும் படா டோப தோடும் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா மாநகர் என்கிற மிகப்பெரிய நகரமே ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருகிறது. எந்த இடத்திலிருந்து அடித்து துரத்தப்பட்டார்களோ, எந்த இடத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அதே இடத்தின் ஆட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்குள் வருகிறது. அதே அந்த நாட்டின் அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணசைவிற்குள் வருகிறது. ஆனால் உள்ளே போன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி போனார்கள்? மக்கா நகருக்குள் நுழைகிற போது அந்த மாபெரும் இஸ்லாமிய தலைவர், அந்த மாபெரும் அரசியல் சக்கரவர்த்தி எப்படி உள்ளே போனார்? வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கிறார்கள், மக்கா நகருக்குள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே போகும் போது போன அந்த வர்ணனையை தருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் ஃபத்ஹை ஓதிக்கொண்டு வெற்றி அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்கிற அந்த அத்தியாயத்தை ஓதிக்கொண்டு ஒட்டகத்தினுடைய அந்த வாரை பிடித்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையிலேயே போகிறார்கள். பெருமானாரின் மீது ஒரு பெருமை வந்துவிட்டது என்பதை யாருமே பார்க்க முடியாத அளவிற்கு, சொல்லிவிட முடியாத அளவிற்கு பணிவின் சிகரமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். எந்த அளவிற்கு என்றால் பெருமானார் குனிந்து போனதை வர்ணிக்கிற போது சொல்கிறார்கள், கொஞ்சம் இருந்தால் பெருமானாரின் தாடி அந்த ஒட்டகத்தின் மீது ஒட்டி இருக்கும் என்கிற அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிந்த நிலையில் பணிந்த நிலையில் போனார்களே, அது தலைவரா? சும்மா ரெண்டு பேரை கூட வச்சுக்கிட்டு கோட்டரையும் கோழி பிரியாணியும் கொடுத்து கூட கூட்டு வந்துகிட்டு இவர்கள் சொல்லுகிற கருத்து சரியா இருக்குதோ சரியா இல்லையோ எதை கேட்டாலும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், எதை சொன்னாலும் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய கோமாளி கூட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்களே, இது அரசியலா? சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அதுதான் அரசியல், அதுதான் ஆன்மீக அரசியல், அதுதான் இஸ்லாம் சொல்லி தந்த அரசியல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி தந்த அரசியல் அதுதான். இன்னும் சொல்ல போனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட அரசியலை இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள்? போர்க்களம் என்று வரும்போது பின்னாடி நிற்கவில்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏசி அறையில் இருந்து கொண்டு ஆணைகளை மட்டும் பிறப்பித்துக் கொண்டிருக்கவில்லை. படை என்று வந்து விட்டால், போர் என்று வந்து விட்டால் முன்னாடி வந்து நின்று அனன் நபியுல் அகதீப் அனபினு அப்துல் முத்தலிப் என்று சொல்லி வீரியமாக போவார்கள். நான் நபி பொய்யர் அல்ல, நான் அப்துல் முத்தலிபின் வாரிசு என்று சொல்லி போர்க்களத்திலே முன்னாடி போய் நின்றார்களே, அது அரசியலா? அவர்கள் தலைவரா? அவர்கள் அரசியல் தலைவர்களா? வெறுமனே குளிர்ச்சாதன பெட்டைக்குள் உள்ளே இருந்து கொண்டு கட்ட மட்டும் பிறப்பித்துக் கொண்டு ஏசி அறையில் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களா? இப்படி அடுக்கடுக்காக அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரர்களே. இன்னும் உச்சகட்டமாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளின் மிகப்பெரிய அடிப்படை தகுதி என்ன தெரியுமா? நடைபெறுகிற எந்த காரியத்தையும் தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த திறமை அவனுக்கு இருக்கிறதோ அவனைத்தான் இந்த உலகம் அரசியல்வாதியாக பார்க்கும். சாதாரணமா ஒரு செய்தி நடக்கும், நடக்கிற அந்த செய்தியை தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்றைய மௌட்டீக லௌகீக அரசியல்வாதிகளின் அடிப்படை தகுதியாக பார்க்கப்படுகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் உருவாக்கி வைத்த அரசியல் எப்படி தெரியுமா? இயற்கையாகவே பெருமானாருக்கு புகழ் சேர்க்க எந்த விஷயம் நடந்தாலும் அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வகையிலும் தனக்கு சாதகமாக்கி கொள்ளாமல் பணிவாக போனார்களே, அதுதான் ரசூலுல்லாஹ் உருவாக்கி தந்த ஆன்மீக அரசியல். ஆமாம் சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அகிலத்தின் அருட்கொடை, கண்களில் கண்ணீர் விட்டு தன்னுடைய உலக விஷயங்களுக்காக, இந்த உலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தம்முடைய உறவுகளின் பிரிவுகளுக்காக அழுத சம்பவங்களை அளவாக பட்டியல் போட்டு விடலாம். அதிலே உள்ள முக்கியமான ஒரு விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் வாரிசு ஒன்று இறந்து போகிறது. இப்ராஹிம் ரழியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ சோதனைகளை கண்டு தான் களத்திலே வென்றிருக்கிறார். சாதாரணமான சோதனைகள் அல்ல, பிறந்த ஆண்வாரிசுகள் எல்லாம் இள வயதிலேயே பால்ய பருவத்திலேயே மரணிக்கிற மிகப்பெரிய சோதனையை கண்டு விட்டுத்தான் களத்தில் ஜொலித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு பிள்ளை இறந்து விட்டால் இன்றைக்கு நம்மால் தாங்க முடிவதில்லை. பிள்ளை பேரு கொஞ்சம் தள்ளி போய்விட்டால் துடித்து விடுகிறோம். திருமணமாகி சில ஆண்டுகள், கொஞ்ச ஆண்டுகள் தள்ளி போனாலே நாம் எல்லாம் வெளவெளத்து போய் விடுகிறோம். ஆனா பிறந்த ஆண் வாரிசுகள் எல்லாரையும் பால பருவத்திலேயே, பால்ய பருவத்திலேயே அல்லாஹ்வுடைய நாட்டத்திற்கு இணங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துதான் அந்த களத்திலே ஜொலித்தார்கள் சகோதரர்களே. இப்ராஹிம் என்கிற ஆண் வாரிசு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு பிரிகிறது. பொதுமக்கள் பேசுகிறார்கள், இன்றைக்கு சூரிய கிரகணம் வந்த போது இறை தூதரின் மகன் இறந்து போய்விட்டார், அதனால் தான் இதோ இன்றைக்கு கிரகணம் வந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். இது மட்டும் இன்னைக்கு நடந்திருந்தா அதை பெரிய போஸ்டர் ஆக்கி நம்மாளுங்க, அதையே பெரிய டைட்டில் ஆக்கி இருப்பார்கள். தலைவரின் குழந்தை இறந்ததற்கு சூரியனே கண்ணீர் வடித்திருச்சு, டே சூரியனாலே ஹார்ட், அது எப்படி கண்ணீர் வடிக்கும்? அதெல்லாம் பேசக்கூடாது, டைட்டில் போட்டு விடுவார்கள். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஆண்வாரிசு இறக்கிறது, அந்த இறந்த அன்று பாருங்கள் சகோதரர்களே, சூரிய கிரகணம் வருகிறது. உடனே மக்கள் தாமாக பேசுகிறார்கள், காசு கொடுத்து பேச வைக்கவில்லை, யாரும் விளம்பரம் தேடுவதற்காக பேச வைக்கவில்லை, தாமாக பேசுகிறார்கள். கஸஃபத்தி ஷம்சுலி மௌத்தி இப்ராஹிம், நபியின் வாரிசு இறந்த காரணத்தினால் இதோ சூரியனுக்கே கிரகணம் வந்து விட்டது என்று சொன்னார்கள். செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு போகிறது. பிரபலம் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் விரும்பி இருந்தால், பொதுமக்கள் அனைவரும் தன்னை ஆச்சரியத்தோடு அதிசயத்தோடு பார்க்க வேண்டும் என்று நினைத்திருந்தால், இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாம் சமூகத்திலே ஏதாவது நடைபெறாதா, அதை வைத்து அரசியல் களம் கண்டு தன் பேரை தனியாக காட்டி விடுவதற்கு துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்களே. அப்படி இல்லை ரசூலுல்லாஹ், தானாக வந்து மாட்டுகிறது, தானாக மக்கள் பேசுகிறார்கள். அதை மறுத்து பேசாவிட்டால் கூட பரவாயில்லை, மௌனமாக ஆமோதித்து விட்டிருந்தாலே டிஆர்பி ரேட்டிங் எகிரி இருக்கும். இன்னைக்கு அதுதானே எல்லாம் பண்றான், இன்றைக்கு அதுதானே பண்றான். மீடியாவிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியல் கட்சி நடத்துபவர்கள் தூக்கி எறிகிற எச்சில் இலைகளை பொறுக்குவதற்கு சமமாக டிஆர்பி ரேட்டிங் எகிர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு எதையெல்லாம் காட்சி ஊடகப்படுத்துகிறார்கள், எதையெல்லாம் எந்தெந்த அசிங்கங்களை எல்லாம் அம்பலத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற செய்தியை எவனும் பேச மாட்டான். ஒரு சின்னஞ்சிறு பெண்மணி, ஒரு சின்னஞ்சிறு குழந்தை, ஒரு பச்சை குழந்தை, அது கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு தூக்கி போடப்பட்டாலும் அதை காட்சி ஊடகப்படுத்த மாட்டார்கள். ஆனா சினிமா நட்சத்திரம் ஒருவன் வந்து விட்டால், சினிமா நடிகை ஒருவன் வந்து விட்டால் அதை திரும்ப திரும்ப பேசி, வந்த நடிகை சாராயம் குடித்து செத்து போனாலும் என்னவோ இந்த தேசத்திற்கே அவள் ஒரு ஷஹீத் அடைந்ததை போல, இந்த தேசத்திற்கே மிகப்பெரிய தியாகியை போல அவளை தேசிய கொடி போத்தி போத்தக்கூடியதையெல்லாம் இன்றைக்கு மீடியா படம் பிடிச்சு காட்டும். ஏன் விளம்பரம் என்கிற பித்து பிடித்து இன்றைக்கும் மனிதர்கள் அலை விளம்பரம் என்கிற பித்து பிடித்து இன்றைக்கும் மனிதர்கள் அலைந்து கொண்டு

அந்த பித்து பிடித்த பைத்தியங்களை போல் இன்றைக்கு மக்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா மக்களே கொண்டு வந்து சேர்த்தான் புகழ. பாருங்க, நபியின் வாரிசு இறந்துருச்சு, அதனால சூரியனுக்கே கிரகணம் வந்துருச்சு. அகிலத்தின் நெருக்கொடை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருத்து சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிமானி லியௌத்தி அஹதின் வலா லிஹயாத்திஹி. சூரியன் மட்டுமல்ல சந்திரனையும் சேர்த்து சொன்னார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் அரசியல்வாதி. மக்கள் பேசுறது சூரியன் தான், ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரியனையும் சொல்லி சந்திரனையும் சொல்லி சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர லா யன்கசிஃபானி லி மௌத்தி அஹதின் வலா லி ஹயாத்திஹி. நிச்சயமாக சூரியனோ சந்திரனோ யாருடைய இறப்பிற்காகவோ யாருடைய பிறப்பிற்காகவோ கிரகணம் கொள்வதில்லை. ஃபஇதா ரஐதும் ஃபஸல்லு, எனவே கிரகணத்தை பார்த்து விட்டால் தொழ போங்கயா, தேவையில்லாத பேச்சை பேசாதீங்கன்னா. இது அரசியல். எப்படி மக்கள் புகழை கொண்டு வந்து சேர்க்கிறான், புகழை தூக்கி போட்டு விட்டு, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய ஆயத்து, அல்லாஹ்வுடைய அட்டாட்சி, அல்லாஹ்வுடைய கோப பார்வை வந்துற போது பிசாம போய் எல்லாம் தொழுவுங்க, அந்த கிரகணம் முடியும் வரைக்கும் சொன்ன அவங்க தலைவரா சும்மா ஒன்று நடந்தா காவிரியின் நாயகனேன்னு போட்டுருவான். சும்மா ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டேன், ஒரு கல்லை கூட தூக்கி போட்டிருக்க மாட்டார், காவிரியின் நாயகனே என்று பிளெக்ஸ் போர்டை அடித்து அலைந்து கொண்டிருக்கிற இவர்கள் தலைவர்களா? சகோதரர்களே, குப்பைகள் இது, இது குப்பைகள். இந்த குப்பைகளை கிளற கிளற நாத்தம் தான் அடிக்குமே தவிர, மலம் தான் வீசுமே தவிர, மனம் ஒரு காலமும் வீச போவதில்லை. தௌஹீதின் பக்கம் வாருங்கள், அகைதாவின் பக்கம் பாருங்கள். இப்படி ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிலைநாட்ட முடிந்தது? இப்படிப்பட்ட ஒரு அரசியலை ரசூலுல்லாஹால் எப்படி நிறைவேற்ற முடிந்ததுன்னா, அந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ் போட்ட அடித்தளம், அந்த அடித்தளத்தை போடுவதற்கு எல்லோரும் ஒன்று சேருங்கள், மீதி எல்லாம் தானா நடக்கும், மீதி எல்லாம் தானா நடக்கும். அன்பு சகோதரர்களே, அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாமிய எதிரிகளுடைய வயிறில் புலியை கரைப்பது இஸ்லாமிய அழைப்பாளர்களுக்கு எதிராகத்தான். நான் பல கூட்டங்களில் இதை பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு வரைக்கும் பிஜேபி ஆனாலும் ஆர்எஸ்எஸ் போன்ற அந்த காவி கயவர்கள் அஞ்சுவதும் நடுங்குவதும் ஜாகீர் நாயக்கை போன்ற இஸ்லாமிய அழைப்பாளர்களை பார்த்துதான். ஏன் அவனுக்கு தெரியும், இவர்களுடைய கடுகு சிறு சென்றாலும் காரம் பெருசு. நல்லா புரிஞ்சுக்கங்க, இஸ்லாமிய அடைப்பு என்பது கடுகை போல், அது சிறுசாகத்தான் இருக்கும், ஆனா அதன் காரம் ரொம்ப பெருசு. அதனாலதான் ஃபிரோன் பயந்தது மூசா நபி என்கிற இஸ்லாமிய அழைப்பாளருக்காக. வரலாறை படியுங்கள், இஸ்லாமிய அழைப்பு எங்கே ஓங்கி ஒழிக்கப்படுகிறதோ, அந்த இஸ்லாமிய அழைப்பை மையமாக வைத்து எங்கே அரசியல் அமைப்பு கட்டியமைக்கப்படுகிறதோ அதுதான் நிற்கும், அதுதான் நிலைக்கும். தௌஹீத் என்பதை, அகீதா என்பதை ஓரமாக வைத்துவிட்டு எத்தனை அரசியல் கட்டடங்களை நாம் கட்டி எழுப்பினாலும் சகோதரர்களே, அது சுக்குநூறாக போகும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தௌஹீத் அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு, அகீதா அதுதான் நம்முடைய உயிர் மூச்சு. அல்லாஹ்வின் மார்க்கத்தை பூமியில் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பூமியை தாராளமாக தந்து விடுவேன் என்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய 13 ஆண்டு கால இஸ்லாமிய அழைப்புப்படியில் அல்லது 23 ஆண்டு கால இஸ்லாமிய பிரச்சாரத்தில் எங்கேயாவது யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தா, அதிகாரத்தை தா என்று கேட்டார்களா? சஹாபாக்கள் கேட்டார்களா? எல்லாம் உங்களுக்கு கிடைச்சது, எல்லாம் கிடைச்சது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னல பெருமானார் மக்கா நகரில் மார்க்கம் பேச ஆரம்பித்த போது ஒரு இருக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு சொந்தமாக இருந்திருக்கவில்லை, ஒரு அறை ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்திருக்கவில்லை. அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டியமைக்கப்பட்ட காபாவின் ஆலயம் கூட ரசூலுல்லாஹ்வின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை. இப்படி இருந்த ரசூலுல்லாஹ் தௌஹீதை சொன்னார்கள், ஷிர்கை எதிர்த்தார்கள், அகீதாவை போதித்தார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். கடைசியில இன்னல்லதி ஃபரத அலைகல் குர்ஆன் லராதுக இலா மஆத், நபியே குர்ஆனை உம்மீது இறக்கியவன் நிச்சயமாக வாக்களிக்கப்பட்ட மக்காவிற்கு மீண்டும் உங்களை கொண்டு செல்வான் என்று அல்லாஹ் சொன்னார். அதே மாதிரி மக்கா கிடைத்தது, மதீனா கிடைத்தது, கலீஃபாக்கள் வந்தார்கள், அதற்கு அடுத்தடுத்து இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் வந்தார்கள். இன்றைக்கு பூமியின் மூன்று பகுதியில் ஒரு பகுதி பச்சை நிறமாக இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இஸ்லாமிய அடையாளமாக. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் யுத்தத்திற்காக அலி ரலியல்லாஹு அவர்களை அனுப்பி வைக்கும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், அலியே கவனமாக செல்லுங்கள், இந்த மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அடையுங்கள், அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாக்கியதை அவர்களுக்கு அறிவியுங்கள். யாருக்கு சொன்னாங்க? யுத்தகலத்திலே சொன்னார்கள், ஹைபர் என்கிற யுத்தகலத்திலே சொன்னார்கள், யூதர்களை சந்திக்க போகும் போது சொன்னார்கள், அலியே நீங்கள் அவர்களுக்கு, அவர்களை அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அடையுங்கள், உங்களுடைய அழைப்பை கேட்டு ஒருவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வந்து விட்டால் அது உங்களுக்கு சிகப்பு நிற ஒட்டகத்தை விட சிறந்தது என்று சொன்னார்கள். அதனாலதான் அங்கு தாவாவை மையமாக வைத்து

0: அழைப்பை மையமாக வைத்து அவர்களுடைய அந்த வீரியமான நடையை போட்டார்கள். எந்த திசையிலும் இஸ்லாமிய கொடி பறந்தது, எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய நெடி அடித்தது. ஆனா இன்னைக்கு இஸ்லாத்தை தள்ளி வச்சுட்டு, அகீதாவை தள்ளி வச்சுட்டு, தௌஹீதை தள்ளி வச்சுட்டு, தீன் என்கிற பிரச்சாரத்தை தள்ளி வச்சுட்டு, ஷரியத்தை தள்ளி வைத்து விட்டு சகோதரர்களே, ஆயிரம் கரங்கள் ஒன்று சேர்ந்தாலும் அது இறுதியில் முடிவது பூஜ்யமாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் வையுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா, அகீதாவை எடுத்து சொல்லுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா, தௌஹீதை நிலைநாட்ட பாடுபடுங்கள். அல்லாவின் அருள் வேண்டுமா, ஆட்சி வேண்டுமா, அதிகாரம் வேண்டுமா, உலகத்தில் மக்கள் நிம்மதியாக சாந்தியாக சமாதானமாக வாழ வேண்டுமா, மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய அந்த இஸ்லாமிய ஆட்சி உலகெங்கும் அமைய வேண்டுமா, முதலில் தௌஹீதை போதிப்போம், ஷிர்கில் இருந்து மக்களை மீட்டெடுப்போம், அகீதாவின் அடிப்படையில் மக்களை கட்டியமைப்போம், அதுதான் இஸ்லாமிய அரசியல். அப்படிப்பட்ட அரசியலை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் உட்பட இருக்கிற எல்லோரும் இன்ஷா அல்லாஹ் முடிவெடுப்போம். இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் விடியும், அந்த நாளில் இஸ்லாமிய ஆட்சி எல்லா இடங்களிலும் வளர்ந்தே தீரும். அப்படிப்பட்ட நல்லதோர் ஆட்சியை, நல்லதோர் அரசியலை தௌஹீதின் அடிப்படையில் கட்டியமைக்கப்பட்ட அந்த மாபெரும் கட்டிடத்தை எழுப்புவதற்கு வல்ல ரஹ்மான் உதவி புரிவானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி முடித்துக்
1: கொள்கிறேன். அவர்கள் சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
2: www.muslimvanoli.com
1: அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
3: ஹதீஸ் 548. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அடியார்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்ததும் இரண்டு வானவர்கள் இறங்காமல் இருப்பதில்லை. அவ்விருவரில் ஒருவர், இறைவா உன் வழியில் செலவு செய்யும் ஒருவருக்கு பொருளை வழங்குவாயாக என்று கூறுவார். மற்றொருவர், இறைவா செலவழிக்காமல் இருக்கும் நபருக்கு நீ அழிவை கொடுப்பாயாக என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1442, முஸ்லிம் 1010.
1: கேட்டது அண்ணல் நபியின் அன்பு பொன்மொழிகள்.
2: You are listening to
1: முஸ்லிம் வானொலி.

0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளி வாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161670
1: www.muslimvanoli.com.
2: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
3: muslimvanoli.com
4: உங்கள் முஸ்லிம் வானொலியில்
0: சிந்தனை.
5: ஒவ்வொரு தொழுகைகளில் சுன்னா முஅக்கதாக்களை பற்றி அது சம்பந்தமாக வந்த சில அதிதிகளையும் குறிப்பிட்டால் பொருத்தமாக இருக்கும். ஃபஜ்ருடைய சுன்னத்தை பற்றி முதல் தெரிந்து கொள்வோம். அதனுடைய முக்கியத்துவம் இவ்வளவு என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹுமா அஹப்பு இலைய மின துன்யா ஜமீஅன், இரண்டு ரக்காத் சுபஹுடைய முந்திய இரண்டு ரக்காத் இருக்கிறதே, அது வந்து உலகத்தில் உள்ள அனைத்தை விடவும் என்னிடத்தில் மிக விருப்பத்துக்குரியது. உலகத்தில் உள்ள எல்லாம் எனக்கு கிடைச்சதாக வச்சுக்கொள்வோம், உங்களுக்கு கிடைத்ததாக வச்சுக்கொள்வோம், எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அது எனக்கு சந்தோஷம் இல்லை, இரண்டு ரக்கா தொழுதா இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் கிடைத்தால் என்ன சந்தோஷமோ அதை விட சந்தோஷம் எனக்கு, அதை விட விருப்பம் எனக்கு அப்படிங்கிறாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மிக விருப்பத்துக்குரியதுங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பொறுமதியானது, அவ்வளவு நன்மையை பெற்று தரக்கூடியது மறுமையில் என்ற அடிப்படையில் சல்லல்லாஹு சொல்லாங்க. ஆகை நாமும் என்ன செய்வோம், சுபஹுடைய முந்தி இரண்டு ரக்கா சுன்னத்தை சுபஹுக்கு முன்னாலேயே தொழுதுருவோம். சிலர் என்ன செய்வாங்கண்டா, பின்னால தொழலாம் தானே, அவருடைய வாழ்நாள் அதிகமாக.
6: நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கலாம். நேரத்தை சரிபார்த்துக் கொள்வோம். நேரம் சரியாக பிற்பகல் 3 மணி.
7: இந்த நேர அறிக்கையை உங்களுக்கு வழங்கியது
8: மாஸ்டர் மிஷன் ஈவன்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: எந்த ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்படுகிறதோ அது தவிர வேறு தொழுகை தொடக்கூடாது. மக்தூபா, ஒரு ஃபர்தான தொழுகைக்கு இக்காமல் சொல்லப்பட்டால் அந்த ஃபர்தை தான் அங்கே தொழப்படணும். அந்த சுண்ணத் தொழக்கூடாது, அது அந்த முந்திய பிந்திய முந்திய சுண்ணத் தொழக்கூடாது, வேற சுண்ணத் தொழக்கூடாது. ஆகவே இக்காமல் சொல்லப்பட்டால் நீங்கள் சுபாவுடைய சுண்ணத்தை தொழக்கூடாது, மற்ற எந்த சுண்ணத்தையும் தொழக்கூடாது. மற்ற தொழுகையிலும் அந்த தொழுகை தான் தொட வேண்டும் இமாமோடு சேர்ந்து. அதற்காகத்தானே ஆண்கள் பள்ளிக்கு நாம் வருகிறோம். அங்கே போய் நீங்கள் இக்காமல் சொல்லப்பட்டு அதற்கு பிறகு நீங்கள் இமாமோடு சேராமல் சுண்ணத் தொழுதால் ஏன் வீட்டிலே தொழுதுட்டு வரலாமே? பள்ளிக்கு வந்ததே ஃபரதான தொழுகையை தொழுறதுக்கு. ஆண்களுக்கு ஃபரதான தொழுகையை பள்ளியில் தொழ வேண்டும், சுண்ணத்தான தொழுகையை வீட்டில் தொழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லாங்க, ஸஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உங்களில் ஒருவர் தொழுதார் அவருடைய பள்ளியில, அவருடைய மஹல்லாவில் அந்த பள்ளியில் தொழுதார், ஃபல்யஜ்அல் லிபைத்திஹி நஸீபம் மின் ஸலாத்திஹி, அவருடைய தொழுகையில கொஞ்சம் தொழுகையை அவருடைய வீட்டுக்கும் வச்சு கொள்ளட்டும் என்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இவருடைய வீட்டில் இவர் தொழுவதால் அதில் ஹைரை அல்லாஹ் கொடுப்பார், அதில் பரக்கத்தை கொடுப்பார் அல்லாஹ் தஆலா. சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதியப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் எப்படி வழங்கணும்? அஞ்சு ஃபர்தான தொழுகையில் மூணு பள்ளியில் ரெண்டு வீட்டு, அதில் இஷாவையும் ஃபஜ்ரையும் வீட்டை தொழுதுக்குவோம், அல்லது அசரையும் ஃபஜ்ரையும் வீட்டை தொழுதுக்குவோம், அப்படியே வழங்குறது. அப்படி இல்லை, அஞ்சு தொழுகைகளையும் பள்ளியில் தான் தொழணும், ஆண்கள் ஜமாத்தோட தான் தொழணும். அந்த அஞ்சு தொழுகையோடு சம்பந்தப்பட்ட சுண்ணத்துகள் இருக்குதே, அதெல்லாம் அந்த சுண்ணத்துகள் இருக்கிறதே, வித்ரு தொழுகை, துஹா தொழுகை, தஹஜ்ஜ தொழுகை, அதை வீட்டில் தொழுங்க ஆண்கள். பெண்கள் தான் எல்லா தொழுகைகளையும் வீட்டில் தொழுவாங்க இல்லையா. அதே போல சஹீஹ் புகாரி மற்றும் சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூதிக்கும், உங்களுடைய தொழுகையில் உங்களுடைய வீடுகளில் தொழுகைகளை, உங்களுடைய தொழுகையிலிருந்து சில தொழுகையை உங்களுடைய வீட்டில் வச்சுக்கோங்க, அதை கபர்களாக ஆக்க வேண்டாம். கபர்களில் உள்ளவங்க தான் மையத்துகளாக இருப்பாங்க, உங்களுடைய வீட்டில் உள்ளவங்க மையத்து கபர்களில் உள்ள மையத்துகளாக ஆக்காம, அப்போ நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கும் அல்லாஹ்வுடைய வரக்கத்தை வர வேண்டும், உங்களுடைய வீட்டில் சில தொழுகை வச்சுக்கணும்டா இந்த சுண்ணத்தான தொழுகை. தெளிவாக இன்னொரு ஹதீஸில் வருகிறது, இந்த மாதிரியான சந்தேகங்கள் வந்துவிடக்கூடாது. ஃபரதில் கொஞ்சம் வீட்டில் தொழலாம் ஆண்களுக்கு என்று விளங்கிடக்கூடாதுங்கிற அடிப்படையில் சல்லா சொல்லி இன்னொரு ஹதீஸ் சொல்லாங்க, ஃபைன் அஃபல ஸலாத்துல் மர்இ, ஒரு ஆண் தொழக்கூடிய தொழுகையில் சிறந்தது அவனுடைய வீட்டில் தொழக்கூடிய தொழுகை தான், இல்லை மக்தூபா ஃபரதை தவிர. அப்படி என்றால் ஃபரதை நீங்கள் பள்ளியில் தான் தொழணும் ஆண்களே, உங்களுடைய சுண்ணத்தான தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுகிறது பள்ளியில் தொழுவதை விட சிறந்தது சஹீஹ் புகாரியுடைய ஹதீஸ். சரி, அப்போ நாங்கள் சுண்ணத்தான தொழுகைகளை நாங்கள் வீட்டில் தொழணும், பள்ளிக்கு போறீங்கன்னு சொன்னால் பள்ளியில் போய் காமல் சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யக்கூடாது? அங்கே நீங்கள் எந்த சுண்ணத்தான தொழுகையும் தொழக்கூடாது, ஃபஜ்ருடைய முந்திய சுண்ணத்து உட்பட. அப்போ ஃபஜ்ருடைய முந்திய சுண்ணத்து சிறந்த ஒரு அமல் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே ஃபஜ்ருடைய சுண்ணத்தை காமல் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது பள்ளியில் போய். ஃபஜ்ருடைய சுண்ணத்தை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய இரண்டு ரக்கா தொழுகையில தொடர்ந்தும் தொழுதிக்கிறாங்க, அதை விடாமல் தொழுது வந்திருக்கிறார்கள். அது மாதிரி வேற எதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, கடைபிடிக்கல. லம் யகுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஷைஇ மின் நவாஃபிலி அஷத்து முஆஹதத்தன் மின் ரக்அத்தைன் கப்ல ஸுப்ஹ், சுபஹுக்கு முன்னால் தொழக்கூடிய அந்த இரண்டு ரக்காத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்தும் செய்து வந்த மாதிரி வேற எதையும் செய்யல அப்படிங்கிறாங்க. ஆக சுபஹுடைய முந்தி இரண்டு ரக்காத்து சுன்னா இவ்வளவு சிறப்புக்குரிய என்பதை தெரிந்து கொண்டோம். அதில் முந்திய ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்யா ஐயோ அல் காஃபிரூனும், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்தியாவுக்கு பிறகு குல்ஹு அல்லாஹு அஹதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி வந்திருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 24 அல்லது 25 தடவைகள் நான் பார்த்திருக்கிறேன் நபி அவர்களை இப்படி ஓதியதை என்று இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே நாமும் என்ன செய்வோம், இந்த சுன்னத்தை என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் சரியாக கடைபிடிப்போம். இதில் முந்திய ரக்காத்தில் சூரத்துல் காஃபிருன் குல்யா ஐயுல் காஃபிருன் ஓதுவோம், இரண்டாவது ரக்காத்தில் சூரத்துல் இஹ்லாஸ் குல்ஹு அல்லாஹ் அஹத் ஓதுவோம் ஃபாத்தியா சூரத்துக்கு பிறகு. இது ஃபஜ்ர் தொழுகை சம்பந்தமான சில செய்திகள். யார் வளமையாக தொழக்கூடியவர்கள், இது அவர்களுக்கு சில நேரத்தில் அவங்க பள்ளிக்கு போகும்போது ஜமாத் நடந்து அதை முன்னால் தொழ முடியாது ஜமாத் நடந்தால். அதனால் அவருக்கு விடுபட்டால் அவர் ஃபஜரை தொழுதுக்கு பிறகு தொழுது கொள்ளலாம். இது அவருடைய ஒரு விதிவிலக்கான சட்டம். ரெண்டால் ஃபஜருக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரைக்கும் அவர் எந்த தொழுகையும் இல்லை, இந்த தொழுகையை தொழலாம், சபபுள்ள தொழுகைகளை தொழலாம். இது ஃபஜருடைய தொழுகை சம்பந்தமாக நாம் சுன்னத் தொழுகை சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை.
3: கிழக்கிலிருந்து புதுமையோடு வரம் வருகிறது
4: உங்கள் முஸ்லிம் வானொலி.
3: muslimvanoli.com
5: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்தும் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்களுக்கும் நீங்கள் அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். இஸ்லாத்தை 24 மணி நேரமும் தூய வடிவில் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியில். அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான விசேட பயானினை வழங்குகின்றார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
6: கண்ணியத்துக்குரிய நண்பு வாலிபர்களே, இந்த சிறிய நேரத்திலே உங்களுக்கு நான் எதை சொல்லப் போகிறேன்? மூத்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் எமக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கல்ல இந்த அறிவுரை, நான் எனக்கு நீங்கள் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுரை இது. மூன்றே மூன்று விஷயங்கள் தான் எம்முடைய வாழ்வில் இது ஆழமாக பதிந்தால், எம்முடைய வாழ்வில் இது செயல்பாடாக இருந்தால், எம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல எம்மை சுற்றி வாழக்கூடிய எம்முடைய சமூகத்தின் வாழ்வையும் மேம்படுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது விஷயம், நான் உணர்ந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நான் ஏன் படைக்கப்பட்டேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வாழ்கிறேன், எதற்காக அல்லாஹ் என்னை படைக்க வேண்டும். ஒரு மனிதனாக, ஒரு அழகுள்ள படைப்பாக, சிந்தனை உள்ள படைப்பாக, எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ள படைப்பாக அல்லாஹ் ஏன் என்னை படைக்க வேண்டும்? என் வாழ்வின் குறிக்கோள் என்ன? என் வாழ்வில் லட்சியம் என்ன? எதை நோக்கி என் பயணம் இருக்கிறது? எதற்காக வாழ்ந்தேன்? எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன்? இந்த கேள்விக்கெல்லாம் எம்முடைய வாழ்வில் பதில் தெரிந்தால் எம்முடைய வாழ்க்கை இப்போது இருப்பது போன்று இருந்திருக்காது. நாம் இப்போது கல்லூரிகளை படிக்கிறோம், முன்னால் பள்ளிக்கூடத்திலே படித்தோம், அதற்கு முன்னால் எம்முடைய வீட்டில் குழந்தையாக இருந்தோம். பள்ளி படிப்பை முடித்தோம், கல்லூரி படிப்பில். இதற்கு பிறகு ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வோம் அல்லது ஒரு தொழிலை தொடங்குவோம், சம்பாதிப்போம். அதற்கு பிறகு திருமணம் செய்வோம். அதற்கு பிறகு குழந்தை பெற்போம். அதற்கு பிறகு ஒரு வீட்டை வாங்குவோம், அந்த வீட்டில் எம்முடைய குடும்பத்தோடு வசிப்போம். அதற்கு பிறகு காலம் மாறும், வயதாகுவோம், எமக்கு குழந்தைகள் பிறக்கும், எம்முடைய குழந்தைகள் சம்பாதிப்பார்கள், எம்முடைய வாழ்வு இறுதி எல்லைக்கு வரும். வருமாவராதா? எல்லாரும் இப்படி இருக்கிற மாதிரி இருந்துட முடியுமா? முடியாது. ஒரு நிலைமைக்கு எம்முடைய வயது வரும். ஒரு நோய் படுக்கையில் நாம் இருப்போம். எம்மை சுற்றி யாருக்காக நாம் வாழ்ந்தேமோ, யாருக்காக செல்வத்தை சம்பாதித்தோமோ, எந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக எம்முடைய நேரங்கள் அனைத்தையும் அளித்தோமோ, அந்த நோயுடைய படுக்கையில் கூட அவர்கள் எமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். நாம் பெற்ற பிள்ளை அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருப்பான், சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருப்பான், துபாயில் வேலை செய்து கொண்டிருப்பான். எம்முடைய மனைவி, அவளும் நோய் படுக்கை. எம்முடைய பெற்றோர்கள் மரணித்திருப்பார்கள். அப்போது அவன் தன்னுடைய வாழ்வை திரும்பி பார்ப்பான். அப்போது உணர்வான், இதுவல்ல என் வாழ்க்கையின் நோக்கம் என்று. செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நான் வாழ்ந்தேன், இந்த நோயுடைய படுக்கையில் அந்த செல்வம் எனக்கு என்ன உதவி செய்தது? உறவுகளை சேர்ப்பதற்காக போராடினேன், அந்த உறவு இந்த நோயுடைய படுக்கையில் எனக்கு எதை செய்தது? எல்லாரும் ஆப்பிள் போன் வச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாரும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஆப்பிள் போன் வாங்கணும்னு ஆசை இருக்கும். அதன் நிறுவனர் மிகப்பெரிய செல்வந்தர், உலகத்தின் பெயர்களையும் பட்டங்களையும் வாங்கி குவித்தவர். அவர் மரணமாகக்கூடிய தருவாயில் அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நான் போட்டிருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் வாட்ச் இதுவும் ஒரே மணியை தான் காட்டும். சைனாவில் தயாரிக்கப்பட்ட அந்த வாட்சும் ஒரே மணியை தான் காட்டும். அப்படியா இல்லையா? ஆப்பிள் வாட்ச் வாங்கினா அமெரிக்காவில் உள்ள டேத்தையா காட்டும்? இந்தியாவில் காட்டாது இல்ல. எல்லாம் ஒரே நேரம் தான். நான் போட்டிருக்கக்கூடிய ஆடை இதுவும் என் உடல் அழகை மறைக்கும். மற்றவர்கள் எளிதாக அணியக்கூடிய அந்த ஆடை அதுவும் உடல் அழகை மறைக்கும். இவ்வளவு சொத்துக்களை சேர்த்தேன், இவ்வளவு புகழை சேர்த்தேன், இதுதான் வாழ்க்கை என்று இரவு பகல் மாறாமல் இந்த சமூகத்திற்கு எதையாவது புதிய சிந்தனைகளை கொடுக்க வேண்டும் என்று முயற்சித்து போராடினேன். ஆனால் இப்போதோ நான் நோய் படுக்கையில். நான் சம்பாதித்த நிறுவனமோ, என் தொழிலாளிகளோ, என் செல்வமோ இந்த நோய் படுக்கையில் என்னோடு இல்லை. இப்போது உணர்கிறேன் இதற்காக நான் வாழ வேண்டியதில்லை என்பதை. எல்லோரும் உணர்வார்கள், செல்வத்தை சம்பாதிப்பதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன், தன்னுடைய கண்ணுக்கு முன்னாலேயே செல்வத்தை அர்ப்பணிப்பதற்காக தன்னுடைய உறவுகள் போட்டியிடுவதை பார்க்கும் போது உணர்வான், இதற்காகவா நான் சம்பாதித்தேன் என்று. புகழையும் பட்டங்களையும் பெறுவதற்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவன் உணர்வான், இதற்காகவா நான் வாழ்ந்தேன் என்று. இன்றைய வாலிபர்களின் குறிக்கோளை கேளுங்கள், உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன என்று. என்ன சொல்லுவார்கள்? யூடியூப்ல ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் பாங்க, அப்படியா இல்லையா? அல்லது ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும் பாங்க, அல்லது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் பாங்க, அட்லீஸ்ட் ஒரு டப் மாஸ் செய்யணும் பாங்க, டப் மாஷா அது செஞ்சு அப்லோட் பண்ணி எல்லாரும் அதை பார்க்க வைக்கணும் பாங்க, அப்படியா இல்லையா? இது குறிக்கோளா? நீ நடிகனாகுவதோ, உன் யூடியூப்பில் உன்னுடைய வீடியோக்கள் வருவதோ, டப் மாஷிகள் வருவதோ, நீ போடக்கூடிய அந்த ஷார்ட் பிலிம்களை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அப்லோட் செய்வதோ, நீ அதில் புகழ் பெறுவதோ, இது குறிக்கோளா? அது குறிக்கோள் அல்ல, அது லட்சியம் அல்ல. அதுதான் லட்சியம் என்றால், உன்னை விட சிறந்தவன் ஒருவன் வந்தால் உலகம் உன்னை மறந்துவிடும். உன்னை விட அதில் சிறந்தவன் ஒருவன் உருவானால் நீ யார் என்ற அறிமுகம் கூட இல்லாத அளவு மறைந்து விடுவாய். அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை. இதை நோக்கமாக கொண்டு பயணிப்பவன் தன் வாழ்வின் முடிவில் ஒட்டுமொத்த வாழ்வையும் வீணானதாக, குறிக்கோளற்றதாக ஏன் வாழ்ந்தேன் என்றுதான் அவன் கருதுவான். என்ன சொல்லவில்லை? நீ விளையாடாதே, படிக்காதே, நீ எதையும் செய்யாதே, எந்த குறிக்கோளோடும் வாழாதே, நீ வாழ், உன் வாழ்வு என்பது வீணானது, அப்படியே வாழ்ந்து மறைந்து விடு என்று சொல்லவில்லை. எதை வேண்டுமானாலும் செய், எதில் வேண்டுமானாலும் உன் கவனத்தை செலுத்து. நீ பார்க்க வேண்டிய பார்வை அதில் என் படைத்த இறைவனின் அனுமதி இருக்கிறதா, என் ரசூலின் அனுமதி இருக்கிறதா? இருந்தால் நீ செல்லக்கூடிய பாதையில் முதலிடத்தை அடையும் வரை போராடு. நீ அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டவன், படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டவன், நீ இரண்டாவது தரமோ மூன்றாவது தரமோ பின்னால் வரிசையோ உன்னிடமில்லை. ஏன்? உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான். நீ வர வேண்டிய பாதை முதல் பாதை. உன்னை உலகம் பின்பற்ற வேண்டும். நீ யார் என்பதை ஒட்டுமொத்த உலகம் அறிந்து கொள்ளும் வரை உன் பாதையில் முன்னேறுவது உன் மீது கடமை என்பதை உணர்ந்து செயல்படு. விளையாட்டா? முதலில் வா. படிப்பா? முதலில் வா. பொழுதுபோக்கா? முதலில் வா. தீனா? முதலில் வா. அழைப்பு பணியா? முதலில் வா. இரண்டாவது மூன்றாவது இடம் இது உனக்கல்ல, இது மற்றவர்களுக்கு. இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் கொள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான், அவன் தானே படைத்தான். படைத்த இறைவனால் படைக்கப்பட்ட உலகத்தில் தானே வாழ்கிறோம். அவன் தான் எம்மையும் படைத்தான். அவன் படைத்து நீங்கள் இந்த உலகத்தில் செல்வீர்கள், நிம்மதியோடு வசிப்பீர்கள், எந்த கவலையும் உங்களுக்கு வராது என்றெல்லாம் அவன் இம்மை படைக்கவில்லை. அவன் படைத்து வழிகாட்டுவதற்கு அனுப்பப்பட்ட அத்துணை வேதங்களிலும், இறுதியாக அனுப்பப்பட்ட குர்ஆனிலும் அல்லாஹ் இந்த மனித சமூகத்தை படைத்து சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வலனபுலுவன்னகும், உன்னை படைத்தேன், உன்னை சோதிப்பேன், எல்லா வழிகளிலும் சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன், வறுமையை கொண்டு சோதிப்பேன், செல்வத்தை எடுத்து சோதிப்பேன், உயிர்களை பறித்து சோதிப்பேன், நீ பொறுமையாளனாக இருந்து அதில் வெற்றியை அடைந்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் சொல்கிறது. யார் பொறுமையோடு சகித்து வாழ்கிறார்களோ, அதில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்களோ, அந்த முயற்சிக்கு கூலியை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒரு படை தளபதி தன் படைக்கு எப்படி வழிகாட்டுவானோ அது போல்தான் மனித இனத்தை படைத்த அந்த அல்லாஹ் இந்த மனிதர்களை படைத்து வழிகாட்டுகிறான். சோதனை வரும்போது துவளாதே, கவலைகள் வரும்போது நெருங்கி விடாதே, உறவுகளை செல்வத்தை உன்னிடத்திலிருந்து நான் எடுக்கும் போது சோர்வடைந்து விடாதே. நீ முன்னேறு, உன் வாழ்வின் இலக்கை நீ அடையும் வரை உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு. இந்த உலகம் அல்ல உன் வாழ்வின் இலக்கு. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இதுவல்ல. வாழ்ந்து பிறந்து சாப்பிட்டு கல்லூரிகளை படித்து வேலை செய்து திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று சுகமோடு வாழ்ந்து கடைசியில் மண்ணோடு மண்ணாக மக்கி போவதற்கா இவ்வளவு பெரிய உலகம்? சூரியன் உதிப்பது யாருக்காக? சந்திரன் வருவது யாருக்காக? நட்சத்திரங்கள் உதிப்பது யாருக்காக? மனிதனே, உனக்காக. சூரியன் காலையில் இறைவனுடைய கட்டளையால் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. சந்திரன் இரவிலே வருவது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. நட்சத்திரங்கள் உதிப்பது நீ வாழ வேண்டும் என்பதற்காக. ஏன்? இந்த ஒட்டுமொத்த உலகத்திலும் இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் படைக்கப்பட்ட நோக்கம் உனக்காக. நீ படைக்கப்பட்டது அவனுக்காக. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் சொல்கிறது அதை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்வை பார்த்து ஏமாறுபவர்களை பார்த்து, யஅலமூன ظاهிரம் மினல் ஹயாத்தி துன்யா, அவர்கள் அறிந்ததெல்லாம் இந்த உலக வாழ்க்கையின் வெளிப்படையான அலங்காரங்களை தான். ஆனால் அவர்களோ இந்த மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாமல் மறைமுகமாக அதை மறந்து அதை விட்டு பொடுபோக்காகி வாழ்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே, அவலம் யதஃபக்கரு ஃபி அன்ஃபுஸிஹிம், உன் நஃப்ஸையே நீ சிந்தித்து பார்க்க மாட்டாயா? மா ஹலக்கல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த் வமா பைனஹுமா இல்லா பில் ஹக். அல்லாஹ் வானங்களையும் பூமிகளையும் ஒரு உண்மைக்காக இல்லாமல், ஒரு சத்தியத்திற்காக இல்லாமல் அல்லாஹ் படைக்கவில்லை. வஜலின் முசம்மா, அதற்கும் ஒரு முடிவு இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகமல் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் மேலும் கேட்கிறான், அஃப ஹசிபுதும் அன்னமா ஹலக்னாகும் அபதா, மனிதா, உன்னை அல்லாஹ் வீணாக படைத்து விட்டானா? ஒரு குறிக்கோள் இல்லையா? ஒரு லட்சியம் இல்லையா? வஅன்னகும் இலைனா லா துர்ஜஊன், நீ மீண்டும் என் இடத்திலே கொண்டு வரப்பட மாட்டாயா என்று குர்ஆன் கேட்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்முடைய மார்க்கத்துடைய வழிகாட்டல் இதுதான். நாம் வாழ்வது படைத்த இறைவனுக்காக, நாம் மரணிக்க போவது படைத்த இறைவனுக்காக, அடுத்த உலகத்திலே மீண்டும் இறைவனை எம்மை உயிர் கொடுத்து எழுப்புவது அவனை சந்திப்பதற்காக, அவனை சந்திப்பது அவனுடைய திருப்தியை அடைவதற்காக. இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான குறிக்கோளாக லட்சியமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நான் இந்த உலகத்திலிருந்து மரணிக்கும் போது, இந்த உலகத்திலிருந்து பிரியும் போது என்னால் ஒரு சமூகம் வாழ்ந்தது என்ற வாழ்வோடு இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கற்றுத்தந்த பாடம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நேரம் மரணப்படுக்கை, எழுந்து நடக்க முடியவில்லை. அதுவரை அவர்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு முன்னால் யாரும் பள்ளியில் இமாமாக நின்றதில்லை. ரசூலுல்லாஹ் தனக்கு முடியாத காரணத்தால் அபூபக்கரை தொழுகை நடத்துமாறு ஏவினார்கள். அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். மூன்று நான்கு நாட்கள் கடைசி நாள் திங்கட்கிழமை காலை ஃபஜ்ர் தொழுகை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வின் கடைசி நாளுடைய அந்த தொழுகையை பார்ப்பதற்காக தங்களுடைய அறையின் திரையை கொஞ்சம் அகற்றுகிறார்கள். அகற்றி பார்க்கிறார்கள். சஹாபாக்கள், அவர்களின் தோழர்கள் அபூபக்கருடைய தலைமைக்கு முன்னால் தொழுகையில் இருக்கிறார்கள். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரண படுக்கையில் ஒரு புன்சிரி பேசியிருக்கிறார்கள். ஹதீஸ் கலையில் விரிவுரை செய்யக்கூடிய அறிஞர்கள் அந்த சிரிப்புக்கு விரிவுரை எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்தார்கள்? மரண படுக்கை மரணமாக கூடிய நாள், ஒட்டுமொத்த சமூகத்தையும் விட்டு பிரியக்கூடிய அந்த நாள், ஏன் முஹம்மது ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையில் சிரித்தார்கள்? அந்த சிரிப்பின் அர்த்தம் என்ன தெரியுமா? என் தூதரின் மகிழ்ச்சியின் அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? தன் வாழ்விற்கு தன் வாழ்வின் பொழுது தான் இல்லாமலும் தன் கட்டளைக்காக இன்னொருவரை தலைமை தாங்கி ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய ஒரு சமூகத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன் வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் இது. என் ரசூல் எமக்கு பாடம் இல்லையா? என் மரணமாகும் போது நான் எதை கொண்டு மகிழ்ச்சி அடைவேன்? நான் சம்பாதித்த செல்வத்தை கொண்டா அது எனக்கு என்ன பலனை தரும்? நான் வாங்கிய பட்டத்தை கொண்டா, டாக்டர், இன்ஜினியர், MBA என்ற பட்டங்களை கொண்டா அது மரணத்தின் போது எனக்கு எதை தரும்? மையத் என்ற பெயரை தவிர. என் குழந்தைகள் உறவுகளா? 3 நாட்கள் அழுவார்களா? மனைவியாக இருந்தால் ஐதாவுடைய காலம் வரை என்னை நினைப்பாளா? அதற்கு பிறகு வயது இருந்தால் அவளும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அனுமதிப்படி வேறொருவரை திருமணம் செய்து வாழ்ந்து விடுவாள். என் குழந்தை அவனுடைய வாழ்க்கையை தேடி ஓடிவிடுவான். எதை இந்த உலகத்தில் நான் கொண்டு போகப் போகிறேன்? நான் மரணிக்கக்கூடிய தருவாயில் நான் இந்த உலகத்திலே சாதித்தது எது? எதை இந்த மக்களுக்கு செய்தேன்? எதை என் சமூகத்திற்கு செய்தேன்? எதை என்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு செய்தேன்? என் வாழ்வால் வாழ்ந்தவன் யார்? இந்த கேள்வி எம்மை துரத்தினால் இது போதும் என் வாழ்க்கையின் வெற்றியை அடைவதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய தோள்பட்டையை பிடித்து ஒரு முறை உலுக்குகிறார்கள். இப்னு உமர் கவனி, குன் ஃபித் துன்யா கன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல். உமரின் மகனே, இந்த உலகத்திலே வாழ், ஒரு பாதை அறியாதவன் எப்படி வாழ்வானோ, ஒரு வழிப்போக்கன் எப்படி வாழ்வானோ, அது போன்ற வாழ்வில் என்ன புரிந்து கொள்ள கூடாது? ரசூலுல்லாஹ் ஏழ்மையில் வாழச் சொல்கிறார்கள். எதையும் நோக்கமாக கொள்ளாமல், எதையும் குறிக்கோளாக கொள்ளாமல், ஒரு ஏழ்மையில் பணம் சம்பாதிக்காமல், எதையும் தேடாமல் அப்படியே இபாதத்தில் வாழ்ந்து மரணிக்க சொல்கிறார்கள் என்றுதான் பலர் இந்த ஹதீஸை புரிந்திருக்கிறார்கள். யாருக்கு இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டதோ அந்த நபித்தோழர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா? இப்னு உமர் சொல்கிறார்கள், தங்களுடைய மாணவர்களுக்கு என் தூதர் எனக்கு சொன்ன வார்த்தையின் அர்த்தம், இதா அம்சைத ஃபலா தந்தரி சபாஹ், மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே, காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ்ந்து செல். சுப்ஹானல்லாஹ், மரணம் வருவதற்கு முன்னால் வாழ், இப்படித்தான் ஒருவன் வாழ வேண்டும் என்று. உன் பெயரை
5: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியின் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் அசர் தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
7: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
8: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: பாதுகாக்காதவன் வெற்றியோடு வரமாட்டான். யார் தொழுகையை பாதுகாக்கவில்லையோ நாளை வறுமையில் இவர்கள் ஒன்று கூட்டப்படுவார்கள். மா ஃபிரௌன் வ காரூன் வ உபை இப்னு கலஃப். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களா? இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட முஃமின்களா? தொழுகையை பாதுகாக்காதவன் ஃபிரௌனோடு, காரூனோடு, உபை இப்னு கலஃப் போன்ற கொடிய முனாஃபிக்குகளோடு ஒன்று சேர்க்கப்படுவான். ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலா வத்தபஉஸ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. குர்ஆன் சொல்லுகிறது, பின்னால் வரக்கூடிய மக்கள், ரசூலுக்கு சஹாபாக்களுக்கு அவர்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய மக்களுடைய சமூகம், தொழுகையை பாலாக்கும், வீணடிக்கும். தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவதை பற்றி இங்கே சொல்லவில்லை. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அதாஉஸ் ஸலா என்றால் அஹ்ரூஹா நஉகாதிஹா, தொழுகையை அதனுடைய நேரத்திலிருந்து தாமதப்படுத்துவார். என்ன அர்த்தம்? சூரியன் உதயமானதற்கு முன்னால் தொழக்கூடிய தொழுகை என்ன? எல்லாரும் சொல்லணும். என்ன தொழுகை? என்ன தொழுகை? துஹரா. என்ன தொழுகை? ஃபஜ்ர். நாம் எப்போது தொழுகிறோம்? எப்போது தொழுகிறோம்? சூரியன், பெரும்பாலான மக்கள் இல்ல மாஷா அல்லாஹ், சூரியன் உதயமானதற்கு பிறகு பலர் எழுந்த அவசரத்தில் 9 மணி ஆனா காலேஜில் அட்டெண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு ஓடுவோம். ஆனால் அல்லாஹ் அக்பர் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் உறங்குவோம். யா அல்லாஹ், எப்படி மாறிவிட்டோம் பாருங்கள். யஅலமூன ஜாஹிரம் மினல் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையின் வெளிப்படை நமக்கு முக்கியமாக தெரிகிறது. மறுமையில் எம்மை வெற்றியடைய செய்யக்கூடிய தொழுகை பொடுபோக்காக தெரிகிறது. தொழுகையை விடுவதெல்லாம் 5-10 ரூபாயை தொலைத்தது போல் எமக்காகிவிட்டது. சினிமா தியேட்டர்களில் படம் பார்த்து கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம். அதற்காக ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து கிரிக்கெட்டை ஃபுட்பாலை பார்த்து கொண்டிருப்போம், தொழுகையின் நேரம் வரும், தொழுகையை தியாகம் செய்வோம். அதற்காக அல்லாஹ் அக்பர் என்றால் அல்லாஹுவை விட உங்களுக்கு இந்த சினிமாக்களும் இந்த சீரியல்களும் அல்லது இந்த நாடக இந்த விளையாட்டுகளும் அல்லது உங்களுடைய கல்லூரியும் முக்கியமா? முக்கியமா? தொழுகையை பாலாக்குவார்கள், தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழமாட்டார்கள். இவர்களுக்கு என்ன கூலி? ஹையா என்ற நரக ஓடையை இவன் சந்திப்பான். தொழுகையை நேரம் தவறி தொழுபவர்களே நாளை மறுமையில் நரக வேதனையில் உச்சியில் இருப்பார்கள் என்றால் தொழுகையை தவறவிடுபவர்கள். தொழுகை ஏதோ கடமை அல்ல, தொழுகை இறைவனுக்கு தேவை அல்ல. நீ செய்யக்கூடிய சுஜூதோ ருக்குவோ கியாமோ ரப்புக்கு தேவை கிடையாது. அதை வைத்திருவன் என்ன செய்யப் போகிறான்? அவனை புகழக்கூடிய கோடான கோடி மலக்குகள் அவனை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நிற்கக்கூடிய இரண்டு சஃப் அவனை என்ன செய்துவிடப் போகிறது? அது உனக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் வாழ்க்கையின் வெற்றிக்கு, உன் குறிக்கோளை அடைவதற்கு, உன் லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுத்துக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய மருந்து ஆயுதம் அஸ்ஸலா. ஃபஸ்தஈனூ பிஸ்ஸபரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். உன் வாழ்வில் பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு உதவி தேடு, அல்லாஹ் வெற்றி கொடுப்பார். கவலையா? இரண்டு ரக்அத் தொழுகு, இஸ்தஈன் பிஸ்ஸலா, அல்லாஹ் வெற்றி அடிப்பான். கடனா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. குடும்ப பிரச்சனையா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. பரீட்சையில பாஸ் ஆகணுமா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. அவன் நாடாமல் எதுவும் நடக்காது. மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யணுமா? இஸ்தஈன் பிஸ்ஸலா. இறை தொடர்பை ஏற்படுத்து, மிகப்பெரிய பலத்தை கொண்டு வா. அதுதான் உன்னை இயக்கக்கூடிய சக்தியாக மாறும். நீ எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டும் வெற்றியாக மாறும். வாழ்வின் குறிக்கோளை அடைந்து கொள். இறைவனோடு தொடர்பை ஏற்படுத்து. தொழுகையை தொழுபவன் மற்ற எல்லா வணக்க வழிபாடுகளையும் பேணுவான். தொழுகையை பாலாக்குபவன் எல்லாவற்றையும் பாலாக்குவான். மூன்றாவது, உன்னை சுற்றி இருப்பவர்களை நல்லவர்களாக ஆக்கிக்கொள். ஒரு மனிதன் மது குடிக்கிறான், ஒரு மனிதன் போதை பழக்கத்திற்கு அடிமையாகிறான், ஒரு மனிதன் தவறான செயல்களை தன் வாழ்வில் தொடர்ந்து செய்கிறாள். இதற்கு முக்கியமான காரணமாக அமைவது அவனோடு இருக்கக்கூடிய நண்பன். கல்லூரி வாழ்க்கையில் அதுவும் குறிப்பாக இதை நீ தேடவில்லை என்றால் உன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் கேள்வியாக மாறிவிடும். இதை தேடிவிட்டால் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வெற்றியாக மாறிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி கலீலி, ஒரு நண்பன் எப்படியோ அப்படித்தான் இன்னொருவன் இருப்பான். ஃபல்யன்துர் அஹதுக்கும் மன் யுகாலில் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நீ யாரை நண்பனாக தேர்ந்தெடுக்கிறாய் என்று பார், அதுதான் உன் வாழ்க்கையின் வெற்றி, நீ செல்லக்கூடிய பாதையின் வெற்றி. இந்த ஒட்டுமொத்த வாழ்வும் பலனுள்ளதாக மாறுவதற்கு அதுதான் குறிக்கோள். இன்று முஸ்லிம் வாலிபர்கள் சிறைச்சாலையில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் மதுவில், இன்று முஸ்லிம் வாலிபர்கள் போதை பழக்கத்தில். முஸ்லிம் கஞ்சாடிக்கிறார், வாலிபன் காலேஜில் படிக்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வார்த்தையை சொல்வதற்கு மன்னித்துக் கொள்ளுங்கள், விபச்சாரம் செய்கிறான். ஒரு முஸ்லிம் வாலிபன் லிவிங் டுகெதர் வாழ்றான் இன்னைக்கு, உண்மையா இல்லையா? இருக்கக்கூடிய பலர்கிட்ட கேட்டா தெரியும், உங்க கூட படிக்கிறவங்க யாருப்பா இப்படி வாழ்றாங்கன்னு கேட்டான். காலம் அப்படி, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஹலாலான முறையில் திருமண ஒப்பந்தத்தோடு இணைவதெல்லாம் இன்று காலம் கடந்து விட்டது. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த நிலையிலும் எப்படி வேண்டுமானாலும் எப்படி எப்படிப்பட்ட சூழலிலும் பழகலாம், பேசலாம், தொடர்பு கொள்ளலாம், எதை வேண்டுமானாலும் எந்த சுதந்திரத்திலும் செய்து கொள்ளலாம் என்ற நிலைமை இந்த உலகத்திலே எம்மை சுற்றி இருக்கிறது. இவ்வளவு பெரிய பாவங்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது தெரியுமா? மது குடிப்பது சாதாரண பாவமா? போதைக்கு அடிமையாவது சாதாரண பாவமா? இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். வெற்றி வேண்டுமென்றால் மதுவை விட்டு ஒதுங்கிக்கொள், ஷைத்தானுடைய செயல் அது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் ஒருவன் மதுவை அருந்துகிறான், போதையாகிறான், அதற்கு பிறகு உணர்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். இரண்டாவது முறை மறுபடியும் மது கொடுக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், மறுபடியும் திருந்துகிறான், அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். மூன்றாவது முறை மது கொடுக்கிறான், போதைக்கு அடிமையாகிறான், தௌபா செய்கிறான், பாவ மன்னிப்பை கேட்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். நான்காவது முறை மீண்டும் மது கொடுக்கிறான். மது என்றால் சாராய கடல போய் சாராய வாங்கி குடிக்கிறது மட்டுமா மது? மகாமரல் அக்குல் ஃபஹு ஹம்ர். எதுவெல்லாம் மூளையை மயக்கடிக்கிறதோ எல்லாம் மது. சிகரெட் ஹராமா ஹலாலா? ஹராமா ஹலாலா? எல்லாரும் சொல்லணும். ஸ்மோக்கிங் கில்ஸ். பாக்கெட்ல இருக்கா இல்லையா? உன்னை கொன்றுவிடும் இது. உன்னை கொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஹலாலாக்குமா? இது தூய்மையின் மார்க்கம். இங்கே தூய்மைக்கு மட்டும்தான் அனுமதி. தூய்மை இல்லாத எல்லாம் ஹராம். கஞ்சா முஸ்லிமானவன் விற்பனை செய்கிறான், வாங்கி குடிக்கிறான், வாங்கி கொடுக்கிறான். யா அல்லாஹ், நான்காவது முறை மீண்டும் அந்த போதை பழக்கத்திற்கு அடிமையாகி அவன் அந்த மதுவை குடித்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், كان حقا على الله ان يسقيه من ردقه الخبال. நான்காவது முறை அவன் மீண்டும் அதை செய்தால், மூன்று அவகாசத்திற்கு பிறகும், ஒவ்வொரு முறையும் 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, 40 நாட்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்காக தொழாம இருக்கணும் அவசியம் இல்லை. அவன் தொழுதாலும் அதற்கு பலன் இல்லை. நான்காவது முறை மது குடித்தால் இறைவன் அவன் மீது கடமையாக்குவான். நாளை மறுமையில் ரதகத்துல் ஹபால் என்ற நரகவாதிகளின் சீலையும் சலத்தையும் அவனுக்கு குடிக்க கொடுப்பதே. வேண்டுமா ரதகத்துல் ஹபால்? முஸ்லிம் வாலிபர்களே, இல்ல மாஷால, எல்லாரையும் பார்த்து கேட்கல, கேளுங்க, அவங்கள்ட்ட போய் ரதகத்துல் ஹபால் வேணுமா? அதுவும் அல்லாஹ் கொடுக்கணுமா உங்களுக்கு? யா அல்லாஹ், எவ்வளவு பெரிய மோசமான செயல்கள் எல்லாம் இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. போர்னோகிராபி இல்லையா நம்மள்ட்ட? மாஸ்டர்பேஷன் இல்லையா நம்மள்ட்ட? ஹோமோசெக்ஸ். இத்துணை செய்திகளை ஒவ்வொரு நாளும் நாம் கேள்விப்படுகிறோம். தவறான படத்தை பார்த்து ரசிப்பதை தனிமையிலோ நண்பர்களோடு சேர்ந்தோ அதை பார்ப்பதை நாம் ஒரு தவறாகவே கருதவில்லை. அது இயற்கையான ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஸ்டர்பேஷன், இதையெல்லாம் வெளிப்படையாக பேசி ஆக வேண்டிய காலம். இந்த பழக்கம் இல்லாதவர்கள் சமூகத்தில் குறைவு இல்ல மஷா அல்லாஹ். அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இந்த நிலைமை மாறிவிட்டது. ஒன்றை கேட்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் இதை உள்ளத்திலே கொஞ்சம் சுமந்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, அறையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள், கதவுகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது, ஜன்னல்கள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அப்போது உட்கார்ந்து கொண்டு ஒருவர் தன்னுடைய லேப்டாப்பை ஓபன் செய்து தவறான படங்கள் இருக்கக்கூடிய சைட்டில் நுழைந்து தவறான படங்களை பார்க்கிறான். யாரும் இல்லை அவனை சுற்றி. வெளியே, அந்த அறைக்கு வெளியே அவனுடைய நண்பனோ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய வார்டனோ நடக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது. என்ன செய்வான் அவன்? என்ன செய்வான்? என்ன செய்வான்? பார்ப்பானாதற்கு பிறகு, பார்ப்பானாதற்கு பிறகு பார்ப்பானா? மூடி விடுவான், நிறுத்தி விடுவான், எதையாவது கையில் வைத்து இதை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். நான் கேட்கவா ஒரு வார்த்தையை? உன் நண்பனின் காலடி சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய அந்த வெட்க உணர்வை, உன் ஹாஸ்டல் வார்டனுக்கு அவருடைய காலடி சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை எந்த பார்வையும் மறையாத, எந்த செவிகளுடைய சப்தமும் எல்லாம் செவி ஏற்கக்கூடிய, எல்லாம் அவனுக்கு வெளிச்சமோ எதுவும் அவனுக்கு மறைய முடியாதோ, எல்லா மறைவான ஞானங்களும் யாருக்கு இருக்கிறதோ, ஒரு இலை இந்த பூமியில் விழுந்தால் கூட யார் பார்ப்பானோ, நீங்கள் மூன்று பேர் இருந்தால் நான்காம் அவராக யார் இருப்பானோ, நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக யார் இருப்பானோ, நீங்கள் குறைவாக கூடுதலாக எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் யார் எம்மோடு இருப்பானோ அந்த இறைவனுக்கு ஏன் கொடுக்கவில்லை? உன் பெற்றோருக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை உன் நண்பன் பார்த்து உன்னை இழிவானவனாக கருதி விடுவான் என்பதற்காக நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை சதா நேரமும் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய, உன்னை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன் உரிமையாளனுக்கு நீ கொடுக்கவில்லை? இதை கொடுக்கவில்லை என்றால் ஒருபோதும் அவன் பொறுத்துக் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி يَأْتُونَ يَوْمَ الْقِيَامَةِ بِحَسَنَاتٍ أَمْثَالِ جِبَالِ تِهَامَةَ بِيضًا. நாளை மறுமையில் என் சமூகத்தில் ஒரு கூட்டம் வரும், திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வரும். ஆனால் அல்லாஹ் அந்த நன்மைகளை எல்லாம் தூசிகளாக மாற்றி விடுவான். யார் நபித்தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அவர்கள் யார் விபச்சாரம் செய்வார்களா? இல்லை. இணை வைத்தார்களா? இல்லை. தொழமாட்டார்களா? இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நீங்கள் எப்படி இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வீர்களோ அது போன்று அவனும் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். ஆனால் அவனுடைய நன்மைகள், அவன் தொழுகை, அவன் நோன்பு, அவன் நல்லறக்கள் எல்லாம் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். ஏன்? தனிமை என்று வந்தால், யாரும் அவனை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், அவனை யாரும் பார்க்கவில்லை என்ற நிலை வந்தால், இறைவனுடைய சட்டங்களை முறித்து விடுகிறான், அதை மீறி விடுகிறான். அல்லாஹ் ஹராமாக்கியதை அந்த நேரத்தில் ஹலாலாக்கிக் கொள்கிறான். இந்த செயலை செய்பவனுடைய நன்மைகள் நாளை மறுமையில் தூசியாக மாற்றப்படும். நாம் செய்யக்கூடிய பாவங்களின் விபரீதம் மிகப்பெரிது. மரண நேரத்தில் நமக்கு தெரியும், கபரில் வைக்கப்பட்ட மண் ரப்புக்க என்று கேட்கும் போது நமக்கு தெரியும், ரப்பு யார், ரப்பி அல்லாஹ் என்று சொல்லிவிட முடியுமா? அவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கும் போதும் நான் தவறான படங்களை பார்த்துக் கொண்டிருந்தான். சுப்ஹான் அல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரர்களே, இந்த பாவத்தில் எல்லாம் விடுபட்டு இம் வாழ்வை சீராக்க வேண்டும் என்றால் நல்ல நட்பை தேடிக்கொள்ளுங்கள். உங்களை சுத்தி என்னைக்குமே நல்லவங்களை வச்சுக்கோங்க. தொழுகையாலேயே வைத்துக்கொள், தொழுகை உனக்கு இயற்கையாக வரும். நோன்பாலேயே வைத்துக்கொள், நோன்பு உனக்கு இயற்கையாக வரும். பாவங்களை பாவங்களாக கருதக்கூடியவரை வைத்துக்கொள், பாவத்தை பாவமாகவாவது கருதுவாய். இல்ல, என் நண்பர்கள் எல்லாம் சிகரெட் அடிப்பாங்க, நான் சிகரெட் அடிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்மோக்கிங்ல இருந்து விடுபட்டவன் தான், அவங்க தான் தண்ணி அடிப்பாங்க, நான் தண்ணி அடிக்க மாட்டேன், அவங்க தான் பெண்களோட போவாங்க, நான் போக மாட்டேன். இப்படி ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இருந்தால் இரண்டு இருக்கும். ஒன்று, அதை அனுமதிப்பாய் செய்வதற்கு. இரண்டாவது, உள்ளத்தில் இயற்கையாக மாறும், இதுவெல்லாம் பாவமே இல்லை என்று. தொழுகையை விடுபவர்கள் உங்களுடைய அறையில் இருந்தால் தொழுகையை விடுவதை பாவமாக கருதவே மாட்டாய். ஆயிரம் பயான் கேட்ப, ஆயிரம் அறிவுரைகளை கேட்ப, ஆயிரம் தாழ்வாவை கேட்ப, ஏறாது மண்டையில. ஏன் நீ அதை பார்க்கறத பாவமா பார்க்கல? ஒரு தொழுகையை விட்டால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு துடிக்கக்கூடியவரிடத்தில் நட்பு வைத்தால் நீயும் துடிப்பாய், இயற்கையாக உள்ளம் துடிக்கும். அதனால் தான் சொன்னார்கள், இரண்டாவது ஹயா, வெட்க உணர்வை கொண்டு வா. இறைவன் உன்னை பார்க்கிறான், நீ தொழுகையை விடுவதை அவன் பார்க்கிறான், நீ மது குடிப்பதை அவன் பார்க்கிறான், நீ தவறான பழக்கத்தை செய்வதை அவன் பார்க்கிறான். உன் பெற்றோர் பார்க்காமல் இருக்கலாம், உன் நண்பன் பார்க்காமல் இருக்கலாம், அவர்களுடைய பார்வையில் இருந்து நீ மறைக்கலாம், போன்ல ஆயிரம் செக்யூரிட்டி கூட போட்டு நீ மறைச்சிருக்கலாம், உன் பேஸ்புக்ல என்ன இருக்கோ, உன் வாட்ஸ்அப்ல என்ன இருக்கோ, அதை எல்லாத்தையும் பயங்கரமான செக்யூரிட்டி எல்லாம் போட்டு நீ மறைச்சிருக்கலாம், ஆனால் அவனுக்கு தெரியும், அவனுக்கு தெரியும். சிலருக்கு அவகாசம் கொடுப்பான், சிலரை இழிவுபடுத்தி விடுவான். அவன் நாடுபவர்களே, நாடியவர்களை இழிவுபடுத்துவான். உன்னை மக்கள் கண்ணியவனாக பார்க்கலாம். ஒரு அறிஞர் அழகாக சொல்லுவார், இந்த மக்கள் எமக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் எல்லாம் இறைவன் என் மீது போட்டிருக்கக்கூடிய திரைக்குதான். அந்த திரையை இறைவன் அகற்றினால், என் பாவங்கள் வெளியே தெரிந்துவிட்டால், உலகத்தில் ஒருவன் கூட உன்னை மதிக்க மாட்டான், உன் மனைவியை உன்னை விரட்டி விடுவாள். அவ்வளவு பாவங்களை நாம் சுமக்கிறோம். நான் யார் என்று எனக்கு தெரியும், நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர்களை பற்றி பேசும்போது அவரை எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நபியின் மகன், நபியின் மகன், நபியின் மகன். எவ்வளவு சோதனைகளை கடந்து வருகிறார். ஒரு அரசபையில், ஒரு அமைச்சரின் வீட்டில் வேலையாளாக வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு. அந்த பெண், அழகுள்ள குடும்பம் உள்ள ஒரு பெண் அழைக்கிறாள், ஹைதலக், என்னோடு வந்து சேர்ந்து கொள், கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டது, சேர்ந்து கொள். ஒரு பெண் கதவை அடைத்து என்னோடு சேர்ந்து கொள் என்று அழைக்கிறாள். ஒரு வாலிபர், பெருமையா, ஒரு நீண்ட வாழ்க்கையை நபியோடு வாழவில்லை, கொஞ்ச காலம் தன் தந்தையிடத்தில் படித்த பாடம் அவ்வளவுதான் அவருக்கு. அதற்கு பிறகு மிசிறில் அந்த அரசவையில் தான் அவருடைய வாழ்க்கை. சிறு வயதில் அவருடைய கற்ற பாடம் அந்த நேரத்தில் நினைவு வருகிறது. அந்த பெண் அழைக்கும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து என்னை பாதுகாக்கட்டும், இது தவறு, இது குற்றம், யாரும் பார்க்கவில்லை என்றாலும் அவன் பார்க்கிறான். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, ரப்பி என்னுடைய எஜமானன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் உன்னை விட்டு என்னை பாதுகாக்கட்டும். அந்த பெண் அழைக்கும் போது அவருடைய உள்ளத்தில் வந்தது இந்த வெட்க உணர்வு, அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்கு முன்னால் எப்படி நான் பாவம் செய்வது? நீ செய்யக்கூடிய பாவம் சிறிதாக இருக்கலாம், அதை நீ யாருக்கு முன்னால் செய்கிறாயோ அவன் மகத்தானவன், அதை செய்யக்கூடாது. மஆதல்லாஹ், இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய. காலம் கஷ்டம், சிரமம், எம்மை சுற்றி நாம் பார்ப்பதெல்லாம் கவர்ச்சிகள், ஆசைகள், உள்ளம் தேடும். ஸுய்யின லின்நாஸி ஹுப்பு ஷஹவாத், மனிதனுக்கு ஆசைகள் எல்லாம் விருப்பமாகிறது, அலங்கரித்து காட்டப்படுகிறது. ஹுப்பு ஷஹவாத் அலங்கரித்து காட்டப்படுகிறது. ஹுப்பு ஷஹவாத்

யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். ஒரு வாலிபனுக்கு தேவையான மிக முக்கியமான குணம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரஜுலும் தலபத்துஹு இம்ராஅத்தும் தாத்து மன்சபின் வ ஜமாலின் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நாளை மறுமையில் அல்லாஹ் அர்ஷின் நிழலை ஒருவனுக்கு கொடுப்பான், அவன் யார் குடும்பம் உள்ள அழகுள்ள ஒரு பெண் தன்னை அழைக்கும் போது அவன் சொல்லுவான், இன்னி அகாஃபுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்தவன் நான். எந்த திரையும் மூடி இருக்கலாம், எந்த கதவும் அடைத்திருக்கலாம், அல்லாஹ்வின் கதவை யார் அடைப்பது, அல்லாஹ்வின் பார்வை யார் தடுப்பது? இரண்டாவது, இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, உன் எஜமானன் உன் கணவன் என்னை கண்ணியமோடு வாழ வைத்திருக்கிறான், அழகான வாழ்வை எனக்கு கொடுத்திருக்கிறான். இன்னஹு லா யுஃப்லிஹு அஸ்ஸாலிமூன், அநீதம் செய்பவர்கள் ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். என்ன அர்த்தம்? ஒரு வாலிபர் ரசூலுல்லாவிடத்திலே வருகிறார், ஒரு வாலிபர் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், விபச்சாரத்திற்கு அனுமதி கொடுங்கள். கோபப்படல, கேட்பது ஹராம், கோபப்படல, ஒரே வார்த்தை சொன்னார்கள், உன் தாயிடத்திலே சென்று செய். சொன்னார், தாயிடத்திலா? உன் சகோதரிடத்திலே செய், சகோதரியிடத்திலா? சாட்சி மாமி இடத்திலே போய் செய். சொல்லா சொன்ன, இது எப்படி சாத்தியம்? சொல்லா சொன்னார்கள், நீ செய்ய விரும்பக்கூடிய அந்த பெண் தாய் இல்லையா? இன்னொருவனின் சகோதரி இல்லையா? இன்னொருவன் உறவில்லையா? உன் தாய்க்கு எப்படி துரோகம் செய்ய மாட்டாயோ, உன் சகோதரிக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ, உன் மாமிக்கு உன் குடும்ப உறவுக்கு எப்படி துரோகம் செய்ய விரும்ப மாட்டாயோ, அது போன்று இன்னொரு பெண்ணுக்கு எப்படி நீ துரோகம் செய்யலாம்? இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய, இன்னஹு லா யுஃப்லிஹு அஸ்ஸாலிமூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குணம் அதை சொன்னது, இந்த பெண்ணோடு நான் சேர்வது ஒன்று, சேராமல் இருப்பது ஒன்று அல்லாஹ்வுடைய அச்சம், இன்னொன்று கண்ணியம், இவள் இன்னொருவரின் மனைவி. சுப்ஹானல்லாஹ். அப்படி பாருங்கள் பெண்களை, பெண்கள் கவர்ச்சி பொருள் அல்ல. இன்று எப்படி நம்முடைய உள்ளம், எந்த பெண்ணுடைய கிளாஸ் ரூம் அழகா இருப்பாளோ அவள்கிட்ட தான் பேசுவோம் போய், இயற்கை அது, அவங்கள்ட்ட தான் போய் ஹோம்ஒர்க் கேட்போம், அது இயற்கை. ஆனால் நீ உள்ளத்திலே பதிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம், அவள் கவர்ச்சி பொருள் அல்ல, அவள் ஒரு உயிர், அவளுக்கு உணர்வு இருக்கிறது. உலகம் பெண்களை கவர்ச்சி பொருளாக ஆக்கலாம், ஒரு முஸ்லிமுடைய பார்வை ஒரு பெண்ணை கண்ணியத்தோடு பார்க்கும், ஒரு பெண்ணை மதிப்போடு பார்க்கும். எனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை தவிர வேறு எந்த பெண்ணின் மீதும் என் பார்வை திரும்பாது என்று என் இறை கட்டளையை ஏற்று செயல்படும் குல்லில் முஃமினீன முஃமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், பார்வைகளை தாழ்த்தட்டும். கண்ணியத்தோடு ஒரு பெண்ணை பார், கவர்ச்சி பொருளாக, உன் இச்சையை தீர்க்கக்கூடிய பொருளாக ஒரு பெண்ணை பார்க்காதே. நபியின் வழிமுறை அல்ல, முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. ஷைத்தான் உன்னை தூண்டுவான், அடுத்து அந்த பெண்ணை எங்க பார்க்க வேண்டுமோ அது அந்த பார்வையின் பக்கம். அதற்காக என் சகோதரி, என் தோழி, கண்ணியத்தோடு நாங்கள் பழகுகிறோம், நேசத்தோடு நாங்கள் பழகுகிறோம், இதற்கும் அனுமதி உண்டு என்றெல்லாம் ஆதாரம் தேடி போயிடாதீங்க. மார்க்க வரம்பு இருக்கிறது, விதிமுறை இருக்கிறது, அதை பேணி ஒரு பெண்ணோடு எந்த நேரத்திலே பேசலாம், எப்படி பேசலாம், எதற்காக பேசலாம், அதை தெரிந்து ஒரு பெண் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லலாம். ஒரு பெண்ணை பார்த்தால் தலை குனிந்து ஹராம் ஹராம் என்று சொல்ல சென்று சொல்ல சொல்லவில்லை. ஒரு பெண் வந்து ஏதாவது விஷயத்தை எங்கே இந்த கால இந்த இந்த இந்த பிளாக்குக்கு எப்படி போகணும்னு கேட்கும் போது ஹராம் ஹராம்னு பேசாம போக சொல்லல, அதை தைரியமாக கண்ணியத்தோடு அந்த பெண்ணுக்கு பதில் சொல்லி திரும்பு. ஆனால் நட்பு என்ற பெயரில், தோழி என்ற பெயரில், ஃப்ரெண்ட்ஷிப் என்ற பெயரில் அந்த பெண்ணோடு பேசி பழகுகிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் ஒன்று, அழகு அல்லது ஈர்ப்பு, அதுதான், வேறொன்றும் இல்லை. அது உனக்கே தெரியும். ஏன் அதே நட்பை அந்த கிளாஸ்லேயே அழகு குறைவாக இருக்கக்கூடிய நம்முடைய பார்வைக்கு, அல்லாஹ்வுடைய படைப்பில் எல்லாம் அழகுதான், நம்முடைய பார்வைக்கு அழகு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்தில் ஏன் பேச மாட்டாய்? ஏன் இந்த பெண்ணிடத்தில் பழகுவதை போன்ற அந்த பெண்ணிடத்தில் பழக விரும்ப மாட்டாய்? அதற்கு பின்னால் இருப்பது ஒரு ஈர்ப்பு. இந்த ஈர்ப்பு உன் தாயின் மீது வருமா, உன் சகோதரியின் மீது வருமா? அதுதான் உள்ளத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. எப்படி உன் உறவுக்கு அநீதம் இழைக்க மாட்டாயோ, அது போன்று அந்த பெண்ணுக்கும் அநீதம் இழைத்து விடா.

0: அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை பற்றி பேசினால் பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு தூரம் நீண்டிருக்கிறது நம்முடைய சமூகத்தின் வாலிபர்களின் வரலாறு. இன்றைய நேரத்தில் ஹலாலான முறையில் வாழ கற்றுக்கொள். உனக்கு விருப்பம் இருக்கிறதா, ஆசை இருக்கிறதா, திருமணம் செய், முடியவில்லையா, அதை விட்டு ஒதுங்கிக்கொள். ஹராமை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்து விடாதே, ஹலாலை செய்வதற்கு எதையும் தியாகம் செய்யலாம். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அனுமதி அளித்தால் இந்த மூன்று தான் நம்முடைய வாழ்வை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும். இறுதியானவற்றில் தோற்றுவிட்டாய், உன் வாழ்வே தோல்வியாகிவிடும். இன்று உன் வாழ்க்கையில் லட்சியமாக ஐ லவ் யூ என்ற வார்த்தை இருந்தால், ஒரு பெண்ணை அடைவதுதான் நோக்கம் என்றால், அது இல்லை வாழ்க்கை. திருமணம் முடித்து 2 மாதத்தில் உணர்ந்து கொள்வாய், அது இல்லை வாழ்க்கை என்று. பெண்ணை விட மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதை வாழ்ந்து செல். அந்த பெண்ணும் உனக்கானவள் அல்ல, மௌத்தா நாம் 1 மாசம் அழுவா, அவ்வளவுதான், மறந்துட்டு போயிருவா. உன் வாழ்க்கை அதை நோக்கமாக கொண்டல்ல. ஒரு பெண்ணிடம் தோற்றவன் எல்லாவற்றிலும் தோற்றுவிடுவான். பெண்ணையே நோக்கமாக கொண்டு வாழாதீர்கள். முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை பார்த்து சொல்கிறேன், எம்மை ஒரு மிகப்பெரிய நோக்கம் இயக்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அந்த பாதையில் வெற்றி அடைவதுதான் எம்முடைய நோக்கம். அதற்கு தேவை வாழ்வை உணர்ந்து கொள். ஏன் படைக்கப்பட்டாய் என்று உன்னிடத்திலே கேள். 2வது, உன் இறைவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை சீராக்கிக்கொள். 3வது, நல்லவங்களை சுத்தி வச்சுக்கோ, அவ்வளவுதான். வாழ்க்கையில எல்லா நிலையிலும் நீ செல்லக்கூடிய பாதையெல்லாம், உனக்கு சோதனைகள் வரலாம், ஆனால் முடிவு வெற்றியாக மட்டுமே அமையும். அப்படிப்பட்ட வாழ்வாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்வை மாற்றுவானாக. அப்படிப்பட்ட வாழ்க்கையாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவானாக. எம்மால் பிற சமூகம் வாழ்ந்தது என்ற நிலையில் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. இந்த வாய்ப்பை அமைத்தமைக்கு இந்த கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும், அரபிக் கல்லூரியுடைய நிர்வாகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முழுமையான கூலிகளையும், அவர்களுடைய அல்லாஹ்வுடைய முழுமையான அருளையும் அல்லாஹ் தருவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள், இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். இன்றைய வாலிபர்கள் என்ற தலைப்பிலான இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு இந்த மார்க்க சொற்பொழிவினை வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த வானொலி பற்றி உங்களது நண்பர்கள் மட்டுமல்லாது உறவினர்களுக்கு கூட பகிர்ந்து கொண்டு இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
2: சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
2: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இஸ்லாமிய நிகழ்வுகள், இஸ்லாமிய செய்திகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு muslimvanoli@gmail.com, வாட்ஸ்ஆப் 0794-777-1616-0. முஸ்லிம் வானொலி, தூய இஸ்லாத்தின் தூய வடிவில் அறிந்து கொள்ளுங்கள். www.muslimvanoli.com
4: அல்லாஹு அக்பர், அல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
5: நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد ان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم وأمر أهلك بالصلاة واصطبر عليها لا نسألك رزقا نحن نرزقك والعاقبة للتقوى ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا اللهم آت نفسي تقواها وزكها أنت خير من زكاها أنت وليها مولاها يا حي يا قيوم برحمتك أستغيث أصلح شأني ولا تكلني نفسي طرفة عين எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. அவன்தான் அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து நிர்ணயம் செய்து நிர்வகித்து வருகின்றவன். நமது பிறப்புக்கும் மரணத்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிறார். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும் சாந்தியும் சலவாத்தும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் கண்ணியத்துக்குரிய அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் தோழர்கள் மீதும் தாபீன் தப தாபீன் மீதும் நல்லவர்கள் அனைவர் மீதும் நம்மின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று துவா செய்தவனாகவும் அல்லாவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, தோழர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களுக்கு ஜுமா குத்பாவுக்கு பிறகு சூரே தாகாவிலிருந்து 132 வசனம் மோதி காட்டப்பட்டது. அதில் அல்லாஹு தாலா தனது இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு கட்டளையிடுகின்றான். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, நபியே நீங்கள் தொழுது வாருங்கள், நீங்கள் தொழுது வாருங்கள், மேலும் உங்கள் குடும்பத்தாரையும் தொழுகும்படி ஏவுங்கள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். நபிக்கு அல்லாஹு தாலா கட்டளையிடுகின்றான் இந்த வசனத்தில், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்கள் குடும்பத்தையும் தொழுக சொல்லுங்கள், நீங்களும் தொழுகை நிலை நாட்டுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா சொல்கிறான் தனது நபியிடம், நான் உங்களிடம் எந்த ஒரு உணவையும் கேட்கவில்லை, காணிக்கை கொடுங்க, உணவு கொடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா தனது நபியை பாற்று கூறுகின்றான். நான் எதையும் கேட்கவில்லை. லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கோ, உணவாகட்டும், உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த அனைத்து தேவைகளும் நானே உங்களுக்கு தருகிறேன் என்று நபியை பார்த்து அல்லாஹு தாலா கூறுகின்றான். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா கூறுகின்றான் முடிவான நன்மை. முடிவான நன்மை யாருக்கு? இறையச்சத்திற்கு தான் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றார். நான் இந்த ஜுமா குதுபாவில் உங்களுக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு என்று என்னவென்றால் தொழுகை. இந்த தொழுகையோட விஷயத்தில் நாம் எப்படி பொழுபோக்காக எப்படி அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எப்படி வீணடித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இபாதத்து. பாருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் கலிமா தய்யிபா ஷஹாதாவை சொன்னதற்கு பிறகு நமக்கு முதலாவதாக கேள்வி கேட்கப்படும் என்றால் அது தொழுகை பற்றிதான். யார் ஒருவர் இந்த கலிமா தய்யிபை சொல்லிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அவர் மீது முதல் முதலில் கட்டாயமாக ஆக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த தொழுகை. சாட்சி சொல்கிறோம், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், நான் சாட்சி சொல்கிறேன் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே அறவே இல்லவே இல்லை என்றும், வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதராகவும் அடியாரகளும் இருக்கிறார் என்பதாக. இந்த சாட்சியத்திற்கு பிறகு நமக்கு ஏவப்பட்டது
2: அந்த சாட்சியத்தை உறுதிப்படுத்துவதற்காக, அதில் நாம் உறுதியாக இருப்பதற்காக நமக்கு ஏவப்பட்டதுதான் இந்த தொழுகை. இந்த தொழுகை எப்படிப்பட்டது என்றால், நாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை உயர்த்து கையாமை செய்யும் போது நமக்கு ஒரு விஷயம் நினைவுபடுத்துகிறது. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படி என்றால், எப்படி நாம் இந்த வரிசையில் நிற்கிறோம், இதே போல்தான் நமக்கு மறுமையிலும் அந்த மஹ்ஷரோட மைதானத்திலும் இப்படித்தான் வரிசையாக நிற்போம் என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி அல்லாஹு அக்பர் என்று தக்பீரை கட்டி வரிசையாக எப்படி நிற்கிறோமோ இது நமக்கு என்ன நினைவுபடுத்துகிறது. இதே போல் உங்களுக்கு மறுமையில் ஒரு நாள் வரும், அந்த நாளில் இப்படிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிக்க வேணும், இப்படிதான் நம்ம அல்லாஹ் முன்னாடி நிக்கணும் வரிசையாக. பாருங்க, உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜும் அந்த மாதிரி ஸ்டேஜ் கிடையாது. இந்த பள்ளியை தவிர உலகத்தில் எந்த ஒரு ஸ்டேஜையும் நீங்க பார்க்க முடியாது. இந்த அளவுக்கு ஒற்றுமையையும் இணக்கத்தையும் நேர்மையையும் உங்களுக்கு இதை தவிர வேற எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. பாருங்கள், நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்தில் அவர்களுக்கு அந்தஸ்துக்கு ஏற்ப பதவிக்கு ஏற்ப இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்தில் நிறைய பெரிய மேனேஜராக இருப்பார், ஒரு இடத்தில் சாதாரணமாக ஒரு மனிதராக இருப்பார். எப்படிப்பட்ட இடமாக எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருந்தாலும் அந்த வர்க்கர் முதல்ல வந்துட்டாங்க. என்ன பண்ணாரு, வர்க்கர் முதல்ல வந்துட்டாரு, அதற்கு பிறகு மேனேஜர் வர்றார். அப்போ முதல் வரிசை யாருக்கு கொடுக்கப்படும், மேனேஜருக்கு கொடுக்கப்படுமா? ஒருத்தர் செல்வந்தராக இருந்தார் என்பதாக முதலிடம் இங்க கொடுக்கப்படுமா? கிடையாது சகோதரர்கள். தோளோடு தோல் சேர்ந்து, காலோடு கால் சேர்ந்து அல்லாஹ் முன்னாடி நம்ம எல்லாருமே சமம்தான் என்பது உணர்த்தக்கூடிய ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ். துனியாவில் நீங்க எந்த ஸ்டேஜ் போனாலும் எல்லாருமே சமமா நிக்க முடியுமா, சமமா உட்கார முடியுமா, சமமா குனிய முடியுமா? கிடையாது சகோதரர்கள். அல்லாஹு தஆலா இந்த தொழுகை மூலமாக நமக்கு அந்த மஹ்ஷரோட மைதானத்தை, நாம் எல்லாம் அல்லாஹ்வின் அடிமைகள் தான், அல்லாஹ்வின் அடியார்கள் தான் என்று உணர்த்துகிறார். சமமாக நிற்போம். எப்படி நிற்போம், ஆடைகள் இருக்காது, ஆண்களுக்கு கத்னா செய்யப்பட்டு இருக்காது, பெண்களும் ஆண்களும் நிர்வாணமாக நிற்பார்கள். அந்த நினைவு வரணும் நமக்கு தொழுகையில், யா அல்லாஹ் நீதான் மிகப்பெரியவன், அல்லாஹு அக்பர், அப்படிதானே எடுத்து தக்பீரை கட்டுறோம். நீதான் மிகப்பெரியவன், எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, எனக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது. நிறைய பேர் சொல்றோம் நம்மளோட வாழ்க்கையில பர்க்கத் இல்ல, உணவு இல்ல, ரிசக் இல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், நபிக்கு பார்த்து சொல்றான், லா நஸ்அலுக ரிஸ்கா, நீங்க ஏதோ எனக்கு உணவு தர தேவையில்ல, நஹ்னு நர்சுக்கு, உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்கு, பொருளாதாரத்துல தேவை இருக்கா, உங்களுக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கா, நோய் நொடி இருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்க என்ன செய்யுங்க, தொழுகைக்கு வாங்க. தொழுகையில உங்களுக்கு அந்த விஷயங்கள் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்படும் அல்லாஹு தஆலாவோட வாக்குறுதி. நம்ம தொழுவாம அதற்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுட்டோம். நபிக்கு என்ன சொல்றான், நீங்க தொழுங்க, உங்க குடும்பத்தாரையும் தொழுவ சொல்லி ஏவுங்க. நம்ம தொழுகிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழுவில் அதை கண்டும் காணாமல் போகிறதும், பாலிகான நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பையன், நம்மளோட பசங்க யாரும் தொழுவில் அதை கண்டும் காணாமல் இருப்பது, அப்போ அல்லாஹோட ரிஸ்க் எப்படி வரும் சொல்லுங்க, அல்லாஹோட அபிவிருத்தி எப்படி வரும் நம்ம வீட்டில், அல்லாஹோட உதவி வரணும் எப்படி வரும்? பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம, அந்த நம்ருத் மன்னன், சாரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அந்த அநியாயக்கார மன்னன் எடுத்து கொண்டு போய் அவர்களோட தவறான சிந்தையினால அவர்களோட தவறா நடந்து கொண்ட முயற்சி செய்யப்படும் போது என்ன ஆச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தொழுகைக்கு நின்றாங்க, தொழுகைக்கு நின்றாங்க. அவன் கைய கொண்டு போறான், ஆனா அவங்கள தொட முடியல, அவன் பிடிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா பிடிக்க முடியல. அவங்க என்ன செஞ்சாங்க, போனாங்களா, சண்டை இட்டாங்களா, போராட்டம் பண்ணாங்களா, ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா, எதுவுமே செய்யலையே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போயிட்டாங்க. இதுதான் அல்லாஹு தஆலா நமக்கு தாலிமாக, நமக்கு இறுதி உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா இதை தான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாம், நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க அல்லாஹோட உதவி வேணுமா, அல்லாஹோட உதவி வேணுமா? அல்லாஹு தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்க கவுனிங்க, இங்க
1: எங்கேயோ போயிடக்கூடாது. நம்மளோட பாடி மட்டும் இங்கே இருந்துட்டு நம்மளோட ரூ நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு, நம்ம வியாபாரம் செய்ய இடத்துக்கு, நம்மளோட வீட்டில் என்ன சமையல் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்துக்கு போயிடக்கூடாது. எல்லாருமே இங்கே இருக்கணும். எப்படி? யா ஐயுஹ அல்லதீன ஆமனு இஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு என்னிடம் உதவி தேடுங்கள். அல்லாஹ் சொல்லா என்ன சொல்றா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சாங்களா இல்லையா? எனக்கு எதிரிகள் இருந்து வருது, எனக்கு கந்திஷ்டியா இருக்கு, எங்க வீட்டில் பர்க்கத் இல்லை, எனக்கு நெருக்கடியா இருக்கு, எனக்கு நோய் இருக்கு, என்னோட வீட்டில் பிரச்சனை போக மாட்டிருக்கு, என் புள்ள என்னோட பேச்சை கேட்க மாட்டிருக்கா, என் பொண்ணு என் பேச்சை கேட்க மாட்டிருக்கு, நமக்கு எல்லாமே என்ன கவலை? பையன் சாப்பிட்டானா இல்லையா, பையன் தூங்கினானா இல்லையா, பையனோட மார்க்கு கம்மியாக வந்துருச்சே, இந்த மாதிரி கவலை. பின்னாடி பார்ப்போம், பாருங்க இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ சொல்றேன். பின்னாடி இந்த ஜும்மாவோட உரையை முடிக்கும் போது நம்ம பார்ப்போம். ஆனால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றா? உங்களுக்கு இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு வேணுமா, தொழுகைக்கு வாங்க. என்ன சொன்னீங்க? தொழுகைக்கு வாங்க, தொழுங்க, பொறுமையா இருங்க, அல்லாஹோட உதவியை தேடுங்க. இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன். யார் பொறுமையாக இருக்கிறார்களோ, யார் பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுடன் அல்லாஹு தஆலா இருக்கிறான் என்பதாக பாருங்கள் சகோதரர். பொறுமை, வபஷிர் ஸாபிரி, பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. எந்த அளவுக்கு சொல்றாங்க பாருங்க. நீங்க தொழுகையை கொண்டு மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தொழுகையோட விஷயத்துல எவன் சரியாக இருக்கிறானோ அவனோட மற்ற எல்லா விஷயங்களும் சரியா இருக்கும். எவன் ஒருவன் தொழுவில்லையோ மற்ற விஷயங்கள் எல்லாமே சரியா இருக்காது, கோணலாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க. அப்போ அந்த தொழுகை என்பது இஸ்லாத்துல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை, தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை. நான் சொல்லவில்லை, உமர் பின் கத்தாப் அமீருல் முஃமினீன் அவங்க சொல்றாங்க. எந்த நிலைமையில சொல்றாங்க? கொஞ்சம் கவனிக்கணும், இந்த இடத்தை கவனிக்கணும். எந்த இடத்துல சொல்றாங்க தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்பதாக? அமீருல் முஃமினீன் ஒரு மஜூசி, அவன் மூலியமாக குத்தப்பட்டு ஒரு ரிவாயத்தில் வருது 3 ஓட்டைகள் விடப்பட்டது, ஒரு ரிவாயத்தில் வருது 6 ஓட்டையாக இருக்கிறது என்பதாக குத்தப்பட்டு வாயினால பாலை கொடுக்கறாங்க, குடல் வழியாக அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது. என்ன, வாய் வழியாக ஊத்தப்பட்டா அந்த குத்தப்பட்ட அந்த ஓட்டை வழியாக பால் வெளியேறுது, தொழுகைக்குள்ள நேரம் ஆகுது. ஒரு சாபி சொல்றாங்க, உமரே தொழுகைக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ சொல்றாங்க, ஆமா, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு, இங்கே தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்தில் இடமில்லை என்பதாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தொழுகைக்காக விரைகிறார்கள். அந்த நிலைமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தொழுகை எப்படி இருந்தது சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தொழுகை எப்படி இருந்தது? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவர்களை ஒரு அழகிய முன்மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன் அப்படின்னு சொல்லி சொன்னான். தொழுகையில் எந்த ஒரு சலுகையும் கிடையாது, சலுகை கிடையாது. இந்த சலுகை கிடையாதுன்னு நினைக்காதீங்க. பணிகளாக இருந்தால் சலுகை இருக்கு, நோயாளிகளாக இருந்தால் சலுகை இருக்கு. தொழுகையை விடுவதற்கு சலுகை கிடையாது, தொழுகையை விழாமல் தொழுகாமல் இருப்பதற்கு சலுகை கிடையாது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை எப்படி இருந்தது பாருங்க. இரண்டு சஹாபியை அழைக்கிறார்கள், அவர்களோட தோள்களில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாதபுல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட கைகளை போடுறாங்க. அவர்களோட இரண்டு கட்ட விரல்களும் தரையில் தேய்ந்து கொண்டே கோடு போட்டுட்டே போகுது. அல்லாஹு அக்பர், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நமக்கு என்ன கேடு, நமக்கு என்ன கேடு தொழுகாமல் இருப்பதற்கு? தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிலைமையில் அவர் இந்த தொழுகையை தொழுதிருப்பார்கள். நமக்கு அல்லாஹ்வோட பயம் இல்லை, அல்லாஹ்வோட இறையச்சம் இல்லை, அல்லாஹ்வோட உதவி வேண்டும் என்று அவசியம் கிடையாது. அப்படித்தானே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய இறுதி தொழுகை பாருங்கள் இப்படிப்பட்டதாக இருந்தது. இன்னொரு ஒரு சஹாபி, அவர்களோட தோழர்கள் மட்டும் எப்படி இருந்தார்கள், அந்த உத்தம சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாடம் பெற்ற அந்த தோழர்கள் எப்படி இருந்தார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோயுற்று இருக்கிறார்கள். எப்படி நோயுற்று இருக்காங்க, ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கிடையாது, 32 வருஷம் ஏறக்குறைய. ஒரு ரிவாயத்தில் சொல்றாங்க 28 வருஷம், அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன மேல வருது 28 30. அத்தின வருஷம் அவர்கள் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள். எப்படி இருக்காங்க, அத்தின வருஷம் படுத்த படுக்கையிலே இருக்கிறார்கள் இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள். அவர்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களை பார்த்து கூறுகிறார்கள், இம்ரான் இப்னு ஹுசைன் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து, நீங்கள் நின்ற நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அது உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், உட்கார்ந்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள், அதுவும் உங்களுக்கு இயலாவிட்டால் படுத்த நிலையில் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. தொழுகைக்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே, தொழுகை விடுவதற்கு மன்னிப்பு கிடையாது சகோதரர்களே. எப்பொழுது நமது ரூ இந்த உயிரை விட்டு பிரிகிறதோ அப்பொழுதுதான் நாம் தொழுகாமல் இருப்போம். இல்லை என்றால் இரண்டு பேருக்கு தொழுகை கடமை ஆகாது. ஒன்று ஹைதோட காலமாக இருக்கணும், மாதவிடா காலமாக இருக்கணும். இன்னொன்று அவருக்கு மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும், மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கணும். இந்த ரெண்டு காரணம் தான் இருக்கணும் அவங்க தொழுவாம இருக்கிறது. இந்த மாதிரி யார் இருக்கும் சொல்லுங்களேன், தொழுகையில் அலட்சியம், தொழுகையில் பொழுபோக்கு, தொழுகையில் வரும்போது சோம்பேறித்தனமாக தூங்க வேண்டும் என்பதற்காக அலட்சியமாக நமது வாழ்க்கையை இந்த இபாதத் இந்த எந்த இபாதத் நாளை சொர்க்கத்தின் சாவி என்று கூறுகிறார்களோ, இந்த தொழுகை என்ன, இந்த தொழுகை என்பது என்ன சகோதரர்களே, இந்த தொழுகை என்பது என்ன, சொர்க்கத்தின் சாவி. இந்த தொழுகையில் அலட்சியம், இந்த தொழுகையில் சோம்பேறித்தனம். பாருங்கள், எல்லா அறிஞர்களின் கருத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தான் கூறினார்கள். ஒரு காஃபிர், இறை மறுப்பாளர், ஒரு முஸ்லிம், ஒரு கட்டுப்பட்டவன், அவனுக்கு என்ன வித்தியாசம், தொழுகையை விடுபவன், தொழாமல் இருப்பவன் காஃபிர், இறை மறுப்பாளன், தொழுகக்கூடியவன் அவன் முஸ்லிம், கட்டுப்பட்டவன் என்பதாக கூறினார்கள். தொழுகையை விடுவதற்கு என்ன நமக்கு காரணம் சகோதரர்கள், என்ன சொல்லுவோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் பள்ளி எப்படிப்பட்ட பள்ளியா இருந்தது, நம்மள மாதிரியா டைல்ஸ் மார்பல்ஸ் பாய போட்டு ஃபேன போட்டு இருந்ததா, தொழுவாங்க, தொழுகும் போது அவங்களோட சேறு மழை பெஞ்சதுன்னா சேறு நெத்தில ஒட்டிக்கும், மண்ணும் கல்லும் அவங்க நெத்தில குத்திக்கும். நம்ம பள்ளியும் எப்படி, அல்லாஹு தா ஹதீஸ் இப்படி தான் இருக்கு, எப்படி நீங்க அல்லாஹோட வீட்டை கட்டுறீங்களோ உங்களுக்கு சொர்க்கத்திலையோ அதே போல வீடு கட்டப்படும், ரைட்டு தான். ஆனால் நாம் எப்படி ஆக்கிவிட்டோம் என்றால், அல்லாஹோட வீடை எந்த அளவுக்கு வசதியாக ஆக்கிவிட்டோம் என்றால், இங்கே ஜும்மா குத்பா நடக்கப்படும் போது, தொழுவை நடக்கப்படும், தர்சு நடக்கப்படும் போது நல்ல நிம்மதியாக நல்ல அமைதியாக தூங்கக்கூடிய இடமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உம்மத்தை, அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். இபாதத்தில் நமக்கு ஈடுபாடு இல்லை, தொழுகையில் நம்ம ருசி காணல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத்து அய்னு ஃபி ஸலாத், எனது கண் குளிர்ச்சி தொழுகை என்று கூறினார். அவர்களுக்கு பிரச்சனையா, அவர்களுக்கு துக்கமா, அவர்களுக்கு எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலை அழைத்து ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கூறுவார்கள், நீங்கள் பாங்க சொல்லுங்கள், தொழுகைக்காக அழையுங்கள், எனது உள்ளத்துக்கு அமைதியை கொடுங்கள் என்பதாக. அந்த தொழுகையை வீணடிக்கக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம், அதில் அலட்சியப்படுத்தக்கூடிய சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை வாட்டி யாருக்குமே தெரியாத ஹதீஸ், யாருக்குமே தெரியாத ஹதீஸ் இந்த ஹதீஸ், தொழுவக்கூடியவன் முஸ்லிம், தொழுவாதவன் காஃபிர். அறிஞர்கள் கூறுகின்றார்கள், அவர்களுக்கு நீங்கள் தஃப்தர் கொடுத்து நிக்கா பண்ணாதீங்க,
2: முஸ்லிம்கள் அடக்கம் செய்யக்கூடிய இடத்துல வச்சு அடக்கம் செய்யாதீங்க. புரியல நமக்கு? நான்கு இமாம்களும் இதான் சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மட்டும் கொஞ்சம் மாற்றவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அவனை மூணு நாள் சிறப்பிடுங்க. அவங்களும் இதுதான் சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி மூணு நாள் சிறப்பிடிச்சு தொழுவ சொல்லி அவனை ஏவுங்க, தொழுதான் அவனை விட்டுடுங்க, இல்லைன்னா அவனுக்கும் அதே தான், அவனுக்கும் அதே நிலைமைதான். இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் அஹமத் பின் ஹம்பல், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, யாரா இருந்தாலும் இதே தான் சொல்றாங்க. வேற மாற்று கருத்தே கிடையாது. எத்தனை பேர் ஃபஜர் தொழுதோம் இமாம் ஜமாத்தோட? சஹி முஸ்லிம், சஹி புகாரில வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. முஸ்லீம்லயும் வருது, புகாரிலயும் வரக்கூடிய ஹதீஸ் பாருங்க. அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு சஹாபி கேக்குறாங்க, அல்லாஹ்வுக்கு பிடித்த காரியத்துல முதல் காரியம் என்ன? வக்தி சலாத்தி, அதற்குரிய நேரத்துல தொழுறது. நம்ம ஃபஜர் தொழுதிருப்போம், என்ன நம்ம ஃபஜர் எப்போ தொழுதிருப்போம்? எப்போ என் கண் விழித்ததோ, எப்பொழுது என் கண் விழித்ததோ அப்போ தொழுறது ஃபஜர் தொழுகை கிடையாது. எப்போ பாங்கு சொல்லப்பட்டு, எப்போ பாங்கு சொல்லப்பட்டது, எப்போ மௌதின் இகாமத்து சொல்லி இமாம் ஜமாத்தோட தொழுறமோ அது ஃபஜர் தொழுகை. நான் வீட்டில் தொழுதேன், இந்த தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுக்கும் தலீல் சொல்லவா? அதுக்கும் ஆதாரத்தை சொல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஒரு மனிதனை இமாமாக ஆக்கிவிட்டு அவரை தொழுவ சொல்லி ஏவிவிட்டு நானும் சில வாலிபர்களும் சென்று யார் தொழுவைக்கு வரவில்லையோ, மதீனால சொன்ன சம்பவம், யார் தொழுவைக்கு வரவில்லையோ அவர்களோட வீட்டுகளை நான் எரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தலீல் போதுமா? ஆதாரம் போதுமா? ஆதாரம் போதுமா? வீட்டை ஏதிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, பெண்களும் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அதனால நான் இந்த செயலை செய்யாம விடுறேன் அப்படின்ற. அல்லாஹ்வுல தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபித்ததே கிடையாது. ஒரு முறை சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள், எப்பொழுது சபித்தார்கள்? அந்த கந்தகோட போர், அந்த அகல் போரின் போது காஃபிர்கள் இந்த அளவுக்கு உக்கிரமாக நடக்கப்படுது. போர் பயங்கரமா இருக்கு, பயங்கரமா இருக்கு போர். அல்லாஹு அக்பர். அசரோட தொழுகை தாமதமாக ஆகிவிடுகின்றது. உமர் பின் கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமருக்கு அழிவுதா? உமரோட கதை முடிஞ்சிருச்சு. உமருக்கு நாசம் ஆயிட்டா? உமரோட கதை முடிஞ்சிருச்சு. என்ன உமர், ஏன் இந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க, என்னோட அசர் தாமதமாக, அசரோட வக்து முடிஞ்சிச்சு, மகரிப் வக்து முடிஞ்சு, நான் கதா செஞ்சுட்டேன், கதாவை தொழுதுன்னு இந்த காஃபிர்கள் பண்ணதுனால. தைரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் இந்த காஃபிர்கள் இப்படி தான் பண்ணாங்க. அப்பொழுது அல்லாஹ்வின் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புயூத்துன்னார இந்த காஃபிர்கள் மீது, இந்த காஃபிர்களோட வீட்டை அல்லாஹ் தஆலா நெருப்பால நிறைக்கட்டும் அப்படின்னாங்க. நெருப்பால நிறைக்கட்டும், தாமதமாக தொழுவதற்காக. ஒரு சில அறிஞர்களை தவிர மற்ற பெரும்பாலான அறிஞர்கள் கூறுகின்றார்கள், இந்த தொழுகை விடுவது என்பது குஃபுர். குஃபுர்னா புரியுதா? ஷிர்க். தொழுகையை விடுவது, தாமதமாக தொழுவது, அதற்குண்ட நேரத்தில் தொழுவாமல் இருப்பது என்னது சொன்னாங்க? தொழுவை விட்டுறது குஃபுர்ன்னாங்க. பாருங்க, அதுக்கப்புறம் தான் பிர்ருல் வாலிதைன் இந்த ஹதீஸ்ல வருது. என்ன, நீங்க உங்க தாய் தந்திர கிட்ட நல்ல முறையில் நடந்துங்க, ஜிஹாத் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வோட பாதையில போர் புரிந்து தனது கழுத்தை துண்டிப்பது. பெரிய வீர வசனம் எல்லாம் பேசுறோம். நமக்கு என்னென்ன கவலை? அரபு நாட்டோட கவலை, பலஸ்தீனோட கவலை, கஸாவோட கவலை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, பக்கத்து தெருவில் சரியில்லை, அவன் வீடு சரியில்லை, இது சரியில்லை, எனது தொழுகை சரியில்லையே. முதல்ல என்ன சொல்றான், வக்தி சலாதி, நீங்க அதற்குரிய நேரத்தில் தொழுகையில் நிலை நாட்டுங்கள், அதற்கு பிறகு தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துவது. மூன்றாவதாகத்தான் ஜிஹாத், நீங்கள் போய் என்ன ஜிஹாத் செய்வீர்கள்? தொழுகை நிலை நாட்டாமல், அதற்குரிய நேரத்தில் தொழுவாமல், குசு குசு இல்லாமல் தொழுவாமல், நீங்கள் என்ன போய் அங்கே என்ன செய்வீர்கள்? நமக்கு பெரிய கவலை. நம்மளோட தொழுகையை அலட்சியப்படுத்திட்டு வீண் அடிச்சிட்டு தன்னை தானே முஸ்லீம் என்று சொல்லுகிறோம். பாருங்க, யஹூதி 2-3 வருஷம் முன்னாடி யஹூதியோட பிரசிடென்ட், அப்ப கூட நெத்தினியா தான் இருந்தான்னு நினைக்கிறேன், அவன் சொல்றான், முஸ்லீம்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க. என்ன சொல்றான்? முஸ்லீம்களை பார்த்து ரொம்ப உறுதியா சொல்றான். ஏன் சொல்லுங்க? அவங்க எப்போ ஜுமா தொழுகைய தொழுறாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட்டம் எப்போ ஃபஜருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க. சம உறுதி, நல்ல உறுதியா இருக்கிறான், தெரியும் அவங்களுக்கு. அவனோட ஸ்டேட்மெண்ட் இதுதான், நீங்க போய் செக் பண்ணுங்க 3 வருஷம் முன்னாடி. முஸ்லீம்களை பார்த்து பயப்படாதீங்க, ஏன்னா ஒண்ணுமே நோ கெப்பாசிட்டி அவங்க கிட்ட. எப்போ ஜும்மா தொழுகைக்கு வர்ற கூட்டம் மாதிரி ஃபஜர் தொழுகைக்கு வருதோ அப்ப பார்த்து பயந்துக்கலாம். ஸ்டேட்மெண்ட், கிளியர் ஸ்டேட்மெண்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், என்ன சொல்றான்? இன் தன்சுருல்லாஹ யன்சுருகும் வஸ்பித் அக்தாமகும். நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்ய முடியுமா? அல்லாஹ்வுக்கு நம்மளோட உதவி தேவையா? ஆனா குர்ஆன் ஆயத் இப்படி தானே வருது, இன் தன்சுருல்லாஹ யன்சுருகும் வஸ்பித் அக்தாமகும், இப்படி தானே வருது. அல்லாஹ்வுக்கு உதவி செய்யுங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி செய்வான், உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவான் என்பதாக. அல்லாஹ்வுக்கு உதவி தேவையா? நம்ம அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய முடியுமா? அல்லாஹு தஆலா நம்மளோட உதவியை எதிர்பார்த்திருக்கிறானா? நமக்கு தகுதி இருக்கா ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வுக்கு உதவி செய்வது? அறிஞர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இந்த வசனத்துக்கு, உங்களோட மார்க்கத்தை சரியாக பேணுங்கள், கலிமா தையபாயில் சரியாக இருங்க, தொகையில உறுதியா இருங்க, தொழுகையை சரியாக நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், ரமதான் மாதத்தில் சரியாக நோன்பு வையுங்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, ஷரியத்தை பேணுவது. இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும், அல்லாஹு தஆலா உங்களுக்கு உதவி ஏற்படுத்துவான். நமக்கு புரிய மாட்டிருக்கு, நமக்கு இந்த மார்க்கத்தை பற்றி புரிய மாட்டிருக்கு. அல்லாஹு தஆலா சொல்றான், இதையும் அல்லாஹு தஆலா சொல்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் காஷிஊன். மூமின் வெற்றி பெற்றாங்க. எந்த மூமின்? எந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க? எந்த மூமினோட தொழுகையில், எந்த மூமினோட தொழுகையில் குஷு குசு இருந்ததோ, அல்லாஹ்வுடைய இறையச்சம் இருந்ததோ, பயபக்தி இருந்ததோ, அந்த மூமின் வெற்றி பெற்றுட்டாங்க. அப்படின்னு நம்ம தொழுகிறோம், அந்த தொழுகையின் போது நமக்கு அந்த விஷயங்கள் ஏற்படுதா? அந்த தொழுகும் போது அந்த குஷு குசு இருக்கா? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன அப்படின்னா, அல்லாஹுக்கு பயப்படுவது, அல்லாஹ்வுக்கு பயப்படுவது. நம்ம அல்லாஹ் அக்பர் என்று, அல்லாஹ் அக்பர் நீதான் பெரியவன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த உணர்வோட நம்ம நிக்கிறோமா? யா அல்லாஹ் நீ என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு. சரி, அலி ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குஷு குசுனா என்ன தெரியுமா? ஆஜிசி அப்படின்றாங்க. ஆஜிசின்னா என்ன? தன்னடக்கம், தன்னடக்கம். ஆஜிசினா தன்னடக்கத்தோட நிற்பாங்க. யாருலாம் நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் எனக்கு நான் அநியாயம் செஞ்சிட்டேன், என்ன நீ மன்னிச்சிரு யாருலாம் அப்படின்னு சொல்லி ஆஜிசி அந்த பணிவோட கூனி குறுகி நிற்கிறோம் இல்லையா, இதுதான் குசு குசு அப்படின்னு சொல்லி அலிபின் அபு தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார். நமக்கு இருக்கா? நம்மளோட தொழுகையில இருக்கா? அந்த மூமின்கள் தான் வெற்றி பெற்றுட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க, நம்ம அந்த வசனத்துக்கு ஏற்றக்கூடியவர்களாக நம்ம மாறணும் சகோதரர். தொழுகையில நின்றுட்டு வீட்டில் போயிட்டு மனைவி மக்கள் கிட்ட சரியா நடந்துக்கிறீங்களா, அவங்கள ஏசுறது திட்டுறது, அவங்க இழிவா பேசுறது, வியாபாரத்தில் போயிட்டு ஹராம் ஹலால் பார்க்காம செய்யறது, நம்மளோட வார்த்தைகளை தவறானு, நம்மளோட தொழுகை நம்மளோட மானக்கேடான விஷயங்கள் இருந்து நம்மளை மாத்தல, நம்மளோட பழக்க வளங்களை மாத்தல அப்படின்னா நம்மளோட தொழுகை சரியில்லை. அல்லாஹும் அல்லாஹோட தூதர் சொன்ன மாதிரி நம்ம தொழுகலன்னு அர்த்தம். இப்படிப்பட்டவர்களாக தான் நம்ம மாறும். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும், என்ன அதே போல நம்ம கொஞ்சம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாலும் வருது பாருங்க ஒரு பெருமை. அல்லாஹ் அல்லாஹ் எங்கதான் இருக்கும் இபாதை செய்து பெருமை? கால் கடக்க கால் வீங்க அளவ நின்று வணங்குறவங்க அந்த சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமை அடிக்கிற,
1: நம்ம முதல் வரிசையில் வந்து நின்றுட்டு இதா முதல் வரிசையில் நின்றுட்டு ஒரு வாரம் தொழுதுறோம், அடுத்த வாரம் லீவ் போட போகிறோம், அதுவும் கன்ஃபார்ம். ஆனால் நம்ம என்ன, நான் தான் தக்குவாதாரி, என்னை விட வேறு யாரும் கிடையாது, நான் தான் அல்லாவுக்கு பயப்படக்கூடிய வேறு யாரும் பயப்படக்கூடிய பெருமை அடிக்கிறது. இபாதத்தில் பெருமை கிடையாது சகோதரர். அந்த பெருமையாக இருந்துச்சுன்னா அந்த இபாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹுத்தாலா நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹுத்தாலா கிட்ட நம்ம துவா செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. எப்படி துவா செஞ்சாங்க? ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தக்கப்பல் துவா. யா அல்லாஹ், என்ன தொழுகை, எனது குடும்பத்தாரை, எனது பிள்ளைகளை தொழுவை சொல்லு. இப்போ தொழுவை, என்னையும் தொழுவை, என் குழந்தை என் பிள்ளையும் தொழுவை, என்னோட பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொள். யா அல்லாஹ், இப்படி துவா கேட்டுட்டே இல்லை. அல்லாஹும்மா ஆயினி அலா அதிக்ரிக்கோ ஷுக்ரிக்கோ ஹுஸ்னி இபாதத்துக்கு. தொழுகையே இபாதத் தாங்க. நமக்கு அல்லாஹ்கிட்ட நம்ம பேசுகிறோம், அல்லாஹுத்தாலா நம்மளை கொண்டு சந்தோஷம் அடைகிறான். ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறப்பா, இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறப்பா, ஷைத்தானுக்கு அல்லாஹுத்தாலா சுஜூது செய்ய, அல்லாஹுத்தாலா என்ன பண்ணா, ஷைத்தானுக்கு சுஜூது செய்ய சொல்லி கட்டளையிட்டான். அவன் சுஜூது செய்யலை. இப்னு ஆதம் யார், நம்ம சுஜூதுக்கு போனால் ஷைத்தா அழுகுறானா, தலையில் அடித்து அடித்து அழுகுறானா, அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொல்லி. ஆனால் நம்மளோட சுஜூது எப்படி இருக்கு, சுஜூதுக்கு போனோடனே தூக்கம், இப்படிப்பட்ட தொழுகையாக இருக்கு. அல்லாஹுத்தாலா அவனை நேசிக்கக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா ஆக்க வேண்டும். அவனுக்கு வணக்க வழிபாடு செய்யக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹுத்தாலா என்னையும் உங்களையும் நமது குடும்பத்தாரையும் ஆக்க வேண்டும் என்று துவா செய்தனாக இந்த ஜுமாயின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்பீர்கள். வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள், உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 24 மணி நேரமும் உலகம் முழுவதும் தூய இஸ்லாத்தை தூய வடிவில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்று தொடர் நிகழ்ச்சியான ஸீரதுன் நபி விசேட தொடர் நிகழ்ச்சியை கேட்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள்.
4: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா நபியினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத், அர்ரஹீக்குல் மக்தூம்ங்கிற புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சம்பவத்தை மலக்குல் ஜிபால், மலைகளுக்குள்ள மலக் சொன்ன இந்த செய்தியை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளம் அமைதி பெற்றது. அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா 7 வானங்களுக்கு மேலே இருந்து இந்த உதவியை அனுப்பியிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை முன்னோக்கி வரும்போது வாதி நஹ்லா என்கிற ஒரு இடம், அங்கே பல நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தார்கள். அந்த வாதி நஹ்லா என்பது அங்கு உள்ள 2 பகுதிகள், ஸைலுல் கபீர், ஜெய்மா. அங்கே நல்ல தண்ணீர் ஊற்றுகள் இருந்தது. அந்த பகுதிகளில் நிறைய பயிர்கள், தாவரங்கள் இருந்தது. பச்சை பசுமையான ஒரு பகுதி. நபி அவர்கள் அந்த சொல்லப்பட்ட இடங்களில் எந்த இடத்தில் குறிப்பாக இருந்தார்கள் என்பது வரலாற்று குறிப்பில் சொல்லப்படாத ஒரு செய்தி. ஆனால் இந்த 2 அஸ்ஸைலுல் கபீர், ஜெய்மா, எந்த இடத்தில் நபி அவர்கள் தங்கினார்கள் என்று குறிப்பாக சொல்ல முடியாது என்பது வரலாற்று குறிப்பு. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த நாட்களில் அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமறை குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது ஜின்கள் நபி அவர்களிடத்திலே ஓதக்கூடிய குர்ஆனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற தகவலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே 2 சூராக்களில் கூறுகிறார். முதலாவது சூரா சூரத்துல் அஹ்காஃப், 46வது அத்தியாயம், 29வது ஆயத்திலிருந்து 31வது ஆயத்து வரைக்கும். அதே போல் சூரத்துல் ஜின், 72வது அத்தியாயம், முதலாவது ஆயத்திலிருந்து 15 ஆயத்துக்கள் வரை அல்லாஹு தஆலா இந்த செய்திகளை சொல்கிறான். நபி அவங்க தாயிஃபிலிருந்து இந்த தாயிஃப் மக்கள் அவர்களுக்கு சொன்ன இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்ன இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அங்குள்ள சிறுவர்களையும் அடிமைகளையும் ஏவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை செய்யும்படி அவர்கள் ஏவினார்கள். அவர்கள் நபி அவர்களை கல்லால் வீசினார்கள். நபி அவர்களுடைய கால் பாதங்களிலிருந்து இரத்தம் வடியும் அளவுக்கு இப்படியான ஒரு கவலையான சூழலில்தான் திரும்பி வந்து இந்த இடத்திலே இருக்கிறார்கள். இங்கே நபி அவர்கள் ஓதிக்கொண்டிருந்த குர்ஆனை ஜின்கள் கேட்டது என்ற தகவல் நபி அவர்களுக்கு அங்கே இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுதென்றால் இந்த ஆயுதங்களை அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு இறக்கி சொல்லும் போது தான் விளங்குகிறது. என்ன என்ன அல்லாஹ் சொல்கிறான், இது சரஃபுனா இலைக்க நஃபரம் மினல் ஜின், ஜின்களில் ஒரு கூட்டம் உங்களிடத்தில் நாம் உங்களிடத்தில் நாம் திருப்பியிருந்தோம் என்றால் அனுப்பியிருந்தோம். எஸ்தமியூன் அல் குர்ஆன், நீங்கள் ஓதக்கூடிய குர்ஆனை அவர்கள் கேட்டு கொண்டிருந்தார்கள். ஃபலம்மா அல் ஹதரூஹு, நபி அவர்கள் அந்த குர்ஆனை ஓதி அந்த குர்ஆனை அவர்கள் ஓதுவதற்கு அந்த இடத்திலே சமூகம் அளித்திருந்த போது அந்த ஜின்கள் அந்த மற்ற ஜின்களுக்கு அவர்கள் கூறினார்களாம், காலு அன் சித்து, நீங்கள் வாய்மூடி இந்த ஓதுற குர்ஆனை கேளுங்க அப்படின்னு சொல்லி ஜின்களே ஜின்களுக்கு சொன்னது. அப்போ குர்ஆன் ஓதப்பட்டால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபைதா குரி அல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வ அன்சித்து, குர்ஆன் ஓதப்பட்டால் நீங்கள் அதை காது தாழ்த்தி கேளுங்கள், அமைதியாக இருங்கள். ரெண்டு செய்தி சொல்லப்படுகிறது. குர்ஆன் ஓதுனா நாங்கள் என்ன செய்யணும், பேசக்கூடாது, நாங்கள் காது தாழ்த்தி கேட்கணும். சிலவங்க பேசிக்கிட்டே குர்ஆனை போட்டிருப்பாங்க, அது தப்பு. சரியா, அல்லாஹு தஆலா சொல்லான், அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு இரண்டு உள்ளத்தை கொடுக்கவில்லை, பேசவும் கேட்கவும். கொண்டு பேசலாம், அப்போ கேட்க முடியாது, காதில் விழும், ஆனால் அது என்ன செய்தி என்பதை நம்ம என்ன செய்ய முடியாது, கிரகிக்க முடியாது. அப்போ குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும், பேசக்கூடாது, காது தாழ்த்தி கேட்கணும். இப்போ வீடுகளில் என்ன செய்வாங்க, குர்ஆனை போட்டுருவாங்க, ஃபோனில் இருக்குது குர்ஆன் போட்டாச்சு, அல்லது டிவியில் போட்டாச்சு, ரேடியோ அல்ல டேப் ரெக்கார்ட் என்று நிறைய இப்போது நம்முடைய புது புது சாதனங்களை கண்டுபிடிக்கப்பட்டு நம்மகிட்ட இருக்குது. இப்போ அவைகளை போட்டுட்டு இவங்க அவங்க பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறது. கடைகளில் குர்ஆனை போடுறது, பெரிய மால்களில் குர்ஆனை போடுறது, அங்கே வரக்கூடியவங்க அதை கேட்குறவங்க ரொம்ப குறைவு. எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல, அவங்க வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, பேசுகிறவங்க பேசிக்கொண்டு இருப்பாங்க, அது உண்மையில் தவறு, அப்படி செய்யக்கூடாது. குர்ஆனை நாங்கள் ஓதினால் அல்லது பிறர் ஓதினால் அல்லது இந்த மாதிரியான சாதனங்கள் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஓதக்கூடிய சத்தங்கள் வந்தால் நாங்கள் வாய் மூடணும், காது தாழ்த்து கேட்கணும். அதனால் குர்ஆனை நாங்கள் இப்படி ஒரு விளையாட்டு பொருளாக வைத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ அல்லாஹு தஆலா அந்த ஜின்கள் நபி அவர்கள் இந்த குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த போது அவர்கள் அங்கே வந்தார்கள், அதற்கு காது தாழ்த்தி கேளுங்கள் என்று சொன்னார்கள். ஃபலம்மா குதிய, நபி அவர்கள் ஓதி முடித்த போது ஃபலம்மா குதிய வல்லவ் இலா கோமிஹிம் முந்திரீன், அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு அந்த அவங்க வசிக்கக்கூடிய இடத்துக்கு போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, முந்திரீன், எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க, எச்சரிக்கக்கூடியவர்களாக போனாங்க. என்னத்தை எச்சரிக்கிறது, இந்த குர்ஆன் நரகத்தை பற்றி எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கையை இப்படி குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி அவங்க போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய கூட்டத்தாருக்கு போய் சொல்கிறார்கள். காலு, என்ன சொன்னார்கள் ஜின்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு, யா கௌமனா, எங்களுடைய கூட்டத்தாரே, இன்னா சமீஅனா கிதாபன் உன்ஸில மின் பஅதி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு இறக்கி வைக்கப்பட்ட ஒரு ஒரு இறை வேதத்தை நாங்கள் நிச்சயமாக கேட்டோம். முசத்திகன் லிமா பைன எதைஹி, இதற்கு முதல்ல இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் என்கிற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு வேதம் தான் இந்த குர்ஆனை பற்றி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு அல்லாஹ் இறக்கி வைத்த எல்லா வேதங்களும் எல்லா நபிமார்களுக்கு அடிப்படை விஷயங்கள் உண்டு, ஏகத்துவ செய்தி, அல்லாஹ் பற்றிய செய்தி, மறுமை பற்றிய செய்தி, இதெல்லாம் உண்டு தான். சில சட்டத்திட்டங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கு, அப்போ முதலுக்கு முரண்பட்டிருக்காது. அப்போ முதல் இறக்கப்பட்ட அந்த தௌராத் இஞ்சில் போன்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக அது இருக்கிறது. யஹதி இலல் ஹக்கி வைலா தரீக்கும் முஸ்தகீம், உண்மையும் பக்கமும் நேர் பாதையும் பக்கமும் அது வழிகாட்டுகிறது. யா கௌமனா, எங்களின் கூட்டத்தாரே, அஜீபு தாயி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த அழைப்பாளரை. அப்போ அவரை நம்புங்க, நபி அவங்கள குர்ஆன் நம்புங்க. வ ஆமினு பிஹி, அந்த நபியை கூட நீங்கள் ஈமான் கொள்ளுங்க. யஃகஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். வ யுஜீருக்கும் மின் அதாபின் அலீம், அந்த நம்பலமான மறுமையுடைய அதாபிலிருந்து உங்களை பாதுகாப்பான். இது யார் சொன்னது? ஜின்கள், ஜின்களுக்கு சொன்னது. இது எப்போ இந்த ஆயத்து இறங்குது? நபி அவங்க தாயிபிலிருந்து அந்த சைலுல் கபீர் ஜெய்மா என்கிற ஒரு இடத்துல பல நாட்கள் தங்கி இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு நபியர்கள் ஓதின குர்ஆன இந்த ஜின்கள் கேட்டதென்று அல்லாஹ் இந்த சூரத்துல் அஹ்காஃபுடைய 29, 30, 31 ஆயத்துக்களில் நீங்கள் வந்து வீட்டில் போய் படித்து பாருங்கள். 46 அத்தியாயத்தில் 29, 30, 31 சூரத்துல் அஹ்சாப், இதை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். இந்த செய்தி, இது இந்த இந்த இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் நபி அவர்களுக்கு தெரியும் என்னது, அங்கே ஜின்கள் வந்திருக்கிறது, ஜின்கள் இந்த குர்ஆனை கேட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி. அதே போல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 72 ஆயத்தில் சூரத்துல் ஜின், 72 அத்தியாயம், அதனுடைய பேர் என்ன, சூரத்துல் ஜின். அதிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா 15 ஆயத்துக்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய 15 ஆயத்துக்கள், அந்த ஆயத்துகளிலே 1வது ஆயத்திலிருந்து 15வது ஆயத்து வரைக்கும் வரக்கூடிய அந்த ஆயத்துகளிலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த ஜின்கள் நபி அவர்களிடத்தில் அவர்களுக்கு அவர்கள் ஓதிய குர்ஆனை கேட்டார்கள் என்கிற செய்தியை இந்த சூராவிலையும் சொல்லான். குல் நபியை சொல்லுங்கள், ஊஹிய இலைய, எனக்கு வஹய் அறிவிக்கப்பட்டது, அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் ஒரு சாரார் நீங்கள் ஓதின குர்ஆனை கேட்டார்கள். ஃபகாலு, அவர்கள் தங்களுடைய மற்ற ஜின்களுக்கு சொன்னார்கள், இன்னா சமியானா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான குர்ஆனை கேட்டோம். எஹதி இலர் ருஷ்தி, நேர்வழியின் பக்கம் அது காட்டுகிறது, நேர்வழியை அது காட்டுகிறது. ஆமன்னா பிஹி, அதை கொண்டு நாங்கள் அந்த குர்ஆனை ஈமான் கொண்டோம். வலன் நுஷ்ரிக ரப்பினா அஹதா, எங்களுடைய ரப்புக்கு நாங்கள் யாரையும் நிச்சயமாக இணை கற்பிக்க மாட்டோம். சுபஹானல்லாஹ், ஜின்களே சொல்கிறது அல்லாஹ்வுக்கு நாங்கள் யாரையும் எதையும் இணை கற்பிக்க மாட்டோம். அப்படியே அந்த ஆயத்தை என்ன செய்கிறது, தொடர்கிறது. அதை படித்தால் நமக்கு நேரம் அதிகமாகிடும், நீங்கள் இதை போய் வீட்டில் படித்து பாருங்கள். அப்போ முஸ்லீம்களில் ஜின்களிலும் நம்மை போன்றவர்கள் இருக்கிறார்கள், நல்லவங்க கெட்டவங்க, முஸ்லீம்கள் காஃபிர்கள் என்று இருக்கிறார்கள். இந்த ரெண்டு சம்பவங்களும் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறது. இந்த குர்ஆன் 2 இனத்துக்கும் பொதுவாக இறக்கப்பட்டது, தக்கலைன், 2 இந்த இனங்களுக்கும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானில் சொல்கிறான், ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸ்பான், உங்கள் ரெண்டு பேருடைய ரப்புடைய எந்த அத்தாட்சிகளை நீங்கள் ரெண்டு சாராரும் பொய்ப்படுத்துவீங்க, எதையும் பொய்ப்படுத்த மாட்டீங்க. இப்போ ரெண்டு பேர் நிறைய ஆயத்துக்களை எல்லாம் ஃபபிஅய்யி ஆலாஇ ரப்பிக்குமா என்று சொல்வதெல்லாம் யாரை பார்த்து, மனிதர்களையும் ஜின்களையும் பார்த்து. இந்த சம்பவத்தின் மூலமாக, இந்த ஆயத்தின் மூலமாக, ஆயத்துடைய அந்த வார்த்தை பிரயோகங்களின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த இடத்திலே சைலுல் கபீர் ஜெய்மா என்கிற இடத்தில் நபி அவர்கள் இருக்கும்போது தெரியாது. ஆனால் எப்போ தெரியுது, இந்த ஆயத்துகள் இறங்கியதுக்கு பிறகுதான் தெரியுது. ஏன்னா வயது சரஃப்னா இலே கனஃபரம் மினல் ஜின்னி எஸ்ஸமி உனை குர்ஆன், உங்களின் பக்கம் சில ஜின்களை திருப்பி விட்டோம், அவங்க குர்ஆன ஓதியதை கேட்டாங்க அப்படி என்றும், சூரத்துல் அஹ்காஃபில் சூரத்துல் ஜின்ல அன்னஹு ஸமா குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸமா நஃபரும் மினல் ஜின்னி ஃபகாலு இன்னா ஸமியனா குர்ஆன அஜபா, ஜின்கள் கேட்டார்கள்னு எனக்கு வஹி வந்திருக்குது நபி அவங்க சொல்லாங்க. அப்போ நபி அவர்களுக்கு இந்த ஆயத்துகள் இறங்கியதற்கு பிறகுதான் ஜின்கள் நாம் அந்த இடத்துல குர்ஆன ஓதியதை கேட்டிருக்கிறார்கள் என்று விளங்குகிறது. அப்போ இந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. என்றால் அல்லாஹ் எனக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறானே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷம் அடைந்தாங்க. அதே போல சூரத்துல் அஹ்காபுடைய இந்த ஆயத்து தொடர்கிறது, வமன் லா யுஜிபு தாஇய அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய இந்த அழைப்பாளருக்கு விடையளிக்கவில்லையோ அவர் இந்த பூமியில் அல்லாஹுவை என்ன செய்ய முடியாது, பலஹீனமாக்க முடியாது. அல்லாஹு தஆலா ஒலைசலஹு மின் தூனிஹி அவுலியா உலாயிக்க ஃபீ லலாலி முபீன், وَأَنَّا وَنَنَّا أَلَّنْ نُعْجِزَ اللَّهَ فِي الْأَرْضِ وَلَنْ نُعْجِزَهُ هَرَبًا. நாங்கள் அல்லாஹுவை பலகீனப்படுத்த முடியாதென்றும் அந்த உலகத்திலே அவனை நாங்கள் அவனை விட்டும் எங்கேயும் விரண்டு ஓடவும் முடியாது என்றும் நிச்சயமாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைந்தாங்க. அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா நபி அவர்களுடைய இந்த தாவத்தை யாராலும் தடுக்க முடியாது என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி நபி அவர்களுக்கு இன்னும் ஒரு என்ன மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தான். இப்போ தாயிபிலிருந்து வரும்போது பெரிய கவலையோடு வராங்க, யாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. அதே நேரத்தில் அவர்களை அவர்கள் விரட்டினார்கள், அவமானப்படுத்தினார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மலைகளுடைய மலக்குகளை அனுப்பி ஒரு நன்மாராய்ச்சி செய்தி சொன்னான். அதே போல இப்படியான சில வசனங்களை இறக்கியும் நபி அவர்களுடைய மனசில் இருந்த கவலையை போக்கும் அளவுக்கு இந்த சம்பவங்களை இந்த ஆயத்துக்களை இறக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உற்சாகம் அடைந்தார்கள், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த அந்த கவலைகள் எல்லாம் அவர்களிடத்திலிருந்து நீங்கி விட்டது. எந்த அளவு கண்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் நாம் மக்காவுக்கே போவோம் என்று என்ன செய்தாங்க, மக்காவுக்கு போவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க. அப்போது அவர்களுடன் சென்ற அந்த ஸைது இப்னு ஹாரிஸா என்கிற அந்த அந்த சிறுவர் சொல்லுகிறார், அவர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி மக்காவுக்குள்ளே நுழைய போகிறீங்க, இந்த மக்காவில் உள்ள மக்கள் உங்களை வெளியாக்கிட்டாங்களே, மக்காவில் இருக்கக்கூடாது என்று, அதாவது குறைஷிகள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜெய்தே அல்லாஹு தஆலா அதற்கு ஒரு வழியை வைப்பான். இப்படியான ஒரு கஷ்டமான சூழலிலும் அல்லாஹ் மீது எப்படியான நம்பிக்கையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தாங்கன்னு பாருங்க. ஊர்லேருந்து விரட்டாங்க, இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க. எங்கே போனாங்களோ அங்கேயும் என்ன செய்யலை, தாய்விலையும் ஏதாவது ஒரு உதவி ஒரு நல்ல செய்தி கிடைத்திருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனால் அங்கேயும் என்ன செய்யலை, அவங்களுக்கு அதற்கு ஒரு சரியான விடை கிடைக்கல. மக்காவை விட மோசமாக இருந்தது தாயிஃப். அப்படியான நேரத்தில் கூட போனவரும் எப்படி நீங்கள் திரும்ப அங்கே போக முடியும் என்று கேட்டபோது நபி அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றியிருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க, அல்லாஹ் அதுக்கு ஒரு வழியை வைப்பார். இப்போ நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த இஸ்லாத்தை பின்பற்றும் போது வரக்கூடிய எதிர்ப்புகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நாங்கள் பயந்து இந்த இஸ்லாத்தை விட்டுடக்கூடாது, உண்மையான கொள்கைகளையும் விட்டுவிடக்கூடாது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல சோதனைகள் அதையெல்லாம் கண்டு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, இனிமேல் நமக்கு உதவியே கிடைக்காதோ என்று முடிவெடுத்து விடக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், அதற்கு வழியை வைப்பான், முயற்சி பண்ணணும், அல்லாஹ்வுமே நம்பிக்கை வைக்கணும். சுபஹானல்லாஹ். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய தீனுக்கு அவன் உதவி செய்வான், தன்னுடைய நபிக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று அவருக்கு ஆறுதல் வார்த்தை சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு கிட்டே நெருங்கி கொண்டிருந்த போது ஹிரா குகையிலே சில நாட்கள் தங்கினார்கள். அங்கிருந்து ஹுசாயங்கிற கோத்திரத்தை சேர்ந்த ஒருவரை அஹ்னஸ் இப்னு ஷரீக் அல்லது ஷுரைக் என்பவரிடத்தில் ஒரு செய்தியை அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க, நான் இப்போ வந்திருக்கிறேன், மக்காவுக்குள்ளே நுழைய போகிறேன், எனக்கு நீங்கள் அடைக்கலம் கொடுப்பீர்களா. அந்த காலத்தில் உள்ள ஒரு வழக்கம் என்னவென்றால், யாராவது ஒருவருக்கு ஒரு கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் அடைக்கலம் கொடுத்தால் அவரை யாரும் என்ன செய்யக்கூடாது, எதுவும் பண்ணிவிடக்கூடாது. பண்ணினா அடைக்கலம் கொடுப்பதாக எடுத்துக்கொண்டவருடைய கூட்டம் எல்லாம் சேர்ந்து அவரை அடைக்கலம் கொடுப்பதற்காக ஏற்றுக்கொண்டவருக்கு அநியாயம் செய்தவர்களை விட மாட்டாங்க, பழிக்கு பழி வாங்குவாங்க. இது அவங்களுடைய காலத்தில் அன்றையிலிருந்து அவங்களுடைய ஒரு பழக்கம், இன்றும் அது அரபுகளிடத்தில் இருக்கிறது. அவர் சொன்னார், நான் அப்படி செய்ய முடியாது, ஏனென்றால் நான் இந்த மக்காவாசிகளோடு என்ன செய்திருக்கிறேன், அவங்களோட சில ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறேன், அவங்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்று, அவங்களுக்கு எதிராக நான் நடக்கக்கூடாது என்று. ஆகவே ஒப்பந்தம் பண்ணியவர் இப்படியான ஒருவருக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவர் உண்மையை சொல்லி விலகி கொண்டார். பிறகு சுஹைல் இப்னு அம்ர் என்கிற ஒருவரிடத்தில் இந்த செய்தியை அனுப்புகிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, பனு ஆமிர் என்கிற அந்த கூட்டத்தினர் பனு காபுக்கு என்ன செய்ய முடியாது, அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று அவரும் முடியாதுன்னு சொல்லிட்டார். முத்தலிம் இப்னு அதி என்கிறவருக்கு அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் சரி நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறேன். யார் அது, முத்தலிம் இப்னு அதி. முத்தலிம் இப்னு அதி அவர் ஏற்றுக்கொள்கிறார். நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குகின்றேன் என்று. அவர் என்ன செய்தார்? பிள்ளைகளுக்கும் தன்னுடைய கூட்டத்தாருக்கும் சொல்ல, நீங்களும் ஆயுதத்தை அணிந்து கொள்ளுங்கள், ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வாங்க. போய் காபாவுடைய நாலு மூலையிலும் நின்று கொண்டார்கள். பிறகு அவர் சொன்னார், முத்தையம்பு பின் அதி, நான் முஹம்மதை என்ன செய்து கொண்டேன், அடைக்கலம், முகம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்து விட்டேன். பிறகு நபி அவர் அந்த மக்கள்கிட்ட சொல்றார், அறிவிக்கிறார், யாரும் முகமது சல்லாசாங்களுக்கு இது புறவன் செய்து விடக்கூடாது என்று. பிறகு நபி அவர்களை அழைத்து வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள், வரும்படி செய்தி அனுப்புகிறார்கள். நபி சல்லா

0: அதற்கு பிறகு தவாப் செய்து இரண்டக்கா சுன்னத்தை தொழுது, அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு திரும்பினார்கள். முத்தைம் இப்னு அதி அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் நபி அவர்களோடு ஆயுதம் ஏந்தியவர்களாக சென்று அவர்களுடைய வீடு வரும் வரைக்கும் அவர்களை பாதுகாப்பாக நபி அவருடைய வீட்டுக்குள் அவர்களை விட்டார்கள். அப்போது அபூஜஹில் கேட்டானாம், முத்தைமே, நீ இவருக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமா அல்லது இவருடைய மார்க்கத்தையும் நீ பின்பற்றக்கூடியவரா, இஸ்லாம் ஆயிட்டியா? அப்போ முத்தைம் இப்னு அதி சொன்னார்கள், இல்லை, நான் அவருக்கு அடைக்கலம் மாத்திரம்தான் கொடுத்துருக்கிறேன், அவருடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியா? அப்படி என்றால் நீ அடைக்கலம் கொடுத்தவருக்கு நாங்களும் எதுவும் செய்ய மாட்டோம் என்று அவன் சொன்னான் என்கிற ஒரு செய்தியும் இந்த செய்தியோடு வரலாற்றில் குறிப்பில் இணைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு கட்டான கட்டத்தில் தனக்கு செய்த அந்த உதவியை ஒரு முறை சொல்லி காட்டினார்கள். பத்ர் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு முத்தைம் இப்னு அதி இப்போது உயிருடன் இருந்து என்னிடத்திலே இந்த இவர்கள் இப்போது பத்ர் போர்க்களத்தில் அந்த பத்ர் போர்க்களத்தில் கொலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் ஒரு பள்ளத்தாக்கிலே போடப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் விஷயத்தில் இவர்களை விடும்படி கேட்டிருந்தால் அவர் செய்த இந்த ஒரு பெரிய உதவிக்காக பரிகாரமாக நான் என்ன செய்திருப்பேன், அவர்களை நான் விடுதலை செய்திருப்பேன் என்று பத்ர் யுத்தம் நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அப்படிங்கிற தகவலை சொல்லி இந்த நபி அவர்கள் தாயிபிலிருந்து மீண்டும் மக்காவுக்கு திரும்பி வரும்போது நடந்த சில சுவாரஸ்யமான செய்திகளை கேட்டோம். நீங்களும் இந்த செய்திகளை விட்டு போய் படிங்க, சரியா? இதில் எவ்வளவு ஈமானியத்தான செய்திகள் நம்முடைய உள்ளத்திலே அதிகரிக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தை சொல்லுவதற்காக ஒரு நபி, ஒரு மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கிறார்கள் என்பது இந்த சம்பவங்களின் மூலமாக தெரிகிறது. ஆகவே அல்லாஹ்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனை நம்மிடத்திலே ஃப்ரீயாக தந்திருக்கிறான், எந்த தியாகமும் இல்லாமல். அது நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் பின்பற்றணும், எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களுடைய குடும்பத்துக்கு அதை சொல்லணும், பிறருக்கும் எடுத்து வைக்கணும், அதன்படி வாழ்ந்து நாங்கள் மரணிக்கணும், உலகத்திலும் வெற்றி பெறணும், மறுமையிலும் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை எல்லாம் ஆக்கி தரணும். அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்கள்டிருந்து ஆரம்பிக்கணும். ஒரு பெரிய பில்டிங் அது இவ்வளவு கட்டப்பட்டு உயர்ந்திருக்கின்றதனால் அதில் முதல் ஒரு கல் வைக்கப்பட்டு அந்த கல்லுக்கு மேல் தான் மற்ற கல்லுகள் வைக்கப்பட்டது. நான் ஒரு இப்படிப்பட்ட முதல் கல்லாக மாற வேண்டும், தான் தன்னை திருத்திக் கொள்ள வேணும் என்ற நான் இப்படி பேசும்போது இந்த விரல் என்ன காட்டுது, முதல் நான் தான், பிறரை சொல்லக்கூடாது, அவர் செய்யட்டும், அவர் நான் திருந்தணும், நான் முதல் நான் திருந்தணும், என்னுடைய தாய் தந்தை என்னுடைய மனைவி என் பிள்ளைகள் என்று என்னிலிருந்து ஆரம்பிக்கணும். இப்படி ஒவ்வொருவரும் செய்தால் சமூகமே திருந்திடுவாங்க இல்லையா? அதனால் இந்த தீனை எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும், தேடி தேடி படித்து வாழ்க்கையில் பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தௌஃபீக் செய்யட்டுமாக இன்ஷா அல்லாஹ். எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறாங்க இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்கிறதுக்கு. இது நடந்ததில் ஆயிரத்தில் ஒன்றும் இல்லை, இது ஒரு வரலாற்று செய்திகள். ஆனால் நடந்தது இதை விட அதிகமானது. அதே இவர்களுக்கு கிடைத்த தகவலில் ஒரு சின்ன பாதியை தான் நம்ம படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தீனை வளர்ப்பதற்கு எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறார்கள், இது இன்றைக்கி நம்மள தெரியாது எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டுருக்குது. அப்படி இல்லாமல் இதை ஒரு பெருமதியான மார்க்கமாக நம்முடைய வாழ்க்கையில் பல கடைப்பிடிக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.
1: நேர்கள் இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை தொடரான ஸீரத்துன்நபி விசேட தொடர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் இப்ராஹிம் மதனி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: உங்கள் முஸ்லிம் வானொலியில் இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
4: والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم وقال تبارك وتعالى أيضا أولئك الذين اشتروا الضلال.

0: ضلت بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருடைய வாழ்வையும் மனமாக்கி வைக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சி அவனுக்கு வழிபட்டு அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடப்பதில் தான் இன்மை மறுமையினுடைய வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பது நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய உண்மை. எனவே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை அஞ்சி வணங்கி வழிபட்டு அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னை பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த உலக வாழ்வை சித்தரிக்கும் பொழுது ஒரு வியாபாரம் என்று சொல்லி பல இடங்களில் இதனை அல்லாஹ் சித்தரித்திருக்கின்றான். உலக வாழ்வை ஒரு வியாபாரி எப்படி தன்னுடைய வியாபாரத்தை திட்டமிடுவாரோ, எப்படிப்பட்ட ஒரு முதலீடு அவரிடத்தில் இருக்குமோ, இதே போன்று ஒரு முஸ்லீமுடைய, ஒரு முஃமீனுடைய, ஒரு இறைநேசனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்துக்கு ஒப்பிட்டு பேசுகின்றான். சூரத்து தௌபாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், முஃமீன்களுடைய உடைமைகளையும் முஃமீன்களுடைய பொருட்களையும் நாங்கள் சுவர்க்கத்துக்கு பகரமாக வாங்கிவிட்டோம் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரத்தை அங்கே ஓமானமாக காட்டுகின்றான். இன்னல்லாஹ அஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. சுவர்க்கம் உங்களுக்கு இருக்கிறது, சுவர்க்கத்துக்கு பகரமாக முஃமீன்களுடைய உடைமைகளையும் ஆத்மாக்களையும் இறைவன் வாங்கிவிட்டான் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உபமானமிட்டிருக்கின்றான். ஒரு கொடுக்கல் வாங்கலுக்கு, ஏனென்றால் மனிதனுடைய இயற்கை என்னவென்று சொன்னால், எதை செய்தாலும் மனிதன் எனக்கென்ன லாபம் இருக்கிறது என்பது என்று சிந்திக்காமல், என்ற ஒரு நோக்கம் இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டான். எந்த ஒன்றை செய்யும் பொழுதும் எனக்கென்ன லாபம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்சாரி சஹாபாக்கள் மதீனா முனவ்வரா.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இப்பொழுது முதல் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ளலாம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அலி அஹமது ரஸாதி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سأل سائل بعذاب واقع للكافرين ليس له دافع من الله ذي المعارج تعرج الملائكة والروح إليه في يوم كان مقداره 50,000 سنة فاصبر صبرا جميلا إنهم يرونه بعيدا ونراه قريبا صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم من ابتلي من هذه البنات சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய அதிபர் அவர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவிகளே, அனைவர்களுக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, முஸ்லீம் பிள்ளைகளுக்கும் காஃபிரான பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஸ்லீம்களாகிய நம்முடைய சிந்தனையும் காஃபிர்களுடைய சிந்தனையும் வித்தியாசமானது. எங்களுடைய சிந்தனை என்ன? முஸ்லீம்களுடைய சிந்தனை, உலகத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும், உலகத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய கபர், மஹ்ஷர், சிராத், மீசான் எல்லா இடங்களிலும் நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் தமிழர்களுடைய, பௌத்தர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய சிந்தனை என்ன? உலகத்தில் மாத்திரம் எப்படி நல்ல முறையில் வாழ்வு? ஏனென்றால் அவர்களுக்கு கபரை பற்றிய சிந்தனையோ, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றிய சிந்தனையோ அவர்களிடம் கிடையாது. அதை மறுப்பவர்கள். அதனால்தான் நாம் எல்லோருக்கும் தெரிந்த துவா தான், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதன் வகினா அதாபன்னார். யா அல்லாஹ், உலகத்திலும் நல்லதைத்தா, ஆஹிரத்திலும் நல்லதைத்தா. உலகத்திலும் நாங்கள் நல்ல முறையில் வாழணும், ஆஹிரத்திலையும் நல்ல முறையில் வாழ வேண்டும். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகா. ஒரு முஸ்லீம் தாயிடம், ஒரு முஸ்லீம் தகப்பனிடம், எனது இந்த பிள்ளையை வைத்து நான் உலகத்திலும் லாபம் அடைய வேண்டும், இன்ஷா அல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் லாபம் அடைய வேண்டும். இந்த பெற்றோர் தான் புத்திசாலியான பெற்றோர். ஒரு பிள்ளையை வைத்து நான், ஏன், இந்த பிள்ளைதான் என்னுடைய முதல். நேரம் செலவழித்து வந்திருக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறீங்க, இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக எத்தனை எத்தனையோ செய்துட்டீங்க, இன்னும் செய்ய இருக்கிறீங்க. ஆனா எதை செய்து கொடுத்தாலும் மனிதன் என்ற ரீதியில் இந்த பிள்ளைகளால் ஏதாவது எனக்கு லாபம் வருவதை தாய் எதிர்பார்ப்பாள். தகப்பன் எதிர்பார்ப்பது வளமை. தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த பிள்ளைகளால் ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும், வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, ஆஹிரத்திலும் நல்லது கிடைக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, இந்த உலகத்தில் பிள்ளையால் நலவு கிடைப்பதற்குத்தான் நாம் படிப்பிக்கின்றோம். அதிபர் சொன்னதை போல, பாடசாலைக்கு அனுப்புறோம், காலையில் எழுப்பி இவர்களை குளிக்க வைத்து ஆடைகளை மாற்றி அயன் பண்ணி கொடுத்து பாடசாலைக்கு அனுப்புறோம், நல்லா படிங்க. ஏன்? உலகத்தில் நீங்க நல்ல பிள்ளைகளாக வாழும், நல்லவர்களாக மாறும். இரண்டாவது கட்டம், இந்த படிப்போடு சேர்த்து எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளை மார்க்கமுள்ள பிள்ளைகளாக, இந்த பிள்ளைகளால் எங்களுக்கு லாபம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவதற்குத்தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஆக பெருமதியான சொத்துதான் குர்ஆன். ஆக பெருமதியான சொத்து குர்ஆன். ஒண்ட விளங்கணும், தாய்மார்கள் ஒன்றுக்கொண்டு விரோதி அல்ல. பிள்ளை குர்ஆன ஓதுறதால், மார்க்கத்தை படிக்கிறதால் படிப்பு ஏறாது என்றால் அது மடத்தர். அல்லது பிள்ளை படிக்கிறதால் குர்ஆன் ஏறாது என்றால் அதுவும் மடத்தனம், ஓதுறதால் படிப்பு ஏறாது என்று கருதினால் அதுவும் மடத்தன. ரெண்டும் இணைந்ததாக தான் முஸ்லிம் பெண்கள் வளர்க்கப்பட வேண்டும். நான் இன்றைக்கு அஞ்சு பேரை கூட்டிட்டு வர்றேன் லீவுல, எல்லாரும், அதாவது யூனிவர்சிட்டியில், எங்கட சம்மாந்தரம் மதரசால ஸ்காலர்ஷிப் முடிச்சதோட நாங்க பிள்ளைகள் எடுத்தோம். எப்படி நிந்த ஊர்ல இருக்கோ சம்மாந்தரம், என்ன செஞ்சோம், ஸ்காலர்ஷிப்ல இருந்து அந்த பிள்ளைகளை ஓ லெவலுக்குள்ள குர்ஆன கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா. அந்த பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. ஓ லெவலுக்கு என்ன செஞ்சிட்டு பிள்ளைகள் ஹாஃபிஸ் ஆயிடுச்சு. இப்ப இன்ஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் போற 12 ஃபாத்திமால ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, நீங்கள் எல்லாரும் வந்து அதை கண்ணால் பார்க்கும். என்ன ஃபங்க்ஷன்டா, போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் சார் ஓலவல்ல 9A எடுத்த பிள்ளை, 9A. இந்த பிள்ளை குர்ஆன் முடிச்சிட்டு இப்போ அந்த பிள்ளை சொல்லுது என்னண்டா, முழு ஊரையும் கூப்பிடுங்க ஹசரத், நான் முழு குர்ஆனையும் பார்க்காம ஓதி காட்டுறேன். எவ்வளோ சூரா ஃபாத்திஹாவை இல்லை, அம்ம ஜுசு இல்லை, 30 ஜுசுவையும் நான் பார்க்காம ஓதுறேன். அப்ப நாங்க முடிவெடுத்திருக்கோம் போர்டால ரபியுல் அவல் 12 லீவு நாள். எங்களோட பில்டிங் ஃபாத்திமாட பில்டிங்ல, அதாவது இப்ப புதுசாக கட்டுற கட்டடம் இருக்குது, அந்த வளவுகள் இருக்குது, அதுல ஸ்டேஜ் ஒன்று அடிச்சு முழு நிந்த ஊர் பெண்களுக்கும் அறிவிக்க போறோம் வாங்க ஸ்கூல்கள்ல. என்ன ஆசை வருமே, சுபக தொழுதுட்டு ஓத தொடங்க போகுது இன்ஷா அல்லாஹ் ராவ் 10 மணிக்கு முழு குர்ஆன் முடிஞ்சு. இது ஓத போற ஆம்பளை இல்லை பொம்பளை பிள்ளை, 9A எடுத்த பிள்ளை. இது மாதிரி பிள்ளைகள் எங்கள்கிட்ட சம்மாந்தூர்ல இருக்கு. 5 பிள்ளைகள் ஸ்காலர்ஷிப் போட்டு எடுத்தோம், ஹாஃபிஸ் ஆகிச்சு, ஓ லெவல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், ஏல் எழுதிச்சு நல்ல ரிசல்ட்ஸ், கடைசியில 5 பேர்ல 4 பேர் டாக்டர் மாற இருக்கிறார். அதுல ஒரு ஆள், 3 பேர் யூனானில இருக்கிறாங்க ராஜகிரியில, ஒரு ஆள் ரஜரட்டையில ருக்கையாண்டு ரஜரட்டையில, அவ ஹாஃபிஸா. எப்படி ஹாஃபிஸாண்டா, ஒரு நாள்ல ஃபுல்லா ஓதி காட்டினா குர்ஆன். நேற்று இன்னொரு ஆள் தாளங்கூடால இருக்கிறார், அவன் டாக்டர். ரெண்டு அங்க மூணு பேர் இருக்கிறாங்க, அஞ்சு டாக்டர்ஸ் மார் ஆபீஸ் டாக்டர். இதே திட்டத்தை தான் நாங்க இப்ப என்ன செய்யறோம், சேரோட பேசி நிந்த ஊர்ல 500 பிள்ளைகள் இருக்கு ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை. இந்த 500 பிள்ளைகளுக்கு முயற்சி ஒன்ற தொடங்கி இருக்கிறோம். ஜமால்தீன் சார் ரசீனுடைய தலைமையில தான் இது நடக்குது. இதுதான் முதல் ப்ரோக்ராம். பெண்டைக்கு 100 பிள்ளைகள், 100 பேரண்ட்ஸ் வாரதால இதை உங்களுக்கு விளங்கப்படுத்தும். இந்த கிழமை பூர்த்தியா முழு ஸ்கூல்லையும் இருக்குது ப்ரோக்ராம். ஏனண்டா இது பெருமை ஒன்று, ரெண்டாவது அல்லாஹுடைய ஒரு நெருக்கத்த பிள்ளைகள் அடை. படிப்பும் ஒழுங்காகுது, ஓதலும் ஒழுங்காகுது. உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு லாஜிக் என்னண்டா, 30 ஜுசுண்டா சாதாரணமானதா? 30 ஜுசு என்றா ஒவ்வொரு ஜுசுலையும் எத்தனை தாள், 10 தாள். 30 ஜுசுவை பாடமாக்கின ஒரு பிள்ளைக்கு ஓல வல்ற 8 கொப்பியை கொடுத்தா தண்ணி. இப்ப நீங்க கேட்கலாம், ஓலவல் ஏலவல் எப்படி இந்த பிள்ளை பாஸ் ஆகும்? 30 ஜுசுவ தண்ணி மாதிரி, எந்த பக்கம் என்ன ஆயிட்டு இதெல்லாம் பாடமாயும். இப்படி பாடமாக்கின பிள்ளைக்கு மெடிசினை படிப்பிச்சு ஒரு 10 கொப்பிய பாடமாக்க கொடுத்தா லேசா கஷ்டமா சொல்லுங்க? அம்மாமார் சொல்லுங்க, லேசா கஷ்டமா? 30 ஜுசுவ பாடமாக்கின பிள்ளைக்கு 10 கொப்பி பாடமாக்குற கஷ்டமா? அதனாலதான் அந்த பிள்ளைய சயின்ஸ் செஞ்சிச்சு. நான் சொன்ன கஷ்டமா இல்ல சார், 30 ஜுசுவ பாடமாக்கின எங்களுக்கு எல்லா சாராம்சத்தை எடுத்தா 10 கொப்பி தான் வரும். இத பாடமாக்குறேன் லேசிதாரு. எந்த மூளையில குர்ஆன் இருக்குமோ தாய்மார்களே, அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் முழுதையும் லேசாக்கும். இன்னைக்கு என்ன செஞ்சாங்கண்டா, ஓதல் கஷ்டம், ஓதினா படிக்கல, அது போய் ஓதின பிள்ளைதான் படிப்புல முன்னுக்கு போகும். அதனால சுருக்கமாக உங்களோட பிள்ளைகளை முன்னேற்றுவதற்கான ஒரு காலம் இது, முன்னேற்றுவதற்கான காலம். ஒரு பக்கத்தை பாடமாக்குறதுன்றது லேசி இல்லை. இப்போ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று வச்சா இந்த பிள்ளைகளுடைய கையில் ஒரு பக்கத்தை கொடுத்து பாடமாக்குங்கண்டா, இருக்கிற 100 பிள்ளையில 10 பிள்ளை என்ன செய்யும், 15 நிமிஷத்துள்ள பாடமாகும். இன்னும் ஒரு 20 பிள்ளைக்கு அரை மணித்தியாலும் போகும். மற்ற 70 பிள்ளைக்கும் எப்படியும் இந்த ஒரு நாள் போயிடும். ஏன் அந்த புள்ள பாடமாக்கி பாடமாக்கி பழகி பழகி கடைசி என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பிள்ளைக்கு ஒரு வளமை ஒன்று வரும், கடைசியாக 10 நிமிடத்துக்குள்ள ஒரு பக்கத்தை பாடமாகும். இது ஆகப்பெரிய ஒரு ட்ரைனிங் பிள்ளையுடைய மூல வளர்ச்சிக்கு. இதெல்லாம் உலகத்தில் இந்த பிள்ளைகளை முன்னேற்றுறதுக்கு. தாய்மார்களே சகோதரிகளே, இவ்வளோ பெரிய குர்ஆன சுமந்த பிள்ளைகள் அல்லாஹ் ஒரு நாளும் கைவிட மாட்டான். அல்லாஹ் கைவிடுவானா என்ன? உங்களோட பிள்ளை குர்ஆன பாடமாக்கிட்டு என்னடா என்னோட பிள்ளை அல்லாஹ் உற்றுவான், இந்த ஓதல்ல இறங்கி படிப்பு இல்லை அப்படி ஒன்றும் யோசிச்சிடாது. என்னோட பிள்ளை ரெண்டு இடத்திலையும் முன்னுக்கு வரணும். ஏனண்டா உலகத்துடைய வாழ்க்கை 50 வருஷம், 60 வருஷம், இது முஹர்ரம் தொடங்கி இருக்குது, ஹிஜிரி 1440 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1429 வருஷம். உலகத்தில் வாழ்ந்த ரசூலுல்லாஹ் 63 வருஷமும் 4 இந்த, ஆனால் மௌத்தாகி இன்றைக்கு 1400 வருடம். இன்னும் கபர் முடியலை. உலகம் கொஞ்சம், ஆகரம் நீளமானது. உலகத்துக்கு தேவை படிப்பு, ஆகரத்துக்கு தேவை குர்ஆன். ஆகரம் முடிஞ்சிட்டா இல்லை, 50,000 ஆகரம், 50,000 வருடம், 50,000 வருடம், 50 இடம். எப்படி உம்மட வயிற்றில் ஒரு இடம், கபர் ஒரு இடம், இது மாதிரி 50 இடம் இருக்குது ஆகரத்தில். ஒவ்வொரு இடத்திலையும் 1000 ஆண்டுகள் தங்கும். ஐம்பதுனாயிரம் ஆண்டுக்கு தேவையான பெருமதியான சொத்து எதுக்குள்ள இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? சொல்லுங்களேன், குர்ஆன். 60 வருஷத்துக்கு தேவையான சொத்து எதுக்குள்ள இருக்குது? எதுக்குள்ள இருக்குது? படிப்புள்ள. ரெண்டும் தேவை எங்களுக்கு. ஒன்று தேவையில்லைன்னு நாங்கள் சொல்ல வரல. உலகத்தில் உங்களோட பிள்ளை நல்லாக இருக்கிறதுக்கு படிப்பை கொடுங்க, ஆகரத்தில் நீங்களும் உங்களோட பிள்ளையும் நல்லாக இருக்கிறதுக்கு ஓதலை கொடுங்க. எந்த பிள்ளையும் விலக்கி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லல. நான் எங்கட நோக்கம் என்னண்டா, நிந்த ஊர்ல இருக்கக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் ஹாபிஸாகவே வந்துடும். இல்லாட எங்களுக்கு இந்த முயற்சி எல்லாம் தேவையில்லை. உங்களை கூப்பிட்டு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. எல்லோருடைய நேரமும் பொறுமை. டே, ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், சாப்பாட்டுக்கு போற நாள், எல்லாரும் ஏன் பெருமதியாக கருதி செய்யறோம் என்னண்டா, எதிர்காலத்தில் இன்னொரு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஊர்ல எங்க போனாலும் ஒவ்வொரு வீட்லையும் ஹாபிஸாக்கள் இருக்கும். நீங்க சொல்லலாம், ஆம்பளையில ஹாபிஸ் ஆகுங்க, பொம்பளையில ஏன்? அதுக்கும் நான் சொல்றேன், ஏன் பொம்பளையில ஹாபிஸ் ஆக்கும்? ஆம்பளையில ஹாபிஸ் ஆக்குறது வேற, லேஸ். பொம்பளையில ஹாபிதாக ஆக்கினாதான் பரம்பரை ஹாபிதாக மாறும். ஏன்? அந்த பிள்ளையுடைய மடியில தான் அடுத்த ஜெனரேஷன் வரப்போகுது. அந்த பிள்ளை தான் வளர்க்கப்போகுது, மடியிலிருந்து வளரப்போகுது. 5 பிள்ளைய பெத்திச்சா, 3 பிள்ளையா, 2 பிள்ளையா, எல்லாரும் ஆபீஸ். அதுக்குத்தான் பெண்களை ஆபீஸ் ஆக்குறது. ஜெனரேஷனே மாத்தி விட்டு, தாய்மார்களே, சகோதரிகளே. ஆகவே இந்த தூர நோக்கத்தோட உங்களுக்கு தெரியும், ஃபாத்திமால பயான் இருக்குது. ஒவ்வொரு மாசமும் பயான், 5 வருஷமா செய்யறோம். உபயிபுனு, அதாவது ரப்பானியாண்டு மினாஸ் குழு பக்கத்துல தொடங்கி இருக்கிறோம் புதுசா, அதுலேயும் பயான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு மாசமும். எங்கட தஃப்சீர் நடக்குது ஜும்மா பள்ளியில, லேடிஸ் வாராங்க, பெண்கள் வாராங்க தஃப்சீர். இப்ப என்ன செய்ய போறோம்டா, உம்மாமார் கல்யாணம் முடிச்சவங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள முழு குர்ஆனையும் ஓதி கொடுக்க போறோம். முழு குர்ஆனை, அதை 4 பாடத்தை போட்டு நாங்க என்ன செய்ய போறோம், முழு குர்ஆனை உம்மாமாருக்கு ஒராளாவது மீயப்படாது, குர்ஆன் தெரியாது. இதுதான் எங்கட நோக்கம். அதுக்குரிய ஏற்பாடுகள் நடக்குது. தாய்மார்கள் தேவையாக இருந்தா நீங்க படிக்கணுமெண்டா, ஒரு கஷ்டம் பட தேவையில்லை, எழுத தேவையில்லை, டியூட் வரும் கைக்கு. நாங்க ஃபாத்திமா மதரசால ஃபோம் இருக்குது, உம்மாமார் போய் அந்த ஃபோம் எடுங்க. நாங்க என்ன, 100 பேர் தான் எடுக்கிறது, இப்பவே நிறைஞ்சிட்டு. எங்கள்கிட்ட டீச்சர் மாரெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைச்சிட்டாங்க அவசரமா. உங்களை யாருக்காவது ஓதணும்னு விருப்பம் இருந்தா நீங்க மதரசால போய், அதாவது வளர்ந்தவர்களுக்கான குர்ஆன் பயிற்சி ஃபோம் தாங்கன்னு கேட்டெடுத்து நிறைய. பிள்ளைகள் என்ன செய்யலாம், இவர்களை இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த ஊர்ல போன மாசத்துக்கு முந்தின மாசம் 3 தற்கொலை நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? 3. இப்ப தற்கொலை நடந்த உடனே பயான், 2-3 பயான வச்சு அப்படியே மறந்தாச்சு. தற்கொலை நித்தாட்டேலுமா? இப்பதான் நேத்து நாங்க என்ன செஞ்சோம்டா, இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போன எல்லாரையும் மதரசா கூப்பிட்டோம், அவங்கள வரவேற்று அவங்களோட பேசுறதுக்கு. இந்த வருஷம் அஜி போனாங்களே, அவங்க ஒரு 40 பேர் சார், 40 பேர் வந்தாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாம். அப்போ அவங்கள்ட்ட கேட்டோம், எதிர்காலத்தை நாங்கள் இந்த ஊரில் 15 வகையான சேவைகளை செய்கிறோம், எதிர்காலத்தில் என்ன செய்யும். அப்போ ஒரு ஆள் சொன்னார், நீங்கள் எதை செஞ்சாலும் பரவாயில்லை, இந்த எல்லா முயற்சியையும் இந்த சின்ன வயசில் கொடுத்துருங்க. இந்த ஆள் பெருத்தத்துக்கு போகிறோம், பயான் ஏறுறது இல்லை. ஜும்மா எத்தனை ஜும்மா நடக்குது, எத்தனை பயான் நடக்குது, இல்லை. சின்ன வயசிலே பிள்ளையுடைய உள்ளத்துல மார்க்கத்தை கொடுங்க, எதிர்காலத்தில் சிறந்த ஒரு நிந்த ஒரு ஆக்கலாம், நல்ல ஒரு மஷூரா. அந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். முதலாவது நாள் சேருதான் இந்த ஸ்கூல்ல உங்களை கூப்பிடுறோம், நீங்க வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் உங்களோட பிள்ளைகளை எதிர்காலத்தில், ஹதீஸ்ல வருது, ஒரு உம்மா சொருக்கத்தில இருந்து என்ன செய்வாவாம், அமல்களை பாப்பாவாம். அமல் எல்லாம் கூட, செஞ்ச அமல் இல்லை, செய்த அமல் குறைய, ஆனா பார்த்தா கூட செய்யாத அமல் எல்லாம் இருக்குது. மலக்குகள்கிட்ட கேட்பாவாம், என்ன இது? அப்பதான் சொல்லுவாங்களாம், பிஸ்திகஃபாரி வலதி கலக், உண்ட பிள்ளை உனக்கு செஞ்ச இஸ்திகஃபார். யார் செஞ்ச இஸ்திகஃபார்? உன்ட பிள்ளை உனக்கு ஓதின குரான், உன்ட பிள்ளை உனக்கு செய்த துவா, அதெல்லாம் உனக்கு வந்திருக்குது. அல்லாஹ் பிள்ளைகளை வச்சு ஆகரத்துல உம்மா மாற கௌரவப்படுத்துவார், வாப்பா மாற கௌரவப்படுத்துவார். நீங்க முழு முயற்சி செய்யும். இது வீணல்ல. இப்ப நான் வந்து இந்த இடத்துல வந்து பேசுறேன்டா, இந்த பிள்ளைகள் ஓத வந்துச்சேன்டா, எனக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? ஜமால் திச நன்மை கிடைக்குமா இல்லையா? கூட்டிட்டு விடுற உங்களோட வாப்பா மாருக்கு மோட்டர் பைக்கு நன்மை கிடைக்குமா இல்லையா? எல்லாருக்கும் நன்மை. சாதாரணமானதல்ல இந்த குர்ஆன். உங்களோட குடும்பத்தை முன்னேற்றணுமா, பிள்ளைகளை ஓதுவி. ஏன் குர்ஆனை விட சங்கையான ஒன்று அல்லாஹ் இறக்கல்ல. இறக்கிறீக்கான அல்லாஹ் இறக்கல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், சத்தியம் பண்ணி சொல்றான், இந்த குர்ஆன் சங்கையானது, கௌரவமானது, உங்களோட பிள்ளைகளை சங்கைப்படுத்தும். இதை நான் லேசானாக்கள்ற கையில கொடுக்க இல்லை. அதனால தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவிகளே, பெற்றோர்களே, அல்லாஹ்வுக்காக நீயத்தை வைங்க. ஏண்ட ஒவ்வொரு பிள்ளையும் இன்ஷா அல்லா நான் ஹாபிஸாக்குவேன். வைக்கணுமா இன்ஷா அல்லா? என்ன சத்தம் வருது இல்ல? கல்பால நீயத்தை வைங்க. பெற்றோர் துவா செய்யுங்க. துவா செஞ்சு படிப்பீங்க, நல்லா படிப்பீங்க. ஸ்காலர்ஷிப் எழுதின பிள்ளை நல்லா படிக்கட்டும். அந்த பிள்ளைகள் துவா செஞ்சு படிக்கட்டும். அதே நேரம் இந்த பிள்ளைகள் குர்ஆன் ஓதட்டும், குர்ஆனுடையவர்களாக மாறட்டும். உங்களுக்கு நன்மை, உங்களோட குடும்பத்துக்கு நன்மை, உலகத்தில் நன்மை, கியாமத்தில் நன்மை. ஒரு நாளும் உங்களால் இந்த பிள்ளைகளால் நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க. இந்த பிள்ளை ஓதினத்துக்கு ஒரே ஒரு தடவை ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா கமா ரப்பயானி சகீரா என்று துவா கேட்டா போதும். ரப்பனா ரப்பி ரஹம் ஹுமா, யா அல்லாஹ் எனக்கும் என்ன சின்ன வயசுல இறக்கத்தோட வளர்த்த என் உம்மா வாப்பாக்கு இறக்கம் காட்டியாள்லான்னு கேட்டாலே என்னோட பாவத்தை எல்லாம் மன்னிச்சு. அப்படிப்பட்ட பிள்ளைகளாக எங்களோட பிள்ளைகள் ஆக்கோ. இன்றைய காலத்துடைய சூழல் உங்களுக்கு தெரியும், பெண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத ஒரு சூழல், ஆண் பிள்ளைகளை வளர்க்கவே முடியாத சூழல். உலகத்து என்னென்ன நிகழ்வுகள் நடக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்ல ஒன்று. ஊர்ல என்ன நடக்குது எல்லாமே தெரியும். இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுமெண்டா, பிள்ளைக்கு மார்க்கத்தை மட்டும்தான் கொடுக்கும், அல்லாஹுடைய பயத்தை கொடுக்கும். ஏன் இந்த சின்ன வயசுல பிள்ளை எடுக்க பார்க்கிறோம் என்றா, ஓலவல் பிள்ளைகள் எங்கள்கிட்ட வருது, 10ஆம் ஆண்டு பிள்ளைகள் வருது, வாப்பா கொண்டு வந்து மதரசாக்கு சேர்க்கிறார். எதற்கு சேர்க்கிறார் என்று பார்த்தா, ஓதுறத்துக்கு அல்ல. நிர்வாகங்கள் இருக்கிறாங்க, ஓதுறத்துக்கு சேர்க்கிறாங்க இல்ல, எதற்கு சேர்க்கிறாங்க தெரியுமா? பிள்ளைய பாதுகாக்கிறதுக்கு. ஏன் பிள்ளைய யாரோ கெடுத்துட்டாங்க, சிந்தனைய மாத்திட்டாங்க, இப்ப கொண்டு வந்து மதரசால ஜெயில போடுற மாதிரி போட பாக்குறாங்க. இல்ல, அப்படி ஓதாது, அப்படி ஓதாது பிள்ளைகள். ஒரு பிள்ளை கெட்டதற்கு பிறகு திருத்த முடியாது. பிள்ளையுடைய கல் ஸ்பஞ்ச போலதான், ஸ்பஞ்சில பாலை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும், சிறுநீரை ஊத்தினாலும் ஏற்றுக்கொள்ளும். ஏன் இப்ப ஒன்றும் இல்லை இந்த பிள்ளையோட கல்வில. முதல் முதலாக ஊத்துறது பாலாக இருக்கணும். பாலை ஊத்தினோம், குர்ஆன் சேர்ந்துட்டு அல்ஹம்துலில்லா. சிறுநீர் ஊத்தப்பட்டா இந்த கல்வில, ஸ்பஞ்சில, அதுக்கு பிறகு நீ டோன் கணக்கு பாலை ஊத்தினாலும் சிறுநீர் அதை விட்டு நீர்ங்காது. அதனாலதான் இந்த முறை கன்னி முயற்சியாக நாங்க ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் பிரயாணம் செய்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும், 100 பிள்ளைகளா, அவ்வளோ பெரிய இடம் இருக்கு. ஃபாத்திமால போய் பாரு, எல்லா பிள்ளைகளையும் எடுத்து 2 மணித்தியால் அசருக்கு பிறகு அனுப்பலாம். அசர்லிருந்து 8 மணி வரை குர்ஆனுக்கு, அதுக்கு பிறவா படிப்போம். காலையில கிளாஸ் நாங்க முழு கிளாஸ் டியூட்டருடையும் பேசியிருக்கோம் எல்லாம். அவங்க அசரு பிறகு டியூட்டரை வைக்கவே மாட்டாங்க. ஓதல் அதுக்கு பிறகு சனி ஞாயிறு காலையில வைங்க. எப்படியாவது இன்ஷா அல்லாஹ் நாங்களும் நீங்களும் முயற்சி செய்து இந்த பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக. உங்களுக்கு தெரியும் ஊர்ல சின்ன ஒரு ஃபங்க்ஷன் என்றா எத்தனை லட்சம் செலவழிப்பாங்க. வெள்ளிக்கிழமை நான் இதெல்லாம் பார்த்தேன், போன்லாம் பார்த்தேன். கபடியில வெண்டன்னு முழு ஊருக்கும் என்ன சுத்தி பயிற்சி, நல்ல விஷயம், சந்தோஷம். இதை விட பெரிய சந்தோஷம் தான் குர்ஆன் ஒரு பிள்ளை ஓதினா, ஒரு பிள்ளை ஹாபிஸானா. ஒரு பிள்ளை குர்ஆன் மரணம் செய்து முடிச்சு ஊரே கொண்டாடும், சந்தோஷப்படணும். எங்கட ஊருக்கு ஒரு ஹாஃபிதா. ஏனென்றா நிந்த ஊரை பொறுத்த வரையில நான் நினைக்கிறேன் 5 ஹாஃபிதாக்கு மேல இல்லை. எத்தனை பேருக்கு மேல இல்லை? 5 பேருக்கு மேல இல்லை. எதிர்காலத்துல இன்ஷா அல்லாஹ் மாறும். அப்படி நீங்க முழு தாய்மார்களும் ஒரு கவனம் எடுத்து எந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்கணும். சும்மா இருந்த தமிழ் குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்கிட்டார். கிறிஸ்தவ குடும்பம் இஸ்லாத்துக்கு வந்து பிள்ளைகளை குர்ஆன கொடுத்துட்டார். நாங்க பரம்பரை முஸ்லீம் பெண்கள். எப்படியாவது எந்த பரம்பரையில எந்த மடியில வளர்ந்த பிள்ளைய நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன், குர்ஆன கொடுப்பேன், அல்லாஹ்ட பயத்தை கொடுப்பேன், தக்குவாவை கொடுப்பேன் என்று முயற்சி செய்தா இன்ஷா அல்லாஹ் இது நடக்கும். கியாமத்துடைய நாள் இந்த ஹதீஸ் நான் முடித்துக் கொள்றேன். அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களோட பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில முழு உலக மக்களுக்கு முன்னால, நிந்த ஒரு மக்களுக்கு முன்னால அல்ல, ஒரு மெஸ்ல வெண்டா, ஒரு கோல் அடிச்சா, ஒரு சிக்ஸ் அடிச்சா அம்மாக்கு சந்தோஷம். மெச்ச பார்த்துட்டு இருக்கியா? ஃபுட்பால் மெச்ச மகண்ட. ஏ, ஒரு சிக்ஸ் அடிச்சுட்டான் கிரிக்கெட்ல, அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? போட்டோ எடுக்கிறா. எங்க? நிந்த ஊர்ல. அது மதீனா ஸ்கூலுக்குள்ள, அல் அஷ்ரக் ஸ்கூலுக்குள்ள பார்த்துட்டு இருந்த குடும்பம் சந்தோஷம் வருதா இல்லையா? அம்மாக்கு சந்தோஷம், பாப்பாக்கு சந்தோஷம். நபியோங்க சொன்னாங்க, ஊரல்ல முழு உலகத்தையும் அல்லாஹ் சேர்த்து வச்சு என்ன செய்வானாம்? உன்னோட மகனை எழுப்பாட்டி, மகளை எழுப்பாட்டி, இதால உனக்கு கௌரவம் என்று அல்லாஹ் ஒரு கவசம், ஒரு கிரீடம் அணிவிப்பார். அந்த கிரீடத்துடைய வெளிச்சம் சூரியனை விட வெளிச்சமா. முழு உலக மக்களும் பேசுவாங்களாம், எவ்வளோ பாக்கியமான அம்மா இவ, எவ்வளோ சிறந்த வாப்பா இவரு. யாரால கிடைக்கும் இது? யாரால கிடைக்கும்? எங்கட பிள்ளைகளால, எங்கட பிள்ளைகளால. இதற்கு கஷ்டப்படும் எழுப்பாட்டி, ஓதுவிச்சு, இந்த பிள்ளைகளை உருவாக்கி அனுப்பி, கஷ்டம்தான் கொஞ்சம். உலகத்துல உம்மாமார் செய்யற தியாகம், தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டி, சுபோக்கு எழுப்பி, இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் சிறந்த ஊராக இந்த நிந்த ஊரை நாங்க பார்க்கலாம். இதற்கு ஒவ்வொரு தாய்மார்களும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் தகப்பன்மாரும் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்யணுமா? இன்ஷா அல்லாஹ் எங்களோட தலைவர் வந்திருக்கிறாங்க, செயலாளர் வந்திருக்கிறாங்க, பிள்ளைகிற ஃபோம் இருக்குது, எங்களோட ஃபாத்திமா மதரசாட ஃபோம் இருக்குது. இப்போ நீங்கள் அங்கே வந்து ஃபோம் எடுக்காமல் நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலாக, ஏன்னா எங்களுக்கு தேவை, எங்களோட கபருக்கு தேவை, எங்களோட கபருக்கு தேவை, எங்களோட மகிஷருக்கு தேவை. இந்த 100 பிள்ளைகளே உருவாக்கி எடுத்தால் நாங்கள் சும்மா சொர்க்கம் பேத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். எப்படி உங்களுக்கு பங்கோ எங்களுக்கும் பங்கு இருக்குது. அதால் ஃபோம் இருக்குது, நீங்கள் இவ்விடத்தையே நிறைச்சியும் தரலாம் இன்ஷா அல்லாஹ். ஃபோன் நம்பரையும் பேரையும் எழுதி தந்தால் அவங்களை கால் பண்ணுவாங்க இன்டர்வியூக்கு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் எடுக்கிறோம். ஏன்னா அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டி வச்சிருக்கிறோம். எங்களோட நோக்கம் என்ன? எங்களோட நோக்கம் நிந்த ஊரில் இருக்கிற முழு பிள்ளைகளும் ஹாஃபிஸ் ஆகும். இதுதான் எங்களோட நோக்கம். 2030 நாங்கள் ஒரு திட்டம் வச்சிருக்கிறோம். 2030 நிந்த ஊருக்குள்ள 1000 பேர் எப்படியாவது ஹாஃபிஸ் ஆக்குறது. 1000 ஹாஃபிஸ் மாதிரி நாங்கள் காண்றது கண்ணால என்ற ஒரு திட்டத்தில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உதவியாரிங்க. அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். ஃபோம் எடுத்து நிறைச்சி இப்போவே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நாங்கள் கால் பண்ணுவோம். அந்த நேரம் உங்களோட பிள்ளையை கூட்டி நீங்கள் வாங்க இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு காசி கட்ட வருமே, பிரச்சனை இல்லை. காசி கட்டையில அதுவும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தேவை பிள்ளை ஓதுறது தான். உழைக்கிறதுக்கல்ல நாங்கள் செய்கிறோம். அதால் எல்லா முறையிலையும் செய்யலாம் உங்களுக்கு. அல்லது பிள்ளைகளுக்கு இப்படித்தான் ஓதி கொடுங்க, அப்படி ஓதி கொடுக்குறோம், இப்படி மாற்றுங்க, காலையில் மாற்றுங்க, அப்படி செய்கிறோம். எப்படி எப்படி வேணுமோ அப்படி செய்கிறோம். ஆகவே எங்கட நோக்கம் பிள்ளைகளை ஓதுவிக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த முயற்சியை செய்து எங்களோட பிள்ளைகளை ஹாஃபிதுகளாக, அல்லாஹுவ பயந்தவர்களாக ஆக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அம்மாமாரடுத்து விருப்பம் உள்ளவங்க பெயரையும் போன் நம்பரையும் எழுதி கொடுத்துருங்க.
0: நேர்கள் இதுவரை பாடசாலை மாணவ மாணவிகளுக்கான அல் குர்ஆன் மனனம் செய்தல் தேவை என்கின்ற தலைப்பிலான மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அலி அகமது ரசாதி அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
2: You are listening to muslimvanuli.com.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முபாரக் மதனி, PhD அவர்கள்.
3: அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஜாலிமீன் والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما يا رب العالمين கணிதத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கருணையினால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மையுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். யாருக்கு அல்லாஹ் ஹைரை நன்மையை நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் விளக்கத்தையும் தெளிவையும் தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஹதீஸின் அடிப்படையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா நமக்கு நலவை நாடியிருக்கிறான். எனவே அவனுடைய மார்க்கத்தை பற்றி தெளிவையும் அறிவையும் பெறுவதற்கு அவன் நமக்கு தௌஃபிக் செய்திருக்கிறான். இதற்காக நாம் எல்லோரும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புதிய தொடர் வகுப்பு ஐரோப்பா, யூகே போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய உங்களுக்காக வேண்டி விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாம் அறிவித்தது போல இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு நடைபெறும். இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்ஷா அல்லாஹ் நடக்க இருக்கிறது. 20 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரை மாத்திரமே இந்த வகுப்பு நடைபெறும். இதிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் எண்ணங்களை தூய்மையாக்கி கொண்டு அல்லாஹுக்காக அல்லாஹுடைய மார்க்கத்தை கற்க வந்திருக்கிறேன் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலிலே நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதேபோல அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கல்வியை தேடுவது ஒரு இபாதத் என்கிற அடிப்படையில் பக்குவமாக இந்த கல்வியை பெறுவதற்காக நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை ஒதுக்கி கொள்ள வேண்டும். தூங்கிக் கொண்டு, அதாவது கட்டிலே படுத்து கொண்டு அல்லது மற்றவர்களோடு பேசி கொண்டு குடித்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு இந்த வகுப்பிலே கலந்து கொள்வதென்பது கல்விக்கு நாம் கொடுக்கிற மரியாதை கிடையாது. இது மிகவும் பிழையான தவறான ஒரு அணுகுமுறையாகும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல உங்களுடைய ஃபோன்களிலே அல்லது லேப்டாப்பிலே நீங்கள் ஐபேட் போன்ற டிவைஸ்களிலே நீங்கள் இந்த வகுப்பை தொடர்வதாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் உங்களுடைய மைக்கையும் உங்களுடைய கேமராவையும் மியூட் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில நேரங்களில் உங்களை அறியாமல் அது அன்மியூட் பண்ணப்படுகிற போது உங்களுடைய வீட்டிலே உள்ள நிலைமைகள், உங்களுடைய நீங்கள் சில நேரம் பெண்களாக இருந்தால் தலையை மறைக்காமல் இஸ்லாமிய முறையில் ஹிஜாப் அணியாமல் இருப்பீர்கள், அது தெரிகிறது. ஆனால் மற்றவர்கள் அதை பார்க்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாமல் அது நடைபெறுவதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவுபடுத்தி கொள்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது ஒரு கல்வி வகுப்பு என்பதனால் இதற்காக நாம் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்து அந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வகுப்பை நடத்துகிறோம். எனவே நீங்களும் வீடுகளிலே ஒரு நோட்புக்கை வைத்து இந்த வகுப்பிலிருந்து குறிப்பெடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு குறிப்பெடுப்பது என்பது உங்களுக்கு நாம் படித்ததை எப்போதும் மீட்டி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும். உலமாக்கள் சொல்லுவார்கள், அல் இல்மு சைதுன் வல் கிதாபத்து கைதுஹு. கல்வி என்பது வேட்டையாடுவது போல, அதை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் நிற்கும். வேட்டையாடப்பட்ட மிருகத்தை விலங்கை கட்டி போட்டால்தான் நம்முடைய வீட்டில் அது நிற்கும். அதுபோலதான் கல்வியை எழுதி பாதுகாத்தால்தான் அந்த கல்வி இருக்கும் என்று சொல்வார்கள். வெறுமனே கேட்டுக்கொண்டு இருந்துவிட்டு போனால் நன்மை கிடைக்கலாம், ஆனால் அந்த கல்வி பூரணமாக நமக்கு கிடைக்காது. எனவே இதிலே கலந்து கொள்கிற அனைத்து சகோதர சகோதரிகளும் உங்களுக்கென்று ஒரு குறிப்பு புத்தகத்தை வைத்து அதிலே குறிப்பெடுத்து கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவ்வாறு குறிப்பெடுக்கிற உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக இந்த வகுப்பின் இறுதியிலே ஒரு தேர்வையும் நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அது ஒரு சாதாரணமான தேர்வாகத்தான் இருக்கும், எக்ஸாமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுக்கிற போது பரிசுகள் தருவதற்கும் ஏற்பாட்டாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக கலந்து கொள்கிற அனைவருக்கும் சான்றிதழ்களும் இந்த வகுப்பின் இறுதியிலே வழங்கப்படும் என்பதை, அதாவது இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்திருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய சர்டிஃபிகேட் உங்களுக்கு தர ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதையும் கூறிக்கொள்கிறோம். எனவே உங்களுடைய வருகையை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பின் இறுதியிலும் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி நாம் ஒரு லிங்கை இங்கே பதிவேற்றம் செய்வோம், காட்டுவோம். அந்த லிங்கிலே போய் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்ற கேட்கப்படக்கூடிய தகவல்களை பதிந்துவிட்டு நீங்கள் ஜூமை விட்டு லெஃப்ட் ஆனால் உங்களுடைய வருகை பதிவு செய்யப்பட்டு விடும் என்பதையும் கூறுகிறோம். இதை நாம் இவ்வாறு ஒரு ஒழுங்குபடுத்த காரணம், நாம் ஒரு பூரணமாக இந்த கல்வியிலிருந்து இந்த வகுப்பிலிருந்து பயனடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அல்லாஹு தஆலா அதற்கு நம் எல்லோருக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய இந்த வகுப்புக்குள் நாம் நுழையலாம் இன்ஷா அல்லாஹ். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பிலே நாம் படிப்பதற்காக வேண்டி தேர்வு செய்திருக்கிற புத்தகம் தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் பர்தி வல் முஜ்தமா என்கிற புத்தகமாகும். அதாவது தனிநபர்கள் சமுதாயம் சீர் செய்வதற்கு ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு தேவையான இஸ்லாமிய வழிகாட்டல்கள் என்பது இந்த புத்தகத்தினுடைய தலைப்பாகும். இந்த புத்தகத்தை எழுதியிருப்பவர் அஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். இவர் உண்மையிலேயே சிரியாவில் பிறந்த ஒருவராவார். 1925 இவர் சிரியாவிலே பிறந்தவர், ஹலப் என்கிற ஊரிலே. பிறகு அவர் தன்னுடைய சிறுவயதிலே அல் குர்ஆனை மனனம் செய்து சிரியாவிலேயே தன்னுடைய ஆரம்ப கல்வி, உயர்தர கல்வியெல்லாம் பெற்றுவிட்டு பிறகு அவர் சவுதி அரேபியாவுக்கு உம்ராவுக்காக வருகிறார். அந்த நேரத்தில் உலமாக்களோடு அவருக்கு தொடர்பு ஏற்படுகிறது. குறிப்பாக ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா என்கிற சவுதி அரேபியாவின் அப்போதிருந்த முஃப்தியோடு தொடர்பு ஏற்பட்டு அவர்களுடைய வழிகாட்டலில் பல நாடுகளுக்கும் சென்று தாவா பணியிலே ஈடுபட்டு வந்த ஒருவர் தான் ஷேக் முஹம்மத் பின் ஜமீல் ஜெய்னு என்பவர். பிறகு ஹிஜ்ரி 1400 அவர் மக்காவுக்கு மீண்டும் வந்து அன்றிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், அவர் ஹிஜ்ரி 1431 மௌத்தானார். இப்போ கிட்டத்தட்ட 30 மேலாக மக்காவிலேயே இருந்து மக்காவிலே உள்ள தாருல் ஹதீஸ் அல் ஹைரியா என்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆசிரியராக கடமையாற்றினார். இவர் மாஷா அல்லா அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆவினுடைய அகீதாவை மிக சிறப்பாக புரிந்து கொண்ட ஒரு அறிஞர். இவர் அல்ஹம்துலில்லா தான் கற்றதை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு பல்வேறு நூல்களை, புத்தகங்களை அவர் எழுதி வெளியிட்டார். அதிலே மிக பிரதானமான ஒன்றுதான் இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா லி இஸ்லாஹில் ஃபர்தி வல் முஜ்தமா என்று நாம் இன்று படிப்பதற்காக எடுத்திருக்கக்கூடிய இந்த புத்தகம், ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல பல்வேறு தலைப்புகளில் இந்த புத்தகத்திலே இஸ்லாத்தை அவர் தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக அகீதா என்றால் என்ன, அதுபோல இபாதத்துக்கள் தொடர்பான விஷயங்கள், அதுபோல மக்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய சில தலைப்புகளில் ஹலால் ஹராம் பற்றிய விளக்கம், அதாவது இசை, பாடல், ஃபோட்டோ, ஸ்டாச்சு, ஸ்மோக்கிங், இவ்வாறான பல்வேறு விஷயங்களையெல்லாம் இந்த புத்தகத்திலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதுபோல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு முக்கியமான புத்தகம்தான் அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் மினல் கிதாபி வசுன்னா அஸ்ஸஹீஹா. குர்ஆன் சஹீஹான ஹதீஸ்களிலிருந்து, சுன்னாவிலிருந்து இஸ்லாத்தினதும் ஈமானுடையவும் அடிப்படைகள் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். இதிலே ஈமானுடைய அடிப்படைகளையும் இஸ்லாத்தினுடைய அடிப்படைகளையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல இஸ்லாம், ஈமான் போன்றவற்றை பாழாக்கக்கூடிய அம்சங்களையும் தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல குஃப்ருக்கு இட்டு செல்லக்கூடிய பிழையான கொள்கைகளை இந்த அர்கானுல் இஸ்லாம் வல் ஈமான் என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் எழுதிய இன்னும் ஒரு மிக அற்புதமான ஒரு அழகான புத்தகம்தான் மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா ஒத்தா இஃபா அல் மன்சூரா என்ற புத்தகம். இந்த புத்தகத்திலே அதாவது வெற்றி பெற்ற கூட்டம் யார், அவர்களுடைய வழிமுறை என்ன, இஸ்லாத்திலே பல பிரிவுகள் தோன்றும் என்கிற அந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்து வெற்றி பெற்ற கூட்டம், வெற்றி பெற்ற பிரிவினர் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அகீதா என்ன, மன்ஹஜ் என்ன என்பவற்றையெல்லாம் இந்த மின்ஹாஜுல் ஃபிர்கத்தின் நாஜியா ஒத்தாயிஃப் அல் மன்சூரா என்கிற புத்தகத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போல இன்னும் ஒரு சிறிய புத்தகம் அல் அகீதா மினல் கிதாபி வசுன்ன சஹீஹா, குர்ஆன் சஹீஹான சுன்னாவிலிருந்து இஸ்லாமிய அகீதா என்கிற ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார்கள். இதை ஒரு கேள்வி பதில் வடிவத்திலே அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். கேள்வியை கேட்டு அதற்கு பதில் சொல்லுகிற அமைப்பிலே தௌஹீதை பற்றி, தௌஹீதினுடைய வகைகள் பற்றி, ஷிர்கினுடைய வகைகள் பற்றி, ஜிஹாதை பற்றி, அதே போல அல்லாஹ் இறக்கியதை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நடந்து கொள்வது பற்றி, அதுபோல இஸ்லாத்தை பாதிக்கக்கூடிய பல்வேறு பிழையான சிந்தனைகள் பற்றி எல்லாம் இந்த புத்தகத்திலே கேள்வி பதில் அடிப்படையிலே அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அல் அகீதா மினல் கிதாபி வசுன்னா சஹீஹா என்கிற புத்தகத்திலே. அடுத்ததாக குதூஃபுன் மின ஷமாயிலில் முஹம்மதியா வல் அஹ்லாக் நபவியா வல் ஆதாபில் இஸ்லாமியா என்கிற ஒரு பெயரிலே ஒரு அஹ்லாக், நல்ல பண்பாடுகள் தொடர்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த நல்ல பண்பாடுகளை பற்றி தெளிவுபடுத்துகிறார்கள். அதுபோல ஹுக்மு துஹான் வ தத்ஹீன் அலா து இத்திபி வ தீன், மார்க்க மருத்துவ அடிப்படையில் புகைத்தல் பற்றிய ஒரு சட்ட நூலையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு சிறிய சிறிய அழகான எல்லோராலும் விளங்கி புரிந்து கொள்ளக்கூடிய புத்தகங்களை எழுதி இஸ்லாமிய அகீதாவை பற்றி, மார்க்கத்தை பற்றிய தெளிவை மக்களுக்கு தந்த ஒரு அறிஞராக முஹம்மது பின் ஜமீல் ஜெய்னு அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இவர்களுடைய இந்த புத்தகங்கள் சர்வதேச அளவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்கள் வேறு மொழிகளுக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பது ஒரு மிக முக்கியமான அம்சமாகும். பல்வேறு மொழிகளுக்கு இந்த புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்த புத்தகங்களை குறிப்பாக சவுதி அரேபியாவிலே இருந்த மூத்த உலமாக்கள் சிலர் பாராட்டி வாழ்த்தி அது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுபோல உலகத்தில் வாழக்கூடிய இன்னும் பல அறிஞர்களும் இவர்களுடைய இந்த புத்தகங்களை பற்றிய நல்ல விமர்சனங்களையும், அந்த புத்தகங்கள் சமுதாயத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள், அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அதிலே இந்த தௌஜிஹாத் இஸ்லாமியா என்கிற இந்த புத்தகம், தௌஜிஹாத் இஸ்லாமியா, இஸ்லாமிய வழிகாட்டல் என்கிற இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒன்று என்கிற அடிப்படையில், அடிப்படையிலிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த வகுப்பிலே நாம் இந்த புத்தகத்தை தேர்வு செய்திருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த புத்தகத்தில் முதல் தலைப்பாக அவர்கள் கொண்டு வருவது அல் ஹசா இஸ் அர் ரஈசியா ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பியல்புகள், சிறப்பம்சங்கள். இஸ்லாத்தில் என்ன முக்கியமான சிறப்பம்சங்கள் இருக்கின்றன என்பதை சுருக்கமாக அழகாக சொல்கிறார்கள். முதலாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட், அல் இஸ்லாமு தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற ஒரு மார்க்கமாகும். அதாவது இந்த மார்க்கம் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய அழகான ஒரு தெளிவை தரக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் உள்ள எதுவுமே தற்செயலாக தோன்றவில்லை, எல்லாமே திட்டமிடப்பட்ட அடிப்படையில் படைக்கப்பட்டிருக்கின்றன. இதை படைத்த ரப் ஒருவன் இருக்கிறான், இந்த பிரபஞ்சத்தை படைத்த ஒரு படைப்பாளன் இருக்கிறான். அவன் பூரணத்துவமான அனைத்து பண்புகளையும் கொண்ட சர்வ வல்லமை கொண்ட ஒருவனாக இருக்கிறான். எனவே அவன் மட்டுமே வணங்கி வழிபட தகுதியானவனாக காணப்படுகிறான். இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறான் என்றால் அவன்தான் வணங்கி வழிபட தகுதியானவனாக இருக்க முடியும். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், அவனுடைய அனைத்து பண்புகளுமே பூரணமானவை. அல்லாஹுடைய சிஃபத்துகள் எதை நீங்கள் எடுத்தாலும் அவை பூரணமானவையாகவே காணப்படும். எனவே இந்த அல்லாஹ் அவன் ஒருவனே வணங்கி வழிபட தகுதியானவன். எனவே நாம் துஆ செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் துஆ கேட்க வேண்டும். அதேபோன்று நம்ம நேர்ச்சை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும். நாம் அறுத்து பலியிடுவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய எல்லா இபாதத்துக்களையும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே செய்ய வேண்டும் என்பதை இந்த மார்க்கம் வலியுறுத்துகிறது. எனவேதான் இதை அல் இஸ்லாம் தீனு தௌஹீத், இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம் என்று கூறுகிறார்கள். இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நாம் செய்துவிடக்கூடாது. சின்னொரு வணக்கமாக இருந்தாலும், நம்முடைய பார்வையில் சிறியொரு வணக்கமாக நம்ம கருதினாலும் அதை அல்லாஹுக்குத்தான் செய்ய வேண்டும். அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வலியுறுத்துகிறது. வணக்கத்திற்கு தகுதியான உண்மையான கடவுள் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. இதைத்தான் நாம் அல் இஸ்லாம் தீனு தௌஹீத் என்கிற இந்த வார்த்தையின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஷேக் அவர்கள் இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பாக குறிப்பிடுகிற இரண்டாவது அம்சம், அல் இஸ்லாம் யுஜம்மியு வலா யுஃபர்ரிக். இந்த மார்க்கம் ஒற்றுமையை வலியுறுத்துகிற மார்க்கமே தவிர பிரிவினையை தூண்டுகிற மார்க்கம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சிறப்பு என்னென்றால் ஒற்றுமை. இதை நம்ம ஆரம்பத்திலிருந்து புரியலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், யூதர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். அதே நேரத்தில் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதர்களாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கிறிஸ்தவர்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் ஈசா அலி இஸ்லாம் அவர்களையும் அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்வார்கள். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் வலியுறுத்துகிறது, முஸ்லீம்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹுடைய தூதர்களுக்கிடையில் எந்த வேற்றுமையும் உண்டாக்காமல் அவர்களை ஏற்றுக்கொள்வது என்பது இஸ்லாம் வலியுறுத்துகிற ஒரு அம்சமாகும். அப்ப இஸ்லாம் பிரிக்கிறதா சேர்க்கிறதா என்று கேட்டால் சேர்க்கிறது. அதே போலதான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்கிற வகையில் அவர்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு முன்னால் வந்த எல்லா தூதர்களும் இதைத்தான் வலியுறுத்தினார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், உலகத்தில் பல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். சில ரசூல்மார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். எல்லோருமே வலியுறுத்தி பேசிய கொள்கை, ஆமந்து பில்லா வமலாஇகத்திஹி வகுதுபிஹி வருசுலிஹி வல்யௌமில் ஆஹிர் வல் கத்ரி கைரிஹி என்று நாம் சொல்லக்கூடிய அர்கானுல் ஈமான் ஆறையும், ஈமானுடைய அடிப்படைகள் ஆறையும் எல்லா நபிமார்களும் எல்லா ரசூல்மார்களும் வலியுறுத்தினார்கள். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணி கூடுதலாக வலியுறுத்தி இந்த மக்களை ஒற்றுமைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார்கள். போலியான, அதாவது மதங்களில் ஏற்பட்ட திரிபுகள், குளறுபடிகள், இவைகளையெல்லாம் அடையாளப்படுத்தி இவை அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம் அல்ல, இது பிற்பட்ட காலத்தில் வந்தவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பிழையான கருத்துக்கள் என்பதையெல்லாம் சொல்லி உண்மையாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்கிற ஒரு பணி இஸ்லாத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதனால் இந்த மார்க்கம் ஒன்று சேர்க்கிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்னத்தமான சிறப்பம்சமாக கூறுவது, இன்னத்த

ஆந்தை கத்தினால் இப்படி, பல்லி கத்தினால் இப்படி, ஒருவர் முன்னால் குறுக்கே போனால் இப்படி என்ற ஒரு பேசிக் சயின்ஸுக்கே சம்பந்தம் இல்லாத மூட நம்பிக்கைகளை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கின்றது, ஏற்றுக்கொள்வதில்லை. அதே போல வழிகேடான கொள்கைகளை இஸ்லாம் போதிக்கவும் மாட்டாது, ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாது. அதுபோல சும்மா குழப்பமான பிலோசபிகளையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த இஸ்லாம் இலகுவான மார்க்கம், புரிந்து கொள்ள முடியுமான மார்க்கம், தெளிவான மார்க்கம். எனவே இந்த மார்க்கம் எல்லா காலத்திற்கும் எல்லா இடத்திற்கும் பொருத்தமானது என்பது முக்கியமான அம்சமாகும். இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லா காலத்திலும் பிராக்டிஸ் பண்ணலாம், எல்லா இடங்களிலும் பிராக்டிஸ் பண்ணலாம், இதுல வித்தியாசம் கிடையாது. இலங்கைக்கு ஒரு சட்டம், ஐரோப்பாவுக்கு ஒரு சட்டம் இல்லை. மார்க்கத்தில் அல்ஹம்துலில்லா இந்த மார்க்கம் எங்கு போனாலும் பின்பற்ற முடியுமான வழிகாட்டல்களை தருகிற அழகான ஒரு மார்க்கம் என்பது இஸ்லாத்தினுடைய இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கிறது. அதே போல ஷேக் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான அம்சத்தை குறிப்பிடுகிறார்கள். இன்னல் இஸ்லாம லா யுஃபஸ்ஸிலு பைனல் மாத்தத்தி வர் ரூஹ் ஃபஸ்லன் காமிலன். இந்த மார்க்கம் உலகத்தையும் ஆன்மீகத்தையும் பிரிக்கிற ஒரு மார்க்கம் அல்ல. இப்போ சில மார்க்கங்களில் போனால் உலகம் வேறு ஆன்மீகம் வேறு, இருக்கும் ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும், உலகத்தை உலகத்துக்குரிய நேரத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதன் படைக்கப்பட்டது அல்லாஹ் ஒருவனை வணங்குவதற்கு என்று சொன்னால், அவன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும், இரவு காலையிலே அவன் எழுந்ததிலிருந்து இரவு தூங்கச் செல்லுகிற வரைக்கும் அவனுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும், அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அல்லாஹுடைய வழிகாட்டல், அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டலின் அடிப்படையிலே இருக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மார்க்கத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும். பெற்றோரை பராமரிப்பது மார்க்கம் என்கிறது. பாதையிலே மற்றவர்களுக்கு தொல்லை தரக்கூடியவற்றை கண்டால் அகற்றி விடுவது மார்க்கம் என்று சொல்கிறது. சமுதாய பணிகளை மார்க்கம் என்கிறது, திருமணத்தை மார்க்கம் என்கிறது, அரசியலில் வழிகாட்டுகிறது. சுப்ஹானல்லாஹ், இந்த மார்க்கத்தில் எதுவுமே விடப்படவில்லை. எனவே ஆன்மீகம் வேறு, லௌகீகம் வேறு என்று பிரிக்கிற ஒரு நிலை இந்த மார்க்கத்தில் கிடையாது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்ததாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிற இன்னும் ஒரு முக்கியமான சிறப்பம்சம், அக்கதில் இஸ்லாம் ரூஹ் தசாவி வல் உஹுவா பைனல் முஸ்லிமீன். முஸ்லிம்களுக்கு இடையில் சமத்துவத்தை இஸ்லாம் பேணுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும்போது சூரத்துல் ஹுஜுராத் 13வது வசனத்தில், இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தகாக்கும், உங்களில் அல்லாஹுடத்தில் கண்ணியமானவர் யாரென்றால் தக்குவா உள்ளவர்கள் தான். இறையச்சத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நம்முடைய அந்த நிலை மாறும். அப்படி இல்லாமல் வெள்ளையன் கருப்பன், ஏழை பணக்காரன், அரபி அரபி அல்லாதவன், இதெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. இதை வைத்து ஒருவனை உயர்த்துவதும் தாழ்த்துவதும் இஸ்லாத்தில் கிடையாது. முஸ்லிம் என்று வந்துவிட்டால் அவன் அல்லாஹுடைய அடிமை என்கிற ஒரு கோட்பாட்டை அது வலியுறுத்தி, நீ எல்லோருமே அல்லாஹுடைய அடிமைகள் தான், எனவே உங்களிடத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரவே கூடாது என்று வலியுறுத்துகிற ஒரே மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாத்தில் மட்டும்தான் இந்த பாகுபாடு இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இன்னும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் இஸ்லாத்தினுடைய சிறப்பம்சமாக, லைசஃபில் இஸ்லாமி சுல்தா கஹ்னுதியா தஹ்தக்கருத்தீன், அதாவது புரோஹிதம் இல்லை. இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அந்த மார்க்கத்தை சுகன்ற புரோஹிதம், அதாவது சில சமயங்களில் நீங்கள் பார்த்தால் மார்க்க அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் இருந்து அவர்களை வைத்துத்தான் ஒருவன் அல்லாஹுவை நெருங்க வேண்டும் என்கிற ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கும். அவங்க இல்லாமல் நடக்காது. நம்முடைய மார்க்கத்தில் புரோஹிதம் கிடையாது. உலமாக்கள் கண்ணியமானவர்கள், உலமாக்களுக்குரிய தனி சிறப்புகள் இருக்கின்றன அல்ஹம்துலில்லா. அதற்காக அவர்களை வைத்துத்தான் எல்லாம் என்கிற நிலை மார்க்கத்தில் கிடையாது. பிற்பட்ட காலங்களில் மக்கள் அப்படி உருவாக்கி கொண்டார்கள், அது வழிகேடு. புரோகிதம் என்றால் உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு திருமணம் என்றால் கூட ஒரு மௌலவி இல்லாட்டி திருமணம் இல்லை.

0: ஊடு குடி கூறுவது மௌலவி இல்லாமல் வீடு குடி கூற முடியாது. கடை திறக்கிறது மௌலவி இல்லாமல் கடை திறப்பதில்லை. எல்லாத்துக்கும் ஒரு ஃபாத்திஹா. இதுதான் அந்த புரோஹிதம்ன்றது. இது இஸ்லாத்தில் கிடையாது. பிஸ்மில்லாண்டு நீங்கள் உங்களுடைய வீட்டை துறக்க வேண்டியது, உள்ளால் ஓத வேண்டிய துவாவை ஓதிட்டு உள்ளே போக வேண்டியது, உங்களுடைய கடையை நீங்களே அல்ஹம்துலில்லாண்டு ஓப்பன் பண்ணுறது போக வேண்டியது, அவடத்தில் போய் நின்று ஃபாத்தியா ஓத தேவையில்லை. நீங்கள் தொழுது விட்டு துவா கேட்கலாம், நீங்கள் தஹஜ்ஜுத்திலே துவா கேட்டு விட்டு கடையை காலையிலே திறக்கலாம், சுபஹ் தொழுது விட்டு நீங்களே துவா கேட்டு விட்டு உங்களுடைய கடையை திறக்கலாம் என்று வலியுறுத்துகிற மார்க்கம்தான் இஸ்லாமே தவிர இஸ்லாத்தில் புரோஹிதம் கிடையாது. அப்போ இந்த இஸ்லாத்தை எல்லோரும் படிக்கலாம். குர்ஆனில் உள்ள பல விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமான நிலையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹதீஸ்களிலே உள்ள விஷயங்கள் எல்லோருக்கும் புரியுமானதாகவே ஆக்கப்பட்டுள்ளது. எனவே வெறுமனே நாம் இந்த புரோஹிதத்தை பின்பற்றி அதன் பின்னால் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஷேக் அவர்கள் இஸ்லாத்தினுடைய ஒரு சிறப்பம்சமாக இங்கே குறிப்பிடுகிறார்கள். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த இஸ்லாம் அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றில் 6 சிறப்பம்சங்களை இந்த புத்தகத்திலே ஷேக் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1, அல் இஸ்லாம் தீனு தௌஹீத். இஸ்லாம் என்பது தௌஹீதை வலியுறுத்துகிற மார்க்கம். எனவே வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் ஒருவனுக்கே செய்யப்பட வேண்டும். வணக்கத்தில் எதனையுமே அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது. 2வதாக, இந்த மார்க்கம் சேர்க்கிற ஒற்றுமைப்படுத்துகிற மார்க்கமே தவிர பிரிக்கிற மார்க்கம் அல்ல. 3வது, இந்த மார்க்கத்தில் உள்ள போதனைகள் அனைத்தும் இலகுவானவை, தெளிவானவை, புரிந்து கொள்ளக்கூடியவை. 4வதாக, இந்த மார்க்கம் தீன் மாத்தா என்று, அதாவது உலகம் தீன் என்று இரண்டாக பிரிப்பதில்லை. 5வதாக, இந்த மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. ஒருவர் இந்த மார்க்கத்திற்குள் வந்துவிட்டால் அவர் தன்னுடைய நிறத்தை வைத்தோ, இனத்தை வைத்தோ, நாட்டை வைத்தோ வேறுபடுவதில்லை, எல்லோரும் ஈக்குவல். அதேபோல 6வதாக, இந்த மார்க்கத்தில் புரோஹிதம் இல்லை என்கிற இந்த 6 சிறப்பம்சங்களையும் இஸ்லாத்தினுடைய முக்கிய சிறப்பம்சங்களாக ஷேக் அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார்கள். இவற்றை நாம் சரியாக மீண்டும் சிந்தித்து புரிவோமாக இருந்தால் பல உண்மைகள் நமக்கு இன்னும் வெளிப்படும்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: உங்கள் முஸ்லிம் வானொலி
0: சிந்தனை.
2: பெண்களே, உங்க ஆசைகளை அடக்குங்க, நீங்கள் திருப்தி காணுங்க. உங்க பிள்ளைகள், உங்கள் மகள்மார்கள் உங்களுக்கு முன்னாடி வளர்ந்து வருகிறார்கள். நீங்க உங்க கணவன் முன்னாடி கிடைக்கிறது அல்ஹம்துலில்லாண்டுங்க. உங்க பக்கத்துள்ள மகள் சொல்லுவா, பாப்பா அல்ஹம்துலில்லா, நீங்க வளர்த்த வளர்ப்பு, நீங்க திருப்தி காணாம இவ்வளவா இவ்வளவா, எல்லாரும் உடுக்குறாங்க, இவ்வளவா அல்ஹம்துலில்லா, நீங்க வாங்கினது 1000 ரூபாய், இன்னொரு வீட்டுல வாங்கினது 20000 ரூபாய். உங்க 1000 ரூபாய் அல்லாஹ் பரக்கத்து செய்தால் குடும்பமாக சிரிப்பீர்கள். தாய்மார்களே, இந்த பெருநாள் உங்களுக்குரிய பெருநாளாக மாறும். 20000 கொடுத்தும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி வராது. வெஸ்டர்ன் வேர்ல்ட், அமெரிக்கா இன்றைக்கு சிரிப்புக்கு துடிக்கிறது, சந்தோஷத்துக்கு அடைகிறது. அவர்கள் ராத்திரிக்கு தூங்குற நேரம் சாக்குள்ள சீப்பின் டேப்லெட் எடுத்துட்டு போய் தூங்குறார்கள். அவர்களுடைய பெட்டை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள். அவர்களுடைய லக்ஸரி அபார்ட்மெண்ட்களில் நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீர்கள். அவர்கள் சாப்பிடுகிற ஹைஜெனிக் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் இரவு வந்தால் நீங்கள் தூங்குறீர்கள், பகல் வந்தால் நீங்கள் எழும்புறீர்கள். இரவு வந்தால் அவர்கள் விழித்திருக்கிறார்கள், பைத்தியமாக அலைகிறார்கள், தூக்கம் வரவில்லை என்கிறார்கள். மென்டல் ஹெல்த்தில் பிரச்சனை. இரவானால் சூரியன் மறைந்தால் ஒரு மனிதனுக்கு தூக்கம் வர வேண்டும், சூரியன் உதித்தால் அவர்கள் லேசமாக எழும்ப வேண்டும். அவர்கள் பைத்தியம் என்று சொல்லாத பைத்தியமாக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் மாறிவிட்டது, முடிவு உங்கள் கையிலே. எனக்கு முடியுமான அளவுக்கு நான் அல்லாஹ்வுக்கு பயந்து பேசினேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது ஒரு பெரிய நீண்ட ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு புரிய வைக்க முற்பட்டேன். ஏனென்றால் உங்களுக்கு எந்த வாழ்க்கை வேணும்? உங்க வீட்டுக்குள்ள அந்த பரக்கத்து வரணுமா? அந்த ரஹமத் வரணுமா? உங்க கணவரோட நிஜமா நீங்க வாழ ஆரம்பிக்கணுமா? இந்த முசீபத்தை விட்டு விட்டு, நீங்கள் எண்ணுகிற பொருளாதாரத்தை விட்டு விட்டு நிஜமா வாழணுமா? அஸ்மா ரழியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்விடம் ஒரு நாள் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இதனோட முடிக்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ஜுபைர், ஆயிஷா நாய் தாத்தா, என் கணவர் ஜுபைர் எனக்கு தருவது மட்டும்தான் எனக்கு இருக்கு, வேற வழியில் நான் தர்மம் செய்யணுமா? பெண்களே, இப்போ உங்கள் கணவர் தந்ததை இன்றைக்கு இதை எனக்கு இதை நான் சொல்லாமல் முடித்தா அறக்குறை நிறைய ஆதீசுகள் இருக்குது பறக்கத்துக்கு. நான் இதை உண்டாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் கட்டாயம் வீட்டுக்கு போய் இன்றைக்கு செய்யணும் என்பது அஸ்மா. இது லாஸ்ட் கேட். அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, யாரோ சொல்லலாம், என்னை மாப்பிள்ளை தர்றதை தவிர வேறு எனக்கு வருமானம் இல்லை. அந்த காலமே வருமை எங்களை மாதிரி இல்லை. மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் கொடுக்குறதை தாண்டி இல்லைண்டா, திரும்ப போய் புதுசாக கேட்கல, திரும்ப போய் நான் தர்மம் கொடுத்தேன்னு கேட்கலாது. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து பட்ஜெட் இவ்வளவுதான். நான் தர்மம் கொடுத்தா இன்னொரு 5000 வேற போடுங்க, அவங்களுக்கு தர்மம் 10000 கேட்கலாது. யார் சொல்லலாம், நான் தர்மம் கொடுக்கணுமான்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? அஸ்மா, நீங்க பொம்பளை, நீங்க வேலைக்கா போறீங்க, நீங்க எதுக்கு தர்மம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை. அஸ்மா ரதியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா துஹ்ஸீ, அஸ்மா நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, அதாவது கணக்கு பார்க்காதீங்க, நீங்க கணக்கு பார்க்காதீங்க. அஸ்மா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், ஃபயுஹ்ஸி அல்லாஹு அலைக், அல்லாஹ் உங்களுக்கு கணக்கு பார்த்துருவானாங்க. அன்புக்குரியவர்களே, உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு 1000 ரூபாய் தரேன், 200 ரூபாய் கொடுத்துருங்க, கணக்கு பார்க்காதீங்க. வல்லாஹி நான் சொல்லுகிறேன், நான் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறேன், நீங்கள் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீர்கள், ஷஹாதத்தை சொல்லியிருக்கிறோம். உங்க கையில் 1000 ரூபாய் தான் இன்றைக்கு இருந்தால், பயம் இல்லாமல் இன்றைக்கு நீங்க தர்மம் பண்ணி பாருங்க, அந்த பரக்கத்தை வல்லாஹி வல்லாஹி நீங்க காப்பாப்பீங்க.
1: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது
0: சிந்தனை. வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லீம் வானொலியின் வானொலிகளில் தொடர்ந்தும் இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக விசேட மார்க்க சொற்பொழிவை கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் நபீன முஹம்மது வஅல ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வமன் தபிஅஹும் பிஇஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅல ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வஅல ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅல ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், இந்த மூன்று சூராக்களுடைய விளக்க உரையை முடிந்த அளவு அல்ஹம்துலில்லாஹ் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய சூரத்து அலக், சூரத்துல் கதர், சூரத்துல் பையினா, இந்த மூன்றும் நிறைய விளக்கங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய சூரா. அதனால் இந்த பெரிய சூராக்களை எல்லாம் கொஞ்சம் பின்னால் வைத்துவிட்டு சூரத்துல் துஹாவிலிருந்து நாஸ் வரை வரக்கூடிய அதிகமாக நாம் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சூராவுடைய விளக்க உரையை முதலில் பார்த்தால் நமக்கு பலனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் இன்றைய சூரா சூரத்துல் ஜல்ஜலா, அதாவது சூரத்துல் ஜில்ஜால், குர்ஆனுடைய 99வது சூரா, வெறும் 8 வசனங்களை மட்டுமே உள்ளடக்கி இருக்கும். ஆனால் மறுமையில் நடக்க இருக்கின்ற அத்துணை செய்திகளையும் ஒரே சூராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளடக்கியிருப்பான். இந்த சூராவுடைய தொடக்கம் முதல் அடுத்தடுத்த சூராக்கள் எல்லாம் மறுமையை பற்றி எம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் மனிதர்களின் நிலையை எப்படியெல்லாம் மாற்றுவான் என்ற செய்திகளை இந்த சூராக்கள் எல்லாம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அதுவும் இந்த சூரா மிக முக்கியமாக மறுமையுடைய செய்திகளை எமக்கு பாடமாக படிப்பினையாக கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூராவை ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா. இதா என்றால் அந்த நேரத்தில் அல்லது அப்போது, இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதா என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் மறுமை நிச்சயமாக ஏற்பட்டே தீரும் என்ற செய்தியை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அந்த நேரத்தில் அல்லது எப்போதென்றால் அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் மூலமாக மறுமையை உறுதிப்படுத்துகிறான், மறுமை ஏற்பட்டே தீரும். இதா ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா, ஜல்ஜலா என்றால் ஜல்லா, சில அறிஞர்களை பொறுத்தவரை ஜல்லா என்ற வார்த்தையிலிருந்து வந்தது, நடக்கும் போது கால் தடுக்கும் அல்லவா, அதற்குத்தான் ஜல்லா என்று சொல்வார்கள் அரபியில். இப்ப ஜல்ஜலா என்றால் தொடர்ச்சியாக தடுக்குதல் அல்லது தொடர்ச்சியாக நடுக்கம் ஏற்படுதல், இதற்குத்தான் ஜல்ஜலா என்று சொல்லுவார்கள். பல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இதா ஜுல்ஜிலத்தில் அர்து, பூமி தொடர்ச்சியாக நடுங்கும் போது. எப்படி நடுங்கும் பூமி, அந்த நடுக்கத்தை விவரிக்க முடியாது, அதனுடைய அளவை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. குர்ஆன் சொல்கிறது வேறொரு வசனத்தில், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, அல்லாஹ் முஃமின்களை மட்டும் அழைக்கவில்லை, மனிதர்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், இன்ன ஜல்ஜலத ஸாஅதி ஷைஉன் அஸீம், மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. அல்லாஹ் சொல்கிறான் மிக பயங்கரமானது, ஷை உன் அதீம், அது மிக மகத்தானது. அந்த செய்தி மறுமையின் நடுக்கம் ஏற்படும் போது மிக பயங்கரமாக அது இருக்கும், அந்த செய்தியை விவரிக்க முடியாது, அவ்வளவு மகத்துவமானது. அந்த நடுக்கம் ஏற்பட்டால் என்ன ஆகும் என்றால், யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தாத், பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒரு தாய்க்கு தன் குழந்தை அதிகமான தேவையுடைய நேரம் அந்த பருவம்தான். அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட தாய் மறந்து விடுவாள். அந்த நடுக்கம் ஏற்பட்டு விட்டால் தன் நிலைமை மட்டுமே அந்த அவளுக்கு முன்னால் தெரியும், தன் குழந்தையோ தன் உறவுகளோ வேறு யாருமோ அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் தெரிய மாட்டார்கள். தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அல்லாஹ் மேலும் சொல்கிறான், வத்தத்உ குல்லு தாதி ஹம்லின் ஹம்லஹா, வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும் பயத்தால், பயம் ஏற்பட்டு குட்டி அது அதுவாகவே வெளியேறிவிடும். அதற்கு எந்த சிரமத்தையும் அந்த தாய் எடுக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்கிறான், சுக்காரா, மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பதை போன்று மாறிவிடுவார்கள். போதையில் இருந்தால் என்றால் அவனுக்கு என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், என்ன நடக்கிறது என்று தெரியாது. அது போன்று மனிதர்கள் எல்லோரும் மாறிவிடுவார்கள். ஒத்தரன்னாச சுக்காரா ஒமாஹும் பி சுக்காரா, அல்லா தெளிவாக சொல்கிறான், அது குடிபோதை அல்ல. அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது. அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டால் தான் மறுமை ஏற்படும். பாவங்கள் அதிகமாகி குற்றங்கள் அதிகமாகி பூமியில் எந்த முஃமின்களும் வாழாத அந்த சூழ்நிலையில் தான் அல்லாஹ் மறுமை ஏற்படுத்துவான். அதனால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானதாக மாறும், நடுக்கங்கள் ஏற்படும். இதா ஜுல்சிலத்தில் அர்து, பூமி நடுக்கத்தை வெளிப்படுத்தும் போது அல்லது பூமி நடுங்கும் போது எப்படி, ஜில்ஸாலஹா, அல்லாஹ் மேலும் அதே வார்த்தையை சொல்கிறான், மஃஉல் முத்லக் என்று சொல்லுவார்கள். இதை அரபி இலக்கணத்தில் ஒரு செயலைத்தான் மீண்டும் அதே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லுவான். ஏன், அதனுடைய மகத்துவத்தை விவரிப்பதற்காக, அதனுடைய ஆழத்தை புரிய வைப்பதற்காக, அந்த செய்தி மிக மிக பயங்கரமானது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்துவதற்காக. பூமி நடுக்கத்திலும் நடுக்கத்தை வெளிப்படுத்தும். ஜில்ஸாலஹா லஹா ஹா என்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைப்பதன் மூலமாக சொல்கிறான், அந்த நடுக்கத்தை அளவிட முடியாது. அந்த நடுக்கம் பூமியுடைய எந்த பகுதியையும் விடாது. இன்று பூமியில் நடுக்கங்கள் ஏற்படலாம், ஒரு இடத்தில் ஏற்படும், இன்னொரு இடத்தில் ஏற்படாமல் இருக்கும். ஒரு இடம் குலுங்கும், இன்னொரு இடம் குலுங்காமல் இருக்கும். ஆனால் அந்த நேரம் வந்தால் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒரு இடம் விடாமல் அளவிட முடியாத அளவிற்கு, இன்று இருக்கக்கூடிய அளவை போன்று 5.6 என்றெல்லாம் அளவிட முடியாது. அந்த அளவே இட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களும், இதா ஜுல்ஸிலத்தில் அர்து ஜில்ஸாலஹா, பூமி முழுக்க நடுங்க ஆரம்பிக்கும். நடுக்கம் பயங்கரமாக மாறும்போது எப்போது ஏற்படும் இந்த செய்தி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போது இஸ்ராஃபீல் சூரை ஊதக்கூடிய அந்த மலக் சூரை ஊதுவாரோ அப்போது ஏற்படும். சூரை ஊதக்கூடிய மலக்குடைய பேர் என்ன, பேர் என்ன, இஸ்ராஃபீல். சூரை ஊதக்கூடிய சாஹிபு சூர், அல்லாஹ் சொல்கிறான், வநுஃபிஹ ஃபிஸ் சூர், சூர் ஊதப்படும் நேரத்தில், فَصَعِقَ مَنْ فِي السَّمَاوَاتِ وَمَنْ فِي الْأَرْضِ إِلَّا مَنْ شَاءَ اللَّهُ, வானம் பூமிகளில் உள்ள எல்லாம் மூர்ச்சையாகிவிடும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ் நாடியவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு பிறகு மரணத்தை கொடுக்கலாம், மரணத்தை கொடுப்பான். அவர் சூரை ஊதக்கூடிய மலக்காக இருக்கலாம், ஜிப்ரீலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த பூமியில் எல்லோரும் மரணித்தே தீருவார்கள். குல்லு மன் அலைஹா அல்லாவால் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அழிந்தே தீரும். அது போன்று இந்த பூமியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். அல்லாஹ் இந்த பூமி எப்படி அழிப்பான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரை ஊதக்கூடிய நேரத்தில் இந்த பூமி நடுங்க ஆரம்பிக்கும். சூரை ஊத வைக்கக்கூடிய நேரத்தில் இந்த பூமி பயங்கரமான நடுக்கத்தில் நடுங்க ஆரம்பிக்கும். இந்த பூமியில் மேலுள்ள எல்லாம் சாய்ந்துவிடும், மரங்கள் சாய்ந்துவிடும், கட்டிடங்கள் சாய்ந்துவிடும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஜின்கள் என எல்லோரும் அழியக்கூடிய நிலைமை நடுக்கத்தால் ஏற்பட ஆரம்பிக்கும். பூமி சமதளமாக மாறிவிடும். அதனால் அல்லாஹு அக்பர், இவ்வளவு பெரிய மலைகள், எவ்வளவு பெரிய கடல்கள், எவ்வளவு தூரம் தூரமான எவ்வளவு எண்ணிக்கையுடைய மரங்கள், எவ்வளவு பெரிய கட்டிடங்களை பார்க்கிறோம், இதுவெல்லாம் தரைமட்டமாக மாறிவிடும். அல்லாஹ் மிகப்பெரிய எச்சரிக்கையை செய்கிறான், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. ஆனால் இது எப்போது ஏற்படும், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. சூர் எப்போது ஊதப்படும், இந்த நடுக்கம் எப்போது ஏற்படும், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நானும் மறுமையும் இந்த இரண்டு விரல்களை போன்று வந்திருக்கிறோம். என்ன அர்த்தம், நான் வந்து விட்டேன், எனக்கு பிறகு மறுமை வரும். யக்தரபல் இன்னாஸ் ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன்,
4: மனிதர்களை விசாரணை செய்யக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களோ அலட்சியத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை என்று பேசப்பட்டால் அழுவார்கள். நபித்தோழர்களுக்கு முன்னால் மறுமை நெருங்குகிறது என்று சொன்னால் அழுவார்கள். ஆனால் எம்முடைய உள்ளத்தில் அதனுடைய எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஏன்? அது வந்தால் என்ன, வராவிட்டால் என்ன, இன்றைய தினத்தில் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாழ்கிறேன், அதற்காக வாழ்கிறேன் என்ற எண்ணம் எம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வின் நேசர். அவரை போன்ற ஒரு படைப்பில்லை இந்த பூமியில். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். சொர்க்கத்தில் அவர்கள் நுழையாமல் யாரும் நுழைய முடியாது. மறுமையில் முதல் முதலாக எழுப்பப்படுபவர்கள். அவர்கள் பேசாமல் அல்லாஹ் ஷஃபாஅத்தை ஆரம்பம் செய்ய மாட்டான். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைஃப அன்அம், கைஃப அன்அம், நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது, நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது இந்த பூமியில். சூரை ஊதக்கூடிய மலக் சூரை தன்னுடைய ஊதக்கூடிய இடத்தில் வைத்து பார்வையை நிலைகொத்தியவராக வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கும் போது, அல்லாஹ் எப்போது கட்டளையிடுவான் என்று கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் சில அறிவிப்புகளில் அவர் பார்வையை விழித்தே வைத்திருப்பார். அவருடைய பார்வை ஒரு கண் சிமிட்டல் கூட மூடாது. ஏன்? அல்லாஹ்வின் கட்டளையை அவர் தவறிவிடக் கூடாது என்பதற்காக. அவ்வளவு பார்வையை விசாலமாக்கி சூரை வாய் நுனியில் வைத்து வானத்தையே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் சூரை ஊதக்கூடிய மலக். இப்படிப்பட்ட நிலையில் அவர் இருக்கும் போது நான் எப்படி நிம்மதியோடு இருப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இப்படி ஒரு நிலைமை வந்தால், நடுக்கங்களால், பயங்கரமான நடுக்கத்தால், திடுக்கத்தால் பூமி நடுங்க ஆரம்பித்தால், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. ஹரஜ என்றால் வெளியேறுதல் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஹரஜ் அல் ஃபுலான், அவன் வெளியேறினான் என்று அர்த்தம். ஹரஜ என்றால் ஒன்றை எடுத்தல் என்றும் அர்த்தம். ஒரு ஒரு இடத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்தலுக்கும் அதை வெளியில் எடுத்தலுக்கும் ஹரஜ என்று சொல்லலாம். அஹ்ரஜ வஅஹ்ரஜத்தில் அர்து, பூமி வெளிப்படுத்தும் போது, பூமி வெளியாக்கும் போது, எதை, அஸ்காலஹா, அதனுடைய சுமைகளை, சக்கீல் என்றால் சுமை, பலமானது, சுமையானது. வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை வெளிப்படுத்தும் போது. என்ன சுமைகளை பூமி வெளிப்படுத்தும்? அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா சஹாபி, அவர்கள் சொல்லுகிறார்கள், மா ஃபீஹா மினல் மௌதா, மரணித்தவர்களை அடக்கம் செய்திருப்போமே அந்த பூமியில், அந்த கபர்களுடைய ஜனாசாக்களை எல்லாம் பூமி வெளிப்படுத்திவிடும். அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமியில் மரணித்தவர்கள், பூமியில் அடக்கம் செய்த எல்லா கபர்களும், அந்த நடுக்கம் ஏற்பட்டால், வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமையாக அதை மாற்றியிருக்கும். ஏன்? அது பூமியுடைய இயற்கை கிடையாது. அவர்கள் அவர்கள் பூமிக்கு மேல் பிறந்தவர்கள். அது சுமை, அது அந்த பூமிக்கு அந்த சுமையை காத்திருக்கும் அந்த நாள் வரை, அந்த நாள் வந்தால் வெளிப்படுத்திவிடும். அல்லது இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, அந்த பூமியுடைய சுமை என்று அல்லாஹ் சொல்லுவது அந்த பூமியில் மறைந்திருக்கக்கூடிய கஜானாக்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், மாணிக்கம், பெட்ரோலியம் என எதுவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தையும் பூமி வெளியாக்கிவிடும். இதிலிருந்து இதை படிக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், முஸ்லிம் ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், பூமி அந்த நடுக்கம் ஏற்படும் போது அதனுடைய ஈரலை வெளிப்படுத்திவிடும். ஒரு மனிதனுக்கு எப்படி ஈரல் முக்கியமோ அது போன்ற அந்த பூமி அதில் வைத்திருக்கக்கூடிய அந்த ஈரல்களை எல்லாம் வெளிப்படுத்திவிடும், கஜானாக்களை வெளிப்படுத்திவிடும். அது எப்படி வெளிப்படுத்தியதற்கு பிறகு மாறும் என்றால், அம்சால் அல் உஸ்துவானி மின் அஸ்ஸஹபி வல் ஃபித்தா, தங்கம் வெள்ளிகளுடைய தூண்கள், பலமான தூண்களை போன்று பூமி அதை வெளிப்படுத்தி இருக்கும். தங்கம் வெள்ளிகளாக பூமி தன்னுடைய கஜானாக்களை வெளிப்படுத்தி இருக்கும்.
0: நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் மஹரி தொழுகைக்காக அதானுரிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம். அனுசரணை வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி, கல்முனை.

0: الدعوة التامة والصلاة القائمة آت محمدا الوسيلة والفضيلة وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلي وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. رب إني لما أنزلت إلي من خير فقير، رب انصرني على القوم المفسدين، ربنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: தொழுகைக்கான அதான் கேட்டீர்கள்.
3: வழங்கியது
4: முகமதுல்லா பார்மசி அண்ட் கிரோசரி கல்முனை.
5: அந்த தோல் சொல்லும் காலு அன்தகன அல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை. யார் இந்த பூமியில் எல்லாவற்றையும் பேச வைத்தானோ அவன்தான் என்னையும் பேச வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் பூமிக்கு பேசக்கூடிய ஆற்றலை கொடுப்பான். பூமி பேசுவதற்காக காத்து கொண்டிருக்கும். இந்த மனிதன் இதன் மீது செய்யக்கூடிய பாவங்களை வெளிப்படுத்துவதற்காக பூமி காத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் எதுவும் யாரும் பேச முடியாது. ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ரப்பி ஸமாவாதி வல் அர்தி வமா பைனஹுமா ரஹ்மான் லா யம்லிகூன மின்ஹு ஹிதாபா யௌம யகூமு ர்ரூஹு வல் மலாயிகத்து ஸஃபல் லா யதகல்லமூன் யாரும் பேசிவிட முடியாது. இல்லா மன் அதின லஹு ரஹ்மான் ரஹ்மான் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள் தான் பேசுவார்கள். மறுமையில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி அளிக்கிறானோ அவர்கள் தான் தன் நாவை கொண்டு பேச முடியும். வேறு யாரும் பேச முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிராத்துடைய பாலத்தை நபிமார்கள் கடப்பார்கள், அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படும், ஆனால் நபிமார்களும் பேசுவார்கள், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, என்னை பாதுகாத்து விடு. இதை தவிர நபிமார்கள் எதையும் பேச மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். பூமி பேசுவதற்காக காத்துக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வுடைய கட்டளை கிடைத்தவுடன் அதன் செய்திகளை எல்லாம் பூமி அறிவித்து விடும். அக்பாரஹா, அந்த செய்திகள் எல்லாம் நடந்தவை, புதிய செய்திகளை அறிவிக்காத பூமி. எது நடந்ததோ அந்த செய்திகளை எல்லாவற்றையும் அறிவித்து விடும். எதையும் யாரும் மறைத்து விட முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்து சொல்கிறான், அதே மறுபடியும் அதே வார்த்தையை சொல்கிறான். அந்த நாளில் யஸ்துருன்னாஸ், மனிதர்கள் திருப்பப்படுவார்கள். இரண்டு கருத்தை சொல்கிறார்கள் அறிஞர்கள். எதன் பக்கம் திருப்பப்படுவார்கள்? விசாரணை முடிந்ததற்கு பிறகு ஒன்று சொர்க்கமா அல்லது நரகமா என்று திருப்பப்படுவார்கள், அல்லது அவன் வாழ்ந்த பூமி மீண்டும் அவன் மஹ்ஷரில் எழுப்பப்பட்டு அந்த பூமியில் திருப்ப கொண்டு வரப்படுவான். மனிதர்கள் எல்லோரும் திருப்ப கொண்டு வரப்படுவார்கள், அல்லது விரண்டு செல்ல ஆரம்பிப்பார்கள். சூர் ஊதப்பட்டவுடன், மஹ்ஷரில் மனிதர்கள் எழுந்தவுடன் அவரவர்களின் நிலைமைகளை நோக்கி விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் ஃபல அன்ஸாப பைனஹும், சூர் ஊதப்பட்டால் எந்த உறவுகளும் இருக்காது. தந்தை என்றோ தாய் என்றோ மனைவி என்றோ கணவர் என்றோ பிள்ளைகள் என்றோ யாரும் உறவுகளை கொண்டாட முடியாது. அவரவர்களுக்கு அவரவர்களுடைய நிலைமை, மற்றவர்கள் எல்லோரும் அவரவர்களின் நிலைமைகளை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யோசித்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, நம் மகளுக்கு நம்முடைய பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தால் எம்மால் தாங்க முடியாது. என் மனைவிக்கு ஏதாவது சோதனை என்றால், வேதனை என்றால் எம்மால் தாங்க முடியாது. அந்த நாளில் யாரும் யாரையும் பற்றி கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று மனிதர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் வைத்துக்கொள், என்னை மட்டும் பாதுகாத்து விடு போதும். என் மனைவியை வைத்துக்கொள், என் பிள்ளைகளை வைத்துக்கொள், அவர்களை நீ என்ன வேண்டுமானாலும் செய்துகொள், என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ் என்று சொல்லுவான் மனிதன். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சொல்கிறான், யௌமைது யஸ்துருன் நாசு அஷ்டாதா யஅனி முதஃபர்ரிகா, மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள், ஒன்று கூட்டப்பட்டு மனிதர்கள் பிரிக்கப்படுவார்கள். இரண்டு கூட்டம் தான், ஒன்று வலதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம், இடதுகரத்திலே ஏடுகளை சுமக்கக்கூடிய கூட்டம் என்று பிரிக்கப்படுவார்கள் மனிதன். ஒருவன் ஷக்கை, இன்னொருவன் சயீத், ஒருவன் மகிழ்ச்சியானவன், இன்னொருவன் துர்பாக்கியசாலி, ஒருவர் சொர்க்கவாதி, இன்னொருவர் நரகவாதி என்று மக்கள் அணி அணியாக பிரிக்கப்படுவார்கள். அங்கு ஏழை என்றோ பணக்காரன் என்றோ அதிபதி என்றோ ராஜா என்றோ மந்திரி என்றோ செல்வந்தவன் என்றோ பிரிவுகள் கிடையாது. ஒரே பிரிவு தான், ஒன்று சொர்க்கவாதி அல்லது நரகவாதி, வலதுபுற கூட்டம் இடதுபுற கூட்டம். ஏன் பிரிக்கப்படுகிறது? லியூரவ் அமாலஹும், அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பதற்காக. மனிதனுடைய எல்லா அமல்களும் காண்பிக்கப்படும். எப்படி காண்பிக்கப்படும்? அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், வகுல்ல இன்சானின் அல்ஸம்னாஹு தாயிரஹு ஃபி உனுக்கி வநுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா. ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனுடைய கழுத்திலே போடப்பட்ட அந்த நன்மை தீமைகளை பதியப்பட்ட ஏடு அவர் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்படும். கரத்தில் கொடுக்கப்பட்டு சொல்லப்படும், இக்ரா கிதாபக், என்ன சொல்லப்படும், என்ன சொல்லப்படும், இக்ரா கிதாபக், உன் புத்தகத்தை நீ படித்துப்பார் என்று சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். எந்த புத்தகத்தை? நான் வாழ்க்கையில் செய்த பாவங்களை, நான் வாழ்க்கையில் செய்த நன்மைகளின் புத்தகங்களை எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்படும். இக்ரா கிதாபக், நீ செய்த நன்மை படி, நீ செய்த பாவம் படி என்று சொல்லப்படும். மனிதன் படிப்பான் வலதுகரத்தில் ஏடு கொடுக்கப்பட்டால். எந்த கரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான்? வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டால் படிப்பான். அவன் மட்டும் படிக்க மாட்டான், உலக மக்கள் எல்லோருக்கும் அறிவிப்பான், இதோ என் புத்தகம் படித்து பாருங்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். இதோ என் தௌஹீத், இதோ என் தொழுகை, இதோ நான் செய்த நல்ல அமல்கள், இதோ நான் நடந்த நேர்மையான செயல்பாடுகள், யாருக்கும் இந்த பூமியில் அநீதமளிக்காத நன்மைகள், இதோ படித்து பாருங்கள் என்று அறிவிப்பான். யாருடைய கரத்தில், இடது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்படுமோ அவன் சொல்லுவான், இந்த புத்தகம் எனக்கு கொடுக்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே என்று ஒரா அவ்வஹரிஹி, தனக்கு பின்னால் மறைத்துக் கொள்வான். இந்த நேரத்தில் எமது புத்தகம் கொடுக்கப்பட்டால் படிக்க கொடுப்போமா மறைப்போமா? மனைவிக்கு சென்று இதோ என் புத்தகம் படித்து பார் என்று கொடுக்க முடியுமா? நம்ம செஞ்சிருக்கக்கூடிய அமல்களை காட்டி. நம்முடைய பிள்ளைக்கு போய் உன்னுடைய வாப்பாவாகிய நான் செய்த அமல்கள் இது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த கூலி என்று காட்ட முடியுமா? அந்த புத்தகம் இறக்கப்பட்டால் இக்ரா கிதாபக், நீ படி, நீயே தீர்ப்பு செய்து கொள், அல்லாஹ் சொல்லி விடுவார். நீ படிச்சு பார்த்து, நீயே உனக்கு தீர்ப்பு செஞ்சு கொண்டுருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிலைமையை சொல்கிறான், உதியல் கிதாப் ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன மிம்மா ஃபீ, அதில் உள்ளவற்றை பார்த்து பாவி பயந்து நடுங்குவான். சொல்லுவான், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா, நான் செய்த சிறிய பெரிய எல்லாவற்றையும் இது விடாமல் பதிவு செய்திருக்கிறதே. வஜது மா அமிலு ஹாதிரா, நீ என்ன செய்தாயோ அதை பெற்றுக் கொள்வாய். வலா யஸ்லிமு ரப்புக்க அஹதா, அல்லாஹ் உனக்கு அநீதம் இழைக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லுவான். நாம் செய்த நன்மை தீமைகளுடைய ஏடுகள் எமக்கு கொடுக்கப்படும். அதில் நாம் செய்த பெரிய நன்மையாக எமக்கு நாளை மறுமையில் தெரியும். எதுதான்? எதுதான்? தொழுகைக்கு முன்னால், தௌஹீத், அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், நாளை மனிதர்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை, சமூகத்தார்களுக்கு முன்னால் ஒரு மனிதனை அல்லாஹ் கொண்டு வருவான். அவன் செய்த நன்மை பாவங்களுடைய ஏடுகள் 99 ஏடுகளாக மாற்றப்படும். சிஜில்லாத், 99 சிஜில்லாத்துகளாக, ஏடுகளாக அவையெல்லாம் மாற்றப்படும். ஒரு ஏட்டுடைய தூரம் ஒரு பார்வை இருக்கக்கூடிய தூரம் வரை, அவ்வளவு தூரம் அவனுடைய ஏடுகள் வைக்கப்படும். அல்லாஹ் கேட்பான், துன்கிரு மின் ஹாதா, இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா என்று கேட்பான். நீ செய்த அமல்கள் தானே, எதையாவது மறுக்கிறாயா, அல்லது உனக்கு பதிவு செய்த அந்த மலக்குகள் எதையாவது அநீதமாக பதிவு செய்தார்களா என்று கேட்பான். தப்பா ஏதாவது மலக்குகள் பதிவு செஞ்சிட்டாங்களப்பா, இது நீ செய்த அமல்கள் தானே என்று கேட்பான். அவன் சொல்லுவான், ஆமா யா அல்லாஹ், இது நான் செய்த அமல்கள் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, நீ கவலைப்படாதே என்று கூறி அந்த 99 ஏட்டில் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துமாறு சொல்லுவான். ஒரே ஒரு ஆவணம், அந்த 99 ஏட்டில் அந்த ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவான், தராசை நிறுத்துங்கள் என்று. தராசை நிறுத்துங்கள் என்று 99 ஏட்டுடைய அமல்களும் ஒரு தராசில் வைக்கப்படும். அந்த ஒரே ஒரு ஆவணத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல் ஒரு தட்டில் வைக்கப்படும். அந்த அடியான் கேட்பான், யா அல்லாஹ், 99 பாவங்கள் நான் செய்த ஏட்டில் இருக்கிறது, இதை நீ எனக்கு அநீதம் செய்யப்படாது என்று ஒரே ஒரு ஆவணத்தை வெளிப்படுத்தி இன்னொரு ஏட்டில் வைக்கிறாய், இன்னொரு தராசில். இந்த ஒரு ஆவணம் இவ்வளவு பெரிய பாவங்களின் நன்மைகளையும் என்ன செய்ய போகிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு அநீதம் இழைக்கப்படாது என்று. அந்த ஆவணத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத ரசூலுல்லாஹ். அவ்வளவுதான், அவனுக்கு இருந்த தௌஹீத் அது எழுதப்பட்டிருக்கும். அந்த தராசு நிறுத்தப்பட்டவுடன் அந்த அத்துணை நன்மைகள் பாவங்களையும் இந்த இரண்டு வார்த்தை மிகைத்துவிடும். ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹுவின் வார்த்தையை எதுவும் மிகைக்க முடியாது, தௌஹீத் எம்மை பாதுகாக்கும், அதற்கு பிறகு தொழுகை பாதுகாக்கும். அது சரியானால் மற்ற அமல்கள் சரியாகும், அது சரியாக இல்லை என்றால் மற்ற அமல்கள் கெட்டுவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர் சொல்கிறான், யூரவ் அமாலகும், அவர் அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காண்பிப்பான், அல்லது அதற்கான கூலியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறுதியாக முடிக்கிறான், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா ومن يعمل مثقال ذره شرا يره. رسول الله صلى الله عليه وسلم இந்த வசனத்தை குறிக்கும்போது சொன்னார்கள், இந்த இரண்டு வசனமும் ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் உள்ளடக்கியது, ஒட்டுமொத்தத்தையும் அடக்கியது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் மறுமையில் வெற்றி. فمن يعمل مثقال ذره خيرا يره. ஒரு அணு அளவு, அளக்க முடியாத ஒரு அணு அளவு ஒருவன் நன்மையை செய்தாலும், அந்த நன்மைக்கு அதுதான் கூலி என்றாலும், அதையும் மறுமையில் பெற்றுக்கொள்வான், கூலியாக பார்ப்பான். ஒரு அணு அளவு அவன் தீமை செய்திருந்தாலும் அந்த தீமையையும் அவன் பெற்றுக் கொள்வான். அதனால் தான் சொன்னார்கள், எந்த நன்மையையும் நீங்கள், எந்த நன்மையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதீர்கள். ஒரு சகோதரனை பார்த்து புன் சிரிப்பு சிரிப்பதும் சதக்காதான் என்று சொன்னார்கள். அழகிய வார்த்தை பேசுவதும் சதக்காதான். அந்த நன்மையும் உங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், நாளை மறுமையில் மனிதன் எழுந்து நிற்பான், அவன் வலதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், இடதுபுறம் பார்ப்பான் அவன் செய்த அமல்கள், முன்னால் பார்ப்பான் நரகத்தை பெற்றுக் கொள்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், ஒரு பேரித்தம்பளத்தின் துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், ஒரு பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்தேனும், அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஃபபி கலிமத்தின் தையிபா, அழகிய வார்த்தைகளை பேசியாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த அழகிய வார்த்தையும் ஒருவேளை நாளை மறுமையில் உங்களின் நரகத்திலிருந்து பாதுகாக்கலாம். அந்த அழகிய வார்த்தையுடைய கூலியையும் மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள். கெட்ட வார்த்தை பேசினால் அந்த கூலியையும் மறுமையில் பார்ப்பீர்கள். நீங்கள் செய்த எதுவும் கூலி கொடுக்கப்படாமல் இருக்காது. அதைத்தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். நீங்கள் ஒரு பார்வை பார்த்தாலும் அந்த பார்வையும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். நீங்கள் உள்ளத்தில் ஒரு கருத்தை நினைத்தாலும் அந்த கருத்தும் நாளை மறுமையில் விசாரிக்கப்படும். அது நன்மையா தீமையா என்று பிரித்தறியப்பட்டு அது அணு அளவு இருந்தாலும் அதற்குரிய கூலியை எல்லாம் கொடுப்பான். அது அணு அளவு இருந்தாலும் அதனுடைய நன்மையை எல்லாம் கொடுப்பான். இதுதான் ஒட்டுமொத்தத்தையும் உள்ளடக்கியது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தின் மூலமாக, இன்னல்லாஹ லா யஸ்லிமு மிஸ்கால தர்ரா. ஒரு அணு அளவு கூட அல்லாஹ் நீதமளிக்க மாட்டான். அவன் செய்த நன்மை அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை கொடுப்பான். அவன் செய்த பாவம் அணு அளவு இருந்தாலும் அதனுடைய கூலியை அல்லாஹ் கொடுப்பான். மறுமையை பற்றி பேசக்கூடிய மிக முக்கியமான சூராக்களில் சூரத்து ஜில்ஜால் மிக முக்கியமானது. ஃபஇதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி நடுக்கத்தால் பயங்கரமான நடுக்கத்தை கொண்டு நடுங்கக்கூடிய நேரத்தில், அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமி அதனுடைய சுமைகளை எல்லாம் வெளிப்படுத்திவிடும். அதனுடைய சுமைகள் என்றால் அதில் மரணமானவர்கள் அல்லது அதனுடைய கஜானாக்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்திவிடும். அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகால் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான் என்ன ஆகிவிட்டது என்று. யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா, அந்த நாளில் செய்திகளெல்லாம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும். யௌமைதின் துஹத்திசு அஹ்பாரஹா பி அன்ன ரப்பக அவுஹாலஹா பி அன்ன ரப்பக அவுஹாலஹா, ஏன் அந்த பூமி செய்திகளை அறிவிக்கும்? அல்லாஹுடைய கட்டளையை கொண்டு, அல்லாஹுவின் அனுமதியை கொண்டு, அல்லாஹ் அதற்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளையின் மூலமாக அந்த பூமி செய்திகளை அறிவிக்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கட்டளையிடாமல் அது நடக்காது. பி அன்ன ரப்பக அவுஹாலஹா மனிதர்கள் எல்லோரும் பிரிவாக ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள், பிரிக்கப்பட்டிருப்பார்கள். ஏன்? அவரவர்களுடைய அமல்களை அல்லாஹ் காண்பிப்பதற்காக, கூலி கொடுப்பதற்காக. அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்ளுவான். ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதையும் அவன் பெற்றுக் கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையின் விசாரணையை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. மறுமையின் தண்டனைகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் எம்முடைய ஏட்டை வலதுகரத்தில் தருவானாக. அல்லாஹ் மறுமையில் வரக்கூடிய எல்லா இழிவுகளை விட்டும் கேவலங்களை விட்டும் அல்லாஹ் எம்மை தூரமாக்குவானாக. அகூலு கவுலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
2: ஆசிய நாடுகள் முழுவதும் உங்கள் முஸ்லிம் வானொலி,
6: முஸ்லிம் வானொலி .com. You are listening to
2: முஸ்லிம் வானொலி.

0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முஸ்லிம் வானொலியின் வானொலிகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தஈனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா

0: பேரன்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கிற மார்க்க அறிஞர்களே, அமைப்பின் முன்னோடிகளே, வெகு தொலைவிலிருந்து பிரயாணம் செய்து வருகை தந்து மாநாட்டின் முழுமையான பலன்களை அடைய வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்திலே இங்கே வந்தமர்ந்திருக்கிற என் அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, மாநாட்டின் இறுதி அமர்வின் இறுதி பேச்சில் நாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த நோக்கத்திற்காக இங்கே வந்தோமோ, வருகை தந்தோமோ, இந்த நோக்கத்தின் பலன்களையும் பயன்களையும் நலன்களையும் வளங்களையும் வளங்களையும் முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்து அறவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள் என்கிற தலைப்பின் கீழ் நான் நுழைகிறேன். அருமை சகோதரர்களே, மினதுலுமாத்து இல நூர், இருளிலிருந்து ஒளியை நோக்கி என்கிற நம்முடைய மாநாட்டின் அழைப்பு, அதன் சங்கநாதம் சங்க ஒளி ஒலிக்க ஆரம்பித்ததிலிருந்தே தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் சகோதர சகோதரிகள் பல மாதங்களுக்கு முன்பே இந்த கோவை மாநகருக்கு வருகை தந்து மாநாட்டின் பலன்களை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக பிரயாண முன்பதிவு செய்தோம். மிகுந்த சிரமங்களை பொருட்படுத்தாமல், எந்த விதமான இடையூறுகளையும் பொருட்படுத்தாமல், பொருளாதார செலவினங்களை பற்றி பொருட்படுத்தாமல், அடிக்கின்ற குளிரையும் அடிக்கின்ற வெயிலையும் பற்றி பொருட்படுத்தாமல், அல்லாஹுவினுடைய மார்க்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மார்க்கத்தின் தூய வரிகளை புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காக இங்கே நாம் வருகை தந்திருக்கிறோம். அருமை சகோதரர்களே, குர்ஆனை கொண்டே இந்த மாநாடு துவங்கியது. குர்ஆனை கொண்டே இந்த மாநாட்டின் முதல் நாளும் நிறைவுறவிருக்கிறது. ஆம், அளவைத்த அல் குர்ஆனின் வசனங்கள். மனிதனுடைய வாழ்வு அழுகையிலிருந்தே துவங்குகிறது. மனிதனுடைய வாழ்வு அழுகையின் சத்தத்தை கொண்டே துவங்குகிறது. எதுவுமே தெரியாமல், எந்த விதமான அறிவும் இல்லாமல், வெறுமனே அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட உயிரையும் உடலை கொண்டு மட்டுமே தாயின் கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற போது அவன் இந்த உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய முதல் ஒலி, முதல் சத்தம் அழுகை என்கின்ற சத்தம் தான். அவன் பசித்தாலும் அழுதுதான் கேட்க வேண்டும். அவனுக்கு பாதிப்பு என்றாலும் அழுதுதான் அவன் சொல்ல வேண்டும். அவன் தேவைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் கேட்க வேண்டும். அவனுடைய பிரச்சனைகளையும் அவன் அழுகையின் மூலம் தான் தெரியப்படுத்த வேண்டும். அவன் அழக்கூடிய அழுகையின் அர்த்தம் பசிக்காகவா, ஆறுதல் தேடியா, அபயம் தேடியா, அக்கறை தேடியா, அத்தனை விஷயத்தையும் அறிந்துதான் அவன் தாய் ஆரம்பம் முதலே அவனை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வளர்த்து எடுக்கிறான். அருமை தோழர்களே, ஆனால் அந்த அழுகை இன்றைக்கு உலகத்தம் சம்பந்தப்பட்ட காரணங்களுக்காகத்தான் நமக்கு வருகிறது. வறுமையை நினைத்து அழுகிறோம், பொருளாதாரத்தை நினைத்து அழுகிறோம், பணக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், மனக்கஷ்டத்தை நினைத்து அழுகிறோம், நோய் நொடிகளை நினைத்து அழுகிறோம், நம்முடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், கடந்து வந்த பாதைகள் மேடு பள்ளங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் அடைந்த ஏமாற்றங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த தகுதித்தங்களை நினைத்து அழுகின்றோம், நாம் செய்த பாவங்களை நினைத்து அழுகின்றோம். ஆனால் திருமறை வசனங்களை ஓதுகின்ற போதோ, மார்க்கத்தின் முத்தான வேத வசனங்களை படிக்கின்ற போதோ, மார்க்கத்தினுடைய வேதவரிகள் மறுமையை ஞாபகப்படுத்த வேண்டுமே, அப்படிப்பட்ட சூழ்நிலையின் போதோ இன்றைக்கு நம்முடைய கண்கள் கண்ணீரை சுரக்குகிறதா என்றால் இல்லை. நம்முடைய கண்கள் கண்ணீரை வடிக்கின்றதா என்றால் இல்லை. உலகத்தினுடைய ஆசாபாசங்களோடு மூழ்கி, உலகத்தினுடைய மோகங்களின் மீது மூழ்கி, ஹுப்பு துனியா என்கிற விஷயத்தினுடைய ஒடு, அந்த இரும்பு துரு நம்முடைய இதயத்தை பிடித்துவிட்டு பீடித்துவிட்டு, மறுமையின் சிந்தனை இல்லாமல், மார்க்கத்தின் சிந்தனை இல்லாமல், மறுமையின் அச்சம் இல்லாமல், இன்றைக்கு இயந்திரத்தனமாய் இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானார் பொறுமையின் பொக்கிஷம் மனிதகுல மாணிக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறக்கி வைத்த அருள்மலையான் திருமறையில் தித்திக்கும் தேன்மறையில் திருமறை திருக்குர்ஆனில் குர்ஆனுடைய கனப்பரிமாணத்தை பற்றி என்ன சொல்கிறான்? குர்ஆனுடைய வசனங்கள் செவிகளிலே விழும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் என்று சொல்கிறான்? திருமறை குர்ஆனை பேப்பர்களாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை வாசகங்களாக வார்த்தைகளாக பார்க்கிறோம், திருமறை குர்ஆனை இரண்டு அட்டைகளுக்கு இடைப்பட்ட புத்தகமாக பார்க்கிறோம். ஆனால் அதே திருக்குர்ஆனின் வேதவரிகள், அதே திருமறையின் வார்த்தைகள், அதே திருமறையின் சங்கநாதங்கள், அதே திருமறையின் எழுச்சி வரிகள், அதே திருமறையின் முத்தான துளிகள் ஒரு மலையின் மீது பட்டால் மலையே சுக்குநூறாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். மலையே சுக்குநூறாகி விடும் என்கிறான் அல்லாஹ். எப்படி? லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முதஸ்தியா. மனிதா, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால்,
1: ஒரு மலையின் மீது நான் இறக்கி வைத்தால் வேத வசனத்தின் கனப்பரிமாணங்களை தாங்க முடியாமல் மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்று சொல்கிறார். மலைகள் எல்லாம் சுக்குநூறாக வெடித்து சிதறும் என்கிறான். மின் ஹஷியத்தில்லா, அல்லாஹ்வின் மீது இருக்கிற அச்சத்தின் காரணத்தினால். ஆனால் மனிதன் யார்? மலையை விட கடுமையானவனா? மலையை விட சக்தி பெற்றவனா? மலையை விட ஆற்றல் கொண்டவனா? ஒன்றுமே இல்லை. அன்தும் மஷத்து ஹல்கன் அமிசமா உபனா. அல்லாஹ் படைத்திருக்கிற இயற்கைக்கு முன்னால் மனிதன் யார்? இறைவன் உருவாக்கி வைத்திருக்கிற பிரம்மாண்டமான படைப்புகளுக்கு முன்னால் மனிதன் யார்? அன்தும் அஷத்து ஹல்கன் அமிசமா உபனா. மனிதா, நீ சக்தி உடையவனா? நீ ஆற்றல் உடையவனா? நாம் விரித்து வைத்திருக்கிற, நாம் படைத்து வைத்திருக்கிற வானம் மிகப்பெரியதா? அந்த வானத்தையே படைத்தவன் நான் என்கிறான் அல்லாஹ். இப்படி மனிதனுக்கு முன்னால் மனிதனை விட பிரம்மாண்டமாக இறைவன் படைத்திருக்கிற வானம், பூமி, மலை இவைகளெல்லாம் வேதவசனங்களை கேட்கிற போது, வேதவசனங்களின் கனப்பரிமாணங்களை சுமக்குகின்ற போது, வேதவசனங்கள் ஏற்படுகிற தத்துவத்தின் தாத்பரியங்களை பார்க்கிற போது கனப்பரிமாணத்தை தாங்க முடியாமல் சுக்கு நூறாக சிதறுகிறது என்கிறான். ஆனால் உணர்வுள்ள மனிதன், இதயம் உள்ள மனிதன், ரத்தம் ஓடுகிற மனிதன், சதைகளையும் எலும்புகளையும் உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தன்னகத்தை தாங்கி இருக்கிற மனிதனுக்கு இன்றைக்கு அழுகை வருவதில்லை. தன்னகத்தை தாங்கி நிற்கிற மனிதனின் இதயம் இன்றைக்கு நொறுங்கவில்லை. ஆனால் கற்களாக, இரும்புகளாக, திரவங்களாக, திடங்களாக இருக்கிற பொருட்கள் எல்லாம் திருமறையை கேட்கிற போது, திருமறையின் கனப்பரிமாணத்தை தாங்குகிற போது, தாங்க முடியாத சக்தியினால், தாங்க முடியாத கனப்பரிமாணத்தினால் சுக்க நூறாகி நொறுங்கி விடுகின்ற போது, இதயம் கொண்டிருக்கிற மனிதா நீ திருந்த மறுக்கிறாயே என்றுதான் திருமறை குர்ஆன் கேட்கிறது. அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானாருக்கு அகிலத்தின் அதிபதி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அருளிய திருமறையின் ஒரு வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா?

ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உள்ளங்கள் திருமறையை கேட்கிற போது நடுநடுங்க நேரம் வரவில்லையா? யாரை பார்த்திறங்கி அவசரம் இது? மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், மார்க்கத்திற்காக தங்களையே அர்ப்பணித்தவர்கள், மார்க்கத்திற்காக எதையும் தாங்கியவர்கள், மார்க்கத்திற்காகவே வாழ்ந்தவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதவசனம் உள்ளங்களை நடுநடும்பதற்கு சூழ்நிலைகளை உருவாக்கவில்லையா? சத்தியத்தை கொண்டு இறக்கி இருக்கிற இந்த வேதவசனம் உங்களுடைய உள்ளங்களை இன்னும் இலக வைக்கவில்லையா என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். இலக வைத்தல் என்றால் என்ன? ஆலமீன் கேட்கிறான், இலக வைத்தல் என்றால் என்ன?

தாத்பரியத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதனால் தான் திருமறை குர்ஆனி இன்னும் ஒரு திருமறை வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இன்னல்லதீன ஊதுல் இல்ம் வேதங்கள் வழங்கப்பட்டவர்கள், அறிவு ஞானம் வழங்கப்பட்டவர்கள், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் யஹிர்ரூனலில் அதுகான், அப்படியே அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள். யஹிர்ரூனலில் அதுகான் சுஜ்ஜதா, சஜிதா செய்தவர்களாக அப்படியே அவர்கள் விழுந்து விடுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், சுபஹான ரப்பினா, எங்கள் இறைவன் தூய்மையானவன், இன்கான வஅது ரப்பினா மஃஊலா மஃஊலா, எங்கள் இறைவனின் வாக்குறுதி உண்மையாலுமே நிறைவேற்றப்படக்கூடியது என்று மறுமையை யோசிப்பார்கள், மார்க்கத்தை நேசிப்பார்கள், மறுமைக்கு இருக்கிற வாழ்க்கைக்காகவே தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பார்கள். இம்மையை மறுமைக்காக அடகு வைத்து மரணத்திற்கு பிறகு இருக்கிற வாழ்க்கைக்காக தங்களை அவர்கள் தயார்படுத்திக் கொள்வார்கள். எப்படி தெரியுமா? வயஹிர்ரூனலில் அதுகான், வயஹிர்ரூனலில் அதுகான் இயபுகூன் வயசீதுஹும் குஷுவா. திருமறை வசனங்கள் அவர்களிடத்திலே ஓதி காண்பிக்கப்படுகிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் கேட்கிற போது, திருமறை வசனங்களை அவர்கள் செவித்தாழ்த்தி கேட்கிற போது, திருமறை வசனங்களை சிந்தனையோடு அவர்கள் ஓதுகிற போது, அவர்கள் முகம் குப்புற கீழே விழுந்து சஜிதாவிலே விழுந்து அல்லாஹ்விடத்திலே அழுது அழுது தங்களுடைய அச்சத்தை அதிகப்படுத்துவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதனால்தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார், பொறுமையின் பொக்கிஷம், மனித குல மாணிக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயிற்சி பாசறையில் வளர்ந்த பெருமக்கள், சஹாபா திருமக்கள் இந்த திருமறை குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்தார்கள். திருமறை குர்ஆனை வெறுமனை வார்த்தையாக, வெறுமனை வாசகமாக, வெறுமனை எழுத்துக்களாக அவர்கள் பார்க்கவில்லை. திருமறை குர்ஆனை அவர்கள் வாழ்க்கையாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை வசந்தமாக பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை படிப்பினை தரும் பார்த்தார்கள். திருமறை குர்ஆனை மறுமையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற தீர்க்க தரிசியாக பார்த்தார்கள், தீர்க்க தரிசனமாக பார்த்தார்கள். அருமை சகோதரர்களே, அதனால் தான் உருவா இபின் சுபைர், உருவா இபின் சுபைர், சுபைர் இபின் அவ்வாமி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாரிசு, இஸ்லாமியர்களின் எழுச்சி படை தளபதி, இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர், மார்க்கத்திற்காக பல சாதனைகளையும் பல சாகசங்களையும் நிகழ்த்தி காட்டியவர் உருவா இபின் சுபைர் அவர்கள். தங்களுடைய பாட்டியார் அஸ்மாவின் தபி பக்தரின் ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே கேட்கிறார், தன்னுடைய தகப்பனாரின் தாயாரிடத்திலே கேட்கிறார்கள், கைஃப கான அஸ்ஹாபு ரசூலில்லா, அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள் இதா சமிஉல் குர்ஆன், குர்ஆனை கேட்கிற போது எப்படி அவர்கள் இருப்பார்கள், எப்படி அவர்கள் இருப்பார்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எத்தகைய நிலைகளை தொடும், அவர்களுடைய இருதயங்கள், அவர்களுடைய இதயங்கள் எப்படிப்பட்ட உணர்வுகளை பெறும். உடனே அஸ்மாவின் தபி பக்கரின் ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், தஜ்மஉயுனுஹும், அவர்களுடைய கண்கள் குளமாகும், வதக்ஷஇரு ஜுலூதுஹும், அவர்களுடைய தோள்கள் சிலிர்த்து விடும், கமா நஅதஹுமுல்லாஹ், அல்லாஹ் திருமறையில் வர்ணிப்பதை போல. ஆக இன்றைக்கு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் மனைவியை மனைவியாக பார்ப்பதைப் போல், மக்களை மக்களாக பார்ப்பதைப் போல், பெற்றோரை பெற்றோராக பார்ப்பதைப் போல், உற்றாரை உற்றாராக பார்ப்பதைப் போல், திருக்குர்ஆனை திருக்குர்ஆனாக இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. வேதவசனங்கள் நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களையும், திருமறை வேதவசனங்கள் நம்முடைய உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டிய அந்த மலர்ச்சிகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்காமல் இருக்கிறோம். ஆனால் நபி தோழர்கள் எப்படி இருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எப்படி இருந்தார்கள், அபூபக்கரின் சித்தீக் ஆரம்பித்து அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு வரை, இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பத்தில் ஏற்றவர்கள் ஆரம்பித்து இஸ்லாமிய மார்க்கத்தை கடைசியாக ஏற்றவர்கள் வரை, திருமறை குர்ஆனை ஓதுகின்ற போதும், ஓதுதலை கேட்கிற போதும் எப்படி அவர்களுடைய உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்க்க வேண்டும். அபூபக்கரின் சித்தீக் அவர்களுடைய சிஃபத்துகளில் ஒன்று, அவர்களை பற்றி சஹாபாக்கள் வர்ணிப்பதில் ஒன்று, கான பக்கான், எப்போதும் திருமறையை ஓதுகிற போது அழுவார், எப்போதும் ஓதுகிற போது அழுவார்கள். அதனால் தான் அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் மரண வாசலில் நின்று கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த போது, அகிலத்தின் அருட்கொடை அன்னல பெருமானார் வாழ்க்கையின் இன்னுயிரை இஸ்லாத்திற்காகவே தியாகம் செய்கிற விதத்தில் மரணத்தினுடைய கதவை இன்னும் சில தினங்களில் தொடப்போகிறார் என்கிற சூழ்நிலையில் இருந்த போது, முடியாத பருவத்திலும் கூட, முடியாத நிலையிலும்

0: கூட கைத்தாங்களாய் தொழ சென்ற சூழ்நிலா, அப்படியும் தொழ முடியாத சூழ்நிலை வந்த போது, பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை வந்த போது, தன் இடத்தில் இருந்து தொழுகை நடத்துவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன் முதலில் ஏவிய அபூபக்கரின் சித்திக். ஆனால் அதற்கு அந்த அபூபக்கரின் வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை. அந்த அபூபக்கரனியல் அவருடைய வாரிசிடத்திலேயே ஆதரவு கிடைக்கவில்லை. அகிலத்தின் அருட்கொடை அண்ணல பெருமானாரின் அன்பு மனைவி கூட ஆதரவு கொடுக்கவில்லை. காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாவிடத்திலே சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நபி அவர்களே, என் தந்தை அபூபக்கர் தொழுவதற்காக சென்றால் அவரும் அழுது தோழர்களையும் அழ வைத்து விடுவார்கள், அதனால் அவர்களை நீங்கள் தொழ அனுப்பாதீர்கள், தொழ வைக்க சொல்லாதீர்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு திருமறை வசனங்களை அவர் ரசித்து ருசித்து புரிந்து தெளிந்து அறிந்து உணர்ந்து ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நோய்வாய்ப்படுகிற போது, பொருளாதார கஷ்டங்கள் வருகிற போது, குடும்பங்களிலே சங்கடங்கள் வருகிற போது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்காத போது, எதிர்பார்த்த ஏற்றங்கள் கிடைக்காத போது, எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்காத போது துவண்டு போய் விடுகிறோம், துன்பத்திலே உழண்டு விடுகிறோம். ஆனால் திருமறையை திறக்கின்ற போதோ, திருமறையை ஓதுகின்ற போதோ என்ன மாதிரியான எண்ணங்கள் நம்மிடத்திலே வர வேண்டுமோ, அந்த எண்ணங்கள், இந்த மாற்றங்கள், அந்த சிந்தனைகள் இன்றைக்கு வராமலேயே ஓடிக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய அழுகையை பற்றி கொஞ்சம் நாம் சிந்திக்க வேண்டும். உமர் என்று சொன்னவுடனேயே உறுதிமிக்கவர் என்றுதான் பார்க்கிறோம். உமர் என்று சொன்னவுடனேயே கரடுமுரடானவர் என்றுதான் ஆரம்பத்தில் அறிந்து வைத்திருப்போம். உமர் என்று சொன்னவுடனேயே அவர் கல்லஞ்சம் கொண்டவர் என்றுதான் பார்ப்போம். ஆனால் இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய விதத்திலே நேசிப்பவர்களாக இருந்தார்கள். திருமறை குர்ஆனை ஓதுகிற போது வசனங்கள் சொல்லுகிற தத்துவங்களை, அந்த வசனங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை தாங்கி நின்றவர்களாக உமர் இப்னு கத்தாப் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக சூரா யூசுஃப்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி.
0: நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு உலகம் முழுவதும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக இஸ்லாம் கூறும் குடும்பவியல் தொடர் நிகழ்ச்சியில் 43வது தொடராக வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரையினை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹ். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹ் வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற தலைப்பில் நாம் இதுவரை வலிமா சம்பந்தமான சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்தோம். இந்த வலிமாவுடைய தொடரிலே நாம் கடைசியாக ஒரு சில செய்திகள் விடுபட்டிருந்தன, அவைகளையும் இன்ஷாலா பார்த்துவிட்டு மணப்பெண் அலங்காரம் மற்றும் அதாவது அலங்காரத்துக்குரிய சட்டங்கள் சம்பந்தமாக நம்ம பார்ப்போம். இந்த வலிமாவுடைய தொடரில் விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம், நம்ம வந்து பேசியிருந்தோம். அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னாலா, அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னாலா அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம். அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான். நான் அதிகமான விஷயங்களை சொல்லனுடைய காலத்தில் வந்து அரூசாக மாறிய பின்னால், அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதில் வந்து வக்து, அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல, நாளை பற்றி பார்த்தோம். நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை. அதில் ஒரு செய்தி அப்துர், அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி, அதே போல் அபு சயீதுடைய என்ன செய்தி, அந்த சஹாபி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க, அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே, அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள். இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம், நம்ம பார்த்தோம். அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வழமையாக என்ன செஞ்சுக்குது, பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையா அல்லது இதுவும் ஒரு சுன்னத்தா, இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுன்னத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படி அல்ல. ஆனால் அது ஒரு வளமை, அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வளமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுன்னத் அது சிறப்பு அப்படின்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை. ஏனென்றால் சஹிஹுல் புகாரியில் 5160வது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், தஸவ்வஜன்னி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை திருமணம் முடித்தார்கள், ஃபஅத்தத்னி உம்மி ஃபஅத்கலத்னி அத்தார், என் உம்மா என்னை அழைத்து என்ன வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள், ஃபலம் யரூனி இல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு திடுக்கு அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணனை திடுக்கிட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள், அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது, வந்து ரசூல் ஸல்லம் வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன, துஹாவுடைய நேரத்தில். துஹாவுடைய நேரத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது சஹீஹுல் புகாரியில் 5160வது இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது. அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு தெளிவு என்னென்னா, இரவு நேரம் தான் அப்படின்றதல்ல, அவருடைய நேரங்கள் பகல் பொழுதாக இருக்கலாம், இது முற்பகல் பொழுது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அது பலகீனமான தாயிஃபான செய்தி தான், முஸ்னத் அஹமதில் 27471வது இலக்கம், இதில் அபு ஷத்தாத் என்றவர் வாராரு, இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர். அஸ்மா பின் உமைஸ் அறிவிக்கிறாங்க, நான் தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை என்ன செய்தேன், மணப்பெண்ணாக தயார்படுத்தினேன். அஸ்மாரதி இல்லாமல் மணப்பெண் அது அஸ்மாபின் தொகுமைஸ் மணப்பெண்ணை தயார்படுத்துகிற இதில் ஜனாசா விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாடாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர். நான் தான் அதை தயார்படுத்தினேன், என்னோடு சில பெண்களும் இருந்தார்கள். அப்போ அந்த நேரத்தில் விருந்தாக அந்த இடத்துல அளிப்பதற்கு எங்களுக்கு பால் பாத்திரங்களை தவிர ஒரு பால் பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கலை. பால் இருந்துச்சு, அதைத்தான் விருந்தாக கொடுக்கறதுக்கு இருந்ததே தவிர வேறு எதுவுமே என்ன செய்யலை இருக்கலை. அப்போ அந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள். பின்னர் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். அதுக்கு பின்னால் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதாவது அது குடித்த பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க, அதை குடிக்குமாறு கொடுத்தார்கள். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இல்லை, அதாவது எங்களுக்கு பால் குடிக்கிற இப்போ ஒரு தேவை ஒன்று இப்போ இல்லை, அப்படி என்ன மாதிரி பசி இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தஜ்மா அன் ஜூ அன் வ கதிபா, பொய்யையும் பசியையும் இணைக்க வேண்டாம்னாங்க. பொய்யையும் பசியையும், பசினா பசி என்னென்ன செய்யுங்க சாப்பிடுங்க, அதையும் இதையும் என்ன செய்ய வேண்டாம் கலக்க வேண்டாம். அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண் கேட்குற, அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்கு ஒரு விஷயம் விருப்பமாக இருந்து அந்த இடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை அப்படி என்று சொல்கிறது என்ன பொய்யாக கருதப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் கதிபு யுக்தபு கதிபின் ஹத்தா துக்தபல் குதைபத்து குதைபத்தன், பொய் பொய்யாக எழுதப்படும், ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் அது சிறு பொய்யாக என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்று சொன்னார்கள். அப்படி என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது, இது வந்து தாயிஃபானது பலகீனமானது. இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாரு, அவர் சாப்பிடட்டும் என்று நம்ம பசி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் என்ன, அதாவது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்றதுக்கு வேறு வேறு செய்திகள் என்ன செய்து அபூபக்கரதெல்லாம் கூட செய்திகளில் இன்னென்ன மற்ற செய்திகளில் ஆதாரங்கள் என்ன செய்து உண்டு. அது வந்து விருந்தாளியை கௌரவித்தல் என்ற பகுதியில் என்ன செய்யும் அடங்கும். இந்த ஒரு சஹாபியை செய்து நம்ம படுத்திருப்போம், அந்த விளக்கு எரிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவார், அணைச்சிருவார் சாப்பிட்றதுக்காக, அவருடைய பசியும் குடும்பத்துடைய பசியை மறைச்சி அவர் என்ன செய்வார் அதில் நடந்து கொள்வார் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம் பார்க்குறோம். இந்த செய்தி பலகீனமான செய்தி. அப்போ இந்த செய்தியிலையும் வந்து அந்த ஒரு பகல் பொழுதில் நடந்த சம்பவம் இடத்த புரிஞ்சு கொள்கிற அமைப்பில் என்ன செய்து இந்த செய்தியும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது பலகீனமானது, அந்த செய்தி என்ன ஒரு பலமான செய்தி. அடுத்தது அதான் அந்த அக்கதினிக்காவுக்கு பிறகு வலிமா என்பது லேட்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அந்த இதுலேயும் இந்த வக்து நேரம் என்றது நம்ம அந்த நாளுக்கும் எடுக்கலாம் டைமுக்கும் எடுக்கலாம் என்று பொதுவாக வரக்கூடிய செய்தி. ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி சஹீஹ் புகாரியில் 5187 இலக்கம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஹஸா நபியும் அம்பியா நபிமார்களில் ஒருவர் யுத்தத்துக்கு போகிறார், நபிமார்களில் ஒரு நபி யூஷா பின் நூன் அதான் சரியானது, அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் போகிற ஃபகால் அலி கௌமிஹி, அப்போ தன் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறாரு, லா யத்பஅனி ரஜுலுன் மலக்க புது அம்ராத்தின் வஹுவ யுரீது அய்யப்னிய பிஹா வலம் யப்னி பிஹா, அதாவது திருமணம் நடந்து இன்னும் மனைவியோடு ஒன்று சேராமல் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்னை தொடர வேண்டாம் என்றார். இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம், என்னை தொடர வேண்டாம். அக்குதுனிக்காக நடந்துட்டு மனைவியோடு ஒன்று கூடுற நாள் மட்டும்தான் அதாவது மிச்சமாக இருக்குது அப்படின்னா, அக்குதினிக்காக நடந்து அதுக்காக வெயிட்டிங்னா அது ஒரு நாள் வெயிட் பண்ணலாம், ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம், எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம்ன்றதே முதல்ல என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு ஒரு வக்தும் அவர் என்ன செய்யலை அதில் நியமிக்கப்படவில்லை. ரசூலாங்க இந்த செய்தியை சொல்கிறாங்க, அந்த மாதிரி வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்ன என்ன செய்ய வேண்டாம் தொடர வேண்டாம், வீடு கட்டி வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவரும் என்னை தொடர வேண்டாம் அப்படின்றாங்க. அதே போல் ஒரு ஹவுதொண்டு கட்டி அதுக்கு தனது கால்நடைகளை கொண்டு வந்து நீர் பாய்ச்சறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவரும் என்னை என்ன செய்ய வேண்டாம் தொடர வேண்டாம், ஏன்னா மனசுக்குள்ளே எங்கே இருக்கும் தெரியுமா, அதில் தான் என்ன செய்யும் இருக்கும் என்னை தொடர வேண்டாம் என்று சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருது. இதுவும் அந்த நாளையும் நேரத்தையும் புரிஞ்சு கொள்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தி. அதுபோல் சஹீஹ் புகாரியில் 5159 இலக்கத்தில் வருது. இந்த இடத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி ஸல்லல்லாஹு பைன ஹைபர் வல் மதீனத்த தலாதன் யுப்னா அலைஹி பி சஃபியா பின் ஹுயை, சஃபியாரில் அவங்களோட செய்தி பார்த்தோம். அதில் என்ன வருதுன்னா, ஹைபருக்கும் மதீனாவுக்கும் இடையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாள் தங்கினார்கள். எப்படி தங்கினா, யுப்னா அலைஹி பி சஃபியா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பினா செய்து, அப்படின்னா அவர்கள் குடும்ப இதில் சேர்றாங்க மூணு நாள் அந்த இடத்துல அப்படின்னா தொடர்ந்து என்ன செய்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வலிமா கொடுக்கப்பட்டது அப்படின்னு புரிஞ்சு கொள்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே விளங்கும் அந்த செய்தி. அந்த மூணு நாள் அந்த வலிமாவுடைய நிகழ்வு நடந்ததாகத்தான் அந்த செய்தி என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம். அப்போது தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அந்த நாட்கள் வந்து என்ன ஒரு வரையறை இல்லாமல் அவரோட வசதிக்கேற்பவும் நேரத்துக்கேற்பவும் புரிந்து கொள்வதற்கும் இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபமாக்கான விஹாமின் ஹுப்ஸின் வலா லஹம், அதில் வந்து ரொட்டிகள் இருக்கவும் இல்லை இறைச்சி இருக்கவும் இல்லை, தோல் அதாவது விரிப்பு விரிக்கப்பட்டு அதில் வந்து பால் கட்டிகளும் என்ன அதே போல் என்னது நெய் இது போன்றவைகள் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது பகிரப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இது ஒரு செய்தி. அடுத்ததாக வந்து சஹீஹ் புகாரியில் 5166 இலக்கம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்பஹன் நபியு பிஹா அர்ஸன், காலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது என்ன அதாவது அந்த மணமகனாக காலை பொழுதை அடைகிறார்கள் அப்படின்னா அந்த இடத்துல வந்து வலிமா பகல் கொடுக்கப்படுது, இரவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் அப்படின்றத புரியிற அமைப்பில் அந்த செய்தி என்ன செய்தி இருக்குது. அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒழுக்கம் ஒன்றும் சொல்லப்படுது, என்னென்னா அங்கு வந்தவர்கள் அந்த வலிமாவுக்கு வரக்கூடியவர்கள் வந்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு ஒழுக்கம் அதில் இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமாலாம் முடிஞ்ச பின்னாலேயும் ஒரு கூட்டம் ஒன்று இருந்து 10 பேருக்கு குறைவானவர்கள் உட்காந்து பேசிக்க நிற்கிறாங்க. ரசூல் அங்கே வராங்க, அப்போயும் அவங்க என்ன செய்கிறாங்க பேசிக்க நிற்கிறாங்க. சாப்பாடெல்லாம் முடிஞ்சுது, திருப்பி திருப்பி 2-3 தடவை வந்து பார்த்துட்டாங்க, அவங்க பேசிக்கின்றே தான் இருக்கிறாங்க, போகலை. இப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, கல்யாண வீட்டில் எரிப்பாங்க, பேசிக்கின்றே தான் இருக்கிறது, வேணுமென்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்ன அவங்க அந்த இடத்த விட்டு போகவில்லை. அப்போ அந்த நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன அந்த மனைவிமார்களுக்கெல்லாம் வந்து சலாம் சொல்கிறாங்க, அப்படி அந்த மாதிரி என்ன சுகம் விசாரிக்கிறாங்க. மறுபடியும் வந்து பார்த்தா இவங்க என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னால் அவர்கள் போன பின்னால் அந்த குர்ஆன் வசனம் இறங்குது சூரா அஹ்ஸாபில் வந்து, நீங்கள் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடுகளுக்கு அழைக்கப்படாமல் போக வேண்டாம், அழைத்தால் நீங்கள் அங்கே சாப்பிட்ட உடனே என்ன இதா தாய்மத்தும் ஃபன் தஷிரும், நீங்கள் சாப்பிட்டு முடித்து விட்டால் அந்த இடத்துலேருந்து என்ன செய்யுங்க வெளிக்கிளம்பி சென்று விடுங்கள். கைர முஸ்தனிதீலி ஹதீஸின், நீங்கள் எந்த ஒரு கதைக்கும் என்ன அந்த இடத்துல உன்ஸ் அடைந்து கொள்ளாமல் அப்படின்னா அதில் உட்கார்ந்து ஆறுதலாக கதைச்சிக்கின்றிருக்காமல் அங்கிருந்து போய்விடுங்க. இன்னதாலிக்கும் காண யூ உதின் நபி, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அசௌகரியமாக இருக்கிறது. ஃபயஸ்தஹி மின்கும், அவர் உங்களுக்கு சொல்ல என்ன செய்கிறார் வெட்கப்படுகிறார் என்று அல்லாஹு தாலா ரசூலான கண்ணியத்தை சொல்லி என்ன செய்கிறான், அதை இருக்கிற அல்லாஹு தாலா உண்மையை சொல்ல என்ன செய்ய மாட்டான் வெட்கப்பட மாட்டான் என்ற அந்த குர்ஆன் வசனம் என்ன செய்து இறங்குது. அதிலிருந்து அவர்கள் என்ன செஞ்சாங்க அதை தவிர்த்து கொண்டார்கள் என்றதை நம்ம புரிகிறோம். ரசூலாவுடைய மக்காம் ஒரு கண்ணியமான ஒரு இடம், எங்களுடைய இடம் அந்த மாதிரி இல்லாது விட்டாலும் கூட ஒரு பேச்சொழுக்கம் என்ற அடிப்படையில் நம்ம எடுத்துக்கணும்னா சாப்பிட்டோமா அந்த இடத்துல என்ன செய்யணும் போய்விட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இஸ்லாம் சொல்லுது. இதே இஸ்லாம் இந்த இடத்துல இவ்வளோ அழுத்தமாக சொல்லுதுண்டா, ஒரு திருமண நிகழ்வில் இந்த மாதிரி அதாவது ரெகிங் என்ற பெயரில் அநியாயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இது வந்து எவ்வளவு மார்க்க முரணான ஒரு நிகழ்வு. இன்னும் சொல்லப்போனால் இதை வந்து பல கட்டங்களாக என்ன செய்யலாம் விளங்கப்படுத்தலாம். முதலாவது ஒரு மனநோய் லெவல், இது வந்து அடுத்தவர்களை வேதனைப்படுத்தி ஒருத்தன் சந்தோஷம் அடை வந்திருந்த அதாவது அடையாளப்படுத்துவார்களை செடிசம் என்று சொல்லி அடுத்தவர்களை திருப்தி அதாவது அநியாயம் செய்து அடுத்தவர்களை நோவினை செஞ்சு இவன் சிரிக்கிறது இவன் மகிழ்ச்சி அடைகிறது சைத்தான் மனிதன்ற உள்ளத்தில் போட்டு வச்சுக்கிற உண்டு. திடீர்னு ஒருத்தர் வலிக்கு விழுந்தோடனே யாருக்கும் இயற்கையாக என்ன செய்யும் கவலை வரும், ஆனால் முதலாக சிரிப்பு வருது, நண்பர் ஒருத்தன் கீழே விழுந்தால் நமக்கு என்ன செய்யுது சிரிப்பு வருது. அப்போ இயற்கையாக சைத்தான் அந்த சிந்தனை விதைக்கிறான்னு அர்த்தம், உடனே நம்ம அதுலேருந்து என்ன செஞ்சிடணும் வெளியே வந்துடணும், அதிலிருந்து வெளியே வந்துடும். இல்லை என்று சொன்னால் அவனுடைய வேதனை எங்களுக்கு புரியவே புரியாது. அவரும் என்ன செய்வார்ன்றா அந்த வேதனையை காட்டாத ஒரு இடத்துக்கு மாறுவார். ஏண்டா இதை சொன்னால் அல்லது இந்த நிகழ்வு நடந்தால் அவங்க சிரிக்கத்தான் செய்வாங்களே தவிர அவங்க வந்து ஒரு நாள் என்னை வேதனையை புரிஞ்சிக்கொள்ள மாட்டாங்கன்ற இடத்துக்கு வருவாங்க. அப்போ இது ஒரு நோய். இந்த மனநிலை அதை உச்சகட்டமாக பார்க்க முடிஞ்ச இடம் உண்டு தான் இந்த திருமண நிகழ்வை நீங்கள் பார்க்கலாம். இந்த முட்டை அடிக்கிறது சரியா, அதாவது அந்த நாற்றமடைஞ்ச முட்டையை கொண்டு வந்து அடிக்கிறது, அல்லது அவரை கொண்டு போய் என்ன இந்த மாட்டு வண்டியில் கொண்டு போகிறது, அல்லது இந்த இருக்கிறதுலே அதாவது அந்த லோ கிளாஸில் மாதிரி நம்ம கருதக்கூடிய மாதிரி உள்ளவைகளில் கொண்டு வரது, அல்லது அவரில் என்ன இந்த இலை குலையெல்லாம் போட்டு என்ன செய்கிறது கொண்டு வரது, அல்லது ஒரு வண்டியில் உச்சத்தில் என்னது ஏற்றி கொண்டு வரது, அடுத்தது என்ன ட்ரெஸ்ஸுகளை மாற்றுறது, அடுத்த முகத்தில் என்ன கண்ட என்ன ஒரு பொருத்தம் இல்லாதவைகள்லாம் இந்த பூசி விடுறது, இது போன்ற அதாவது ஒரு கேவலமான நிகழ்வுகள். அது மாத்திரமல்ல அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கொண்டு வந்து விட்டு எல்லாம் முடிஞ்ச பின்னால் அவரை கடத்திட்டு போயிடுறது, அவரை கடத்திட்டு போய் பீச்சில் கொண்டு வந்து வச்சுட்டுக்கிறது, அல்லது ஒரு ரூமில் தனியாக செஞ்சிடுறது அடைச்சிடுறது. இப்போ பெண் ஆண்கள் மட்டும்தானே செய்கிறாங்க, நாங்களும் செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாதுன்னு பெண்கள் என்ன செய்கிறது அந்த மணப்பெண்ணை கொண்டு போய் இன்னொரு அறையில் அடைக்கிறது. இப்படி ஒரு மரண சம்பவமே இளைஞர் என்ன செஞ்சது நிகழ்ந்தது. ஒரு இராணுவ வீரர் நிகழ்வில் வந்து ஒரு மரண சம்பவம் என்ன செஞ்சது இப்படி நிகழ்ந்தது, இந்த மாதிரி நடத்தி அப்போது இது இதெல்லாம் என்ன, அதாவது ஒரு கேவலமான ஒரு சிந்தனைகள். இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் நட்புடைய வடிவமென்று நினைக்கக்கூடியவர்கள் வந்து ஒன்றில் சினிமா கலாச்சாரத்தால் தாக்கப்பட்டவர்களாகும், இல்லைன்னா வேலை வெட்டி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், இல்லைன்னு சொன்னால் மானம் மரியாதை கௌரவம் என்ற விஷயத்துடைய வடிவத்தை முழுமையாக புரியாதவர்களாக அவர்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தன் நண்பனுடைய ஒரு நிகழ்வில் இந்த மாதிரியான கேவலமான இழிவான அடிமட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய மைண்ட் செட் யாருக்கும் வந்திருக்காது. அப்படி வருதுன்னா உண்டில் அவர்களுக்கு கண்ணியம் என்றால் முழுமையான வடிவம், கண்ணியமானவராக இருக்கலாம், முழுமையான வடிவம் அவங்களுக்கு தெரியலை. நட்பண்டா இஸ்லாத்துடைய வடிவம் அவர்களுக்கு முழுசாக என்ன செய்யலை, தெரியலை. இந்த அறியாமை, அதே நேரம் ஆளுமை போதாமை, ஆளுமையற்ற ஒரு தன்மை. இல்லைன்னா இது போன்ற இடங்கள் எல்லாம் ஒரு நல்ல கௌரவமான கண்ணியமான ஒதுங்கத்தான் என்ன செய்வான், பார்ப்பான். இந்த வேதனைப்படுத்தி திருப்தி அடைதல் அப்படி என்ற மனநிலை ஷைத்தான் அடுத்த பாருங்கள் இன்னல்லது இந்த யுஹைபூன் தன் தஷி அல்ஃபாஹிஷா, இந்த மானக்கேடான விஷயங்கள் அடுத்தவர்களில் பரவ விரும்பக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறுமையில தண்டனைன்னு சொல்கிறேன் தானே. இதெல்லாம் நிறைய பேர் இந்த ஷைத்தானியத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தவர்களை பார்த்து தான், அடுத்தவங்களை பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து தான் இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. சைத்தானிய தேக்கனவே இருக்குது, அடுத்தவர்களை பார்த்து பார்த்து இதை கற்றுக்கொள்ள ஆரம்பித்து இன்றைக்கு அந்த ஒவ்வொரு செய்கிறது தான் ஒரு ஆக குறைஞ்ச லெவல்லையாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான இப்போ பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. அவரை வந்து இது பண்ணுறதுக்கான பொருட்கள் அந்த சவர்க்காரம் மாதிரி வந்து எல்லாம் முகத்தில் உடம்புல எல்லாம் உளுமை அந்த மாதிரியான அதாவது பொருட்கள் எல்லாம் விற்று அதனூடாக சந்தோஷப்படுத்தக்கூடிய பட்டாசு கொளுத்துறது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னால் ஸ்டேஜுக்குள்ளே என்னது பட்டாசு போட்டு விடுற நிலைமையெல்லாம் என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு. இன்னும் என்னென்னு சொன்னால் சில பொருட்களை கடத்தி வச்சிடுறது, இவ்வளோ லட்சம் தான், இவ்வளோ பணம் தான், அப்போ தான் உனக்கு என்ன செய்வேன் அதை தருவேன்றது, அது கொடுத்த பின்னால் அதை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் என்ன செய்கிற பார்க்குறோம். இப்போ இந்த அநியாயங்களெல்லாம் செஞ்சுட்டு இது ஒரு ஒரு இது அவன் பொறுத்துக்கொள்கிறான். அந்த நேரத்தில் நடக்கக்கூடியெல்லாம் அவர் என்ன மானம் கெட்ட நிலைமையில் அவரும் பொறுத்துக்கண்டு அப்படி சிரிச்சுக்கண்டு இருக்கிறார். இப்படி ஒரு நட்பு வட்டம் நமக்கு இன்றையோடு தேவையில்லைன்னு முடிவெடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் பொறுத்துட்டிருக்கிறார். ஏன் தெரியுமா, இவன் ஏற்கனவே என்ன செஞ்சுக்கிறான், பலருக்கு இவன் செஞ்சுக்கிறான், அதனால் தண்டை டேர்ன் வருதுன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான், அப்போது அவன் பொறுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. சிலர் பொறுப்பது மட்டுமல்ல, ரெக்கிங் என்னடா ரெக்கிங் செய்யலை வரலையா அன்னிங்கலாம் உங்களெல்லாம் என்ன என்ன வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவன் கேட்குறான். அப்போ நடக்கலேன்னு கவலைப்படுற நிலைமை அவன் பார்க்குறான். அப்போ இது என்னென்னா அதை மெசோகிசம் என்று சொல்வார்களே, அதாவது தனக்கு வேதனை நடப்பதில் தான் சந்தோஷம் அடைவது இது அதைவிட கேவலம். எனக்கு வேதனை நடக்கிறதுல நான் சந்தோஷம் அடையக்கூடிய நிலை இருக்குதே இது அதைவிட கேவலமான ஒரு நிலை. எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்னா அதை நான் எப்படி ரசிச்சுட்டிப்பேன், எனக்கு ஒத்தம் வேதனை தாரான்னா நான் ரெண்டு மூணுல ஒன்று வரணும், உண்டு அவனை வந்து அவன் ஒரு அவன் விளங்காமல் செய்கிறான் அப்படின்றதுக்காக வேண்டி என் ஆளுமையை பாதுகாத்து கொண்டு நான் சபராக இருந்து அவனுக்கு உணர்த்துறது, இல்லைன்னா அவனை கண்டிக்கிறது, இல்லை அவனை தண்டிக்கிறது, இல்லை அவனை விட்டு ஒதுங்கிறது, இது இது நடக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கொண்டு இருப்பேன் என்ற வேதனையை கூட நான் வெளிப்படுத்தாமல் இருத்தல் என்பது எப்படி இருக்குது. இதே நபர்கள் இவ்வளோ பொறுத்தவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இணைகிறாங்க தானே, ஒரு வார்த்தையை பொறுத்துக்கொள்கிறாங்கல்ல மனைவி பேசினா, கணவன் பேசினா மனைவி பொறுக்கிறதில்ல, மனைவி பேசினா கணவன் பொறுக்கிறதில்ல, கை நீட்டினா பொறுக்கிறதில்ல, ஒய்ஃப் கை நீட்டி பேசினா கையை நீட்டி பேசாது அப்படி என்று சொல்கிறது, அல்லது கணவன் ஏதாவது பேசினா மனைவி டென்ஷன் ஆகிறது, ஆனால் அதை விட கேவலமெல்லாம் பொறுத்துக்கணாங்க இதில் இந்த வழி மாலை அக்கதனிக்காலம் அதை விட கேவலமானவையெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க, கண்ட கண்ட அநியாயத்தெல்லாம் பொறுத்துக்கொண்டாங்க. அப்போ இயற்கை அதுதானே, மனிதனுக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த இயற்கை ஒரு இதுன்னு இருக்குது. இதனால் பாதிக்கப்பட்டு அண்டைக்கு இரவு முழுதும் உன அனுப்புறது இல்லை என்று சொல்லி என்ன ஃபஜிர் வரைக்கும் வச்சுட்டு ஃபஜிர் புறம் கொண்டு போய் என்ன செய்யறது வீட்டில் விடுவது, ஒவ்வொரு ரேஞ்சிலும் ஒவ்வொரு இடத்துல இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. இதை பெற்றோர்கள் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சுக்கிறான், ஒரு இந்த இவருடைய திருமணம் போல் அதனால தான் இந்த மாதிரி சத்தம் போட்டு போகிறாங்க, இவருடைய திருமணம் போல் இவ தான் சத்தம் போட்டு போகிறாங்கன்னு பெற்றோர்கள் ரசிக்க ஆரம்பிச்சிக்கிறான். இது இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாரோட இந்த இது அது அப்படி கூட்டிகிட்டு போகிறாங்கண்ணா திடீர்னு மாப்பிள்ளையக்கான கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் அது கூட்டாளி ஃப்ரெண்ட்ஸ் மார் அவங்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறாங்க அடுத்துட்டு போயிட்டான் அப்படித்தான் நீ வளமை இவன் பல கல்யாணங்களுக்கு செஞ்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு கேவலத்தை அங்கீகரிக்கக்கூடிய நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்குது. குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கத்தை பார்த்தா பேசி நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் பண்ண வேண்டாம் அந்த தம்பதியினருக்கின்ற அமைப்பில் குர்ஆன் புரிகிற அமைப்பில் எங்களுக்கு சொல்லுது. ஃபைதா தைம்தும் ஃபன்தஷிரு, நீங்கள் சாப்பிட்டு விட்டால் அந்த இடத்துல என்ன செய்யுங்க, பேச்சுக்கு நீங்கள் நிதானம் கொடுத்து கொண்டிருக்காமல் போய்விடுங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த ரெக்கிங் பண்ணுறது இந்த இது இது எங்கிருந்து முதல்ல ஆரம்பிச்சிக்கு இந்த யூனிவர்சிட்டிகளில் அங்கங்கிருந்து ஆரம்பித்தது, புதுசாக ஒரு இடத்துக்கு வார இடத்துலேருந்து ஆரம்பித்தது. உண்மையிலேயே அதாவது ஒரு ஒரு ஒரு பல்கலைக்கழகம் அப்படி என்று சொல்கிறது ஒழுக்கங்களையும் மார்க்க கட்டுப்பாடுகள் அல்லது உலகத்துடைய எத்திக்ஸுகளையும் உருவாக்குற ஒரு இடமாக அது இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கணும், இன்றைக்கி அதை எப்படி ஆக்கிட்டாங்க. அப்போது அதை விரும்பாத மாணவர்கள் இருந்தாலும் சரி அவங்க விரும்பாமலே செய்ய வேண்டிய ஒரு கட்டத்துக்கு ஆளாயிட்டான். இன்றைக்கி என்ன ஒவ்வொரு மதத்தினரும் அவங்கவுங்களோட என்ன அதாவது ஆண்களையும் அவங்கவுங்க பெண்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க ரேங்கிங் பண்ணுங்கள் பிரித்து கொடுத்துக்கிறாங்க. அந்த லெவலுக்கு ஒழுக்க இனத்தில் ஒரு ஒழுக்கம் பேணப்பட்டுக்கின்றது. இது எப்படி என்று சொன்னால், நான் வந்து ஒரு காலத்தில் இபிலிஸ்ட படையில் நான் இருந்தேன். காலம் போக போக இபிலிஸ் ஏண்ட படைக்கு வந்துட்டாண்டு அந்த ஏன்னா அவ்வளோ நம்ம வந்து அதில் முன்னேறிக்கின்ற போகிற லெவலுக்கு இது ஆகிக்கு. அந்த மாதிரியான இந்த ரெக்கிங் என்ற இந்த கலாச்சாரம் அப்படியே வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு. மதரசாக்களில் வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்குது. சாதாரண ஹாஸ்டல்களில் வந்து என்ன செஞ்சுக்கு சேர்ந்திருக்கு. இந்த +1 +2 ஓலவல் ஏலவல் முடிக்கிற டைமில் எல்லோரும் மாணவர்கள் கலைஞ்சு போகிறது அந்த நேரத்தில் வந்து என்ன செஞ்சிருக்கு சேர்ந்திருக்குது. இங்குகள் அடிச்சுக்கிறது என்ன, ட்ரெஸ்ஸுகளை நாசமாக்கிக்கிறது, இது போன்ற லெவலெலாம் வந்திருக்கு. இப்போ எல்லாம் மாறி பெண்ணை வந்து மாப்பிள்ளை மாறி ஜோடிக்கிறது, ஆ மாப்பிள்ளை வந்து பெண் மாதிரி ஜோடிக்கிறது என்று என்னென்ன விதமான, அதாவது அந்த ஒரு அறியாமை ஜாகிலியத்து அதே போல் கேவலமான சிந்தனைகள் வரதோ அவைகள்லாம் செய்கிறாங்க. இதில் என்ன பாதுகா, இது வந்து முதலாவது மன ரீதியான ஒருவருடைய இருக்கக்கூடிய ஒரு நோய் இது. இரண்டாவது தண்ட வேதனையை வெளிப்படுத்துறதுக்கான ஆளுமையின்மை, பிறரை நோவினைப்படுத்தி சந்தோஷப்படுதல் என்பது நாளைக்கு எந்த லெவலில் கொண்டு வந்து விடுமெண்டா, ஏண்ட கவலை இவன்ட்ட சொல்கிறதா என்ற லெவலில் கொண்டு வந்து அதை என்ன செய்ய விடும். ஏண்டா அவன் சிரிப்பேன் எல்லாத்துக்கும் கவலை சொல்லுகின்ற பொழுது, உண்மையிலே சோகங்கள் கவலைகள் வேதனைகள் யாராவது சொல்லுகின்ற பொழுது அவன்கிட்ட போய் தத்துவம் பேசிட்டிருக்கிற தன்மையே இதனுடைய விளைவு தான். ஒருத்தன் ஒரு கவலையை சொல்லிட்டிருக்கிறான், அவன் கவலைப்பட வேண்டிய விஷயமே இல்லாமல் அது இருக்கும். அப்போ என்ன செய்வோம், நம்ம ஆறுதலுக்கு நம்ம கேட்கணும், அது கேட்டு ஆறுதல் சொல்லணும். ஆனால் அதில் போய் தத்துவம் பேசி இதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படக்கூடாது, இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, இதுக்கு சட்டப்படி நீங்கள் கவலையை பட்டிக்கக்கூடாதுன்னு பேசினா அவன் பெரிய கவலை அதுதான். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த விளைவுகள், அடுத்தவன் படுற வேதனையில் நம்ம சந்தோஷம் அடைதல், அடுத்தவனுக்கு ஒரு சின்ன வேதனையாக இருந்தாலும் சரி, எங்களால் அந்த வேதனையை வந்து வெளிக்காட்ட முடியாமல் இருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை வந்து ரசிக்கிற அமைப்பிலையோ அதை வந்து அதை நகைச்சுவைப்படுத்துகிற அமைப்பிலையோ நம்ம வரக்கூடாது. அது வருவதென்பது மிக தவறான ஒரு அம்சம் என்பதை நம்ம புரிந்து. சில நேரங்களில் ஒரு நோயாளி வேதனையோட உச்சகட்டத்தில் இருந்துட்டு நம்ம சிரிச்சுக்கின்றிருப்போம். சில மரணங்கள், சில நிகழ்வுகள், சில பொழுதுகள், இவைகளெல்லாம் அடுத்தோட வேதனை உணராமலே அவன் நேரம் என்ன செஞ்சிக்கும் கழிஞ்சிருக்கும். அதே மிகப்பெரிய வேதனை அவரை உயிரிழந்திருப்பார், அல்லது அந்த நோயுடைய கட்டங்கள் அவரை தாண்டியிருக்கும், அவருடைய வேதனைகள் தாண்டிருக்கும், உங்கள்கிட்ட சொல்ல முடியாத நிலைமையில். காரணம், எங்களுடைய இந்த நகைச்சுவை உணர்வுடைய எல்லை மீறல். இந்த நகைச்சுவை உணர்வுக்கு தானே இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். இந்த நகைச்சுவை உணர்வு எதை எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல நிற்கணும். இல்லைன்னு சொன்னால் சஹாபாக்களுடைய விஷயத்தில், மற்ற விஷயத்துலலாம் இது எப்படியாக பார்க்கும், நம்மளோட சாதாரண பேச்சில் எப்படியாக பார்க்கும், சீரியஸாக நடக்க வேண்டிய இடத்துல இந்த நகைச்சுவை உணர்வு என்ன செய்யும் வரப்பார்க்கும். நம்ம எந்த இடத்துல எது செய்கிறன்னு தெரியாமல் இருக்கும். எந்த அளவுக்கு இது நகைச்சுவை உணர்வுடைய இது போயிட்டுன்னு சொன்னால், சஹாபாக்களுடைய நிகழ்வுகளில் பேசக்கூட ஒரு சீரியஸான விஷயம், ஒரு சஹாபியுடைய விஷயம் போயிட்டு இருக்குது, அதில் கூட அந்த நகைச்சுவை உணர்வுடைய அந்த பாதிப்பு அதை அப்ளை பண்ணி பேசுகிற அளவுக்கு போயிட்டு அந்த செய்தியை சொல்கிறவங்க பயானுரைகளில் அதை வந்து அவங்க வந்து நகைச்சுவை உணர்வாக அந்த செய்தியை காட்டுற மாதிரி நினச்சி, எதில் ரசூலாக சிரித்தாங்களோ அதில் தான் நகைச்சுவை உணர்வு சொல்லணும். எதில் வந்து என்ன, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினா அதில் தான் மகிழ்ச்சியை சொல்லணும். சாதாரண ஒரு நிகழ்வை இந்த சினிமா பாணியில் மாதிரி விளங்கப்படுத்துகிற நிகழ்வுக்கு என்ன செஞ்சுட்டு போயிட்டு, இதெல்லாம் இந்த நகைச்சுவை உணர்வு மிகைத்தால் வரக்கூடிய பிரச்சனை. இது ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, எங்களுக்கு வரக்கூடாது. பரிகசித்தல் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம், இந்த மாதிரி விளையாடுதல் என்பது மிகப்பெரிய பாவம். அது வாழ்க்கையில் முக்கியமான கட்டங்களில் உண்டான இந்த திருமண நிகழ்வுகளை பாதிக்குதுன்னு சொன்னால், எப்படிப்பட்ட நட்பு என்னதுக்கு, இப்படிப்பட்ட உறவு என்னதுக்கு, அப்படிப்பட்ட செயல்பாடு எங்களுக்கு என்னதுக்குன்னு கேட்குறேன். அது எங்களுக்கு தேவையே இல்லை, அது எங்களுக்கு தேவையே இல்லை. இது முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ளேயும் வந்தது தான் ஆச்சரியம். இன்றைக்கு இது இல்லாத வீடுகள், ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு என்ற வட்டத்தில் இருக்கக்கூடிய இது இல்லாத வீடுகள் எதுவுமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு இது மாறி வந்திருப்பதை பார்க்கிறோம். இந்த திருமணங்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும், இந்த திருமணங்களை நம்ம கலந்து கொள்ளக்கூடாது. இது மார்க்க முரணான சைத்தானியத்துள்ள திருமணம் என்று சொல்லி இது மாதிரி நிகழ்வுகளை கண்டாலே புறக்கணித்து நல்லவர்கள் அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சிடணும், போயிடணும். இதில் ஊர் பள்ளிவாயல்கள் இதில் ஒரு எக்ஷன் ஒன்று எடுக்கணும். இதால் என்னென்ன செய்யலாம் என்ன, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு, இது ஒரு கேவலமான ஒரு நிகழ்வு என்றதை பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் மணவரை, இந்த மணவரைக்குள்ளே போய் எல்லாருமே இது உட்கார்ந்துகிறான், மணவரைக்குள்ளே போய் உட்கார்ந்து கொண்டு இது கடைசியில் எங்கே போய் முடியும், எல்லை மீறலில் போய் என்ன செய்யும் இது முடியும். இது போன்ற கேவலமான நிகழ்வு நமக்கு வரக்கூடாது. இந்த செய்தியிலிருந்து நம்ம அதை என்ன செய்கிறோம், நம்ம புரிந்து கொள்கிறோம். இது எந்த இடத்துல நடந்தாலும் சரி இதை தவிர்க்கப்பட வேண்டும், இது ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்வு என்பதை நம்ம மற்றவர்களுக்கும் என்ன செய்யணும், உணர்த்தணும், பிரச்சாரம் செய்ய வேண்டும். இது வலிமா என்ற இந்த பகுதியில் நம்ம அதாவது விடுபட்ட சில விஷயங்கள் என்று ஞாபகப்படுத்த இருந்த விஷயங்கள். இன்ஷால்லா அடுத்ததாக நம்ம வந்து மணவரையுடைய சட்டங்கள், மணப்பெண் அலங்காரம் சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பார்ப்போம். ما عندي ولا علم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم
0: நேர்கள் இதுவரை இஸ்லாம் குரும் குடும்பவியல் சிறப்பு தொடரில் வலிமா திருமண விருந்தின் நேரம் என்ற தலைப்பிலான விசேட மார்க்க உரை கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் முஜாஹித் இப்னு ரஸின் அவர்கள். நீங்கள் உலகம் முழுவதும் உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். www.muslimvanoli.com என்கின்ற இணையதளத்திலும் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசி நேயர்கள் உங்களது டவுன்லோட் ஸ்டோருக்கு சென்று அதில் முஸ்லீம் வானொலியுடைய புதிய அப்ளிகேஷனை புதிய பொலிவுடனும் புதிய ஒளி நயத்துடனும் நீங்கள் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எமது வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற முக்கிய மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், இணைய இஸ்லாமிய செய்திகள், உங்களுடைய குழந்தைகளின் இஸ்லாமிய மார்க்க சம்பாஷணைகள், நாடகங்கள் போன்றவற்றை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். info@muslimvanoli.com அல்லது muslimvanoli@gmail.com அல்லது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கமான 0794-777-16167 அப்படிங்கிற இலங்கை தொலைபேசி இலக்கத்தினூடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கலாம். அடுத்ததாக
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற முஸ்லிம் வானொலி நாளும் ஓர் சிந்தனை பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நட்சத்திரம் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் அக மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நட்சத்திரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க் அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புவாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை அவர் சேர்த்து கொள்ளட்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாவது, தனது ஆயுள் அதிகமாக வேண்டுமென்றும் தமது ரிஸ்க் அதிகரிப்பு உண்டாக வேண்டுமென்றும் எவர் விரும்புகின்றாரோ அவர் தனது பெற்றோர்களுடன் அழகிய முறையில் நடந்து கொள்ளட்டும், மேலும் தனது உறவு முறைகளை சேர்த்து கொள்ளட்டும். ஆதாரம் முஸ்னத் அகமது. மீண்டும் ஒரு நாளும் ஒரு நட்சத்திர சிறப்பு நிகழ்ச்சியினூடாக அனைவரையும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: நாளும் ஒரு நட்சத்திரம்
1: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலையில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூரல்.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுமீனு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையாத்தி அமாலினா, மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு, வாஷது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லா, வாஷது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அம்மா பாத். ஃபஇன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாதுஹா, வ குல்ல முஹ்தஸத்தின் பிதா, வ குல்ல பிதாஅத்தின் தலாலா, வ குல்ல தலாலத்தின் ஃபின்னார். கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் ஃபில் ஃபுர்கானில் மஜீத், فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் அகிலத்தின் தலைவர் ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், சத்திய சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக இந்த உலகத்தில் யாரெல்லாம் வேலை செய்கிறார்களோ அத்தனை சகோதரர் மீதும் அல்லாஹ்வுடைய பேரொருள் பெரும் கருணை வந்தமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவாறு ஆரம்பம் செய்கிறேன். சிறப்பிற்குரிய இந்த மாலை இஸ்லாமிய அமர்விலே சிறப்பான அறிஞர் பெருமக்களுடைய உரைகளை கேட்பதற்காக நீங்களும் நானும் வந்தமர்ந்திருக்கிறோம். சிறப்பாக ஷேக் இக்பால் ஃபிர்தோசி அவர்கள் அமானிதம் பேணுவோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உரையாற்றி இறுதியிலே அன்பு சகோதரர் ஷேக் ரஹமத்துல்லா ஃபிர்தோசி அவர்கள் மரணத்தின் பிடியில் மனிதன் என்ற
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றாலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் இஷா தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
5: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
6: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.

0: رب هذه الدعوة التامة والصلاة القائمة، آت محمدا الوسيلة والفضيلة، وابعث اللهم المقام المحمود الذي وعدته. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا.
1: اللهم صلِّ وسلِّم وبارِك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلِّم تسليمًا كثيرًا. ربِّ إني لما أنزلت إلي من خيرٍ فقير، ربِّ انصرني على القوم المفسدين، ربَّنا لا تجعلنا مع القوم الظالمين، حسبي الله لا إله إلا هو، عليه توكلت وهو ربُّ العرش العظيم. اللهم إنا نعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من الهرم وعذاب القبر. اللهم آت نفوسنا تقواها، وزكها أنت خير من زكاها، أنت وليها ومولاها. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع، ومن قلب لا يخشع، ومن نفس لا تشبع، ومن دعوة لا يستجاب لها. اللهم أصلح لنا ديننا الذي هو عصمة أمرنا، وأصلح لنا دنيانا التي فيها معاشنا، وأصلح لنا آخرتنا التي إليها معادنا، واجعل الحياة زيادة لنا في كل خير، واجعل الموت راحة لنا من كل شر، برحمتك يا أرحم الراحمين.
2: அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனுடைய வசனம் பதிவு செய்கிறது, ஈமான் கொள்கிற வரைக்கும் இணை வைப்பாளரை திருமணம் முடித்துக் கொள்ளாதீர்கள். ஒரு அடிமையான ஒரு முஃமின் மிக சிறந்தவன் இணை வைக்கக்கூடியவனை விட. ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண் மிக அழகானவளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு ஆண் மிக அழகானவனாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு அடிமை அந்த பெண்ணுக்கு கணவனாக ஒரு முஃமினான ஆண் தான் சிறந்தவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலவு ஆஜபத்துக்கும் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்தை அந்த பெண்ணுக்கு அந்த ஆண்மகன் ஊட்டினாலும், அவளுக்கு கவர்ச்சியாக தெரிந்தாலும், ஒரு ஈமான் கொண்ட ஒரு அடிமைதான் அந்த பெண்ணுக்கு சிறந்த துணை. இணை வைப்பாளருடைய திருமணம் முடிக்காதீர்கள், அவரோடு சேர்ந்து கலக்காதீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையான இன்றைக்கு இருக்கக்கூடிய நிகழ்வை நாம் பார்க்கிறோம். கல்லூரியில் இன்றைக்கு லிவிங் டுகெதர், அது ஒரு பயானில் போன உடனே இந்த டாபிக் எடுத்து பேசுங்க ஆலிம்ஸ் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இடத்துல இதை முக்கியமாக பேசுங்க. கல்லூரி இடங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வில் மிக கேவலமான ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்கு. இஸ்லாமிய சமூகத்துடைய இளைஞர்களும் அதில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அது என்ன என்று அந்த கேடு, அந்த கலாச்சாரம், அது எவ்வளோ பெரிய அசிங்கம் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். திருமண வாழ்வு, ஹலாலாக்கப்பட்ட வாழ்வு, அதுக்கு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் குளிதோண்டி புதைக்கப்பட்டு எப்படியும் யாரோடும் ஜோடியோடு ஒரு வாழ்க்கை வாழலாம், அதற்கு இன்றைக்கு நாகரிகம் வழிவகுத்து தந்திருக்கிறது, அதற்கு இடம் சட்டம் அனுமதிக்கிறது, இப்படி வாழ என்பதுக்கு சுதந்திரமாக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான செய்திகளை பரப்புரைகள் இன்றைக்கு இருக்கிறது, அதற்காக மீடியாக்கள் இயங்குகிறது, அதற்காக ஒரு குழு இருக்கிறது, அதை பேசுவதற்கு பரப்புவதற்கு என்று தனி ஒரு வெப்சைட் இருக்கிறது, அதற்காக மிகப்பெரிய விளம்பரங்கள் வரவேற்கப்படுகிறது. மிகச்சாதாரணமாக ஈமான் கொண்ட சமூகமும் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு அந்த சூழலில் இருப்பதை நாம் கண்முன்னால் பார்க்கிறோம். அல்லாஹுடைய திருத்தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் என்றால், மீடியாவை இந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் உருவாக்கிய அந்த மீடியாக்கள், ஊடகங்கள் ஆடைகளை களைந்து ஒரு மிகப்பெரிய உயரமான இடத்தில் கூச்சலிட்டு ஒரு செய்தியை சத்தம் போட்டு சொல்வது முஷ்ரிக்குகளுடைய பழக்கம். ஜாஹிலியாவில் ஒரு உயரமான இடத்தில் ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கூச்சலிட்டு சத்தம் போடுவது ஒரு செய்தியை மக்காவில் பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஊடகம். அதே மலைக்கு மேல் ஏறி நின்று கொண்டு இன்னொரு ஊடகத்தை இந்த உலகத்திற்கு தலைவர் ரசூலுல்லாஹ் காட்டினார்கள். சஃபா மலைக்கு மேல் நின்று வாருங்கள், இதோ பின்னாடி ஒரு பெரிய படம் என தாக்க வருகிறது என்றால், நம்புவீர்களா? அவர்கள் எடுத்த அதே ஊடகத்திற்கான ஆயுதத்தை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவாவுக்கான அழைப்பு பணிக்கான இடமாக உயர்ந்த இடத்திலின்று மக்களை அழைத்து சஃபா மலைக்கு மேல் நின்று தாவாவை செய்தார்கள். கவிதை முறையில் நலர் பின் ஹாரிஸ் ஒரு பெண்ணை விலைக்கு வாங்கி பாடல்களை படித்து ஈமான் கொண்டவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு பாடல் வரியாக கொண்டு வந்து மூமின்களை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று கவிதைக்கு ஒருவரை தயார் செய்த போது அதே கவிதை என்ற மீடியாவை வைத்துக் கொண்டு ஹஸான் பின் சாபித் ரதியல்லாஹு அன்ஹு, காபு பின் மாலிக் போன்ற பல எண்ணற்ற கவிஞர்களை வைத்து அதற்கு மீடியாவுக்கும் மீடியா சார்ந்த பதில், அவர்கள் எதை கையில் எடுத்தார்களோ அதை வைத்து சரியான ஒரு முன்னோக்கு பாதையை இஸ்லாமிய அடிப்படையில் அந்த முஷ்ரிக்குகளுக்கு பதில் கொடுக்குவதற்கு அவர்கள் பயன்படுத்தினார்கள். நடு ரோட்ல போகும்போது காட்சி பொருளாக காட்சி ஊடகம் முஹம்மது ரசூல் சல்லாஸ் அவர்கள், செத்த ஒரு ஆடு கிடக்கிறது, அதனுடைய காது செவியை பிடிச்சி ரசூல்லா தூக்கி இதை யாராவது விலைக்கு வாங்குவீங்களாம் கேட்குறாங்க. கண்ணு முன்னாடி போகும்போதே காட்சி பொருளாக ஒரு மெசேஜை தலைவர் ரசூல் சல்லாஸ் காட்டிட்டு போவாங்க. உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டாங்க யார் ரசூலல்லாஹ், இதை போய் தூக்கி விலைக்கு கேட்குறீங்களே, இதை தூக்கி உயிரோடு இருந்தாங்க, சின்ன ஒரு காது ஊனமான ஒரு ஒரு ஆடு, இது உயிரோடு இருந்தால் கூட யாரும் வாங்க மாட்டார்களே, இதை நீங்கள் போய் வாங்குச்சு அது செத்து போயிருச்சு, அதை போய் அல்லாஹ்வுடைய தூதரே ஏதாவது காசு கொடுத்து வாங்குறீங்களா கேட்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் இந்த ஆட்டை எவ்வளவு கேவலமாக பார்க்குறீர்களோ, லத்துனியா அஹ்வனு, இந்த உலகமும் அல்லாஹ்வின் பார்வையில் இந்த ஆட்டை விட மிக இழிவானது. நீங்கள் ஆடை எவ்வளவு கேவலமாக பார்க்கிறீர்களோ அதே போன்று இந்த துன்யா அல்லாஹ்வின் பார்வையில் மிக இழிவானது. இந்த துன்யா லஐபுன் வலஹுவன், வீணும் விளையாட்டும், வதஃபாஹுரும் பைனக்கும் வதகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத், வீணும் விளையாட்டும், பெருமைடித்தல், குழந்தைகளையும் செல்வங்களையும் பெருக்கொண்டு அதை பெருக்கிக் கொண்டு தங்களுக்கு மத்தியிலே போட்டி பெறாமை பொறாமையோடு பெருமை பேசக்கூடிய ஒரு உலக வாழ்வு, அது முக்கியமானதல்ல, இதைவிட சிறந்தது ஆகிறா என்று போகிற போக்கில் ஒரு ஆட்டை தூக்கி காட்சி ஊடகமாக இந்த உலகத்திற்கு பாடம் நடத்திய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ எப்படி வேண்டுமானாலும் பணிகளை கையில் எடுத்துக் கொள்ளலாம், எல்லா பணிகளும் நம்ம கை முன்னாடி இருக்கு. செய்தி ஊடகமாக அல்லாஹ்வுடைய தூதர் தாவாவுக்கு மி முஹம்மது ரசூல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், மி முஹம்மது ரசூலுல்லாஹ் இலா மலிக்கு ரூம் இலா மலிக்கு ஹிர்கல், ஒவ்வொரு நாட்டுடைய மன்னர்களுக்கும் தாவாவுடைய பணிகளுக்காக எழுத்து மூலமாக இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை அந்த மீடியாவை ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்தார்கள். இந்த உம்மத்திற்கு எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி உஸ்வத்துன் ஹசனா அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் கையில் வைத்திருக்கக்கூடிய எண்ணற்ற விதமான இந்த அற்புதமான இந்த மொபைலில் இருந்து இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களை எவ்வாறு இந்த உம்மத்து பயன்படுத்துகிறது, எதற்கு பயன்படுத்துகிறது, எப்படி பயன்படுத்துகிறது, நீங்கள் யாருக்காக பயன்படுத்துகிறீர்கள், எதற்காக நீங்கள் நேரத்தை நானும் நீங்கள் போக்குகிறோம், எதை வைத்துக்கொண்டு எவ்வளவு நேரத்தில் எவ்வளவு விஷயத்தை கேட்குறோம் பார்க்குறோம், அதன் மூலம் ஏற்பட்ட ஹைர் என்ன, அதன் மூலம் ஏற்பட்ட ஷர் என்ன, எதையும் பிள்ளைகளுக்கு பார்ப்பதில்லை, பெற்றோர்கள் கவனிப்பதில்லை, அதை அதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை, கண்காணிப்பு என்பதே இல்லை, தனி ரூமு, அவனுக்கு ஒரு லேப்டாப்பு, அவனுக்கு ஒரு கனெக்ஷன், அவனுக்கென்று தனி மொபைல், மொட்டை மாடியில் ஒருத்தன், முடுக்கு ரூமுக்குள்ளே இன்னொருத்தன், இன்னொரு ஒரு ஒரு ஜாயிண்ட், ஒரு தெருவுடைய இன்னொரு முக்குக்குள்ள இன்னொருத்தருக்கு ஒரு மொபைல், ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹ்னு சொன்னா பதில் சலாம் இல்லை, அம்புடு பேரும் குனிஞ்சத்தன மாதிரி முடிதான் உட்காந்துருக்கான். வந்திருக்கிறது யாரு, சொந்த சாச்சி சாச்சா வந்திருப்பாப்ல, சொந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய உறவு வந்திருப்பான், அவருக்கு பதில் சலாம் சொல்லி நல்லா இருக்கீங்களாம் கேட்டு அந்த பிள்ளைகள் வரவேற்கக்கூடிய துஆக்கள் செய்யக்கூடிய அவர்களை வரவேற்று பிரார்த்தனை செய்யக்கூடிய காலமெல்லாம் இன்னைக்கு மண்ணா போய் உள்ளே போய் சலாம் சொன்ன சலாத்துக்கு பதிலும் இல்லை, வந்த சொந்தம் யாருன்னு தெரியலை, குனிஞ்சே உட்காந்துருக்கான். கீழ் ரூமில் ஒருத்தன், மேல் ரூமில் ஒருத்தன், இந்த அடுத்த தெருவில் இன்னொரு சைடில் ஜாயின்ட் ரூமில் ஒருத்தன், ஒட்டுமொத்த நபர்களும் தீவுகளை போன்று தனித்தனி தீவாக தீவுகளாக தனித்தனி தொகுதிகளாக ஆங்காங்கே அமர்ந்து அவரவர் கையில் ஒரு மொபைலை வைத்துக்கொண்டு கண்காணிப்பு இல்லாத ஒரு மோசமான சூழல் இந்த சமூகம் கண்காணித்து கொண்டிருக்கிறது, நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை வைத்துக்கொண்டு எதை செய்கிறார்கள், மிக சாதாரணமாக்கப்பட்ட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா, இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா, இதுதான் முக்கியமான சில செய்திகள் இன்றைக்கு பேச வேண்டிய விஷயங்கள், இதுவும் ஒன்று, பல விஷயங்களில் இதுவும் ஒன்று. இன்னக்கும் இல்லை தாமலூன் அமாலன், அனசபின் மாலிக் ரலா பதிவு செய்வார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வார்கள், இன்னா குன்னா லநஊதுஹா அலா அஹதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அல் மூபிகாத்தி ஐ அல் முஹ்லிகாத். சில காரியங்களை சில செயல்களை செய்கிற போது உங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி மாறி, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆலிம்சா. எனக்கு அதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனை. காரணம் என்ன? எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் பெரிய பாவம் இல்லையே, அதில் பெரிய தப்பு இல்லையே. ஒரு பையன் மொபைலை வச்சு பார்க்குறதுக்கு தப்பு இருக்குது. இன்றைக்கி இன்றைக்கு நவ நாகரிகம், இன்றைக்கி இந்த நாலேஜ், அது அறிவை பயன்படுத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பதற்கும் பரப்புவதற்கும் அதை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு நான் சொல்லலை, அவங்களை பற்றி நம்ம பேச வரல. இப்போ இன்றைக்கி எவ்வாறு அது உள்ளே நுழைஞ்சிருக்கு பாருங்கள். பதிவு செய்யப்படுவதனால் செய்தியை சுருக்கி ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். போதை வஸ்துக்களை ஒவ்வொரு அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில், அடர்த்தியாக வாழக்கூடிய இஸ்லாமிய ஊர்களில் போதை வஸ்துக்களை ஆங்காங்கே பரப்புவதற்கும் விற்பதற்கென்றே வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் உண்டு. இங்கே இவனுக்கு கொடு, அந்த இடத்துல பொட்டலை தங்க மாத்து என்று ஒரு குரூப் செயல்படுது. சமீபத்தில் சைபர் கிரைம் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மார்க்கத்தை பேசி மார்க்கத்திற்காக உழைத்த ஒரு அழைப்பாளருடைய ஆரம்பகால ஒரு பொறுப்பாளருடைய குடும்பமாக இருந்தாலும் தப்பிக்க விடமாட்டோம் என்று திட்டமிட்டு சில வேல்களை அந்த பிள்ளைகளை கையில் எடுத்து இந்த போதை கஞ்சா கூட்டங்கள் செயல்பட்டு வருவதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எதிர்த்து பேசினால் ஒரு பகுதியிலே, அதை எதிர்த்து பேசியதினால் தொழுகை முடிந்து வெளியே வந்த ஒருவனை போதைக்காக கொலை செய்த செய்திகளை நாம் பார்த்தோம். ஒரு வாசி மக்கரம் என்ற சகோதரரை, அதை வைத்துக்கொண்டு கஞ்சா சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், எங்களுடைய வியாபாரத்தில் எங்களுடைய கஞ்சா போக்குவரத்தில் யார் தலையிட்டாலும் இதுதான் தீர்வு என்று இன்றைக்கு பேசுகிறார்கள். எதிர்த்து எவர் மேடை போட்டு இந்த போதை பிரச்சாரத்தை பேசுகிறாரோ அந்த பேசக்கூடியவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பையனை கஞ்சா வியாபாரத்துக்கு நாங்கள் கையில் எடுத்துட்டோங்கிறோம். பேர்களை சொல்லாமல் நான் கடந்து போகிறேன். இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய இலக்கு, மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு பயங்கரமான ஒரு சூழ்ச்சி. நீ எங்களுக்கு எதிராக பேசுறியா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் எங்க வியாபாரியா மாத்துறேன். எடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் உடைய குழுவில் ஒருத்தர் யாரு, ஒரு முக்கியமானவருடைய பிள்ளை. மிக பயங்கரமாக போதைகளிலும் கஞ்சாக்களிலும் கூழிப் என்ற பெயரில் வாடை வெளியே வராத அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக வீட்டுக்குள்ள முழு நேரமும் போதையோடு இருக்கக்கூடிய அளவுக்கு வெளியில் அம்மா வாப்பாக்கு அந்த ஸ்மெல் வராத அளவுக்குலாம் நவீனமா இன்னைக்கு மார்க்கெட்டில் விற்குது போதை வஸ்துக்கள். ஒரு காலத்தில் மதுவை குடித்து வீட்டுக்குள் வந்தால் ஸ்மெல் வெளியே வந்து சாராயம் குடிச்சிருக்கான் மது குடிச்சிருக்கான் என்ற காலமெல்லாம் இன்றைக்கு போய் வெளியே வாடை வராத அளவுக்கு நவீனமாக்கப்பட்ட மார்க்கெட்டுடைய போதைகள் இன்றைக்கு விற்கப்படுகிறது. மிக சாதாரணமாக இளைய சமூகத்தை இன்றைக்கு கையில் எடுத்துக்கொண்டு போதையினுடைய ஒரு மிகப்பெரிய டீம் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் போகிற போக்கை நாம் பார்த்தோமேயானால், எதை கையில் எடுக்கிறார்கள், யாரை தொடர்பு வைக்கிறார்கள், யாரோடு உறவு கொண்டாடுகிறார்கள், எவர்களை நண்பர்களாக எடுத்துக் கொள்கிறார்கள், எதை பார்க்கிறான், எதை ஷேர் செய்கிறான், எதை ஃபார்வர்டு செய்கிறான், எந்த குழுவில் அமர்ந்து கொண்டு மீடியாவில் ஊடகத்தில் அவன் பயணிக்கிறான் என்பதை கூட பார்க்காத ஒரு பெற்றோர் என்றால் நீ எதற்கு உமா வாப்பா, உனக்கு எதற்கு தாய் தந்தன்ற போஸ்டிங், அந்த போஸ்டிங் எதற்கு, அதை கண்காணிப்பதற்கு முடியவில்லை என்றால் வாப்பா அம்மா என்ற போஸ்டிங் எதற்கு, அமானிதம் அல்லவா பிள்ளைகள். குள்ளுக்கும் ராயின் குள்ளுக்கும் அசூலன் என்ற ஐயத்தையை ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், ஒவ்வொருவரும் அவருடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். என் பிள்ளையெல்லாம் ஒரு தப்பு செய்ய மாட்டான், ஓம் பிள்ளையும் என் பிள்ளையும் எவரும் தவறு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஷைத்தான் மிக தெளிவான திட்டமிடுகிறான். அவருடைய முன்னும் பின்னும் வலதும் இடதும் அமர்ந்து நான் கெடுப்பேன் என்று சவால் விட்டு வந்தவன். அதில் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளையும். வேதனையோடு சொல்லக்கூடிய வார்த்தை என்பதனால் நான் கொஞ்சம் அழுத்தமாக பேசியிருக்கிறேன் சகோதரர்களே. முன்னும் பின்னும் வலதும் இடம் அமர்ந்து மிகப்பெரிய திட்டமிட்டு வேலைகளை செய்கிறான் ஷைத்தான். அவன் சத்தியமிடுகிறான், உங்கள் ஒட்டுமொத்த கூட்டத்தை நரகத்தில் தள்ளுவேன் என்று அவன் சொல்லுகிறான். என் பிள்ளை மிக சரியான பிள்ளை என்று சொன்னால் நம்ம பிள்ளையெல்லாம் விட மிகப்பெரிய சூழ்ச்சிக்காரன் யாரு, ஷைத்தான். அந்த ஷைத்தானிய சூழ்ச்சிக்கும் அவன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த வேலைகளுக்கும் இடம் கொடுக்காமல் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணித்து வளர்ப்பது ஒரு பெற்றோருடைய கடமை. யாரோடு பேசுவது, யாரோடு பழகுவது, எந்த எல்லையும் இல்லை சகோதரர்களே. ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய செய்தியை போது படித்தேன். ஹுக்முல் ஜுலூஸ் வல் கலாம் மா பின்துல் அம் வல் ஹால் மா வுஜூதுல் மஹரம். இவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். ஒரு திரு பெரிய ஃபத்வா வரிசையாக போட்டிருக்காங்க. ஓ முஷாரிக்கத்துல் மரஅத்துல் ரஜுல் ஹுக்மு கஷ்ஃபுல் வஜுலி அஹி ஜவுஜி. சகோதரருடைய கணவனுடைய சகோதரன் முன்னாடி முகத்தை நீங்கள் காட்டணுமா வேண்டாமா? ஷேக் பின்பாஸ் ரஹமமுல்லாவுடைய ஃபத்வா. ஹுக்முல் முசாஃபாத்துல் நிசா ஹுக்முல் நிசா முசாஃபாத்துல் நிசா அல் அஜ்னபியாத் ஒன் நவர் இலகின்ன. அந்நிய ஆண்களோடு கையிலாக செய்வது, முசாஃபா செய்வது, அதெல்லாம் என்ன பெரிய தப்பு இருக்குது? ஊடகம் இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற கேடை பாருங்கள் சகோதரர்களே. இரண்டு பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து உருவாக்கி அந்த பெண் பிள்ளைகள் கதாநாயகி என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிக்கிற காட்சியை வைத்துக்கொண்டு இது மார்க்கத்தில் இல்லை என்று செய்தியை கீழே தளத்திலே ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதுகிறான் என்றால், அந்த முஸ்லீம் சகோதரன் இப்படியெல்லாம் அந்நிய ஆண்களோடு கட்டி பிடிப்பதற்கு முசாஃபா செய்வதற்கு ஒரு முஸ்லீம் பிள்ளைகளை அப்படி உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி கீழே தளத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரன் எழுதினால், அதற்கு பதில் கொடுப்பதற்கு வேறு யாரும் வரல. யார் வர்றான்? முஸ்லீம் இளைஞர்களே வர்றான். உங்களுக்கு தெரியுமா பெரிய நீங்கள் மார்க்க ஞானியா அதில் என்ன பெரிய ஹராம் இருக்குது? கையை கொடுத்து கட்டி பிடிப்பது பெரிய தப்பாது என்று அதற்கு கீழே வரிசையாக வரக்கூடிய அந்த கமெண்ட்ஸுகளை எடுத்து படிக்கும்போது அஸ்தகஃபிருல்லாஹ், இந்த சமூகம் எப்படி பயணிக்கிறது? கைலாக செய்வது, முசாஃபா செய்வது, சேர்ந்து பயணிப்பது, அல் ஹம் அல் மௌத் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் பெரிய தப்பு இல்லையே. ஒரு சகோதரனுடைய மனைவி இருக்கிறார்கள், சகோதரன் இல்லாத போது அந்த மனைவி மட்டும் இருக்கிற போது அந்த மனைவியுடைய வீட்டுக்குள் அந்த கணவனுடைய சகோதரன் போலாம் என்றால் அது தவறே இல்லை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அது என்ன பெரிய தப்பு? உறவுகளை நாங்கள் அப்படிலாம் ஒன்று வைக்கல. நாங்கள் சொந்தங்கள்லாம் ரொம்ப பக்கபலமாக இருக்கிறவன். முஹம்மது ரசூலுல்லாஹ் மூத்துக்கு சமம் என்று சொன்னார்களே, இய்யாக்கும் துஹூல் அல நிசா, உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்களில் நான் நுழைவதை. சேர்ந்திருந்தால் மூன்றாவது ஷைத்தான் இருக்கிறான். இய்யாக்கும் வல் ஹுல்வா, தனிமையை நான் உங்களை கொண்டு எச்சரிக்கிறேன். தன்னன் தனிமையில் எதையும் பார்க்கலாம், எதையும் நாம் ஷேர் செய்யலாம், எந்த தவறையும் செய்யலாம் என்று நீ அமர்ந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து ஷைத்தான் அமர்கிறான். அவன் தவறை தூண்டுவான், சிந்தனையை தூண்டுவான், எந்த நேரமானாலும் பாவத்திற்குள் நுழைவிப்பான் என்ற அச்சம் இல்லாமல் தனிமையை எதிர்பார்ப்பது, தனிமையில் சேர்ந்து இன்னொரு அந்நியவரோடு பயணிக்கலாம், அமரலாம், அவர்கள் வீட்டுக்குள் நுழையலாம், அதெல்லாம் இன்றைக்கி சமூகத்தில் ஒரு பிரச்சனை இல்லை. நாங்கள் உறவுகளை பக்காவாக வச்சுருக்கிறோம், பலமாக வச்சுருக்கிறோம் என்று சொல்வது ஷைத்தானை வா வா என்று அழைப்பதற்கு சமம் இன்றைக்கு சர்வசாதாரணமாகிவிட்டது. காரணம் அனைத்தும் இன்றைக்கு கண் முன்னால் தெரியக்கூடிய இந்த ஊடகங்கள் செய்திகள் பரவலாக்குவது, யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரங்கள் சர்வசாதாரணமாக்கப்பட்டது. டோக்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூத அறிஞர் பேசுகிறார், என்றைக்கு ஒழுக்கத்தை இந்த இஸ்லாமிய சமூகம் இழக்குகிறார்களோ அன்றைக்கு அவர்களுடைய மார்க்கத்தை அழித்து விடலாம். முடிஞ்சு போச்சா? ஹயா இல்லையா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். முடிஞ்சு போச்சு? வெக்கம் இல்லையா? எதையும் இஸ்லாமா ஷேத்த, நீ நினைத்ததை செய்து கொள். வெக்க உணர்வு இல்லையா? எதையும் செய்யலாம். ஒழுக்கம் இல்லையா? அந்த மார்க்க பணிகளை அழித்து விடலாம் என்று மிக தெளிவாக பேசுகிறார். ஒரு இளைய சமூகம் எப்படி உருவாக வேண்டும்? 30 வயதில் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக உள்ளே நுழைகிறார் சாது இப்னு முஆத் ரலியல்லாஹு. 36 வயதில் மரணம், 6.5 ஆண்டில் அவர் மரணத்திற்காக அரிஷ் குலுங்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் 6 ஆண்டில் ஒருவருடைய மரணத்திற்காக அரிஷே குலுங்குகிறது என்றால் அவருடைய பணி என்ன? 10 வயதிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து உங்களோடு நான் முழுக்க பயணிப்பேன் அல்லாஹ்வுடைய தூதரே என்று அலி பின் அபி தாலிப் என்ற இளம் சிறுவர் ரசூலோடு மார்க்க தாவா பணிக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தாரே. மிகச்சிறந்த ஊடகவியலாளர், ஊடகவியலாளர் மீடியாவுடைய மிகப்பெரிய கனெக்ஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடிஷனை ஏற்படுத்தி தாவாவுக்கான மிகச்சிறந்த அடித்தளமிட்டவர்.

அனுப்பிய யமனுடைய பகுதிக்கு ஆளுநராக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அனுப்பப்பட்ட இளம் வயது, சின்ன சின்ன இளம் சிறு சஹாபாக்கள் இந்த மார்க்கத்திற்காக பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவியிலே இளைஞர்களாகி நாங்கள் இரவு தூங்குவோம். திருமணம் முடிகிற வரைக்கும் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாங்கள் பள்ளிவாசலே தூங்குவோம் இளைஞர்கள். நேரம் போக்குறதுக்கு அல்ல, அரட்டடிப்பதற்கு அல்ல, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசலே தூங்குவோம், இரவு தொழுகை நாங்கள் பேணுவோம், மஸ்ஜிதிலே நாங்கள் நிக்காக முடிகிற வரைக்கும் நாங்கள் மஸ்ஜிதிலேயே தூங்கி எழுவோம். எப்பேற்பட்ட வார்த்தெடுக்கப்பட்ட சமூகம் நம் கண் முன்னால் இருக்கிறது, பிள்ளைகள் எப்படி உருவாக வேண்டும் என்ற வரலாறு நம் கண் முன்னால் இருக்கிறது, எப்படிப்பட்ட சமூகம் கண் முன்னால் வந்து வார்த்தெடுக்கப்பட வேண்டும் என்ற முன்மாதிரியை கையில் வைத்திருக்கிற போது, சாதாரணமாக எவருவருக்கு பின்னாலும் கை அப்படி தூக்கிட்டு முறுக்கேறி ஒருத்தன் முப்பாட்ட முருகன் என்று பேசினால் அவன் பின்னாடி ஒரு 500 பேர். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். உனக்கு ஆதிப்பாட்டன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உனக்கு ஆதிப்பாட்டன் கேடுகட்ட அவன் சொல்வதை போன்ற அல்ல. ஒரு முஸ்லீம் இளைஞன் சொல்கிறான், அவர் சொல்லக்கூடியவன் தான் எனக்கு முப்பாட்டம் அப்படிங்கிறான், பேட்டி கொடுக்குறான். உணர்ச்சிகரமாக கையை தூக்கி ஒருவன் பேசி நாத்திக சிந்தனை உருவாக்கி பயங்கரமான ஒரு காட்சியாக அவர் முன்னால் மேடையில் பேசினால், அந்த நாத்திக சிந்தனைக்கும் அந்த ஆதிப்பாட்டனுடைய சிந்தனையை சித்தாந்தத்தை ஏற்றி நின்று அவருக்கு தோல் கொடுக்கக்கூடிய கூட்டம் யாராக இருக்கிறான், இஸ்லாமிய இளைஞர்கள். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இஸ்லாமிய இளைஞர்கள் காசு அள்ளி கொடுக்குறான், அவரை பற்றி ஏதாவது பேசப்பட்டு கீழே சமூக வலைத்தள ஊடகத்தில் ஏதாவது ஒரு முஸ்லீம் சகோதரன் பேசினால் வேற யாரும் திட்டுறதுக்கு வர்றதில்லை, பேசுறதுக்கு எழுதுறது வர, யார் வர்றா, முஸ்லீம் தான் வந்து பேசுகிறான், இளைஞர்கள் தான் வந்து பேசுகிறான். இந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர் தான் அவன் சார்ந்த நபருக்காக வக்காலத்தை வாங்கி கீழே கேவலமாக எழுதுறது பார்க்குறோம். அப்போ எங்கே போய் கொண்டிருக்கிறது? நாத்திக சிந்தனையில் ஒரு கூட்டம், சினிமாவுடைய பாணியிலே ஒரு கூட்டம், வாழ்த்தும் நெஞ்சங்கள் என்ற ஒரு பேனரை வைத்து திருமணத்திற்காக பேனர் வைக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்த்தும் நெஞ்சங்கள் அப்படிங்கிற அந்த பேனருக்கு கீழே எழுதி ஒட்டியிருக்கிறார்கள், வாழ்த்தும் நெஞ்சங்கள் பில்லா பிலால் அப்படின்றிருக்கான். அஸ்தக்ஃபிருல்லாஹில் அலீம். இந்த சமூகம் கண்ணால் பார்த்த காட்சிகள். ஒரு காலமாவது ஒரு நேரமாவது அந்த பிலால் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு அந்த இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கொஞ்சமாவது அருகதை உண்டா? பிலால் ரலியல்லாஹுக்கு அருகில் கூட அவருடைய பேரை எழுதுவதற்கோ நிப்பாட்டுவதற்கோ கொஞ்சம் அருகதை உண்டா? சாதாரணமாக ஊடகங்களை சரியாக பார்க்காமல், அதை படிக்காமல், அதை புரியாமல், எப்படி பயன்படுத்த வேண்டும் தெரியாமல், எதை பார்த்தாலும் அந்த காட்சி பின்னணியில் அது சார்ந்த உணர்ச்சி உந்துதலில், அதை சார்ந்த ஆசையில், அந்த வேகத்தில் ஒரு சமூகமே இன்றைக்கு மண்டியிட்டு தலைகுனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல் என்றால், இந்த காலத்தின் கட்டாயம் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டிய முக்கியமான ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது, சமூக வலைத்தளங்களில் அமர்ந்து எப்படி பார்ப்பது, எதை நாம் படிக்க வேண்டும், எவ்வளவு நேரம் படிக்க வேண்டும், எதை ஷேர் செய்ய வேண்டும், எதை நாம் பிறருக்காக வேண்டி எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வரம்பு வரையறைகள் இல்லாத ஒரு நிகழ்வாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிக மோசமான ஒரு சமூகத்துடைய இந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய சமூகம் நிச்சயமாக இறையச்சத்தை மையப்படுத்தி ஒரு மிகச்சிறந்த சமூகம் உருவாக்கினால் மட்டும்தான் வரலாற்றில் வெற்றியை உண்டாக்கிய தாரிக் இப்னு ஜியாத் ஸ்பெயினை பற்றி அந்த ஒரு யூத அறிஞர் நஸல கௌமுன் பி அர்தினா, நஸல கௌமுன் பி அவர் எழுதுகிறார், அந்த யூதர் எங்கள் நாட்டுக்குள் ஒரு இளைஞர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் வந்து இறங்கியிருக்கு, இப்போ படையாக வந்து இறங்கியிருக்கு, எங்கள் ஊருக்குள்ளே ஒரு இளைஞர் கூட்டம் வந்து இறங்கியிருக்கு. அந்த இளைஞருடைய பெயர் 24 வயது உள்ள தாரிக் இப்னு ஜியாத். அவர் வந்து அமர்ந்து கூட்டங்களை தயார்படுத்தி சரிப்படுத்தி முறைப்படுத்தி அவர் பக்குவப்படுத்துகிறார், தொழுகிறார், சரியான நேரத்தில் ஜமாத் வைக்கப்படுகிறது, தொழுகிறார்கள், கண்ணியமாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு நேரம் அவருடைய வரலாறை படித்திருப்போம், ஒவ்வொரு நேரமும் உள்ளே நுழைவார், அவருடைய தலைமையில் ஸ்பெயினை வெற்றி கொள்வதற்கு மீண்டும் பழையபடி திரும்பி வருவார், கப்பலை தயார் செய்வார், அதன் வழியாக உள்ளே நுழைவார். இப்படி பலவிதமான போராட்டங்களுக்கு பின்பு அந்த மண்ணை வெற்றி கொள்வதற்கு செல்லக்கூடிய வரலாறு எழுதுகிற ஒரு யூதன் எழுதுவதனால் அதை பதிவு செய்கிறேன். ஒரு யூதர் எழுதுகிறார் பாருங்கள், நஸல கௌமும்பி அர்தினா, எங்கள் ஊருக்குள் இந்த இளைஞருடைய தலைமையில் கூட்டம் வந்து இறங்கி இருக்கிறது, தொழுகை வந்தவுடனே தொழுகிறாங்க, குறிப்பிட்ட நேரம் வந்தவுடனே ஒட்டுமொத்த கூட்டம் அமர்ந்து மஷூரா இந்த ஆலோசனை செய்கிறாங்க. அவர் தலைமையில் மிகப்பெரிய கூட்டம் அமர்ந்து ஒவ்வொன்றையும் கட்டுப்பட்டு அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களை தாண்டி செல்லக்கூடிய எந்த நபர்களையும் ஏறிட்டவர்களையும் செய்யலை, பார்க்கறதில்லை,
ஒரு கேவலம்

0: எதிரான ஒரு செயலையோ ஒரு பணியையோ ஒரு பேச்சை கூட நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இவர் தலைமையில் தான் இந்த மண் வெற்றி கொள்ளப்படும் என்பதை நாங்கள் உணர்ந்தோம். அவர் தலைமையிலே அந்த மண் வெற்றி கொள்ளப்பட்டது என்று நீண்ட ஒரு செய்தியை ஒரு யூதர் அந்த செய்தியை சொல்லக்கூடிய வரலாற்று செய்திகளை நாம் பார்க்கிறோம் என்றால், ஒரு ஒழுக்க மிகுந்த கண்ணியமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய ஒரு இளைய சமூகத்தின் தலைமையின் கீழ் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தான் என்றால், அவர்கள் உருவாக்கிய விதம், ஏற்படுத்திய பாடம், அப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியதனுடைய விதம், அல்லாஹு தாலா அடுத்தடுத்து வெற்றிகளை வழங்கினான். இப்படித்தான் முழு வெற்றிகளும், அது நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வரலாற்றுடைய போர்களிலிருந்து இஸ்லாமிய சார்ந்திருக்கிற ஒட்டுமொத்த வெற்றிகளையும் கையில் எடுத்தால், சரியான முறையில் அதற்கான பயிற்சிகளோடு, சரியான முறையில் அதை சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளோடு கொண்டு போகப்பட்டது. அந்த ஊடகங்களை பயன்படுத்தித்தான் இந்த இஸ்லாம் இன்றைக்கு இவ்வளவு பிரம்மாண்டம். நான் சொன்னா இல்லையா, கவிதைக்கு கவிதை, எழுத்துக்கு எழுத்து, உரைகளுக்கு உரை, ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஊடகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஜும்மாவுடைய மேடை அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிற பேச்சின் மூலம் பல மாற்றுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. தங்களை தூய்மைப்படுத்தியிருக்கிறார்கள். குர்ஆனிய வசனத்தை மனப்பாடம் செய்திருக்கிறார்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: ஒற்றை வசனம் திருட வந்த புலையில் புனி இயாலை மாற்றி மிகச்சிறந்த பணியாளராக கொண்டு வந்த அற்புதமான ஊடகம் அல் குர்ஆன் ஷரீஃப். இப்படி ஒரு செய்தி இரண்டு செய்தி அல்ல, பல செய்தியை நாம் சொல்லலாம். உமரை மாற்றியது ரதியல்லாஹு அன்ஹு, மிகச்சிறந்த எதிரிகளை கண்முன்னால் பணிய வைத்தது, அமர வைத்தது இந்த வேதத்திற்கு முன்னால், இந்த மிகச்சிறந்த ஊடகத்துக்கு முன்னால். இந்த ஊடகத்தை இந்த மண்ணில் இந்த உலகத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு கூட்டம் யார்? இந்த அற்புதமான வேதத்தை ஒரு நாளைக்கு குறைந்தது, பயானுக்கு தலைப்பு கெடுக்கும் போது ஒரு செய்தியை சொல்றதுக்கு மட்டும் வேதத்தை படிக்கக்கூடாது, குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 10 வசனம், டெய்லி ஒரு 10-15 சூரா வசனங்களை அதனுடைய அர்த்தத்தோடு அதை ஓதக்கூடிய படிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் உள்ள ஒரு சமூகம்தான் வரலாற்றில் மிகச்சிறந்த எழுச்சி மிகுந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறார். இதை சார்ந்துதான், இந்த நூறானியத்தை கொண்டுதான், இந்த வெளிச்சத்தை கொண்டுதான் உலகம் முழுக்க பல்கி பெருகியது சமூக மக்களுக்கு மத்தியிலே மாபெரும் புரட்சியாக. இந்த அற்புதமான இதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? இது ஏற்படுத்திய மாற்றங்கள் மூலம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன, வருகிற இளைய சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்ன, இப்படி ஒவ்வொன்றையும் உள்ளே கொண்டு வந்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அல்லாஹ்வுடைய அச்சத்தை முன்னிறுத்தி மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நவீனமாக இருக்கக்கூடிய இன்றைக்கு காலகட்டத்தில் நிச்சயமாக நம்மளுடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஒலா தக்ரபுல் ஃபவாஹிஷ மா லஹர மின்ஹா வமா பதன். ஒரு காலமும் நன்மை நன்மை என்று சொல்லி நாம் நிறைய விடயங்களை உள்ளே நுழைந்து தொலைக்காட்சி அது ஒரு செய்தி பார்க்க போகிறோம், அதில் எதை கடைசியாக பின்னு பார்க்குறோம், யூடியூப் அது ஒரு பெரிய செய்திகளை பார்க்க போகிறோம், எத்தனை பேர் அதை சரியாக அந்த தளத்துக்குள் நுழைகிறோம், சமூக வலைத்தளங்கள் அது ஒரு பெரிய ஹைர் என்று சொல்லி கையில் எடுத்து வச்சு அதனுடைய கொஞ்ச நேரம் ஆரம்பித்து கடைசியில் அது எங்கே போய் முடியுதுன்னு நம்மளை நாமே யோசித்து பார்த்தோமே, ஆனால் நம்முடைய நிலை என்ன, நம்முடைய பிள்ளைகளுடைய நிலை என்ன, நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், நமக்கு விக்ரு சலா தொழுகையுடைய ஞாபகம் அங்கே வருகிறதா, அதை கையில் வைத்திருக்கிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான பாடம் கொடுக்கப்படுகிறதா, அதை கையில் வைத்து நாம் பார்க்கிற அந்த பார்வையிலே நம்மை மறந்து எவ்வளோ நற்பணிகள், தாவாவுடைய பணிகள், செய்ய வேண்டிய அமானிதமான பொறுப்புகள், செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் நம்மை விட்டு நம்மை நாமே மறந்து கையில் எடுத்தால் நேரம் இல்லாமல் காலம் இல்லாமல் மறந்து ஒரே போக்காக போய் நம்மை மூழ்கடிக்க செய்யக்கூடிய ஒரு வேலையை செய்தால் கண்டிப்பாக நீங்களும் பேசக்கூடிய நானும் இஹ்திசாப் செய்தே ஆக வேண்டும். நேரத்தை ஒதுக்கி அதை இதற்குத்தான் பயன்படுத்துவேன், இப்படித்தான் பயன்படுத்துவேன் என்ற பாட பயிற்சியை நாம் எடுக்கவில்லை என்றால் நம் சந்ததிகள் ஒரு காலமும் அல்ல பாதுகாக்க வேண்டும். நவுது பில்லா, மிகப்பெரிய கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களிலே. இது ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஃபவாஹிஷ் எல்லா தொடர்பையும் ஏற்படுத்தி, நான் தெளிவாக இன்னும் சொல்லணும்னு சொன்னால் நிறைய இருக்கிற லூத்து அலைஹிஸ்ஸலாவுடைய சமூகத்தை சார்ந்திருக்கக்கூடிய கேடுகட்ட அந்த பாவத்திற்கும் குரூப் உண்டு. அதை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு இவ்வளவு மிகப்பெரிய குழு இருக்கிறது என்று அதை முறையாக விசாரிக்கக்கூடிய அந்த சார்ந்திருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சொல்கிறது, இதற்கென்று தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் குழு அதில் பயணிக்கக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலுக்கு போகிறது என்றால் போதைக்கென்று தனி, இந்த கேடுகட்ட காரியத்திற்கென்று தனி, பெண்களோடு பேசுவதற்கு தனி சாட் என்று அதற்காக உட்கார்ந்து எல்லா விஷயங்களிலும் இது தவறில்லை தவறில்லை இது சர்வசாதாரணம் தானே என்று சொல்லிக்கொண்டு நுழைந்து நுழைந்து விட்டு விட்டு கண்காணிப்பில்லாமல் போய் இன்றைக்கு நிற்கக்கூடிய இடம் அந்நியவர்களோடு வாழ்க்கை கேவலமாக இந்த உம்மத்து நின்று கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழல், அடுத்தவருக்கு முன்னால் கைகட்டி மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று காவல்துறையிலே கைகட்டி மன்னிச்சுங்க சார் என்று சொல்லி இந்த உம்மத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய செய்திகள்லாம் ஒவ்வொன்றாக நான் சொல்ல ஆரம்பித்தால் இந்த சமூகம் ஹைரை நோக்கி பயணிக்கிறதா, இதை வைத்து கொண்டு ஏற்படுகிற மிகப்பெரிய ஃபவாஹிஷனால் இது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றத்தை கண்காணிக்காமல் விட்டதனால் ஏற்படக்கூடிய குற்றங்களினால் ஏற்படுகிற அத்தனை கிரைம்களும் லிஸ்ட்டுகளும் எடுத்து பார்த்தால் அத்துணையுடைய தாயாக இது இருக்கிறது என்றால் ரொம்ப தெளிவாக இதை நாம் பாடம் நடத்தி புரிய வைத்து கவனம் எடுத்து ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நாம் வாசலை திறக்காமல் எல்லைகளை வகுத்து நேரத்தை வகுத்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை. அல்லாஹ் துரியத்தன் தொய்பாவாக நமக்கு தந்திருக்கிறான். மிக தெளிவாக திட்டமிட்டு நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளுக்கு எதிராக நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாவிடம். அந்த பிள்ளைகளை சரியான முறை உருவாக்குவதற்கு நாம் நம்முடைய வாழ்வை கொண்டு போக வேண்டும். இருக்கக்கூடிய சிட்டி லைஃப்பில் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒரு பெற்ற தாய் தந்தை ஒரு பையனோடு அமர்ந்து பேசுவதற்கு நேரம் இல்லையாம். 7 நாட்கள் ஆச்சாம் ஒரு வாப்பா மவுண்ட்டை பேசி. இவன் நைட்டு வர்றான் லேட் நைட்டில், தகப்பன் பையன் கதவை திறந்து பார்த்தா அவன் சீக்கிரம் டியூஷன்லாம் முடிச்சு தூங்கிடுறானான். மறுநாள் காலையில் இவன் சீக்கிரமே ஸ்கூலுக்கு போகிறான். இவன் வாப்பாவுடைய கதவை திறந்து வாப்பா நல்லா இருக்கான் பார்க்குறதுக்கு ரூமை தட்டும், அவர் குப்பரை படித்து தூங்கிட்டு இருக்காரு லேட் நைட்டில் வந்ததுனால. சுபு கிடையாது அல்லவா. மகனும் தகப்பனும் சந்தித்தே ஒரே வீட்டுக்குள் 7 நாள் ஆகிவிட்டதாம் ஒரு செய்தி. ஒரு தந்தை ஒரு பிள்ளையோடு அமர்ந்து ஒரே வீட்டுக்குள் 7 நாள் கடந்து போய் அவனை பேசவும் பார்க்கவுமே முடியாத ஒரு மோசமான சூழல் என்றால், அவன் பேச்சு என்ன, அவன் நட்பு யார், அவன் யாரோடு தொடர்பு வைக்கிறான், அவன் என்ன படிக்கிறான், அவனுடைய ஸ்கூல் நிலைமை என்ன, அவன் நட்பு வட்டாரம் என்ன. கல்லூரி வளாகத்திற்கென்று இன்றைக்கு பொறுப்பு போட்டிருக்காங்க நிறைய இடங்களில் தெரியுமா உங்களுக்கு. தமிழ்நாட்டில் கல்லூரி வளாகத்திற்கென்று கல்லூரி வளாக பொறுப்பாளர்னு ஒரு தனி ஒரு டிபார்ட்மெண்ட் உருவாக்கியிருக்கு, காவல்துறை உருவாக்கியிருக்கு. கல்லூரி வளாகத்தில் நடக்கக்கூடிய கஞ்சாவையும் அங்கே சார்ந்திருக்கிற அந்த தப்புகளையும் கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு 3-4 குழுவை போட்டு கண்காணிக்கிறான். இதை செய்வதற்கும் இதை தெளிவாக நின்று பார்ப்பதற்கும் இதை பாரமடத்துவதற்கும் பொறுப்பு வைக்கக்கூடிய இந்த உம்மத்தில் இருக்கிற இளைஞர்களை அந்த குழுவை கை கட்டி நிற்கிறான். தப்பு செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ், இல்லை தப்பு செஞ்சுட்டு. சிறு வயதிலேயே சீர்திருத்த சங்கத்தை மக்கா மாநகரத்திலே உருவாக்கி மாபெரும் அற்புதமான பணியாளராக இருந்து இளமை பருவத்தையே சமூக சேவையாக உருவாக்கிய தலைவர் உருவாக்கி இந்த உம்மத்தில் கைகட்டி நின்று அந்த கல்லூரி வளாக பொறுப்பாளர்கிட்ட, ஆமாம் சார் தெரியாமல் செஞ்சிட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து வரக்கூடிய சூழலெல்லாம் ஏற்படுகிறது என்றால், ஒட்டுமொத்த கல்லூரி வளாக பொறுப்பாளருக்கு நீ தான் இருக்க வேண்டும் ஃபார் த அட்மினிஸ்ட்ரேஷன். நீ தான் அதற்கான இமாரத்துக்கு தகுதி அல்ல உனக்கு தந்திருக்கிறான். அவரை கண்காணிக்கக்கூடிய மிகச்சிறந்த பொறுப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். நிர்வாகம் செய்வதற்கும் நிர்வகிப்பதற்கும் உண்டான தகுதி வாய்ந்த இந்த உம்மத்தின் இளைஞர்களே கைகட்டி, இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் சார், தப்பு செஞ்சிட்டேன், மன்னிப்பு கடிதம் எழுதித்தரேன் சொல்லக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நம் சந்ததிகள் போயிருக்கு. ரொம்ப கவனத்தோடு உருவாக்கணும் சார், கவனிக்கணும். ஒன்றுனா டச் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கிறேன். இதெல்லாம் அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து உங்களுக்கு தொகுப்பாக நான் பேசியிருக்கிறேன். இப்படி எண்ணற்ற ஏராளமான கேடுகள் அசிங்கங்கள் கண்முன்னால் போய்கொண்டிருக்கிறது என்றால், அவர்களுடைய தொடர்பு எது, அவர்கள் யாரோடு இருக்கிறார்கள், எதை பார்க்கிறார்கள், கொஞ்சம் அவதானித்து கவனித்து கொஞ்சம் கவலையோடு உள்வாங்க வேண்டிய காலம் நம்முடைய காலம் சகோதரர்களே. மிகப்பெரிய வேதனையான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை என் பிள்ளை தெளிவு அப்படின்லாம் சொல்கிறத விட எனக்கு இருக்கிற கவலை, ஒரு தாய் தந்தைக்கு இருக்கிற கவலை என்னவென்றால், பெருசாக ஒன்றும் தியாகம் பண்ணிட வேண்டாம், என் மனைவி என் பிள்ளைகளை சாலிகான முறையில் இறையச்சமாக அவளை உருவாக்கி அவர்கள் அல்லாவுக்கு முன்னாடி கொண்டு நிப்பாட்டப்படுகிற போது கேட்குற கேள்விகளுக்கு விசாரணைக்கு சரியான பதில் சொல்லி குடும்பத்தோடு வி ஆர் கெட் பாரடைஸ் இன்ஷா அல்லாஹ், ஒட்டுமொத்த குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வது தான் எனக்கும் உங்களுக்கான மிகச்சிறந்த இலக்கு பணி. மற்ற பணியெல்லாம் அப்புறம், சமூக சேவைகள், நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கம் சார்ந்த பணிகள், அதை சார்ந்த வேலைகள், அதை சார்ந்த உழைப்பு. இப்போ இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என் மனைவி என் பிள்ளை என் சந்ததிகள் சாலிகான பிள்ளைகளாக உருவாக்கி இறையச்சமாக வாழ்ந்து குடும்பத்தோடு சுவனம் செல்லக்கூடிய வேலையை மட்டும் நீ ஒழுங்காக நானும் நீ செஞ்சாலே போதுங்கிற அளவுக்கு தான் இன்றைக்கி மிகப்பெரிய வேதனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. இதை கவனித்து கவலையோடு உருவாக வேண்டிய ஒரு தலைப்பு. அல்லாஹு ரப்புல் ஆலமீன், மிக சிறந்த அறிஞர்கள் இதை சம்பந்தமாக பேசியிருக்கிறார்கள், நிறைய அவர்கள் சம்பந்தமாக உரையாடி இருப்பார்கள். ஒரு செய்தியை மட்டும் இதை நாம் சொல்லி இந்த தகவலோடு முடித்து விடுகிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்முடைய இந்த உரையின் மூலமாக எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா வசியத்தையும் சிறந்த நசீஹத்தையும் தந்துருவானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சிறந்த சந்ததிகள் மட்டுமல்ல, குர்ரத்து அயினாக கண் குளிர்ச்சியாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆக்கித்தந்து, ஒஜால்நாளில் முத்தக்கீன இமாமா, முத்தக்கீன்களுக்கு இமாமாக ரப்புல் ஆலமீன் ஆக்கி தந்துருவானாக. அல்லாஹு ஆமீன் என்று கூறி, வா கூலி கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல்.
2: இந்த ஆன்லைன் பிசினஸ் இந்த எல்லாருமே செஞ்சுக்கிட்டு, சில ஆன்லைன் பிசினஸ் எப்படி சில மஷூரான பிரபல்யமான சில கம்பெனிகளுக்கு பொருளை வித்துட்டு இருப்பாங்க. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அதுக்கு போய் அதில் உள்ள விற்கிற பொருள் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதில் விலை அந்த ஃபோட்டோலாம் எடுத்து அதில் விலையில் நான் ஒரு விலையை நிர்ணயிக்கிறேன். நிர்ணயித்து இப்போ அந்த ஃபோட்டோவை நான் சேவ் பண்ணுறேன், இந்த பொருள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறேன். அப்போ மக்கள் அதை கேட்டோன்னே, ரைட், அப்போ உங்களோட காசை அக்கௌண்ட்டுக்கு போடுங்க அப்படின்னா காசை அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. போட்டது போகிறது நான் என்ன செய்யறேன்னா, இந்த லாபத்தை எடுத்துகிட்டு பொருளுக்குரிய காசை நான் உரிய கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இவங்க அட்ரஸ் அங்கே கொடுத்துருவேன், அவங்க நேரடியாக இங்கே அனுப்பிவிட்ருவாங்க. அது இலங்கையில் இருக்குது, வெளிநாடுகளில் இருக்குது, இது ஆன்லைன் பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. உடுப்புகள் எடுக்கலாம், மின் உற்பத்தி பொருட்கள் எடுக்கலாம், மருந்துகள், ஃபோன், அப்படி இப்படி சேகப்பட்ட பொருள் இன்றைக்கு என்ன செய்யுது, சில கம்பெனிகள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கு. இலங்கையில் கூட சில சில கடைகளில் வந்து இப்போ டெக்ஸ்டைலில் வந்து என்ன செய்யறாங்கன்னா பாய் வித்துக்கிட்டு இருப்பாங்க, அதே மாதிரி சல்வார் கிட்ட வித்துட்டிருப்பாங்க, ஷூ, செருப்பு, பெண்களுடைய பாவனை பொருட்கள், அப்படி ஏகப்பட்ட பிஸ்னஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அப்போது ஒரு கம்பெனி வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பாங்க, அதனுடைய ஏஜென்ட்களாக ஊருக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க குரூப்பில் போட்டு வச்சுட்டு இந்த சாமான் இருக்குது அப்படின்னா அவங்க 100 லாபம் வச்சு, 1000 லாபம் வச்சு அவங்க எடுத்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் வந்து என்னென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், உனக்கு உரிமை இல்லாத பொருளை நீ விற்கக்கூடாது, ஹராமுங்கிறாங்க. எங்கே எவனுடைய மாடோ மேஞ்சிட்டு இருக்கு, நான் அந்த மாட்டுக்கு எவ்வளோனு பார்த்து விற்கலாமா, அது ஹராம் இல்லை, அதை நம்ம விற்க இயலாது. பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை விற்கலாமா, குளத்தில் இருக்கிற மீனை விற்கலாமா, அது எனக்கே சொந்தம் இல்லையே, பிடிச்ச வித்துட்டு போகிறது அது வேறு விஷயம். அது கவர்மெண்ட்டுக்குரிய நிலம், குளம், கடல் இருக்கு, இந்த கடலில் உழவுக்குள்ளே நீங்கள் மீன் பிடிக்க காசை தாங்கன்னு வந்துடலாமா? அப்போ உனக்கு பொறுப்பில்லாத ஒன்றை, உன்னுடைய பேரில் இல்லாத ஒன்றை நீ என்ன செய்ய முடியாது, விற்பு என்ன செய்ய முடியாது. ஆனால் இந்த ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறுப்பை எடுத்து இல்லை, புரோக்கராக நின்று வியாபாரம் பண்ணுறோம், அந்த வகையில் வந்து என்ன செய்து அனுமதியாகுது. புரோக்கர் பீஸ் நம்ம எடுத்துக்கிறோம், பொருளை வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற வளவை நாம் புரோக்கர் போய் என்ன செய்யணும், இன்னொருத்தர் பேசுகிறோம், அந்த பாதி வளவு இருக்குது அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், 50 லட்சரூபா வளவு, 50 லட்சரூபா நீங்கள் உங்களுக்கு 50 லட்சரூபா கக்கி வேணும், மற்ற நான் பார்த்துக்கிறேங்கிறேன், நான் போய் என்ன 55 லட்சம் ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோம், வளவெல்லாம் கொண்டு காட்டினேன், உறுதி எழுத நடந்தால் அவனுக்கு தெரியுது இவர் தான் வளவன், 50 அங்கே 5 இங்கே, இது புரோக்கர் பீஸ். அந்த புரோக்கர் பீஸாக எடுக்கிறது அனுமதியானு கேட்டால் அது அனுமதி, இந்த புரோக்கர் பீஸ் என்ன இல்லை அனுமதி இல்லை. இந்த ஆன்லைன் பிஸ்னஸில் இன்னொருத்தர் பொருளை, உரிய பொருள் என்ன இருக்குது, இவ்வளோதான் இவ்வளோ காசுன்ற ஒரு ஒப்பந்தம் செஞ்சதுக்கு பிறகு பொருளை நான் கொடுக்குறேன், கொடுத்தால் நான் இடையில் புரோக்கரை லாபம் எடுக்கிறேன், இது மார்க்கத்தில் தடை இல்லை, அனுமதி. ஆனால் மோசடி நடக்கக்கூடாது, காட்டின ஒன்று பார்த்த ஒன்று வந்தது ஒன்றாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த நேரடியாக கண்ணால் பார்க்கல, நம்ம ஃபோட்டோவில் காட்டுறோம், இந்த ஃபோட்டோவில் காட்டி வியாபாரம் பண்ணுறதுல இமாம்கள் கூடையில் சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. ஒரு சிலர் உணவுப் பொருட்களை எல்லாம் ஃபோட்டோவில் காட்டி பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க, ஏன்னா அது பழுதாகும், போகிறதுக்கு நாள் எடுக்கும், அதெல்லாம் பண்ண முடியாது. அது இல்லாத மற்ற பொருட்கள் மஷூரான பிரபல்யமானது, அதாவதுங்க சிலதை பார்க்க முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன், இப்போ சாம்சங் ஃபோன்ன்ற, சாம்சங் ஃபோன் இது தான் உலகத்தில் எங்கே வேணாலும் சாம்சங் ஃபோன் இது தான், அதனத்து பார்க்குறது, அந்த நம்பரை சொல்லி இந்த ஃபோனு, இந்த கார் டொயோட்டா கார்னா இந்த கார் தான், இந்த பைக்குன்னா இந்த பைக்கு தான், இந்த பொருள்னா இது தான். அப்போ இது வந்து மஷூரான ஃபேமஸாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் இது இப்படித்தான். அப்போ கலர் செலக்டிங் காண்டுட்டான், இந்த என்ன கலர் வேணும், இல்லை என்ன சைஸ் வேணும், எத்தனை பவர், எத்தனை ஹோஸ் பவர் உங்களுக்கு வேணும், இல்லை என்ன அளவு வேணும் என்று நம்ம காட்டுறோம், விற்கிறோம். அப்போ அப்படி காட்டும்போது அது அவங்க ஃபோட்டோவில் பார்த்தது சாமான் தான் அவங்களுக்கு போய் என்ன செய்ய போகுது, கிடைக்க போகுது அப்படிங்கிற, அது மஷூரானது, அதில் மாற்று பேர் வழிகள் இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது என்றால், ஒரு பிரபல்யமான ஒரு கம்பெனியினுடைய ஒன்றை அதே மாதிரி அதே பெச்சை போட்டு நாங்கள் போட்டு அவங்க கம்பெனிக்கு மோசடி செஞ்சு நம்ம வியாபாரம் பண்ணக்கூடாது. ஒருத்தன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பான், அவன் சேட்டுக்கு ஒரு பெச்சை இருக்கும், அவன் பேர் இருக்கும், அவன் குவாலிட்டி வர, அவன் துணி வர, அவன் பட்டன் வர, அவன் அடிச்சிட்டிருக்கான், அதே பேரில் நாம் ஒரு ஷர்ட்டை அதே மாதிரி டிசைன் பண்ணிட்டு அந்த சமம் அறவிலைக்கு நாங்கள் தாரம் பண்ணி கொடுத்தா ஒரு கம்பெனிக்கு செய்யக்கூடிய ஒரு மோசடியாக என்ன செய்து அது இருக்குது. ஆனால் இந்த ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், அது போய் சேர்ந்ததுக்கு பிறகு அந்த நுகர்வோர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அதில் டெமேஜ் இருக்குது, வேலை செய்யலை, வேக்காகலை, நான் நேரடியாக பார்க்கல, நீங்கள் அனுப்பினது கூட ஃபோட்டோ பார்த்தா வேலை இல்லை, அப்படி வேலை செய்யலை அப்படின்றவங்க புகார் கொடுக்கும்போது அவங்க காசு ரிட்டர்ன் கொடுக்கணும், அந்த பொருளை வாங்கிறது அந்த காசை கொடுத்துடணும். அப்படித்தான் பிரபல்யமான இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடிய அமைப்புகள் வந்து செய்யுது. விளங்கிட்டா? இப்போ உதாரணமாக அலி எக்ஸ்பிரஸ் போன்றவைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்கள் பொருள் வேலை செய்யலைன்ற ஃபோட்டோவை திரும்ப நீங்கள் ப்ரூஃபாக காட்டினா அவங்களுக்கு திரும்ப இமெயில் பண்ணுறது, இன்னைக்கு வேலை செய்யலை அப்படின்னா உடனடியாக 1-24 மணி நேரத்துக்குள்ளே என்ன செய்கிறோம், உங்கள் காசு ரிட்டர்ன் வந்துடும், பொருளை நீங்களே வச்சுக்கோங்க, காசு ரிட்டர்ன் அப்படின்னு சில இதுகள் செய்யுது. அப்போ இன்னைக்கு ஊருக்குள்ளே இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, நீங்கள் காட்டினது இதுதான், நான் நீங்கள் சொன்ன துணி தான், அந்த வந்து பார்த்தா துணி வித்தியாசமாக இருக்குது, இது எனக்கு தேவையில்லைன்னு அந்த நுகர்வோர் திருப்பி சொல்லும்போது, அதை திருப்பி எடுக்கிற அந்த விஷயத்தில் ஒப்பந்தம் பேசப்பட்டு இந்த பிஸ்னஸ் செய்தால் இந்த வியாபாரம் என்ன செய்யலாம், ஹலால் நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க, நமக்கு ஃபத்வா தராங்க. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஜராய் அவர்களின் நாளும் ஓர் உளவியல் தூறல் கேட்பீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
3: www.muslimvanoli.com
4: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஃபக்ருத்தீன் இம்தாதி அவர்கள்.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
3: إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாவுகளும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக அவனுடைய சாந்தியும் கருணையும் அவனுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் அடியார்கள் அனைவர்கள் மீதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்கின்ற உயர்தரமான சுமனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த வாராந்திர வகுப்பிலே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதிலும் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய அத்துணை நபர்கள் மீதிலும் எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்றும் நிலவற்றுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே இந்த வாராந்திர வகுப்பிலே அல்லாஹுடைய நேசத்திற்குரியவர்கள் யார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை இந்த தருணத்திலே நினைவுபடுத்திக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நாம் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த உலகத்திலே எத்தனையோ பேர்களின் மீது நாம் நேசத்தை வைக்கின்றோம் பாசத்தை வைக்கின்றோம் இந்த உலகத்திலே மிகவும் பாசத்திற்குரியவர்கள் என்று ஒரு சிலர்கள் இருப்பார்கள் உதாரணமாக சொல்வதாக இருந்தால் கணவன் மனைவியின் மீது மிகவும் பாசத்துக்குரியவர்களாக இருக்கலாம் மனைவி கணவன் மீது பாசத்திற்குரியவர்களாக நேசத்திற்குரியவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அதே போன்று உடன் பிறந்த சகோதரர்களுக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில, இப்படி மிகவும் நேசத்திற்குரியவர்கள் என்று இந்த உலகத்திலே சிலர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்கள் மீது நாம் நேசம் வைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் யாரின் மீது அதிகமான நேசம் வைக்க வேண்டும், பாசம் வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும், இது திருக்குறானே நமக்கு சொல்லி காட்டுகிறது. நீங்கள் இந்த உலகத்திலே எத்தனையோ நபர்கள் மீது நேசம் வைத்திருப்பீர்கள், ஆனால் உண்மையில் நீங்கள் அதிகமாக நேசம் கொள்வதற்கு தகுதியானவன் யார், உண்மையில் நீங்கள் பாசம் வைப்பதற்கு, பிரியப்படுவதற்கு, பிரியத்திற்குரியவர்களாக ஆவதற்கு மிகவும் அருகதை உள்ளவர்கள் யார் என்பதை திருக்குர்ஆனே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சூரத்து தௌபா என்கின்ற அந்த அத்தியாயத்தில் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய தந்தையர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், அதோடு மாத்திரம் உட்பட்டவில்லை அல்ல, மேலும் சொல்லுகின்றான் பாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று பயந்து பயந்து பாதுகாக்கக்கூடிய அந்த வியாபாரங்கள், நீங்கள் விருப்பத்துடன் வசிக்கக்கூடிய அந்த வீடுகள், இவைகளை எல்லாம் விட எல்லாருக்கும் இதில் பிரியம் இருக்கும் இல்லையா. அல்லாஹ் அந்த பிரியத்தெல்லாம் சொல்றான், யார் மீது நீங்கள் அதிகம் பிரிய வச்சிருப்பீங்க, உங்களுடைய தந்தை மீது வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளைகள் மீது இருக்கலாம், உங்களுடைய மனைவிகள் மீது இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் மீது இருக்கலாம், ஒட்டுமொத்த உங்கள் குடும்பத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் சம்பாதித்து வைத்த இந்த செல்வத்தின் மீது இருக்கலாம், நீங்கள் ஆசை ஆசையாக கட்டி வசிக்கக்கூடிய அந்த வீட்டின் மீது இருக்கலாம், நீங்கள் பண்ணக்கூடிய அந்த வியாபாரத்தின் மீது இருக்கலாம், எல்லோருக்கும் இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் உண்மையில் யாரின் மீது நீங்கள் நேசம் வைக்க வேண்டும், அல்லாஹ் சொல்லுகின்றான் பாருங்கள், அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலி, அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் அவருடைய வழியில் அறப்போர் புரிவதையும் விட உங்களுக்கு இவைகளெல்லாம் பிரியமானதாக இருக்குமியானால், அல்லாஹ் ஒரு கைதிடுறான், இதெல்லாம் பிரிய வைங்க, பிரிய வைக்க வேணான்னு சொல்லல, ஆனால் அல்லாஹ்வை விடவும் அவனுடைய தூதரை விடவும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அறப்போர் புரிவதையும் விடவும் இவைகளின் மீது நீங்கள் அதிகமாக பிரிய வைப்பீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் அவனுடைய கட்டளையை வேதனையை கொண்டு வருவதை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் இந்த உலகத்தில் யாரின் மீது வேண்டுமானாலும் பிரியம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம், ஆனால் அந்த நேசம் எதுவரை இருக்க வேண்டும், எதைவிட மிஞ்சிவிடக் கூடாது, அஹப்பு இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வழியிலே அறப்போர் புரிவதை விடவும் நேசம் உண்டவையாக ஆய்விடக்கூடாது. அப்ப முன்னுரிமை எதற்கு கொடுக்க வேண்டும், உங்களுடைய உண்மையான நேசம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மரியாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் அல்லாஹின் மீது நேசம் வைத்திருக்கின்றோம், அல்லாஹ் மிக கருணையானவன், அல்லாஹ் இந்த அடியார்கள் மீது மிகவும் பிரியத்திற்குரியவன், அவன் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால், நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால், அதை கூட அல்லாஹு ரப்புல் ஆலமீன்
5: வானவர்களிடத்திலே பகிரங்கப்படுத்துகிறான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அடியாரின் மீது அல்லாஹ் நேசம் வைத்து விட்டானோ, எந்த அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டானோ, அந்த பிரியமானவனை பற்றி, அந்த பிரியமை தந்த அடியாரை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், எங்கே பேசுகிறான் என்று சொன்னால் வானவர்களிடத்திலே பேசுகின்றான். இந்த அடியாரின் மீது நான் பிரியம் வைத்திருக்கிறேன், இந்த அடியாரை நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானவர்களிடத்திலே பேசுகிறான் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அஹப்பல்லாஹுல் அப்த நாதா ஜிப்ரீல், அல்லாஹ் ஒரு அடியாரின் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைப்பானான். அல்லாஹ் அழைத்து சொல்லுவானாம், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஉஹிப்புஹு, நிச்சயமாக அல்லாஹ் இந்த அடியாரை பிரியம் வைத்து விட்டான், எனவே ஜிப்ரீலே நீங்களும் இந்த அடியாரை நேசம் கொள்ளுங்கள், பிரியமையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீலும் அந்த அடியாரின் மீது பிரியம் வைப்பார். மேலும் அவர் செய்வார், ஃபயுனாதி ஜிப்ரீல் ஃபி அஹலி ஸமா, வானத்தில் உள்ளவர்களை எல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள். அழைத்து அவர்கள் சொல்லுவார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு ஃபுலானன் ஃபஅஹிப்புஹு, இந்த அடியாரின் மீது அல்லாஹ் பிரியம் வைத்திருக்கிறான், எனவே வானவர்களான நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் உள்ளவர்களின் எல்லாம் அழைத்து அங்கே அவர்கள் சொல்லுவார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். சும்மா யூதஉ லஹு அல் கபூலு ஃபில் அர்த், அதற்கு அடுத்ததாக அவருக்கு பூமியிலும் அந்த அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ் ஒரு அடியார் மீது பிரியம் வைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த பிரியத்தை அல்லாஹ் எங்கே பிரஸ்தாபிக்கின்றான், வானத்திலே உள்ளவர்களிடத்திலே சொல்லுகின்றான், அதுவும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சொல்லுகின்றான், நான் இந்த அடியான் மீது பிரியம் வைத்திருக்கிறேன், எனவே நீங்களும் பிரியம் வையுங்கள் என்று சொன்னதற்கு பின்னாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மற்ற மலக்குமார்களிடத்திலே அழைத்து இந்த அடியானின் மீது நான் நேசம் வைத்திருக்கிறேன், நீங்களும் என்ன செய்ய, அல்லாஹ் நேசம் வைத்திருக்கிறான், நீங்களும் நேசமையுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு பூமியிலே இருப்பவர்களுக்கும் அங்கே சொல்லப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் ஹதீஸுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது புகாரியில 3209வது ஹதீஸாக இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் ஒரு அடியான் மீது நேசம் வைத்து விட்டான் என்று சொன்னால் அந்த நேசம் எதுவரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் வானத்தில் உள்ளவர்களிடத்தில் கூட அல்லாஹ் அந்த அடியானை பற்றி பேசுகிறான் என்று சொன்னால் அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் ஆக வேண்டும், அந்த நேசத்திற்குரியவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக ஆகுவதற்கு நாம் என்ன செய்யணும், அது முக்கியம் இல்லையா? எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாஹ் நேசம் வைக்கின்றானா? இல்லை. அல்லாஹ்வுக்கு சில நேசத்திற்குரியவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு பட்டியலை போட்டு சொல்கின்றான். யார் மீதெல்லாம் நான் பிரியப்படுகின்றேன், யார் மீதெல்லாம் நாம் நேசிக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய அருள்மொழியாம் திருக்குர்ஆனில் பட்டியல் போடுறான். ஆனால் மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்லக்கூடியதாக தெரியுமா, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், யாரங்க முத்தகீன்களை, தக்வாவுடைய மக்களை அல்லாஹ் பிரியம் வைக்கின்றான், நேசம் கொள்கிறான் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யார் தம்முடைய வாக்குறுதி நிறைவேற்றி இறைவனை அஞ்சுகின்றார்களோ அப்படிப்பட்ட அந்த மக்களை, அப்படிப்பட்ட அந்த முத்தகீன்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நேசம் வைக்கிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே இந்த தக்குவா என்பது, இந்த தக்குவா என்று சொன்னால் இறையச்சம் இல்லையா, இந்த தக்குவா என்பது ஒவ்வொரு மூமின்களுடைய உயிரோடும் உணர்வோடும் இரண்டரை கலந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏனென்று சொன்னால் இந்த தக்குவா என்கின்ற இந்த இறையச்சம் தான், இந்த அம்சம்தான் நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது. ஒரு அடியானுடைய, ஒரு மூமினுடைய ஈருலக வெற்றி தோல்விகளை தீர்மானிப்பதிலே இந்த தக்குவா என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்று கேட்டால், அல்லாஹ் பாருங்க, குர்ஆனை நீங்க திறந்து பார்த்தீங்க சொன்னா சுமார் 258 இடங்கள்ல, ஒரு இடம் இரண்டு இடம் அல்ல, சுமார் 250 இடங்கள்ல, 58 இடங்களில இந்த தக்குவாவை குறித்தே, இந்த இறையச்சத்தை குறித்தே அல்லாஹ் பல வடிவங்களில பேசுகின்றான். அதிலும் குறிப்பாக சுமார் 70 இடங்கள்ல அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சி வாழுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாகவே மூமின்களை அழைத்து பேசுகின்றான். அல்லாஹ்வுடைய இந்த கட்டளையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் தக்குவா இருக்க வேண்டும். பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, கொடுக்கல் வாங்கலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கை, கூட்டு வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, நீதி, நிர்வாகம், அரசியல், அனைத்திலும் இந்த தக்குவா இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானின் மூலமாக நமக்கு ஆணை இருக்கின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை செய்யக்கூடிய, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமலை நாம் செய்வதாக இருந்தாலும் கூட அதிலே தக்குவா கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும். இறையச்சம் என்பது இடம் பெற்றில்லாமல் அந்த செயலை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அந்த செயலுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது. அதனால்தான் அவ்வளவு இடங்கள் நல்லா பேசுகின்றான். எங்கேயும் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, மக்களை அழைத்து ஒரு உபதேசத்தை செய்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இத்தக்குல்லா, ஈமான் கொண்ட மக்களே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். சரிங்க, இந்த தக்குவானா என்ன? தக்குவா என்கின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், என்ன பொருள்? அகராதியை பொறுத்த வரைக்கும் இந்த தக்குவா என்பது விகாயத் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் தக்குவா. இந்த விக்காயத் என்பதற்கு என்ன பொருள் என்று கேட்டால், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளுதல் என்று அர்த்தம். ஒரு மனிதன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வது, இது அகராதியில. ஷரியத்துடைய புழக்கத்தை பொறுத்த வரைக்கும் தக்குவா என்பது இறைவன் எவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டு மனிதன் நீங்கி வாழ்வது. இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் தடுத்தானோ வெறுத்தானோ அவைகளை விட்டும் ஒரு அடியான் ஒதுங்கி வாழ்வது, இதுதான் தக்குவா. சலஃபுகள் அருமையான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். சலஃபுகள் ஒரு அருமையான தக்குவாவுக்கு ஒரு அருமையான விளக்கத்தை சொல்வார்கள். உமர் ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் உபை இப்னு காபு என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை அழைத்து கேட்பார், உபை இப்னு காபு அவர்களே, மத் தக்குவா, தக்குவானா என்னன்னு கேட்பார். தக்குவா என்று சொன்னால் என்ன, எனக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்பார். அப்போ உபை இப்னு காபு சொல்லுவாங்க, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முட்கள் நிறைந்த பாதையை கடந்து போயிருக்கிறீர்களா? முட்கள் நிறைய இருக்குது, அந்த இடத்தை நீங்கள் கடந்து போயிருக்கிறீர்களா, கால்நடையாக கடந்து போயிருக்கிறீர்களா? அப்ப சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆம் நான் சென்றிருக்கிறேன், அப்படி நான் போயிருக்கிறேன். அப்படி நீங்கள் போகின்ற பொழுது எப்படி போவீங்க, அந்த இடத்தை நீங்க எப்படி கடந்து போவீங்க? அப்ப அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய ஆடையிலோ என்னுடைய உடம்பிலோ அங்கே கிடக்கக்கூடிய அந்த முட்கள் பட்டு விடாமல் மிகவும் பேணுதலோடு மிகவும் கவனத்தோடு அடிமேல் அடி எடுத்து வைத்துத்தான் நான் அந்த பாதையை கடந்து செல்வேன். அங்கு கிடைக்கக்கூடிய முட்களோ அல்லது வேறு, அதாவது உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஏதாவது வஸ்துக்களும் அங்கே இருக்குமையானால் நான் ரொம்ப கவனிச்சு போவேன் அப்படின்னு உமர் ரலி அல்லாஹு தஆலா ஒரு விளக்கத்தை சொல்லுவாங்க. முட்கள் நிறைந்த பாதையை நான் இப்படித்தான் கடந்து செல்வேண்டு. அப்போ உபை இப்னு காபு சொல்லுவாங்க, தில்கஹிய தக்குவா, அதுதான் தக்குவா. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவனுடைய அமல்களும் பாழ்வாடிவிடாமல் அவனுடைய ஈமானும் பாழாடிவிடாமல் அவன் கொண்டிருக்கின்ற அந்த ஈமானும் பாழாகி விடாமல் அவன் செய்கின்ற அந்த நல்ல அமல்களும் பாழாகி விடாமல் சூழ்நிலைகள் என்கின்ற அந்த முட்கள் நாலாபுரமும் சூழ்ந்திருந்தாலும் கூட அவைகள் எவைகளிலும் சிக்கிவிடாமல் விலகி இருந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கின்றானே, அதுதான் தக்குவா, கண்ணியத்திற்கு பெருமக்களே, சுருக்கமாக தக்குவா என்று சொன்னால் என்ன என்று கேட்டால், நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நமக்கு மிக சமீபத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்சத்தோடு அந்த பயத்தோடு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை தூங்குகின்றோமே, நம்முடைய வாழ்க்கையை அடிமேல் அடி எடுத்து வைக்கின்றோமே, அதுதான் தக்குவா. தக்குவா என்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் அல்லாஹ் உற்று கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், நாம் அவனை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் நகர்த்துகின்றோமே நம்முடைய வாழ்க்கையை, இதுதான் தக்குவா. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆனால் பெருமானும் இன்றைக்கு தக்குவா என்றால் எதை பேசிக்கொண்டு இருக்கிறோம் என்று கேட்டால், நிறைய நல்ல அமல்களை செய்வதைத்தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். யாராவது தஹஜ்ஜத் என்று தொழுது விட்டால் அவர் தக்குவாதாரி, அவர் ஈமான்தாரி என்றெல்லாம் பேசுவோம். நிறைய அமல்கள் செய்வது தக்குவா அல்ல, மாறாக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் குறைய வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பரிகாரம் தேட வேண்டும். பாவத்திலிருந்து மீட்சி பெற்று பாவக்கரைகள் இல்லாத மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் தக்குவாவின் உச்சகட்டம். சஹாபாக்கள் அப்படி இருந்தாங்க, வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள் சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரிந்திருக்கும். அடிக்கடி பல மேடைகளிலே பல பயான்களிலே கேள்விப்பட்ட ஒரு விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே விபச்சாரம் செய்துவிட்டால் அது தண்டனைக்குரிய சட்டம் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறங்கிய தருணம் அது. விபச்சாரம் ஒருத்தர் செஞ்சிட்டாரு, சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டு விட்டால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய திருவசனம் இறக்கி உருளப்பட்ட தருணம் அது. அந்த நேரத்தில் ஒரு மனிதர் ஓடோடி வந்தாரு, யாருங்க, யாருக்காவது பேர் ஞாபகம் இருக்குதா? ஒரு மனிதர் ஓடோடி வந்து யா ரசூலுல்லாஹ் தஹீரினி அப்படின்னு, ஒரு சஹாபி, யாருங்க, மாலிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மாலிஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓடோடி வருவார், யா ரசூலுல்லாஹ் தஹீரினி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், விபச்சாரத்திற்கு உண்டான அந்த தண்டனை எனக்கு வழங்குங்கள் என்று சொல்லுவார். பல பயான்களில் கேட்டிருப்போம், பல மேடைகளில் பேசியிருப்போம். ஆனால் அவர் பாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வதை அதில் வாங்கியும் வாங்காததை போன்றெல்லாம் பார்ப்பார்கள், அவரை அனுப்பி பார்ப்பார்கள், சாட்சி கிடையாது. அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான், அவரை அல்லாஹ் அம்பரப்படுத்தவில்லை. ஆனாலும் கூட அவரை கொண்டு வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டியது எது, அதை நம்ம சிந்திக்கணும். யாரும் பார்த்து இவர் ஜினா செய்து விட்டார் என்று சொல்லவில்லை, ஆனாலும் கூட அல்லாஹ்வுடைய வேத வசனம் இறங்கியதற்கு பின்னாலே இது இவ்வளவு பெரிய குற்றத்திற்குரிய செயலா என்று அவர் எண்ணி, இதற்காக நான் மறுமையிலே தண்டிக்கப்பட்டு விடக் கூடாது, அந்த தண்டனையை இங்கேயே வாங்கிக் கொள்ள வேண்டும், அந்த தண்டனை இங்கேயே பரிசுத்தமானாக நாம் ஆகிவிட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு ஓடோடி வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ அவரை திருப்பி அனுப்புவதற்குத்தான் பார்க்கிறார்கள், திருப்பி அனுப்ப பார்க்கிறாங்க, என்னென்னவோ சொல்றாங்க, நீ அவரை முத்தமிட்டிருப்பாய், அல்லது நீ என்ன செஞ்சிருப்பாய், சாணி மாறியாக இதையாவது பேசியிருப்பாய் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நீ அல்லாஹ்ட்ட போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனாலும் அவர் தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் அவர் சொல்லுகிறார், தஹீரின் யா ரசூலுல்லாஹ், நான் ஜினா செய்து விட்டேன். வாக்குமூலம், அவராகவே வாக்குமூலம் அளிக்கிறார். அப்படி சொன்னதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சுய வாக்குமூலத்திற்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உறுதிப்பாட்டை பார்த்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கல்லறி தண்டனை கொடுங்கள் என்று சொல்கிறார்கள். அதற்கு பின்னால் தண்டனை நிறைவேற்றப்பட்டது, வரலாற்றில் பார்க்கிறோம். அந்த தௌபா கூட எப்படிப்பட்ட தௌபாவாக மாறியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், இவர் செய்த இந்த தௌபா, இவர் செய்த இந்த தௌபா இருக்கிறது, இந்த பாவமன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்ட பாவமன்னிப்பு இருக்கிறது. ஒரு சமூகத்திற்கு மத்தியிலே அதை பிரித்து கொடுத்தாலும் கூட அதையும் அது மிஞ்சிவிடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தௌபாவாக ஒரு தௌபா செய்தார் என்று அல்லாஹ்வுடைய திருத்தூதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுவார்கள். தான் செய்த ஜினாவை யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் படைத்த இறைவன் பார்த்து விட்டான், பார்த்திருப்பான் என்ற அந்த உச்சக்கட்ட உணர்வுதான், அந்த உச்சக்கட்ட பயம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தால் இதை சொன்னால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைக்கும் என்று கருதியும் கூட அவர் வந்து நின்றாரா இல்லையா? இதுதான் தக்குவாவின் இறையச்சத்துடைய அந்த உச்சக்கட்டம். அந்த இறையச்சம் இருக்கிறதா நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்படிப்பட்ட இறையச்சமுடைய மக்களைத்தான் இன்னல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்றார்கள். அல்லாஹ் சொல்கின்றார். இதெல்லாம் விட இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. தண்டனை கொடுக்கப்பட்டு ஒரு 2-3 நாட்கள், சில நாட்கள் ஆகியிருக்கும். இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரு பெண்மணி ஓடோடி வருகிறார். காமிதியா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வருகிறார்கள். அதே வார்த்தையை சொல்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ் தஹீரினி, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்துவிட்டேன். நேரில் பார்த்தவர்கள் விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது என்பதை நேரில் பார்த்த அந்த பெண்மணி, தனக்கும் இப்படியான ஒரு தண்டனை கிடைக்கும் என்று நினைத்திருந்தும் கூட தான் விபச்சாரம் செய்துவிட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து சொல்கிறார் என்று சொன்னால், இந்த இறையச்சத்தின் உச்சத்தை எப்படி நாம் நினைப்பது? சுப்ஹானல்லாஹ், சிந்தித்து பாருங்கள். பெருமானார் செல்லல்லா, அதே போன்று பெருமானார் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களையும் திருப்ப அனுப்ப பார்க்கிறார்கள். அப்பொழுது கூட அந்த பெண்மணி ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள், அல்லாஹுடைய திருத்துதரே, மாயிசுபின் மாலிக்கை நீங்கள் திருப்பி அனுப்பியதை போன்று என்னை திருப்ப அனுப்ப பார்க்கிறீர்களா? இன்னஹா ஹுப்லா மினஸ் ஜினா, ஜினாவின் மூலமாக என்னுடைய வயிற்றிலே குழந்தை இருக்கிறது என்று சொல்வார்கள். அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த குழந்தையை பெற்றுவிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்து ஒரு துணியிலே சுற்றி கொண்டு அப்பொழுதும் வருவார்கள், இப்பொழுது என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், எனக்கு உண்டான அந்த தண்டனையை வழங்குங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த குழந்தைக்கு பால் குடி மரக்கடிக்க செய்து விட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க? அந்த குழந்தையை என்ன செய்வாங்க? பால் குடி மரக்கடிக்க செய்துவிட்டு கையிலே ஒரு ரொட்டி துண்டையும் கொடுத்து, அதாவது பால் குடிக்க மரக்கடிக்க செய்து விட்டேன், இப்பொழுது வேறு உணவுகள் எல்லாம் சாப்பிடுகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த குழந்தையுடைய கையில ரொட்டி துண்டியும் வைத்துக் கொண்டு வருவார்கள். இவ்வளவு உறுதிப்பாட்டுக்கு பின்னால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த வரலாறுகள் எல்லாம் கேட்பதற்கு நமக்கு அப்படியே உற்சாகமாக அல்லது உணர்வு பூர்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இறையச்சம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். ஆனால் இப்படிப்பட்ட தக்குவா இருக்கிறதா? எல்லோரும் பார்க்கின்ற பொழுது ஒரு மாதிரியாக நடந்து கொள்கின்றோம், யாரும் பார்க்காத சமயத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே. ஆனால் தக்குவா என்று சொன்னால், யார் பார்த்தாலும் யார் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் யாருடைய கண்ணிலும் மண்ணை தூவலாம். அதனால தானே அல்லாஹ் நோன்பை பற்றி பேசுகின்ற பொழுது எதுக்காக பேசுறான்? அப்படி நோன்பு, நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியாது. மற்ற எல்லா அமல்களையும் பார்த்து கண்ணால் பார்த்து சொல்லிவிடலாம். இவர் தொழுகிறார், 5 தொழுகைக்கு வருவார், பார்த்தேன். இவர் ஜகாத் கொடுக்கிறார், அந்த மனிதருக்கு இவர் கொடுத்தார், பார்த்தேன். இவர் உம்ரா செய்தார், ஹஜ் செய்தார், எல்லாம் பார்க்கலாம். நோன்பு பார்க்க முடியுமா? சஹர் நேரத்தில் நல்லா உட்கார்ந்து சாப்பிட்டு சஹர் செஞ்சாச்சு, அவர் நோன்பு வச்சுக்கிறான்னு சொல்லலாம். ஆனால் பகல் நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல், வீட்டில் உள்ள மனைவிக்கு தெரியாமல் ஃப்ரிட்ஜில் அழகா ஆப்பிள் இருக்கு, எடுத்து சாப்பிட்டா யாருக்கு தெரியும்? தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட என்ன அங்கே நினைக்கிறோம், யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னாலும் நம்மை படைத்த இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு அதிலிருந்து பசியாக இருந்தாலும் கூட தவிர்ந்து இருக்கிறோமா இல்லையா? அதனால்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது எதற்காக இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறான். இப்படி ஒரு மாத காலம் நமக்கு பயிற்சி அளிக்கிறது. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த ஒரு பயிற்சி தான் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை எதற்காக கடமையாக்கப்பட்டதுன்னு சொன்னால், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவுடைய மக்களாக மாற வேண்டும். எப்படி நோன்பு காலகட்டங்களிலே அல்லாஹுக்கு தெரியாமல் எந்த ஒரு உணவையும் மால் உட்கொள்ள முடியாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நாம் எப்படி அதிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ அதே போன்றுதான் எல்லா செயல்பாடுகளிலும் நீங்கள் தவிர்ந்திருக்க வேண்டும். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், நீதி, நிர்வாகம், அரசியல், எல்லா விஷயங்கள்லையும், குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, எல்லா விஷயங்கள்லையும் அந்த தக்குவா வர வேண்டும் என்பதற்காகத்தான் நோன்பையே நாம் கடமையாக்கினோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்போ ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய அருகாமையில் இருந்து கொண்டு, மிக சமீபத்தில் இருந்து கொண்டு நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான், நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த அச்ச உணர்வோடு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கும். யானால் அப்படிப்பட்ட நடவடிக்கைதான் தக்குவா. அப்படிப்பட்ட தக்குவா உடையவர்களைத்தான் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட தக்குவாவுடைய மக்களைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திரு குர்ஆனிலே சொல்வதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது ஒரு விஷயம். அப்போ அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக நாம் மாறுவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், தக்குவா என்கின்ற இந்த அம்சம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 195வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, நீங்கள் நன்மையை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நீங்கள் நன்மையை செய்யுங்கள், ஏனா இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நன்மை செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார், அல்லாஹ் விரும்புகிறார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குறானில் சொல்லி காட்டுறான். சரி, நன்மைனா என்னங்க? நன்மையை செய்யுங்கள் சொல்றான் அல்லாஹ். நன்மையை செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அந்த நன்மைனா என்ன, அதையும் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான். நன்மை என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் இரண்டாவது அத்தியாயத்தில் 177வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்ற பொழுது, லைசல் பிர்ரா அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், புண்ணியம் என்பது அதாவது நன்மை என்பது உங்கள் முகங்களை கிழக்கிலோ மேற்கிலோ திருப்பிக் கொள்வதில் இல்லை. உங்கள் முகங்களை கிழக்கு பக்கமாகவும் மேற்கு பக்கமாகவும் திருப்பிக் கொண்டு தொழுவதில்லாம் இல்லை. வலாக்கின்னல் பிர்ர மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வல் மலாயிக்கத்தி வல் கிதாபி வல் நபியின். புண்ணியம் என்பது என்னவென்று கேட்டால், நன்மை என்பது என்னவென்று கேட்டால், அல்லாஹுவை ஈமான் கொள்வது, மறுமையை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, நபிமார்களை ஈமான் கொள்வது. இதோடு மாத்திரமல்லாமல் வாசல் மாலல ஹுப்பிஹி தவில் குர்பா, தன்னுடைய பொருளாதாரத்தில் இறைவன் மீது உள்ள அந்த நேசத்தின் காரணமாக தன்னுடைய அந்த பந்துகளுக்கு, சொந்தங்களுக்கு, அதே போன்று எத்தீம்கள், அனாதைகள், மிஸ்கீன்கள், மிஸ்கீன்கள், ஒபன சபீல், அதே போன்று வழிபோக்கர்கள், இவர்களுக்கெல்லாம் கொடுத்து உதவுவது. வெறுமன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையோடு நிப்பாட்டிக்கல, மருமிய நம்புங்க, தொழுகுங்க, இதோடு அல்லாஹ் நிப்பாட்டிக்காம எதெல்லாம் நன்மையில் சேர்க்கிறான்னு சொன்னா, வாசல் மாலலா ஹுப்பிஹி ஸவில் குர்பா, அந்த பந்துகளுக்கு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய அந்த நேசத்தின் காரணமாக யாரெல்லாம் இப்படி பொருளாதாரத்தை வழங்குகின்றார்களோ, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு, அதே போன்று கேட்டு வரக்கூடியவர்களுக்கு, ஏழைகளுக்கு, யாசிப்பவர்களுக்கு, அடிமைகள், கடனாளிகள், இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்து வாங்குகின்றார்களோ அவைகள் எல்லாம் அதெல்லாம் நன்மன் சொல்றாங்க. நன்மையாக இன்றைக்கு நாம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம், தொழுக, நோன்பு, ஹஜ்ஜு, இந்த மாதிரி பொருளாதாரம் என்று வருகின்ற பொழுது, கொடுக்கல் வாங்கல் என்று வருகின்ற பொழுது, அல்லது உடல் ரீதியான சில சமூக சேவைகள் என்று வருகின்ற பொழுது, அதெல்லாம் பெருசா நம்ம நன்மையாக கருதுறது இல்லை இல்லையா, பெருசா அதை நன்மையாக கருதுறது இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, வெறுமனே இபாதத்துகளை மாத்திரம் நன்மை என்று சொல்லல, சமூக சேவையில் ஈடுபடுவதையும் நன்மை என்று சொல்கிறது. அதனால்தான் நல்லா சொல்றான், வாத்தில் மாலலா ஹுபிஹிதவில் குருபா வல் யத்தாமா வல் மசாகின் வபன ஸபீல் வஸாயிரின் வஃபி ரிகாப் வஅகாமு ஸலா வஅத ஸகா வல் மூஃபூன பிஅஹதிஹிம் இதா ஆஹது வஸாபிரின ஃபில் பஸாயி வல் ரஐ வஹீனல் பஸ் உலாயிகல் லதீன ஸதகு வஉலாயிகஹுமுல் முத்தகூன். அல்லாஹ் பேசுறான் நன்மையான காரியங்கள் என்ன என்பதை. அழகாய் இரண்டாவது அத்தியாயத்து 177 கொஞ்சம் படிச்சு பாருங்க, 2177 கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல எவைகள் எல்லாம் நன்மையான காரியங்கள் என்பதை விளக்குகிறார். அப்ப வெறுமென தொழுகை நோன்பு இவைகளை மாத்திரம், வணக்க வழிபாடுகளை மாத்திரம் நன்மையாக கருதாமல் சமூகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது, சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது, அந்த பாதிப்புகளை நீக்குவதற்காக தன்னுடைய உடலாலும் பொருளாலும் யார் சேவை செய்கின்றார்களோ அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்று தான் சொல்கின்றார். அந்த சேவையும் அல்லாஹ் நன்மை என்று தான் சொல்கிறார். ஆனா இன்னைக்கு பாருங்க, சமூகம், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர்கள் அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் திண்டாடி கொண்டக்கூடிய ஒரு சமூகமாக இந்த சமூகத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். மாற்று துணை கூட இல்லாமல் அல்லற்படக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? படிப்பை தொடர முடியாமல் சின்ன சிறு வயசிலேயே பெற்றோர்களை இழந்துவிட்டு நாற்காலி துடைப்பதற்காகவும் வீடு சுற்றுவதற்காகவும் சென்றுவிடக்கூடிய எத்தனை இளந்தலைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ விதவை பெண்கள் தங்களுக்கு ஒரு மறுமண வாழ்க்கை வராதா என்று ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய எத்தனையோ இளம் பெண்கள், கன்னி பெண்களும் இருக்கின்றார்கள், விதவை பெண்களும் இருக்கிறார்களா இல்லையா? இவைகள் எல்லாம் கொஞ்சம் சீர்திருக்கி பார்க்கணும். இதற்காக நாம் என்ன செஞ்சோம், தொழுதோ நோன்பு வைச்சோம், அது ஒரு பக்கம், அது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தோம். இந்த சமூகத்திற்காக நாம் என்ன செஞ்சோம், சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது, சமூகம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறது, இப்படிப்பட்ட இந்த சமூகத்திற்காக என்னால் முடிந்த உதவிகளை நான் என்ன செய்தேன். அல்லாஹ் இதையெல்லாம் நன்மைன்னு சொல்றான். இந்த நன்மையை செய்யக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான், பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு

இந்த சமூகத்தில் இப்படியான ஒரு நிலைமை, நீங்கள் இவர்களுக்கு உதவி செய்ய மாட்டீர்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு பின்னாலே அந்த மக்கள் அன்சாரி தோழர்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ஒரே ஒரு பயம்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அந்த சமூகத்தின் நிலையையே மாற்றி அமைத்தது, அந்த கூட்டத்தாரின் நிலைமையை மாற்றி அமைத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்திலே மகிழ்ச்சியை பார்த்தோம் என்று சஹாபாக்கள் சொல்றாங்க. சமூகம் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பொழுது அந்த பாதிப்பை நீக்குவதற்காக வேண்டி நம்மால் முடிந்த உதவிகளை பொருளாலோ உடலாலோ செய்கின்ற பொழுது அதையும் இஸ்லாமிய மார்க்கம் நன்மையாகத்தான் கருதுகிறது. இப்படிப்பட்ட நன்மையை செய்யக்கூடிய மக்களைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றான் என்று அவனுடைய அருள்மரியாம் திரு குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் இந்த அல்லாஹுவை, அல்லாஹ் நம்மின் மீது அல்லாஹ் யாரை அடுத்ததாக நேசிக்கிறான் என்று சொன்னால் பெருமான அல்லாஹ் குர்ஆன்ல பல வசனங்களில் சொல்லி காட்டுறான். நிறைய ஒரு லிஸ்ட் அல்லாஹ் குர்ஆன்ல போடுறான் யாரெல்லாம் நான் பிரியப்படுறேன். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், முதலாவது அல்லாஹ் அதாவது தக்குவாவுடையவர்களை அல்லாஹ் பிரிவிப்படுறான். நீங்கள் நன்மையை புரியுங்கள், நன்மை செய்வோரை அல்லாஹ் பிரியப்படுகின்றான், நேசிக்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் யாரை நேசிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் என்று சொல்றான், செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். யாருங்க? தௌபா செய்யக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களை அல்லாஹ் நேசிக்கிறான். பாவம் செய்யாத மக்கள் யாருமே இருக்க முடியாது இல்லையா? பாவம் செய்யாத மக்களை அக்குள்ளு பணி ஆதம ஹத்தாவும் அல்லாஹ்வுடைய திருத்தூத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு இழைக்கக்கூடியவர்கள் தான். வஹைரு ஹத்தாயின அத்தவாபுன், அதுல சிறந்தவங்க யாரு? தௌபா செய்யக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய திருத்தூத நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப தௌபாவை பொறுத்தவருக்கும் அது எப்படிப்பட்ட தௌபாவாக இருக்க வேண்டும்? உலமாக்கள் சொல்றாங்க அந்த தௌபாவை பொறுத்த வரைக்கும் தௌபா நம்ம சும்மா அஸ்தக்ஃபிர்லா அஸ்தக்ஃபிர்லா சொல்லிட்டு போயிடுறோம், பாவம் மன்னிப்பு கேட்டாச்சு, செஞ்ச பாவத்துக்காக பாவம் மன்னிப்பு கேட்டாச்சுன்னு சொல்லி. ஆனா உலமாக்கள் சொல்றாங்க அத்தௌபத்து வாஜிபத்து மின் குல்லி தம்பின் ஃபைன் காலத்தில் மாசியத்து பைனல் அப்தி வ பைன் அல்லாஹி தஆலா லா தத்அல்லகு பிஹக்கி ஆதமி ஃபலஹா தலாசத்து ஷுரூத். உலமாக்கள் சொல்கின்றார்கள் பாவம் மன்னிப்பு என்பது ஒரு அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவமாக இருக்குமானால் அதை விட்டு நீங்குவது கடமை. மனித உரிமை சம்பந்தப்படாத ஒரு பாவமாக இருக்குமே ஆனால் அது, ஏன்னா மனித உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவங்கள்ட்ட பத்தி தான் மன்னிப்பு கேட்கிறோம். அப்ப அதை விட்டு நீங்குவது ஒவ்வொரு மூமியின் மீதும் கடமை. அதுக்கு மூன்று ஷருத்துகளை சொல்றாங்க. என்ன ஷருத்துகள்? அஹதுஹா அய்யுக்குலி அனில் மாசியத்தி, மூன்று நிபந்தனை. அதுல முற்றிலுமாக ஒரு பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், ஒரு தௌபா செய்கிறோம் சொன்னால் அந்த பாவத்தை விட்டு முற்றிலுமாக நீங்கி இருக்க வேண்டும். முதல் விஷயம், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை தெரியாமல் செய்துவிட்டேன், இனி இந்த பாவத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், மீண்டும் அதில் போய்விட மாட்டேன் என்று ஒரு உறுதி மனப்பான்மையை வச்சுக்கணும். இரண்டாவது அவற்றை செய்வதிலிருந்து என்ன செய்யறது, அந்த ஒரு செயலை செய்யறமா இல்லையா, அந்த செயலை செய்ததற்காக கவலைப்படுறது. இரண்டாவது ஒரு ஒரு ஒரு தீமையை செய்து விட்டோம், அதற்காக நம்ம வந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறோம். பாவ மன்னிப்பு கேட்டுட்டு இந்த பாவத்தை நான் இனிமேல் செய்ய மாட்டேன் என்று சொல்லிடணும், ஒரு உறுதி மனப்பான்மை வச்சுக்கணும். இரண்டாவது சருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவற்றை குறித்து கவலை பண்ணணுமா, இந்த பாவத்தை செஞ்சிட்டேனே அப்படின்ற அந்த ஒரு கவலை இருந்து கொண்டே இருக்கும். அந்த கவலை இருக்கும் என்று சொன்னால்தான் அடுத்த தடவை அந்த பாவத்தில் போக மாட்டோம். அதை மறந்துட்டோன்னு வச்சுங்க, இந்த பாவத்தை செய்ததையே நான் மறந்து விட்டோம் என்று சொன்னால் திரும்ப ஒரு தடவை என்ன செய்யலாம், அந்த பாவத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்போ அதனால என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த பாவத்தை குறித்து

0: வைத்து நீங்கள் என்ன செய்யணும், கை சேதப்பட வேண்டும், இது மாதிரி செஞ்சிட்டுமே என்று சொல்லி கவலைப்பட வேண்டும் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது என்ன சொன்னா, எக்காலமும் இனி இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன், இனி எக்காலமும் இந்த பாவத்தில் நான் விழமாட்டேன் என்று உறுதி பூண்ட வேண்டும். இந்த மூன்று விஷயங்களை வைத்து மனிதன் தௌபா செய்தான் என்று சொன்னால், அப்படி செய்வதுதான் அவன் மீது கடமை, அப்படி செய்தான் என்று சொன்னால் அந்த தௌபாவைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. வானொலியில் அளவற்ற அருளோடும் நிகரற்ற அன்போடும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள். உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
1: உலகத்தின் பாதி அழகை பெற்றவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று நமது கண்மணி நாயகம் அவர்களே புகழ்ந்துள்ளார்கள். அப்படிப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் அழகால் பல சமயங்களில் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதை பற்றி இந்த வீடியோவில் காணலாம், வாருங்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சொந்த சகோதரர்களால் சதி செய்யப்பட்டு கிணற்றில் தள்ளப்பட்டார்கள். பின்னர் சில வெள்ளிக்காசுகளுக்காக விற்கப்பட்டார்கள். இதை பற்றி நாம் முன்பே அறிந்திருந்தோம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்காசுகள் கொடுத்து வாங்கிய அந்த பிரயாண கூட்டத்தார் எகிப்து நாட்டில் உள்ள ஒரு சந்தையில் விலைக்குவி விற்றார்கள். சிறுவர் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகு பார்ப்போர் எல்லோரையும் கவர்ந்திழுத்து கொண்டிருந்தது. ஊரே திரண்டு ஏலம் கேட்க குவிந்து வந்தனர். அப்பொழுது ஒரு மூதாட்டி மிகவும் குறைந்த பணத்தை இடுப்பில் முடிந்து கொண்டு ஏலம் கேட்கச் சென்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்து, அரசர்கள், செல்வந்தர்கள், அமைச்சர்கள் என பெரும் பணம் படைத்தவர்கள் எல்லாம் அந்த சிறுவனை ஏலம் கேட்க இருக்கும் இடத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஏளனம் செய்தார்கள். அதற்கு அந்த மூதாட்டியோ, என்னால் அந்த குழந்தையை வாங்க முடியும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அந்த சிறுவனை ஏலம் கேட்ட பெருமையாவது எனக்கு கிடைக்கும் என்று தன்னிடம் இருந்த சில பணத்தையும் எடுத்துக்கொண்டு அவரை ஏலம் கேட்க புறப்பட்டார்கள். அப்படி அனைவரும் போட்டி போட்டு கொண்டு அந்த சிறுவனை ஏலம் கேட்டார்கள். அப்பொழுது எகிப்து நாட்டு அரசருக்கு அடுத்த நிலையில் இருக்கும் நிதியமைச்சர் பெரும் காசுகளை கொடுத்து நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்கினார். அவரை அழைத்துச் சென்று அவர் தனது மனைவியிடம், இந்த குழந்தையை நாம் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினாலும் தகும், பிற்காலத்தில் இந்த குழந்தை ஒரு பெரிய ஆளாக வரும் என்று கூறினார்கள். அது மட்டுமல்லாது, இந்த குழந்தையை நீ அடிமையை நடத்துவது போல் வளர்க்கக்கூடாது, நமது குழந்தையை போல் சிறப்பாக வளர்க்க வேண்டும் என்று கூறினார். அதன்படி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த எகிப்து நாட்டு நிதியமைச்சர் வீட்டில் நல்ல செல்வ செழிப்புடன் அழகான முறையில் வளர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு வளர்க்கப்பட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களது பருவ வயது அடைந்த சமயங்களில் மிக அழகாக பார்ப்போர் அனைவரும் நின்று பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இருந்தார்கள். இதனால் பெண்கள் அனைவரும் அவரின் அழகால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள். இப்படி செல்லும் இடமெல்லாம் அவரை பார்ப்பது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் தங்களது முகத்தை மறைத்தவாறே வெளியே சென்று வருவார்களாம். இவரின் அழகு மின்னல் வெட்டினால் எப்படி கண்ணை பறிக்கும் வெளிச்சம் இருக்குமோ அந்த அளவு வெளிச்சம் பொருந்தியதாக அழகிய தோற்றத்துடன் காணப்பட்டார்கள். அப்படியே அவர் தனது முகத்தை மூடிக்கொண்டே அனைத்து இடங்களுக்கும் சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். இதனால் மற்றவர்களின் ஈர்ப்பு இவர் மேல் இல்லாமல் இருக்கும் என்று அவர்கள் நினைத்தார். என்னதான் முகத்தை மூடிக்கொண்டு சென்றாலும் வீட்டினுள் அவ்வாறு இருக்க முடியாது அல்லவா? எனவே வீட்டில் உள்ளவர்களும் இவரின் அழகால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார்கள். அதில் ஒருவராக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்த நிதியமைச்சர் அவர்களின் மனைவிக்கு இவர்களின் மேல் பெரிதான அன்பும் காதலும் உண்டாயிற்று. சாதாரணமாக அழகான ஆண்களையோ பெண்களையோ பார்த்தால் ஒரு ஈர்ப்பு உண்டாவது இயல்புதானே? அப்படி அவர் மீது ஈர்ப்பு உண்டாகி ஒரு படி மேலே சென்று யாரும் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து அந்த பெண் அனைத்து கதவுகளையும் தாளிட்டு வா என்னுடன் அழைத்தார். இதனை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அவர்கள், என்னை வளர்த்த எனது எஜமானர் என்னை மிக சிறப்பாக வளர்த்துள்ளார், அவருக்கு என்னால் துரோகம் இழைக்க முடியாது, அவ்வாறு துரோகம் செய்பவர்கள் வெற்றியடைய முடியாது என்று கூறி அவ்விடத்திலிருந்து ஓடிச் செல்ல முயன்றார்கள். ஆனால் அந்த பெண் அவரை நாடி நெருங்கி வருகிறாள். அந்த சமயம்தான் அந்த பெண்ணை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் முறையாக பார்க்கிறார்கள். அந்த கணத்தில் அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கே நிறுத்துகிறார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை பார்த்த அந்த கணத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதிரில் நிற்க இவரின் எண்ணம் சற்றும் மாறாமல் அவர் மீண்டும் அங்கிருந்து ஓட முயல அந்த பெண்ணும் அவர் பின்னே ஓடிச் சென்று அவரை பிடித்து இழுத்தார். அவர் பிடித்து இழுக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையை பின்புறமாக இழுத்தார்கள். இதனால் அந்த பெண்ணின் கைப்பட்டு சட்டை கிழிந்து போகின்றது. சற்றும் எதிர்பாராத விதமாக வாயிற்கதவு திறக்கின்றது. அதிலிருந்து அமைச்சர் அவர்கள் வருகிறார்கள். அவர் வருவதைக் கண்ட அவரின் மனைவியான அந்த பெண் நொடிப்பொழுதில் தனது எண்ணத்தை மாற்றி என்ன கேட்கிறார் தெரியுமா? உனது மனைவியிடம் தப்பாக நடந்து கொண்டவருக்கு என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றீர்கள்? அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, இதில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, அந்த பெண்தான் என்னை அழைத்தார் என்று கூற, அங்கே அமைச்சருடன் நின்று கொண்டிருந்த ஒருவர், இதில் உண்மை எது என்பதை கண்டறிய ஒரு வழி இருக்கின்றது. அந்த பெண் சொல்வது சரி என்றால் அவரின் சட்டை முன்பக்கமாக கிழிந்திருக்கும். அந்த ஆண் சொல்வது சரி என்றால் சட்டை பின்புறமாக கிழிந்திருக்கும். ஆனால் கிழிந்திருப்பதோ நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சட்டையின் பின்பக்கம் அல்லவா? எனவே அந்த நபர் எந்த தவறும் இழைக்கவில்லை, அந்த பெண்தான் தவறு செய்ய முயற்சிக்கின்றார். எனவே இதை கண்ட அமைச்சர் அவர்கள் நேர்மையாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த பெண்ணை பார்த்து, இது உன்னுடைய சதிதான். மேலும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி, யூசுப்பே, இதை விட்டுவிடு. ஒருவேளை உன்னிடம் ஏதோ பாவம் இருக்கும் என்றால் இறைவனிடம் மன்னிப்பு கேள். இந்த பெண்தான் தவறு செய்திருக்கின்றாள் என்று உண்மையை உணர்ந்தார்கள். இந்த நிகழ்வினை அறிந்த அவ்வூரில் இருந்த இவர்களுக்கு நெருக்கமான பெண்களில் சிலர், அமைச்சரின் மனைவி அவர்களின் அடிமையே நேசித்து விட்டார் என்று கூற, அது அந்த இடமெல்லாம் பரவிவிட்டது. இதை அறிந்த பின்னர் அமைச்சரின் மனைவி ஒரு வேலை செய்தார். அவ்வாறு பேசிய பெண்களிலெல்லாம் தன் வீட்டிற்கு அழைத்து விருந்து அளிக்க ஏற்பாடு செய்தார். அப்படி வந்த பெண்களிடம் அமைச்சரின் மனைவி ஒவ்வொருவரின் கையிலும் ஒரு கத்தியையும் பழத்தையும் கொடுத்து விட்டார்கள். இதை கையில் வைத்து கொள்ளுமாறு கூறினார். பின்பு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து அந்த பெண்கள் பார்க்கும்படி நடந்து போகச் சொன்னார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறே செய்தனர். அப்படி நடந்து சென்ற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அழகை கண்டு அந்த பெண்கள் மிகவும் ஆச்சரியமுற்றனர். பழத்தை அறுப்பதற்கு பதிலாக தங்கள் கை விரல்களை அறுத்து கொண்டனர். மேலும் அவர்கள் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, இவர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு மலக்காக இருப்பாரோ என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இவ்வாறு கூறியது மட்டுமல்லாமல் மேலும் அந்த பெண்கள் இவரை ஆசைப்பட்டதில் தப்பில்லை என்று கூறி நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் எஜமானியின் விருப்பத்திற்கு கட்டுப்படு என்று சொன்னார்கள். இதை கேட்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் இதைவிட எனக்கு சிறைதான் சிறந்தது என்று கூறினார். இதே சமயத்தில் இந்த விஷயம் ஊரில் இருந்த அனைவருக்கும் தெரிய வந்தது. இதனால் பெருத்த அவமானம் அடைந்த அமைச்சர் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறையில் அடைக்க முடிவு செய்தார்கள். சிறையில் இருப்பதே சரி என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் எண்ணினார்கள். அதன் காரணமாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்க ஒரு பொய்யான காரணத்தை ஜோடித்தார்கள். அதாவது, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது எஜமானரின் மனைவியிடம் தப்பாக நடந்து கொள்ள முயன்றார் என்று கூறி சிறையில் தள்ளப்பட்டார்கள். அவ்வாறு சிறையில் அடைக்கப்பட்ட பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்குள்ள கைதிகளிடம் நன்கு பழகி வந்தார்கள். நபிமார்கள் பொதுவாக அனைவரிடம் நன்றாக பேசி பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நடந்து கொண்டார்கள். அந்த சிறையில் அரசாங்க கைதிகள் இரண்டு பேர் இருந்தனர். அதில் ஒருவர் அரசருக்கு சமையல் வேலை செய்பவர், மற்றொருவர் அரசருக்கு சொந்த வேலை செய்து கொடுப்பவர். இவர்கள் இருவருமே ஏதோ ஒரு காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒரு நாள் அந்த இரண்டு பேரும் கனவுகள் கண்டனர். அதில் அரசருக்கு நெருக்கமானவன் அரசருக்கு திராட்சை ரசம் பிழிந்து கொடுப்பது போல கனவு கண்டான். சமையல் கட்டில் வேலை செய்யும் ஒருவன் அவனது தலையின் மேல் மூன்று அடுக்குகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று அடுக்கில் ரொட்டி துண்டுகள் இருந்தது. அதை ஒரு காகம் எடுத்துச் செல்கின்றது என்பதை போல கனவு கண்டான். கனவு கண்ட இருவருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. இந்த கனவை பற்றி யாரிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்ப்பதற்கு நல்லவராகவும் சரியானவராகவும் அவர்களுக்கு தெரிந்தார்கள். உடனே நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கனவிற்கான விளக்கத்தை அவர்கள் இருவரும் கேட்கச் சென்றார்கள். பின் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் தங்கள் கனவுகளை கூறி விளக்கம் தருமாறு கூறினார்கள். இதுதான் சமயம் என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ, நான் சாப்பிட்டு வருவதற்குள் உங்கள் கனவுக்கு விளக்கம் தருகின்றேன். அதுவரை நீங்கள் இங்கேயே அமர்ந்திருங்கள் என்று கூறி, அதற்கு முன் சில தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் கடவுள்களை வணங்குவது சிறப்பானதா இல்லை, ஒரு இறைவனை வணங்குவது சிறப்பானதா என்று கைதிகளிடம் தனது பிரச்சாரத்தை செய்தார்கள். அவர்களின் கனவுகளுக்கு விளக்கமும் தந்தார்கள். அதாவது, ரொட்டி துண்டுகளை காகம் கொத்தி செல்வது போல் கனவு கண்டவரிடம், உன்னை கொல்லப் போகின்றனர், உனக்கு மரண தண்டனை தரப்படும், உன்னுடைய தலை மட்டும் தனியாக துண்டித்து தொங்க போட்டு விடுவார்கள் என்று கூறினார்கள். பிறகு அரசருக்கு பலரசம் தருவது போல் கனவு கண்டவரை நோக்கி, உன்னை 3 நாளில் விடுதலை செய்யப் போகின்றனர், நீ பழையபடி அரசரிடம் வேலைக்கு செல்லலாம் என்று கூறினார்கள். இதை கேட்ட பின் இருவரும், தாங்கள் கனவே பார்க்கவில்லை, உங்களிடம் பொய் கூறினோம் என்று கூறினார்கள். இதில் எது உண்மை என்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியுமல்லவா? உடனே அவர்கள் அந்த பலரசம் கொடுப்பது போன்று கனவு கண்டவனிடம், நான் தவறிதும் செய்யவில்லை, பொய்யான காரணத்தால் என்னை சிறையில் அடைத்துள்ளனர், நீ அரசனிடம் சென்ற பின் என்னை பற்றி சொல் என்று கூறினார்கள். சில நாட்கள் சென்றது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல ஒருவன் மரணித்து விட்டான், மற்றொருவன் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அரசரிடம் வேலைக்கு சேர்ந்து விட்டான். ஆனால் அவன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி அரசரிடம் கூறுவதை மறந்துவிட்டான். இப்படியே சுமார் 7 வருடங்கள் சென்று விட்டன. 7 வருடங்களுக்கு பிறகு அரசருக்கு ஒரு கனவு வருகின்றது. அதில் 7 கொழுத்த பசுக்கள் இருக்கின்றன, அதை 7 நோஞ்சான் பசுக்கள் சாப்பிடுகின்றது என்பது போன்ற வித்தியாசமான கனவு ஒன்றும், மேலும் 7 செழிப்பான கதிர்களும் 7 காய்ந்த கதிர்களும் அவரது 2வது கனவில் வருகின்றது. இந்த கனவுகளில் ஏதோ அர்த்தம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த அவர்கள் தனது மந்திரியிடம் தான் கண்ட கனவை கூறி, இதற்கு ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்று கேட்க, அதற்கு மந்திரி அவர்களோ, எனக்கு ஒன்றும் இதில் அர்த்தம் இருப்பதாக தெரியவில்லை, இது உங்களுடைய மனப்பிரமையாக இருக்கும் என்று அந்த மந்திரிகள் கூறினர். அப்பொழுது அந்த நேரத்தில் திராட்சை ரசத்தை ஊற்றிக்கொண்டிருந்த அந்த வேலைக்காரனுக்கு சிறையில் இருந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே அவன் மன்னரிடம், எனக்கு ஒருவரை தெரியும், அவர் இந்த கனவுக்கான விளக்கத்தை அறிந்திருப்பார் என்று கூறினார். மேலும், என்னை சிறைக்குச் செல்ல அனுமதியுங்கள், ஏனெனில் சிறையில்தான் அவர் உள்ளார் என்று கூற மன்னர் அவருக்கு அனுமதி அளித்தார். இதையடுத்து அந்த வேலைக்காரர் சிறைக்குச் சென்று நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் மன்னர் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். அதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அடுத்து வரும் 7 வருடங்கள் மிக செழிப்பானதாகவும் மகசூல் தரக்கூடிய வகையில் இந்த நாடு இருக்கும், ஆனால் அதற்கு அடுத்து வரும் 7 வருடங்களில் சொல்ல முடியாத வண்ணம் பஞ்சம் பரவி கிடக்கும் என்று மன்னர் கண்ட கனவிற்கு அர்த்தத்தை கூறினார்கள். அர்த்தத்தை கூறியது மட்டுமல்லாது, அந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வது என்பதையும் அவர் கூறுகிறார். முதல் 7 வருடங்களில் விளைச்சல் மிக அதிகமானதாகவும் அதிக மகசூடன் நல்ல செழிப்பாகவும் இருக்கும். அச்சமயத்தில் கதிர்களை அறுவடை செய்து அதிலுள்ள தானிய மணிகளை தனியே பிரித்து எடுக்காமல் அப்படியே பாதுகாப்பாக விட்டுவிடுங்கள். அடுத்து வரும் 7 வருடங்களில் மிகுந்த பஞ்சம் நிலவும். அச்சமயத்தில் அந்த கிடங்கில் கிடக்கும் கதிர்களுடன் கூடிய தானியங்களை சிறிது சிறிதாக பிரித்தெடுத்து தேவைக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் இந்த கதிர்களிலிருந்து முன்னரே தானிய மணிகள் பிரித்து எடுத்துவிட்டால் அது கெட்டுப்போய்விடும். ஆனால் இப்படி வைத்திருந்தால் அவ்வாறு நடக்காது என்று சிறந்த யோசனையும் அந்த வேலைக்காரனிடம் கூறினார் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த வேலைக்காரனுக்கோ இதிலுள்ள அறிவு கூர்மையை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை அப்படியே மன்னரிடம் கூறினான். தான் கண்ட கனவிற்கு விளக்கம் கூறியது மட்டுமின்றி அந்த பஞ்ச காலங்களில் எப்படி கையாள்வது என்று சரியான திட்டத்தையும் கூறியிருக்கிறார் என்றால், அவர் சாதாரண மனிதர் அல்ல, எனவே உடனே சிறைக்குச் சென்று அவரை அழைத்து வா, அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும், அவருடைய தேவை நமக்கு இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த வேலைக்காரன் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் சென்று, வா என்னுடன், மன்னர் உனக்கு விடுதலை அளித்து விட்டார் என்று கூற நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோ வர மறுத்தார். முதலில் நான் செய்யாத தவறிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காமல் நான் வெளியே வரமாட்டேன். என் மேல் ஒரு பழிச்சொல் சொல்லப்பட்டுள்ளது, அதிலிருந்து விடுதலை அளிக்காமல் நான் வரமாட்டேன் என்று கூற, சரி அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த பெண்களை அழைத்து நான் என் முதலாளியின் மனைவியிடம் தவறாக நடந்து கொண்டேனா என்று விசாரணை செய்யுமாறு கூறினார். எனவே அரசர் அந்த பெண்களை எல்லாம் அங்கு வரவழைக்கின்றார். உடன் அமைச்சரின் மனைவியும் அங்கே வந்தார்கள். வந்த அந்த பெண்கள் எல்லாம் இவர் நல்லவர், இவர் மீது எந்த தவறும் இல்லை என்று சாட்சி கூறினர். மேலும் தவறு செய்த அந்த அமைச்சரின் மனைவியும் மன்னர் முன்னிலையில், நான் தான் அவரை என்னுடன் அழைத்தேன், இது என் மனதில் ஏற்பட்ட தவறான எண்ணம், எப்பேற்பட்ட மனதிலும் தவறான எண்ணங்கள் வரலாம் அல்லவா, அந்த தவறிலிருந்து அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக என்று கூறினார்கள். இவ்வாறு தனது தவறை அனைவரிடமும் கூறிய பின்னரும் மன்னிக்காமல் இருப்பது மூமின்களுக்கு அழகு கிடையாது. அது மட்டுமல்லாது, தவறான எண்ணம் மனதளவில் மட்டுமே உண்டானதே அன்றி அதில் தவறு நடக்காமல் அந்த அல்லாஹ் பார்த்து கொண்டான். அந்த தீய எண்ணம் மனதளவிலேயே வந்து சென்று விட்டது. தான் நிரபராதி என்று உறுதியான பின் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் இருந்து வெளியே வர சம்மதம் தெரிவித்தார்கள். வெளியே வந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அரசரே வரவேற்றார். தன் அருகிலேயே அவர்களை வைத்துக் கொள்ள விரும்பினார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் உங்களுடன் இருக்க வேண்டுமெனில் நிதியமைச்சர் பொறுப்பு வேண்டும் என கேட்டார். அதற்கு காரணம் தன்னால் முடியும் என்று அவர்கள் நம்பினார்கள். மேலும் நாட்டிற்கு நல்லது செய்ய வேண்டும் என்று மிக அதிகப்படியாக அவர்கள் விரும்பினார்கள். அவர்கள் அந்த நாட்டின் நிதியமைச்சரானார். எகிப்து தேசத்தின் இரண்டாவது பெரிய பொறுப்பில் அமர்ந்தார். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல அடுத்த 7 ஆண்டுகள் மிக செழிப்பாகவும் அதிக விளைச்சலும் இருந்தது. அதனை பத்திரமாக சேமித்தனர். அதற்கு அடுத்து வந்த 7 ஆண்டுகள் மிக அதிக வறட்சி காணப்பட்டது. அச்சமயத்தில் அதனை பயன்படுத்தினர். மக்களுக்கு தானியம் பங்கிட்டு அளிக்கப்பட்டது. அதை அப்படியே அளிக்கப்படவில்லை, பணம் வாங்கி கொண்டுதான் அளித்தார்கள். அப்படி பணம் இல்லாதவரிடம் வேலை வாங்கி கொண்டு தானியங்களை அளித்தார்கள். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்ததால்தான் மிக சிறப்பான முறையில் வறட்சி காலம் கையாளப்பட்டது. பஞ்சகாலத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பை கடைபிடித்தார்கள். தான் நோன்பு இருந்து மக்களின் பஞ்சத்தை போக்கினார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மிக அழகு பொருந்தியதாக காணப்பட்டாலும் அல்லாஹ்வின் பொருத்தத்தையே மிக அதிக அளவு நேசித்தார்கள். கஷ்டகாலத்தில் நோன்பு நோற்று அல்லாஹ்வின் பொருத்தத்தால் மக்களின் பஞ்சத்தை சிறப்பாக போக்கினார். அல்லாஹ்வும் அவரை கைவிடவில்லை. தன் அழகால் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளான நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறுதியாக எகிப்து நாட்டின் உயரிய பொறுப்பில் அமர வைத்தார் அல்லாஹ். இன்றைய சூழலில் ஒவ்வொரு மனிதர் வாழ்விலும் சிரமங்கள் இல்லாமல் இல்லை, அவரவர் நிலைக்கு ஏற்றால் போல் கஷ்டங்கள் சூழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நம்முடைய மன தைரியத்தாலும் பொறுமையாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறை நம்பிக்கையாலும் இதை நாம் எதிர்கொண்டோமே ஆனால் வாழ்வில் உயரிய நிலையை நம்மால் அடைய முடியும் இன்ஷா அல்லாஹ்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் வரலாற்று நிகழ்வுகள்.
2: முஸ்லிம் வானொலி, முஸ்லிம் வானொலி .com.
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு குடும்பத்திற்காக ஆணும் கஷ்டப்படுகிறான், ஒரு குடும்பத்திற்காக பெண்ணும் கஷ்டப்படுகிறாள். ஆனால் இந்த பூமியில் தாய்மை என்று சொல்கிற ஒரு உயர் அந்தஸ்தை வழங்கி அந்த அந்தஸ்தினூடாக பெண்ணிய சமுதாயத்தை உயர்த்தி பேசிய மார்க்கம் இஸ்லாம். யா ரசூலல்லாஹ், இந்த பூமியில் நான் அன்பு வைப்பதற்கு மிக தகுதியானவர் யார்? உம்முக, உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யார் யா ரசூலல்லாஹ்? உம்முக, உன்னுடைய தாய், பிறகு யார் யா ரசூலல்லாஹ், உம்முக உன்னுடைய தாய் என்று சொல்லி இந்த உலகில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அடுத்ததாக நேசத்துக்கு மிக தகுதியான இந்த உலகின் படைப்பிலே அல்லாஹ் ஆக்கி இருப்பது தாய் என்று சொல்கிற ஒரு பெண்ணைத்தான். ஒரு தாயை நேசிக்க தெரியாதவன், தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாதவன், தாயோடு அன்பாக பேசாதவன், தாயை சரியாக கவனிக்காதவன் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது என்று சொல்கிற ஒரு உன்னதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பிள்ளையினுடைய சுவர்க்கத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற மிக அடிப்படையான பொறுப்பை அல்லாஹ் பெண்களாகிய உங்களுடைய கையில் தந்திருக்கிறான். ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் வைக்கிற நேசம், ஒரு பிள்ளையின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற திருப்தி, ஒரு பிள்ளை உங்களின் மீது வைத்திருக்கிற பாசம் அந்த பிள்ளையினுடைய சுவர்க்கத்திற்கான வழியாக அமையும் என்று சொல்கிற அளவுக்கான மிக உன்னதமான பாக்கியத்தை பெற்றவர்கள் நீங்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆண் வெளியிலே சமுதாயத்தில் வருகிற பொழுது அவன் ஒரு பள்ளியினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு சமூக சேவை செய்கிறவனாக இருக்கலாம். நாலு பேர் அவனை பார்க்கிற பொழுது, வீதியிலே பார்க்கிற பொழுது அவனுக்கு சலாம் சொல்லி மரியாதை செலுத்துகிறவனாக இருக்கலாம். ஏன், பல சபைகளில் நின்று பேசுகிற எங்களை போன்ற மார்க்க அறிஞர்களாக இருக்கலாம், அல்லது எங்களை போன்ற பேச்சாளர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் பேசிவிட்டு போகிற பொழுது இவர் நன்றாக பேசினார், நல்ல விஷயங்கள் சொன்னால் என்று நீங்கள் எல்லோரும் பாராட்டலாம், இகழலாம், புகழலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மனிதனுடைய சிறப்பு வெற்றி என்பது ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதன் ஊடாக வெளியிலே ஒருவன் ஒரு ஹாஜியாராக, ஒரு ஆலிமாக, ஒரு செல்வந்தனாக, ஒரு சமூக சேவகனாக, ஒரு பெரும் ஆசிரியனாக, எந்த துறையில் அவன் இருந்தாலும் வீட்டுக்குள் நீங்கள் கொடுக்கிற அத்தாட்சி பத்திரம்தான், பெண்களாகிய நீங்கள் கொடுக்கிற சான்றிதழ் தான் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கான காரணம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு ஆணினுடைய, ஒரு கணவனுடைய சுவர்க்கத்தை, நல்ல தன்மையை, பண்பாட்டை தீர்மானிக்கின்ற உன்னதமான பொறுப்பை இஸ்லாம் உங்களுடைய கையில் தான் தந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, அவ்வளவு கண்ணியப்படுத்துகிற மார்க்கம் இஸ்லாம் உங்களை, அவ்வளவு உயர்த்தி பிடிக்கிறது இந்த புனிதமிக்க தீனுல் இஸ்லாம் உங்களை. வருமனே, பெண்ணாக இவள் இருக்கிறாள், இவளுக்கென்று சில சட்டங்களை போட்டுவிட்டு இவளை எப்படியாவது அடிமைப்படுத்தி விட்டு இவள் விரும்புகிற விதத்தில் வாழ விடாமல் தடுத்து விடுவோம் என்று சொல்லி வெறுமனே சாட்டுப்போக்கோடு கடந்து போகிற மார்க்கம் அல்ல இந்த மார்க்கம். மாதவிடாய் காலத்தில் கூட அவர்கள் மாதம் வந்துவிட்டால் தீட்டு ஏற்பட்டு விட்டது என்று தனிமையில் ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சமுதாய சூழலில் இருந்து அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மட்டும்தான் விதிவிலக்கு அளிக்கப்படுகிறார்கள், இந்த சமூக நடவடிக்கைகளில் அவர்கள் எதிலும் ஈடுபடலாம் என்ற மிக தெளிவான வரையறுத்த சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அவர்கள் சிரமத்தோடு இருப்பார்கள், வயிற்று வலியோடு இருப்பார்கள், வேதனையோடு இருப்பார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி அவர்களை அன்பு மழை பொழிந்து அவர்களை விட்டு விலகி இருந்து அவர்களுடைய உணர்வுகளை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை, உங்களுடைய உடலியல் ரீதியான பிரச்சனைகளை கூட அழகாக ஆய்வு செய்து மிக தெளிவாக சட்டத்தை சொன்ன மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே, மாத வலி ஏற்படுகிறது, அதனால் ஏற்படுகிற வயிற்று வலி, அந்த வேதனை தாழாமல் ஒருவேளை அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டினால் நீங்கள் மரணித்து போனால் இந்த பூமியின் ஷஹீதுகளாக மரணித்து போகிறீர்கள் என்று அடித்து சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். பிரசவ வேதனையினால் துடிதுடித்து வருகிற அந்த வேதனையினால் மரணித்து போகிற ஒரு பெண் இந்த உலகில் இருந்து ஷஹீதாக விடைபெற்று போகிறாள் என்று அற்புதமாக சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை, உங்களை வெறுமனே இந்த மார்க்கம் விட்டுவிடவில்லை. கணவனுக்கு பணிவிடை செய்வதால், வீட்டு வேலைகள் செய்வதால் உங்களால் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளில் ஈடுபட முடியவில்லை என்றால், துகரு தொழுதுவிட்டு கடமையை முடித்துவிட்டு வெளியிலே போன என்னுடைய கணவன், பாடசாலைக்கு போன என்னுடைய பிள்ளை வீட்டுக்கு வருவார், அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்க வேண்டும், அவரை கவனிக்க வேண்டும் என்கிற தூய எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்வீர்களாக இருந்தால் அத்தனை சுன்னத்துகளுடைய நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ரமலானுடைய காலம், சஹர் நேரம், எழுந்து தஹஜ்ஜத்து தொழுதுவிட்டு பிரார்த்தனை செய்வதற்கோ குர்ஆன் ஓதுவதற்கோ நேரம் இல்லாமல் உங்களுடைய கணவனுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும் சஹர் உணவை ஏற்பாடு செய்து நோன்பு நோற்பதற்காக நீங்கள் ஏற்பாடு செய்கிற பொழுது அந்த சுன்னத்தான வணக்கங்கள் அத்தனையினுடைய நன்மையும் உங்களுக்கும் சரிபசமமாக கிடைக்கும் என்று சொல்லுகிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எதிலும் விட்டுவிடவில்லை இந்த மார்க்கம். உங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளும் தூய்மையாக இருக்கிற பொழுது அத்தனையையும் பார்க்கிறது, உங்களை கண்ணியவான்களாக நோக்குகிறது. இந்த உலகின் அத்தனை அம்சங்களிலும் உங்களுக்கு சரிசமமான பங்கிருக்கிறது என்று சொல்கிறது. நீங்கள் நன்மைகளை குறைவு செய்தாலும் கூட உங்களுடைய கணவன்மாருக்கும் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பணிவிடை செய்கிற காலம் எல்லாம் அவர்கள் செய்கிற அத்தனை நன்மைகளிலும் ஒரு பங்கு உங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். நீங்களும் சுவனவாதிகளாக உங்களை தயார்படுத்தலாம் என்று சொல்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். ஒரு பெண்மணி 5 நேர தொழுகை தொழுது தன்னுடைய கற்பை பாதுகாத்து கணவனுடைய பொருளாதாரத்தையும் சொத்துக்களையும் அவன் வெளியிலே சென்றதற்கு பின்னால் பாதுகாத்து அதே நிலையில் மரணித்து போனால் அவள் சுவர்க்கத்தினுடைய 8 வாயில்களில் இருந்தும் அழைக்கப்படுவாள். விரும்பிய வாயிலால் சுவர்க்கம் போகலாம் என்று சொல்லி சுவர்க்கத்தின் கதவுகளையே உங்களுக்காக திறந்து தருகிற அற்புதமான மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். உங்களை எங்கு விட்டு வைத்திருக்கிறது இஸ்லாம்? எங்கு நெருக்கடியை தந்திருக்கிறது உங்களுக்கு? மாத வேதனையில் நீங்கள் துடிக்கிற பொழுது உங்களால் தொழ முடியவில்லை என்றால் உங்களுக்கான தொழுகையின் சலுகையை தந்திருக்கிறது. அந்த தொழுகையை நீங்கள் மீட்டி தொழவே தேவையில்லை என்ற அனுமதியை தந்திருக்கிறது. நோன்பு காலங்களில் உங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியவில்லை என்றால் ஆரோக்கியமான நாளில் கலா செய்து விடுங்கள், கஷ்டப்படாதீர்கள் என்று சொல்கிறது. உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து மிக அற்புதமாக மதிக்கிற மார்க்கம் புனிதமிக்க தீனுல் இஸ்லாம். அன்புக்குரிய சகோதரிகளே,
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர் கேட்டீர்கள். சீதனம் வாங்காத சமுதாயம் வேண்டும்.
4: www.muslimvanoli.com
0: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் வான்மறை தொடர்.
5: بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. இந்த பயணத்திற்கு முன்னதாகவும் உம்ரா எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை பற்றி பார்த்தோம். இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் நினைவூட்டலாக இருக்கும், அல்லது புதிதாக வந்தவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். ஃபிக்ஹுல் உம்ரா, உம்ராவிற்கான சட்டத்திட்டங்கள். அரபி மொழியில் உம்ரா என்றால் அஸ்-ஸியாரா என்ற அர்த்தம். ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பயணமாகுதலுக்கு அரபியில் உம்ரா என்று சொல்வார்கள். இஸ்லாமிய மார்க்கத்துடைய வழக்கத்தின்படி உம்ரா என்றால் அல்லாஹுடைய புனித இல்லம் இருக்கக்கூடிய காபாவை நோக்கி பயணம் செய்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய காரியங்கள் என்று எதையெல்லாம் செய்தார்களோ அவை அனைத்தையும் செய்தலுக்கு இஸ்லாமிய வழக்கத்தில் உம்ரா என்று சொல்லப்படும். அல்லாஹுடைய மார்க்கத்தில் உம்ராவிற்கு ஏராளமான சிறப்புகள் உண்டு. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்நாளில் 4 உம்ராக்களை செய்திருக்கிறார்கள். 3 உம்ரா நேரடியாக, 1 உம்ரா அல்லாஹுடைய தூதர் செய்யவில்லை, காஃபிர்கள் தடுத்து விட்டார்கள் ஹுதைபியாவில் வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய கூலியை கொடுத்து விட்டார். மொத்தம் 4 உம்ராக்கள் நேரடியாக அல்லாஹுடைய தூதருடைய வாழ்க்கையில் இருந்து உம்ராவுடைய பாடத்தை 3 உம்ராக்களில் படிக்கலாம். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏராளமான சிறப்புகள் உம்ராவிற்கு உண்டு. அதில் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு உம்ராவில் இருந்த இன்னொரு உம்ரா இடைப்பட்ட பாவத்திற்கு பரிகாரமாக அமையும் என்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ச்சியாக செய்யுங்கள், அது வறுமையை போக்கும், அது உங்களுடைய பாவங்களை அழிக்கும். எப்படி தங்கத்தை செய்பவன் அந்த தங்கத்துடைய உலோகத்திலிருந்து அழுக்குகளை வெளியாக்கி தங்கத்தை சுத்தப்படுத்துவதற்காக அதை மேலும் மேலும் மெருகூட்டுவானோ, அது போன்று அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்திலிருந்து பாவங்களையும் வறுமையையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான் உம்ராவின் மூலமாக என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவை பெண்களுடைய ஜிஹாத் என்று சொன்னார்கள். பெண்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்ளக் கூடாது, ஆனால் பெண்களுக்குரிய ஜிஹாத் உம்ரா என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரியவர்கள், முடியாதவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என எல்லோருடைய ஜிஹாதும் உம்ரா என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், மிக முக்கியமான ஹதீஸ், வல் ஹாஜ்ஜு வல் முஅத்மீரு, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்களும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்களும் வஃதுல்லாஹ், அல்லாஹுவின் விருந்தாளிகள் ஆவார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை எமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹுவின் விருந்தாளிகள், அல்லாஹ் அவர்களை அழைத்தான், அவர்கள் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அவர்கள் அழைப்பிற்கு பதில் கொடுத்ததால் அவர்கள் அல்லாஹுடத்தில் எதையாவது கேட்டால் அல்லாஹ் அதை கொடுப்பார். அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹுடைய அழைப்பிற்கு பதில் கொடுத்தார்கள். அவர்கள் எதை கேட்டாலும் அந்த உம்ராவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவேற்றி தருவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவில் ரமதானில் செய்யக்கூடிய உம்ராவிற்கு மட்டும் தனி சிறப்பு, மற்ற உம்ராக்களை விட ரமதானில் செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுக்கு நிகரானது, ஹஜ்ஜுடைய நன்மைகளுக்கு நிகரானது. அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து ஹஜ்ஜு செய்தால் என்ன கூலியோ அந்த கூலி அல்லாஹ் ரமதானுடைய உம்ராவிற்கு கொடுக்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உம்ராவிற்கு செல்வதற்கு முன்னால் எம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அந்நியத்துல் ஹாலிசா, தூய்மையான உள்ளம். அல்லாவிற்காக மட்டும்தான் இந்த உம்ராவை செய்கிறேன், அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி நன்மையை அதிகரித்து பாவங்களை குறைப்பதற்காகத்தான் என்னுடைய வாழ்வின் மாற்றத்திற்கான இந்த உம்ராவை தவிர நான் 2-3 உம்ராக்களை செய்துவிட்டேன், அல்லது என்னுடைய கணவன் அழைத்து வந்தார், என்னுடைய பெற்றோர்கள் வர சொன்னார்கள், இதனால் செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. நான் என் அமலை முன்னோக்கி, என் ரப்பை முன்னோக்கி, என்னை படைத்தவனை முன்னோக்கி நன்மையை அதிகரித்து பாவங்களை நான் அழிப்பதற்காகத்தான் இந்த உம்ராவுடைய பயணத்தில் நான் கலந்து கொள்கிறேனே தவிர பேருக்காகவோ புகழுக்காகவோ வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இந்த உம்ராவை நான் செய்யவில்லை என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்றவாறு அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை வழங்குவான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவுடைய சட்டங்களாக ஏராளமான சட்டங்களை சொன்னார்கள். நம்மை பொறுத்தவரை நாம் நம்முடைய ஊரிலிருந்து கிளம்பி மதீனாவிற்கு வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், மதீனாவில் இஹ்ராமை அணிந்து நாம் உள்ளே நுழையவில்லை, நுழைய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. நாம் மதீனாவிற்கு வந்தோம், நம்முடைய இயற்கையான ஆடையில் இருக்கிறோம், தேவையான பொழுது நம்முடைய ஆடைகளை மாற்றுகிறோம், ஃபர்தான நேரங்களுக்கு மஸ்ஜித் நபவிக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறோம். இது நம்முடைய வழக்கமான செயலாக மதீனாவுடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ராவிற்கு வைத்த முதல் நிபந்தனை மீகாத். மீகாத்துடைய எல்லையில் இருந்துதான் இந்த உலகத்தில் வரக்கூடிய எல்லோரும் உம்ராவிற்கு வர வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மீகாத்துடைய எல்லைகளை தன்னுடைய வாழ்நாளில் நிர்ணயித்தார்கள். 5வது எல்லை பின்னால் காலத்தில் சஹாபாக்களால் முடிவு செய்யப்பட்டது, அது வேறு. 4 எல்லைகளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதில் ஜித்தா வழியாக வரக்கூடியவர்களுக்கு எல்லை ஜித்தாவிற்கு முன்னதாகவே வந்துவிடும், அதனால் அவர்கள் ஊரில் இருந்தே இஹ்ராமுடைய ஆடை அணிந்து மீகாத் வந்தவுடன் உம்ராவிற்கான நியத்தை செய்து கொள்ளலாம். ஆனால் மதீனாவிற்கு வரக்கூடியவர்களுக்கு மதீனாவை தாண்டிதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. இப்ப மதீனாவிலே நாம் இருக்கிறோம், நம் மதீனாவை விட்டு வெளியே செல்லும் பொழுதுதான் மீகாத்துடைய எல்லை இருக்கிறது. நம்முடைய மீகாத் அபுரார் அபியார் அலி, அபியார் அலி கான யுசம்மா தில் ஹுலைஃபா, தில் ஹுலைஃபா என்று அழைக்கப்படக்கூடிய எல்லைதான் மதீனாவில் இருந்து செல்லக்கூடியவர்களுக்கு மீகாத்துடைய எல்லை. இப்படி அல்லாஹுடைய தூதர் உலகத்தில் 4 மூலைகளை நிர்ணயித்தார்கள் உம்ராவிற்கு வரக்கூடிய ஹஜ்ஜுக்கு வரக்கூடியவர்களுக்காக. இப்ப நம்ம எங்க போக போறோம்? தில் ஹுலைஃபா, அபியார் அலி என்று அழைக்கப்படக்கூடிய தில் ஹுலைஃபாவுடைய எல்லையில் சென்று இஹ்ராமை அணிய போகிறோம். எஹ்ராமுடைய ஆடையை நம்முடைய ஹோட்டலுடைய அறைகளில் இருந்து கூட நாம் அணிந்து கொள்ளலாம், அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிறந்தது மீகாத்துடைய எல்லைக்கு சென்று அணிவது. ஆனால் அதில் வசதி எமக்கு குறைவாக இருக்கும், அல்லது எம்முடைய லக்கேஜ்களை எடுத்து ஏற்றுவது சிரமமாக இருக்கும் என்றால் எம்முடைய அறைகளில் இருந்து குளித்து உடலில் நறுமணம் பூசி, உடலில் நறுமணம் பூசி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் வெளியே தெரியும் அளவிற்கு நறுமணம் உடலில் பூசலாம், பெண்கள் நறுமணம் தெரியாத வெளியே வராத நறுமணங்களை உடலில் பூசிக்கொள்ளலாம். ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குளித்து தங்களை சுத்தம் செய்து உது செய்து எஹ்ராமுடைய ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்கள் ஹைதுடைய காலத்தில் இருந்தாலும் சரி அவர்களும் எஹ்ராமுடைய ஆடையை அணிந்து கொள்ளலாம். ஹைது எஹ்ராமுக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற நிலைமை அவசியம் கிடையாது. அவர்களும் குளித்து சுத்தம் செய்து தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். ஆண்களுடைய எஹ்ராம் ஆடை என்ன? மேலே ஒரு ஆடை, கீழே ஒரு ஆடை, தைக்கப்படாத, அதாவது இரண்டு மூலைகளும் ஒன்று சேர்க்கப்படாத மேலொரு ஆடை கீழொரு ஆடை ஆண்களுடைய எஹ்ராம். பெண்களுடைய எஹ்ராம் அவர்கள் எதை ஆடையாக அணிந்திருக்கிறார்களோ, எதை ஹிஜாபாக அணிந்திருக்கிறார்களோ அதுதான் பெண்களுடைய எஹ்ராமுடைய ஆடை. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததில் இருந்து ஒரு மனிதன் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட மாட்டான். இப்போதுதான் சொல்லுவான், மீகாத்திற்கு சென்று நீயத்தை மொழிந்தால்தான் அவன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவான். எஹ்ராமுடைய ஆடை அணிவதால் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட முடியாது. எஹ்ராமுடைய ஆடை அணிந்ததற்கு பிறகு எஹ்ராமுக்கென்று இரண்டு ரக்காத் சுன்னா என்று எதுவும் கிடையாது. முடிந்தால் உது செய்தால் உதுவுடைய இரண்டு ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம், அல்லது பள்ளியில் வைத்து எஹ்ராம் அணிந்தால் பள்ளியுடைய தஹியா மஸ்ஜிதை தொழுது கொள்ளலாம், அல்லது ஃபரதான நேரத்தில் நாம் எஹ்ராமை அணிந்தால் எஹ்ராமை அணிந்து ஃபரதான தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி ஹஜ்ஜின் போது துல்ஹுலைஃபா அந்த பகுதிக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மஸ்ஜிதில் எஹ்ராமை அணிந்து துஹருடைய தொழுகைக்கு பிறகு அங்கிருந்து நீயத்தை வைத்து கிளம்பினார்கள். அது போல் செல்வதும் சுன்னா தான். ஆனால் இந்த துல்ஹுலைஃபாவை பொறுத்தவரை, இங்க இருக்கக்கூடிய எல்லையை பொறுத்தவரை, அந்த பள்ளியில் தொழுவது அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் எனக்கு கட்டளையிட்டார் இந்த வாதியில் இந்த பள்ளத்தாக்கில் தொழும்படி. இந்த பள்ளத்தாக்கு பரக்கத் பொருந்திய பள்ளத்தாக்கு, அதனால் இங்கே தொழுவது சுன்னா. ஃபரதான நேரத்தில் சென்றால் ஃபரதான கடமைகளை தொழுதால் போதும், தனியாக இந்த தொழுகையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஃபரத் அல்லாத நேரத்தில் சென்றால் இரண்டு ரக்அத் தொழுது விட்டு அங்கிருந்து களைவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா. இஹ்ராமை அணிந்து மீகாத்துடைய எல்லைக்கு வருவோம். மீகாத்துடைய எல்லையில் வைத்து இப்படி நீயத்தை மொழிவோம். நீயத்தை எப்படி மொழிய வேண்டும்? வாயால் லப்பைக உம்ரதன், அல்லது அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் சொல்லுங்க. அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன், யா அல்லாஹ் உம்ராவிற்காக நான் ஆஜராகிறேன் என்ற நீயத்தை மீகாத்துடைய எல்லையில் வைத்து மொழிந்தவுடன் எஹ்ராமுடைய நிலைக்கு செல்லுவோம். எஹ்ராமுடைய நிலைக்கு சென்றால் ஆண்கள் தலையை மறைக்க கூடாது. ஆண்கள் தலையில துப்பியோ தலைப்பாகையோ அல்லது துண்டுகளோ எதுவும் அணிந்து கொள்ளக்கூடாது. பெண்கள் தங்களுடைய முகங்களையும் கைவுரைகளையும் கலட்டிவிட வேண்டும். பெண்கள் எஹ்ராமுடைய நிலைக்கு சென்று விட்டால், நீயத்தை மொழிந்து விட்டால், முகத்தை மறைப்பது கூடாது, கைகளை மூடுவது கூடாது. காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், காலுரைகளை அணிந்து கொள்ளலாம், கலட்ட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கையுறைகளை கலட்டிவிட வேண்டும், முகத்திரையை கலட்டிவிட வேண்டும் பெண்கள். அதற்கு பிறகு நறுமணம் பூசுவது கூடாது. முடிகளை வெட்டுவதோ நகங்களை கீறுவதோ அதற்கு பிறகு கூடாது. அதற்கு பிறகு வேட்டையாடுவதோ அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹ்ராமுடைய நிலையில் தடை செய்த மற்ற செயல்களை செய்வதோ, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்வதோ, இவை அனைத்தும் எஹ்ராமுடைய நிலையில் தடை செய்யப்பட்டதாகும். இதை யாராவது செய்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு காரியங்களை சொன்னார்கள். லப்பைக உம்ரதன், அல்லாஹும்ம லப்பைக உம்ரதன் என்ற நீயத்தை மொழிந்து விட்டால் எஹ்ராமுடைய நிலைக்கு நாம் சென்று விடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா, மதீனாவில் இருந்து மக்கா செல்லும் வரை பயணம் கொஞ்சம் தூரமானது, கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அல்லது 5.5 மணி நேரம், 6 மணி நேரம் கூட ஆகலாம். இந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருக்கு கூறி தந்த சுன்னா தல்பியாவை ஓதுவது. லப்பைக அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற தல்பியாவை ஆண்கள் சத்தமாக ஓதலாம், பெண்கள் வாயுக்குள் மௌனமாக ஓதிக்கொள்ள வேண்டும். எதுவரை? மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை. மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் வரை தல்பியாவை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தல்பியாவை மொழிகிறாரோ இஹ்ராமுடைய நிலையில் அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் மரமாக இருந்தாலும் கல் கற்களாக இருந்தாலும் அவரோடு சேர்ந்து தல்பியாவை மொழிகிறது என்று. சுப்ஹானல்லாஹ். அதனால் தல்பியாவை அதிகம் ஓதிக்கொண்டே வர வேண்டும். வீணான பேச்சுகளையோ அல்லது தேவையற்ற செயல்களையோ அந்த இஹ்ராமுடைய நிலையில் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இஹ்ராமுடைய நிலையில் ஆனதற்கு பிறகு தல்பியாவை ஓதி மக்காவை நோக்கி புறப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைய தயாராகுவோம். அதற்கு முன்னால் நம்முடைய அறைகளுக்கு சென்று நாம் அறைகளில் நுழைய வேண்டிய அந்த வேலைகளை எல்லாம் செய்து நம்முடைய லக்கேஜ்கள் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு மீண்டும் நீங்கள் குளித்து சுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டால் குளிக்கலாம், சுத்தமாகலாம். அதே இஹ்ராமுடைய ஆடையை அல்லது வேறு இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் தைக்கப்பட்ட ஆடை அணியக்கூடாது. குளித்ததற்கு பிறகோ அல்லது குளிக்கும் போதோ இரண்டு மூளையும் சேர்க்கப்பட்ட ஆடை அணிந்து குளிக்கவும் கூடாது, அதர் குளித்ததற்கு பிறகு அதை அணியவும் கூடாது. இஹ்ராமை மீண்டும் அவர்கள் குளித்து அணிந்து கொள்ளலாம். பெண்களும் தங்களை சுத்தப்படுத்தி மீண்டும் தங்களுடைய ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். நறுமணம் பூசப்படக்கூடாது. ஆனால் பாறைகளில் இருந்து கிளம்பி மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி நடக்க புறப்படுவோம். மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்தவுடன் தல்பியாவை நிறுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு தல்பியாவை ஓதக்கூடாது. பள்ளிவாசலில் நுழையக்கூடிய துஆவை ஓத வேண்டும். வலது காலை உள்ளே வைத்து மஸ்ஜிதுல் ஹராமில் நுழையும் போது பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லது வேறும் சில துஆக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது, அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக் உள்ள நுழையும் போது சொல்லி தர, அல்லது கிதாப் உங்களுடைய புத்தகத்தில் இருக்கும் அதை பார்த்து நீங்க ஓதிக்கொள்ளுங்க. துஆபுக்க கையிலே வச்சுக்கொள்ளுங்க. உம்ரா செய்ய வேண்டிய அந்த குறிப்புகளையும் கையிலே வச்சுக்கொள்ளுங்க. சில தவிர ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்தா நீங்க பார்த்துக் கொள்ளலாம். பள்ளியில் நுழையும் போது துஆவை ஓதி நுழைவோம். நேரடியாக கஅபாவை நோக்கி செல்வோம். தவாப் செய்யக்கூடிய இடத்திற்கு, தவாப் செய்யக்கூடிய இடத்திற்கு உள்ளே நுழைவோம். தவாப்பை ஆரம்பம் செய்வோம். தவாப்பை ஆரம்பம் செய்யும் போது ஆண்கள் நான்கு சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், பெண்கள் மூன்று சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் இரண்டு சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும், ஆண்கள் நான்கு சுன்னாக்களை கடைபிடிக்க வேண்டும். ஆண்கள் கடைபிடிக்க வேண்டிய முதல் சுன்னா, இஹ்ராமுடைய ஆடை அவர்கள் அணிந்திருப்பார்கள் தங்களுடைய உடல் முழுக்க மூடி, சரியா? இஹ்ராமுடைய ஆடை களத்தில் நாட்டாம துண்டு மாதிரி போடக்கூடாது, உடல் தெரியற மாதிரி. பெண்கள் இருப்பாங்க, தங்களுடைய உடல்ல மறைக்க வேண்டிய அவுராக்கள் இருக்கும். அதனால் இஹ்ராமுடைய ஆடை உடல் முழுக்க போர்த்தி இருக்க வேண்டும். கையில் எந்த உறுப்புகளோ அல்லது உடலில் தெரிய வேண்டிய உறுப்புகளோ ஆண்கள் இதை துண்டுதான போட்டிருக்கோன்னு சொல்லி இஷ்டப்படி போட்டிருக்க கூடாது. தங்களுடைய வயிற்று பகுதிகளோ நெஞ்சு பகுதிகளோ எதுவும் அவர்களுக்கு தெரியக்கூடாது. பெண்கள் இருக்கிறார்கள், அவுராக்களை மறைக்க வேண்டும். இஹ்ராமுடைய ஆடை முழுவதுமாக ஆண்கள் போற்றி இருக்க வேண்டும். தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் தவாஃபுல் குதுமை, முதலாவது தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆண்கள் தங்களுடைய கஅபா இடதுபுறம் இருக்கும் தங்களுடைய வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய கையை முழுவதும் தெரியும்படியாக தன்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு பிறகு ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் எப்படி போடணும்னு சொல்லி, சரியா? வலதுபுறம் தெரியும்படியாக தங்களுடைய கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்கள். பெண்கள் எதையும் செய்யக்கூடாது, இயற்கையான ஆடையிலே இருக்க வேண்டும். இரண்டாவது சுன்னா, தவாஃபுல் குதூம் ஏழு சுற்றுகளை கொண்டது. எத்தனை சுற்றுகள்? ஏழு சுற்றுகள். தவாஃப் ஒன்றுதான், அந்த ஒன்று ஏழு சுற்றுகளை கொண்டது. எல்லா தவாஃபும் ஒன்றுதான், அது ஏழு சுற்றுகளை உள்ளடக்கின ஒரு தவாஃப். இப்ப ஏழு சுற்றுகளை சுற்ற வேண்டும். ஆண்கள் முதல் மூன்று சுற்றுகளில் கொஞ்சம் வேகமாக நடக்க வேண்டும், பெண்கள் இயற்கையாகத்தான் நடக்கணும். ஆண்கள் முதல் சுற்றுகளில் ரமத் என்று சொல்வார்கள், கொஞ்சம் பாதத்தை ஒட்டி வைத்து கொஞ்சம் வேகமாக குதித்து குதித்து ஓடுதல். கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருந்தால் சிரமம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாக நடந்தாலே போதுமானது. கூட்டம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் வேகமாக நடப்பது ரசூலுல்லாஹுடைய சுன்னா. மூன்றாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான சுன்னா, இஹ்ராம் தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜர் அஸ்வதுடைய கல்லிலிருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும், தவாஃபை ஆரம்பம் செய்ய வேண்டும். ஹஜர் அஸ்வதுடைய கல் இடதுபுறமாக இருக்கும். முடிந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜர் அஸ்வதுடைய கல்லை முத்தமிட வேண்டும், உதட்டால் தொட்டு முத்தமிட வேண்டும். முடிந்தால், அதுவும் முடியவில்லை என்றால் வலது கரத்தால் ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி சைகை செய்ய வேண்டும். இரண்டு கையையும் திருப்பி சைகை செய்வது ரசூலுல்லாஹுடைய சுன்னா கிடையாது. ஒரே ஒரு கையை மட்டும் திருப்பி ஹஜ்ஜுடைய கல்லை சைகை செய்ய வேண்டும், முத்தமிட வேண்டும். அதுவும் முடியாத பட்சத்தில் ஏதாவது கம்பு இருந்தால் அல்லது குச்சி இருந்தால் அல்லது கையால் தொட முடியும் என்றால் அதை தொட்டோ அந்த கம்பை தொட்டோ அந்த கம்பையோ கையையோ முத்தமிட்டுக் கொள்ளலாம். இந்த மூன்று முறையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னா. இந்த மூன்று முறையும் செய்வது சுன்னா. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய முஃமின்களுடைய முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது வாஜிப், ஃபர்த், கடமை அது. அதனால் சுன்னாவை செய்ய வேண்டும் என்பதற்காக முண்டியடித்து உள்ளே சென்று முஸ்லிம்களுக்கு கொடுக்க வேண்டிய இயற்கையான கண்ணியத்தை அல்லது ஹரமுக்கு கொடுக்கக்கூடிய இயற்கையான கண்ணியத்தை கெடுத்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் அவர்களை பார்த்து சொன்னாங்க, உமர் இன்ன கரஜுன் கவி, நீ பலமான மனிதன், மக்களுக்கு சிரமம் கொடுத்து நீ ஹஜலசூதுடைய கல்லை தொட வேண்டும் என்பதற்காக போட்டியிடாதே, உன்னால் முடிந்தால் தொடு, இல்லை என்றால் அமைதியாக இரு. குறிப்பாக பெண்கள் ஆண்களை முந்திக் கொண்டு, ஆண்களை உரசிக் கொண்டு, ஆண்களுக்கு இடையே புகுந்து கொண்டு ஹஜலசூதுடைய கல்லை தொட வேண்டும் என்று செல்ல அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே அவருடைய வேலையால் பெண்மணி வந்து சொன்னார்கள், அடிமை பெண்மணி, நான் இந்த தவாஃப் செய்ய போகிறேன், 3-4 முறை ஹஜலசூதுடைய கல்லை தொட போகிறேன். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, லா ஆஜரக்கில்லா, லா ஆஜரக்கில்லா, உமக்கு அல்லாஹ் கூலி தர மாட்டான், ஆண்களை முந்தப் போகிறாயா என்று ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவருடைய அடிமை அவர்களுடைய வேலையால் பெண்ணை பார்த்து கேட்டார்கள். ஆண்கள் இருக்கும்போது கண்ணியமான முறையில் பெண்கள் நடந்து செல்ல வேண்டும், ஆண்களை உரசிக்கொண்டோ, ஆண்களை இடைவெளி விடுத்து உள்ளே நுழைந்தோ ஹஜ்ரசூலுடைய கல்லை தொட வேண்டும் என்ற முத்தமிட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சைகையால் செய்து தொட்டாலே அதுவும் போதுமானது. முடிந்தால் தொட்டு முத்தமிடுவது சிறந்தது, முடியவில்லை என்றால் சைகை செய்வது போதுமானது. சைகை செய்யும் போதோ முத்தமிடும் போதோ அல்லது கம்பால் தொட்டு முத்தமிடும் போதோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லுங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அந்த துஆவை, அந்த தஸ்பீஹை ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த தஸ்பீஹை ஓதி தவாஃபை தொடங்குவது, ஒரு முதல் தவாஃபை, முதல் சுற்றை தொடங்குவது சுன்னா. எத்தனை சுன்னா முடிஞ்சிருச்சு? முதல் சுன்னா இது, வலதுபுறம் ஆண்கள் அணிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுன்னா, ரமம் குதிச்சு ஓடுறது. மூன்றாவது சுன்னா, நான்காவது சுன்னா என்ன? மூன்றாவது சுன்னா என்ன? சைகை செய்யணும். நான்காவது சுன்னா, முதல் சுற்றை சுற்றி வரும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, ஹஜலசூதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ருக்னுல் யமானி, ஹஜலசூதுக்கு முன்னால் வரக்கூடிய ருக்னுல் யமானி, அந்த பச்சை லைட் போட்டிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி வரக்கூடிய மூளை, அந்த மூளைக்கும் ஹஜலசூதுக்கும் இடையில் வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃபில் ஆ஖ிரத்தி ஹசனா வக்கினா அதாபன் நார் இந்த துஆவை ஓதிக்கொள்வது சுன்னா. தவாஃபில் 4 சுன்னாக்கள், 2 சுன்னா ஆண்களுக்கு, 2 சுன்னா, இந்த 4 சுன்னாக்களும், 4 சுன்னாக்களும் ஆண்களுக்கு, 2 சுன்னா பெண்களுக்கு. சரியா, முதல் தவாஃப், முதல் சுற்று முடியும். பலர் சொல்வதைப் போல முதல் தவாஃபுக்கு ஒரு துஆ, இரண்டாவது தவாஃபுக்கு இன்னொரு துஆ, மூன்றாவது தவாஃபுக்கு மூன்றாவது துஆ, நான்காவது தவாஃபுக்கு நான்காவது துஆ, இப்படி எல்லாம் துஆக்கள் ஒவ்வொரு தவாஃபுடைய சுற்றிலும் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எந்த சுன்னாவிலும் அது கிடையாது. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் அல்ல, பலகீனமான ஹதீஸ் அல்ல, இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் கூட அப்படி கிடையாது. தவாஃபுக்கு என்று எந்த தனிப்பட்ட துஆவும் கிடையாது. இன்னொன்று, துஆ புக்குகளை, துஆ புத்தகங்களை பார்த்து துஆக்களை ஓதாதீர்கள் தவாஃபில். ஏன், அந்த துஆ புக்கில், அந்த துஆ புத்தகத்தில் முதலில் என்ன இருக்கிறது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். துஆ ஒரு மந்திரம் அல்ல, சொன்னால் கிடைப்பதற்கு அது உள்ளத்திலிருந்து எழ வேண்டும். உள்ளம் அதை அறிந்திருக்க வேண்டும், எதை கேட்கிறோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். சரியா, அதனால் இன்னொரு ஆள் துஆ செய்தார், அதனால் ஆமீன் சொல்ற, அதெல்லாம் அந்த இடத்தில் கூடாது. நாம் நமக்கு தேவையானவற்றை அல்லாஹ்விடத்திலே முறையிட வேண்டும். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கு தேவையானவற்றை, தங்களுடைய பாவத்திற்காக, பெற்றோர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, இறந்தவர்களுடைய பாவ மன்னிப்புக்காக, உயிரோடு இருப்பவர்களுடைய பாவ மன்னிப்பிற்காக, தங்களுடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்காக, மறுமையின் வெற்றிக்காக, பிள்ளைகளின் வளர்ச்சிக்காக என ஒவ்வொருவரும் தனக்கு தேவையான துஆக்களை தவாஃபில் ஓதிக்கொள்ள வேண்டும். துஆ முடிந்ததா ஏதாவது குர்ஆனுடைய வசனங்களை ஓதிக்கொள்ளலாம் அல்லது திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். சரியா, தனிப்பட்ட குர்ஆனுடைய வசனமோ தனிப்பட்ட துஆவோ தவாஃப் செய்யும் போது கிடையாது, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை அல்ல. முதல் சுற்று இப்படி முடியும், இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்று. ஒவ்வொரு சுற்றும் முடியும் போது ஹஜலசுதுடைய கல்லில் முடியும். இரண்டாவது சுற்றை ஆரம்பம் செய்யும் போது தொட்டோ முத்தமிட்டோ சைகை செய்தோ பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று வலதுபுறத்தால் சைகை செய்து இரண்டாவது சுற்று, மூன்றாவது சுற்று, நான்காவது சுற்று, ஐந்தாவது சுற்று, ஆறாவது சுற்று, ஏழாவது சுற்றை முடிக்கும் போது ஹஜலஸ்வதில் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும் என்று அவசியம் கிடையாது. சரியா? ஆறு முறைதான் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், ஏழாவது முறை முடிவது, அதை முடிவதற்கு தொடக்கத்தில் ஓதக்கூடிய திக்ரை ஓதக்கூடாது. சரியா? இப்ப தவாஃபுடைய இபாதத் முடிஞ்சிடும். தவாஃபில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன? தவாஃப் செய்து கொண்டிருக்கும் போதே தொழுகை ஆரம்பிக்கும், திடீரென்று துஹருடைய நேரம் வரலாம், அசருடைய நேரம் வரலாம், நாம் செல்லக்கூடிய நேரத்தில் இஷாவுடைய நேரம் கூட நடந்து கொண்டிருக்கலாம். தவாஃபை செய்து கொண்டிருக்கும் போது தொழுகையுடைய நேரம் வந்தால் என்ன? எந்த இடத்தில் தவாஃப் செய்தோமோ அந்த இடத்திலேயே தவாஃபை நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் செய்ய வேண்டியது தவாஃபுல் குதூமில் வலதுபுறம் தெரியும்படியாக இஹ்ராமை அணிந்திருக்கிறார்கள். தொழுகை வந்தால் தங்களுடைய முழு உடம்பையும் மூடிக்கொள்ள வேண்டும். நிலை மாறியதால் இஹ்ராமுடைய நிலை மாறாது. தவாஃபில் தவாஃப் செய்யும் போது மட்டும்தான் வலதுபுறம் தெரிந்திருக்கணும். தவாஃபை முடிச்சாலோ அல்லது தவாஃப் செய்யும் போது தொழுகையுடைய நேரம் வந்தாலோ வலதுபுறம் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தெரிந்தால் தொழுகை கூடாது. சரியா? அதனால வலதுபுறம் முழுவதுமாக தொழுகையில் மறைத்திருக்க வேண்டும். ஆண்கள் தங்களுடைய ஆடைகளை மூடிக்கொள்ள வேண்டும். தொழுகை முடிந்தவுடன் எந்த இடத்தில் நிறுத்தினோமோ தவாஃபை அதே இடத்திலிருந்து மீண்டும் துவங்கலாம். இரண்டாவது, வயதானவர்கள் இருப்பார்கள் அல்லது சிறியவர்கள் இருப்பார்கள், குழந்தைகளுக்கு ஓய்வு தேவைப்படும். அப்படி தேவைப்பட்டால் அவர்கள் ஓய்வெடுத்து ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டோ அல்லது கிடைக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து கொண்டோ அவர்கள் ஓய்வெடுத்து கூட தவாஃபை நிறுத்தி நிதானமாக செய்யலாம். ஒரே அடியாக ஏழு சுற்றையும் சுற்ற வேண்டும் என்பதற்காக நோயுள்ளவர்கள் தங்களை சிரமப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் அவர்களுடைய நஃப்ஸுக்கு மேல் அல்லாஹ் சிரமத்தை எதிலும் அல்லாஹ் ஏற்படுத்த மாட்டான். ஓய்வு தேவைப்பட்டால் ஓய்வெடுத்து தவாஃபை மெதுவாக நிறுத்தி நிதானமாக நிறைவேற்றுங்கள். எந்த இடத்தில் நிறுத்தினோமோ அதே இடத்திலிருந்து மீண்டும் அவர்கள் ஓய்வெடுத்ததற்கு பிறகு துவங்கிக் கொள்ளலாம். மூன்றாவது, உது. உது பிரியலாம், உது பிரியக்கூடிய காரியங்கள் ஏற்படலாம் தவாஃப் செய்யும் போது. தவாஃபிற்கு உது வாஜிப். தவாஃப் செய்வதற்கு முன்னால் உதுவோடு தான் தவாஃபை ஒருவர் துவங்க வேண்டும். அதுல கருத்து வேறுபாடு கிடையாது. சில அறிஞர்கள் கருத்து வேறுபாடு பட்டு இருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையின் அறிஞர்களுடைய கருத்தின்படி தவாஃபிற்கு உது தேவை. ஆனால் தவாஃபை உதுவோடு செய்யக்கூடிய நேரத்தில் உது முறிந்து விட்டால், இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரை நாம் விரும்பும் போதெல்லாம் வெளியே சென்று உள்ளே வர முடியாது. கூட்டம் அதிகமாக இருக்கும், குடும்பத்தோடு செல்லலாம் அல்லது சிரமம் இருக்கும். வெளியே சென்று உள்ளே சென்று வருவதற்கெல்லாம் நேரமாகிவிடும். மகரி தொழுகைக்கு வெளியே போனா இஷா தொழுகைக்கு பிறகுதான் உள்ள வர முடியும். இப்படி பல சிக்கல்கள் இருப்பதால் அறிஞர்களை பொறுத்தவரை, குறிப்பாக இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, ஹனஃபி மதுஹபி சார்ந்த அறிஞர்கள் இது போன்ற பிரசித்தி பெற்ற அறிஞர்களுடைய கருத்தின்படி அவர்கள் உது இல்லாமல் தவாஃபை தொடரலாம். தவாஃபோடு உதுவை ஆரம்பித்து இடையில் உது முறிந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் உது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. தவாஃபை உது இல்லாமல் அவர்கள் தொடரலாம். அவர்களுக்கு அதில் எந்த சிரமமும் இல்லை. முடிந்தால் உது செய்துவிட்டு வந்து தவாஃபை தொடரலாம். முடியாத பட்சத்தில் அவர்கள் உதுவை செய்வதற்காக சிரமப்படுத்திக் கொண்டு வெளியே சென்று உது செய்து மீண்டும் வர வேண்டும் என்ற அவசியம் அதில் கிடையாது. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா, இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லா அவர்களுடைய கருத்து இதில் அடங்கி இருக்கிறது. இப்ப தவாஃப் முடியும். இஹ்ராம் அணிந்தோம், மீக்காத்துடைய எல்லைக்கு சென்றோம், தல்பியாவை ஓதினோம், தவாஃபுடைய சுன்னாக்களை நிறைவேற்றினோம், தவாஃபை முடித்தோம். அதற்கு பிறகு மக்காம் இப்ராஹிம், வத்தஹிது மக்காம் இப்ராஹிம் முஸல்லா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று மக்காம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ற அந்த இடம். அந்த இடத்திற்கு முன்னால் வந்தோ இடம் இருந்தால் அல்லது பள்ளியில் எங்கிருந்தோ, எங்கிருந்துமோ, மஸ்ஜிதுல் ஹராமில் எங்கே நின்றுமோ இரண்டு ரக்அத் தொழ வேண்டும். முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அபுது மா தஅபுதூன் என்ற சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூராவை ஓத வேண்டும். குல் அஊது, எந்த புத்தகத்தில் படிச்சீங்க? எந்த புத்தகத்தில் இருக்கு? முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத், சுன்னா, சூரத்துல் இக்லாஸ். சரியா? அது தெரியாத பட்சத்தில் நீங்க உது பிறப்பின் தெரியும், ஊதி கொள்ளுங்க, உங்க இஷ்டம். ஆனா இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. முதல் ரக்அத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், இரண்டாவது ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுவது.

0: தொழுதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈக்கு செல்லணும். செல்லக்கூடிய வழி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறை ஜம்ஜம் நீரை அருந்துவது. முடிந்த அளவு வயிறு நிரம்ப ஜம்ஜம் நீரை அருந்துவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா. ஜம்ஜம் பரக்கத்தான நீர், அதற்கு ஆயிரம் சிறப்புகள் இருக்கிறது. அதை குடிக்கும் போது என்ன துஆவை ஓதி குடித்தாலும் அது நிறைவேறும். ஜம்ஜம் நீரை முடிந்த அளவு அதிகமாக வயிறு நிரம்ப குடிக்க வேண்டும். அதற்கு பிறகு சஃபா மர்வாவை நோக்கி சஈ செல்ல வேண்டும். சஈ எங்கிருந்து ஆரம்பிக்கும்? தொங்கோட்டம் சஃபாவிலிருந்து. சஃபா மலை முதலில் ஏறுவோம். ஏறும் போது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத் அவ் இஃஅத்மர ஃபலா ஜுனாஹ அலைஹி அய்யத்வஃப பிஹிமா வமன் தத்வஅ கைரன் ஃபின்ன அல்லாஹ ஷாகிருன் அலீம் என்ற குர்ஆனுடைய வசனத்தை முழுமையாகவோ அல்லது இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற ஒரு பகுதியை மட்டுமே ஓதிக்கொள்ளலாம். உங்க புத்தகத்தை பார்த்து ஓதிக்கொள்ளுங்கள். அது அங்க இருக்கும்போது உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். சரியா? அதை ஓதன உடனே அப்தவு பிமா பத அல்லாஹு பிஹி, அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பித்தானோ அதை கொண்டு நானும் ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் எதை கொண்டு ஆரம்பிக்கிறான்? ஸஃபா, ஸஃபாவை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இப்ப ஸஃபாவில் இருந்து ஆரம்பிக்கிறோம். ஸஃபா மலையில் ஏறியதற்கு பிறகு இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி இந்த வார்த்தையை கூறியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், لا اله الا الله وحده لا شريك له، لا اله الا الله وله الحمد وهو لا اله لا اله الا الله له الملك وله الحمد وهو على كل شيء قدير، لا اله الا الله وحده انجز وعده ونصر عبده وهزم الاحزاب وحده وهزم الاحزاب وحده ذكري ودي كله بين لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده صدق وعده انجز وعده وهزم الاحزاب وحده ذكري ஓதி கொள்ள வேண்டும். முதலாவது ஓதியதற்கு பிறகு விரும்பிய துஆ களை செய்ய வேண்டும். எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் துஆ செய்யலாம். அவசர அவசரமா சஃபாலந்து இறங்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. திக்ர ஓதிட்டோம், ஏதோ துஆக்களை கேட்டோம், எவ்வளவு நேரம் நிற்க முடியுமோ அவ்வளவு நேரம் நின்று துஆ செய்யலாம். துஆ கேட்டதற்கு பிறகு மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும், மீண்டும் துஆ செய்ய வேண்டும், மீண்டும் இந்த திக்ரை ஓத வேண்டும். மூன்றாவது முறை திக்ரை ஓதியதற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி மர்வா மலையை நோக்கி செல்ல வேண்டும். போகக்கூடிய வழியில் ஒரு கிரீன் லைட் இருக்கும், பச்சை லைட். அந்த இடம் வரும்போது தொங்கோட்டம் ஓட வேண்டும். ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களுடைய சுன்னாவின்படி அவர்களுடைய வழக்கத்தை நினைவு கூர்ந்து அவர்கள் ஓடியதற்கு ஏற்ப அந்த இடைப்பட்ட நேரத்தில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். ஓட்டப்பந்தயம் வைக்கக்கூடாது, கொஞ்சம் நிதானமா ஓடணும். பெண்களாக இருந்தால் நடந்துதான் போகணும், ஓடக்கூடாது. ஆண்களுக்கு முன்னாடி பெண்கள் ஓடக்கூடாது, நிதானமா நடந்துதான் போகணும். பச்சை லைட் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் நிலைக்கு வந்துடணும். சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு செல்லக்கூடிய வழியில் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. விரும்பிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொள்ளலாம், விரும்பிய திக்ர்களை ஓதிக்கொள்ளலாம். மர்வாவில் ஏறியதற்கு பிறகு மீண்டும் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற குர்ஆனுடைய வசனத்தை ஓதி மீண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு ஸதக வஅத அன்ஜஸ வஅத நஸர نصر عبدا انجز لا اله الا الله وحده انجز وعده ونصر عبدا وهزم الاحزاب وحده ذكري ودي كل வேண்டும். மீண்டும் দোয়া செய்ய வேண்டும், மீண்டும் இந்த ذكரை ஓத வேண்டும், மீண்டும் দোয়া செய்ய வேண்டும், மீண்டும் ذكரை ஓதி அங்கிருந்து கிளம்பி சஃபாவுக்கு வரணும். சஃபாவுக்கு வரக்கூடிய வழியில் மீண்டும் அந்த பச்சலைட் வரும். அங்க மறுபடியும் மான்கள் தொங்கோட்டம் ஓடணும். இங்கேயும் தனிப்பட்ட துஆ எதுவும் கிடையாது. இப்ப சஃபாவிலிருந்து ஆரம்பிப்போம், மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா, சஃபாவிலிருந்து மர்வா, மர்வாவிலிருந்து சஃபா. கடைசி எங்க முடியும்? ஏழாவது ஓட்டம், ஏழாவது தொங்க ஓட்டம் முடியும். சஃபாவில் ஆரம்பித்தது மர்வாவில், மர்வாவில் முடித்தால் உம்ரா கடைசி நிலைக்கு செல்லும். கடைசி நிலை முடியை கத்தரிப்பது அல்லது மழிப்பது ஆண்களாக இருந்தால். பெண்கள் முடியை கத்தரிக்க வேண்டும், விரல் அளவு உள்ள முடியை. சரியா? கத்தரிக்கோல் எடுத்துட்டு போங்க, எங்க குப்பை தொட்டி இருக்கோ அங்க நின்று வெட்டுங்க. முடிய பள்ளிவாசல் நின்று முடிய வெட்டி கீழே போடாதீங்க, சுன்னா கிடையாது, அது ஒழுக்கம் கிடையாது. அல்ல, எங்க ஒதுங்க முடியுமோ அங்க ஒதுங்கி ஆண்கள் இல்லாத இடத்தில் ஓரமாக ஒதுங்கி முடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள், விரல் நுனி விரல் அளவு. இல்லை என்றால் அறைக்கு வந்து கூட முடியை வெட்டி கொள்ளலாம். சரியா? அங்க இருந்துதான் வெட்டணும்னு அவசியம் கிடையாது, அறைக்கு வந்து கூட வெட்டி கொள்ளலாம். ஆண்கள் குறிப்பாக நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கதான் இஹ்லாஸ் விளையாடும். சரியா? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா முட்டை அடிக்கலாம் அல்லது தலைமுடியை வெட்டி கொள்ளலாம்.
1: நிகழ்ச்சி தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி. உங்கள் முஸ்லிம் வானொலியில் சிந்தனை.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வபஅத். இந்த மூன்றை செய்தால் நம்முடைய உள்ளம் அமைதியாயிரும். முதல்ல நம்ம கடந்து வந்த காலம், நம்முடைய இறந்த காலத்தை பற்றி அதிகமாக யோசிக்க கூடாது. சபுர் செஞ்சிடணும். எது நடந்தாலும் பரவாயில்ல, சபுர் செஞ்சிடணும், பொறுமையாக இருக்கணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்தை பொறுத்த வரைக்கும் தொழுகையில் சரியான முறையில் நம்மளுடைய கவனத்தை திருப்ப வேண்டும். தொழுகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும், வருங்காலத்தை பொறுத்த வரைக்கும் தவக்குள், அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மீது தவக்குள் வைக்கணும். அப்போது பொறுமையாக இருக்கணும், தொழுகையை கடைப்பிடிக்கணும், தவக்குள் வைக்கணும். இந்த மூன்றையும் நாம் சரியாக செய்தோம்னா நம்மளுடைய உள்ளம் அமைதியாகிடும், நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமாகிடும். ஜஸாகுமுல்லாஹு கைரன். உபாரக்கல்லாஹு ஃபீக்.
0: உங்கள் முஸ்லிம் வானொலியில் கேட்டது சிந்தனை. நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பில் இறை நினைவில் மன அமைதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள்.
2: அதாவது வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதாவது கூட்டி கழிச்சு பார்த்துட்டோம்னா மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்குது. அவங்க செய்கிறதில் பெரும்பாலும் நஷ்டம்தான் என்று அல்லாஹ் சொல்லிட்டு இல்லல்லதீன ஆமனு, எவர்களை தவிர ஈமான் கொண்டு அமிலு சாலிஹாத், சாலிஹான அமல்களை செய்து, ஒத்த வாசோ பில் ஹக்கி ஒத்த வாசோ பிசப், ஒருவருக்கொருவர் நல்ல விஷயங்களை பரிமாறிக்கொண்டார்களே, தாவாவில் ஈடுபட்டார்களே, தப்பு செய்கிற நேரம் தடுத்தார்களே, தன்னுடைய கௌரவம் போயிடும், தம் வியாபாரம் உடஞ்சிரும், எங்களுக்கு விசாரணை வந்துடும், தாடியை வச்சா பிரச்சனையாக போயிடும் என்றெல்லாம் இல்லாமல் சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு துணிச்சலாக அந்த சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்டார்களே அவர்களை தவிர, அந்த நேரத்தில் அவர்களுக்கு வருகிற சோதனைகள் எல்லாம் தாங்கி பிடித்து நாம் அல்லாவை சந்திக்க போகிறோம். இது குறுகிய கால வாழ்க்கை. இறைவனை சந்திக்கும் வரைக்கும் நாம் இந்த சோதனைகளை தாண்டி போக வேண்டும் என்று புரிந்துணர்வோடு பொறுமையோடு இருக்கிறார்களே இவர்களை தவிர என்கிறார் அல்லாஹு ஜல்ல ஷானுஹுத்தாலா. ஓ, ஈமான் கொண்டீங்களா, இபாதத்தை செஞ்சிட்டீங்களா, அப்ப உங்களுக்கு சொர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லல. மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். இந்த நஷ்டத்தில் இருந்து மனிதர்கள் தப்பணுமாக இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டே ஆகணும். தப்ப கண்டால் கணக்கில்லாமல் போக முடியாது, அதை சொல்லி ஆகணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அந்த நேரத்தில் பலத்த சோதனைகள் உங்களுக்கு வரும், அந்த சோதனைகளை தாக்கு பிடிக்கணும் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப பொறுமையை இஸ்லாம் கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது. இன்னொரு இடத்துல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா அம் ஹசிபுத்தும் மன் தத்குலுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு என்ன லேசா போகலான்னு நினைக்கிறீங்களா? வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹதூ மின்கும் வயலம சாபிரி. இதற்கு அதாவது அல்லாஹ் கேட்கறான், சொர்க்கம்னா அவ்வளோ சீப்பா, நீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்றீங்க, அதுக்கு இவ்வளோ டிக்கெட்டுன்னு கணக்கு பார்க்குறீங்க, சொர்க்கத்துக்கு என்ன உடனே திறந்து தந்துடும் நினைக்கிறீங்களா? இல்லை. வலம்மா யலமில்லாஹு அல்லதீன ஜாஹதூ மின்கும், உங்களில் யாரு தியாகிகள் என்று நான் அடையாளம் காணாமல், அல்லாஹ் சொல்றான், யாரு தியாகிகள் என்பதை நான் அறியாமல் உங்களில் யார் பொறுமையாளர்கள். இப்போ ரெண்டு விஷயம், சொர்க்கத்துக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ரெண்டு குவாலிஃபிகேஷன் வேணுமா? அந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன்ல ஒரு ஆள் தியாகம் பண்ணணுமா? அவர் அர்ப்பணிக்கணும். தனக்கு நேரம் காலத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே இந்த நேரம் காலத்துல தனக்கு தன் குடும்பத்துக்கு வீடு சொத்து வாசல் பங்களா காணி பூமி எல்லாம் சேகரித்து விட்டேன் இறைவா, நான் இப்போ ஓகே தானே? இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்றான், தியாகம் பண்ணுங்கள். பணம் தந்தவர் பணத்தை செலவழிக்கணும், இல்ம தந்தவர் இல்மை வந்து ஊர் ஊரா போய் சொல்லணும். உங்களுக்கென்று எது கொடுக்கப்பட்டதோ அந்த கொடுக்கப்பட்டது உங்களுக்கல்ல. அல்லாஹ் சூரத்துல் பக்ரா தொடங்க போக்கலே சொல்றான், தந்தது நாம் தந்தது கொடுப்பதற்கு. இந்த நேரம் காலங்கள்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாரெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்கணும். சஹாபாக்கள் முழுக்க அப்படிதான் கொடுத்தார்களா? அதனால் நான் அவைகளெல்லாம் விவரமாக பேசவில்லை, இஸ்லாம் சொல்லுகிற கண்ணோட்டத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் இஸ்லாம் என்ன சொல்லுது, நீங்க தியாகிகளாக மாறாத வரைக்கும், உங்க லைஃப்ல என்ன தியாகம் செய்திருக்கிறீர்கள் என்பதை நீங்க உங்களுக்கு அறிவிங்க, உங்க கல்புக்கு தெரியும் என்ன தியாகம் பண்ணிட்டோம், எவ்வளவு பிரச்சனை வருகிற நேரம் என்ன பொறுமையாக இருந்தோம். பொறுமை பொறுமை என்றா கோபம் வர்ற நேரம் உள்ள பொறுமையை மட்டும் குருவான் சொல்லல. நிறைய பேர் கோபம் வர்ற நேரம் பொறுமைன்றாங்க, அது மட்டும் இல்ல, அதை விட வீட்டுல பெரும் பெரும் பிரச்சனைகள் வரும், ஊர்ல பிரச்சனைகள் வரும். அந்த நேரத்தில் குற்றம் செய்யாத நீங்கள் குற்றவாளிகளாக காட்டப்படுவீங்க. உங்களை தாறுமாற திட்டுவார்கள், உங்க கல்வி வேதனைப்படும். அந்த மாதிரியான நேரம் உலக்கது நாளும் அன்னைக்கு எவைக்கு சதுருக்கு பிமாய கூலும் நபியே எங்களுக்கு திட்டமாக தெரியும், உங்க கல்வி இருக்குது, அவங்க பேசுறதை கேட்டு உங்க கல்வி நோகுது வலிக்குது. ஏண்டா நீங்க செய்யாத ஒன்றுக்கும் சும்மா சும்மா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உங்களை மஜ்னுன்றாங்க, பைத்தியம்ன்றாங்க, கத்தாப்ன்றாங்க, பொய்யன்ன்றாங்க, கவிஞ்சன்ன்றாங்க, சூனியக்காரன்ன்றாங்க, இப்படி எல்லாம் சொல்ற நேரத்தில் எங்களுக்கு தெரியும் அன்னைக்கு எவைக்கு சதுருக்க பிமாய கோலூர் அவர்கள் சொல்லுவதை கொண்டு உங்கள் நெஞ்சி வேதனைப்படுகிறது என்று எங்களுக்கு தெரியும். நபியே நீங்கள் தஸ்பீஹ் பண்ணுங்கள், இதுதான் தியாகம், இதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் உங்களுக்கு ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? குர்ஆன் நெடிகளும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னார். பொறுமையாளர்களை பத்தி அல்லாஹ் சொல்றேன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான் என்கிறான். அல்லாஹ் யாரோடு இல்லாவிட்டாலும் பொறுமையாளர் போகிற நேரம், இந்த உலகத்தில் 1000 பொடிகார்கள் இருக்கலாம் ஒரு பெரியவருக்கு, ஒரு பெரிய ஆளுக்கு முன்னாடி பின்னாடி 4 இருக்கலாம், ஒரு பொறுமைசாலிக்கு அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மீஆத், அல்லாஹ் வாக்குறுதி மீறவே மாட்டான், பொறுமைசாலியோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத் ஃபபஷிரிஸ் ஸாபிரீன். இது என்னப்பா, நிறைய பேர் இதை ஜென்னான்னு நினைக்கிறார்கள். துபாய்க்கு போனா ஜென்னாவோட ஒரு துண்டு தான் என்று பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சொல்றான், வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃப் வல் ஜுஈ வநக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ் வஸ்ஸமராத். அல்லாஹ் சொல்றான், நாங்க உங்களை கொஞ்சமா என்ன செய்வோம், ஒரு அளவு பயத்தால் உங்களை சோதிப்போம், பட்டினியை தந்து உங்களை சோதிப்போம், அதாவது சொத்துக்களை குறைத்து சோதிப்போம், வீட்டில் உள்ளவர்களை எடுத்து சோதிப்போம், மௌத்தாக்கி சோதிப்போம், தோட்டம் துறவுகள் கனி வர்க்கங்கள் உங்களுக்கு தந்ததை குறைத்தல்லா சோதிப்பான், எடுத்து சோதிப்பான், பிசினஸ்ல லொஸ்டாக்கி சோதிப்பான், எல்லாம் சொல்லி போட்டல்லா சொல்றான். நபியை போய் சொல்லுங்கள், பொறுமையாளர்களாக இருக்கிறார்களே அவர்களுக்கு என் நற்செய்தி, என் வாழ்த்து செய்தியை சொல்லுங்கன்றான். ஒருத்தர் போய் லொஸ்டா நிக்கிறாரு, உலகத்தில் எல்லாரும் பார்த்து அவரை கவலையா பார்ப்பாங்க, லொஸ்டா ஆயிட்டீங்களா, இழந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்திருக்குது, அல்லா மாஷா அல்லா ஹை ஹை அல்ஹம்துலில்லா, பொறுமையா நில்லுங்க, அல்லா நாட்டம் ஏதோ நலவு இருக்கும் இப்படின்னு சொல்லுவார்கள், ஆறுதல் சொல்லுவார்கள். அல்லா சொல்கிறான், கன்கிராஜுலேஷன், என் வாழ்த்தை அவருக்கு அறிவியுங்கள், என் வாழ்த்து செய்தி அறிவியுங்கள். அவர் சபராக நின்றார், பொறுமையாக நின்றார். குர்ஆனை நாம் எடுத்து பார்த்தால் அது விரிந்த ஒரு பார்வை பேசுது. பொறுமை என்பது எங்க வாழ்க்கையில இல்லாமல் எங்களுக்கு ஜென்னாவுக்கு போக முடியாது என்று குர்ஆன் பேசுது. பொறுமை என்பது எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் நெடிகளும் நாம் பார்த்தோம்னா பொறுமை என்பதுக்கு தனியாக அல்லாஹ் ஜல்ல ஷானு ஒத்தால நிறைய இடங்கள்ல பேசுறான். நான் குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்துக்கொண்டால், ஃபஸ்பிர், நபியே நீங்கள் பொறுமையாக நில்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். ஃபஸ்பிர் மஅ அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி ஃபஸ்பிர் நஃப்ஸக, நபியே உங்களுடைய ஆன்மாவை பொறுத்து நில்லுங்கள். நிறைய க்வெஸ்சன் கேட்கிறவங்கள்ட்ட வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் பொறுமையாக நில்லுங்க நபியே என்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். குர்ஆன் நெடுகிலும் நம் பொறுமையை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த உங்களுக்கு நான் முக்கியமா மிக சுருக்கமாக நான் சொல்ல விரும்புவது என்னண்டா, இந்த பொறுமை சும்மா வருமா, இந்த பொறுமை சும்மா வருமா, அல்லது இந்த பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அதை புரிய வைப்பதுக்குத்தான் நான் முற்படுகிறேன். பொறுமை முக்கியமான விஷயம், பொறுக்காமல் சொர்க்கம் போக இயலாது. அப்படி என்றால் என்ன பொறுமை என்றால் என்ன, பொறுமை எப்படி வரும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் இங்கு சுருக்கமாக விளக்கணும் என்றால் பெருமானாருடைய வரலாறு சீரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த பாதையை நீங்க கொஞ்சம் எட்டி பார்த்தீர்கள் என்றால் பொறுமை என்றால் என்ன என்பதை நீங்க புரிவீங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்கிறான், இன்னக்க லஅலா குலுகின் ஆலிம், நபியே நீங்கள் உயர்வான பண்பின் மீது இருக்கிறீங்க, நபியே நீங்க உங்க பண்பு அப்படி, ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லம் ஃபல்லு மின் ஹௌலிக், நபியே நீங்க ரொம்ப இரக்கமாக நடக்கிறீங்க, நீங்க ரொம்ப பாசமாக நடக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் கடினமான சித்தமுடையவராக இருந்தா, கல்புடையவராக இருந்தா, லம் ஃபல்லு மின் ஹௌலிக், அவர்கள் உங்களை விட்டு ஓடி இருப்பார்கள். நபியே படிக்க மக்கள், ஒன்றும் தெரியாத மக்கள் உங்கள்ட்ட வர்ற நேரம் நீங்க ரொம்ப மென்மையாக நடக்கிறீங்க. அல்லாஹ் ரசூலுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அல்லாஹ் ஜல்லஷானுகு தஆலா நபிக்கு கொடுக்கிறான். சத்தியம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால மட்டும் உங்க குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி இருந்தா நபியே நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் அதனால் பக்கத்தில் அப்படி அல்லாஹ் சொல்லல. உங்க சிறுப்பு அவர்களை கவருது நபி, உங்க மென்மை அவரை கவருது. அது அத்தனையும் தேவை. ஒரு கூட்டம் நினைச்சிட்டாங்க சத்தியத்தை சொன்னால் மக்கள் எல்லாம் பக்கத்தில் நிற்பார்கள் என்று. அப்படி குர்ஆன் அதையும் சொல்லுது. இன்னொரு இடத்தில் பண்பு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அடக்கம், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை, விருந்தாளிகளை கண்ணியப்படுத்தும் விதம், ஒருவரை புன்முறுவலோடு சந்திக்கும் விதம், அவரோடு அழகாக பேசும் விதம், இது எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடமிருந்து அந்த மக்கள் கவரப்படுறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உங்களுக்கு தெரியும், ஒருவர் சிறுநீர் கழிக்கிற நேரம் சஹாபாக்கள் கோபப்பட்டார்கள். பள்ளியிலே ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், பொறுமையோடு பெருமானார் பக்கத்திலே அழைத்து அவருக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் உங்களுக்கு தெரியும். அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அல்லாஹ் இந்த துனியாவிலே ரசூலுல்லாஹ்வை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் காட்டினார். என்ன, உலகத்தில் ஆக இந்த உலகத்தில் மிக முக்கியமானது படிப்பு அல்ல, படிப்பு தேவை இக்ரா, ஃபர்ஸ்ட் ஆயத்து படிப்பு. ஆனால் ஒரு ஆச்சரியமான வரலாறு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன, எத்ரி மதீனாவை பொறுத்தளவில் மதீனாவில் யகூதிகள் வந்தார்கள். வரலாறை நாம் திரும்பி பார்த்தால் யகூதிகளுக்கும் அங்கே சம்பந்தமே இல்லை. பனு குறைவாக்கள் நிறைய யகூதிகளுடைய பனு ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாக வந்து அவர்கள் வாழ்றார்கள். இந்த யகூதிகள் ஏன் வந்தார்கள் என்று வரலாறை புரட்டி பார்க்கிற நேரம் அவருடைய வேத புத்தகம் சொல்லுது, பாலைவனத்தில் ஈச்சமர தோட்டங்களுக்கு இடையிலே அந்த நபி வருவார் என்று. அதற்காக வேண்டி அவருடைய அப்பம் பாட்டனிலிருந்து அவர்கள் குடிபெயர்ந்து இங்கே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நபி வருகிறார் என்பதை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கிறார்கள். நபி வருவதை அவர்கள் அறிகிறார்கள். எப்ப அவங்க அப்பம் பாட்டன் வந்தது தலைமுறைகளை கடந்து பார்க்கிறார்கள். அவர்கள் சொன்னது எங்கவோ எங்க வந்து இருந்தார்களோ அந்த மாதிரியான அந்த கைபர் கோட்டைகள் எல்லாம் அவர்கள் இருந்தார்கள். ஏனென்றால் நபியுடைய வருகைக்குத்தான் அவர்கள் பாலைவனத்துக்கு அங்கே வந்தார்கள். அரபுகளோடு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கண்ட உடனே அவர்களுக்கு இந்த நபியை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் கொடுக்கல. எங்கள்கிட்ட எவ்வளவு படித்தவர்கள் இருக்கிறார்கள், எழுத படிக்க தெரியாத ஒருவர் பேச நாங்கள் கேட்கணுமான்னு ஒரு வாதம் வைத்தார்கள். எப்படி இருந்திருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வாதம் வீசுகிறார்கள், இவர் பேச நாங்கள் கேட்கணுமா, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, இவர் என்ன தூதரப்பா, எங்கள்கிட்ட எவ்வளவு ருஹ்பான்கள் அபார்கள், எவ்வளவு பெரிய படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், எங்க ஆலிம்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர், கிட்ட வைக்கலாமா இந்த நபிக்கு. அல்லாஹ் என்ன எடுத்து காட்டான், சூரா ஆராஃபை நீங்கள் பரட்டி பாருங்க. யகூதிகளையும் கிறிஸ்தவர்களை பத்தி பேசுகிற நேரத்தில் அல்லாஹ் வேண்டுமென்றே உம்மி என்ற வாசகத்தை அல்லாஹ் கொண்டு வந்து குர்ஆனில் சொல்லுவார். இந்த நபி உம்மி, எழுத தெரியாது, ஒரு கூட்டம் இவரை பின்பற்றுவார்கள், அவர்களிடம் இந்த அகம்பாவம் இருக்காது, அவர்கள் கேட்பார்கள் இந்த நபியை, உயிருக்கு மேல் அவர்கள் நேசிப்பார்கள். அந்நபியு அவுலாபில் மூமினின் மின் அன்ஃபுசிஹிம் என்று சொல்லுவார்கள். அவர்கள் அதாவது தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு கேட்பார்கள் அவர்கள் இந்த நபி பேசுவதை கேட்பார்கள். அவர் எவ்வளவு டிகிரி பிடித்தார், என்ன பட்டம் படித்தார், அவர் என்ன பல்கலைக்கழகத்தில் போனார், இது எல்லாம் பார்க்க மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு பக்கமாக அவரை அனாதை ஆக்கினான் அல்லாஹ். ஆப்பா இல்லை, அனாதைகளை இந்த சமூகம் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுத்தால் அப்படியெல்லாம் கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த இதோட கொண்டாந்து உம்மத்தில் இறக்குறான். இது எப்படி இருந்திருக்கும் பெருமானார் கேட்கிற நேரம் உங்களுக்கு கேட்டா எப்படி இருக்கும், நீங்கள் அந்த மாதிரி மக்கள் மன்றத்திலே போய் சத்தியத்தை சொல்லுகிற நேரம் உங்களை தூக்கி வீசுகிறார்கள் என்றால் எப்படி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் எப்படி பொறுமையை கொடுத்தான் தெரியுமா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. உங்க வீட்டில் அதாவது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சிங்கண்டா, உங்களுக்கு ஒரு நல்ல மனைவி, வீட்டில் பிள்ளைகள், வாகன வசதிகள், அந்த மாதிரி தோட்டம் துறவு, முன்னாடி நாலு வாகனம், இப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன தேவை, எல்லாத்துக்கு மேலே இன்னொன்று தேவை வரும். ரோட்டில் போகிற நேரம் ஹாஜியார் எப்படி கண்ணியமானவர், இவர் தான் ஊர்லேயே பெரியவர், கடைசியாக அதை தேடுவீங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 நேரத்தில் எல்லாம் எல்லாத்தையும் கொடுத்துட்டான். ஹதீஜா அம்மா அவர்கள் அவர்கள் விரும்பி கேட்குறாங்க ரசூலுல்லாஹ்வை, நான் உங்களை மனமுடிக்க தயார், நீங்கள் தயாரான்னு கேட்குறாங்க. ஹதீஜா அம்மா கணவன் இறந்து பலர்கள் போட்டி போட்டிருக்கிற நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்க சம்மதிக்கிறாங்க. சம்மதிக்கிற நேரம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஊழியனாக நிற்கிறாங்க, வர்க்கர். ஹதீஜா அம்மா பாஸ், அவர்களை மனமுடித்த உடனே ஓவர் நைட் ஒரே நாளில் பெரும் செல்வந்தராக ரசூலுல்லா மாறிட்டாங்க, பெரும் செல்வந்தராக மாறிட்டாங்க. கதீஜா ரதியல்லாஹு அன்ஹாவுக்கு 4-6 பிள்ளைகள், 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ள. ஒரு வாப்பா வீட்டுக்குள்ள நுழைஞ்சி 2 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ளையோட கொஞ்சி குழாவற வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வீட்டு முன்னாடியே ஒட்டகம் வேணுமா, குதிரை வேணுமா, வாகனம் இருக்குது. ரசூலுல்லாஹ் வெளியில போனா அல்லமீன் அஷாதிக், உண்மை பேசக்கூடியவரப்பா, இவர் தான் நம்பிக்கையாளர். என்ன இல்ல சொல்லுங்க பாப்போம், பெருமானருக்கு என்ன இல்ல? அவங்க மனைவி பலர்களுக்கு இப்படி கொடுத்தா கூட ஒன்றை கொடுத்துட்டு ஒன்றை சோதிப்பான்ல, பர்ஃபெக்டா கொடுத்தான். ரசூலுல்லாஹ் பிள்ளைகளுக்கு எந்த இதுவும் இல்லை, அவ்வளவு அன்பான பிள்ளைகள், அவ்வளவு பாசமான பிள்ளைகள். வழித்தவறி சென்ற ஒரு பிள்ளை கூட இல்லை. ஒரு ஆளுக்கு பிள்ளைய கொடுத்துட்டாண்டா மனைவி ஒரு மாதிரி இருப்பா, மனைவியை கொடுத்துட்டாண்டா தர்தலையா போயிருவான். இங்க அதை சல்லியை கொடுத்தா இப்படி ஆயிரும், என்ன சரி ஒரு முசீபத்து வந்து நிற்கும். பலர்கள் பல கோடி சேர்த்தார்கள், குடும்பம் நல்லறிக்கணும் என்று வெள்ளவத்த தெய்வல கொல்பிட்டியில நெஞ்சை பிடித்து மௌத்தா அவங்க எத்தனை பேர் தெரியுமா? ஏன் இந்த சொத்தை எடுத்தேன், இதனால என் புள்ள கிளப்புக்கு போச்சு, இவனுக்கு வே எல்லா அக்கௌண்ட் பேலன்ஸ் அவனுக்கு தெரியும், எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒரு மனுஷனுக்கு சும்மா இருக்க மட்டும் கிடைச்சிச்சுன்னு அதை விட முசீபத்து இல்லை. என்ன பிஸி இல்லைன்னு வைங்க, எல்லா தப்பையும் பண்ண ஆரம்பிப்பான். அப்படி பறிக்கொடுத்த தகப்பன்மார்கள் அழுகிறார்கள், என் பெண்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பணம் வந்தால் குடும்பம் செதறும் என்பதை கண்ணால் பார்க்கிறோம். தர்மம் இல்லாத குடும்பத்தில் அது ஒரு பக்கம் வைங்க. பெருமானாருக்கு பணத்தை கொடுத்தான், அந்த மனைவி அற்புதமா கொடுத்தான். பணத்தால் அவங்க மதிமயங்கி வரம்பு மீறி போகவும் இல்லை, பிள்ளைகள் நல்லா வளர்கிறாங்க, நல்ல பிள்ளைகள். மனைவி எப்படி 25 வருஷமா இன்னும் ஒரு மனைவியை திருமணம் முடிக்காத அளவுக்கு ரசூலுல்லாஹ் வாழ்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அம்மா மௌத்தார்னா 65 வயசு, 40 முடிக்கிறாங்க. 25 வருஷமா கதீஜா அம்மா எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்றதுக்கு கல்பு கவர்ந்து போனது ரசூலுல்லாஹ்வுக்கு. உலகமே உலகமே அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து ஜம்மீலூனி ஜம்மீலூனி என்ன போத்துங்க என்று சொல்ற நேரம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சொல்ற நேரம் கதீஜா அம்மா போத்தி விட்டு, அபுல் காசிம் யா அபுல் காசிம், காசிமுடைய வாப்பா உங்களுக்கு ஒண்ணு இல்லை, நீங்க ஒண்ணுமே நடக்கல, உங்களுக்கு நீங்க நல்லவர் என்றாங்க. ஒரு மனைவி சர்டிபிகேட் ஃபர்ஸ்ட் கே கொடுக்கறாங்க கணவருக்கு, வாங்க வரக்கத்து பின் நௌஃபலிடம் போமென்று கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு வேத புத்தகங்கள் தெரியுமே, போய் பார்ப்போம் சாச்சாட்ட. அவர் சொல்லுகிறார், அவ்வளவுத்தையும் கேட்டுட்டு கதீஜா ரதியல்லான் அவர்களை பக்கத்தில் நிற்கிறார் ரசூல்லா, பார்த்து சொல்லுவாங்க, உங்க நீங்க தான் அந்த நபியா, அந்த நபி நீங்களாக இருந்தால் உங்களை விரட்டுவார்கள். ரசூல்லா கேட்பாங்க, அஃப முஹ்ரிஜியும், என்னை இவர்கள் விரட்டுவார்களா? அஷாதிக் என்கிறார்களே, அல் அமீன் என்றார்களே, என்னை தானே வைத்தார்கள், உங்களை விரட்டுவார்கள். ரசூல்லா திரும்ப கேட்டார்கள், என்னை விரட்டுவார்கள் இவர்கள்? ஆச்சரியமான கேள்வி, நபியில் அவருக்கு ஆச்சரியம், இவர்கள் என்னை விரட்டுவார்களா? ஆமா நபிமார்கள் அப்படித்தான் என்றார்கள். அந்த நேரத்திலே அவர் முன்னாடி வந்து மக்களுக்கு சொல்கிற நேரம், எல்லோரும் எதிர்த்தார்கள், எல்லோரும் எடுத்தார்கள், எல்லாரும் மண்ணாளி வீசினான் அபூலகப். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏசுற நேரம், பக்கத்தில் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் கையை ஃபர்ஸ்ட் பிடிச்சி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முதல் உறுதியாக நின்றது கதீஜா அம்மா அவர்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பையத்து பண்ணி, பக்கத்தில் நின்று என் கணவர் போய் சொல்ல மாட்டார், அவரோட வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு தெரியும், அவர் யார் என்று தெரியும் என்று ஜஸீரத்து அதாவது மக்காவே எதிர்க்கிற நேரம் பக்கத்தில் வந்து நின்றவர்கள் கதீஜா அம்மா. ஆயிஷா நாயோட வாழுகிற நேரம் வீட்டு கதவை தட்டுவார்கள் கதீஜா நாயி தங்கச்சி. ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், என் கதீஜா குரல் என்பார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மறக்க முடியாத பதிவுகளை மேற்கொண்டவர். வீட்டில் அன்பான மனைவி இல்லையா, செல்லமான பிள்ளைகள் இல்லையா, என் ஈரக்கொலை ஃபாத்திமா வளர்றார்கள் அங்கே. ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைகள் எல்லாம் மிக்க ஒரே ஒரு பிள்ளைதான் மதீனாவில் கிடைக்குது, மற்ற 6 பிள்ளையும் கதீஜா அம்மாவுக்கு கிடைச்ச பிள்ளைகள் எல்லாம் இருக்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா 40 ரசூலுல்லாஹ் அடைகிற நேரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபித்துவத்தை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அத்தனையும் கேட்டாங்க. ஒரு உண்டை வாங்கணுமா இருந்தா நீங்க சொத்தை கொடுத்து தான், ஒரு அவங்க சல்லிய கொடுத்தாதான் உங்களுக்கு காணி கிடைக்கும், வீடு கிடைக்கும், அது இயல்பு, இதுதான் துன்யா ஆகிரா. எதையும் கொடுக்காம எனக்கு கிடைக்கும் என்ன கிடைக்கும் நினைக்கிறீங்க? என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியால் கொடுத்தால் தான் கிடைக்கும். பெருமாடம் அல்லாஹ் கேட்டான், பிள்ளைகளை கேட்டான், மனைவியை கேட்டான், வீடு வாசலை கேட்டான், தோட்டம் துறவை கேட்டான், எல்லாம் கொடுத்த உடுப்போட ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் புடவையை பிடித்து சொன்னார், உன்னை விட முடியாதுண்டாங்க பெருமானார். திரும்ப பார்த்து பார்த்து போனார்கள், எல்லாத்தையும் கொடுத்த ரசூலுல்லாஹ் ஊரையே கொடுத்து விட்டார்கள், ஊரையே கொடுத்து விட்டார்கள். இவர்கள் தானே புகழ்ந்து புகழ்ந்து அஸ்ஸாதிக் என்றார்கள், அல்லமீன் என்றார்கள், இப்ப ரசூலுல்லாஹ் பார்த்து கதாப் என்றார்கள். கதாப் பேச்சை கேட்டுட்டு எல்லாரும் அவரோட பேச்சை கேட்டுட்டு மஜ்னூன் மென்டல் ஆயிட்டாரு போல உலகத்தினாரு. ஏழு வானத்திலிருந்து இறைவன் அவரோட பேசுறானாம், வேற ஒருவர் கிடைக்கவில்லையாண்டார். இதையெல்லாம் தாக்கு பிடிக்கிறதுக்கு என்ன வேணும் நான் கேட்கிறேன். இவ்வளவு கொடுத்து எல்லாம் ஓகேன்ற லைஃப்ல கொடுத்துட்டு அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்டுட்டு பெருமானார் முதல்ல இந்த ஆரம்பிக்கிறார். ரசூலுல்லாஹ்வுக்கு அற்புதமான வாழ்க்கை. பெருமானிடம் கேட்டான், முதல் வாழ்க்கை முக்கியமா இந்த வாழ்க்கையாண்டா? ரசூலுல்லாஹ் பிந்திய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் இறைவனோட பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பொறுமையோடு நின்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், பொறுமையாளரோடு அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ்வை அவர்கள் பார்க்காமல் பார்த்தார்கள், நேரடியாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக பார்த்தார்கள். தன்னோட இறைவன் இருப்பதை உணர்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேன் என்று சொன்னால், இந்த துனியாவுடைய வாழ்க்கையை பொறுத்தளவிலே பொறுமை என்பதுதான் அடிப்படை. அந்த பொறுமை என்ற பாடத்தை படித்து தருவதற்குத்தான் பெருமானரிடம் அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்து, இவருக்கு ஏன் ஜன்னாவுல உயர்வான அந்தஸ்து தெரியுமா, இவர் கிரேடிங் ஏன் மேல தெரியுமா, இவர் அத்தனையும் இழந்தார், அந்த நேரத்தில் நாம் அவருக்கு படித்து கொடுத்தோம். அதாவது உன் ரப்பை துதி என்று நாங்கள் படித்து கொடுத்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒவ்வொன்றும் இழந்து போகிற நேரம், பிரச்சனை வருகிற நேரம், தஸ்பீஹ் செய்தால் மரணம் வரும் வரைக்கும் ரப்பை வணங்குங்க, தொழுகையை கூட்டினால் நிச்சயமாக அவர்தான் பொறுமையாளர். அவருக்குத்தான் பொறுமை. பொறுமை வளர்க்கறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணாதான் பாடி பில்ட் ஆகும். எந்த எக்ஸசைஸ்? மைண்டில் அல்லாஹ்வை நினைத்து கொண்டு ஜிக்ர் பண்ற ஒருவர் பொறுமைசாலியாக மாறுவார். இதைத்தான் குர்ஆன் தெளிவாக சொல்லுது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அதை புரிந்து அடியார்களாக மாற்றி அருள் புரிவான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சு. அல்லாஹுடைய நல்லடியார்களே, திருக்குர்ஆனை பொறுத்தளவில் பொறுமையை படிக்க வேண்டும் என்றால் சூரா யூசுஃபை நீங்கள் தெளிவாக படிக்கணும். சூரா யூசுஃபை பொறுத்தளவில் நீங்கள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா பேர் என்ன என்பதை அதில் பார்க்க மாட்டீங்க. யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய தம்பி பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. அவங்க சகோதரர்கள் யாரு, மூத்தவர் பேர் என்ன, இளையவர் பேர் என்ன, நடுவில் உள்ளவர் பேர் என்னன்னு பார்க்க மாட்டீங்க. சூரா யூசுப் தோங்கதே மிக அழகாக, சூரா யூசுஃபுடைய முடிவும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டுமே அல்லாஹ் பேசுறார். குடும்ப விலாவரியாக மகன் வருகிறார் வாப்பாவிடம். வாப்பாட்ட வந்து சொல்றார், வாப்பா இன்னிரன், வாப்பா நான் 11 கோள்களை 11 நட்சத்திரங்களையும் ஒரு சந்திரனையும் சூரியனையும் கண்டேன், லீசாஜிதீன் எனக்கு சுஜூது செய்யறதாக கண்டேன். அல்லாஹ் என்ன சொல்ல வர்றான் தெரியுமா? ஒரு புள்ள ஓடி போய் உம்மாட்ட சொல்லும், உம்மா நான் கனவு கண்டம்மா, ஏன்னா இப்படி ஒன்று கண்டம்மா. சூரா யூசுஃப்ல அல்லாஹ் எடுத்து காட்டுறான், தாயை பத்தி அங்கே இல்லவே இல்லை. அதற்காக யூசுஃப் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா மௌத்த நினைக்காதீங்க, பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான், அவர் சிம்மாசனத்தில் உட்கார வைத்தது வாப்பாவையும் உம்மாவையும் என்று. அல்லாஹ்க்கு என்ன வேணும் தெரியுமா? ஒரு வாப்பா தன்னுடைய பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்றால் என்ன, உம்மா பிள்ளை விஷயத்தில் பொறுமை என்பது சூரா கசஸ். அதுக்கு அடுத்த பக்கம் அங்க வாப்பா வரமாட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மா குழந்தையை பெற்று எடுத்தோடனே பதறி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெட்டியில போட்டு ஆத்துல வீசினா எந்த பெண்ணும் வீச மாட்டார். வீசின பெண் நடுக்கம் கை நடுங்கும். 10 மாசமா சுமந்த குழந்தைய வீசிட்டு அவ எடுத்த பொறுமை அல்லாஹ் காட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பாவை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை சூரா கசஸ்ல. சோ சூரா யூசுஃபை நாங்க எடுத்துக்கொண்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அத்தியாயத்தை பிரட்டி பார்க்கிற நேரம் ஒரு வாப்பாட்ட வந்து மகன் சொல்கிறார், வாப்பா நான் அப்படி ஒரு கனவு கண்டிருக்கிறேன், உலகத்திலே அழகானவர், அற்புதமான சின்னவர், நல்ல கல்புடையவர், ரொம்ப இரக்க சுபாவம் உள்ளவர். வாப்பாவுடைய கல்பு பறிபோகுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில். அவர் சின்னவராக இருக்கிற நேரம் வாப்பா நான் கனவு கண்டேன்னு சொல்ற நேரம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாப்பா என்ன சொல்ல, தக்ஸுசு ஓயாக்கா அலா இஹ்வதிக்கு, வேண்டாம் வாப்பா இந்த கனவு உங்க நானாமார்களுக்கு சொல்லாதீங்க. ஏண்டா அவருக்கு தெரியும் நானாமார்கள் யாரு, ஏனென்றா யூசுப் பக்கத்திலே வந்து அவ்வளவு உங்களுக்கு எல்லா புள்ளையோடையும் வாப்பா ஈக்குவலா நடக்க பார்ப்பார். ஆனா சில நேரம் கல்பு முந்திவிடும். ரசூலுல்லாஹ் எல்லா மனைவர்களோடும் சரியாக கொடுத்தார்கள், ஆனால் என் கல்பு ஆயிஷாவை நாடுதென்றாங்க அல்லாஹ்விடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படித்தான் மனிதர்களை வைத்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்ன உடனே, சரி அதற்கு பிறகு ஜும்மா இடம் தராது, 2-3 வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன், கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காணாமல் போகிறார். நானாமார்கள் கூட்டி போறாங்க, உங்களுக்கு தெரியும் கிணத்துல போடுறாங்க. கிணத்துல போடுற நேரம் அங்க வார பிரயாண கூட்டம் அவரை எடுக்கிறார். எடுத்தவர்கள் கூட ஒரு புள்ளையப்பா, இந்த பாருங்கப்பா ஒரு புள்ளப்பா, யாரு புள்ளையோ தெரியாதுன்னு சொல்லல, அவங்க எடுத்து மறைச்சு வச்சாங்க. இவரை வித்துருவோம் என்றாங்க. மிசர் வரைக்கும் அல்லாஹ் அனுப்புறான். யாரு எவரு எதுவுமே தெரியாத ஒரு வீட்டில் வாழ ஆரம்பிக்கிறார். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகிறேன்னு தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு இந்த மெசேஜ் கிடைக்குது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர் ஓனாய் சாப்பிட்டுட்டேன்னு சொன்ன உடனே அவருக்கு தெரியும் இது பொய்யன். எப்படி தெரியும்? அல்லாஹ் வஹி அறிவித்தான் நினைக்காதீங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன கனவு அவருக்கு தெரியும் இது வஹி. எப்படி இறைவன் என்னை தேர்ந்தெடுத்தானோ என் மகனை தேர்ந்தெடுத்தான் அவர் புரிந்து கொள்கிறார். இது அல்லாஹ் கொடுத்தது. அதனால் நிச்சயமா ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னர் ஆகுவார் என்று தெரியும். ஆனா ஒரு வாப்பாவுக்கு அந்த புள்ள காணாம போனால், பக்கத்தில் தூங்குற நேரம் என் மகன் பக்கத்தில் போட்டு தூங்கியிருந்தால் தானே வாப்பா வாப்பான்னு ஓடி வருவார். முத்தம் கொடுத்து அரவணைத்திருந்தால் தானே வருவார். ஒவ்வொரு நேரம் தீவி சிங்காரிச்சு அவரை அழகு பார்த்திருந்தால், அவருக்கு அழகான சில உபதேசங்கள் சொல்லி இருந்தால் தானே வருவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தகப்பன் நபி என்றால் எவ்வளவு போதனை செய்து அந்த சின்ன பிள்ளையை வளர்த்திருப்பார். அதனால அவருக்கு தெரியும் அவர் கொலை செய்யப்படல் என்று, அவர் சாகல் என்று தெரியும். ஒன்று தெரியும், அவர் வாழுகிறார். ஆனால் இப்ப அவருக்கு ஒரு பொறுமை. மௌத்தா போயிருக்கேன்னு நம்பியிருந்தா நாலு நாளோட விஷயம் முடிஞ்சு. சரி, நாலு மாசத்தோட மறந்துடும். ஆனா உயிர் வாழுகிறார் என்று உம்மாவுக்கு தெரிந்திருந்தால், ஒரு வாப்பாவுக்கு தெரிந்திருந்தா, அழுது அழுது அழுது அழுது அவர் கேட்டார் சபருன் ஜமீல். அல்ல எதை காட்டுகிறான் தெரியுமா? யாக்கூப் நபிக்கு தெரியும், ஆனா என் மகன் இப்ப சாப்பிட்டாரா? என் மகன் எந்த வீட்டுல கஷ்டப்படுகிறார்? வேலை செய்கிறாரா? சந்தையில வித்தாங்களா? எங்கேயாவது அடிமையா நிக்கிறாரா? அழகான ஒரு பொறுமையை கடைபிடிப்பதற்கு இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. வாப்பாவுக்கு உங்க புள்ளி, இதெல்லாம் வரலாறாக கேட்காதீர்கள், கதையாக கேட்காதீர்கள். கதையாக கேட்டதனால் தான் எங்களுடைய உண்மையான ஈமான் வரவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மார்க்கத்தை என்றைக்காவது அரசியல்வாதிகள் மாதிரி மார்க்கத்தை விக்க பார்க்கிறோம், அரசியலாக்கி வைத்திருக்கிறோம். ஒரு சின்ன ஈஸ்டர் அட்டாக் வந்தது போதும் பலர்கள் தாடி எடுத்து விட்டார்கள். ஏன்? நாங்கள் முஸ்லீம் என்றே வரக்கூடாது, எங்களுடைய வியாபாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது. வெட்கமா இல்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே நமக்கு தியாகம் பண்ண முடியவில்லை என்றால், நாம் சொல்லுகிற கொள்கையில் நமக்கு உறுதியாக நிற்க முடியவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தந்த இந்த உயிரை, இந்த ரூஹை எங்களுக்கு அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிக்க முடியவில்லை என்றால், நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்டில் எங்களுக்கு ஜிஹாது செய்வதற்கு கடமை இல்லை. அந்த கூட்டம் செய்தது சரி என்று நான் சொல்லவில்லை, அது மிக மோசமான செயற்பாடு. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் மக்களுக்கு தவா பண்ணலாம், வீடு வீடாக அழைத்து சொல்லலாம், நீங்கள் பிழை என்பதை சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்ன நடக்கிறது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் நன்றி செலுத்தக்கூடிய விதம், பொறுமையாக நிற்கணும். பிரச்சனைகள் வரும் என்பது எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம், உத்தரவாதம் அளிக்கப்பட்ட விஷயம். இது ஜென்னா இல்ல, பிரச்சனைகள் வரும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தெரிந்தால் எப்படியோ பிரச்சனைகள் வந்துதான் ஆகும் என்றால், அந்த பிரச்சனை கடந்து செல்லும் பாதையை திருக்குர்ஆன் பேசுது. பிரச்சனை வருகிற நேரம் நாம் திருக்குர்ஆனுக்குள் போகிற நேரம் நமக்கு அமைதியாக குர்ஆன் போதிக்கும்.
3: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் ஆதில் ஹசன் அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
4: முஸ்லிம் வானொலி.

0: You are listening to muslimvanoli.com.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலியிலும் உங்கள் நட்சத்திர வானொலி ஸ்டார் எஃப்எம்மிலும் ஒரே நேரத்தில் ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மார்க்க சொற்பொழிவு கேட்கலாம். வழங்குகின்றார் மௌலவி அன்சார் ஹுசைன் ஃபிர்தௌசி அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் பெரும் கிருபையினால் சிறப்புமிகு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிற நற்பாக்கியத்தினை வல்ல ரஹ்மான் எமக்கு வழங்கியிருக்கிறான். இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாமிய குடும்பவியல் என்கிற தலைப்பை கருப்பொருளாக வழங்கி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குடும்பவியலை பற்றி எல்லா இடங்களிலும் எல்லா பகுதிகளிலும் இருக்கிற மக்களுக்கு பொதுவாக எப்போதும் பேச வேண்டிய ஒரு முக்கிய செய்திதான். என்றாலும் நம்மை போன்று வெளிநாட்டிலே வெந்த பூமியிலே நொந்து வாழக்கூடிய நாம் அனைவரும் அதிகமாக பேச வேண்டிய, அதிகமாக கேட்க வேண்டிய, அல்லது பேசுவதற்கும் கேட்பதற்கும் அதிக தகுதி வாய்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் குடும்பம் என்பது உண்மையிலேயே அது ஒரு மிகப்பெரிய சொத்து. குடும்பம் இல்லாதவர்களுக்குத்தான், சரியான குடும்ப அமைப்பு வாய்க்கப்படாதவர்களுக்குத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற வலிகளும் ரணங்களும் தெரியும். ஒரு சிறந்த கணவனுக்கு வாழ்க்கைப்படாமல் ஒரு குடிகாரனுக்கோ, சம்பாதிக்க செல்லாதவனுக்கோ, ஒரு சோம்பேறிக்கோ, ஒழுங்கினமாக வாழ்பவனுக்கோ ஒரு பெண் மனைவியாக வாழ்ந்தால்தான் அந்த குடும்பத்தினுடைய அருமையும் அவள் இழந்த அந்த பாக்கியத்தையும் அவளால் உணர முடியும். அதே போன்று ஒரு ஆண் பொறுமை இல்லாத, அதிகம் வாய் பேசுகிற, ஒழுக்கம் இல்லாத, எடுத்தறிந்து பேசுகிற, திமிராக நடக்கிற ஒரு பெண்ணோடு வாழும் ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஏற்படும் போதுதான் அவன் இழந்த பெருமதி என்னவென்று அவனுக்கு தெரியும். அதே போன்று திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த திருமணத்தின் பரிசாய் இறைவன் அவர்களுக்கு கொடுக்கிற வாரிசு நல்லொழுக்கம் இல்லாமல் ஊதாரித்தனமாக மோசமான பழக்க வழக்கங்களுக்கு, போதை பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு பெற்றோர்களின் கண்ணியமும் மரியாதையும் புரியாமல் பெற்றோர்களை உதாசீனப்படுத்தி வாழுகிற பிள்ளைகள் அமைந்தால்தான் அவர்கள் எதை இழந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் குடும்பத்தை, குடும்பவியலை, குடும்ப அமைப்பை மிகப்பெரிய விஷயமாக நமக்கு சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை எல்லா துறைகளிலும் எல்லா விஷயங்களிலும் அம்சமாக அமைந்திருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களில் சிறந்தவர் என்கிற அந்த சிறப்பு விருதை குடும்பத்திலே சிறந்தவருக்குத்தான் சொன்னார்கள். உங்களிலே யார் போர்க்களத்தில் மிக பெரும் திறமைசாலிகளாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர் என்று எந்த நபிமொழியும் இல்லை. இருக்கா அப்படி? உங்கள யார் வளசாலியாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர், அப்படி இருக்கா? உங்களில் யார் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கையில் வைத்திருக்கிறாரோ, பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்கிறாரோ, அவர்தான் உங்களில் சிறந்தவர், அப்படி இருக்கா? இல்லை. நம்மத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய முதலாளியாக இருந்தால் நான் இந்த மக்களில் சிறந்தவன், ஒரு பெரிய 4 டிஜிட்டுகளில் சம்பளம் வாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய இடத்திற்கு நான் வந்து விட்டால் நான் தான் சிறந்தவன் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவறான நம்பிக்கை சகோதரர்களே. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழும்போது ஆனந்தமாய், ஆரோக்கியமாய், மகிழ்ச்சியாய், சந்தோஷமாய், மிக மிக நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு குடும்பம் சரியான முறையில் அமைய வேண்டும். அதனால் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருக்கும் கைருக்கும் லி அஹ்லிஹி வ அன கைருக்கும் லி அஹ்லி. உலகத்திலேயே இப்படி சொல்ல முடிந்த ஒரே ஆண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். உங்களில் சிறந்தவர் உங்களில் குடும்பத்திற்கு சிறந்தவர், நான் எனது குடும்பத்திற்கு சிறந்தவன். யாராவது சொல்ல முடியுமா? அப்படி ஏன் சொல்ல முடியாது? ஏதாவது ஒரு வகையில், ஏதாவது ஒரு முறையில், ஏதாவது ஒரு துறையில் குறை வைப்பவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், மிக தெளிவாக என்றால் மிக தைரியமாக துணிவாக சொன்னார்கள், அதுவும் நம்மை போன்று ஒரு மனைவியை வைத்துக் கொண்டு வாழவில்லை, 11 மனைவிகளை வைத்துக் கொண்டு வாழ்ந்து சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். இப்படி சொல்ல முடிந்த கட்ஸ் வழங்கப்பட்ட ஒரே ஆண் இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. ஆனால் இப்படி சொல்லுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலையாக என்ன கொடுத்தார்கள்? உங்கள் மனைவி இடத்தில் அல்லது நான் எனது மனைவி இடத்தில் சிறந்தவன் என்று பெயர் வாங்க வேண்டும் என்றால், போகிற இடங்களிலெல்லாம் என் மனைவி என்னை பற்றி என் கணவர் உண்மையிலேயே சிறந்தவர் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதற்காக நான் பல விலைகளை கொடுக்க வேண்டும். அதற்காக நான் பல சுகங்களை, பல அசௌகரியங்களை, பல வசதிகளை அவளுக்கு நான் ஏற்படுத்தி தர வேண்டும். அப்படி நான் அவளிடத்திலே பாராட்டை பெற வேண்டும் என்றால் அதற்காக நான் பல தியாகங்களை செய்தாக வேண்டும். எப்போதும் என் மனைவியை பற்றி மட்டுமே நான் யோசிக்க வேண்டும். அவள் விரும்பியதை அவள் கேட்பதற்கு முன்னாடியே நான் வாங்கி தர வேண்டும். எதிலும் ஒரு சுகத்தை, எதிலும் ஒரு சௌகரியத்தை, எதிலும் ஒரு ஆனந்தத்தை, எதிலும் ஒரு மகிழ்ச்சியை, எதிலும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸை அவளுக்கு நான் உருவாக்கி தர வேண்டும். இப்படிலாம் செஞ்சா கூட பல பேர் பாராட்டு வாங்க முடியறது இல்லை, இப்படிதானே? ஏன், எங்காவது ஒரு பிரச்சனை நடக்கும்போது எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் 11 மனைவிகளை வைத்துக்கொண்டு நாம் நம்முடைய மனைவிகளுக்கு செய்கிற சாதாரண சலுகைகளை கூட செய்யாமல், உல்லாசரகமான வாகனத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிகளை பவனி வர செய்யவில்லை, விரும்பிய இடங்களுக்கெல்லாம் அழைத்து செல்லவில்லை, இன்னும் சொல்ல போனால் முழுமையாக ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய வாழ்வில் ஒரு பசியை தீர்க்கக்கூடிய அளவிற்கு கூட உணவுக்கான ஏற்பாட்டை கூட ரசூலுல்லாஹ் செய்யவில்லை, விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி தரவில்லை. இப்படி ஏதாவது ஒரு ஹதீஸை படித்திருக்கிறோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிகளுக்கு விரும்பிய ஆடைகளை எல்லாம் வாங்கி கொடுத்தார்கள், ரோமாபுரியில் இருந்தும் பாரசீகத்தில் இருந்தும் பல விஷயங்களை வரவழைத்து அன்பளிப்பாக கொடுத்தார்கள். எந்த ஹதீஸையும் பார்க்க முடியாது. ஆனாலும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் என் மனைவிக்கு சிறந்தவன். நம்ம சொல்ல முடியுமா அப்படி? இதே அமீரகத்தில் 25 காலம் கழித்த யாராவது இங்கே இருப்பீர்கள், 30 காலம் கழித்தவர்கள் இங்கே இருப்பீர்கள், உங்கள் மனைவியின் நலனுக்காக, உங்கள் மக்களின் நலனுக்காக, உங்களுடைய இளமையை, உங்களுடைய வாலிபத்தை, உங்களுடைய ஆசையை எல்லாவற்றையும் துறந்து மறந்து அவைகளையெல்லாம் அப்படியே தஃபன் செய்து கஃபன் செய்து விட்டு இங்கே எத்தனையோ பேர் நம்மிலே இருக்கலாம். ஆனாலும் நம்முடைய மனைவி நம்மை குறித்து முழுமையான திருப்தியில் இருக்கிறாளா என்று கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறியை தான் வைக்க வேண்டும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் தம் மனைவிகளும் அவ்வளவு இன்பமான முறையில் தங்களுடைய குடும்பத்தை அமைத்தார்கள். எப்படி முடிந்தது என்றால், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் புரிந்தார்கள், குடும்பம் என்றால் என்னவென்றவர்கள் உணர்ந்தார்கள், இஸ்லாமிய மார்க்கம் குடும்ப அமைப்பிற்கு கொடுத்திருக்கிற கணப்பரிமாணத்தை அவர்கள் அறிந்து புரிந்து தெளிந்து தெரிந்து வைத்திருந்ததன் விளைவுதான் இந்த உலகத்தின் சுகங்கள் எதை அவர்கள் அனுபவிக்காமல் போனாலும் ஒரு உள்ளச்சத்தோடு, ஒரு நிம்மதியாக, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு திருப்தியான வாழ்க்கை அவர்களிடத்தில் இருந்தது. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியுமா, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கிற சிறப்பு, குடும்ப அமைப்பிற்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பு
0: திருமறையின் ஒரு வசனத்தை படித்து பார்த்தால் நமக்கு தெரியும். திருக்குர்ஆன் என்பது அகில மக்களுக்குமான ஒரு வழிகாட்டல். திருக்குர்ஆன் என்பது உலகத்தில் வாழ்கிற எல்லோருக்கும் நேர்வழியை கொடுத்து, இந்த உலகத்தில் அவர்கள் எப்படி சாதனைகள் புரிந்து நிம்மதியாக வாழ்ந்து மறுமையிலும் அவர்கள் சொர்க்கத்தை பெறலாம் என்பது பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு அற்புதமான நூல். அந்த நூலின் ஒரு ஆயத், ஒரு வசனம் என்ன சொல்கிறது? வல்லாஹு ஜஅல லகும் மின் அன்ஃபுஸிக்கும் அஸ்வாஜா, உங்கள் இனங்களில் இருந்தே உங்களுக்கு அவன் வாழ்க்கை துணைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். உங்கள் திருமண வாழ்க்கையின் மூலம், உங்கள் துணைவியர்களின் மனைவியர்களின் மூலம் உங்களுக்கு அவன் பிள்ளை செல்வங்களையும் பேர குழந்தைகளையும் ஏற்படுத்துகிறான். நன்மையானவைகளை உங்களுக்கு அவன் வாழ்வாதாரமாக வழங்குகிறான். அசத்தியத்தையா அவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் இந்த அருட்கொடையா அவர்கள் புறக்கணிக்கிறார்கள்? அல்லாஹ் இங்கே நியமத்தில்லா, அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். எதை? உங்களுக்கு அமைக்கப்பட்ட மனைவி, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாரிசு, உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள், உங்களுக்கு கிடைத்திருக்கிற பேர குழந்தைகள், இவைகளையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நியமத்தில்லா, அவனுடைய அருட்கொடை என்று குறிப்பிடுகிறான். அருட்கொடை என்று குறிப்பிடுவதோடு மாத்திரமல்லாமல் அந்த அருட்கொடைகளுக்கு மாறு செய்யக்கூடாது என்றும் குறிப்பிடுகிறான். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்கள். திருக்குர்ஆன் அறிவியலை பற்றி பேசுகிறது என்று ஆனந்தப்படுகிறோம். பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சரித்திர புதையல்களை எல்லாம், சரித்திர உண்மைகளை எல்லாம் பேசுகிறது என்று அதிசயப்படுகிறோம். அறிவியலே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு, விஞ்ஞானமே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு பல விஞ்ஞான கருத்துக்களை பொதிந்திருக்கக்கூடிய வேதம் என்று அற்புதம் அடைகிறோம். ஆனால் அந்த வேதத்தில் அல்லாஹ் மனைவி, மக்கள், பேர குழந்தைகள் என்றெல்லாம் சொல்லுகிறான் என்றால் யோசித்து பாருங்கள் எவ்வளவு முக்கியமான விஷயம் இந்த குடும்ப அமைப்பு என்று. அதனால் தான் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லாஹு ஜஅல லகும் மின் புயூதிக்கும் சக்கனா, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் இல்லங்களை மகிழ்ச்சிக்குரிய இடமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். என்ன அர்த்தம்? இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும்னு அர்த்தம். இல்லங்கள் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கணும். வீட்டுக்கு போனாலே ஏண்டா போனன்னு யோசிக்கக்கூடாது. வீட்டுக்கு போனவுடனே எப்பண்டா வீட்டை விட்டு வெளியே போகணும்னு யோசிக்கக்கூடாது. இப்படி யோசிப்பதை போல் நமது வீடு அமைந்து விட்டால் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அந்த வீடு மார்க்கத்திற்கு முரண்பட்ட வீடு, அந்த வீடு குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிரான வீடு, அந்த வீடு சாபத்திற்குரிய வீடு. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உள்ளே வந்த உடனேயே வெளியே போவதற்கே மனது வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தை தரக்கூடிய இடமாக அந்த இல்லம் ஒரு உள்ளம் போல் உங்களுக்கு அமைய வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது மார்க்கத்திற்குட்பட்ட வீடு என்பதையும் மறந்து விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பவியலின் முக்கியத்தை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து கொள்வதற்காக எவ்வளவு அற்புதமாக எச்சரிக்கை செய்யும் துணியிலே சொன்னார்கள், கஃபா பில் மர்இ இஸ்மன் அன் யுதி அமை யஊல், குடும்பத்தை வீணடிப்பதே போதும் ஒருவன் பாவம் செய்கிறான் என்பதற்கு. பெரிய பாவத்தை பாவத்தாளி என்று அல்லாஹ்விடத்திலே பெயர் வாங்குவதற்கு, பாவம் செய்பவன் என்கிற பெயர் பட்டியலிலே இடம்பெறுவதற்கு நீங்கள் பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என்ன மிகப்பெரிய பாவங்களை, பாவங்கள் நடக்கிற இடத்திற்கு நீங்கள் போக வேண்டும் என்றெல்லாம் அவசியம் இல்லை. குடும்பமாக அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருப்பதை வீணடித்து விட்டாலே போதும். குடும்பமாக உங்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்திருக்கிறான், யாரையெல்லாம் உங்கள் ஃபேமிலி என்று நீங்கள் சொல்வீர்கள், யாரையெல்லாம் உங்களுடைய குடும்ப அங்கத்தினர்கள் என்று சொல்வீர்கள், அது உங்கள் பெற்றோராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் மக்களாக இருக்கலாம், உங்கள் சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இவர்களை யாரையாவது நீங்கள் வீணடித்து விட்டால், யாருக்காவது பாதிப்பு ஏற்படுத்துகிற விதத்திலே நீங்கள் நடந்து விட்டால், அவர்களுக்குரிய கடமைகளை செய்யாமல் நீங்கள் இருந்து விட்டால், அல்லது அவர்களை பாழ்படுத்தி விட்டால், அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டால், அதுவே போதும் நீங்கள் பாவத்திலே இருக்கிறீர்கள் என்பதற்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனாலதான் அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முதன் முதல் இந்த பூமியில் இஸ்லாமிய ஆட்சியை நிறுவிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகதிகளாய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டாலும் இன்னொரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பெரும் வல்லரசுகளை அன்றைக்கு அஞ்சக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திகழ்ந்தாலும் குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாமல் இல்லை. குடும்பத்தின் எல்லா கோணங்களையும் பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். குடும்ப வாழ்வாக எதையெல்லாம் நாம் தொடுவோமோ அல்லது எதுவெல்லாம் நம்மை தொடுமோ அதில் எதையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடாமல் இல்லை. மனைவியின் உரிமைகளை பற்றி பேசினார்கள். மனைவியின் கடமைகளை பற்றி பேசினார்கள், பிள்ளைகளுடைய வளர்ப்பை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுடைய கண்ணியத்தை பற்றி பேசினார்கள், பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி பேசினார்கள். எதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடவில்லை. எவ்வளவு பெரிய ஒரு பிஸி மேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனை போர்க்களங்களை கண்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான் ஆன்மீக தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான் இறைவனின் தூதர், வஹியை வார்த்து வஹியை எடுத்து மக்களுக்கு போதிக்க வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான் அந்த கூட்டத்திற்கு, அந்த இஸ்லாமிய அரசாட்சிக்கு, சாம்ராஜ்யத்தின் தலைவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தான் போர்க்களத்திற்கு போகும் போது இந்த போர்க்களத்தின் தலைமை தளபதி. இவ்வளவு பொறுப்புகளையும் வைத்துக் கொண்டு, இவ்வளவு கடமைகளையும் வைத்துக் கொண்டு, இன்னும் சொல்ல போனால் மிகச்சரியாக இஸ்லாமிய வரலாற்றில் குடும்ப அமைப்பை குறித்த முக்கிய விளக்கங்களும் குறிப்புகளும் மதீனத்து வாழ்க்கையில் தான் ஆரம்பித்தது என்று பார்க்கும் போது, சுமார் 53 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்ததற்கு பிறகு, வேறு எப்படி 53 வயதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்ததற்கு பிறகு, சற்றேறக்குறைய 10 ஆண்டில் சகோதரர்களே, 10 யுகங்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுக்கு தேவையான அத்தனை செய்திகளையும் சொல்லிவிட்டு போனார்கள். எப்படி சாத்தியம் இது? எப்படி சாத்தியம்? ஒரு தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய தேதியில், இன்றைய காலத்தில் மிக உயரிய தேர்வாக மதிக்கப்படுகிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுக்காக நீங்கள் தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அந்த நேரத்தில் உங்கள் தாயோ உங்கள் தந்தையோ வந்து உங்களிடத்திலே குடும்ப விவகாரத்தை பேசுவாரா? வெளிநாட்டிற்காக தீவிர முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். விசா ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஏஜென்ட்டிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இந்த டிராவல்ஸிலே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பரபரப்பாக நீங்கள் இருக்கும் போது உங்கள் மனைவி வந்து உங்கள் பிள்ளையின் அட்மிஷனை குறித்து உங்களிடத்திலே பேசுவாளா? ஏன் ஹஸ்பண்ட் பிஸியா இருக்கிறாரு, மாப்பிள்ள பிஸியா இருக்கிறாரு, மிகப்பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறார், இந்த டைம்ல போய் நம்ம வந்து இந்த விஷயத்தை பேசலாமா என்றுதான் ஒவ்வொரு குடும்ப பெண்ணும் நினைப்பார். ஆனா இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் வெளிநாட்டு வாழ்க்கை என்று எல்லாவற்றையும் விட 100 மடங்கு உயர்ந்த பல விஷயங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசாமல் போகவே இல்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு நான் அடுத்த விஷயத்திற்கு வருகிறேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்த அந்த இஸ்லாமிய கட்டமைப்பிலேயே நிறைய விஷயங்கள், அல்லது எல்லா விஷயங்களும் உயர்ந்ததாக இருந்தாலும், ஆக பெரிய விஷயமாக அன்றைய தேதியில், அன்றைய சூழ்நிலையில் கருதப்பட்டது அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாதுக்காக செல்வது. அதுதான் மிகப்பெரிய விஷயம். காரணம், இஸ்லாமிய வரலாற்றை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து சென்றது உண்மையிலேயே அதுதான். இஸ்லாமிய தலைமைத்துவம் என்று அமையும் போது ஒரு அமீருடைய அழைப்பு என்கிற அடிப்படையில் அந்த ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு வந்து பேரை பதிவு செய்கிறார். அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட முதல் கேள்வி, ஒருவர் ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார், அக்கவுண்டன்ட் வேலைக்கு இன்டர்வியூக்காக வருகிறார். அவரிடத்துல இன்டர்வியூ எடுப்பவர் எதங்க கேட்கணும், அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, டேலி தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, ஏதாவது ஒரு கம்பெனியில் அக்கவுண்ட்ஸ் ரிலேட்டடாக வேலை பார்த்துருக்கீங்களா, அதை தான் கேட்பார். இப்படிதானே கேட்பார். ஒரு பள்ளிவாசலுக்கு இமாமுக்காக ஒருவர் வருகிறார், அவர்கிட்ட வந்து அக்கவுண்ட்ஸ் தெரியுமா, பிகாம் முடிச்சிருக்கீங்களா, டேலி முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டால் எனக்கு இது ஜோலியே வேணான்னு போயிடுவேன். அவர் அங்கே என்ன கேட்கணும், எத்தனை ஜூஸ் மனப்பாடம் பண்ணியிருக்கிறீங்க, எந்த மதரசால ஓதிருக்கிறீங்க, வேறங்கிட்டாவது இமாமா இருந்திருக்கிறீங்களா, இப்படி கேட்கணும். ஜிஹாதிற்கு ஒருவர் வந்து பேரை கொடுக்கிறார். அவரிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக கேள்வியை கேட்டிருக்க வேண்டும் என்றால் எதை கேட்டிருக்க வேண்டும், உங்களுக்கு போர் தந்திரங்கள் தெரியுமா, ஏற்கனவே போர்க்களங்களிலே கலந்து கொண்டிருக்க முன் அனுபவம் இருக்கிறதா, அல்லது உங்களுக்கு போய் வருவதற்கு வாகனம் இருக்கிறதா, ஆயுதம் இருக்கிறதா, கேடயம் இருக்கிறதா, தளவாடம் இருக்கிறதா, இவைகள் எல்லாம் கேட்டால் அது அந்த ஜிஹாதுக்கு தொடர்பான கேள்வி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே திருப்பி கேட்ட கேள்வி, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களான்னு கேட்டாங்க. எந்த இடத்துல எதை கேட்கிறாங்க பாருங்க, உனக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்களா, தாய் தந்தையர் இருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதரே, வயதான என் பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கவனிக்க யாரும் இல்லை, நான் ஜிஹாதிற்கு வருகிறேன் என்கிற செய்தியை நான் சொன்னபோது என் பிரிவை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே, அந்த அழுகையை கூட நான் உதறிவிட்டு அல்லாஹ்விற்காக இதோ உங்களிடத்திலே வந்து விட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபாஷ் அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே இந்த லௌகீக மௌட்டீக இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போல அயோக்கியத்தனமான உலகமயமாக்கல் என்கிற ஒரு ரீதியில் அந்த உலகத்தை இன்றைக்கு ரசூலுல்லாஹ் உருவாக்கி இருந்தால், மெட்டீரியலிசம் என்கிற ஒரு பார்வையில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதை போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கு அந்த கட்டமைப்பை உருவாக்கி இருந்தால் இந்த கேள்வி இன்றைக்கு தேவையில்லாதது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்கிற மார்க்கத்தையும் அந்த இஸ்லாத்திலே இருப்பவர்களையும் எப்படி வைத்தார்கள் என்றால், தான் இந்த உலகத்திலே வாழும் போது எதெல்லாம் அவனுக்கு துறைகளாக இருக்கிறதோ அத்தனையோடு இணைத்து தான் அவனை பயணிக்க வைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே திருப்பி சொன்னது, தோழரே, எப்படி உன் பெற்றோர்களை அழவைத்து விட்டு வந்தாயோ அதே போன்றவரை மகிழ்ச்சியாக்கு. நீங்கள் போருக்கு வர வேண்டியதில்லை, நீங்கள் போய் என்ன செய்யுங்க, உங்கள் பெற்றோரை கவனிங்கள். நாங்கள் அடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆண்களுக்கு மட்டும் ஜிஹாதிற்கு அனுமதி கொடுக்கிறீர்களே, எங்களுக்கும் அனுமதி கொடுங்கள். அப்படிதானா? பாருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய துணிவு தைரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், ஒரு 100 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு 50 பெண்கள் வந்தால் நமக்கு சப்போர்ட் தானே என்றவர்கள் யோசிக்கவில்லை. 1000 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு 100 பெண்கள் கூட வந்தால் நமக்கு இன்னும் வீரர்களுடைய எண்ணிக்கை கூடும் தானே என்று யோசிக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அன்னை அவர்களுக்கு சொன்ன பதில், ஜிஹாது குன் அல் ஹஜ், உங்களுடைய ஜிஹாத் ஹஜ்ஜிலே இருக்குதுன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய மெயின் வேலை எது, எது ஹஜ் மெயின் வேலையா, உங்க ஜிஹாது ஹஜ்ஜின்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், புரியல உங்களுக்கு, உங்க வீட்டை பார்ப்பது உங்களுடைய கடமைன்னாங்க. அதை பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக ஆண்களுக்கு கடமை இல்லையான சண்டைக்கு வந்துடாதீங்க, அவர்களுக்கும் இருக்கிறது, ஆனால் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது, கூடுதல் கவனம் இருக்கிறது. அதனால் தான் ஆண்களுக்கு ஜிஹாதை அனுமதி கொடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. ஆண்களுக்கு பள்ளியில் சென்று தொழுவதை கட்டாயமாக்கிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு பள்ளியில் தொழுவதை கட்டாயமாக்கவில்லை. யோசிச்சு பாருங்க, எதற்காக இவைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினார்கள் என்றால், குடும்ப அமைப்பின் கணப்பரிமாணத்தை இந்த சமூகம் புரிய வேண்டும். அதை புரியாததன் விளைவுதான் நேற்றைய தினம் வரை ருக்ஷானாக்களின் சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். உள்ளத்தையே அதிரி வைத்ததா இல்லையா, உள்ளத்தையே அதிர வைத்ததா இல்லையா, இஸ்லாமிய சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்கிற கவலையில் ஒவ்வொருவரும் உண்மையிலேயே சகோதரர்களை, இஸ்லாமிய உணர்வு இருந்தால் ஒரு சொட்டு கண்ணீரையாவது விட்டிருப்போம். அந்த ருக்ஷானாவின் சம்பவத்தை நினைத்து மாடர்ன் கேலாக பரிணமிக்கிறாள், நவநாகரீக பெண்ணாக இந்த உலகத்திலே வளர்ந்து வருகிறாள். இந்த நவீன உலகத்தின் அத்துணை விதமான டெக்னாலஜியையும் அறிந்து வைத்திருக்கிறாள். எப்படி ஏனைய மத ஏனைய சமூகத்து பெண்கள் இன்றைக்கு இந்த மாடர்ன் உலகத்திற்கு அடிமையாகிவிட்டு நவநாகரீக உடையோடு அடைவதையே இன்றைக்கு மிகப்பெரிய பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்தான் என்கிற ஒரு நவீன யுகத்திற்கு தள்ளப்பட்டு விட்டு அந்த பெண்ணியத்திற்கே இருக்கிற மரபு அதபு எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைத்து விட்டு இன்றைக்கு பல சமூக பெண்கள் போய்கொண்டிருப்பதை போல் அந்த பெண்ணும் வளர்ந்து வந்தாள். பெற்றோர்கள் ஆரம்பத்திலேயே கண்டிக்கவில்லை, அவள் போகிற போக்கு சரியில்லையே என்று உணரவில்லை. இந்த உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த நவீன உலகத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தமக்குத்தாமே ஆறுதலும் இருந்ததன் விளைவு என்ன ஆனது சகோதரர்களே, எவ்வளவு பெரிய கவலைக்குரிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதனால் குடும்ப அமைப்பின் கணப்பரிமாணத்தை உணருங்கள். எல்லாமே அதற்கு பிறகுதான், தௌஹீதிற்கு பிறகு, ஈமானுக்கு பிறகு, அல்லாவின் மீது, அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது நாம் வைத்திருக்கிற முஹப்பத்திற்கு பிறகு குடும்பம் தான் மிகப்பெரியது என்கிற கொள்கையை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் இந்த குடும்ப அமைப்பினுடைய கணப்பரிமாணத்தை நம்மால் உணர முடியும். ஆனால் இன்றைக்கு எதை எதையோ முதல் விஷயமாக வைத்துவிட்டு, நான் நிறைய சம்பாதிக்க வேண்டும், மிகப்பெரிய பதவிக்கு வர வேண்டும், மிகப்பெரிய பட்டங்களை பெற வேண்டும், சமூகத்திலே மிகப்பெரிய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் அடைய வேண்டும் என்று அதை பிரதானப்படுத்தி, அதை பிரமாதப்படுத்தி நம் வாழ்வை வேகமாக செதுக்கி செல்ல வைத்துக் கொண்டே இருக்கிறோமே சகோதரர்களே. 35 ஆண்டுகளை நீங்கள் கடந்து விட்டீர்கள், வாலிபம் வந்து 40 ஆண்டுகளை கடந்து விட்டீர்கள், 60 வருடத்திற்கு பிறகு நீங்கள் இணைத்த அத்தனையுமே கிடைத்து விட்டது என்று ஒரு இடத்திலே நீங்கள் உட்காரும் போது உங்கள் கடந்த வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். இதை பெரு பாதையில் நீங்கள் இழந்தது என்னவென்று யோசித்து பாருங்கள். அந்த இழப்பு நீங்கள் பெற்றதை விட மிக கடுமையாக இருக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் அஹ்லிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவர். இந்த குடும்ப வாழ்க்கை என்பது, மனைவி மக்கள் என்று நாம் வாழக்கூடிய இந்த குடும்ப அமைப்பு என்பது மரணத்தோடு இந்த மண்ணோடு முடிந்து விடுவதல்ல, மரணத்தை தாண்டி மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் வரக்கூடியது. அதனால் தான் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், ஜன்னாத்து அதனின் யத்குலூனஹா வமன் ஸலஹ மின் அபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ ஸுர்ரியாதிஹிம் வல் மலாயிகத்து யத்குலூன அலைஹிம் மின் குல்லி பாப். ஜன்னாத்து அதனின், சொர்க்கத்தின் சோலைகள், அதிலே நுழைபவர்கள் யார் தெரியுமா, நீங்களும் உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய மூதாதையர்களும் உங்களுடைய மனைவியர்களும் உங்களுடைய சந்ததிகளும். யார், எப்படிப்பட்டவர்கள், வமன் ஸலஹ, தூய்மையான முறையில் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், தூய்மையான முறையில் ஈமானோடு வாழ்ந்த நீங்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் தான் அந்த சொர்க்கத்திற்கு நுழைய போகிறார்கள். ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய நுழைவை பற்றி சொல்லுகிற போது, சொர்க்கத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிற போது மனைவி மக்கள் பெற்றோர் உற்றார் உறவினர் என்கிற பெயர் பட்டியலை வாசிக்கிறான் என்றால், இந்த குடும்ப அமைப்பு என்பது, மனைவி மக்கள் என்று அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த அருட்கொடை என்பது இந்த மண்ணோடு மரணத்தோடு முடிந்து விடுவதல்ல. அது மரணத்தை தாண்டி, மண்ணறையை தாண்டி மறுமை வரைக்கும் உங்களோடு வரக்கூடியது. அதை நினைத்தாலே போதும் இந்த குடும்பத்தினுடைய அமைப்பின் கனப்பரிமாணத்தை, குடும்ப அமைப்பிற்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய மதிப்பை, கண்ணியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, என்ன பிரச்சனை? குடும்பத்திற்கு சிறப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து விட்டோம். குடும்பத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் மிகப்பெரிய மதிப்பை வைத்திருக்கிறது என்பதையும் உணர்ந்து விட்டோம். குடும்பத்திலே சிறந்தவர் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் என்பதையும் புரிந்து விட்டோம். மிகப்பெரிய ஒரு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பொருளாதாரத்தை சேர்ப்பவன் இஸ்லாமிய மார்க்கம் அவனை சிறந்தவன் என்று சொல்லவில்லை. அதே போன்று அதிக அளவில் ஆரோக்கியத்தோடு ஆஜானு பாகுவான உடல் வாகை பெற்றிருப்பவன், ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜிம்மிலே போய் ஒர்க் அவுட் செய்து அவருடைய உடலை அப்படி கட்டுமஸ்தான முறையில் வைத்திருக்கிறார், அவரைத்தான் இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லவில்லை. யாரை இஸ்லாம் சிறந்தவன் என்று சொல்லுகிறது? உங்கள் மனைவியரிடத்திலும் மக்களிடத்திலும் நற்பெயர் வாங்குகிற விதத்தில், அல்லாஹுவை அஞ்சிய விதத்தில் ஒரு குடும்ப அமைப்பை உருவாக்கி நடத்தி சென்று கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் தான் சிறந்தவர் என்று இஸ்லாம் சொன்னதை புரிந்து விட்டீர்கள். இப்போது அந்த குடும்பவியலை எப்படி கட்டமைக்க வேண்டும், அந்த குடும்பவியலை எப்படி கட்டியமைக்க வேண்டும் சகோதரர்களே? முதலில் ஆணுக்கு சில உபதேசங்களை மார்க்கம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிற குடும்ப அமைப்பை நல்லதோர் குடும்பமாக, பல்கலைக்கழகமாக உங்கள் வீடு சிரிக்க வேண்டும் என்று, இனிக்க வேண்டும் என்று, இனிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், கைருக்கும் கைருக்கும் லியஹிலிஹி, உங்களில் சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திலே சிறந்தவர் தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த விருதுக்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்டால், எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் வாடிய போதும் கூட இந்த மனைவியர்கள் எல்லாம் தங்களுடைய கணவரை உயர்ந்த புருஷராக எடுத்து, உயர்ந்த புருஷராக நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட அக நெஞ்சிலே நினைத்து வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட

0: ஐயா எங்கெங்க புருஷனுக்கே மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, மனைவிக்கு எங்க மரியாதை என்று யோசிக்க கூடாது. உலமாக்கள் அதைத்தான் நமக்கு சொல்கிறார்கள். சரியான குடும்பவியலை கட்டியமைக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், மிக சிறப்பான குடும்ப அமைப்பு உங்கள் இல்லங்களிலே தவழ வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், முதலில் கணவனே தஅல்லம் கீமத் ஸௌஜா, மனைவிக்கென்று இருக்கிற கீமத், கீமத் என்றால் அந்த பெருமதி, அவள் யார் என்பதை முதலில் நீ புரிய வேண்டும். இப்படி புரிஞ்சாதான் குடும்ப அமைப்பு சரியாக இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஆணாதிக்க உலகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறது, நான் தானே சம்பாதிக்கிறேன், நான் தானே குடும்ப பொறுப்பை எடுத்து நடக்கிறேன், நான் தானே பொருளாதாரத்தை உருவாக்கி கொடுக்கிறேன், நான் தானே ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிறேன், நான் தானே வெந்த பூமியிலே வெளிநாட்டிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆதலால் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன் என்று நம்மை பற்றி பெரிதாக நினைத்து நினைத்து நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற, நமக்காகவே வாடிக்கொண்டிருக்கிற, நமக்காகவே அத்தனையும் தியாகம் செய்த அந்த ஜீவனின் பெருமதியை, அந்த ஜீவனின் வெகுமதியை, அந்த ஜீவனுக்கென்று இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பை உணராமல் இருக்கிறோம் சகோதரர்களே. எப்படி சொல்லுகிறான் அல்லாஹ், ஒரு மனைவி எப்படி பார்க்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான், ஒரு மனைவியின் மதிப்பை எப்படி உணர வேண்டும் என்று சொல்கிறான். ஹுன்ன லிபாசுன் லக்கும் வஅன்தும் லிபாசுன் லஹுன்ன, ஹுன்ன லிபாசுன் லக்கும், அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. முதல்ல அல்லாஹ் அவங்கள தான் சொல்றான், நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடைன்னு சொல்லல. முதலில் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், ஹுன்ன லிபாசுன் லக்கும், அந்த மனைவியர்கள் கணவர்களே உங்களுக்குரிய ஆடை, அதுக்கப்புறம் தான் கணவர்களே அந்த மனைவிகளுக்குரிய ஆடை. நம்ம நிறைய பேர் பெண்களின் சிறப்பை புரியாமலே இருக்கிறோம் சகோதரர்களே. சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், ஆணாதிக்க உலகு, நான் தான் மேல், நான் தான் மேல், மேல இருக்கிறேன் என்கிற சிறப்பு என்கிற அந்த பெருமை எப்போதும் ஆண்களுக்கு இருக்கிறது. அது தவறு. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு பெண் அவர் எடுக்கிற எல்லா பரிணாமத்திலும் அவளை சிறப்பாக வைத்து அடகு பார்க்கிறது. முதல்ல இந்த உலகத்தில் ஒரு பெண் குழந்தையாக பிறந்து வருகிறாள். அவளை திருமறை குர்ஆன் எப்படி சொல்கிறது, பெண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அப்படிதான் குர்ஆனுடைய வசனம் வருது. எங்கேயாவது ஆண் என்கிற நற்செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் வருதா, வருதாங்க. பெண்களே நோட் பண்ணி வைங்க, குர்ஆன்ல உங்களைத்தான் அல்லாஹ் புஷ்ரா என்று சொல்கிறான். குழந்தையாக பெண் குழந்தை வரும்போது, பிறக்கிற குழந்தை, பிறக்கிற கரு மறுவாகி குழந்தையாக வெளியே வரும்போது அந்த பெண்ணைத்தான் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லுகிறான். ஆனை எங்கேயும் அல்லாஹ் புஷ்ரா நற்செய்தி என்று சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க பெண்ணை விட உயர்ந்தவங்க? அடுத்து அந்த பெண் குழந்தை என்கிற ஸ்தானத்தை தாண்டி மகளாக அல்லது ஒரு சகோதரியாக வளர்ந்து வருகிறாள். அவளை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், யாருக்கு இரண்டு பெண் பிள்ளைகளோ, அல்லது யாருக்கு மூன்று பெண் பிள்ளைகளோ, அல்லது யாருக்கு இரண்டு சகோதரிகளோ, அல்லது யாருக்கு மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களை நல்லொழுக்க கல்வியை கொடுத்து சிறந்த முறையில் அவர்களுக்கு திருமணமும் செய்து வைத்தால், அவர்கள் இவர்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற கேடயமாக இருப்பார்கள். எங்கேயாவது ஹதீஸ்ல யாருக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ, யாருக்கு இரண்டு ஆண் சகோதரர்கள் இருக்கிறார்களோ, வருதா, வருதாங்க. அப்புறம் எப்படி நீங்க பெண்களை விட மேல? சரி, அடுத்தவள் மனைவி என்கிற சிறப்புக்கு வருகிறாள். அங்க இஸ்லாம் என்ன சொல்லுது, அத்துன்யா குல்லுஹா மதாஉன் வ கைரு மதாஇ துன்யா அஸ்-ஸௌஜத்துஸ் ஸாலிஹா. உலகத்தில் இறைவன் படைத்திருப்பது எல்லாமே இன்பப் பொருட்கள் தான், அனுபவிப்பதற்குரியவையாக. உலகத்தில் இறைவன் எதையெல்லாம் அருட்குடைகளாக படைத்திருக்கிறானோ அவைகள் அனைத்துமே இன்பப் பொருட்கள் தான். இந்த உலகத்தின் அருட்குடைகளிலேயே, இந்த உலகத்தின் ஆனந்தங்களிலேயே, இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளிலேயே, இந்த உலகத்தின் இன்பப் பொருட்களிலேயே ஆக சிறந்தது அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி என்றுதான் சொன்னார்களே தவிர எந்த ஹதீஸிலும் இல்லை சாலிஹான கணவன் இருக்கா. இவ்வளவு நாள் பயான் கேட்கிறீங்களே, எங்கிட்ட எந்த ஹதீஸ் கேட்டிருக்கிறீங்களா, எந்த ஹதீஸ், உலகத்திலே இருக்கக்கூடிய அருட்கொடைகளிலேயே சிறந்தது சாலிஹான கணவன் தான் ஏதாவது ஹதீஸ்ல இருக்குதாங்க, இருக்குதா, இல்ல. ஆனா எப்படி இருக்கு, சாலிஹான மனைவிக்கு இருக்கு. அடுத்து அவள் தாய் என்கிற சிறப்பிற்கு வருகிறார்.
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: வானொலியில் ஒரு புதிய ஒலி நயம், காற்றலியில் ஒரு புதிய தொழில்நுட்பம். உங்கள் முஸ்லிம் வானொலி.
0: நேர்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவோடு இணைந்து கொள்ள இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரயி அவர்கள்.
2: அல்ஹம்துலில்லாஹ் وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وإن خير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சலாமும் ஸலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஉ தாபீன்கள், நல்லோர்கள், நம் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ், அவனை தவிர வணக்கத்துக்கு தகுதியானவன் யாருமில்லை. அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன், உயிரோடு இருப்பவன். லா தௌஹுதுஹு சினத்து வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ தூக்கமோ பீடிப்பதில்லை. லஹு மாஃபி சமாவாத்தி ஒமாஃபில் அர்த், வானங்கள் பூமியில் இருக்கும் அத்தனையும் அவனுக்கே உரியது. மன்ஜல்லதி யஷ்ஃபவ் இந்தஹு இல்லா பிஇதினிஹி, அவன் அனுமதி இல்லாமல் அவனிடம் யார் சிபார்சு செய்ய போகின்றார். யஅலமும் பாபைன ஐதிஹிம் ஒமா ஹல்ஃபஹும், ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பவைகளையும் பின்னால் இருப்பவைகளையும் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நன்கு அறிகின்றான். வலா யுஹீதுன பிஷய்யின் மின் இல்மிஹி, அவனுடைய இல்மிலிருந்து எதையும் யாரும் அடைந்து வளைந்து கொள்ள முடியாது. இல்லா பிமா ஷா, அவன் நாடியதை தவிர, அவனுடைய அறிவிலிருந்து அவன் நாடியதை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொரு படைப்பினங்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா நன்கு அறிகின்றான் என்று அல்லாஹாக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல் குர்சி என்கிற இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 255 வசனத்திலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இதை நாம் கலா கதிர் என்று சொல்கின்றோம். ஒவ்வொரு விஷயத்தின், ஒவ்வொரு பொருளுக்கு முன்னால் இருப்பது பின்னால் இருப்பது அத்தனையும் அறிந்தவன் அல்லாஹ். அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே ஒமா ஊத்தித்து மின் இல்மின் இல்லா கலீலான்னு சொல்கிறான். நீங்கள் இல்மிலிருந்து கொஞ்சமே அன்று வேறு எதுவும் கொடுக்கப்படவில்லைன்னு சொல்கிறான். நம்முடைய அறிவு ரொம்ப அற்பமாக கொஞ்சமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அறிவை யாரும் அடைய வளைந்து கொள்ள முடியாது என்று சொல்கிறான். ஒவ்வொரு வஸ்துவினுடைய முன்னால் பின்னால் உள்ள எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் அறிகிறான்ங்கிறான். இது நாம் கலா கதிர் என்று சொல்கிறோம். இந்த கலா கதிரை ஈமான் கொள்ள இல்லை என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமினாகவும் முடியாது. நாம் ஈமான் கொள்ளக்கூடிய 6 அம்சங்களில் கலா கதிர் 6வது அம்சமாக இருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு மனித உருவத்தில் வந்து முட்டுக்காலோடு முட்டுக்காலை முட்டை வைத்து உட்கார்ந்து தீன் என்றால் என்ன, இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லித்தாருங்கள் என்று கேட்க, அல்லாஹுவை நம்புவது, அவனுடைய மலக்குமார்களை நம்புவது, வேதங்களை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, நல்லது கெட்டது அத்தனையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கிறது என்ற விதியை நம்புவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சான்று பகர்ந்து விட்டு போனார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். எனவே ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய அறிவு, அல்லாஹ்வுடைய எழுத்து எப்போதோ முந்திவிட்டது என்ற ஒரு விடயம். இதை ஏற்றுக்கொள்ளுகின்ற விடயத்தில் சிலர் வாதம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஏற்றுக்கொள்ள முடியாமல் சிலர் தட்டுத்தடுமாறுகிறார்கள். ஆனால் யதார்த்தத்தில் விதியை நம்புவது என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு மிக பிரயோசனமான ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல் கத்ரியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வழிகட்ட பிரிவினர்கள் தோன்றினார்கள். கத்ரியாக்களுடைய நம்பிக்கையின் பிரகாரம் அவர்கள் ஒரு மனிதன் என்ன செய்ய போகிறான் என்பது செய்யும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியாது என்று நம்பினார்கள். அப்படி அவர்கள் நம்பியதற்கு காரணம் அவர்கள் அவர்களுடைய அறிவை முதன்மைப்படுத்தியதுதான். ஒரு மனிதன் சொர்க்கம் நரகம் நாளை எவ்வாறு அவன் வாழ்வான், பிறக்கும் முன்னரே அவன் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது அல்லாஹ்வுடைய அறிவில் முந்திவிட்டது என்று மார்க்கம் சொல்லுகின்ற போது அது எப்படி சாத்தியம், அப்படி என்றால் அது அநியாயம் இல்லையா என்று ஒரு வியாக்கியானம் செய்து பார்த்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்வது அல்லாஹ்வுக்கே முந்திவிட்டால் ஏன் அவனை படைக்க வேண்டும், அது அநியாயம் இல்லையா என்று கேட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்முடைய அறிவுக்கு அதனுடைய ரகசியம் தெரியாது, அல்லாஹ்வுடைய அந்த ஹிக்மத் நமக்கு தெரியாது. அறிவில் அவன் எல்லாவற்றையும் விட ஆற்றல் உடையவன் என்றால் அறிவில் மடமை என்பதை கலக்காத அறிவு ஒன்று இருக்குமாக இருந்தால் நாளை நடப்பதையும் நாளை மறுநாள் நடப்பதையும் இன்னும் 1,000,000 வருடத்துக்கு பின்னால் நடப்பதையும் அறிந்தால் அது அறிவு, அதுதான் உண்மையான ஒரு அறிவு. அது யாருக்கும் சாத்தியமில்லை அல்லாஹுவை தவிர. அல்லாஹ்வுடைய அறிவு எப்படிப்பட்டதென்றால் இதுக்கு பிறகு எத்தனை பேர் பிறப்பார்கள், எப்படி பிறப்பார்கள், எங்கே இருப்பார்கள், எப்படி வாழ்வார்கள், அத்தனையும் அறிந்தவன்தான் அல்லாஹ். அவனுடைய திருமறையில் ஒரு மரத்தில் இருந்த பழுத்த இலை கீழே விழுவதையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். இருளில் ஒரு விதையில் காய்ந்ததோ ஈரமானதோ முளைத்து விடுவதையும் அல்லாஹ் நன்கு அறிகிறான் என்று திருமறை வசனம் சொல்லி காட்டுகிறார். எனவே அல்லாஹ்வுடைய அறிவு அத்தனையும் அடைந்து கொண்டு விட்டது, அதுதான் விதி என்கிற ஒரு விடயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காதில் ஒரு செய்தி வந்து எட்டியது. அங்கே ஒரு சிலர் விதியை மறுக்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வந்தது. அப்போது இபின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை சந்தித்தால் நான் சொன்னதாக சொல்லி வையுங்கள், நான் அவர்களை விட்டும் நிரவராதி. அனபர்ராஉ மின்ஹும், அவர்களும் என்னை விட்டும் நிரவராதிகள், அவருக்கும் இருக்கும் எனக்கும் அவர்களுக்கும் அவர்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லி வையுங்கள். அவர்களிடம் இன்னொன்றை சொல்லுங்கள், அவர்களிடம் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையும் அவர்கள் அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்தாலும் விதியை அவர்கள் நம்பாதவரை அதற்கு எந்த கூலியும் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் என்றார். விதியை நம்புவது அவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நாங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சூரா அல் ஹதீத் 22வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், மா அசாப மின் முசீபத்தின் ஃபில் அர்த் வலா ஃபி அன்ஃபுசிக்கும், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய உங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நோய், கஷ்டம், கவலை, இழப்பு, இடம்பெயர்வு, அனர்த்தம், இப்படி உங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்கக்கூடிய முசீபத்துக்களாக இருந்தாலும் சரி, இல்லா ஃபி கிதாபி மின் கபிலி அன் நப்ரஹா, அதையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ஏட்டிலே அது எழுதப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆக அல்லாஹ்வுடைய எழுத்து முந்திவிட்டது. விதியை நம்புகின்ற விஷயத்தில் 4 விஷயங்கள் அதிலே உள்ளடக்கப்படுகின்றது. 4 விஷயங்கள் அந்த விதியை நம்புவதிலே இருக்கிறது. ஒன்று, அல்லாஹ் அறிந்தவன், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், இல்மு என்கிற ஒரு விடயம். ரெண்டாவது, கிதாபா, அவன் ஏற்கனவே அல்லாஹ் எழுதி வைத்து விட்டான், மூன்றாவது அல் மஷியா, அவன் எல்லாவற்றையும் நாடிவிட்டான் என்கிற ஒரு விடயம். ஆக அல்லாஹ்வுத்தாலா அவனுடைய விதியுடைய விஷயத்திலே எழுதிவிட்டான் என்பதை இந்த வசனத்திலே அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எழுதிவிட்டான், ஆக எல்லாவற்றையும் படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் அதை எழுதிவிட்டான். யோசிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அடுத்த வார்த்தையாக அல்லாஹ் சொல்கின்றான், இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், இது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது. நம்ம எல்லாம் படைப்பதற்கு முன்னால் இன்றைக்கு லேசாக வயிற்று வலிக்கிறது கூட அல்லாஹ் ஏற்கனவே எழுதி வைச்சது தான். அப்போ இது இன்னதாலிக்கு அலல்லாஹி யசீர், அல்லாஹ்வுக்கு இது லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டான். சொல்லி காட்டிட்டு அதில் உள்ள ஒரு ஹிக்மத்து, அதில் உள்ள ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் பாருங்க. லிகைலா தஸௌ அலா மா ஃபாத்தக்கும், உங்களுக்கு மிஸ் பண்ணி போன விஷயத்தில், உங்களை விட்டும் தவறி போன விடயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், வலா தஃப்ரஹூ பிமா ஆதாக்கும், உங்களுக்கு கிடைத்த விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்றான். வல்லாஹு யுஹிப்பு குல்ல வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலிம் ஃபஹூர், அல்லாஹ் பெருமை அடிக்கக்கூடிய தற்பெருமை அடிக்கக்கூடிய யாரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லைங்கிறான். ஏன் இதை சொல்கிறான்னு தெரியுமா? உங்களுக்கு கிடைச்சதில் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறதுங்கிறது இறைவன் நமக்கு தந்தாங்கிறத மறந்த நிலையில் நடக்கிறது. எனக்கு இப்போ தெரியுமா, நான் அதில் அவ்வளோ பாஸ் பண்ணிட்டேன், நான் கை வச்சு அப்படித்தான் விளையும், நாம் தோத்ததே கிடையாது, நாங்கள் பேசினா அப்படித்தான் இருக்கும், எங்கள்கிட்ட தவறு நடக்காது, நாங்கள் அப்படித்தான் அப்படி என்று உங்களுக்கு கிடைச்ச ஒன்றில் நீங்கள் அதிகம் சந்தோஷப்படாமல் இருக்கிறதுக்கும் இதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு பெருமை அடிக்கக்கூடியவரும் அல்லாஹ் நேசிக்கிறது இல்லைங்கிறான். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் ஒன்றி கெட்ட விஷயங்கள் ஒன்றி ரெண்டு தானே ஒரு மனிதனுக்கு நடக்கும். சந்தோஷமான ஒரு விஷயம் நடக்கும், கவலையான ஒரு விஷயம் நடக்கும். ரெண்டில் எதையுமே அல்லாஹ்வுடைய நாட்டம் நம்பினால் கவலையான விஷயம் வரும்போதே அவர் அதிலேயே மூழ்கி போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார். லிகைலாத்தக்கும், உங்களுக்கு தவறி போன விஷயத்தில் நீங்கள் கவலைப்படாமல் இருப்பீங்க விதி என்கிற இதை நம்பினால்தான். இன்றைக்கு உலகத்தில் WHO உடைய ரிப்போர்ட்டின் படி 40 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், 3 செகண்டுக்கு ஒருத்தர் சூசைட் அட்டன் பண்ணி தப்பிக்கிட்டு இருக்கிறார். இவ்வளவுக்கு இன்றைக்கு மன அழுத்தங்கள் ஆளாகி போன மக்கள் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே ஸ்லீப்பிங் டெப்லெட் அதிகமாக பாவிக்கக்கூடிய நாடு சோமாலியாவோ எத்தியோபியாவோ அல்ல, அமெரிக்காவும் அதே மாதிரி UKயும் இந்த ஸ்லீப்பிங் டெப்லெட் பாவிக்கிற வசதி வளர்ந்த நாடுகள் தான். அப்போ மனுஷனுக்கு நிம்மதி இல்லாமல் போச்சு பாருங்க. அப்போ சூசைட் பண்ணக்கூடிய இந்த மக்களில் முஸ்லீம்களுடைய புள்ளி விவரத்தை சொல்ல முடியலை, ஏன்னா முஸ்லீம்கள் அதில் தசத்துக்கு பிறகு பல சைவர்களுக்கு பிறகு ஒன்று ரெண்டாக எட்டி பார்ப்பாங்க. அவ்வளோ பேரையும் கணக்கெடுத்து பார்த்தா பேர் முஸ்லீமாக இருக்கும், அடிப்படை ஈமான் அறிவு இல்லாதவர்களாக இருப்பாங்க, அல்லது சிக்ஸபுர்னியா போன்ற மனநோய்களுக்கு ஆளாகி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவ்வளவுக்கு இந்த முஸ்லீம்கள் இன்றைக்கு அழுத்தங்களில் விட்டும் அந்த பிரச்சனைகளில் இருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்றோம் என்றால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இந்த கலாக்கதிர் தான். கலாக்கதிரை விமர்சிக்கிறோமே, கலாக்கதிரை நம்பினவன் மட்டும்தான் அந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியும். யாசின் சூராவில் அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். அல்லாஹ்வு தஆலா நிம்மதியை தேடி அலையக்கூடிய அந்த மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறான். நீங்கள் மூமினான ஆணோ பெண்ணோ நீங்கள் நல்லமல் செய்து வாழ்ந்தால் ஃபலநுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உங்களை நாங்கள் நிம்மதியாக வாழ வைப்போம்னு அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான். அதுக்கு என்ன கண்டிஷன் போகிறான்? ஈமான் கொண்டு இருக்கணும். நீங்க ஈமான்குள்ள என்ன வருது? கலாக்கதிர் இருக்குது. கலாக்கதிரை நம்பினா உங்களுக்கு இந்த உலகத்தில் நிம்மதியான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, நமக்கு தவறி போனதில் கவலைப்படாமல் இருக்கிறதுக்கும், நமக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு மனம் குழம்பி போகாமல் இருக்கிறதுக்கும் விதியை நம்பினால் அல்லாஹ் எடுத்துட்டான், அல்லாஹ் தந்துட்டான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எதை கொண்டு வந்தோம் நம்ம வேதனைப்படுறதுக்கு? அர்ணா கயிறு கூட இல்லாமல் தானே நம்ம பிறந்தோம். அல்லாஹ் தஆலா சூரத்து தஹ்ர்ல சொல்லி காட்டுறான், இந்த மனிதனில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா, அந்த காலத்தில் அவன் இன்னபொருள் என்று சொல்லும் என்னபொருளாகவும் இருக்கலையே, எதுவுமாக இருக்கலையே அவன். நான் 40 வயசாக இருந்தேன், 40 வயசுக்கு முன்னால் என் வாப்பாவுடைய முள்ளந்தண்டில் ஒரு நீராக இருந்திருப்பேன், இன்னும் 40 வருஷத்துக்கு முன்னால் எங்கே போய் இருந்திருப்பேன், பாப்பாவே இல்லையாப்ப. எங்கே போய் இருந்திருப்பேன்? இப்படியே இருந்த நமக்கு இருப்பதெல்லாம் அல்லாஹ் தந்ததில்லையா? அதில் ஒரு சின்ன தொகை தொலைந்து போனதுக்காக வேதனைப்படுறோமே, அது இடையில் வந்து நடுவில் போனது தானே, எதுக்கு வேதனைப்படணுங்கிறேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் 5000 ரூபா காசை தந்து இதில் 1000 ரூபா பள்ளிக்கு கொடுங்கண்டா, அதில் யாருக்காவது கவலை வருமா? இருப்பதெல்லாம் நல்லா தந்தது, இடையில் கொஞ்சம் தொலைஞ்சு போகுது, மனசில் கொஞ்சம் கவலை வருதே, அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சது தானே, அதில் என்ன வேதனைப்பட வேண்டியிருக்கிறது? சிந்திச்சு பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ், அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய விடயம் ஆச்சரியமோ ஆச்சரியம். இன்ன அம்ருஹு குல்லஹு கைர், அவனுக்கு நடப்பது எல்லாமே அவனுக்கு நலவாகவே போய்விடுகிறது. ஒலைச தாலிக்கல் யஹதின் இல்லாலில் மூமின், இது மூமினுக்கு மட்டும்தான் வர எவனுக்கும் கிடையாதுங்கிறாங்க. ஒரு மூமினுடைய விடயம் எல்லாமே நல்லது, நடப்பதெல்லாம் நலமாக போகுது, மூமினுக்கு மட்டும்தான் இது வர எவனுக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது விதியோடு சம்பந்தப்படுத்தி அழகான ஒரு தத்துவம் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இன் அசாபத்து குசர்ரா, நமக்கு ஒரு கவலையான ஒரு விடயம் நடந்துட்டு, ஒரு நோய், ஒரு வேதனை, மனசில் ஒரு கவலை, அடுக்கடுக்கான பிரச்சனை, திரும்ப திரும்ப நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம், சிந்திச்சு பாருங்க. ஏதோ ஒரு கவலை வருது, ஏதோ ஒரு கஷ்டம் வருது, நம்ம நம்ம வாழ்க்கையில் நாமளே சிந்திச்சு பார்ப்போம், நமக்கு என்ன வேதனையெல்லாம் இருக்குதுண்டு. சிலர் கல்யாணத்தில் பிரச்சனையாக இருக்கும், சிலர் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனையாக இருக்கும், வம்சத்தில் குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கும், சுற்றி வளைத்து பிரச்சனையாக இருக்கும், ஒன்றுமில்லாட்டியும் ஒன்றுமில்லை நம்ம கவலையாக இருக்குன்னு கூட சொல்லலாம். எல்லாத்துக்கும் கவலையாக இருக்குது அப்படி என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படியாவது உங்களுக்கு ஒரு கவலை வந்துட்டேன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார்? ஒரு சந்தோஷமாக ஒரு கவலையான ஒரு விஷயம் வந்து, ஒய் நசாபத்துக்கு தர்றா, ஒரு கெடுதியான ஒரு விஷயம் வந்துட்டேன்னு சொன்னால் சபுர, அவர் பொறுமையாக இருப்பார். ஃபக்கான ஹைரன் லகு, அது அவருக்கு நலவாக போய்விடுது, அவருக்கு பொறுமை வரும், அவர் பொறுமை அடைவார். எப்படி பொறுமை அடைகிறது? பொறுமை அடைகிறது எப்படி? எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் ரொம்ப ஈஸியான ஒன்று இருக்குது. நோய் வாய்ப்பாட்டுக்கு ஒருத்தன் இருப்பான், பார்த்தா ஒன்றுமே இருக்காது, என்ன சொல்லுவான் தெரியுமா? நீங்கள் இன்னமோ யோசிக்கிறீங்க, யோசிக்காதீங்கம்பாங்க. முடிஞ்ச அவையே யோசிக்கிறான். இந்த டாக்டர்மாரோ அல்லது மற்றவர்களோ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? யோசிக்காதீங்க, இன்னும் யோசிக்காதீங்க, எல்லாம் யோசிக்க விட்டுடுங்க, அதெல்லாம் பாரதாம்பாங்க. இதை சொல்கிறதுக்கு ஆள் தேவையா? இதை சொன்னால் ஒருத்தனால் யோசிக்காமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுங்களேன், எப்படி யோசிக்காமல் இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி கொடுங்களேன், அல்லாஹ்வுடைய நாட்டம், இதுக்கு அல்லாஹ் ஒரு கூலி தருவான், இதுக்கு ஒரு பரிசு இருக்குது, இதுக்கெல்லாம் எல்லாம் மறுமையில் சேர்த்து உங்களுக்கு தரப்போகிறான். இப்படி சொல்லும்போது அவரால் அங்கே பொறுமையாக இருக்க முடிகிறது. ஒரு மனிதன் எப்போ பொறுமையாக இருக்கிறான் என்றால், நடந்த ஒரு விஷயத்தை எப்போ அவன் ஏற்றுக்கிறானோ அப்போ தான் அவனால் பொறுமையாக இருக்க முடியும். எப்போ ஏற்றுக்கலையோ அப்போ அவனால் பொறுமையாக இருக்க முடியாது. ஒரு சின்ன பிள்ளை மடியில் யூரின் போகுது, அவனால் பொறுமையாக இருக்க முடியுது, ஏன்னால் அவன் அதை ஏற்றுக்கொள்கிறான். சின்ன பிள்ளைகள் அப்படித்தான், நம்ம தான் பார்த்து வச்சிருந்திருக்கணும், ஏற்றுக்கொள்கிறான். ஆனால் ஒரு பெரியவர் தண்ணி கிளாஸ் எடுத்துகிட்டு போகுது, கொஞ்சமாக தெரிச்ச சுத்தமான தண்ணி பட்டது கூட நம்ம கோபம் பொத்துக்கிட்டு வருது, ஒழுங்காக போகக்கூடாதா? வேறு தண்ணி கொட்டிட்டு, சுத்தமான தண்ணி, அது காஞ்சி போனால் சரியாக போயிடும், கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போயிடும், ஆனால் கோபம் வருது. காரணம், அந்த சம்பவத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளலை. எப்போ ஏற்றுக்கொள்கிறோமோ ஒரு நிகழ்வை, அப்போ நம்மளால் பொறுமையாக இருக்க முடியுது. எப்போ ஏற்றுக்கொள்ளலையோ அப்போ நம்ம கோபப்பட்டு போகிறோம் அல்லது மனவேதனைப்பட்டு போகிறோம். எப்போ ஏற்றுக்க முடியும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் இது நடந்துச்சு, இதுக்கு பிறகு என்னத்தை பார்க்க? அல்லாவே நாடி இருக்கும்போது யாருக்கு நாம தட்டி கேட்கறது? நம்ம யார்? அல்லாஹ் நாடினதை நம்ம என்னென்று தட்டி கேட்கறது? ஒரு சின்ன பிள்ளை நம்ம கையாலேயே மரணிச்சு போச்சு, நாக்கரப்பத்தில் நடந்துச்சு, வாகனத்தில் அறிவாட்டு, ஒரு சின்ன பிள்ளை மௌத்தா போச்சு, எவ்வளோ வேதனை அந்த வாப்பாவுக்கு இருக்கும். நம்ம கையாலேயே பிள்ளையை கொண்டுட்டோமே, இல்லை, அதில் கல்லா கதிர் முடிஞ்சு போச்சு, அதனுடைய அஜல் முடிஞ்சு போச்சு, அதில் நேரம் அப்படித்தான் இருக்குது, நம்ம கையால் தான் அது போகணும் வேண்டி இருந்திருக்குது. இல்லாட்டி மூளை இல்லாத மனிதனா? நம்ம கவனமாக எவ்வளோ விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை மறக்கடிக்க வச்சு, பிள்ளையை அந்த இடத்துக்கு வர வச்சு, இறைவனுடைய நாட்டம் விதி நடந்து முடிஞ்சிட்டு, ஆனால் இது ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு நலவு இருக்கிறது என்கிறதையும் நாங்கள் என்ன செய்யணும்? தெரிஞ்சு கொள்ளணும். அப்போ அந்த ஹதீஸை பாருங்கள், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான விஷயத்தில் பொறுமையை கடைப்பிடியுங்கள், அந்த நன்மையாக போயிடுது. எப்படி பொறுமையை கடைப்பிடிக்கு? அல்லாட நாட்டம் தான் இது, அல்லாட விதி, அல்லாட ஏற்பாடு, யாரை குறை சொல்ல? அல்லாஹ் நாடியிருக்கிறான் என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, ஒயின் அசாபத்துக்கு சர்ரா, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டேன்னு சொன்னால், சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்துட்டென்றால் ஷக்கர் அல்லாஹ், உடனே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நான் அப்படித்தான் பெருமை அடிச்சிடக்கூடாது, அப்போ மனநோயாளி ஆயிடுவான். நாங்கள் அப்படித்தான் இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் எங்களுக்கு அந்த திறமையை தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு அந்த பாக்கியம் தந்தான், அல்லாஹ் எங்களுக்கு இப்படி ஒரு குழந்தை செல்வத்தை தந்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அப்போ அவன் ஷக்கர் அல்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான்டா என்ன அர்த்தம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுன்ற ஏற்றுக்கலான்ற அர்த்தம். அப்போ அவனுக்கு அது நன்மையாக போகுது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒரு விடயம். அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹாக்கு சுப்ஹான தஆலா சூரா தகாபுன் அதே மாதிரி 4வது 5வது 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மா அசாபம் மின் முசீபத்தின் பி இல்லா பி இதுன்னு, எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் நடக்கிறது இல்லை. எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது அல்லாட நாட்டம் இல்லாமல் என்ன செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். ஒமையூ மின் பில்லா எஹதி அல்பஹு, இப்படி அல்லாவை யார் நம்புகிறாரோ அவருடைய உள்ளத்தெல்லாம் நேர்வழி காட்டி விடுகிறான், அவருடைய உள்ளத்துக்கு எல்லாம் நேர்வழியே காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை எப்படி நம்பணும் என்றால், எல்லாம் அவனுடைய நாட்டத்தில் நடக்குது என்று நம்பினா நம்முடைய உள்ளத்தில் நெருக்கீடு ஸ்ட்ரெஸ் வராது, நம்முடைய உள்ளத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று ஏற்படாது. எகுதி கல்பஹு, அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை என்ன செஞ்சிருவான், விரிச்சு கொடுத்துருவான், பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இப்போ எப்படி பொறுமையாடுகிறதுன்னு பார்த்தோம். நம்ம பிரச்சனை ஒன்று நடந்திருக்குது, அடுக்கடுக்காக என்ன பிரச்சனை, முதல் கல்யாணம் விட்டு போச்சு, ரெண்டாம் கல்யாணம் விட்டு போச்சு, மூணாம் கல்யாணம் விட்டு போச்சு, நாலாம் கல்யாணம் விட்டு போச்சு, எனக்கு வாரதெல்லாம் இப்படி போகுது, என்ன காரணம், என்னில் எந்த குறையுமே இல்லையே, எல்லாரும் என்னெல்லாம் பிழையான்னு நினைக்க போகிறாங்க, அடுக்கடுக்காக தப்பு தப்பான மனைவியை நான் பார்த்துக்கிட்டோமே, ஏன் இப்படி நடக்குது, வேதனைப்படுவோம். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, அதுவோ உங்களுக்கு நல்லதான நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, நம்ம வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு மனைவி கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு கணவன் கிடைச்சிருக்கக்கூடாது, எனக்கு இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்துட்டானே, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்துட்டே, என் மீது இப்படி ஒரு அவதூறை சொல்லிட்டாங்களே, நமக்கு இப்படி ஒரு எதிரி நம்ம காலுக்குள்ளே இருக்கிறானே. அப்போ நீங்கள் சில விஷயத்தை வெறுப்பீங்க, ஒவ்வொருக்கும் அதுவோ உங்களுக்கு நல்லதாக இருக்கும் நிலையில் இருக்கும். நீங்கள் சில விஷயத்தை விரும்புவீங்க, எனக்கு இப்படித்தான் நடக்கணும், நான் அதான் நம்புகிறேன்னு சொல்லுவீங்க, ஓஹுவ ஷர்ருலக்கும் அது உங்களுக்கு கெடுதியான நிலையில் இருக்கலாம், அது உங்களுக்கு கெடுதியான ஒரு நிலையில் இருக்கலாம். வல்லாஹு யஅலமு வஅந்தும் லா தஅலமுன், அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுங்கிறான் அல்லாஹ். இதுக்கு பின்னால் உள்ள நல்லது கெட்டது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் அந்த நல்ல சந்தர்ப்பத்தை நம்மளுக்கு தட்டி விட்டாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஏன் நமக்கு இப்படி ஒரு கெடுதியை கொண்டு அந்த தலையில் கொட்டினாங்கிறது நமக்கு தெரியாது, அல்லாஹ்க்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது, விதி அப்படித்தான் நம்ப வேண்டியிருக்குது. அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் இதுக்கு பின்னால் ஒரு நிலை கொண்டு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அல்லாஹ் அநீதியானவன் அல்ல, இன்னல்லாஹு லைஸ இபாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ் அடியார்களுக்கு அநீதி செய்தவன் அல்ல, அல்லாஹ் நீதி உள்ளவனா இல்லையா, அல்லாஹ் நீதி தவறாதவன் அல்ல, அல்லாஹ் அநியாயக்காரன் இல்லையே, அல்லாஹ் இரக்கம் உள்ளவனா இல்லையா, அர் ரஹ்மான் அர் ரஹீம், அல்லாஹ் நமக்கு இதை தந்துக்கிட்டே இருக்கான்னா அது ஏதோ ஒரு நலவுக்கு, இப்படித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்குது. சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்ம பார்க்கலாம், ஒரு பிள்ளைக்கு சோகம் இல்லாமல் போகுது, டாக்டர்கிட்ட கொண்டு போய் காசையும் கொடுத்து அமுத்தி பிடிச்சிக்கிட்டு மருந்து கட்டுங்க டாக்டரேங்கிறோம், கசக்கிற மருந்தை கொடுங்க டாக்டரேங்கிறோம், வெட்டி தையுங்கிறோம், பிடிச்சி நெருக்குங்கிறோம், உடஞ்ச காலை திரும்ப ஒட்டச்சி திரும்ப மருந்து கட்டும்போது வாப்பா தான் பிடிச்சிட்டிருக்கிறான், துடியாக துடிக்குது அந்த பிள்ளை. இதையெல்லாம் வெளியில் இருந்து பார்த்தா கொடுமையோ கொடுமைக்காரன் தான் இவன் அப்படி என்று நம்ம நினைக்கலாமா, அவன் தான் இறக்கக்காரன், அவன் இறக்கக்காரன், அந்த புள்ளைய அத்துதுங்கிறதுக்காக அப்படியே கிடந்து சாவுன்னு விட்டுட்டு போனால் அவன் இறக்க முடியலவனா, இல்லை கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் கசப்பாக இருந்தாலும் கொடுத்து நாளை அந்த குழந்தை சுகமாக இருக்க ஆசைப்படுவது ஒரு தந்தை என்றால், நம்மளையெல்லாம் விட பாசமுள்ள ரப்பு, நம்மளையெல்லாம் விட கருணையுள்ள ரஹ்மான், நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நாம் ஈடேற்றம் பெற இந்த உலகத்தில் நமக்கு சோதனைகளை வேதனைகளை தந்தால் அதில் பொறுமையாகியிருப்பது தான் சிறந்ததை தவிர, அல்லாவை கடிந்து கொள்வது ஒரு மூமினுடைய பண்பு அல்ல. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுறார், உங்களை நாங்கள் சோதிப்போம், எப்படி சோதிப்போம், பொருளாதாரத்தால் சோதிப்போம், விளைச்சல் சேதத்தால் சோதிப்போம், உயிர் சேதத்தால் சோதிப்போம், அதே மாதிரி அல்லாஹ் தஆலா உங்களை உயிரால் கொலையால் அறுவடையால் சோதிப்போம்ங்கிறான், பயத்தால் சோதிப்போம்ங்கிறான், பசியால் சோதிப்போம்ங்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து அல்லாஹ் தூதருக்கு சொல்லி காட்டுறான், ஃபபஷ்ஷிரி ஸாபிரீன், நபியே இந்த சோதனைகளின் போது பொறுமையாக இருப்பவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்று நன்மாராயணன் சொல்லுங்கள். அப்போ சோதனையில் பொறுமையாக இருக்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வராங்க, தனக்கு வலிப்பு நோய் வருவதாக அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த நோய் கடுமையான ஒரு வேதனையான ஒரு நோய், உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்போ வரும் எந்த நிலையில் வருமென்று தெரியாது. அடுப்புங்கரையில் இருக்கும்போது வந்து நெருப்பில் விழுந்தவர்களும் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோயிலிருந்து விடுதலை பெற அல்லாஹ்கிட்ட எனக்காக துஆ கேளுங்க. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன் தஸ்பிரி உலகில் ஜென்னா, நீ பொறுமையோடு இருந்தால் உனக்கு இதுக்கு சொர்க்கம் கூலி, இல்லை நீ நாடினால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன், சேர்த்தி அது உலக்கிங்கிறேன், விரும்பினா சொல்லு நான் உனக்காக துவா கேட்குறேன், பொறுமையாக இருக்கிறே உனக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னது தான் தாமதம். ரொம்ப நேரம் யோசிக்கலை, அடுத்த வார்த்தையாக ஒரு கணமும் சிந்திக்காமல், அல்லாவின் தூதரே பொறுமையாக இருந்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் வேண்டும் என்று அந்த சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த பெண்மணி. இது அல்லாஹ்வோட சோதனையா, இதுக்கு கூலி சொர்க்கமா, இதை விட இன்னும் எத்தனை மடங்கு இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அவ்வளோதான். அப்போ இந்த உலகத்தில் நாம் சிந்துற கண்ணீர் மனசு நொந்து போகிறது எல்லாத்துக்கும் கூலி இருக்குது அப்படிங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க. அந்த பெண்ணு தொடர்ந்து இன்னொரு வேண்டுதல் செய்கிறாங்க, நான் நோயோடு இருந்துக்கிறேன் யா ரசூலல்லாஹ், விழும்போது என் மானம் பாதுகாக்கப்பட என் ஆடைகள் விலகாமல் இருக்க துவா கேளுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதற்காக பிரார்த்தனை செய்தார்கள். இந்த செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத். எனவே இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சோதனைகளுக்கு ஒரு கூலி இருக்கிறது என்பதை சொல்லிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிம் கிரந்தத்திலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீத், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய், வேதனை, துன்பம், துயரம், கவலை முழு தைப்பது உட்பட அவனுடைய பாவங்கள் அவனுக்கு அழியாமல் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் நமக்கு ஒரு கஷ்டம் வருகுதுன்னு சொன்னால், நமக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால், அதுக்கு பிரதி பலம் ஒன்று இருக்குதா இல்லையா? அதுக்கு ஒரு பாவம் அழியுது, அதுக்கு நமக்கு ஒரு அல்லாஹ் தஆலா ஒரு பரிசை வச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அப்போ இந்த உலகத்தில் கொஞ்சம்னு கவலைப்பட்டால் கூட அதுக்கு வேதனை இருக்குது. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோயில் இருந்தாங்க. இங்கே எத்தனையோ ஹதீஸில் கேட்டிருப்பீங்க, கடுமையாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. கடுமையான காய்ச்சல் அவருக்கு கடைசியாக பிடித்திருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய அறைக்குள்ளே போய் அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்காக, நோய் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. போனால் அவருடைய உடம்பில் இருக்கிற அந்த சூடு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பட்டதுமே, யா ரசூலல்லாஹ், கடுமையான காய்ச்சலாக இருக்குதே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய சாட்சியாக தான் போயிருக்கிறார், பாப்பாட சகோதரன் தான் போயிருக்கிறார், ஆனால் தன் தந்தையின் சகோதரனின் மகன் மகன் முறையாக இருந்தாலும் அல்லாவின் தூதர் என்ற ஒரு கண்ணியம் அவருக்கு இந்த மகனே என்று கூப்பிட மாட்டாங்க, அல்லாவின் தூதரே அப்படி என்று கண்ணியப்படுத்தி, உங்களுக்கு கடுமையான காய்ச்சலாக இருக்கிறே யா ரசூலல்லாஹ் என்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக, உங்களில் சாதாரணமாக ஒரு ரெண்டு பேர் தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சலை நான் மட்டும் தாங்கிட்டு இருக்கேன், பாண்டாக உங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தாங்கக்கூடிய ஒரு காய்ச்சல் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். அப்போ மார்க்கத்தை சரியாவை புரிந்து கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அப்படியென்றால் யா ரசூலல்லாஹ், கூலியும் உங்களுக்கு ரெண்டு மடங்கு இருக்குமே என்றார்கள். அந்த சஹாபாக்கள் புரிந்து கொண்டிருந்த மார்க்கத்தை பாருங்கள், காய்ச்சலா, நோயா, கவலையா, கஷ்டமா, அதுக்கு கூலி இருக்குங்கிறத சேர்த்து எடுத்துகிட்டு போய் சொன்னாங்க, கூலியும் ரெண்டு மடங்கு இருக்குமே யா ரசூலல்லாஹ் அப்படியண்ணா. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்பட்டதென்றால், ஒரு வேதனை ஏற்பட்டதென்றால், அதில் அவன் பொறுமையாக இருந்தால் மரத்தில் இருந்து இலை உதிர்வதை போன்று அவனுடைய பாவங்களெல்லாம் உதிர்ந்து விடுகிறது என்று அந்த நற்செய்தியையும் சேர்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே இந்த உலகத்தில் கஷ்டம் வேதனை வருகின்ற போது அதில் அல்லாஹ்வை ஏற்று பொறுமையாக இருக்கிறோம் என்றால் அதற்கு கூலி சொர்க்கம் என்பதை நாங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எத்தனையோ பேர் சவுதி அரேபியாவுக்கு போயிருப்போம், அந்த மண்ணிலே போய் நின்றிருப்போம், அதில் கடுமையான வெயிலை நாம் உணர்ந்திருப்போம். நம்முடைய ஊர் வெயிலிலேயே வெறுங்காலோடு நிலத்தில் நிற்க முடியாது, தடிப்பான பாதத்தோடு போய் நிற்க முடியாது. சவுதி வெயில், அரபு நாட்டு வெயிலில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை மண்ணிலே கிடத்தி தரதரவென்று இழுக்கின்றார்கள் என்றால் அவர் சோதிக்கப்பட்டது எவ்வளவு எம்மாத்திரம் என்பதை கற்பனை கூட பண்ண முடியாது. ஒரு நாள் இழுத்ததல்ல சகோதரர்களே பிரச்சனை. ஒரு நாள் அவரை மணலிலே போட்டு துவைத்து எடுத்ததல்ல சகோதரர்களே பிரச்சனை. அன்று தோள்கள் பிஞ்சி பழுத்து இரவெல்லாம் வேதனைப்பட்ட அந்த வெற்றுமேனையை மீண்டும் அடுத்த நாள் அந்த மணலில் கடத்துவார்களே, அதைத்தான் நம்மால் தாங்க முடியாது. அப்போதெல்லாம் அந்த அல்லாஹ்வை ஏசவும் இல்லை, அப்போதெல்லாம் இந்த கலிமாவை நிராகரிக்கவும் இல்லை, அப்போதெல்லாம் நமக்கு சொர்க்கம் ஒன்று என்ற ஒரு உள் உணர்வு அவருக்குள் உணர்த்தி கொண்டே இருந்தது. அதனால்தான் அவர்கள் கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அஹது அஹது என்று அவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஏன் அந்த வார்த்தை சொன்னீர்கள்? அதற்கல்லவா இன்னொரு தடவை அவர்கள் அடித்தார்கள் என்று கேட்டபோது, அவர்களை எதிர்த்து தாக்க என்னிடம் வேறு ஆயுதம் இல்லை தோழர்களே, அதனால் அவர்கள் கோபப்படும் ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்ற அந்த வார்த்தை தான் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். மரணிப்பதற்கு முன்னாலேயே அவருக்கு நற்செய்தி வந்துவிட்டது. அல்லாஹ்வின் தூதர் மிஹ்ராஜ் போய் வந்து சொன்னார்கள், பிலாலே உன்னுடைய செருப்படி ஓசை சொர்க்கத்தில் கேட்டது என்றார்கள். உயிரோடு இருக்கும்போதே சந்தோஷமான ஒரு செய்தி. அந்த பொறுமைக்கு கூலி. நாம் என்ன சோதிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில்? நாம் எதை இழந்திருக்கிறோம் இந்த உலகத்திலே? நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வேதனைப்படுகிறோம், தலையிடி வருகிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய விதியை முழுமையாக நம்பவில்லை. அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய கதிர் இதற்கு ஒரு கூலி இருக்கிறது, இது ஒரு நலவுக்காக என்பதை நாம் சேர்த்து நம்ப வேண்டும் என்பதை நாங்கள் எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சூரத்துல் அஹ்காம் அதில் சொல்லி காட்டுறான், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹ்தான் எங்கட ரப்பு என்று நம்பி அதில் உறுதியாக இருந்து விட்டாரோ. ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க. ஈமான் கொள்றது அல்லாஹ் எப்படி நம்பணுங்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யாரெல்லாம் சூரத்துல் அஹ்காஃபில் அல்லாஹ் தாலா 13வது வசனத்தில் 14வது வசனத்தில் சொல்லி காட்டுற விஷயம், 2 வசனம், இன்னல்லதீன காலு ரப்பன் அல்லாஹ் சும்மஸ்தகாமு, அல்லாஹ்தான் என்ற ரப்பு என்று நம்பி அதில் யார் உறுதியாக இருக்கிறானோ, ஃபலா ஹவ்வுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவனுக்கு பயம் இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. உலாய்க அஸ்ஹாபுல் ஜன்னா, அவர்கள்தான் சொர்க்கவாதிகள். ஹாலிதீன ஃபீஹா, அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ஜஸாஅம் பிமா கானு யஅமலூன், அவர்கள் செய்த அமலுக்கு கூலியாக அந்த சொர்க்கம் என்றென்றும் அதில் நிரந்தரம் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹ்வை உறுதியாக நம்பினவங்கள்ட்ட ரெண்டு விஷயம் இருக்காதான், ஒன்று கவலை, இன்னொன்று பயம். எப்போ இந்த கவலை வரும், எப்போ இந்த கவலை நமக்கு வரும், எப்போ நடந்து முடிந்ததை யோசிக்கிறோமோ அப்போ வர்றது தான் கவலை. சார் நான் போயிருக்கக்கூடாது, நான் அப்படி செய்திருக்கக்கூடாது, நான் அப்படி பேசிட்டு அதை செஞ்சுருக்கக்கூடாது, அங்கே போய் நடந்து முடிஞ்சதை நினச்சி இறந்த காலத்தை நினைத்தால் வருவது கவலை. சார் அப்படி செஞ்சிட்டேனே, இப்படி பேசிட்டோமே, அப்படி நடந்துட்டேன், நான் ஏன் அப்படி செய்தேன், இறந்த காலத்தை நினச்சா வர்றது கவலை. அதெல்லாம் அல்லாட நாட்டம் பண்ணி நினச்சி அதை மறக்கலாம். அல்லாட ஏற்பாடு தான் நினைஞ்சு போச்சு, நம்முடைய கையாலேயே நம்முடைய புள்ள கொல்லப்பட்டுட்டே, நான் ஏன் ரிவேர்ஸ் எடுத்தேன், நான் ஏன் அதை பார்க்கல, ஏன் அந்த சத்தத்தை நான் கவனிக்கலை, ஐயோ அப்படின்னு நினைச்சால் அவனுக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்குது. அல்லாட ஏற்பாடு தான் இது. அல்லாஹ் நாடிட்டான் என்ன செய்ய, அவ்வளவுதான். அல்லாட நாட்டம்தான் அதுக்கெல்லாம் காரணம். அப்படி நினைச்சி கலாக்கதிரை நம்பும் போது அவன் ஈமானில் உறுதியாக இருக்கானா இல்லையா? அல்லாஹுவை நம்பி அதில் உறுதியாக இருந்தால் அவனுக்கு கவலை இருக்காது, அவனுக்கு கவலை இருக்காது. ஏன் கவலை இருக்காது? அதான் கலா கதரை நம்புறானே. அடுத்தது பயம். பயம் எப்போ வரும்? எதிர்காலத்தை நினைச்சா வர்றது பயம். எப்படி நாளைக்கு நாம் என்ன செய்ய போகிறோமோ, இன்னைக்கு அந்திக்கு போய் என்ன செய்ய போகிறோமோ, எப்படி அவர்கிட்ட போய் கதைக்க போகிறோமோ, எப்படி இந்த தொழிலை முடிக்க போகிறோமோ, இவ்வளோ சாமனை வாங்கிட்டோம் எப்படி விற்க போகிறோமோ, இவ்வளோட எப்படி வாழ்க்கை நடத்த போகிறோமோ, இந்த பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்க போகிறனோ, எல்லாரும் யோசனையும் நாளைக்கு என்ன செய்கிறேங்கிறது தானே, அதான் பயம். எதிர்காலத்தை நினைத்து வாடுறது தான் பயம். அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் தான் நடக்கப்போகுது. முயற்சி செய்கிற நம்ம கடமை செஞ்சுக்கிட்டே இருப்போம், என்ன பிரச்சனை வரப்போகுது? அல்லாஹ்வை நம்பி ஒரு மூமின் அப்படித்தானே இருக்க போகிறான். இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறந்த காலத்தை நினைத்து கவலைப்படுவதும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் நிகழ்காலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம நோயாளி ஆகிறோம். நிகழ்காலத்தில் பயமும் கவலையும் கலந்து நான் நோயாளியாகவே உலாத்துறேன், நான் நோயாளியாகவே இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் முஃமினுல் கவி கைரு மினல் முஃமினுத் தஈஃப்ன்னாங்க. பலம் இல்லாத பலஹீனமான மூமினை விட பலமுள்ள மூமின் சிறந்தவன்னாங்க. இதில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன, உடல் ஆரோக்கியமும் உடல் பயிற்சியும் தம்புமா, மனபலம், மனபலம், அந்த மனபலம் தான் ஆரோக்கியம். அதுதான் சதி. இப்போ பாருங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் நைல் நதிக்கரையோரம்

0: அந்த பிள்ளைக்கு எல்லாம் ஏதோ நலவுக்கு தான் இதை செஞ்சுக்கான். இந்த சம்பவம் என்ன சொல்லுது, சாலியான தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த பிள்ளை. அந்த பிள்ளை இவன் பருத்து வழிகட்டு தாய் தந்தையும் சேர்த்து வழிகெடுக்க போகிறான். அதனால் இப்போவே எடுத்தாச்சு. இப்போவே எடுத்தா சின்னத்திலேயே போனால் அவன் வழிகடாமல் போகிறான் இல்லையா, அவனால் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லையா. அந்த தாய்க்கு தகப்பனுக்கு இன்னொரு வாரிசை கொடுக்க போகிறான், அவங்களுக்கு வயசு இருக்குது, இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. இதுக்கு தான் அல்லாஹ் என்ன கொலை செய்யுதுன்னா, அப்போ காப்பாற்றுறது தான். நம்ம ஆறாவது மௌத்தானா கூட ஒரு வகையில் சந்தோஷப்பட வேண்டியதான். பாசிட்டிவ் தாட்ஸ் நம்மகிட்ட எப்போவுமே இருக்கணும். இருந்து இன்னொரு வீடு குடிக்காமல் இப்போவே பெய்த்தாரான்னு சந்தோஷப்படலாமா இல்லையா, இருந்து இன்னொரு பாவம் செய்யாமல் பெய்த்தாரா இல்லையா, சந்தோஷப்படலாமே. அப்போ நாங்கள் சந்தோஷப்படணும், அல்லாதுன்னு ஒரு நலவை நாடிக்கான். மூன்றாவது, ஊர்லேயே நமக்கு அநியாயம் செஞ்சிட்டான், அவனுக்கு நம்ம கையால் போய் உதவி செய்கிறோமே, இதுவும் ரொம்ப வேதனை தான். அந்த மதில் நிப்பாட்டி வச்சு கட்டுறோமே, அவனே நம்மளை கவனிக்கலை, இவனுக்கு போய் வேலை செய்யணுமா? அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. எப்படி ஹிலால் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, இது அவனுக்கு செய்கிறதில்லை, இதை நாம் செய்வதன் மூலம் நம்முடைய சந்ததி ஒன்று காப்பாற்றப்படுது. என்ன சொல்கிறாங்க, இந்த மதிலுக்கு கீழே ரெண்டு அநாதை சிறுவர்களின் பொக்கிஷம் மறைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதை விட்டுட்டு போனால் அது விழும், அந்த பொக்கிஷம் வெளியில் வரும், அவங்களுக்கு வயசு பத்தாது, இதை ஊரான் கொள்ளையடிச்சிடுவான், இந்த அநியாயக்காரன் எடுத்துருவான். இது அவர்கள் பருவ வயதை அடையும் வரை விழக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால் நம்ம கையால் அதை நிப்பாட்ட வேண்டியது அல்லாஹ்வுடைய நாட்டம். போயிட்டே இருப்போம் நாம் என்றாங்க. எனவே நம்முடைய கையால் ஒரு ஒரு அநியாயக்காரனுக்கே ஒரு மரியாதை நடத்துக்கிட்டு இருக்குது, ஒரு வேளை நாமளே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் அதன் பின்னணியில் நம்முடைய சந்ததிகளில் யாரையோ காப்பாற்ற போகிறான்னு அர்த்தம். அப்போ பிரச்சனைகளை இப்படி முகம் கொடுக்கலாம் என்கிற ஒரு அழகான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்தில் கஹஃப் 55வது வசனத்திலிருந்து அடுக்கடுக்காக அழகாக சொல்லித்தாராம் பாருங்கள். வாழ்க்கையில் கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது, ரொம்ப சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கலாம் ஒரு மூமினாக இருந்தால் மட்டும். இப்போ பாருங்கள் யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்கிற விஷயத்தை பாருங்கள், நீ மூமினாக இருந்தால் உன்னை நிம்மதியாக வாழ வைப்போங்கிறான். நிம்மதியான வாழ்க்கை தானே தேவை, அந்த நிம்மதியான வாழ்க்கையை ஈமானில் கல்லா கதிரில் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலா வச்சிருக்கிறான். எனவே அன்புக்குரிய சாமி,
1: நேர்கள் இதுவரை விசேட மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹமீத் ஷரஈ அவர்கள். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முஸ்லிம் வானொலி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி விசேட தொடர்.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சொல்ல

0: ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தல், பித்தத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து நம்முடைய மறுமைக்கு தேவையான, ஈமானுக்கு தேவையான, இறை அச்சத்திற்கு தேவையான பல்வேறு விஷயங்களை அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் இந்த உலகத்திலிருந்து நாமெல்லாம் மரணத்தின் மூலம் விடைபெற்றுவிட்டால் இறைவன் மறுமை நாளில் நம்மை எழுப்பி விசாரணை செய்வதற்கு முன்னதாக ஃபர்சக் என்கிற ஒரு திரைமறைவு வாழ்வு உண்டு. அதனை இஸ்லாம் கபருடைய வாழ்வு என்று நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அந்த மண்ணறையினுடைய வாழ்வில் நல்லவர்களுக்கு அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட வாழ்வை அமைத்துக் கொடுக்கிறான், அந்த இறை விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எல்லாம் அல்லாஹு தாலா அனுபவிக்க ஏற்பாடு செய்து கொடுக்கிறான் என்பதையெல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைக்கு தீயவர்கள் அந்த கபருடைய வாழ்வில் எப்படிப்பட்ட வேதனைகளை அனுபவிப்பார்கள், அப்படிப்பட்ட வேதனைகளை அவர்கள் அனுபவிப்பதற்குண்டான காரணங்கள் என்ன, தீயவர்களுக்கு அந்த கபருடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக அமையும் என்பதை இன்றைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, இந்த உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் மிகப்பெரிய அளவில் தலைவிரித்து ஆடுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதன் என்னதான் அறிவியலில் முன்னேற்றம் அடைந்தாலும், அறிவில் அவன் உச்சநிலையை அடைந்திருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இன்றைக்கு வாழ்ந்திருந்தால் கூட பிரமிக்கக்கூடிய வகையில் அவன் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருந்தாலும், மனிதன் இன்றைக்கு தன்னுடைய பண்பால், நாகரிகத்தால், ஒழுக்கத்தால் இன்றைக்கு மனிதன் பெரிய அளவிலே பின்தங்கிய நிலையில் இருக்கிறான். தன்னுடைய அறிவால், தன்னுடைய அறிவியலை பயன்படுத்தி இந்த உலக மக்களுக்கு அவன் எப்படிப்பட்ட பயன்பாட்டுக்குரிய பொருள்களை கண்டுபிடித்து வழங்கி இருந்தாலும், மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பல்வேறு உபகரண சாதனங்கள் எல்லாம் மனிதன் இன்றைக்கு தீமைக்கு பயன்படுத்துகிற காலம். மனிதனுடைய தீமையை குறைக்க, குற்ற செயல்களில் இருந்த மனிதர்கள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒவ்வொரு நாடுகளிலும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. இருந்தும் கூட அநியாயங்கள் குறைந்த பாடில்லை, அக்கிரமங்கள் குறைந்த பாடில்லை, அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஒளிந்த பாடில்லை. நல்லவர்கள், சாந்தி சமாதானத்தோடு வாழ விரும்புகிறவர்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு கேள்விக்குறியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற காலம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது. வாழ்வதற்காக வேண்டி படைக்கப்பட்ட நாம் நம்முடைய இளமையை பயன்படுத்தி, நம்முடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி, நம்முடைய பொருளாதாரத்தை பயன்படுத்தி, ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த உலகத்தில் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். கேட்பதற்கு யாரும் கிடையாது. சட்டம் இருந்தாலும் நீதித்துறைகள் இருந்தாலும் விலைக்கு வாங்குகிற அளவுக்கு இன்றைக்கு மனிதர்கள் துணிந்து விட்டார்கள். அவர்களுடைய குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த, அநியாயக்காரர்களை எச்சரிக்கை செய்ய, நல்லொழுக்கம் உள்ளவர்களை இந்த உலகத்தில் மேன்மேலும் நல்லொழுக்கம் உள்ளவர்களாக வாழ தூண்ட, இறந்த பிறகு மீண்டும் ஒரு வாழ்வு உண்டு, அதை நீங்கள் நம்பியாக வேண்டும். இந்த உலகத்தில் யாரும் உங்களை கேட்காவிட்டாலும், இந்த உலகத்தில் இருந்து விடைபெற்று நீங்கள் செல்லுகிற பொழுது ஒரு வாழ்வு உண்டு, அந்த வாழ்வில் நிச்சயம் இறைவன் உங்களை கேட்பான் என்கிற ஒரு பயத்தை, ஒரு அச்சத்தை, ஒரு நம்பிக்கையை இந்த மனித சமூகத்தில் ஊட்டினால் மட்டும்தான் இந்த மனித சமூகத்திலே தீமைகள் ஒழிக்கப்பட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வந்தால்தான் மனிதன் பாவச் செயலில் இருந்து விலகி இந்த உலகத்தில் வாழ முடியும் என்ற அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் சொல்லுவதோடு மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையை ஊட்டி ஒரு சமூகத்தையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படி வாழ்ந்த காலமாம்? அவைகளெல்லாம் கற்காலம் என்கிறார்கள், இருண்ட காலம் என்கிறார்கள், மனித உருவில் இருக்கிற மிருகங்கள் என்று எல்லோரும் ஏசுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் உலக மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தை, பண்பாட்டை, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய சமுதாயமாக மாறியது என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்லாமிய சட்டம் அல்ல. தனிமையிலும் அந்த மக்கள் பயந்தார்கள் இறைவனை. இறந்த பிறகுள்ள வாழ்வை அஞ்சினார்கள் அந்த மக்கள். ஆகவே விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை போன்ற அநியாயங்கள் செய்த மக்கள் எல்லாம் அந்த அநியாயத்தில் இருந்து ஒதுங்கியது மட்டுமல்ல, அந்த அநியாயத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு ஒழுக்கச் சீலர்களாக மாறி உலகமே இன்றைக்கு பார்த்தால் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிவிட்டு நம் கண் எதிரே ஒரு சான்றாக சமர்ப்பித்து மரணித்தார்களே, என்ன காரணம்? எல்லாம் இந்த வாழ்வை குறித்து அந்த மக்கள் அஞ்சினார்கள். அப்படிப்பட்ட ஒரு அச்சத்தை அல்லாஹு தாலா நம் எல்லோருக்கும் இந்த உரைகளை கேட்கிற, இந்த உரைகளை குறித்து வைத்துக் கொண்டிருக்கிற, இந்த உரைகளை சீடிகளில் கேட்கிற அன்பர்களுக்கு அல்லாஹு தாலா பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு இந்த தலைப்பின் கீழ் நான் வருகிறேன். நண்பர்களே, நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், நேற்றைய முந்தைய தினம், பொதுவாக தீயவர்களுடைய உயிர் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் பொழுது அவர்களுக்கு நரக வேதனையை பற்றி முன்னறிவிப்பு, முதுகுகளிலும் விழாப்புறங்களிலும் அடித்து துன்புறுத்தப்பட்டு உயிர்கள் பறிக்கப்படுகிற நிலை, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லையே, எங்களை விட்டுவிடுங்கள், எங்களுக்கு அவகாசம் தாருங்கள், நல்லமல்கள் செய்வதற்காக, தான தர்மங்கள் செய்வதற்காக எங்களை விட்டுவிடுங்கள் என்றெல்லாம் கதற கதற அல்லாஹுவால் நியமிக்கப்பட்ட மலக்குமார்களின் மூலம் உயிர்கள் பறிக்கப்பட்டதையும், அந்த உயிர் கொண்டு செல்லப்படும் பொழுது அடக்குவதற்காக இந்த உலகத்து வாழ்வுக்கு பிறகு இருக்கிற கபருடைய வாழ்வுக்காக வேண்டி அந்த மனிதனை கொண்டு செல்லும் பொழுது அந்த மனிதன் கைசேதமே, என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள், என்னை கொண்டு போய் அடக்காதீர்கள் என்று அந்த மனிதன் கதறிய அந்த சப்தத்தையும் நாம் ஹதீஸ்களின் வாயிலாக அறிந்தவர்கள். அந்த வரிசையில் பாருங்கள், தீயவர்களை கொண்டு போய் அடக்கினால் அந்த மண்ணறையில் தீயவர்களுக்கு ஏற்படுகிற கொடூரமான தண்டனைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே இந்த பூமிக்கென்றே ஒரு தனி பண்பு உண்டு. நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் பூமியினுடைய நிலைமைகளை. இந்த பூமிக்கென்றே அல்லாஹு தாலா ஒரு சில விசேஷமான தன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த பூமிக்கு அடியில் யாரையாவது கொண்டு போய் புதைத்தால் முதல் முதலில் அந்த பூமியினுடைய பணி என்னவென்றால் புதைக்கிற எல்லோரையும் ஒரு அமர்த்து, ஒரு நெருக்கு நெருக்கும். நல்லவர்களாக இருந்தால் 70x70 அளவு நீளமாக அது விஸ்தீர்ணம் அடைந்து கொடுத்து அந்த இறை விசுவாசி அந்த பூமி கியாம நாள் வரை பாதுகாக்கும் என்று நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். நல்லவர்களாக இருந்தாலும் தீயவர்களாக இருந்தாலும் எடுத்த உடனே பூமி ஒரு நெருக்கம் நெருக்கும் என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி
1: ஜாபிர் ரலியல்லாஹன் அவர்கள் அறிவிக்க, அகமது நசை என்கிற நபிமொழி தொகுப்பிலும், ஆயிஷா ரலியல்லாஹன் அவர்கள் அறிவிக்க, அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலும், அந்த பூமி அடக்குகிற எல்லா மனிதரையும் ஒரு நெருக்கு நெருக்கும் என்பதற்குரிய ஆதாரங்கள். சஹத் ரலியல்லாஹன் அகல் போரில் பங்கெடுத்து காயமுற்று அந்த காயத்தோட மரணித்த ஒரு நபித்தோழர். மதீனாவில் இருந்து கொஞ்சம் மேட்டு பகுதியில் குடியிருந்து வந்த அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினசரி சென்று பார்த்து ஆறுதல் சொல்லி கொண்டு வந்தார். ஒரு நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து, தோழரே, தூதரே, பூமியிலும் வானத்திலும் வருத்தப்படுகிற அளவுக்கு ஒரு இடையறியார் இன்றைக்கு இறந்து போய்விட்டார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சஹத் ரலியல்லாஹுடைய மரணத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து சொன்ன செய்தி, யா ரசூலல்லாஹ், வானத்திலும் பூமியிலும் எல்லோரும் துக்கம் அடைகிற வகையில் ஒரு மனிதர் இப்பொழுது மரணித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹத் ரலியல்லாஹு அவர்கள் மரணப்பட்டு விட்டார் என்பதை உணர்ந்து ஓடோடி சென்ற சம்பவம். அதைத் தொடர்ந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயன்படுத்திய வாசகம் என்ன தெரியுமா? தூதரே, அல்லாஹ்வுடைய அரிசே நடுங்கியது இந்த தோழருடைய மரணத்திற்காக. எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நேசித்த ஒரு சமுதாயம் பார்த்தீர்களா? அந்த சமுதாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் அந்த சஹத் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவரை அடக்குகிற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி நிற்கிற நேரத்தில் சஹத் ரலியல்லாஹு அவர்களை தோழர்கள் வாங்கி கபரில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானல்லாஹ் 3 முறை சப்தம் போட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் என்றார்கள். கொஞ்சம் நேரம் பொறுத்த உடனே அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்றார்கள். எல்லாம் அடக்கி முடித்த உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வித்தியாசமாக விசித்திரமாக இந்த நாளில் ஏன் இப்படிப்பட்ட தஸ்பீஹ்களை உரத்த குரலில் கூறினீர்கள் யா ரசூலல்லாஹ்? தோழர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார்கள், சஹத் அவர்கள் பூமிக்கடியில் புதைத்த உடனே அந்த கபர் அவரை நெருக்கியது, நான் சுபஹானல்லாஹ் என்றேன். பிறகு அந்த கபர் சஹத் அவர்களுக்கு விசாலமாகியது, அல்லாஹ் பெரியவன் என்று நான் சொன்னேன். தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு கபருக்கும் நெருக்கம் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பூமியில் ஒரு நெருக்கம் உண்டு, அந்த நெருக்கத்திலே இருந்து மீட்சி பெறுகிறவர் ஒருவர் இருப்பாரே, ஆனால் அது இந்த சஹாபாவாகத்தான் இருக்க முடியும், அவருக்கே அந்த நெருக்கம் இருந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புதிதாக ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது எப்படி முசாபகா செய்வோமோ அதே போல ஆறத்தழுவி கட்டி அணைத்து ஒரு நெருக்கம் இந்த பூமி அந்த ஒவ்வொரு மனிதனையும் நிகழ்த்தும். நல்லவர்களாக இருந்தால் அதற்கு தகுந்தாற் போல, தீயவர்களாக இருந்தால் என்ன என்பதை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. ஆக பூமியினுடைய தன்மை, அந்த தன்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு ஒரு அடியான் கொண்டு செல்லப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்வதை கேளுங்கள் சகோதரர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், கருத்த முகத்தையுடைய, நீல நிற கண்களுடைய முன்கர் நக்கீர் என்ற 2 மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, உன்னுடைய ரப்பி யார், தீயவர்களிடத்திலே கேட்கப்படுகிற கேள்வி, உன்னுடைய ரப்பி யார், உன்னுடைய மார்க்கம் எது, உன்னுடைய தூதர் யார் என்ற கேள்வி. அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? முனாஃபிக்குகள், இறை நிராகரிப்பாளர்கள் சொல்லுகிற பதிலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தார்கள். புகாரியில் 1338 நபிமொழி, லா அத்ரி, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. யார் சொல்லுவார்? முனாஃபிக், நயவஞ்சகன், அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இறை நிராகரிப்பாக வாழ்ந்தவன், லா அத்ரி, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அதை நானும் சொல்லிக் கொண்டிருந்தேனே தவிர எனக்கு அதை பற்றி எல்லாம் ஒன்றும் தெரியாது. மலக்குமார்கள் சொல்லுகிற பதில், ஃபயுகால், மயக்குமார்கள் சொல்வார்கள், லா தரைத்த வலா தலைத்த, லா தரைத்த வலா தலைத்த, நீ படிக்கவும் இல்லை, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை. ரெண்டு வார்த்தை, நீ இந்த மார்க்கத்தை படிக்கவும் இல்லை, படிப்பதற்குண்டான முயற்சியை நீ மேற்கொள்ளாதவன் என்று அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள் என்றால், நமக்கு அல்லாஹ் வழங்கிய இந்த மார்க்கத்தை படிப்பது நமக்கு கட்டாய கல்வி. உலக கல்வியைப் போல் அல்ல, கட்டாய கல்வி. கபருடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி, மறுமையுடைய வாழ்வுக்கு தேவையான கல்வி. லா தரைத்த வலா தலைத்த, படிக்கவில்லை நீ, படிப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை நீ என்று அந்த வானவர்கள் அவனை பார்த்து சொல்லுகிற அந்த சம்பவம் புகாரியில் 1338 நபிமொழி. நமக்கு அல்லாஹு தஆலா ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துடைய சிலபஸ் திருக்குறானும் ஹதீஸும். இதை நம்மில் எத்தனை பேர்கள் படித்திருக்கிறோம்? ரமலானுடைய மாதம் வந்தால், ஜும்மாவுடைய நாள் வந்தால், வாராந்திர திருக்குறான் விளக்கவுரை வகுப்பு, பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள், அரங்க நிகழ்ச்சிகள், பேசுவதற்கென்று யாராவது இருப்பார்கள். நாம் கேட்கிற கூட்டம், அவர்கள் பேசுகிற கூட்டம். அப்படியா அல்லாஹு தஆலா அப்படியா இந்த மார்க்கத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினான ஒரு இறை விசுவாசியை இந்த உலகத்தில் எப்படி வளர்த்தி ஆளாக்கினார்கள் தெரியுமா? ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், ஒரு முஸ்லீம் என்றால், அவனை அறிவுள்ளவனாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆக்கினார்கள். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் கண்டிப்பாக அல்லாஹுவை பற்றி அவன் தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் முஸ்லீம் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி தெரிந்திருத்தல் அவசியம். ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லீம் என்று பிரகடனப்படுத்த முன் வந்தால் அவன் திருக்குறானை படித்திருத்தல் அவசியம். இல்லாவிட்டால் மலக்குமார்கள் சொல்லுகிற, மலக்குமார்கள் நம்மை பார்த்து பழித்து சொல்லுகிற, படிக்கவில்லை நீ, படிக்க நீ முயற்சி எடுக்கவில்லை என்றார்களே, அந்த நிலைக்கு நாமும் ஆளாகிவிடுவோம் அன்பர்களே. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் என்பவன் யார், வானவர்கள் யார், மறுமை என்றால் என்ன, நரகம் என்றால் என்ன, சொர்க்கம் என்றால் என்ன, கபரில் என்னென்ன கேள்விகள் கேட்பார்கள், அதற்குரிய பதிலாக நம்முடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக எப்படி ஆக்குவது, எல்லாம் நாம் கண்டிப்பாக தெரிந்தாக வேண்டும் அன்பர்களே. இல்லாவிட்டால் நமக்கும் அந்த நிலை ஏற்படும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் காப்பாற்ற வேண்டும். இது முதலாவதான நிலைமை. இப்படி கேட்கிற கேள்விக்கெல்லாம் லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது, குன்து அகூல், நான் சொல்லிக் கொண்டிருந்தேன், மா யகூலு நாஸ், மக்கள் என்ன சொன்னார்களோ அதைத்தான் நானும் சொல்லிக் கொண்டிருந்தேன், எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது என்று அவன் சொன்னவுடன் அவனுக்கு வானத்திலே இருந்து ஒரு அசரீரி வருகிறது, ஒரு சப்தம் வருகிறது. அல்லாஹ் பேசுகிறான், அவன் பொய் சொல்லுகிறான், அவனுக்கு நான் மார்க்கத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தேன், தூதர்களை அனுப்பினேன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற நல்லவர்களின் மூலம் அந்த வாழ்வை குறித்து, மறுமையை குறித்து, இஸ்லாத்தை குறித்து நான் தெளிவுபடுத்தினேன். அவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லப்படும். நரகத்தினுடைய விரிப்பை அவனுக்கு விரியுங்கள், நரகத்தில் செய்யப்பட்ட நெருப்பால் செய்யப்பட்ட ஆடையை அவனுக்கு அணிவியுங்கள், நரகத்தினுடைய வாசலை அவனுக்கு திறந்து வையுங்கள், அவனுக்கு வெப்ப காற்றை, விஷக்காற்றை அவன் நுகரும்படி அவனை செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. அன்பர்களே, தீயவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன நரகத்தினுடைய ஒரு வகையான தண்டனை, நரக நெருப்பிலான விரிப்பு, நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஆடை, அது போதாது என்று நரக வாசலை திறந்து வைத்து அந்த வெப்பக்காற்றும் அந்த விஷக்காற்றும் நுகரும்படி அல்லாஹு தஆலா செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருக்கு? அல்லாஹுவை பற்றியுள்ள அச்சம் இல்லாமல் அநியாயம் செய்த மக்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகிறார்கள், அபுதாவிதில் 4127 நபிமொழி. அந்த விஷக்காற்றும் வெப்பக்காற்றும் அவன் அனுபவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு மயக்கம் போட்டு உழுவானாம். அவனை தட்டி எழுப்பி தட்டி எழுப்பி அதை சுவாசிக்க வைப்பார்கள் வானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் அந்த நிலையிலிருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும். முதலாவதாக ஒரு தீயவர்களுக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை, நல்லவர்களுக்கு அல்லாஹு தஆலா எப்படி சொர்க்கத்து வாசலை திறங்கள், அந்த அடியானுக்கு சொர்க்கத்து வாசனையை நுகரச் செய்யுங்கள், கபரை அவருக்கு விசாலமாக்குங்கள், அவருக்கு சொர்க்கத்தாலான ஆடை அணிவியுங்கள். நல்லவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதே போல அவனுடைய கோபம், சாபம், அவனுடைய ஆத்திரத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்த அநியாயக்கார பாவியான மக்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தீர்களா? நரகத்தை திறந்து வையுங்கள், வெப்ப காற்று விஷக்காற்று வீசட்டும் என்றெல்லாம் அவனுக்கு ஒரு கட்ட தண்டனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பர்களே, இரண்டாவது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், பாரா இப்னு ஆசிக் ரலியல்லாஹு அன்ஹு, அஹமத் அபூதாவுத் போன்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெறுகிறது, அந்த அடியான் தீயவன் என்று தெரிந்தவுடனே இந்த பூமி அவனை பெரிய அளவில் நெருக்கி அவனுடைய விழாப்புறங்கள் எல்லாம் இடம் மாறுகிற அளவுக்கு அவனை நெருக்க ஆரம்பிக்குமாம் அந்த பூமி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கதறுவான், பூமியினுடைய நெருக்கம் தாங்காமல் அந்த மனிதன் கத்துவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சாதாரணமாக கோடை காலத்தில் கரண்ட் போனாலே வீடுகளிலே இருக்க முடியாது, காற்று இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு வசந்த காற்று சுகமான காற்று இல்லாமல் இரவிலே தூங்க முடியாது. மண்ணறை என்பதே ஒரு இருட்டான அறை, இருள் சூழ்ந்த அறை, நம்முடைய நெஞ்சங்களையும் பதபதக்க வைக்கக்கூடிய காட்சிகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அறை. அப்படிப்பட்ட அந்த வீட்டில் நரக நெருப்பினுடைய விரிப்பு, நரக நெருப்பினுடைய ஆடை, நரக நெருப்பினுடைய விஷக்காற்று, நரக நெருப்பினுடைய வெப்ப காற்று தொடர்ந்து வீசினால் நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? இது போதாது என்பதற்காக கபரும் அந்த மனிதனை நெருக்கி விழா எலும்புகள் எல்லாம் மாறுகிற அளவுக்கு கபரும் அந்த மனிதனை நெருக்கி வேதனை செய்யும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், புகாரியில் 1374 நபிமொழி, அபுதாவூதில் 4127 நபிமொழி. அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு வானவர் வருவார். அந்த வானவர் எப்படிப்பட்ட வானவராம்? அந்த வானவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாதாம். அந்த வானவர் பேச மாட்டாராம், ஊமையாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்ன காரணம்? அடுத்தவனுக்கு கொடுக்க போகிற தண்டனையை செவியேற்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கபருடைய வாழ்வில் இருக்கிற ஒரு அடியானுக்கு ஒரு வகையான தண்டனை உண்டு, அந்த தண்டனையை யாராவது பூமிக்கு மேல் செவியேற்றால் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா மனிதர்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துவா. கண் தெரியாத ஓமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உஹது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உஹது மலை. உஹது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலே கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலை எல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய ரெண்டு காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம் மீண்டும் அவனுடைய உடம்பு சேருகிறது. மறுபடியும் கொண்டு வந்து அவனை அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர். மறுபடியும் அவனுடைய அடி ஆரம்பமாகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவன் போடுகிற சப்தம் உண்டுமே. இந்த காலவாயில் இன்றைக்கு ஒரு கபர்ஸ்தான் உண்டு. தீயவர்களுக்கு அல்லாஹ் நாடி அப்படிப்பட்ட ஒரு அடி அங்கே கிடைக்கிறது என்றால் அவன் போடுகிற சப்தம் கோயமுத்தூருக்கு மட்டுமல்ல, குனியமுத்தூர் பகுதியில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்ல, மன்னரையை சுற்றி இருக்கிற மக்களுக்கு மட்டுமல்ல, கிழக்குக்கும் மேற்குக்கும் தொலைவில் இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் செவியேற்பார்கள் அவன் போடுகிற சப்தம். அல்லாஹு தாலா இந்த மன்னரையினுடைய வேதனைகள் தாங்க முடியாமல் அவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை நம்மை கேட்க வைத்திருந்தால் என்னவாகும் அன்பர்களே, என்னவாகும்? எங்காவது ஒரு பூகம்பம் நடந்தால் அந்த பூகம்பத்தினுடைய முதற் கட்டத்தில் போய் பணிவிடை செய்ய போனால் குடும்பத்தை இழந்தவர்கள், குழந்தைகளை இழந்தவர்கள், கைகால் போனவர்கள் போடுகிற கதறல் சப்தத்தை அந்த இடத்தில் பணிவிடை செய்கிற அன்பர்கள் எல்லாம் கேட்க வாய்ப்புண்டு. ஒரே சப்தமாக இருக்கும் அது. உலகம் முழுக்க இந்த மன்னரை வாசிகளுக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அலறல் சப்தமாக அல்லாஹ் ஆக்கியிருந்தால் நம்முடைய நிலைமை என்னங்க? உலகத்தில் நிம்மதியாக வாழ முடியுமா? முடியாது. அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிழக்கிற்கும் மேற்குக்கும் இருக்கிற எல்லோரும் செவியேற்கிற வகையில் அவனுடைய அந்த அலறல் சப்தம் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த நிலையிலே இருந்து நம் எல்லோரையும் அல்லாஹு தாலா காப்பாற்ற வேண்டும் என்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. மூன்றாவது, கபர் என்பது ஒரு மனிதனை அடக்கும் பொழுது எந்த அளவுக்கு விஸ்தீர்ணமானது என்று நமக்கு தெரியும். நல்லவர்களுக்கு 70x70 அளவுள்ள சிறந்த ஒரு வீடாக, சொர்க்கத்தினுடைய காற்றுகளை எல்லாம் சுவாசிக்கின்ற, இந்த உலகத்தில் அவன் பட்ட கஷ்டம், துன்பம், சோதனை எல்லாவற்றுக்கும் நற்கர்மங்களுக்காக வேண்டி ஓடோடி வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை அலங்கரித்து நற்கர்மங்கள் செய்த வகைக்காக வேண்டி அல்லாஹு தாலா அந்த மன்னரை வாழ்க்கை அப்படி விசீரமாக அவனுக்கு அமைத்துக் கொடுத்தான். கெட்டவர்களுக்கு அந்த ஒரு சின்ன இடம், அதில் நாம் நரகத்துடைய வெப்பக்காற்று அதையே தாங்க முடியாது. கபருடைய நெருக்கம் வேறு ஒரு பக்கம், இன்னொரு புறம் சுற்றிலே கொண்டு வந்து தலையிலே அடிக்கிற ஒரு கொடுமை, இன்னொரு புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் 13வது அத்தியாயத்தில் 236வது நபிமொழி, 99 விஷப்பாம்புகளை அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு கொடுப்பான் ஒவ்வொரு ஆளுக்கும். 99 விஷப்பாம்பு, அது எப்படிப்பட்ட விஷப்பாம்பாம்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பாம்பு தன்னுடைய மூச்சு காற்றை இந்த பூமியில் எங்காவது ஒரு மூலையில் அப்படி அது வீசினால் இந்த பூமிக்கு மேல் ஒரு புற்பூண்டுகள் கூட நுழையாது, அந்த அளவுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பாம்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 99 விஷப்பாம்பு, என்ன என்னைக்கே தெரியாத அல்லாஹ்வே அறிந்தவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மிகப்பெரிய ஒரு படைக்குள், ஒரு 10,000 பேர், 100,000 பேர் நிற்கிற ஒரு மாநாட்டிற்குள் ஒரு பாம்பு வந்தாலே தாங்க முடியாது. நம்முடைய கபரில், நம்முடைய கபர் என்றால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், தீயவர்களுடைய கபரில் 99 விஷப்பாம்புகள். ஒரு பாம்பினுடைய விஷத்தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அதனுடைய மூச்சு காற்று இந்த பூமிக்கு மேல் பட்டுவிட்டால் புற்புண்டுகளே இந்த பூமிக்கு மேல் முளையாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாம்புகளோடு வாழ்கிற ஒரு வாழ்வு. ஏன்னா உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் அவர்கள் எல்லாம். இறை விசுவாசி இந்த உலகத்தில் உண்ண உணவில்லாமல், உடுக்க இடம் ஆடை இல்லாமல், தங்குவதற்கு வீடு இல்லாமல், ஹராம ஹலால்களை பேணி வட்டியில் இருந்து ஒதுங்கி, மதுபானத்தில் இருந்து ஒதுங்கி மிகப்பெரிய சிரமத்திற்கு மத்தியில் வாழ்ந்தான். காரணம், இந்த வாழ்வு நமக்கு நிரந்தரம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்வு வரப்போகிறது, அந்த வாழ்வு தான் நமக்கு என்பதற்காக வேண்டி அச்சடக்கத்தோடு பொறுமையோடு துன்பங்களையும் சோதனைகளையும் கைகொண்டு வாழ்ந்த அந்த இறை விசுவாசிக்கு அல்ல, ஹராமும் வேண்டாம் ஹலாலும் வேண்டாம், எப்படி வேண்டுமானாலும் வாழுவோம், கேட்பதற்கு யார் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஏதோ முஸ்லிம்களை பயப்படுத்துவதற்காக வேண்டி சொல்லப்பட்ட வார்த்தை என்றெல்லாம் அலட்சியப்படுத்திய அன்பர்கள், இவைகளெல்லாம் கபருடைய வாழ்விலும் அருமையுடைய வாழ்விலும் தானே. உலகத்து வாழ்வை சந்தோஷமாக அனுபவிக்கலாம் என்று பொடும்போக்காக இருந்த மக்கள் இப்படிப்பட்ட உரையை கேட்டால் திருந்த வேண்டுமே, ஆகவே உரையே கேட்கக்கூடாது. நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம், மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ கபருடைய வாழ்வை பற்றியோ எல்லாம் பயானே கேட்க மாட்டார்கள். காரணம், கேட்டால் பயமுறுத்துவார்கள், திருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், மாற்று கருத்து சொல்ல இயலாது, காரணம் எல்லாம் சத்தியம் என்றெல்லாம் புறக்கணித்து வாழ்ந்தார்களே. 99 பாம்புகளோடு, விஷப்பாம்புகளோடு அல்லாஹு தாலா அந்த கபரில் அவர்களை வாழ வைப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே. அல்லாஹும்ம இன்னை அஊது பிக்க மின் அதாபல் கபர், அந்த துவாவினுடைய அர்த்தம் புரிகிறதா? அல்லாஹுவே கபருடைய வேதனையிலிருந்து காப்பாற்று, அல்லாஹ்வே கபருடைய வேதனையிலே இருந்து காப்பாற்று. ஃபர்லான தொழுகையினுடைய நான்கு ஐந்து தொழுகையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை தொழுகையில் கற்றுக் கொடுக்க என்ன காரணம்? அவ்வளவு மோசமான இடம் அந்த இடம். அடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த ஒரு வகையான தண்டனை. இது என்ன தண்டனை? திடீரென பார்த்தால் அருவறுக்கத்தக்க முகத்தை உடைய ரொம்ப கோர முகம், பார்த்தாலே பக்கத்தில் போக முடியாது அந்த அளவுக்கு கோர முகம், மிக அழுக்கான ஆடை. அவர் பக்கத்தில் வர வர மிகுந்த ஒரு துர்நாற்றம். அந்த துர்நாற்றத்திற்கு ஈடு இணையான ஒரு நாற்றமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு நாற்றம். அந்த அடியான் பக்கத்திலே வருகிறான். வந்து கொண்டு அதாபுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அந்த மனிதனை பார்த்து அவர் பேசுகிறார், உனக்கு வாக்களிக்கப்பட்ட கேடு உனக்கு உண்டாகட்டும், இந்த நாளை உனக்கு நான் நினைவூட்டுகிறேன், உனக்கு கேடு உண்டாகட்டும் என்று வந்த அந்த மனிதர் சொல்லுவார். இவர் கேட்பார், யார் நீ? இவ்வளவு அவலட்சணமான, இவ்வளவு துர்நாற்றம் அடையக்கூடிய, இவ்வளவு மோசமான மனிதனாகிய நீ யார்? உடனே அவர் சொல்லுவார், உலகத்தில் செய்தாய அசிங்கமான மானக்கேடான காரியம், அருவறுக்கத்தக்க காரியம், அல்லாஹ் ஹராமாக்கிய காரியம், பாவமான காரியம், அந்த அருவறுக்கத்தக்க காரியத்தை கொஞ்சம் கூட அருவறுப்பு இல்லாமல் செய்தவன் தானே நீ? அல்லாஹு தஆலா தடுத்த, அல்லாஹ் பகிரங்கமாக பெரும்பாவம் என்று பட்டியல் போட்ட எவ்வளவு மானக்கேடான காரியத்தை செய்தாய், அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா என்னுடைய உருவில் மாற்றி இங்கே என்னை அல்லாஹு தஆலா அமர சொல்லி இருக்கிறான். எதுவரை? கியாமனால் வரை. கியாமனால் வரை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன்பர்களே, இது ஒரு வகையான வேதனை, இது ஒரு வகையான வேதனை. நல்லவர்களுக்கு நாம் பார்த்தோமா இல்லையா? பிரகாச முகத்தை உடைய, நறுமணம் கவலக்கூடிய ஒரு இறை விசுவாசி நல்லவர்களுக்கு வந்து அருகிலே அமர்ந்து, நான் தான் நீ செய்த நல்லமல், உனக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் உண்டு என்றெல்லாம் நற்செய்தி சொல்லி அந்த கபரில் நல்லவர்களுக்கு ஒரு துணையாக மறுமை நாள் வரை, காரணம் குடும்பத்தார்களெல்லாம் விட்டுவிட்டு சென்று விட்டார்கள், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் உண்டு என்று நல்லவர்களுக்கு ஒரு துணையாக இருந்ததைப் போல, தீயவர்களுக்கு இந்த அவலட்சணம் உடையவர்கள், அசிங்கமானவர்கள், துர்நாற்றம் உடையவர்கள், கோர முகத்தை உடையவர்கள் அவனோடு இருப்பார்கள். அவரை பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட கொடுமைக்காரர்களோடு, அப்படிப்பட்ட அவலட்சண முகத்தை உடையவர்களோடு தீயவர்கள் கபர்களிலே கழிப்பார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பர்களே, அந்த மனிதனை பார்த்தவுடனே, அந்த தண்டனைகளை எல்லாம் உணர்ந்தவுடனே, இவன் போடுகிற சப்தத்தில், கதறல் சப்தத்தில் ஒரு வார்த்தை உண்டு, இறைவனே எனக்கு மறுமையை தராதே, எனக்கு இதே போதும், மறுமையை தராதே, என்னை மறுமையிலே எழுப்பாதே. காரணம், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான், அவனுக்குரிய இடத்தை அவன் தீர்மானம் செய்து விட்டான். மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்கும் பொழுது மலக்குமார்கள் சொல்லுவார்கள், உன்னுடைய வலதுபுறத்தை திரும்பிப்பார் என்று சொல்லுவார்கள். அந்த அடியான் வலதுபுறத்தை திரும்பி பார்ப்பான், அவனுக்கு சொர்க்கம் காட்டப்படும். மலக்குமார்கள் சொல்லுவார்கள், நீ அல்லாஹுக்கு பயந்து நல்லறங்களை செய்திருந்தால் உனக்கு அல்லாஹுத்தால தந்திருக்கக்கூடிய இடம் இது, ஆனால் உன்னுடைய இடதுபுறம் திரும்பிப்பார் என்று சொல்லப்படும். அந்த அடியான் இடதுபுறம் திரும்பி பார்க்கிறான், நரக நெருப்பை அல்லாஹுத்தாலா அவனுக்கு காட்சியாக காமிக்கிறான். உடனே அந்த அடியான் பதறுகிறான். உடனே வானவர்கள் சொன்னார்கள், உனக்குரிய இடம் அதுதான், உனக்குரிய இடம் அதுதான். உடனே இந்த அடியான், இறைவனே மறுமையை எனக்கு உண்டாக்காதே, மறுமையில் என்னை எழுப்பாதே, காரணம் அதை என்னால் தாங்க முடியாது என்று மனிதன் கதறுகிற சப்தமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸுகளிலே காண்கிறோம். அன்பர்களே, இது ஒரு வகையான தண்டனை. இனி ஒரு வகையான தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், காலையிலும் மாலையிலும் அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவான். அவருடைய வாழ்வில் இருந்து கொண்டு நரகத்தில் கொண்டு இவடைய காமிட்டு அப்படி திரும்ப வர்றது. மறுமையினுடைய விசாலமான அந்த பாடத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் போது இன்ஷால்லா மிக விரிவாக நாம் அறிந்து கொள்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித் தந்தார்கள். இந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை கஷ்டப்பட்டு அதாபுப்பட்டு வேதனைப்பட்டு நிம்மதியே இல்லாத ஒரு அடியானை அல்லாஹு தாலா சொர்க்கத்துடைய வாசலை அப்படி திறந்து சொர்க்கத்திற்குள் அப்படி கொஞ்ச நேரம் நிப்பாட்டி அப்படி வெளியே எடுத்து அல்லாஹ் கேட்பானா, உலகத்தில் நீ எப்படி வாழ்ந்தா என்று. அந்த அடியான் சொல்லுவானா, உலகத்தில் ரொம்ப சந்தோஷமா நான் வாழ்ந்தேன்பானா. காரணம் ஏன், அவ்வளவு துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மறக்கடிக்க வைக்கிற இடம் அந்த இடம். கொஞ்ச நேரம் நின்ற உடனே அவர் உலகத்தில் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, ரொம்ப சந்தோஷமானதாகனே வாழ்ந்தேன் என்று சொல்லுகிற அளவுக்குண்டான இடம் சொர்க்கம். உலகத்தில் ஒரு எறும்பு போலும் அவனை கடிக்காத அளவுக்கு அல்லாஹு தஆலா அவனை பாதுகாத்தான், செல்வங்களை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்தான் உலகத்தில். அந்த அடியானை நரகத்தினுடைய வாசலை திறந்து அந்த அடியானை நரகத்தில் அப்படி காமிச்சு அல்லாஹு தஆலா எடுத்து விடுவானாம். உலகத்தில் எப்படி வாழ்ந்தா என்று கேட்கப்படும். உலகத்தில் நான் எனக்கு நிம்மதியே கிடையாது, என்னுடைய வாழ்க்கை பூராவும் நான் உலகத்தில் கஷ்டப்பட்டவன் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்து வாழ்வையே மறக்கடிக்க செய்கிற வாழ்வு அந்த மறுமை வாழ்வு, நரகமாக இருந்தாலும் சொர்க்கமாக இருந்தாலும். அந்த இடத்திற்கு காலையிலும் மாலையிலும் அவன் கொண்டு செல்லப்படுவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புகாரியில் 1379 நபிமொழி, இன் காண மின் அஹ்லில் ஜன்னத்தி வ மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசி சொர்க்கத்திற்குரிய இடத்திற்கும், வைன் காண மின் அஹ்லின் நாரி ஃப மின் அஹ்லின் நார், நரகவாசியாக இருந்தால் அவர் நரகத்திற்குரிய இடத்தையும் அவர் நிச்சயம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு காண்பிட்டுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஃபயுகால், அவருக்கு சொல்லப்படும், ஹாதா மக்உதுக்க ஹத்தா யபஅதுக்க அல்லாஹு இலா யௌமில் கியாமா. இந்த ஏற்பாடு காலையிலும் மாலையிலும் கூட்டிட்டு போற அந்த ஏற்பாடு எதனால் வர, அல்லாஹு தாலா உன்னை எழுப்புகிற நாள் வரை உனக்கு இந்த இடம் தான், இனி இந்த கபருடைய வாழ்வு தான், இனி உனக்கு எங்கும் ஓட முடியாது, எங்கும் தப்பிக்க முடியாது. அல்லாஹு தாலா ஹாதா மக்உதுக்க ஹத்தா யபஅதுக்க அல்லாஹு இலா யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா மறுமையில் உன்னை இங்கிருந்து எழுப்புகிற வரை உன்னுடைய இடம் இதுதான். பாம்புனுடைய கடியானாலும் அவலட்சணமான முகத்தை உடைய அடியானோடு நீ வாழ்வதாக இருந்தாலும், பூமியினுடைய நெருக்கமாக இருந்தாலும், பாம்பினுடைய சித்திரவதைகளை அனுபவிப்பதாக இருந்தாலும், சுத்தியலினுடைய அடிகளை கொண்டு அந்த ஊமையான கண்குருடான வானவருடைய அடி உதையை வாங்குவதாக இருந்தாலும், உனக்கு அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, கியாம நாள் வரை உனக்கு அல்லாஹ் உன்னை இந்த இடத்தில இருந்து எழுப்புகிற வரை உனக்கு இதுதான் தண்டனை என்று அந்த அடியானுக்கு சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஒரு வகையான அதாபு. எத்தனை வகையான அதாபு நாம் பார்த்தோம், எத்தனை வகையான அதாபு பார்த்தங்க. 40வது அத்தியாயத்தினுடைய 46வது வசனத்தில் பாருங்க, 40வது அத்தியாயத்தின் 46வது வசனம், அன்னாரு யுஅரலூன அலைஹா உதுவன் வஸியா, ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு அல்லாஹு தஆலா அனுப்பி அனுப்பி எடுப்பான். வயௌம தக்குமுஸ்ஸா, அந்த நாள் வந்து விட்டால் சொல்லப்படும், அதுஹிலு ஆல ஃபிரௌன அஸ்தல் அதாப், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை நரகத்திலே போட்டு கடுமையான வேதனை செய்யுங்கள் என்று அப்பொழுது சொல்லப்படும். ஆனால் இப்பொழுது மன்னரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பது, காலையிலும் மாலையிலும் அவனுக்கு நரக நெருப்பை காட்டுங்கள், நரக நெருப்பை கொண்டு போய் காட்டிவிட்டு அவனை கொண்டு வாருங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் சூரத்துல் மூமினீன் என்கிற அத்தியாயத்தினுடைய 40வது அத்தியாயத்துடைய 46வது வசனத்திலும் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், இது ஒரு தண்டனை. நிம்மதியே பொதுவாக கிடையாதுங்க, பொதுவாகவே நிம்மதியே இருக்காது. கபரில் கொண்டை வைத்த உடனே கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நரகத்துடைய வாசல் திறக்கப்பட்டாச்சு, வெப்பக்காற்று விசக்காற்று வருது, நரகத்துடைய ஆடை நரகத்துடைய விரிப்பு. இது போக நரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் கொண்டு செல்லப்பட்டு போய்கிட்டு வர்றது. 99 பாம்பு, சுற்றியலினுடைய அடி, அவலட்சண முகத்தையுடைய ஒரு மனிதன் நமக்கு பக்கத்தில் உள்ள இருப்பு, பூமியினுடைய நெருக்கம், இவ்வளவு அதாபுகள், இவ்வளவு அதாபுகள். இது போக உலகத்தில் எப்போ பார்த்தாலும் நடக்கும்போது பராக் சொல்கிறதுக்கு ஒரு 40 பேர் 50 பேர், தலைவரே அந்த தலைவரே இந்த தலைவரே அப்படியே இப்படியேன்னு சொல்லி பராக் சொல்கிறதுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு 10 பேர்த்த 20 பேர்த்த கையில் வச்சுக்கிறது. உடம்பு சரியில்லைன்னா பெரிய பந்தா, இறந்து போனான்னு சொன்னா கட் அவுட் வைக்கிறதுக்கு இவரே வசியத்து பண்ணிட்டு கட் அவுட் வைக்கிறதுக்கு சொல்லிட்டு போவாரு. நான் இறந்து போனால் அங்க சிலைவை எங்கள் சிலைவை மக்கள் எல்லாம் என்னை நினைவு கூற வேண்டும் என்பார். இறந்து போனால் இத்தனை நாள் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஆட்களை ஏற்பாடு பண்றது, இப்படி எல்லாம் கொஞ்சம் பேர் ஏற்பாடு செய்து இந்த உலகத்தில் மரணிக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி திருமதியில் 924வது நபிமொழி. அல்லாஹு தாலா ஒரு ரெண்டு விசேஷமான மலக்கை அந்த தீயவர்களுக்கு அல்லாஹு தாலா அனுப்புவானாம். வந்த மலக்கு கேட்கிற அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் மையத்தின் யமூத்து ஃபயக்கூமு பாக்கிஹி. ஒரு மனிதன் மரணித்தால் அந்த மனிதனுக்கு அருகில் ஒரு அடியான் அமர்ந்து கொண்டு ஃபயக்கூல் வா ஜபலா வா சையிதா, தலைவரே மலையே என்றெல்லாம் ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு அருகில் இருந்து அவனுடைய வீர தீர பராமக்கிரம வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஒரு மனிதனை புகழ்வான். அதற்குரிய ஏற்பாட்டை அந்த அடியான் செய்துவிட்டு மரணிப்பான். உடனே மலக்கு வருவார், நீ உலகத்தில் அப்படியா இருந்தாய், ரெண்டு மலக்குகளை அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்வான், அந்த இரண்டு மலக்குமார்கள் அவனுக்கு அருகிலே அமர்ந்து, நீ என்ன உலகத்தில் மலையா, உலகத்தில் மிகப்பெரிய தலைவராணி, உலகத்திலே இறந்த பிறகு இப்படியெல்லாம் ஒப்பாரி வைத்து அழுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்துவிட்டு வந்தவன் நீ என்று சொல்லி அவர்கள் விசேஷமான தண்டனைகளை வேதனைகளை அவனுக்கு வழங்குவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி திருமதியில் 924வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது அன்பர்களே. இதெல்லாம் தீயவர்களுக்கு மறுமை நாளில் கபருடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய தண்டனைகள். தீயவர்கள் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனை இறக்கி தூதர்களை அனுப்பி, அந்த தூதர்களை பாருங்கள், கபரில் எல்லாம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் கேள்வி கேட்பார்கள், அதற்கு என்னென்ன பதிலையெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும், கேள்வியும் சொல்லி பதிலையும் சொல்லி தந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பயிற்றுவித்தார்கள். ஆனால் அந்த மார்க்கத்தை படிக்க நமக்கு நேரம் இல்லை. அந்த மார்க்கத்தின் சட்டதிட்டங்களை புரிந்து நடக்க நமக்கு ஒரு பொடும்போக்கு. நமக்கு கபருடைய வாழ்வை பற்றி, மறுமையுடைய வாழ்வை பற்றி நன்றாக தெரியும். இந்த உலகத்திற்கே ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் நாகரீகத்தையும் இறையச்சத்தையும் போதிக்க வேண்டிய தலையாய கடமை முஸ்லிம்களுக்கு தான் உண்டு. காரணம், நாமெல்லாம் இவைகளையெல்லாம் நம்பியவர்கள். வேறு வேறு மதத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இதை நம்ப மாட்டார்கள். நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வாழ்க்கை உரிது, அது வேறு விஷயம். நாமெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ வேண்டிய சமுதாயம் நாம். ஆனால் அனைத்தையும் நம்பி கபருடைய வாழ் உண்டு, கபருடைய வேதனை உண்டு, கபருடைய வேதனை இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்புகிறோம். உண்மைதான், யாரும் தப்பிக்க முடியாது. இது போக மறுமை உண்டு, மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை உண்டு, நரகம் உண்டு, சொர்க்கம் உண்டு, எல்லாம் ஒத்துக்கொண்டவர்கள் நாம். ஆனால் ஒத்துக்கொண்டு இவ்வளவு அநியாயங்களை நாம் துணிச்சலோடு செய்கிறோம் என்றால் அல்லாஹ் நிச்சயம் விடமாட்டான். ஒரு நேரத்திற்காக வேண்டி அல்லாஹ் உங்களை விட்டு வைத்திருக்கிறான். அணு அளவு முந்தவோ அணு அளவு பிந்தவோ செய்யப்பட மாட்டாது. கச்சிதமாக அந்த பிடி பிடிக்கப்படும். அப்படி பிடிக்கப்பட்டால் மரணத்தினுடைய தருவாயிலும் நமக்கு அதாபுகள் தொடர்கிறது. அங்கிருந்து தொடர்ந்த அந்த அதாப் நரகம் வரை செல்லுகிறது அன்பர்களே. ஆகவே இந்த உலக வாழ்வை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உலக வாழ்வில் இப்படியெல்லாம் நாம் பேசும் பொழுது, இந்த கேசட்டை எல்லாம் கேட்கும் பொழுது, என்ன இல்லாத அதிசயத்தையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துகிறார்கள் இவர்கள். என்னமெல்லாமோ சொல்கிறார்கள், கபருடைய வாழ்வு என்கிறார்கள், மறுமையுடைய வாழ்வு என்கிறார்கள், நரகம் என்கிறார்கள், சொர்க்கம் என்கிறார்கள். இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனமான ஏதோ ஒரு மத ரீதியான நம்பிக்கைக்கு உட்பட்ட காரியங்கள் இவைகள் எல்லாம். இதையெல்லாம் சொல்லி மக்களை பயமுறுத்துவது அவ்வளவு பெரிய புத்திசாலித்தனமான காரியம் அல்ல என்று பேசுகிற அறிவு ஜீவிகளும் கூட இருக்கலாம். அவர்களுடைய ஆய்வில் நான் குறை சொல்லவில்லை, ஒரு 5 மதிப்பெண் கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வினுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. எப்படிப்பட்ட அநியாயக்காரர்களாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒரு நேரம் உண்டு. என்னதான் ஆட்டம் போட்டாலும், என்னதான் அநியாயங்களை செய்தாலும், என்னதான் அக்கிரமங்களை இந்த உலகத்தில் தொடர்ந்து நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு நேரம் உண்டு. அது வந்தால் இப்படிப்பட்ட ஒரு பயணத்திற்கு நீங்கள் அழைத்து செல்லப்பட்டு கியாம நாள் வரை இந்த உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகிற வரை ஒரு ஃபர்ஜக் என்கிற ஒரு திரைமறைவான ஒரு வாழ்வில் நீங்கள் சம்பவிக்க போகின்ற தீயவர்கள் சம்பவிக்க போகின்ற நிலைப்பாடுகள் அன்பர்களே இவைகள் எல்லாம். ஆகவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தும் வக்கினா அதாபன்னார். அல்லாஹுவே, இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பாக வாழவை, நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்கிற இந்த துவாவை, இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிற இந்த துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா ஓதினாலும், அவருடைய வாழ்வில் என்ன துவா ஓதினாலும் இதை சொல்லித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவையே முடிப்பார்களாம். அது நரகத்தினுடைய வேதனை குறித்து அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்ட பிரார்த்தனை. கபருடைய வேதனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய அதாபில இருந்து காப்பாற்று. ஒரு நாளைக்கு 5 முறை ஒவ்வொரு இறை விசுவாசியும் தொழுகையில் கண்டிப்பாக கடைசி அமர்வில் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன் அவர்கள் அழுதார்கள் என்று நேற்றைய தினம் பார்த்தோமே, ஏன் அழுதார்கள் என்று விளக்கம் தெரிகிறதா? கபரை பார்த்தால் தாடி நினையக்கூடிய அளவுக்கு கதறி கதறி அழுவார்களாம். காரணம், அந்த இடம் நமக்கு சந்தோஷத்திற்குரிய இடமாக அமைந்தால் மறுமையில் நமக்கு வெற்றி, அந்த இடம் நமக்கு தீய இடமாக அமைந்தால் மறுமையில் நம்முடைய வாழ்வு நாசமாகிவிடும். மறுமை வாழ்வினுடைய துவக்கம்தான் அந்த மன்னரை வாழ்வு, அதுதான் ஒரு மாடல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வளர்த்த சஹாபாக்கள் அந்த சஹாபாக்கள். ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல மன்னரைக்கு கபரஸ்தான்களுக்கு அதிகம் அதிகம் சென்று வந்து இறை அச்சத்தோடு மரண பயத்தோடு இந்த உலகத்தில் தீமைகளிலே இருந்து விலகி அநியாயங்களிலே இருந்து ஒதுங்கி நாமெல்லாம் இறையச்சம் உள்ள நல்ல அமல்களை செய்கின்ற நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு நம்முடைய இஸ்லாத்தை நாம் படிக்கின்ற பொடும்போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இந்த ரமலானோடு குர்ஆனோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, மார்க்கத்தோடு அதிகம் அதிகம் தொடர்பு வைத்து, விலை முதிக்க முடியாத ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். படிப்பது கடமை, அதன்படி நடப்பது கடமை, அதனை பிறருக்கு எடுத்துச் சொல்வதும் நமக்கு கடமை. இந்த 3 கடமைகளையும் நிறைவேற்றி மலக்குமார்கள் கேட்கிற பொழுது என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய ரப் அல்லாஹ், என்னுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக வேண்டி வாழ்ந்தவன் நான் என்று தகிரியத்தோடு திடகாத்திரத்தோடு பதில் சொல்லி நல்லவர்களுக்கு அந்த பூமி, நல்லவர்களுக்கு அந்த மன்னரை வாழ்வு, கபருடைய வாழ்வு, ஃபர்ஜக்குடைய வாழ்வு சிறம்பட அமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதற்காக வேண்டி நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். தீயவர்களுக்கு இவ்வளவு தண்டனைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொகுத்து சொன்னார்கள். இது போக ஒரு சில குற்றங்களுக்குரிய தண்டனை என்றே கபரில் தனியாக உண்டு. இதுவெல்லாம் பொதுவாக தீயவர்களுக்கு வழங்கப்படுகிற தண்டனை. எந்தெந்த குற்றத்திற்கு என்னென்ன தண்டனை, அது மறுமையில் அல்ல, கபரில் எந்தெந்த வகை குற்றத்திற்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் என்பதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை தினம் பார்ப்போம். இல்லாமல் அல்லாஹு தாலா இந்த மன்னரை வாழ்விலிருந்து, மன்னரை தீங்கிலிருந்து, நான் பார்த்த இடங்களிலேயே இதைவிட ஒரு மோசமான இடத்தை நான் பார்த்ததில்லை என்று சொன்னது யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன் ஹுவ இல்லா வஹியு யூஹா, அவர் சொன்னால் சுயமாக பேச மாட்டார், அல்லாஹ்வுடைய வஹியின் அடிப்படையில் பேசுவார். எவ்வளவோ கோர சம்பவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திருக்கிறார்கள். ஒரு நாள் கடுமையான வெயில், கடுமையான வெயில், தலையில் ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே ஓடி வந்து அவருக்கு அல்லாஹு தாலா மன்னரை வாசிகளுடைய அதாபுகளை, சப்தத்தை கேட்கிற ஆற்றலை அல்லாஹு தாலா தூதர்களுக்கு வழங்கியிருக்கிறான். காரணம், மக்களுக்கு போதிக்க. ஓடி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப ஓடி வந்து சொன்னார்கள், யூதர்கள் மன்னரையில் கடுமையான வேதனைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள், நான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனால் நீங்களெல்லாம் மரணித்து போய்விடுவீர்கள் கேட்டால் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களே, அந்த அதாபிலிருந்து அல்லாஹு தாலா உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும், எனது குடும்பத்தாரையும், நம்முடைய எல்லா நண்பர்களையும், ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நமக்கு முன்னால் மரணித்து போன, ஏகத்துவத்திற்காக வேண்டி பாடுபட்டு வாழ்ந்து மரணித்து போன அவர்களுக்கும் அல்லாஹு தாலா மன்னரையிலிருந்து பாதுகாப்பு வழங்கி, மன்னரையை ஒரு வெளிச்சமுள்ள ஒரு இடமாக ஆக்கி, மன்னரைகளை விசாலமாக்கி, மன்னரையை சொர்க்கத்திற்குரிய காற்றை சுவாசிக்க செய்கிற வகையில் அந்த மன்னரையில் அல்லாஹு தாலா சுகபோக வாழ்வை நம் எல்லோருக்கும் தர வேண்டும். மன்னரையினுடைய அதாபுகளிலே இருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் காப்பாற்றுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.
2: தினமும் உங்கள் முஸ்லிம் வானொலியில் மௌலவி அஷேக் கோவை எஸ் ஐயூப் அவர்களின் இறை நினைவில் மன அமைதி.

நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி நேர்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகின்றார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள்.
1: 10 தினங்கள்ல துஆ விசேஷமான துஆவுக்குரிய தினங்கள், ஜிக்ருக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைரு மா குல்து அனா வன்னபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க, இப்ப இஷாவுலையும் என்ன ஜிக்ருக்கு பின்னால 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல, நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல, உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம், எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. குர்ஆன்ல அறிந்து கொள்ளுங்கள், வணங்கப்படுவதற்கு அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்ல. நாம் ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ் வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹா கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, தஹலீல் உண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் என்பத கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்னைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல. இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம், எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்களை பாவங்களை விட்டோம், ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். ரெண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான், நாங்க எல்லாம் பலவீக்கிற என்ன நோன்பு என்று அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டுதான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப், ஆச்சரியமான நோன்பு. என்ன நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க, தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு அவர் ஒன்னரவர் ரெண்டு அவருக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி, இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, சஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபுல் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபுல் நோன்பு என்ன, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால தான் சுன்னத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நீ ஏற்றி வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அசானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபுல் நோன்புகளை என்ன செய்யலாம், துஹருக்கு முன்னால நியத்தி வச்சு கொண்டால் போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி, 7:30 மணி, 8 மணிக்கு வருவார்கள், வந்து கேட்பார்கள் ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள் ஹதரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாக இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாக இருக்கிற ஹதீஸ், 4 விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள், 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. என்ன அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க.

அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹதரத் ஹப்சா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும், உம்ராவுக்கும் ரமதான் அல்ல மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சூப்பரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சூப்பராவை விருத்தி பேரித்தம் பழங்களை பண்ணுகளை வைக்கிறாங்க. ஏன் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க? அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவதில்லை. பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க, அதே பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்பை திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக நல்லது என்ன, ரமபானுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 நோன்பு பிடிப்பது ஆக சிறந்தது. ஒரு ஆளால 9 நாளும் பிடிக்க முடியல, அந்த 10 நாளைக்குள்ள திங்கள் வியாழன் பிடிங்க. இந்த வல்லமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் உங்களுக்கு கிடைக்கல. ஆக குறைந்தபட்சம் அரபாவுடைய தினத்துடைய நோன்பு. நபி அவர்கள் சொன்னார்கள், சியாம யோம் அரஃபா அல்லதீ துகஃபிரு சனத்தல்லதீ கப்லஹா வ சனத்தல்லதீ பஅதஹா. யார் அரபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. 10வது நாள் பிடிக்கலா, 10வது நாள் பெருநாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம். அதனால ஆக சிறந்த 9 நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது 9 நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதுவும் முடியாத பட்சத்துல குறைந்த பட்சம் அந்த பிறை 9 அரஃபாவுடைய தினத்துல, இந்த அரஃபாவுல அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால நான் நோன்ப பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுதுடைய வேலையில, இஃப்தாருடைய நேரத்துல நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்துற சிலர்கள் வந்து பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன். மஷாஅல்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்த விட எஃபெக்ட் என்னண்டா, ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்துக் கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ இயக்குது, அதை பார்த்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம், ஏதாவது சீராகணுமா? நாங்க நோன்ப பிடித்து தஹஜ்ஜுதுடைய நேரத்துல, நோன்ப பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்தபட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம் என்றா, அநேகமாக அந்த துஆவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானேன். நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க, அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு ஆக விசேஷம். அதே அரஃபாவுடைய தினத்துடைய அன்னைக்கு பிறை 9 காலையிலிருந்து தக்பீர், அதுவும் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான், நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீர் தான் அந்த ஒரு 5 எங்கள்கிட்ட எங்கட இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல ஸ்டேர்கேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது, இதொன்று வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜார் கஷ்டம், எந்த முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பஜார்கள் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹி இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுமா, இந்த ரெண்டு பேரும் இந்த அய்யாமு தஷ்ரீக்குடைய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு வந்து தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா மினாவுல கூடாரங்கள் சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்களும் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லி கொடுக்கணும், தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள, நாங்க வீட்டுக்குள்ள நாங்க சொல்றத பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும், எங்கட மகன்

0: ஆணும் மகளும் பார்க்கணும், எங்களை தேரன் பேச்சுகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல. சதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம். சதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். தன்னுடைய அடிமை அல்லாஹுடைய மாண்பு அல்லாஹுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீரில் சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சொன்ன தொழுகிறோம், முந்தின சுன்ன தொழுகிறோம், பிந்தின சுன்ன தொழுகிறோம், அந்த பிறநாளுடைய தினம். அதனாலதான் குர்ஆன்ல வருது, இன்னாக்கல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கயிறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம். நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பிறப்பத்திலிருந்து 13 வரைக்கும் உதுஹையாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத ஸிஅத்தன் லிஅய் யுதஹிய ஃபலம் யுதஹி, யாரு உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ, ஃபலா யஹ்தன் முஸல்லானா, அவரங்கட தொழுகிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹையாவுடைய மிருகத்திற்கும் லிக்குல்லி ஷஅரத்தின் ஹசனா, ஒவ்வொரு மயிருக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொட்டு ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மதஹபுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மதஹபுல வாஜிப், ஆனா ஷாஃபி மதஹபுல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹையாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தனிப்பு என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்டு அருங்க, நாடு தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க, அது பில. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும். சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நீயத்து வச்சு எங்களுக்கு அறுக்கணும். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதுஹையாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்திய நாம அப்படித்தானே நடந்துச்சு. முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும். நாங்க 3-4 லட்சம் கொடுத்து மாடு வாங்குறோம், அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன? நாங்க லட்சக்கணக்கில கொடுக்கிறோம், அதுல ஒரு 5000-10000 பார்த்து எங்கட முழு உதுஹையாவுடைய நன்மைய வீணாக்க இயலாது. எங்கட சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு ஆள் ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவர் சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பிறகு 4 தொடை நாங்க நிற்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்ட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அவர் உங்களுக்கு இந்த மாட்டை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு, 3 லட்சம் 4 லட்சம், நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 2 லட்சம் கொடுக்குறீங்க, பிரச்சனை இல்ல. விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க 100க்கு 100 சொந்தக்காரனாக ஆனாதான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுல 7 பங்குகள் வசதி இருந்தா ஆக நல்ல மென்ன, ஒரு ஆள் முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கறதுதான் ஆக சிறந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க. நபி அவங்கள்ட்ட பெரிய வசதிகள் இல்ல. நான் நினைக்கிறேன் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க 100 ஒட்டகம். நபி அவர்கள் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்துட்டு மீதம் உள்ள 37 ஹதரத் அலிக்க கொடுத்தாங்க. அப்ப 100 ஒட்டகம் என்றது என்ன, சாதாரணமான ஒன்றா? ஒரு மாடு அறுத்தாவே அந்த இடம் எப்படி, அதை விட ஒரு 2 மடங்கு கூட 3 மடங்கு கூட ஒட்டகம். நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை ஹஜ்ஜத்துல் வதால் அறுத்தாங்க. ஹதரத் ஹகீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது, அவர்கள் 100 ஒட்டகத்தையும் 100 அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு எடுத்துக்கொண்டு வருவாங்க. அரஃபாவுடைய தினத்துல 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. நூறு அடிமை என்ற கிட்டத்தட்ட நூறு வாகனம் மாதிரி. ஒரே சபையில நூறு வாகனத்தை கிப்டா கொடுக்கறா லேசா. நூறு அடிமைகளை உரிமை விடுவாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்தில் நூறு ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக சிறந்தது என்ன? மாடுண்டா ஏழு பேர் சேரலாம். அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. உங்களுக்கு ஹொசுபால் எல்லாம் உடமாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. அதனால என்ன, அந்த உதுஹையாவுடைய அமல் மிக சிறந்த ஒரு அமல். அதுல என்ன, ஏழைகளுக்கு அந்த நாட்கள்ல தன் மாமிசம் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குரான்களை நாங்க சொல்லுவது, அதே மாதிரி உதுஹையா எல்லாம் கொடுப்பது. ஆனால் இவைகள் எல்லாத்துடைய நோக்கம் என்ன? எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா? இங்க நோக்கமே தியாகம். உதுஹையா உருவானது எதனால? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மூணு மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க. அதனால் அவரை நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால் அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹையாத்துல ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்திக் கொண்டோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم كنا கணக்கெடுங்களே, நீங்களால கணக்கெடுமா? எங்களுடைய இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லிம்கள், இந்தியாவில் ஒரு 25-30 கோடி முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க?
1: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

0: உங்கள் முஸ்லிம் வானொலி.
1: எல்லை இல்லாத முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடகல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்லை. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேக்குறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேக்கிறது கனவு தானே என்று சொல்லி, நபிமார்களுடைய கனவும் வஹி, ருயல் அன்பியாய் வஹியும், நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்கட கூட கனவு வஹி இல்ல. நாங்க கனவுகள் ஏதாவது கண்டா அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அதை பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு, சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும். நாங்க நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவையில்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வஹி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகன்கிட்ட கேக்குறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன். ஃபந்துர் மாதா தரா, என்ன சொன்னாங்க? யா அபதி இஃஅல் மா துஅமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடியுங்க. பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன். அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க. உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவோட புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க, பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுக்கோம். கேள்வி கஷ்டமா ஈக்கும். அல்லாஹான் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள். ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹுடைய ஆகப்பெரிய ஒரு அன்போ இரக்கம் என்ன? அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும். அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க. இப்ப அந்த செய்ய தியாகத்தை செய்ய விடமாட்டான். அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லிஜபீன், ரெண்டு பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல. குர்ஆன்ல தெளிவா வருது, நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை, அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்னைக்கு அமல். அரபு நாட்டுல, சவுதியில, மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகள் போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு 3-4 நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்களோட உதகையாவுடைய நாட்கள் அவங்களோட பொசன் லீவும் வருது. அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டு வைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும், அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் எம்மைத்தோழமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம்டா, இந்த பிறை 10, பிற 11, பிற 12, பிற 13, இந்த 4 நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுதுண்டா? அந்த ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பஜார்ல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தல் அல்ல, யாருக்கும் மோசடிகள் செய்யறல்ல. சிறிய விலைக்குள்ளத்தை பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல. பழச புதுச்சின்னு சொல்லி கொடுக்கறல்ல. வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும், எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான். நான் உண்மையாக, நேர்மையாக, நம்பிக்கையாக, நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குரான்ல வருது, அந்த கூட திஜாரத்தன் அந்த தராதி மின்க்கும். வியாபாரம் நடக்கும் பொழுது ரெண்டு பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது 100 ஹலால் ஆகாது. சில வேளை 50%, 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா? அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல குரான்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன? அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான். நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் இல்ல. அதை நாங்க நினைக்கணும். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான். நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன். நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்தறல்ல. வார கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல. நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான், ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது வர்க் பண்றவங்களாக இருக்கலாம், எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன? நான் எனக்கு 8 அவர்ண்டா, எனக்கு 10 அவர்ண்டா, அந்த 10 அவர் முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும். அதுல நான் குறைவு செய்யலா, 8 அவர்ஸ், 10 அவர்ஸ் பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நாங்க நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். இன்றைக்கு அநேகமாக மற்றவர்களை கம்பையா பண்ணுவாங்க, ஏலா அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தலாம். நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம். அதுல எப்படி எப்படியான குவாண்டிட்டி, எப்படி எப்படியான குவாலிட்டிய நாங்க மெயின்டைன் பண்ணணும், எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குவாலிட்டி அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால். பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கதைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆக பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன? நான் இஸ்லாமிய முறைப்படி. மேலான பெரியார்களே, சகோதர்களே, நான் எதை சொல்லி கொண்டு வரேன் என்று சொன்னா, இந்த 10 நாளோட எங்கட விஷயம் முடியறல்லே. லைஃப் டைம் நாங்க அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வர்றது ஆக பெரிய தியாகம். இரவேல நேர காலத்தோட படித்தா தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால US ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுததற்கு பின்னால ஒரு 6:30-7 மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூம் உள்ள போறாங்க, பெண்மணிகள், யங் பெண்மணிகள், அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூம் உள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் கைஃபுது பண்றாங்க. இந்த ரூம் உள்ளுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் கைஃபுது பண்றாங்க. காலையில 10:11 மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களோட கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட அந்த ஸ்நாக்ஸ அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இங்க ஸ்கூல் போறல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் பிள்ளைங்க கூட கவனமா வளர்க்கணும்னு சொல்லி காலையில ஒரு 3 hour, 4 hour குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட இவங்க அவங்களோட பெரு பேருகள் நல்லம். அதே மாதிரிதான் இந்த பெண்மணிகள் அங்க புல் டைம் படிக்கிற அந்த கேர்ள்ஸ் விட இங்க குரானுக்கு கொடுக்கிற இந்த பெண்மணிகளுடைய பெரு பேருகள் நல்லம். ஏன் குரானு டைம் கொடுக்கறாங்க, தொழுவாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்புல எல்லா வகையான ஆபத்துகள், எக்ஸிடங்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்தோட தொழுதா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வெறும் இந்த பத்து நாளோட எங்களோட அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற அல்ல. நான் இறுதியாக சொன்னேனே, எங்களோட லைஃப் எல்லாம் அல்லாஹ்வோட இஸ்லாத்திற்காக, தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம்னா அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலை சலாத்து வலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ, அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன், அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நஃப்ஸுக்கு, ஹவாவுக்கு, ஆசைக்கு, பணத்திற்கு வழிபட்டு தீனை விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்களோட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யாரெல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்திலே இருக்கிறோம் யா அல்லாஹ், ஆசையோட வந்தோம் யா அல்லாஹ், விருப்பத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்தோம் யா அல்லாஹ். இந்த பத்து நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தோத்தி செய்வாயாக. நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக, எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக, நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக, வழக்குகளில் வம்புகளில் பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக, ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான வருமானத்தை தருவாயாக, சகல விதமான ஹராம்களை ஒட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய உறவுகள் யா அல்லாஹ் கிட்டத்தட்ட 2 வருடமாக போகின்றது யா அல்லாஹ், அங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும் யா அல்லாஹ், அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும் யா அல்லாஹ், இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவ, இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக, அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக, நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக, எல்லா இன மத மக்களுடன் சகவாழ்வுடன் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக, நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக, எல்லா விதமான பொய் பித்தலாட்டம் ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக, ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக, அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில் செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக, எல்லா வகையான ஆபத்துகள் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வகையான தேவைகள் யா அல்லாஹ் அதை நீ அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ், அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஒன்றும் நடக்காது யா அல்லாஹ், எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி தந்திருவாயாக, எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக, களிமாவுடன் பலனிக்க தரக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் எல்லோரையும் ஜன்னத்தில் பிரிதோஸ் என்ற சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக. இந்த சிறிய துவாவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார். ரப்பனா ஃபுல்லனா வர்ஹம்னா வலி வாலிதீனா ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சையிதினா முஹம்மதின் வஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாகுமுல்லாஹு கைரா. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானகல்லாஹும்ம பிஹம்திக் நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்.
2: நேர்கள், இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி அஷேக் அப்துல் ஹாலிக் அவர்கள். நேர்கள் முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு
0: உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியில் உங்கள் பிரதேச பள்ளிவாசல்களில் இடம்பெறுகின்ற மார்க்க சொற்பொழிவுகள், குத்துபா பிரசங்கங்கள், விசேட இஸ்லாமிய நிகழ்வுகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய குழந்தைகளின் ஹதீஸ், கிராத், இஸ்லாமிய சம்பாசனைகள், இஸ்லாமிய நாடகங்களை எமக்கு அனுப்புங்கள். தொடர்புகளுக்கு முஸ்லிம் வானொலி @gmail.com அல்லது வாட்ஸ்அப் 0974777161
3: www.muslimvanoli.com.
4: என்னை உரமாக்கி வைத்திடுவாய் இறைவா.
2: நேர்கள் தொடர்ந்தும் உங்கள் முஸ்லீம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு முஸ்லீம் வானொலி www.muslimvanoli.com ஊடாக கேட்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆண்ட்ராய்ட் கையடக்க தொலைபேசினர்கள் இப்போது முஸ்லீம் வானொலியுடைய புத்தம் புதிய அப்ளிகேஷனை ஆண்ட்ராய்ட் இறங்கு தளங்களில் இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதிய வடிவிலும் புதிய ஒலி நயத்துடனும் நீங்கள் கேட்கக்கூடியதாகவும் இருக்கும். இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்க இருக்கின்றோம். வழங்குகிறார் மௌலவி அஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள்.
5: சூரத்து துஹா, சூரத்து ஷரஹ், சூரத்து தீன், சூரத்து ஜல்ஜலா, சூரத்து ஆதியத், 5 சூராக்கள். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? 5 சூராக்கள்ல முடியுமா? இன்னைக்கு வச்சு போமா, நாளைக்கு வச்சு போமா? சூரத்துல் காரியா, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியத்து மல் காரியா, وما أدراك ما القارعة، يوم يكون الناس كالفراش المبثوث، وتكون الجبال كالإهن المنفوش، فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية، وأما من خفت موازينه فأمه هاوية، وما أدراك ما هي نار حامية. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால், அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த புனித பூமியில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. சூரத்துல் காரியா, குர்ஆனில் இருக்கக்கூடிய சூராக்களில் மிக முக்கியமான சூரா. சூரத்துல் ஜல்ஜலா சூரத்துல் ஆதியாத், சூரத்துல் காரியா. இந்த மூன்றும் வார்த்தை அமைப்பிலும் சரி, நினைவுபடுத்தக்கூடிய முறையிலும் சரி, ஒரு சேர கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கும். சூரத்து தக்காசுர் அடுத்து வரக்கூடிய சூரா. இந்த நான்கு சூராக்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை ஒப்பிட்டு பார்க்கலாம். சூரத்துல் காரியா உள்ளடக்கி இருக்கக்கூடிய செய்தி என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பம் செய்கிறான், பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியா, அல் காரியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை மின் அஸ்மா யௌமில் கியாமா, மறுமையுடைய பெயர்களில் ஒன்று அல் காரியா. எப்படி குர்ஆனிலே அல் ஹாக்கா, அஸ்ஸாஹா, அல் காஷியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையை பல பெயரிட்டு அழைக்கிறானோ, அது போன்று அல் காரியா என்பது மறுமையுடைய ஒரு பெயராகும். ومعلوم ان الشيء اذا عظم خطره كثرت اسماؤه. அறியப்பட்டது என்னவென்றால், எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்கள் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பொருளுடைய மகத்துவம் அதிகமாக இருக்குமோ அதனுடைய பெயர்களும் அதிகமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக, அதனுடைய பயங்கரத்தை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் குர்ஆனில் மறுமையை பல பெயரிட்டு அல்லாஹ் அழைக்கிறான். அப்படிப்பட்ட அழைக்கக்கூடிய ஒரு பெயர் தான் அல் காரியா என்றால். அல் காரியா கரஅ என்ற வார்த்தையை உள்ளடக்கியது. கரஅ என்றால் இரண்டு பெரிய பொருட்களை ஒன்றோடு ஒன்றாக மோதும் போது வரக்கூடிய சப்தம், எரிச்சலை ஏற்படுத்தும். அதை நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த சப்தத்தை. ஆனால் திடீரென்ற அந்த சப்தம் வரும், ஒரு எரிச்சலை நம்முடைய காதில் அந்த சப்தம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதுபோல்தான் அல் காரியா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்ல வருவது, ஒரு திடுக்கிடக்கூடிய ஒரு சப்தங்கள் ஏற்படும், அந்த சப்தம் நம்முடைய காதுகளை, அந்த சப்தம் நம்முடைய காதுகளில் எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையுடைய நிகழ்வுகளை அல்லாஹ் கூறும் போது குர்ஆனுடைய பல வசனங்கள் அதை நமக்கு விவரிக்கிறது. இத ஷம்சு குவிரத் வ இத நுஜூமுல் கதரத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், இத சமாஉன் ஃபதரத், இத ஜுல்ஜிலத்தில் அர்து ஜில்ஜாலஹ, வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹ, வ கால் அல் இன்சானு மாலஹ. சூரியனுடைய ஒளிகள் அப்படியே பறிக்கப்பட்டுவிடும், சூரியன் உதிர்ந்துவிடும், நட்சத்திரங்கள் அப்படியே வானத்திலிருந்து உதிர்ந்து பூமியோடு ஒன்றாக ஒன்றாக மோதும், மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றோடு ஒன்றாக மோத வைப்பான், சந்திரனும் சூரியனும் வானங்களும் அது அது அதனுடைய திசைகளோடு சென்று மோதிக்கொண்டிருக்கும், பூமி நிலநடுக்கத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும். அல் காரியா, அப்போது இது போன்ற சப்தங்கள் எல்லாம் மனிதனுடைய காதில் எரிச்சலை ஏற்படுத்தும். அந்த சப்தங்களை அவனால் கேட்க முடியாது, பிளந்து விடும் காதுகள் எல்லாம். அல் காரியா. இன்னும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், கரா என்றால் உள்ளங்களை நடுக்க வைக்கக்கூடிய, திடுக்கிடக்கூடிய செய்திகள். உள்ளத்தில் அந்த செய்தியை கேட்டால் உள்ளம் அப்படியே என்னாகும், நடுங்கிவிடும். நடுங்கக்கூடிய செய்திகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாள் அந்த அந்த காரியா என்ற வார்த்தையின் மூலமாக அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். அல் காரியா, திடுக்கிடக்கூடிய செய்திகள் ஏற்பட்டுவிடும் அந்த நாளில், அல்லது காதுகளை பிளக்கக்கூடிய, எரிச்சலூட்டக்கூடிய சப்தங்களுடைய நிகழ்வுகள் அங்கே நடக்கும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், فَإِذَا هُمْ مِنَ الْأَجْدَاثِ إِلَى رَبِّهِمْ يَنْسِلُونَ. சூர் ஊதப்பட்டால், அந்த சப்தம், சூருடைய சப்தம் வெளிப்பட்டால், கபர்களில் இருந்து மனிதர்கள் எல்லோரும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாஹுவை நோக்கி விரைந்து செல்வார்கள். சூர் ஊதப்பட்ட சப்தம் கேட்டால் அல் காரியா, மனிதர்கள் எல்லோரும் விரைந்து அல்லாஹுவை நோக்கி செல்ல ஆரம்பிப்பார்கள். قَالُوا يَا وَيْلَنَا மண் பஅதனா மிம்மர் கதீனா. அவர்கள் கேட்பார்கள், யார் எம்மை கபர்களில் இருந்து எழுப்பியது? உறங்கிக் கொண்டிருந்த எம்மை, உயிரில்லாத இருந்த எம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்பியது என்று அந்த சப்தத்திற்கு பிறகு அவர்கள் கேட்பார்கள். அங்கே பதிலளிக்கப்படும், ஹாதா மா வஅதர் ரஹ்மான் வஸதகல் முர்சலூன். இதுதான் நபிமார்கள் சொன்ன உண்மையான செய்தி, இதுதான் அல்லாஹ் அளித்த வாக்குறுதி என்று அந்த மக்களுக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நிகழ்வை பற்றி நமக்கு பல வசனங்களில் சொல்கிறான். முன்னாலும் பார்த்தோம் இந்த வசனத்தை. தாய் தான் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை என்ன செய்வாள்? மறந்து விடுவாள். அல்லாஹ் சொல்கிறான், வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தையை, குட்டியை, விலங்கினங்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் அந்த பயத்தால் வெளிப்படுத்தி விடுவார்கள். அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? இந்த நிலைமை ஏற்பட்டுவிடும். மனிதன் திடுக்கிட்டு விடுவான். நடப்பது என்னவென்று அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் எல்லோரும் போதையில் இருப்பார்கள். வமாகும் பி சுகாரா, அது என்ன அல்ல? என்ன போதை அல்ல? மதுவின் போதை அல்ல. வலக்கின் அஸாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வின் தண்டனை மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நாளை ஏற்படுத்தக்கூடிய காட்சி பயங்கரமாக இருக்கும். யௌம துபத்தலுல் அர்து வல் யௌம துபத்தலுல் அர்த், பூமியின் அமைப்பு மாற்றப்படும். வானங்களின் அமைப்பை அல்லாஹ் மாற்றி விடுவான். சூரியனுடைய ஒளிகள் பறிக்கப்பட்டு விடும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும். அல்லாஹு அக்பர். பூமியுடைய எல்லா அமைப்புகளும் சின்ன பின்னமாக நொறுங்கிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிலைமையை ஏற்படுத்துவான். அந்த திடுக்கிடக்கூடிய செய்தி ஏற்படும் என்றால், அந்த மனிதன் கபர்களில் இருந்து எழுந்து வரும்போது அந்த மஹ்ஷரில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியாது. யார் யார் யாருடைய உறவினர்கள் என்றெல்லாம் அவன் கவனிக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷரு நாஸு யௌமல் கியாமா, மறுமையில் மனிதர்கள் எழுப்பப்படுவார்கள். ஃபஃபாதன் உராதன் ஹுர்லன், செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக. குழந்தை பிறந்தவுடன் ஆண்களுக்கு ஹத்னா செய்வார்கள். அந்த ஹத்னா செய்யப்படாதவர்களாக மனிதன் எழுந்து வருவான். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஆண்களும் பெண்களும் ஒரு அமையில் ஒரு இடத்தில் இருக்கும் போது நிர்வாணமாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கிறது நேரிடுமே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ஆயிஷா, அல் அம்ரு அஷத்து மின் அய்யந்துர பஅதுஹும் இலா பஅத், ஒருவர் ஒருவரை பார்ப்பதை விட அந்த நாளுடைய பயங்கரம் மிக பயங்கரமானது. சுப்ஹானல்லாஹ், கண்ணுக்கு முன்னால் நிர்வாணமாக ஒரு பெண்ணும் ஆணும் நிற்பார்கள். ஆனால் ஒருவருடைய பார்வை இன்னொருவரை பார்க்க முடியாது. திடுக்கிட்டு நிற்கும் கண்கள் எல்லாம், ஹாஷியத்தன் அபுசாருஹும் தர்ஹக்குஹும் தில்லா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் குர்ஆனில் அதை விவரிக்கிறான். எமக்கு பார்வைகள் எல்லாம் தாழ்ந்து விடும். அல்லாஹுடைய அந்த அச்சத்தால் அல் காரியா ஏற்பட்டு விட்டால் ஒவ்வொரு மனிதனும் தன் நிலைமையை மட்டுமே கணக்கிட்டு வருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் அல் காரியா என்று சொல்கிறான். அல் காரியா என்றால் திடுக்கிடக்கூடிய நிகழ்வுகள் அல்லது செதிகளை எரிச்சலூட்டக்கூடிய திடுக்கிடக்கூடிய சப்தங்கள். அல் காரியா மல் காரியா உமா அதுராக்க மல் காரியா. சுபஹானல்லாஹ், மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்படியா இல்லையா? மூன்று வசனங்களிலும் அல்லாஹ் அல் காரியா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். மல் காரியா, காரியா என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த காரியா என்றால் என்னவென்று அல்லாஹ் சொல்ல வேண்டும். மனிதனுடைய இயற்கை அதை கேட்கும். அப்படியா இல்லையா? அல் காரியா என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி என்றால் என்ன? காரியா என்றால் என்ன? மல் காரியா, காரியா என்றால் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய மகத்துவத்தை உணர்த்துவதற்காக அவனே கேள்வியாக அதை கேட்கிறான். அந்த கேள்விக்குரிய பதிலை அவன் சொல்ல வருகிறான். கொஞ்சம் காத்திருங்கள். அந்த பதிலை அல்லாஹ் ஒரு கேள்வியாக கேட்டுச் சொல்கிறான். மல் காரியா, காரியா என்றால் என்ன? வமா அத்ராக மல் காரியா. மூன்றாவது நபியை பார்த்து அல்லாஹ் நேரடியாக கேட்கிறான், நபியே, அந்த காரியா என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அதை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி கேட்பதற்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துவான். வமா அத்ராக என்றால் அந்த செய்தியை பற்றிய கல்வியை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டான் என்றால் அதனுடைய பதிலை அல்லாஹ் கொடுப்பான். ஒமா யுத்ரீக என்றால் அந்த பதிலை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். அது அல்லாஹ் தான் அறிந்தவன். நபியே, அதனுடைய செய்தி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஒமா யுத்ரீக, நாளை மறுமையை பற்றி எந்த செய்தியும் உங்களுக்கு நபியே, அது எப்போது ஏற்படும் என்ற கல்வி எல்லாம் உங்களுக்கு கிடையாது என்பதற்கு ஒமா யுத்ரீக என்றெல்லாம் சொல்லுவான். ஒமா அத்ராக என்றால் அதனுடைய முழுமை உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் அதை விவரிப்பான். நபியே, காரியா என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த செய்தியை பற்றிய கல்வி உங்களுக்கு உண்டா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி சொல்ல வருகிறான். இப்ப மூன்று முறை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரியா காரியா காரியா என்ற வார்த்தையை சொல்வதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய மகத்துவத்தின் மேல் எம்முடைய பார்வை செல்ல வேண்டும் என்பதற்காக, அதை பற்றிய கவனம் எம்முடைய உள்ளத்தில் அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வார்த்தையை மீண்டும் மீண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறான். அந்த அல் காரியா ஏற்பட்டால் என்ன ஆகும்? அல்லாஹ் சொல்கிறான், يوم يكون الناس كالفراش المبثوث. يوم يكون الناس மனிதர்கள் மனிதர்கள் அந்த நாளில் ஆகிவிடுவார்கள். கல் ஃபராஷ், ஃபராஷ் என்றால் ஈசல்கள். மபுசூஸ், சிதறப்பட்ட அல்லது பிரிக்கப்பட்ட, சிதறப்பட்ட பிரிக்கப்பட்ட ஈசல்களைப் போல் மனிதர்கள் ஆகிவிடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை ஒப்பிடுகிறான் எதோடு? ஈசல்களோடு அல்லாஹ் ஒப்பிடுகிறான். ஏன்? ஈசல்களை பார்த்தால் அது ஒரு திசையில் பறக்காது, ஒரு நோக்கத்தோடு எல்லாம் அது செல்லாது. உயிர் கொடுத்து அதனுடைய இறக்கை வந்து விட்டால் அது செல்லக்கூடிய திசையும் அதற்கு தெரியாது, எதை நோக்கி செல்கிறோம் என்றும் அதற்கு தெரியாது. அது வெளிச்சமா நெருப்பா என்று கூட அதற்கு தெரியாது. வெளிச்சம் இருந்தால் அதை நோக்கி அது சென்று என்ன ஆகும்? விழுந்துவிடும். நெருப்பிலும் ஈசல் எரியும், அதற்கு தெரியாது நெருப்பு சுடும் என்று. அது வெளிச்சம் என்றுதான் அது எண்ணும். அது போல் அல்லாஹ் ஒப்பிடுகிறான் பாருங்கள், சுப்ஹான் அல்லாஹ். அது போல் மஹ்ஷர் எழுந்து வரும்போது அவனுக்கு எதுவும் தெரியாது, எதை பற்றியும் அவன் கணக்கிட மாட்டான். யௌம யக்கூமுன் நாஸ் லிரப்பில் ஆலமீன், மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால் நிற்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் கேட்பான், யௌம யக்கூலுல் இன்ஸானு யௌமைதின் ஐனல் மஃபர், எங்கே தங்கக்கூடிய இடம், ஒதுங்கக்கூடிய இடம் எங்கே, எல்லாம் சமதளமாக இருக்கும், எங்கே ஓட முடியும், எங்கே ஒளிய முடியும் என்று மனிதன் கேட்பான். எந்த நிகழ்வை பற்றியும் கவலை அவனுக்கு இருக்காது. ஈசல்கள் எப்படி தன்னுடைய திசை தெரியாமல் ஓடுமோ, எதை பற்றியும் கவலை இல்லாமல் ஓடுமோ, அது போன்று மனிதன் எதை பற்றியும் கவலைப்படாமல் எழுந்து வருவான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். மறுமையை பற்றி பேசுகிறோம், கவனத்தோடு கேளுங்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகி, சகோதரனை பார்த்து விரண்டு ஓடுவான். வ உம்மிஹி வ அபீஹி, தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்த்து பிள்ளை விரண்டு ஓடுவான். எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்! வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி, அவனுடைய மனைவியை விட்டு அவனுடைய குழந்தைகளை விட்டு பிள்ளை தந்தை விரண்டு ஓடுவான், கணவன் விரண்டு ஓடுவான் மனைவியை பார்த்து. அவரவர்களுக்கு அவரவர்களின் நிலைமைதான், யாரை பற்றியும் யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஈசல் தன்னோடு பிறந்த ஈசலை பற்றி கவலைப்படாது. அதற்கு தேவை ஏதாவது வெளிச்சம், அதற்கு தேவை எங்கேயாவது பறக்க வேண்டும், அதற்காக பறந்து கொண்டு இருக்கும். அது போல் ஆகிவிடுவான் மனிதன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை உணர்த்துவதற்காகத்தான் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு முறை அழைத்தார்கள். யா ஃபாத்திமா, மகள் ஃபாத்திமாவே, சலீனி பிமா ஷிஃப்தி மின் துன்யா, இந்த உலகத்தில் எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். நான் தந்தை, ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தை, எதை வேண்டுமோ கேள் தருகிறேன். நாளை மறுமையில் முஹம்மது ரசூலுடைய தந்தை என்பதால் எந்த உதவியும் என்னால் உனக்கு செய்ய முடியாது. ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இந்த உலகத்திலேயே நான் உன்னை உலகத்திலே பெற்றெடுத்து வளர்க்கலாம், உனக்கு உணவை கொடுக்கலாம், உன் தேவையை நிறைவேற்றலாம், கல்வியை கொடுக்கலாம், ஆனால் நாளை மறுமையில் நீதான் உன்னை பாதுகாக்க வேண்டும், நான் உன்னை பாதுகாக்க முடியாது. நீ நன்மை செய்தால் முன்னேறுவாய், நன்மை செய்யவில்லை என்றால் நரகத்தில் வீழ்வாய். தந்தை என்பதாலோ, தாய் என்பதாலோ, உறவு என்பதாலோ யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுவிடும். யௌம யகூனுன் நாஸுகல் ஃபராஷில் மப்தூஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம், எனக்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உதாரணம் ஒத்ததுதான். எப்படி தெரியுமா? அவன் இஸ்தௌகத நாரா, நெருப்பை எரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். ஃபலம்மா அதாஅத் மா ஹவுலஹு ஜஅலல் ஃபராஷு, அந்த நெருப்புடைய வெளிச்சம் வெளியே வந்தவுடன் ஈசல்கள் ஃபராஷ் கல் ஃபராஷில் மபுதூத், ஈசல்கள் அந்த வெளிச்சத்தை நோக்கி வருகிறது. எரிய வைத்தவன் நேசத்தோடு என்ன செய்கிறான், ஈசல்கள் வருகிறது என்று அதை தடுக்கிறான், உள்ளே வரவிடாமல் தடுக்கிறான், நெருப்பில் அது விழுந்து விடக்கூடாது என்று. சுப்ஹானல்லாஹ். ஆனால் அதையும் மீறி அது விழுகிறது, அதற்கு தெரியாது அது நெருப்பு என்று. அதுபோல்தான் நான் நரகத்தில் இருந்து உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய இடுப்புகளை பிடித்து இழுக்கிறேன், ஆனால் என்னுடைய கரத்தையும் தாண்டி நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள். சுப்ஹானல்லாஹ். நான் உங்களை குர்ஆன் சுன்னாவுடைய வழியை கூறி உங்களை தடுக்கிறேன் நரகத்தில் இருந்து, ஆனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஈசலை போன்று அதை தாண்டியும் விழுந்து விடுகிறீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராஷில் மபுதூத். அல்லாஹ் சொல்கிறான், அல் காரியா ஏற்பட்டால் வ தகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஷ், ஒத்தக்கூடுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். மலைதான் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் படைத்த படைப்பில் உறுதியான படைப்பு, பலமான படைப்பு. மலையை போன்று ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அல்லாஹுவால் அதை தவிர படைக்கப்படவில்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான உறுதியான படைப்பு மலைகள். உத்தாதா, பூமியை தாங்கி பிடிக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஒத்தக்கூடுல் ஜிபால், மலைகள் ஆகிவிடும். கல் இஹ்னில் மன்ஃபூஷ், இஹ்னென்றால் கம்பளி, பல நிறங்களுடைய கம்பளிக்கு இஹ்ன் என்று சொல்லப்படும். ஒரு நிறமுடைய கம்பளிக்கு வேறு. இஹ்ன் என்றால் பல நிறங்கள், பல நிறங்களுடைய கம்பளி பஞ்சுகளை போல். அல் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து ஒன்று ஒன்று ஒன்று கொடுத்து அதை அதை நன்றாக தைத்து மென்று பஞ்சுகளாக மாற்றுவோமா இல்லையா, அதற்குத்தான் நஃபஸ் என்று சொல்லப்படும். கல் மன்ஃபூஷ், கல் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அந்த கம்பளிகளை ஒன்று சேர்த்து அதை லேசாக்கி அதை வைத்தால் எப்படி ஃபூ என்று ஊதினால் பறந்து விடுமோ, அது போன்று பல மலைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து ஒன்றாக்கி என்னாக்கி விடுவான், பஞ்சுகளை போல் அல்லாஹ் மாற்றி பறக்க விட்டு விடுவான். ஏன் அல்லாஹ் மலைகளை சொல்கிறான், உறுதியான மலைகளுடைய நிலைமையே அப்படி மாறும் என்றால் வேறு என்ன, அதானே இல்லை. அந்த உறுதியான மலைகளே பஞ்சுகளை போல் பறக்க விடப்படும் என்றால் நீ எல்லாம் யார், மற்ற படைப்புகள் எல்லாம் என்னாகும். அந்த வறுமையில் கல் ஃபராஷில் கல் கல் இஹ்னில் மன்ஃபூஷ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலைகளை ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய கொட்டப்பட்ட பஞ்சுகளை போல் அல்லாஹ் ஆக்கி அதனுடைய தன்மைகளை பறக்குமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான் வேறொரு வசனத்தில், வயஸ் அலூனக அனில் ஜிபால் ஃபகுல் யன்ஸிஃபுஹா ரப்பி நஸ்ஃபா, அல்லாஹ் தூசிகளாக அதை மாற்றி பறக்க விட்டு விடுவான். வயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா, பூமி அப்படியே சமதளமாக மாறிவிடும். லா தரா ஃபீஹா ரிவஜௌ வலா அம்தா, அதில் பலமான அதில் பாறைகளையோ அல்லது பள்ளத்தாக்குகளையோ குன்றுகளையோ நீங்கள் அதில் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு பெரிய உறுதியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆட்டி விடுவான் மஹ்ஷரில். மலைகள் எல்லாம் பஞ்சாக மாற்றப்பட்டு விடும். ஏன், உறுதியெல்லாம் பலமெல்லாம் யாரிடத்தில் தான் உண்டு சேர்ந்து விடும், அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா படைப்புகளையும் அழித்ததற்கு பிறகு அவனை தவிர அந்த உலகத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் அல்லாஹ் கேட்பான், லிமனில் முல்குல் யௌம், இந்த நாளுடைய அதிகாரம் யாரிடத்தில் இருக்கிறது, பெருமை அடித்தவர்கள் எங்கே, ஐநல் முத்தக்கப்பிரூன் ஐநல் ஜப்பாரூன், ஆட்சி செய்து பெருமை அடித்தவர்கள் எங்கே, அதிகாரம் அடித்தவர்கள் எங்கே, தான் என்று மமதையில் வாழ்ந்தவர்கள் எங்கே, அனல் மலிக், அல்லாஹ் சொல்வான் நான் தான் அரசன். அதற்கு யார் பதிலளிக்க முடியும், லில்லாஹில் வாஹிதில் கஹார், அதிகாரங்கள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய அந்த ரப்பிடத்திலேயே ஒன்று சேர்ந்து விடும். அல்லாஹ் அவனுடைய மகத்துவத்தை இந்த வசனங்களில் வெளிப்படுத்துகிறான். அல்லாஹ் அதற்கு பிறகு சொல்கிறான், சுப்ஹான் அல்லாஹ், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனு, அங்கே எந்த கணமும் இருக்காது, மறுமையில் எந்த உறுதியும் இருக்காது, எல்லா உறுதிகளும் தளர்ந்து விடும். அல்லாஹ் அதற்கு பிறகு எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஃபஅம்மா மன் தக்குலத் மவாஸீனு, மேலும் யாருடைய எடை, யாருடைய எடை கணந்து விடுமோ, கணத்து விடுமோ, மலையெல்லாம் கணம் கிடையாது, அங்கே உண்மையான கணம் எது, உண்மையான உறுதி எது? யாருடைய தராசின் எடை கணக்கிறதோ அவர்கள்தான். தராசின் எடை எதை கொண்டு கணக்கப்படும்? எதை கொண்டு? நன்மைகளை கொண்டு கணக்கப்படும். நன்மைகளால் யாருடைய எடை கணந்து விடுகிறதோ, பல விளக்கங்கள் இருக்கிறது, அதனுள் சென்றால் நேரம் பத்தாது. எப்படி தராசு என்றால் என்ன, அது எதை கொண்டு அளக்கப்படும், எதை கொண்டு நிறுக்கப்படும், நன்மைகள் நிறுக்கப்படுமா அல்லது நன்மைகள் ஏட்டுடைய வடிவத்தில் வைத்து நிறுக்கப்படுமா, இதுவெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடுகள். சுருக்கமாக, யாருடைய நன்மையின் எடை தராசில் கணந்து விடுமோ, என்றால் நிம்மதியோடு வாழ்தல். நிம்மதி என்றால் அவருக்கு உணவோ அல்லது தங்குமிடம் பற்றிய கவலையோ எதுவும் இருக்காது, எல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கும். பயமே அவருடைய உலக வாழ்க்கையில் இருக்காது. ஐஷ் என்று சொல்வார்கள் அந்த வாழ்க்கைக்கு. யார் இப்படி யாருடைய எடை மறுமையில் கணந்து விடுகிறதோ அவர்கள் ஈஷா நிம்மதியுடைய வாழ்க்கையோடு, ராதியன் பொருத்தத்துடைய வாழ்க்கையோடு வாழ்வார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை பொருந்திக் கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட வாழ்வை அளிப்பான். பொருந்தக்கூடிய வாழ்வு எங்கு கிடைக்கும்? உலகத்தில் எதை கொடுத்தாலும் மனிதன் பொருந்திக் கொள்ள மாட்டான். அதில் எதையாவது குறையை மனிதன் தேடிக்கொண்டு வருவான், அல்லது அதை விட சிறந்ததை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டே இருப்பான். எதை கொடுத்தாலும் மனிதன் உலகத்தில் திருப்தி அடைய மாட்டான். மனிதனை திருப்தி அடையக்கூடிய ஒரே செயல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அல் ஜன்னா, சொர்க்கம்தான். அதை கொடுத்தால் மட்டும்தான் யா அல்லாஹ் இதற்கு மேல் என்ன இருக்கிறது என்று கேட்பான். இந்த துன்யாவில் எதை கொடுத்தாலும் இதற்கு மேல் ஏதாவது இருக்கிறதா என்று தேடிச் செல்வான். சொர்க்கத்தில் அவன் என்ன தெரியுமா கேட்பான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொர்க்கவாதிகளை அழைப்பான், அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மை ஆக்குவானாக. சொர்க்கவாதிகள் சொல்வார்கள், லப்பைக் ரப்பனா வஸ்அதைக், யா அல்லாஹ் ஆஜராகிறோம் ஆஜராகிறோம். அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், நீங்கள் திருப்தி அடைந்தீர்களா என்று கேட்பான், பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லாஹ் கேட்பான். சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் அவளை கேட்கிறான், சொர்க்கம் கொடுக்கப்பட்டதே திருப்தி அடைந்தீர்களா? அவன் சொல்லுவான், மனிதன் ஒமா ஒமா அல்லா அல்லா நர்பா யாரம், நாங்கள் எப்படி சொர்க்கத்தை பொருந்திக் கொள்ளாமல் இருப்பது என்று கேட்பான். நீ உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய், அதை கொண்டு எப்படி நாங்கள் திருப்தி அடையாமல் இருப்பது என்று கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், நீங்கள் திருப்தி அடைந்ததை விடவெல்லாம் சிறந்த ஒன்றை உங்களுக்கு கொடுக்கவா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போ மனிதன் சொல்லுவான், அப்படி இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது என்று கேட்பான். அல்லாஹ் சொல்கிறான், உனக்கு கொடுக்கிறேன் இதை விடவெல்லாம் சிறந்தது. அவன் கேட்பான், இதை விடவெல்லாம் சிறந்தது என்ன இருக்கிறது? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபல அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, என் பொருத்தத்தை உங்களுக்கு ஹலாலாக்குகிறேன், இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன். அல்லாஹ்விடம் இருந்து இந்த வார்த்தை கேட்டால் அவர் பொருந்தக்கூடிய வாழ்வோடு, நிம்மதியுடைய வாழ்வோடு அவன் மறுமையில் இருப்பான். யாருடைய நன்மையின் எடை கணக்கிறதோ அதுதான், அதுதான் உறுதி, அதுதான் வெற்றி. அல்லாஹ்வுக்கு பிறகு சொல்கிறான், யாருடைய எடை லேசாகி விடுகிறதோ, யானி என் அர்த்தம், நன்மைகள் இல்லாமல் தீமைகள் அதிகரித்து நன்மையின் எடை யாருக்கு லேசாகி விடுகிறதோ, அவனுடைய தாய் ஹாவியாவாகும். உம்முஹு என்றால் தங்குமிடம் என்று கூட வைக்கலாம், அவன் சேருமிடம் தங்குமிடம் என்று கூட அர்த்தம் வைக்கலாம். ஆனால் ஏன் அல்லாஹ் இந்த வார்த்தையை இங்கே பயன்படுத்த வேண்டும்? ஹாவியா என்றால் நரகம், அது என்ன நரகம் என்று பின்னால் சொல்கிறேன். அவனுடைய தாய் நரகமாகும். ஒரு குழந்தைக்கு தாயை சொல்ல வேண்டுமா, யார் உன் தாய் என்று, யார் உன் இதுதான் உன் தாய், அவனுடைய தாயை நீ கட்டி அணை முத்தமிடு என்று அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. அந்த குழந்தைக்கு தெரியும் யார் தாய் என்று, அந்த குழந்தை அறிந்து கொள்ளும் தாயிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று, தாய் தான் தனக்கு அடைக்கலம் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதனால் தாயை விட்டு அந்த குழந்தை ஒருபோதும் பிரியாது. அதுபோல்தான் யாருடைய நன்மையின் தராசு குறைந்து லேசாகி விடுகிறதோ அவர்களுடைய அடைக்கலம் எதுதான், அவர்கள் சென்று சேருவது எதுதான், அதை தவிர அவர்களுக்கு வழியே கிடையாது. அவர்கள் எங்குதான் போக வேண்டும்? தாய்க்கு தான் போக வேண்டும். அவர்களுடைய தாய் யார்? அவங்களுக்கு அங்கே வேறு வழி கிடையாது, அடைக்கலம் கிடையாது. அல்லாஹ் அடைக்கலம் கொடுக்க மாட்டான், வேறு யார் அடைக்கலம் கொடுக்க முடியும்? அவருடைய தாய் தான் அடைக்கலம் கொடுக்க முடியும். அவருடைய தாய் யார்? கௌமுஹு ஹாவியா, ஹாவியாவாகும். ஹாவியா என்றால் என்ன? ஹாவியா என்றால் அறிஞர்களை பொறுத்தவரை இந்த அரபி வார்த்தை பயன்படுத்தப்படும் கடுமையான சிரமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு. கடுமையான சிரமம், அதை விட சிரமம் அவனுக்கு கிடையாது. அது போல் சிரமத்தில் இருக்கக்கூடியவனுக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹாவியா. அவன் அந்த இடத்திலே இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். ஹாவியா என்றால் நரக கடைசி தலம் அதுதான், அதற்கு கீழ் தலம் கிடையாது, அதான் கடைசி தலம். அப்போ உம்முஹு ஹாவியா என்றால் நரகத்துடைய கடைசி தலம் அதான். நரகம் என்பது கீழிருந்து மூட்டப்படும் நெருப்பு, அதனுடைய ஆழத்தில் அவன் இருப்பான். ஆழம் அவனுக்கு அதுதான். நரகத்துடைய ஆழம் பற்றி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சத்தம் கேட்டது சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கும் போது. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், தத்ரூனமாக அதா, சத்தம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலுஹு அலம், ரசூலும் அல்லாஹும் தான் அறிந்தவர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹாதா ஹஜருன் ரூமிய பிஹி ஃபின்னார் முந்து சபீன ஹரீஃபா, இது ஒரு கல், 70 ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தின் மேலே போடப்பட்டது, அது அதனுடைய அடித்தளத்தை இப்போதுதான் அடைந்திருக்கிறது என்று சொன்னார்கள். அது ஒரு பாறையில் மோதும் போது வரக்கூடிய சப்தத்தை போன்று இப்போதுதான் அது அடித்தளத்தை அடையவிருக்கிறது என்று சொன்னார்கள். 70 ஆண்டுகள் போடப்பட்டாலும் அந்த கல் நரகத்துடைய கீழே சென்றடையாது, அவ்வளவு ஆழம். அந்த ஆழம் என்பது முழுக்க நரக நெருப்பால் சூழ்ந்தது. அந்த நெருப்பில் அடித்தட்டில் ஹாவியா என்ற நரகம் இருக்கும். யாருடைய நன்மையின் எடை குறைந்து லேசாகி விடுகிறது அவனுடைய தராசு, அவன் ஹாவியா என்ற நரகத்தை சென்றடைவான். அல்லாஹ் அதை மேலும் தெளிவுபடுத்துவதற்கு கேட்கிறான், வமா அத்ராக மாஹியா, அந்த ஹாவியா என்ற நரகம் என்றால், அந்த ஹாவியா என்ற நரகம் என்றால்

0: மேல்தளத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட கீழ்த்தளத்திற்குரிய நெருப்பு தான் அதிகமான சூடானது. அதான் சொல்றான், ஹாவியா அத்ராகமாகியா நாருன் ஹாமியா, நரக நெருப்பு எவ்வளவு தூரம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாருக்கும் ஹாதிஹில் லதி யூக்கிது இப்னு ஆதம் ஜுஸ்அம் மின் 70 ஜுஸ் மின் ஹர்ரி ஜஹன்னம், நரகத்துடைய நெருப்பு உலக நெருப்பில், உலக நெருப்பு நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான். உலகத்தில் நாம் எரிக்கக்கூடிய நெருப்பு எதுதான், நரக நெருப்பில் 70 ஒரு பங்குதான், ஒரு பங்குதான் இந்த உலகத்துடைய நெருப்பு. இதையே மால தொட முடியாது ஒரு நிமிஷத்துக்கு மேல, இல்லையா? இதையே நமக்கு ஒரு வெண்ணி சட்டியை சூடு வச்சா கூட துணி இல்லாம இறக்க முடியாது. நரக நெருப்பு இதை விட 69 மடங்கு மேலானது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தூளர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லா, இதுவே போதுமானது, உலக நெருப்பே போதுமானது ஒரு மனிதனை அழிப்பதற்கு தண்டிப்பதற்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது சூடுகாட்டப்பட்டு 69 மடங்காக மாறி இருக்கிறது. குல்லுஹா மித்லு ஹர்ரிஹா, அதனுடைய ஒவ்வொரு மடங்கும் இந்த உலக நெருப்பை போன்றிருக்கும். உலகத்துடைய எல்லா நெருப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் எரித்தாலும் அது நரக நெருப்பில் 70 ஒரு மடங்கு தான். அதிலும் அந்த நெருப்பு பயங்கரமாக சூடு காட்டப்பட்டது, அதுதான் ஹாவியா என்ற நரகமாகும், அந்த நரகத்துடைய நெருப்பாகும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரக நெருப்பை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. ரசூலுல்லாஹ் அழுதார்கள், நபித்தோழர்கள் அழுதார்கள், நரகத்தை பற்றி பேசப்பட்டால், நரகம் சொல்லப்பட்டால் அவர்கள் நடுங்கினார்கள். நாம் எல்லாம் சாதாரணமாக அதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நபிமார்கள் பயந்ததை, ரசூல்மார்கள் பயந்ததை நாம் சாதாரணமாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சிராத்துடைய பாலம், சிராத் என்ற பாலம் நரகத்தின் மேல் அமைக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நபிமார்கள் அதை கடக்கும் போது அவர்கள் பேசுவார்கள், அவர்களும் பேசுவது யா ரப் சல்லிம் சல்லிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. யார்? அல்லாஹ்வின் நண்பர் சொல்லுவார். மூசா அல்லாஹ்விடத்திலே பேசிய நபி சொல்லுவார், யா ரப் சல்லிம் சல்லிம், யா அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு. ஈசா அலைஹிஸ்ஸலாம், யா ரப் சல்லிம் சல்லிம். நாம் எல்லாம் யார் எம்மாத்திரோம், எந்த நண்பரையை வைத்திருக்கிறோம், எந்த அமளி வைத்திருக்கிறோம் அந்த நரகத்திலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கு? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை தூய்மைப்படுத்துவானாக. அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மின் அதாபின் நார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பை தேடுவார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், ஜஹன்னமுடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விடு என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், வலா துஹ்ஸினி யௌம யுபஅதூன், யா அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விடாதே அந்த மறுமை நாளில் என்று. எது கேவலம்? நரகத்துடைய காற்றை ஒருவன் சுவைத்தால் போதும், அவன் நறுமணத்தால் நுகர்ந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய கேவலம். எது இன்பம்? சொர்க்கத்தில் அவன் நுழைந்தால் அதுதான் இன்பம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவானாக. நரக நெருப்பில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. இன்ஷாஅல்லாஹ் நாளை அடுத்த சூராவுடைய விளக்கத்தோடு நம்முடைய அமர்வை தொடர்வோம். அகூலு கவுலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: நேர்கள் இதுவரை சிறப்பு மார்க்க சொற்பொழிவு கேட்டீர்கள். வழங்கியிருந்தார் மௌலவி ஷேக் அப்துல் பாசித் புகாரி அவர்கள். நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்போடு தொடர்ந்தும் இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
2: உலகமெங்கும் உங்கள் முதல்தர முஸ்லிம் வானொலி தூய இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து கொள்ள இன்றே முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருங்கள். www.muslimvanoli.com.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முஸ்லிம் வானொலி. நீங்கள் தொடர்ந்தும் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் முதல் தர முஸ்லீம் வானொலியின் காற்றலைகளில் 24 மணி நேர இஸ்லாமிய ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிறப்பு மார்க்க சுற்பொழிவு

0: இணைந்து கொள்ள இருக்கின்றோம். பொறுமை என்ற தலைப்பிலான இந்த மார்க்க சொற்பொழிவை வழங்குகின்றார் மௌலவி அஷேக் டி முகமது ஹுசைன் மன்ஃபை அவர்கள்.
1: அவர்கள் கூறக்கூடிய இந்த செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். மஜ்தமா கௌமன் பைத்தம் மின் புயூதில்லாஹி, அல்லாஹுவின் ஏதாவது ஒரு இறையிலத்தில் ஒரு கூட்டம் ஒன்று கூடுகிறார்கள். யத்லூன கிதாப் அல்லாஹி வயதாரசூன பைனஹும், அல்லாஹுவின் வேதத்தை ஓதுவதற்காகவும் அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தங்களுக்கு மத்தியில் கருத்து பரிமாற்றம் அறிந்து கொள்வதற்காக உலகத்தில் ஏதாவது ஒரு மஸ்ஜிதில் ஒரு கூட்டம் ஒன்று கூடும் என்றால் இல்லா நசலத் அலைஹி முஸ்ஸகீனா, அல்லாஹ் அந்த கூட்டத்தின் மீது தன்னுடைய சகீனத் அமைதியை அல்லாஹ் இறக்குகிறார். வஹஷ்யத்துஹும் ரஹ்மா, தனது ரஹ்மத்தை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை அரவணைத்துக் கொள்கிறான். வஹஃபத்துஹுமுல் மலாஇகா, தனது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த கூட்டத்தை பாதுகாக்குகிறான். வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா, இவர்களை விடவும் சிறந்த படைப்பான வானவர்களிடத்தில் இவர்களை பற்றி அல்லாஹ் பெருமையாக நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் நன்கு சகோதரர்களே, இஸ்லாம் என்பது நாம் நினைத்து கொண்டிருப்பதை போன்று வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் ஆர்வமூட்டக்கூடிய ஒரு சடவாதத்தினுடைய மார்க்கம் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது வரலாறுகளையும் வீரமான பண்புகளை மட்டும் சுமந்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை மட்டும் அல்ல. அல்லது இஸ்லாம் என்பது உலகத்திற்கு கொள்கை ரீதியாக பிரகடனப்படுத்தக்கூடிய வெறும் சித்தாந்தம் மட்டுமல்ல. இஸ்லாம் என்பது ஒரு மனிதனை உருவாக்குவதற்காக, ஒரு மனிதனுடைய சிந்தனையை சீர்படுத்துவதற்காக இந்த உலகத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள்கொடை இஸ்லாம். நாம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் என்றால், இஸ்லாம் அல்லாஹுனுடைய நேசம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும், நாங்கள் தொழுதால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், நாங்கள் நோன்பு நோற்றால் அல்லாஹுனுடைய நேசம் கிடைக்கும், இது போன்று வெறும் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தினால், அல்லது இன்னும் சில சகோதரர்கள் நாம் அல்லாஹுவிற்கு இணை வைக்கவில்லை, இணைதுணைகளை ஏற்படுத்தவில்லை, அப்படியானால் அல்லாஹ் எங்களை மன்னித்து விடுவான், எங்களுக்கு அல்லாஹ் சுவனத்தில் நுழைய வைத்து விடுவான், இதல்ல இஸ்லாம். உண்மையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நாளைக்கு நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய மீசான் என்று அல்லாஹ் ஒரு தராசை வைத்திருப்பான். குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார், ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராதியா, யாரினுடைய அந்த நன்மையினுடைய அந்த தட்டு கனமானதோ அவர்கள்தான் அல்லாஹுனுடைய பொருத்தத்தில் குறித்தான மக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நாளைக்கு மறுமையில் நன்மைகளும் தீமைகளும் நெருக்கப்படக்கூடிய அந்த தராசில் மிகவும் கனமாக இருக்கக்கூடிய ஒரு இபாதத் என்ன தெரியுமா, ஹுஸ்னுல் குலுக், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்லொழுக்கங்கள், நாம் தொழக்கூடிய தொழுகையை காட்டிலும், நாங்கள் நோக்கக்கூடிய நோன்பை காட்டிலும், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தை காட்டிலும், நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜை காட்டிலும் அல்லாஹ்விடத்தில் மிகவும் பெருமதியானது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த பண்புகள். இந்த பண்பை சீர்படுத்துவதற்கு, நற்பண்பு மிக்க ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். குர்ஆன் பதிவு செய்கிறது, இன்னா யா அய்யுஹன் நாஸு கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர். இந்த குர்ஆன் உங்களுக்கு இறக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா, உங்களினுடைய உள்ளங்களினுடைய நோய்களை அழித்து உங்களை நற்பண்புடையவனாக மாற்றுவதற்கு நாம் குர்ஆனை இறக்கி இருக்கிறோம். ஹுவல்லஸீ பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம். இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன தெரியுமா, உங்களை நற்பண்புடையவராக மாற்றுவதற்காக நாம் அனுப்பி இருக்கிறோம். எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, இந்த உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளராக இருக்கணும், நாளை மறு உலகத்திலும் நாங்கள் வெற்றியாளர்களாக மாறணும். கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா, யார் தங்களினுடைய ஒழுக்கத்தை சீர்படுத்தினாரோ, தங்களினுடைய பண்புகளை யார் அழகுபடுத்தினாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் தங்களினுடைய ஆத்மா ஒழுக்கத்தினுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தவில்லையோ அவர் தோற்றுவிட்டார். குர்ஆன் பதிவு செய்கிறார். ஆதலால் அன்பு சகோதரர்கள், இஸ்லாம் பல்வேறு ஒழுக்கங்களை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஒழுக்கம் இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ் நம்மை நேசிப்பார். நம்மிடத்தில் இபாதத் இருக்கிறது, நம்மிடத்தில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹுவை நாளைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது நற்பண்புடையவர்களாக நாங்கள் சந்திக்காவிட்டால், இல்ல மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், யாருக்கு அந்த சுவனம் அல்லாஹுவை அவர்கள் சந்திக்கும் பொழுது தங்களினுடைய ஆன்மாக்களின் நோய்களை சுத்தப்படுத்தி நற்பண்புடையவர்களாக யார் அல்லாஹுவை சந்திக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அந்த சுவனங்களை வைத்திருக்கிறார். பல நற்பண்புகளை பற்றி நிச்சயமாக நாங்கள் அதிகம் பேச வேண்டும். நம்முடைய உறவுகளோடு நற்பண்புகளை தெரிந்து கொள்வதற்கு நாங்கள் ஆசைப்பட வேண்டும். எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்பண்புகள் எவை என்பதை முதலில் நாம் தனிமையாக உணர வேண்டும். எம்மிடத்தில் இல்லாத பண்புகள் எவை என்பதை முதலில் நாங்கள் எம்மோடி உரையாட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட நாட்களில் இஸ்லாம் இந்த உலகத்திற்கு கூறக்கூடிய அழகிய பண்புகளை தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். எல்லா நற்பண்புகளிலும்
0: நீங்கள் தொடர்ந்து உங்கள் முதல் தர முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள்.

لأسجد لبشر خلقته من صلصال من حمأ مسنون. قال فاخرج

فأسر بأهلك بقطع من الليل واتبع أدبارهم ولا يلتفت منكم أحد

أما الزبد فيذهب جفاء وأما ما ينفع الناس فيمكث في

ففسق عن أمر ربه أفتتخذونه وذريته أولياء من دوني وهم لكم عدو

0: சதகல்லாஹுல்லாலிம் நீங்கள் தொடர்ந்து முஸ்லிம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இது கொழும்பிலும் கொழும்பை அண்டிய பிரதேசங்களிலும் சுபகு தொழுகைக்காக அதான் ஒலிக்கின்ற நேரம் இது.
1: தொழுகைக்கான அதான் ஒலிக்கும் நேரம்
2: வழங்குவது முகமதுல்லா பார்மசி அண்ட் க்ரோசரி கல்முனை.